0: வச்சியா
1: இந்த வீட்டுக்காக தான் உங்க பின்னாடி சுத்துறேன்னு நினைக்கிறீங்களா? ஐ லவ் யூ ராஜ்.
0: அவ்வளவுதான் இல்ல, போலீஸ் தலைப்பட சொல்றா நல்லா
2: மாட்டிக்கிட்டு
0: எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. மைக்கேல், மைக்கேல்
2: அவன் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டான், கண்டிப்பா நம்மள போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவான். அவங்க தலையில தட்டி மறுபடியும் மலை பங்களாவுக்கு கூட்டிட்டு போ, நான் அங்க இருக்கிறதெல்லாம் அடிச்சிட்டு
0: வந்துடுறேன். விஷயம்ப்பா, முட்டி வலிக்குது, நான் போயிடலாமா?

0: மருந்து வேலை செய்யறதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிருக்கு, ஒரு பாட்டே பாடியிருக்கான் பாவி. நீ கமேஸ்ரா வாட, வந்து தொலை அட.
1: ஹாய், இங்க இருக்கீங்களா? ஓ காட்,
0: சாரி.
1: மறுபடியும் ட்ரெஸ் செஞ்சா? போன்ல ஏதோ தமாஷா சொன்னீங்கன்னு பார்த்தேன். நிஜமாவே நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்துறீங்க?
2: இல்லை, அது நிமிஷமா அவரு வினாடிக்கு வினாடி கூட ட்ரெஸ் பார்த்துவாரு. எங்களுக்கு ஒரு முக்கியமான பிசினஸ் இருக்கு, அங்க பீம் பாய் காத்துட்டு இருப்பாரு.
3: பீம் பாய், பீம் பாய்,
2: அவ்வளவுதான். பீம் பாய், பீம் பாய், வாங்க சார்.
3: இது
2: அவரை கொஞ்சம் விடுறீங்களா?
1: நான் விடணும்
2: வேண்டியது இல்லையே.
1: ஐயோ,
4: இதெல்லாம் சொல்லு எனக்கு.
0: அங்க பிசினஸ் போயிடும், கொஞ்சம்
3: வரீங்களா?
5: மூச்சு போடும், மொத்தமா மூச்சு.
4: 10,000 குடுத்துட்டு இதெல்லாம் வரியா? பாடி

0: என்ன கண்டரை விட
1: இன்னும் கொஞ்ச நேரம் தான் அப்புறம் நான் போயிடுவேன்.
2: சரி போ. அவினாசி மாமா, அவினாசி மாமா, இந்த பொண்ணு ரொம்ப சல்யம்.
3: அவினாசியா? இதுக்கெல்லாம் கூட அவர் தான் பியவா? நாட்டி
2: மாமா.
4: ராமேஸ்வரா,
5: என்ன
4: ராமேஸ்வரா?
3: எடுக்கண்டா,
4: எடுத்துட்டாலும்
3: என்ன,
4: ஒரு இடமும் இல்லை. என்ன இடமா? நீ போய் ஒரு ஓரமா உட்காந்துக்கோ, நான் போய் ராமேஸ்வரனை கூட்டிட்டு
2: வரேன்.
3: பெட்ரூம்.
2: ஆமாம்,
3: அதுக்குதான் இப்படி ஓடி வந்தீங்களா?
2: இல்ல,
3: இன்னைக்கு என்னாச்சு? வாட் யுவர் ப்ராப்ளம்?
2: மேகா, ப்ராப்ளமா? மேக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல.
3: மதன், கிணத்து தனியா ஆத்து வெள்ள மாடிச்சிட்டு போக போது என்ன அவசரம்? நான் என்னையும் உங்ககிட்ட தந்தாச்சு, இதுக்கு மேல என்ன வேணும்? Tell me.
2: திருப்பு, திருப்பு,
3: திருப்பிட்ட போதுமா? வாட் எல்ஸ் யூ வாண்ட்? கம் ஆன்,
2: என்ன டேக் மீ, டேக் மீ. பட்சணமா நீ எடுத்துக்கிறதுக்கு
3: என்னாச்சு? தமிழ்ல பேசுறீங்க, மலையாளத்துல பேசுறீங்க, இங்கிலீஷ்ல பேசுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. Now I got it. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. இது குடுக்கலன்னு கோவம்.
6: அடி பழையஜி.
3: ஊடு பண்ணாரு, இதுக்காக கஷ்டப்பட்டேன் தெரியுமா?
6: எங்காத்துல எனக்கு அம்ம கிடையாது, அக்கா கிடையாது, நம்ம வேறொரு பொம்மனாட்டி ஏறெடுத்து பார்த்ததும் கிடையாது கேட்டையா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்க அப்பா வரது கூட்டி சமாளிக்கட்டு, போகை திருப்பு. இப்ப நீ ஐயோ, என்னது மறுபடியும் அதே சொல்லி
4: இருக்கேன். நான் பேர் வச்சான் ஒப்பன் காமேஸ்வரன், காமந்தகரா.
6: இல்லே பாட்டி,
3: உங்களுக்கு பாட்டி இருக்கிறதா சொல்லவே இல்லையே.
4: அம்மா இருந்தா பாட்டி இருப்பாள். போடி,
3: யாரு உங்க பெட்ரூம் குள்ள இன்டீசென்டா? நீ பெரிய டீசென்ட், போடி. டாக் எதுக்கு போடும்? வாய் தி ஹெட் டாக்கோ பதன் கொஞ்சம் சொல்லுங்க.
4: அவன் பேச மாட்டான்.
3: ஹலோ, அவர் என் வருங்கால கணவர்.
4: நான் கடந்த கால பாட்டி ஆகும். நாளைக்கு வந்து மதனை பாரு, அப்ப மனசுல ஆகும்.
3: நவ் லுக் யம் மேடம்.
4: மாடமாவது கூடமாவது.
3: ஓடி.
4: ஐயோ.

0: താൻ വേറൊരു പതിനാറ്റി ഏറെടുത്ത് പാത്തതല്ലേ തേക്ക് തെറിഞ്ഞാൽ അപ്പ വറുതുക്കുട്ടി ചമയക്കെട്ട് പുകയി. ഇപ്പൊ നീ ആ ഏകപത്തിന് വെറുതലാക്കും കേട്ടിയാ ഒമ്മലി സത്യപോ ചുൽറേൻ ഇന്ന് അടുപ്പ് വിലയായി.
1: பணக்காரனா சமயக்காரி வேலைக்காரனி செட்டப்பெல்லாம் இருக்கும் இதுக்கெல்லாம் போய் அழுதுகிட்டு நீ போயிட்டு அப்புறமா வாமா எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். டேய் காமேஸ்வரா பீம எழுந்திருப்பா வாடா.
2: என்ன காமேஸ்வரன் பாக்கி ஐயாயிரத்தை கிழவை
1: கிழவி வேலையே இது முடிச்சா முடியல
2: வாடா. முக்கால் வாசி முடிஞ்சு போச்சு இன்னும் என்ன மீதி பணத்தை குடுறா.
3: நீங்க
2: யாரா போய் கங்காபாய் சக்குபாய் வந்திருக்காங்கன்னு சொல்லு. அவர் வரல நடக்கிறதே வேற. இது யார் தெரியுமா? சக்குபாய் மதனோட லவர். நீ மதனோட லவ்வரா? பின்ன இல்லங்கிறியா? சொல்லிடுவியா நீ? சக்கு சூப்பிஞ்சு
4: இது
2: மோதரம் உங்ககிட்ட எதுக்காக காட்டணும்? நீ யாரு?
4: பத்து நிமிஷம் முன்னாடி வரைக்கும் நானும் மதனோட லவ்வரா தான்
1: இருந்தேன். அம்மே சோட்டானகர பகுதி சட்டமே சொல்றேன். எனக்கு வேற ஆளையும் பரிச்சயம்
4: இல்லையோ.
1: நான் சொல்ல முடியாது, நீங்க சொல்றா ஆராக்கும். இது
2: நீங்க சொல்லுங்க.
5: என்னங்க போதனம் போட்டீங்க, பாட்டு எல்லாம் பண்ணீங்க, இப்ப யாருன்னு கேக்குறீங்களே?
2: ஐயோ நீங்க அவன் ஆளாள கட்டிண்டா
1: அப்படியே ஆராக்கும். நீ
5: சிவராத்திரி தூக்கமே
2: இப்படி தாய வச்சு பாடல சக்குபாய்.
1: எனக்கு சக்குபாய்லாம் தெரியாது, பீம்பாய் தெரியும். காணா படமா வச்சிருக்கேன் சார், ஒரு வாட்டி செக் பண்ணிடுவோம். நீங்களும் கேக்குறீங்களா? பீம்பாய் பீம்பாய் அந்த லோக்கர்ல இருந்து 600,000 எடுத்து இந்த அவினாசியோட முகத்தை சொல்லப்படாங்கிறீங்களா?
2: ஒரு குருத்தி வச்சுட்டு இருக்கேன். இதுக்குதான் பெங்களூர் வரும். அலைஞ்சு
1: ஆனா அலைஞ்சது உங்க வாட்டியாக அலைஞ்சது.
2: உங்களை தொட்டு தொட்டு பேசுறாங்க யாருவா?
1: இதே பொண்டாட்டி மதன் இல்லை காமேஸ்வர் தாக்கம்.
2: அப்ப நீ மதன் ராஜு உங்ககிட்ட ராஜு நானா? எங்க கிட்ட மதன், உங்ககிட்ட காமேஸ்வரன். பெரிய மதன ராஜ காமேஸ்வரன்.
1: மதன் இல்ல காமேஸ்வரன். தேங்க்யூ சார். பொறுமா கேட்டலாம் பாத்துருப்பு பாகப்பட்டு போலாம்.
2: மரியாதையா என் பொண்ணுக்கு ஒரு வழி சொல்லிட்டு அப்புறமா போ.
1: எல்லாருக்கும் பாசல் தான் படி.
2: என்னடி தோக்கெடுத்து அரட்டாய்?
1: பாப்பாவுக்கும்
2: அமைக்கிற போகுது.

0: நீங்க மாட்டுக்கு அமுக்கிட்டு போய் பிடிச்சிடம்.
1: அப்பவே சொன்னேன் அவனை நம்பாதே நம்பாதேன்னு. கேட்டியா? இப்ப நான் நினைச்சது சரியா போச்சு.
2: என் தப்புதான், நீங்க சொன்னது கேட்டிருக்கணும். இவன் எத்தனை பேரு ஏமாத்திருக்கான் தெரியுமா? ஒருத்தங்கிட்ட மதன், ஒருத்தங்கிட்ட காமே, கேட்கிட்ட ராஜு.
1: Open the bloody gate, man. I'm the boss.
2: நகராதீங்க, நகராதீங்க. என்ன சுடமாட்டேன் நினைக்கிறீங்களா? நகர்ந்தீங்க, சுட்டுவேன். அவ்வளவு பயம் இருக்குல்ல, மரியாதையா நடந்துக்கோங்க.
3: ஐயோ மதன் சார், நான் வேணும்னே பண்ணல
4: சார். சொன்னதை கேட்காம உள்ள வந்துட்டாங்க சார்.
2: மதன், மதன், நான் திரும்புவேன். துப்பாக்கியை தட்டி விடலாம்னு பாக்குறீங்களா? நடக்காது
5: ராஜு.
3: ஆமா சார், நான் அப்பவே சொன்னல, இந்த சொத்தப்பிள்ள இங்கதான் சார் இருப்பான்.
1: சரி அம்மா அப்பா, நீங்க வண்டி விட்டு இறங்கிறது இங்கே இருக்க. நான்
3: போயிட்டு
2: பாட்டி
3: பாட்டி
1: என்ன
3: சார் அதுக்குள்ள எக்ஸ்சேஞ்சா? அந்த சொத்தப்பல் அங்கதானே வந்தா?
1: What the hell is happening? Hello?
6: Hi. Ninga.
7: Hi, Gangu.
1: Are you okay?
7: Yes, Dad.
3: சார், ஒன் மினிட், நானு வரே எனக்கு ஒரு சீட் போடுமா? பாட்டி கட்டுன்னு கேறோம். ஐயோ
2: பாட்டி,
8: நல்லது என் அன்பு உறவுகளை, இதுவரை நேரமும் மொன்றியல் தமிழ் வானொலியின் சிறி சிறிய நிகழ்ச்சியோடு இணைந்து இருந்தீர்கள். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியமுடன் ரதீஷ். நன்றி, வணக்கம்.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக வருவது இந்து பாடல்கள். காலை மாலை அர்த்தஜாம பூஜையின் போது வெள்ளெருக்கு, வெள்ளை அரளி, பிச்சிப்பூ, நந்தியாவட்டை, மல்லிகை, முல்லை மலர்களால் பூஜை செய்தால் மோட்சம் பெறலாம். உச்சிக்கால அதாவது மதிய பூஜையில் செந்தாமரை, செவ்வரளி மலர்களால் பூஜை செய்தால் செல்வம் பெருகும். பிறவேளை பூஜைகளில் கொன்றை, செண்பக மலர்களால் பூஜிக்க செல்வமும் மோட்சமும் அடையலாம். வில்வம், துளசி, அருகம்புல்லை எப்பொழுது வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். அங்க பிரதர்சனத்தின் தத்துவம். 33 கோடி தேவர்கள், யோகிகள், மகான்கள் மற்றும் சித்தர்கள் கோவிலுக்கு மறைமுகமாக வந்து சுவாமியை வணங்கி செல்வர் என்பது ஐதீகம். அவர்களின் திருப்பாதம் பட்ட இடத்தில் உச்சி முதல் உள்ளங்கால் வரையிலான உடல் படும்படியாக உருண்டு வந்தால் நமது பாவங்களுக்கு விமோசனம் கிடைக்குமாம். எனவேதான் நேர்த்திக்கடனாக அங்க பிரதர்சனம் செய்யும் வழக்கம் உள்ளது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

சந்திரன் வளர்ந்து தேய காரணம் என்ன தெரியுமா? சுபகிரகமாக திகழும் சந்திரன் தஞ்சை மாவட்டம் திங்களூர் கைலாசநாதர் கோவிலில் மேற்கு நோக்கி வீற்றுள்ளார். தட்சனின் 27 மகள்களும் சந்திரனின் அழகால் கவரப்பட்டு அவரை திருமணம் செய்தனர். இவர்களில் கார்த்திகே, ரோகிணி என்ற மனைவிகள் மீது மட்டும்தான் சந்திரன் அதிக அன்பு செலுத்தினான். இதனால் வருத்தமடைந்த மற்ற பெண்கள் தட்சனிடம் முறையிட்டனர். பலமுறை புத்திமதி சொல்லியும் சந்திரன் கேட்கவில்லை. கோபமடைந்த தட்சிணன் சந்திரனின் அழகு அழியும்படி சபித்து விட்டான். தன் சாபம் தீர பூலோகம் வந்த சந்திரன் திங்களூரில் இருந்த சிவனை வணங்கினான். அழகு நிலையற்றது என்பதை உலகுக்கு உணர்த்தும் வகையில் 15 நாள் வளரவும் 15 நாள் தேயவும் தண்டனை கொடுத்தார் சிவன். கிரகங்களை கணக்கில் கொண்டே வார நாட்கள் வரையறுக்கப்பட்டுள்ளன. வாரத்தின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமைக்கும் சூரியனுக்கும் தொடர்பு உள்ளது. சூரியனே நவகிரகங்களில் முதன்மையானவர். இவருக்கு ஞாயிறு என்ற பெயரும் உண்டு. இதற்கு எல்லா கிரகங்களையும் இருக பிடித்தல் என்பது பொருள். சூரியனின் ஈர்ப்பு விசையால்தான் கிரகங்கள் அந்திரத்தில் தொங்கினாலும் ஆபத்தின்றி உள்ளது. எனவே இவருக்கு முக்கியத்துவம் தரும் வகையில் முதல் நாளாக ஞாயிற்றுக்கிழமை உள்ளது.

இனி கேட்க இருப்பது கிறிஸ்தவ பாடல்கள். பணக்காரர் ஒருவர் தாராளமாக தானம் செய்து வந்தார். உறவினர்கள், ஏழை நண்பர்கள், ஆலய நிர்வாகிகள் அனாதை விடுதிகளுக்கு நன்கொடை கேட்டு வந்தனர். எல்லோருக்கும் சளைக்காமல் இவர்களும் தந்தனர். கொஞ்ச காலம் சென்றது. இங்கு போனால் உதவி கிடைக்கும் என்று நினைத்து ஏராளமானோர் நேரம் காலம் தெரியாமல் குவிய ஆரம்பித்து விட்டனர். இது அந்த குடும்பத்தினருக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. வந்தவர்கள் மீது கோபப்பட்டனர், திருப்பி அனுப்ப ஆரம்பித்து விட்டனர். ஒரு நாள் அந்த தலைவி, வீட்டு தலைவி, ஜெபம் செய்து கொண்டு இருந்தார். மெதுவான குரலில் தேவன் பேசுவது போல கேட்டது. மகளே, பட்டுப்போன மரத்தை தேடி பறவைகள் வருவது இல்லை, காய்த்த மரங்களைத்தானே அவை நாடும். உன்னை கனி தரும் மரமாய் வைத்திருக்கிறேன், நீ மிகுதியான கனி கொடுப்பாயானால் இன்னமும் உன்னை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறேன் என்றது அக்குரல். இது அந்த பெண்மணியை சிந்திக்க வைத்தது. கண்ணீர் வடித்து தன் தவறுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டார். அந்த குடும்பத்தினர் மீண்டும் தானம் செய்ய தொடங்கினர். நீங்கள் எப்பொழுதும் கனி தரும் செடியாய் இருங்கள், தானம் கேட்டு வருபவர்களிடம்

ஆரவாரமற்ற தர்மம். ஓரிடத்தில் அன்னதானம் கொடுக்கப்பட்டால் இந்த இடத்தில் இத்தனை மணிக்கு இன்ன காரணத்துக்காக தரப்படும் என்ற அறிவிப்பு மட்டும் போதுமானது. யார் கொடுக்கிறார்கள் என்பது தேவையற்றது. பைபிளில் நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உனது வலது கை செய்கிறதை உனது இடது கை அறியாதிருக்க கடவது என்று ஒரு வசனம் இருக்கிறது. இதை கடைபிடிப்பவரின் தர்மமே ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படும். சூரியன் ஒளி தருகிறது, மரங்கள் ருசியான கனிகளை தருகின்றன, பூக்களோ மனம் பரப்புகின்றன, உப்பு உணவோடு கலந்து ருசியை தருகிறது, மெழுகுவர்த்தி ஒளி தருகிறது. இவையெல்லாம் தங்களையே தியாகம் செய்து மக்களுக்கு உதவுகின்றன. இவையெல்லாம் தங்கள் சேவையை வெளிக்காட்டுவது இல்லை. இவற்றையெல்லாம் கடவுள் படைத்ததற்கு காரணமே ஆரவாரமின்றி தர்மம் செய்ய வேண்டும் என்பதை மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டுமே என்பதற்காகத்தான். ஒரு பாடலை கேட்கலாம்.

இனி கேட்கலாம் இஸ்லாமிய பாடல்கள். ரமலான் சிந்தனைகள். பாவங்களின் தாய். மதுபானம் அருந்துவது பாவங்கள் அனைத்திற்கும் தாயாகும். மது அருந்துபவன் தொழுகையை விட்டுவிடுவான். ஒரு முறை மது அருந்திய ஒருவரை நபிகள் நாயகத்தின் முன் கொண்டு வந்தார்கள். நாயகம் அவர்களிடம், இவரை அடியுங்கள் என்றார். மது அருந்துவோருக்கு இவ்வுலகில் மட்டுமல்ல மறு உலகிலும் கடும் தண்டனை கிடைக்கும் என்கிறார் நாயகம். மது அருந்திய நிலையில் ஒருவன் உயிர் பிரியுமானால் இறைவனு அவனுக்கு கவுத்தா என்னும் நதியில் இருந்து நீரை புகட்டுவான். கவுத்தா என்றால் விலைமாதின் மர்மஸ்தானத்தில் இருந்து வெளிவரும் நீர். மது அருந்துபவன் இறந்தால் அவனுக்கு மறுமையில் நரகவாசியின் கீழ் சீழ் வியர்வை ஆகியவற்றை அல்லாஹ் அருந்தச் செய்வான் என்றும் குரான் எச்சரிக்கிறது. மதுவை கண்ணால் கூட பார்ப்பதில்லை என்று நோன்பு காலத்தில் உறுதியெடுங்கள். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

ரமணான் சிந்தனைகள். பெற்றோருக்கு சேவை செய்யுங்கள். இந்த உலகில் எத்தனை சோதனைகளை அனுபவிக்கிறேன், யா அல்லாஹ், இதில் இருந்து எனக்கு விடுதலை கிடையாதா என்று கதறிக்கொண்டிருப்பவர்களின் வாழ்க்கை வரலாற்றை அலசினால் அவர்கள் பெற்றோர்களை கவனிக்காதவர்களாகத்தான் இருப்பார்கள். மரணத்துக்கு முன் தண்டனை அனுபவிப்பவர்களை பற்றி நபிகள் நாயகம் கூறும் பொழுது, தாய் தந்தையருக்கு துன்பம் செய்வதை தவிர மற்ற எல்லா பாவங்களுக்கும் அல்லாஹ் மன்னிப்பு அளிக்கிறான். பெற்றோர்களுக்கு துன்பம் செய்தவனுக்கு மரணத்திற்கு முன் தண்டனை வழங்கி விடுகிறான் என்கிறார் குர்ஆனில். தாய் தந்தையரிடமும் கருணையோடும் கனிவோடும் பழகுங்கள், அவர்கள்தான் உங்களை அரியா பருவத்தில் வளர்த்து போஷித்தவர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. எனவே பெற்றவர்களுக்கு சேவை செய்வதை நமது கட்டாய கடமையாக கொள்ள வேண்டும் என்கிறார் அவர்.

அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எம்டிஆர் நேரம் பகுதியில் உங்களோடு காற்றலையில் இணைவதும் நான் மதுரை கலையகத்திலிருந்து அனுசாத்தப்பன். முதலாவதாக நமது சிந்தனைக்கு, உனது குறைகளை கடவுளிடம் சொல், அவர் கருணையுடன் அத்தனையையும் கேட்டு வேண்டியதை செய்து தருவார். நல்ல மனம் படைத்தவர்கள் எல்லாவற்றிலும் நல்லதை மட்டுமே காண்பார்கள். இந்த உலகமே அவர்களை மதித்து போற்றும். போதும் என்ற மன நிறைவுக்கு நிகரான செல்வமும் பொறுமையும் சமமான உயர்ந்த பண்பும் எங்கும் இல்லை. பணக்காரர்கள் தன் செல்வத்தாலும் ஏழைகள் தன் உடல் உழைப்பாலும் கடவுளுக்கு தொண்டு செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்க சந்தர்ப்பம் வாய்த்தால் நீ பிறந்ததன் நோக்கம் நிறைவேறிவிட்டதாக பொருள். பிறரது அன்பை பெற விரும்பினால் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. வாங்கும் நிலையை விடுத்து கொடுக்கும் நிலைக்கு உன்னை உயர்த்திக்கொள். அக்கறையுடன் பணியில் ஈடுபட்டால் உடல் ஆரோக்கியத்தோடு மனதில் புத்துணர்ச்சி எப்பொழுதும் நிறைந்திருக்கும். சாதாரண மனிதன் இந்த உலகை விட்டு செல்லும் பொழுது அழுகிறான். ஆனால் மகான்களோ மரணத்தை ஒரு விளையாட்டாக கருதி சிரிக்கின்றார்கள். கடவுளின் இயல்பு குழந்தையின் மனதை ஒத்து இருக்கிறது. கெஞ்சி கேட்டாலும் அருள் சிலருக்கு கிடைப்பது இல்லை. கேட்காதவர்களுக்கும் கடவுள் அருளை வாரி வழங்கவும் செய்கிறார். அற்பம் என்று எதையும் அவமதிக்காதே. உலகத்தை நீ மதித்தால் அதுவும் உன்னை மதிக்கும். சாதாரண துடைப்பம் கூட மரியாதைக்குரிய பொருள்தான். உயிர் பிரியும் போது கற்கண்டு சாப்பிட வேண்டும் என்று நினைத்தால் கூட மீண்டும் மண்ணில் ஒருமுறை பிறக்க நேரிடும். சோம்பலாக பொழுதை கழித்தால் பலவிதமான எண்ணங்கள் மனதில் புகுந்துவிடும். ஒரு வினாடி கூட வேலை செய்யாமல் இருக்காதே. மகனே, உன் மனக்குறையை அவனிடம் கூறு. கருணைக்குத்தான் கடவுள் என்று மற்றொரு பேரு என்று வாழ்த்துகிறார் சாரதா தேவி.

இது தகவல் அறியும் நேரம். வாழ்வோர் வாழ்நாள். உலகளவில் சராசரியாக அதிக காலம் வாழ்வோர் பட்டியலில் சுவிட்சர்லாந்து நாட்டு மக்கள் முன்னணி இடத்தை பிடித்துள்ளனர். கடந்த 2015 உலக சுகாதார நிறுவனம் மேற்கொண்ட ஆய்வில் மக்கள் சராசரியாக அதிக ஆயுளுடன் உயிர் வாழும் நாடுகளின் பட்டியலில் ஜப்பான் முதலிடத்திலும் சுவிட்சர்லாந்து இரண்டாம் இடத்திலும் இருந்தன. கடந்த 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் இருந்து நீடித்த ஆயுளுடன் உயிர் வாழும் சுவிஸ் மக்களின் எண்ணிக்கை இரு மடங்காக அதிகரித்து உள்ளது. அதாவது கடந்த நூற்றாண்டில் சுவிஸ் பெண்களின் சராசரி ஆயுள் 49 தற்போது 85 அதிகரித்துள்ளது. இதேபோல ஆண்களின் சராசரி ஆயுள் 46 அதிகரித்துள்ளது. இதன் மூலம் சுவிஸ் மக்களின் சராசரி ஆயுட்காலம் 83 என இந்த ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது. மேலும் உலக சுகாதார நிறுவனம் குறிப்பிட்டுள்ள சர்வதேச சராசரி ஆயுட்காலமான 71 என்ற வரையறையும் மீறி சுவிஸ் மக்கள் நீண்ட ஆயுளுடன் வசித்து வருகின்றனர். இதற்கு முக்கியமாக 3 காரணங்கள் குறிப்பிடப்படுகின்றன. முதலாவதாக, சுவிட்சர்லாந்து குடிமக்களின் பெரும்பான்மையானவர்கள் வசதியானவர்கள். அடிப்படை தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகி விடுவதால் அவர்கள் என்றுமே உற்சாகமாக உள்ளனர். இரண்டாவதாக, உடல் ஆரோக்கியத்திலும் உணவு கட்டுப்பாட்டிலும் மிகுந்த அக்கறை செலுத்துவார்கள். கிடைத்த அனைத்தையும் உண்ணாமல் அளவாக தேர்வு செய்து நேரத்திற்கு உண்கின்றனர். மூன்றாவதாக, அவர்கள் சாப்பிடும் அன்றாட உணவுப் பொருட்களில் பால் மற்றும் பால் பொருட்களை அதிகம் கலந்திருப்பதும் நீண்ட நாட்கள் உயிர் வாழ்வதற்கு காரணம் என ஆய்வில் தெரிய வந்துள்ளது.

இனி தொடர்வது நலம் காணலாம். உணவு பழக்க வழக்கங்கள். உணவில் அதிகம் எண்ணெய் சேர்ப்பதை குறைக்க வேண்டும். எண்ணெய் இல்லா உணவுகள் சமைத்து உண்பது மிகவும் சிறந்தது. நமக்கு தேவையான 10% கொழுப்பு சத்து கூட அரிசி, கோதுமை, பருப்பு தானியங்களிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இதய நோய் உள்ளவர்கள் இதய நோயிலிருந்து மீள உணவில் எண்ணெய் சேர்ப்பதை தவிர்க்கவும். சைவ உணவிற்கு பழகி கொள்ளுங்கள். மீனும் கோழி இறைச்சியும் ஏற்புடையது என்றாலும் அதை சமைக்க அதிகபட்ச மசாலா எண்ணெய் பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறது. எனவே தாவர உணவுகளையே உண்ணுங்கள். முட்டையின் வெள்ளை கரு மட்டும் உண்ண தகுதியானது. முளை கட்டிய பயறு வகைகளில் குளோரோஃபில், விட்டமின் ஏ, சி, டி, இ மற்றும் கே, பி காம்ப்ளெக்ஸ் மற்றும் தாது உப்புக்கள் அதிகம் உள்ளன. எனவே முளை கட்டிய தானியங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். பூசணி பீட்டா கரோட்டின், கால்சியம், இரும்பு, விட்டமின் பி நிறைந்த சிறந்த காய்கறி. இதை உணவில் சேர்த்துக் கொள்ளவும். வெள்ளை பூண்டு இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. கரோனரி இரத்த குழாய்களில் இரத்தம் கட்டி சேராமல் தடுப்பதுடன் இதய தாக்குதல், நீரிழிவு, மன உளைச்சலை தடை செய்கிறது. காளான்கள் பொட்டாசியம், பாஸ்பரஸ், தாமிரம், இரும்பு ஆகிய நிறைந்த பூஞ்சைகள். இவை இரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைக்கிறது. நாம் உண்ணும்போது உணவை ரசித்து நன்றாக மென்று விழுங்க வேண்டும். அவசரமாய் உண்பதை தவிர்ப்போம். அன்றாட உணவில் கார்போஹைட்ரேட் 70%, புரோட்டீன் 20%, கொழுப்பு 10% என்ற உணவை நாம் உண்போம். இதய நோய் தடுப்பதில் உணவின் பங்கு மிக மிக முக்கியமானது. எனவே இதய நோய் வராமல் தடுக்கக்கூடிய உணவு முறைக்கு நாம் மாறலாம்.

இனி நீதி நூல்களில் நிர்வாகம் காணலாம். கால சக்கரம் வருந்தி அழைத்தாலும் வாராதன வாரா பொருந்துவன போம் என்றால் போகா. வாழ்க்கை என்பதே எப்படி பார்த்தாலும் ஒரு தேடல் அல்லது ஓடல். உணவுக்கு வேலைக்கும் வியாபாரத்திற்கும் எப்பொழுதும் தேடல் ஓடல். இரண்டிலும் ஒரு எதிர்பார்ப்பு. எதிர்பார்த்தவை கிடைக்க பெற்றால் மிக்க மகிழ்ச்சி, அவை கிடைக்காவிட்டால் வருத்தம். ஓரளவு கிடைத்தாலும் திருப்தி இருப்பது இல்லை. எதிர்பார்ப்புகளே எல்லா ஏமாற்றங்களுக்கும் காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்வது இல்லை. எவ்வளவுதான் ஏமாந்தாலும் கூட நம் எதிர்பார்ப்புகள் என்றுமே குறைவதும் இல்லை. இந்த நிலை மனிதர்களுக்கு ஔவையார் அளிக்கும் ஆறுதலே இது. வருந்தி அழைத்தாலும் வாராதன வாரா பொருந்துவன போம் என்றால் போகா. இதையே கவிஞர் கண்ணதாசனும் வாராதன சில வந்தன சில ஓராதன சில ஓர்ந்தன சில என்கிறார் ஒரு கவிதையில். நமக்கு கிட்டாதவை சில என்றால் அவற்றை நாம் எப்படியும் அடைந்து விட போவது இல்லை, வருவன மட்டுமே வரும். அதுபோல நம்மிடம் உள்ளவற்றில் நம்மளுக்கு சேர்ந்திருக்க வேண்டியவை நம்மை விட்டு போகா. அதாவது இறைவன் நமக்கு ஒன்றை தர விரும்புகிறான் என்றால் அதை எந்த மனித சக்தியும் தடுத்துவிட முடியாது. எனினும் இறைவன் நமக்கென்று விதித்திராத எவற்றையும் நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் பெற்றுவிட முடியாது. இந்த தத்துவத்தை நன்கு உணர்ந்து கொண்டால் வாழ்க்கையில் ஏமாற்றங்களை தவிர்க்கலாம், துக்கப்படவும் வேண்டாம். ஆனால் இந்த தத்துவம் நம்மை சோம்பேறிகள் ஆக்கிவிடக்கூடாது. தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற திருக்குறளின் உட்பொருளை உணர்ந்து கொண்டு முடிந்த மட்டும் விதியுடன் போட்டியிட வேண்டும். என்னதான் முயன்றாலும் கிடைக்காதனவற்றை ஒதுக்க வேண்டும். நம்மிடம் இருப்பவை நம்ம விட்டு போகா என்ற அலட்சியமும் நமக்கு இருக்கக்கூடாது. வேதாளம் சேருமே வெள்ளருக்கு பூக்குமே பாதாள மூலி படருமே மூதேவி சென்றிருந்து வாழ்வளே சேடன் குடிப்புகுமே மன்றோரம் சொன்னார் மனை. பொதுவாக கோல் சொல்வது தவறு, வதந்திகளை பரப்புவது குற்றம், புறன் சொல்வது கேவலம், ஒருவரது தவறுகளை அவர் எதிரே சொல்லுவது நல்லது. ஆனால் பலர் அப்படி செய்வது இல்லை. இது ஒரு புறம் இருக்க பொய்சாட்சி சொல்வது பாவம், அதற்கு இந்த பிறவியிலேயே தண்டனையும் உண்டு. அதை எவ்வளவு அருவறுப்பு தரும் அளவுக்கு சொல்ல முடியுமோ அப்படி இங்கே சொல்கிறார் ஔவையார். ஒரு வீடு என்றால் பூச்செடி துளசி செடி இருக்கும் என்று எதிர்பார்ப்போம். லட்சுமிகரமாக இருக்க வேண்டும் என்றும் விரும்புவோம். பசுமாடுகள் இருந்தால் இன்னும் நல்லது என்று பெரியவர்கள் சொன்னார். இதையெல்லாம் நல்லவர்கள் வீடு என்பது அடையாளம் காட்டுவதற்காக. ஆனால் புறம் சொல்பவர்கள் பொல்லாதவர்கள், பொய் சாட்சி சொல்பவர்கள் வீடு எப்படி இருக்கும் என்பதை இங்கே ஔவையார் இப்படி விளக்குகிறார். அந்த வீட்டில் பேய்கள் வந்து குடியேறும், வெள்ளருக்கு செடி வளரும். பொதுவாக எருக்கும் செடி வீட்டினுள் வளர்வது நல்லது அல்ல. வீட்டிற்கு வெளியே எதிரே கூட அவை வளரவிடக்கூடாது என்பது ஐதீகம். வீடுகளில் வளரக்கூடாத ஒரு செடி பாதாள மூலி. அது பொய்சாட்சி சொன்னவர் வீட்டில் வளரும். மூதேவி தேடிப்போய் குடியிருப்பால் பாம்புகள் குடிப்புகும். இப்படிப்பட்ட வீடு ஒரு வீடா? ஆனால் இத்தனையும் சேர்ந்து பொய்சாட்சி சொன்னவர் வீட்டை நிர்மூலமாக்கும் என்பது ஔவை பாட்டியின் வாக்கு. வேண்டாதவர் மீது வழக்கு தொடரப்பட்டாலும் பொய்சாட்சி சொல்வதனால் ஏதேனும் லாபம் கிடைக்கும் என்றாலும் பொய்சாட்சி சொல்லக்கூடாது. நீதிமன்றங்களில் நியாயம் கிடைக்க வேண்டுமென்றால் முதலில் பொய்சாட்சிகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று ஔவையாரே மனித உரிமை கமிஷனின் மூத்த உறுப்பினர் என்றே நாம் சொல்லலாம். இணைந்திருங்கள்.

இது திருத்தலம் உலாவரும் நேரம். கர்ப்பிணி பெண்களின் கண்கண்ட தெய்வம். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்கருகாவூரில் முல்லைவனநாதர் கோவில் உள்ளது. இங்குள்ள கர்ப்பர் அச்சாம்பிகை பெண்களுக்கு கண்கண்ட தெய்வமாக விளங்குகிறாள். திருமணம் குழந்தை பேற்றுக்காக இங்கு வழிபடுவது வழக்கம். தல வரலாறு. முல்லைவனமாக இருந்த தலத்தில் நித்ருவர், வேதிகை என்ற தம்பதியர் வாழ்ந்தனர். குழந்தை இல்லாத இவர்கள் இங்கிருந்த முல்லைவனத்துநாதரையும் அம்மனையும் வழிபட்டு வந்தனர். இதனை அடுத்து வேதிகை கருவுற்றாள். ஒரு நாள் நித்ருவர் வெளியில் சென்றிருந்த நேரத்தில் வேதிகை கர்ப்ப அவஸ்தையால் சிரமப்பட்டாள். அப்பொழுது ஊர்த்வபாதர் என்ற முனிவர் பிச்சை கேட்டு வந்தார். மயக்க நிலையில் இருந்த வேதிகையால் அவருக்கு உணவிட முடியவில்லை. இதை அறியாமல் முனிவர் அவள் மீது கோபம் கொண்டு சபித்தார். சாபத்தால் வேதிகையின் கரு கலைந்தது. வேதிகை மனமுருகி வழிபட அம்மன் தேரில் தோன்றி கலைந்த கருவை ஒரு குடத்துள் ஆவாகனம் செய்து குழந்தை உருவாகும் நாள் வரையிலும் காப்பாற்றி கொடுத்தாள். குழந்தை பேறு பெற்ற வேதிகை அம்மனிடம், இத்தலத்தில் கர்ப்பரட்சாம்பிகையாக எழுந்தருளி கர்ப்பிணி பெண்களை காக்கும்படி வேண்டினாள். இதன் அடிப்படையில் இத்தலத்தில் கோவில் அமைக்கப்பட்டதாக தல வரலாறு கூறுகிறது. இங்கு கர்ப்பரட்சாம்பிகை கர்ப்பிணி பெண்களுக்கு கண்கண்ட தெய்வமாக விளங்குகிறாள். இடது கையை இடுப்பில் வைத்த நிலையில் காட்சி தரும் இவள் சதுர்புஜ அம்பிகையாக நின்ற கோலத்தில் காட்சி தருகிறாள். கன்னி பெண்கள் அம்மன் சன்னதியில் நெய்யால் மெழுகி கோலமிட்டு அர்ச்சனைகள் செய்தால் விரைவில் திருமண பாக்கியம் உண்டாகும். குழந்தை பேறு இல்லாதவர்கள் அம்மன் பாதத்தில் வைத்து மந்திரித்த நெய்யை 48 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வர விரைவில் குழந்தை பேறு வாய்க்க பெறுவர். கர்ப்பிணி பெண்களுக்கு அம்மன் பாதத்தில் வைத்து மந்திரித்த விளக்கெண்ணெய் கொடுக்கப்படுகிறது. இது பிரசவ வலியின் போது வயிற்றில் தடவினால் பேறுகால ஆபத்து நீங்கும். பிரார்த்தனை நிறைவேறிய பின் பெண்கள் குழந்தைக்கு தொட்டில் கட்டி எடைக்கு எடை பழங்கள், அரிசி, வெல்லம், கற்கண்டு ஆகியவற்றை துலாபாரமாக செலுத்துகிறார்கள். கருவறையில் மூலவர் முல்லைவனநாதர் சுயம்பு மூர்த்தியாக வெற்றிருக்கிறார். இவர் புற்றுமண்ணால் ஆனவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் அபிஷேகம் நடப்பது இல்லை. சுவாமியின் திருமேனியில் புனுகுச் சட்டம் மட்டும் சாத்தப்படுகிறது. முல்லை காடான இங்கு சிவலிங்கத்தை சுற்றி முல்லை கொடிகள் சுற்றி கிடந்தன. முல்லை கொடி படர்ந்த வடுவை சிவலிங்கத்தில் இப்பொழுதும் தரிசிக்கலாம். தோல் வியாதி உள்ளவர்கள் முல்லைவனநாத சுவாமிக்கு வாசனை திரவியமான புனுகுச் சட்டம் சாத்துவதாக வேண்டிக் கொண்டால் விரைவில் நோய் நீங்கும் என்பதும் ஐதீகம். பக்தர்கள் வளர்பிறை பிரதோஷத்தன்று மாலையில் இதனை நேர்த்தி கடனாக செலுத்துகிறார்கள். கார்த்திகை சோமவாரத்தன்று சுவாமிக்கு குவளை சாத்தி 108 சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. இணைந்திருங்கள்.

0: சுவாமி, விநாயகர், நந்தி மூன்றுமே சுயம்பு மூர்த்திகள். இதில் சுவாமி மட்டும் மண்ணால் ஆனவர், மற்ற இருவரும் சிலை வடிவாக உள்ளனர். நவகிரகங்களில் எல்லா கிரகங்களும் சூரியனை நோக்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. சூரியனுக்கு நேர் எதிரில் குரு பகவான் வீற்றிருக்கிறார். அதனால் இங்கு எல்லா கிரகங்களும் அனுகிரக மூர்த்திகளாக இருக்கின்றனர். 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இத்தலம் ஞான சம்பந்தர் திருநாவுக்கரசலால் பாடப்பெற்றது ஆகும். தலவிருட்சமாக முல்லை கொடி இருக்கிறது. பால் குளம் என்னும் தீர்த்தம் இருக்கிறது. இக்கோவில் கும்பகோணத்திலிருந்து பட்டீஸ்வரம் சாலையில் ஆவூர் வழியாக சென்றால் 20வது கிலோமீட்டரில் உள்ளது.
1: சத்தம் இந்த நேரம் உயிரின்

மகிழ்வான வாழ்த்துக்களுடன் ஒன்றிய தமிழ் MTR வானொலியில் குவைத்திலிருந்து இணைத்துக் கொள்வது உங்கள் அன்பின் இரவாஞ்சரி ஷாகுல் ஹமீத். இனிவரும் ஒரு மணி நேரத்திற்கு இந்த இனிய வேளையில் மலர்கிறது பொதிகை தென்றல். நலம்தானே அன்பு உறவுகளை, நலமே அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி பொதிகையில் உற்றெடுத்த தென்றல் காற்றலையில் கவிப்பாடி இசையினும் இன்பத்தேனாய் MTR வானொலியில் இசைதாகம் தீர்க்க உங்களை நாடி தேடி வருகிறது. இதயங்கள் பேசும் வார்த்தைகள் கேட்பதில்லை, இதை உணர்ந்த நெஞ்சங்கள் உலகில் என்றும் தோற்பதில்லை என்ற கருத்துக்களை கடந்து மலரும் முதல் பாடல்

0: காற்றலையில் நம்மை இணைத்திருப்பது பொதிகை தென்றல். நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதைரியம் இருந்தால் அனைத்தையும் கடந்து போகலாம் என்ற வரிகளை கடந்து வரும் அடுத்த பாடல்
1: இளைய நிலா பொழிகிறதே.

இனிய இந்த இதமான வேளையில் சுகமான பாடல்களை உங்கள் மனதோறும் கொண்டு வருவது பொதிகையை தென்றல். முயற்சிக்கு நீ அடிமை என்றால் வெற்றி உனக்கு அடிமை, பணிவுக்கு நீ அடிமை என்றால் மகிழ்ச்சி உனக்கு அடிமை. என்றாலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் இந்த நாளாகும் என்ற ஆவலை உங்களிடம் தூண்டி மலர இருக்கும் அடுத்த பாடல்

நல் இசையுடன் கவி கலந்து கருத்துக்கள் பல கொண்டு இன்று வான வீதியில் மலர்ந்து மனம் வீசுகிறது பொதிகை தென்றல். வாழ்க்கை உன் எதிரி ஆகும் போது நீ சரிந்து விழுந்தால் அது சாதாரணம், எழுந்து நின்றால் சரித்திரம் என்ற வரிகளை சுமந்து வரும் பாடல்

ஒன்றிய தமிழ் எம்டிஆர் வானலையில் காற்றலையில் மலர்வது பொதிகை தென்றல். சோம்பலை உதறுங்கள், எழுந்து ஓடுங்கள், வாய்ப்புகளை நீங்கள் தேடி பிடிக்கும் வரை உட்காராதீர்கள் என்ற வரிகளை சுமந்து வரும் பாடல்

விண்ணோடும் முகிலோடும் காற்றலையில் விளையாடி கொண்டிருப்பது பொதிகை தென்றல். சிங்கத்தின் இறைக்காக மட்டுமே மான்கள் படைக்கப்பட்டிருந்தால் அதற்கு வேகமாக ஓடும் கால்களை படைத்திருக்க மாட்டான். அதுபோல் தான் பிரச்சனைகளை கொடுக்கும் இறைவன் சமாளிக்கும் திறமைகளை கொடுத்திருக்கிறான் என்ற கருத்துக்களை கடந்து வரும் பாடல்

நம்மை இணைத்திருப்பது பொதிகை தென்றல். வாழ்க்கையில் மற்றவர்களை ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றி வெற்றி பெற முயற்சிக்காதீர்கள், ஆனால் நம்மை ஏமாற்றியவர்களை வெற்றி கொள்ளாமல் விடாதீர்கள் என்ற கருத்துக்களை கடந்து ஒலிக்கும் பாடல்.

இசையின் இசையா எம்டிஆர் வானலையில் பொதிகை தென்றல். கனவை சாத்தியமற்றதாக செய்யும் ஒரே விஷயம் தோல்வி பயம் மட்டுமே. உங்கள் கனவுகளை நினைவில் வைத்துக்கொண்டு நித்தமும் போராடுங்கள், வெற்றி நிச்சயம் என்ற வரிகளை சுமந்து வரும் பாடல்

இனி இந்த வேளையில் உங்களை எங்களுடன் இணைத்திருப்பது பொதிகை தென்றல். உண்மையான அறிவு எதுவென்றால், அறிய வேண்டியதை அறிந்து கொள்வதும் செய்ய தகுந்தவற்றை முறையாக செய்வதும் தாகும் என்ற கருத்துக்களை கடந்து மலரும் அடுத்த பாடல்

பகிழ்வான இந்த இளம் காற்று வீசும் இனிய நேரத்தில் உங்களை தழுவி செல்வது பொதிகை தென்றல். ஆசைகள் இல்லாத வாழ்க்கையை எப்போதும் தேடிச் செல்கிறோமோ அப்போது துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை உன்னை தேடி வரும் என்ற வரிகளுடன் இணையும் அடுத்த பாடல்

பொதிகையில் உற்றெடுத்த தென்றல் வான வீதியில் எம்டிஆர் வானலையில் இசை கலந்து பொதிகை தென்றலாக வீசும் இவ்வேளையில் மற்றவர்களின் மனதை நிறைவு செய்யும் வகையில் ஒருவரின் கடமையும் செயலும் அமைய பெற்றால் அதுவே கடமையின் பரிசாகும் என்ற கருத்துக்களை கடந்து வளரும் நிறைவு பாடல்

மகிழ்ச்சி உறவுகளே, இன்றும் பொதிகையில் உற்றெடுத்த தென்றல் பொதிகை தென்றலாக வன்னியத்தமிழ் MTR வானொலியில் ஒலித்து சென்றது. இவ்வேளையில் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும், மேலும் தொழில்நுட்பத்தில் உதவிய நிலைய இயக்குனர் மீரா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறும் உங்கள் அன்பின் இரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், குவைத்தில் இருந்து. நன்றி உறவுகளே.

0: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி. கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி. மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள் MTR FM. 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

கலையகத்திலிருந்து வணக்கம் கூறி என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று கேட்டு நாங்களும் நலமென்ற நல்ல செய்தியை இந்த வேளையில் கூறிக்கொள்கின்றேன்.

நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இந்த நல்ல வேளையில் காற்றோடு காற்றாக காதோரம் வந்து இணைய இருக்கின்றது. பாட்டும் பதமும் வளமை போல வாரம் ஒருமுறை மலரும் மொன்றியல் தமிழ் வானொலியின் படைப்புகளில் ஒன்றாக பாட்டும் பதமும் இன்றும் மலர்கின்றது. இன்று மலரும் பாட்டும் பதமும் 215வது மேடையாகும். வாரம் தோறும் ஒவ்வொரு படைப்பாளிகள் தங்கள் படைப்புகளை தந்திருக்கும் வேளையில் இன்று தன்னுடைய அற்புத படைப்பான 5வது படைப்பை தருகின்றார் எங்கள் வான் அரசி மீரா அவர்கள். பாட்டும் பதமும் 215வது மேடைக்கு அரங்கேறுகின்றது வான் அரசி மீரா அவர்களின் 5வது தயாரிப்பான பாட்டும் பதமும். இன்றைய பாட்டும் பதமுக்கும் பொன்னான பதங்களை பக்குவமாக தேர்ந்தெடுத்திருக்கின்றார். 11 பதங்களுக்கும் பழைய புதிய இடைக்கால பாடல்களை சேர்த்து அந்த 11 பதங்களையும் நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் ஒவ்வொரு பாடல்களும் 11 பதங்களை தாங்கி வந்து முதல் பதமாக ஒலித்து செல்கின்றது. ஆன்மீகம், அறிவியல், வாழ்வியல், பொது நெறி என்றெல்லாம் பலவிதமான தத்துவங்களை பக்குவமாக பதங்களிலே சேர்த்து பாடல்களாக பொருத்தி கொண்டு வந்து தந்து காற்றலையில் பாட்டும் பதமும் நிகழ்வை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் உறவுகளுள் இன்றைய உறவு தருவது 11 பதம். அந்த 11 பதமும் 11 பாடலை தருகின்றது எதுவென்றால் தாய்மைக்கு மெருகூட்டும் வகையில் அல்ல, தாய்மையை பெருமைப்படுத்தும் வகை அல்ல, தாயின் அத்தியாவசியத்தையும் இன்றியமையாதமையையும் கூறுகின்றது இன்றைய பாட்டும் பதமும். அந்த வகையில் 11 பதங்களுள் முதலாவது ஒரு பதத்தை தந்து ஒரு பாடல் தருகின்றார் வாணி ராணி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். அந்த பாடலுக்கு குரல் கொடுத்திருக்கின்றார்கள் பாடம் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களும் இசை அரசி பி சுசீலா அம்மா அவர்களும். அந்த பாடலில் வரும் முழுமையை கேட்கும் வேளையிலே முதல் வரும் பதம் இன்றைய பாட்டும் பதமும் 215க்கு அடி கோலுகின்றது.

தென்றல் என்ற வரிகளை தாங்கி வந்த பாடல் முதல் பதமான பூமியில் என்ற பதத்தை எங்களுக்காக தந்து இன்றைய பாட்டும் பதமும் 215 ஆரம்பிக்கின்றது. பூமியில் என்ற முதலாவது பதத்தை எடுத்து வைத்துக் கொண்டு ஏனைய பதங்களையும் சேர்த்து பார்ப்போம். ஆகவே இரண்டாவது பாடல் கேட்க இருக்கின்றோம். சக்கரவர்த்தி திருமகள் என்ற ஒரு திரைப்படத்திலிருந்து சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களின் குரலில் ஒலித்த பாடலை இன்று இரண்டாவது பாடலாக தருகின்றார். அந்த பாடல் தருகின்றது தன்னுடைய முதல் பதத்தை எங்களுடைய 215 பாட்டும் பதத்திற்கும் இரண்டாவது பதமாக.

இரண்டாவது பதமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பதம் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது என்ற அற்புதமான கருத்தாளம் உள்ள பாடலின் முதல் பதம் பிறக்கும், பூமியில் பிறக்கும் என்று இரண்டு பதங்களை சேர்த்து விட்டோம். மூன்றாவது பதத்தை நாங்கள் கண்டுகொள்வதற்காக பாடல் மூன்றுக்கு செல்வோம். பாடல் மூன்றிலே வரும் மூன்றாவது பதம் மறுபடியும் என்ற திரைப்படத்தில் ஒலித்த கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களின் குரலில் வந்த பாடல். அந்த பாடல் தரும் வரிகளிலே முதல் பதம் எதுவாக இருக்கும் எடுத்து பார்ப்போம், தொடுத்து பார்ப்போம்.

எல்லோருக்கும் நல்ல காலம் என்று ஆரம்பித்த அந்த பாடலில் எல்லோருக்கும் என்ற பதம் எங்களுக்கு பொருத்தப்பாடாக இருக்கின்றது என்று அவர் தந்திருக்கும் வேளையிலே மூன்றாவது பதத்தை சேர்த்து படிப்போம். பூமியில் பிறக்கும் எல்லோருக்கும், பூமியில் பிறக்கும் எல்லோருக்கும் என்ன வரும், என்ன ஏற்படும், என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாதபடியால் நான்காவது பதத்தை நாங்கள் எதிர்நோக்குவோம். நான்காவது பாடலோடு நான்காவது பதத்தை எங்களுக்கு தருவதற்காக அவர் வருஷமெல்லாம் வசந்தம் என்ற திரைப்படத்திலிருந்து உன்னி கிருஷ்ணன் ஐயா அவர்களின் குரலில் வந்த ஒரு பாடலை தொடுத்து விட்டிருக்கின்றார்.

முதலாய் வருகின்ற முதலாய் உன்னை என்று ஆரம்பித்த அந்த பாடல், முதலாய் என்ற சொல்லை தந்த வழியிலே நாங்கள் முதல் என்று எடுத்துக்கொள்வோம். பூமியில் பிறக்கும் எல்லோருக்கும் முதல் என்று வந்துவிட்டது. அப்படியானால் மிகுதி பதங்களை நாங்கள் தொடுத்து படிப்பதற்கு பாடல்களை கேட்க வேண்டும். ஐந்தாவது பதத்துக்கு செல்ல வேண்டும். ஐந்தாவது பதத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் பாடல் ஐந்து எதுவாக இருக்கும் என்று தேடி பார்ப்போம். அதற்கு முதல் ஒரு தடவை படிப்போம். பூமியில் பிறக்கும் எல்லோருக்கும் முதல் என்று வந்துவிட்டது. இந்த ஐந்தாவது பதத்துக்காக அவர் சரஸ்வதி சபதம் என்ற ஒரு திரைப்படுத்து பாடலிருந்து இசை அரசரின் குரலிலே தருகின்றார் ஒரு பாடலை கேட்போம். அந்த பாடலை எடுப்போம். முதல் பதத்தை

இனிமை. இனிமையான அந்த பாடலில் தெய்வம் இருப்பது எங்கே என்ற ஒரு வரியோடு வந்த பாடலில் தெய்வம் என்ற பதம் நாங்கள் தெரிந்திருக்க வேண்டிய பதம். பூமியில் பிறக்கும் எல்லோருக்கும் முதல் தெய்வம் என்று வந்துவிட்டது. பாதி வழிக்கு வந்துவிட்டோம். 11 பதங்களிலே 5 பதங்களை கண்டுகொண்டோம். அதனால் நாங்கள் 6வது பதத்துக்கும் செல்லத்தான் வேண்டும் என்று எண்ணுகின்றேன். அற்புதமான பதங்களை அழகாக தொகுத்து இன்றைய மொன்றியல் தமிழ் வானொலி பாட்டும் பதமும் 215 தன்னுடைய 5வது தயாரிப்பில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார் மொன்றியல் தமிழ் வானொலியின் அதிபர் வான் அரசி மீரா அவர்கள். எங்கே கேட்போம் 6வது பாடலையும். 6வது பாடலுக்காக அவர் தந்திருக்கின்றார் என்ன திரைப்படத்து பாடல், நிறம் மாறாத பூக்கள் என்ற திரைப்படத்திலிருந்து பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு இசைய குயில் ஜானகி அம்மாவும் ஒலித்த பாடலாக வருகின்றது. அவர்களின் குரலில் ஒலித்த பாடல் எதுவாக இருக்கும்? இதுவாக இருக்கும்.

ஆறு பதங்களை கேட்டு பொருத்தி இருந்தோம். அந்த ஆறாவது பதம் மீண்டும் முதல் என்றுதானே வந்திருக்கின்றது. எங்கே படிப்போம்? பூமியில் பிறக்கும் எல்லோருக்கும் முதல் தெய்வம் முதல் மிகுதியும் இருக்கின்றது அன்பு உறவுகளே. அதனால் ஏழாவது பதத்தை எதுவாக இருக்கும் என்று அறிவதற்கு பாடல் ஏழினை கேட்டு பார்ப்போம். பாடல் ஏழுக்காக அவர் தருகின்றார் ஆயிரத்தில் ஒருத்தி என்ற ஒரு திரைப்படம். ஆயிரத்தில் ஒருத்தி என்ற திரைப்படத்தில் வந்த ஒரு பாடல் இசை அரசியின் குரலிலே. அந்த பாடல் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும்.

கோவில் நல்ல கோவில் என்று ஆரம்பித்த அந்த பாடல் வரிகளிலே கோவில் என்ற பதத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு சென்று ஏழாவது பதமாக பொருத்திவிட்டால், பூமியில் பிறக்கும் எல்லோருக்கும் முதல் தெய்வம் முதல் கோவில் என்று வந்துவிட்டது. இன்னும் நான்கு பதங்கள் இருக்கின்றது. கேட்போம் எட்டாவது பதத்தை. கேட்டுவிட்டு எட்டாவது பதத்தை கொண்டு வந்து பொருத்துவோம் ஏழு பதங்களோடும். எட்டாவது பதத்தை நாங்கள் தெரிந்து கொள்வதற்காக இன்றைய படைப்பாளி தருகின்றார். திரிசூலம் என்ற ஒரு திரைப்படத்திலிருந்து பாடகர்கள் டாக்டர்கள் கே ஜே ஜேசுதாஸ் ஐயாவும் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயாவும் குரல் கொடுத்த பாடலாக கிடைத்திருக்கின்றது. எங்கே அந்த பாடலை கேட்டு பதத்தை பெற்றுக் கொள்வோம்.

கைகள் நான்கானாள் என்று ஆரம்பித்த திருசூலம் திரைப்படத்து பாடலின் முதல் பதம் இரண்டு. அந்த இரண்டுக்கு நாங்கள் ஒரு இம் போட்டுக்கொள்வோம், இரண்டும் என்று. அப்படி என்றால் தான் இது சரியாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு அந்த எட்டு பதத்தையும் படிப்போம். பூமியில் பிறக்கும் எல்லோருக்கும் முதல் தெய்வம் முதல் கோவில் இரண்டும். ஆகா, அழகாக தந்திருக்கின்றார். அற்புதமான வார்த்தை, மீண்டும் படிக்க வேண்டும் போல் தெரிகின்றது. பூமியில் பிறக்கும் எல்லோருக்கும் முதல் தெய்வம் முதல் கோவில் இரண்டும். இரண்டும் என்றதுடன் நின்று ஒன்பதாவது பதத்தை பெற்று பார்ப்போம். ஒரு தடவை ஒன்பது பத்து பதினொன்று என்று வருகின்றது. அதனால் அந்த பதங்களை பெற்றால்தான் நாங்கள் முழுவதையாக எடுக்க முடியும். இங்கே ஒன்பதாவது பதத்திற்காக அவர் ஒரு பாடலை பாண்டவர் பூமி என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவித்து தருகின்றார். இந்த பாடலை

அவரவர் என்ற பதத்தை நாங்கள் பெற்று அங்கு சென்று பொருத்துவோம். பூமியில் பிறக்கும் எல்லோருக்கும் முதல் தெய்வம் முதல் கோவில் இரண்டும் அவரவர் அவரவர் என்று வந்துவிட்டது. ஆதலால் பத்தாவது பதம் எதுவாக இருக்கும்? பத்தாவது பதத்தை நாங்கள் பெற்று பொருத்துவதற்காக அவர் தந்த பாடல் கண்ணா நலம்மா என்ற திரைப்படத்திலிருந்து இசை அரசரும் இசை அரசியின் குரலிலும் வந்த பாடலை தருகின்றார். பூமியில் பிறக்கும் எல்லோருக்கும் முதல் தெய்வம் முதல் கோவில் இரண்டும் அவரவர் என்று வந்த இடத்திலே அடுத்தது எதுவாக இருக்கும்? இதுவாக இருக்கும். இந்த பாடலை கேட்போம். கண்ணா நலமா திரைப்படுத்து பாடலை.

0: ரத்தத்துடன் சேர்ந்ததந்த பாசம் பாசம் அது நாள் கடந்தும் பிள்ளையுடன் பேசும் பேசும் அது நாள் கடந்தும் பிள்ளையுடன் பேசும் பேசும்.
1: அன்று நாள் மன்னன் சாலமனுடைய சபையில் ஒரு விசித்திரமான வழக்கு வந்தது. ஒரு பிள்ளை இரண்டு தாய்மார்கள், இரண்டு பேரும் அது தன்னுடைய பிள்ளை என்கிறார்கள். பிள்ளைக்கோ தன் தாய் யார் என்று சொல்ல தெரியவில்லை. மன்னன் சாலமன் யோசித்தான்,

பெற்றெடுத்த உள்ளம் என்றும் என்றும் என்று வருகின்ற பாடல், அந்த பாடலை பெற்றெடுத்த என்ற பதம் தான் எங்களுக்கு தேவையான பதம். எங்கே பூமியில் பிறக்கும் எல்லோருக்கும் முதல் தெய்வம் முதல் கோவில் இரண்டும் பெற்றெடுத்த பத்து பதம் கண்டுவிட்டோம். இன்னும் ஒரு பதம் வந்தால்தான் இன்றைய பாட்டும் பதமும் முற்றுப்பெறும் போல் தெரிகின்றது. அதற்காக அவர் தருகின்றார். சிம்ம ராசி என்ற திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களோடு கிருஷ்ணன் அவர்களும் இணைந்து பாடிய பாடலாக ஒலிக்க இருக்கின்றது. ஒலிப்பது மட்டுமல்லாமல் இன்றைய பாட்டும் பதத்தை முடிவுக்கும் கொண்டு வருகின்றது.

தாயே திரிசூலி என்று ஆரம்பித்ததல்லவா அந்த பாடல், பக்தி நிறைந்த பாடல். அதிலே தாயே என்ற பதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு சென்று 11வது பதமாக ஏனைய 10 பதங்களோடும் பொருத்தி இங்கே பாட்டும் பதத்தை பூரணப்படுத்தி பார்ப்போம். பூமியில் பிறக்கும் எல்லோருக்கும் முதல் தெய்வம் முதல் கோவில் இரண்டும் பெற்றெடுத்த தாயே. எவ்வளவு அற்புதமான ஒரு பாடல்கள், எவ்வளவு அற்புதமான பதங்கள், எவ்வளவு அற்புதமான மகிமையான ஒரு உண்மையை எடுத்து சொன்ன பாட்டும் பதமும் 215. அந்த தயாரித்த தயாரிப்பாளரோ மொன்றியல் தமிழ் வானொலியின் இயக்குனர் மீரா அவர்கள், வானரசி மீரா அவர்கள் தேடி எடுத்து எத்தனை வாரங்கள் சென்றதோ தெரியாது, இவற்றை நினைத்து பார்த்து சீரிய பதங்களை தொடுத்து நல்லதோர் வாக்கியத்தை அமைத்து இனிமையான இதமான உண்மையான நிஜமான போற்றக்கூடிய புனிதத்தன்மையான கருத்தை தந்திருக்கின்றார். உலகத்திலே பிறக்கின்ற பிறப்புகள் எந்த பிறவியாக இருந்தாலும் பூச்சி புழு ஐந்து அறிவு ஆறறிவு வரைக்கும் அந்த உறவுகளுக்கு முதல் தெய்வமும் கோவிலும் அது தாய் தான் என்று கூறப்பட்டிருக்கின்றது. பூமியில் பிறக்கும் எல்லோருக்கும் முதல் தெய்வம் முதல் கோவில் இரண்டும் பெற்ற தாயே என்று கூறப்பட்டிருக்கு. முதலாவது தெய்வமும் முதலாவது கோவில், அந்த இரண்டும் தெய்வமும் கோவிலும் அது முதல் கோவிலாகவும் முதல் தெய்வமாகவும் இருப்பது பெற்ற தாயே என்று கருத்தை புனிதமான அந்த தாய் அன்பினை தாய் உறவினை தாய் தாய்மையை எடுத்து கூறி தந்த வானரசி அவர்களுக்கு வாழ்த்து கூறுகின்றது. மொன்றியல் தமிழ் வானொலி உறவுகள் கேட்டு மகிழ்ந்தது என்று பாட்டும் பதமும் 215. அதற்கான 5வது தயாரிப்பை அழகாக தொகுத்து தந்தவர் எங்கள் வானரசி மீரா அவர்கள். பூமியில் பிறக்கும் எல்லோருக்கும் முதல் தெய்வம் முதல் கோவில் இரண்டும் பெற்றெடுத்த தாயே என்ற புனிதமான கருத்தை எங்கள் உள்ளத்திலும் பதித்து பெற்ற தாயே நாங்கள் போற்றுவோம், தாய்மையை வணங்குவோம் என்று கூறி என்னுடைய பாட்டும் பதமும் ஒளிபரப்பு கேட்டு மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி படைப்பை தந்த மீரா அவர்களுக்கும் வணக்கம் கூறி காற்றல் இந்த விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும், நல் உறவுகளே.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR

0: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி. கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மோன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR

அன்புடன் உறவுகளிடம் நலம் நாடி நாமும் நலமெனக் கூறி இப்பொழுது முதல் வரும் ஒரு மணி நேரத்திற்கு உங்களை இணைக்கின்றேன். எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின்

உங்களை மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றினிலே பெறும் கீதத்துடன் இணைத்துக்கும் வேளையிலே நல்லதோர் நேரத்தை நாங்கள் பயன்படுத்தி காதுக்கு இனிய பாடல்களை தருவதோடு மட்டுமல்லாமல் வாழ்வியலின் தத்துவங்களையும் எடுத்து கூறும் வகையில் இன்ப துன்பங்களை கூறும் வகையில் வரும் பாடல்களை தெரிவு செய்து காற்றலையில் காற்றினிலே வரும் கீதத்துடன் காற்றினிலே வரும் கீதமாக காற்றினிலே வரும் கீதத்தை காற்றினிலே தருகின்றோம். காற்றினிலே வரும் கீதம் தரும் முதல் பாடல் என்று

உலகமே சுருங்கி உள்ளங்கைக்குள் வந்த இந்த காலத்திலும் வாசல் வரையில் வந்து வரும் வழிமேல் விழி வைத்து பார்த்திருக்கும் அந்த பண்பினை எடுத்துக்கூடிய அந்த பாடலை தந்தது முன்றியல் தமிழ் வானொலியின் காற்றினிலே வரும் கீதம். காற்றினிலே வரும் கீதம் கொண்டு வரும் அடுத்த பாடலையும் உடனே கேட்டுடுவோம். அது என்ன கூறுகின்றது என்று

இணைந்த இரு உள்ளங்களின் எழிலான தோற்றத்தையும் இனிமையான நினைவுகளையும் பரிமாற்றத்தையும் கொண்டு வந்தது. மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றினிலே வரும் கீதம். காற்றினிலே வரும் கீதம் பதமாக இதமாக எடுத்து வரும் அடுத்த பாடலையும் தந்து விடுகிறேன். உடனே நாங்கள் கேட்டு மகிழ்ந்து இதை பரீட்சித்து பார்க்கலாம், இல்லை நினைத்து பார்க்கலாம் என்று எண்ணிக்கொண்டு இந்த பாடலை வானொலியில் தருகின்றேன். அன்பு உறவுகளை கேளுங்கள்.

திரை போட்ட பாலம் அணை போடவில்லை, அந்த திரையை நீ விலக்கி வைப்பாயோ இல்லை விலக்கி வைப்பாயோ, இது என்ன கோலம் என்று புதிய இலக்கணத்தையும் அங்கே இலக்கிய சுவையுடன் புகுத்தி வைத்து இந்த பாடலை புரிந்து கொண்டால் மகிழ்வுதானே. என்ன உறவுகளே, இது ஒன்றியல் தமிழ் வானொலி தரும் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலர்ந்து வரும் காற்றினிலே வரும் கீதம் தருகின்றது அடுத்த கீதத்தை.

அந்த கடவுள் தந்த அதிசயம்தான் காதல். அதைவிட அதிசயம் கண்கள். அந்த கண்கள் அங்கே மலை முழுவதும், நாள் முழுவதும், உலகம் முழுவதும் சுற்றி பறந்து திரிந்து தன் எண்ணங்களை பரிமாறிக்கொள்ள வைத்தது. ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றினிலே பெறும் கீதம் நீர்களை நீங்கள் இணைந்து கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றினிலே வரும் கீதம், காற்றினிலே வரும் கீதம் கருத்தான பாடல்களை இதமான கீதமாக எங்கள் காற்றலையில் எடுத்து வந்து எங்கள் காதுகளுக்கு தந்து மனதிலே இன்பத்தை ஊட்டிக் கொண்டிருக்கும் இந்த வேளை அடுத்த பாடலையும் தொடுத்து விடுகின்றேன். நாங்கள் கேட்டு இந்த காற்றிலே வரும் கீதத்தை மகிழ்ந்து கொள்வோமா?

இருபால் உள்ளங்கள் ஒன்றையொன்று சந்திக்கும் வேளை அது மாலை நேரமாகவிருந்தால் அதைத்தான் கூறுவார்கள் மயக்கும் மாலை பொழுது நிலே என்று. அந்த பொழுதுநில் அவர்கள் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி உள்ளத்தை பரிமாறி தங்கள் கருத்துக்களை வெளிக்காட்டி உணர்ந்து கொள்ளும் வேளை அங்கே கூறப்படுகிறது என்னவென்றால், உடனே இப்பொழுதே இன்பம் பெறுக, நான் என்னை மறந்தே உனக்கு தருவேன் என்ற அளவுக்கு அந்த மாலை சந்திப்புகள் மகிழ்வாக ஊட்டும் மக்கள் மத்தியிலே என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் இந்த பாடலை மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையிலே தந்தது காற்றினிலே வரும் கீதத்தினரே. காற்றினிலே வரும் கீதம் கனிவுடன் எடுத்து வந்து தரும் அடுத்த பாடலையும் நாங்கள் செவி மடுப்போம்.

வசந்தம் என்றாலே மிகவும் ரம்மியமான வாழ்க்கை என்று எல்லோரும் கூறுவார்கள். அந்த வசந்தம் பொன் வசந்தமாக இருந்தால் சகல சௌபாக்கியங்களும் கூடிவரும் என்பதை இந்த பாடல் அழுத்தம் திருத்தமாக இலக்கிய சுவையுடன் எடுத்து உதாரண உவமயங்களுடன் காட்டியதை நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி தந்த 24 மணி நேர தமிழ் சேவையில் வளர்ந்து கொண்டு வரும் காற்றினிலே வரும் கீதம். இப்பொழுது காற்றினில் மலர்வது அடுத்த கீதம்.

ஓடை நீர் குளித்தாலும் உடல் பொறிக்கிறீ அங்கிகையிலே வந்த மையலிலே அங்கிகையிலே வந்த மையலிலே பாய்ந்திருச்சி படுத்தாலும் கூட்டம் குடிக்கலே என் பக்கத்திலே.

காற்றினிலே வரும் கீதம் எடுத்து வந்த பாடல்களை பாருங்கள். ஒரு வழி போக்கு இருவழி போக்குவரத்து பல வழி போக்குவரத்துள்ள சாலையிலே நாம் செல்லும் பொழுது எங்களுக்கு வேண்டிய உருவம் ஒன்று அங்கே நின்றால் அதை உற்று நோக்கி பார்த்து அந்த வழியை நோக்கி செல்வது இந்த விழிகளின் இயல்பு. அந்த வகையிலே அங்கே அத்தை மகள் போவதை பின்னால் காத்திருந்த அந்த மாமன் தொடர்ந்து சென்று அவளுக்கு பாதுகாப்பும் தன் வாழ்க்கைக்கு ஒரு ஜோடியாகவும் அவளை சேர்த்து வைத்து தன் வாழ்க்கையும் பாதுகாப்பாக செலுத்த வேண்டும் என்னும் எண்ணும் வேளையில் அவள் சொல்லுகின்றாள், வானம் பார்த்த பூமி போல் நான் இருப்பேனா, எனக்கு வழி கிடைக்குமா என்று கேட்டு ஏங்கிய வழிக்கு மாமன் பின்தொடர்ந்து சென்றால் அந்த மகிழ்ச்சிக்கு சொல்லவும் வேண்டுமா? இதை காற்றலையில் எடுத்து வந்து கூறியது நாசுக்காக எங்கள் மொழிகள் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலர்ந்து கொண்டிருக்கும் காற்றினிலே வரும் கீதம். அடுத்து என்ன பாடலை எடுத்து வரப்போகின்றது இந்த காற்றிலே வரும் கீதம் என்றுதானே எண்ணுகிறீர்கள் அன்பு உறவுகளே? இதோ அந்த பாடல் எதுவென்று காற்றலையில் தருகின்றேன். நீங்களும் கேளுங்கள், நாமும் கேட்டு மகிழ்ந்துடுவோம்.

தென்றல் காற்று வீசும் வேளையிலே அங்கே தென்னங்கீற்று மெதுவாக அசைந்து இதமான நாதம் எழுப்பி மகிழ்வோடு ஆடும். இந்த பாடலில் கூட பாடும் போது நான் தென்றல் காற்று உன் பருவ மீனியோ தென்னங்கீற்று நெளிந்து வளைந்து சுழிந்து ஆடுவதற்கு ஏற்றது என்பதை அழகாக அந்த கவிஞர் புனைந்து விட மெல்லிசை மன்னர்கள் இசை ஞானிகள் மெருவூட்டி இசை அமைத்து நல்ல குரல் வளத்துடன் உள்ளவர்களை அமர்த்தி பாடலை செதுக்கி திரைப்படத்தில் புகுத்தி நாங்களும் கேட்க வழி செய்ததை மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையிலே எடுத்து வந்து எங்களை மகிழ வைத்ததை பெருமையோடு கூறிக்கொள்ளலாம். அன்பு உறவுகளை, இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் வரும் காற்றினிலே வரும் கீதம். காற்றினிலே வரும் கீதம் அடுத்து என்ன கீதத்தை எடுத்து வந்து எங்களுக்கு தரப்போகின்றது பார்ப்போமே.

மூன்று கனி என்று கூறும் பொழுது மா, பலா, வாழை, அந்த மூன்று கனிகளையும் முக்கனிகளையும் தனித்தனியே உண்ணும் போது இருக்கும் ஆனந்தமும் சுவையும் அதிகம் அதிகம். ஆனால் அந்த மூன்றினையும் சேர்த்து உண்ணும் பொழுது மேலும் அதிகம். அந்த மூன்றினையும் சேர்த்து பிசைந்து பிழிந்து அந்த ரசத்தை எடுத்து அதில் கொஞ்சம் காமரசமும் ஊற்றி விட்டால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட பெண் தான் தனக்கு கிடைக்க வேண்டும். கிடைத்திருக்கால் கிடைத்தவளை எப்படி நான் அனுபவிப்பேன், எப்படி எமது வாழ்க்கை போகும் என்றெல்லாம் கற்பனை பண்ணி பாடும் பாடல்களை கேட்டு மகிழ்ந்துவதற்கு நேரத்தை ஒதுக்கி தந்தது காற்றினிலே வரும் கீதம். இது ஒன்றியல் தமிழ் வானொலி தரும் நாதம். மீண்டும் ஒரு பாடலை காற்றிலே வரும் கீதம் காற்றலையில் தந்து எங்களை மகிழ்விக்க வருகின்றது. அன்பு உறவுகளை கேட்டு மகிழ்ந்துடுவோம்.

கூறிவிடும் மந்திரம் பாராயணம் பண்ணி அது பலித்துவிட வேண்டுமென்றால் அதற்குரிய ராகம் அங்கே தேவை. இங்கே ராமன் கூறும் அந்த மோகன ராம ராகத்துக்கு ஜானகியின் மந்திரம்தான் வாழ்க்கை என்ற அஸ்திவாரத்திலிருந்து இறுதி வரை ஓதிக்கொண்டிருந்தது என்று கூறிக்கொள்ளும் வகையிலே வாழ்க்கைக்கு தேவை இருவரின் உள்ள அன்பு என்பதை எடுத்துக்காட்டும் அந்த பாடலை காற்றலையில் தந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. நேர்களை நீங்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் வளர்ந்து கொண்டிருக்கும் காற்றினிலே வரும் கீதம். நீங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியை கேட்டு மகிழ்ந்துடச் செல்ல வேண்டிய இணையதள முகவரி உங்களுக்கு அடிக்கடி கூறிக்கொள்வது வழக்கம். நான் mtrfm.com. தொடர்புகளுக்கு நீங்கள் என்றும் 5159231749647164145 என்ற தொலைபேசி இலக்கங்களை உபயோகிப்பதோடு அல்லாமல் MTRFM247 என்னும் ஸ்கைப் ஐடியிலும் நீங்கள் தொடர்பு கொள்ள வாய்ப்பு உண்டு. அது மட்டுமல்லாமல் உங்கள் செய்திகளை பரிமாற MTRFM முகநூலும் உண்டு. அன்பு உறவுகளே, இன்றைய காற்றிலே வரும் கீதத்தை நிறைவு செய்ய வரும் பாடலாக வருகின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றிலே வரும் கீதத்தின் இறுதிப்பாடல்.

கரையை தேடி நதை நதியொன்று அலையடித்து ஓடி வந்து வருகையிலே அது கூறிவிட்டு வருவதில்லை. அந்த கரையும் கூறிவிட்டு கேட்பதில்லை. மௌனமாக இருந்து வரும் நதியை அணைத்துக் கொள்கின்றது அல்லவா? உள்ளத்தின் வார்த்தைகளை புரிந்து கொண்டால் அடுத்த உள்ளத்திற்கு கிடைப்பது சாந்தியும் சந்தோஷமும் தான். அங்கே இறுதியிலே அந்த பாடல் இதே பழங்கள் கூட தாங்கள் பறவைக்கு கூவி அழைத்து தந்தி அடித்து கூறுவதில்லை, நான் பழுத்து விட்டேன் வந்து என்னை உண்ணன்று. அதே போன்றுதான் தமிழ்நாட்டு பெண்கள் வாயால் சொல்வதில்லை என்று எவ்வளவு அழகாகவும் அழுத்தமாகவும் இந்த பாடலில் கூறப்பட்டிருக்கின்றது. நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தது இதுவரையில் முன்னியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச் சேவையில் மலர்ந்த காற்றின் நிலைபெறும் கீதத்தை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தீர்கள். அத்தனை பாட்டுக்களும் முத்துக்களாக வந்து எங்களுக்கு நல்ல கருத்துக்களை, வாழ்வியலுக்கு தேவையான அம்சங்களை அதிலே கூறி உள்ளங்கள் இணைந்து ஒருமித்து ஒத்த கருத்துடன் வாழுவதற்கான எண்ண கருத்துக்களையும் சொற்களையும் பரிமாறி வந்த பாடல்கள் ராகங்களுடன் சேர்ந்து கீதமாக வந்து காற்றினிலே வரும் கீதமாக ஒழித்து எங்கள் காதுகளுக்கு இனிமை தந்து மனதிலே ஒரு புத்துணர்வை கொடுத்திருக்கின்றது எனலாம். நீங்கள் இதுவரை நேரமும் நீங்கள் அமைதியாக இருந்த இந்த காற்றலையில் வந்த காற்றிலே வரும் கீதத்தை கேட்டு ரசித்தது மிக்கி நன்றியும் வணக்கமும் கூறிக்கொண்டு என்னை தொடர்ந்து இந்த வானொலியை தொடர்ந்து நிகழ்வுகளை பகிர்ந்தளிக்க வந்திருக்கும் என் அன்பு சகோதரர்களை இருகரம் நீட்டி வரவேற்று அவர்களை இருக்கையில் அமர்த்தி அவர்களுக்கு ஆசீர்வதித்து மீண்டும் உங்களை ஒரு காற்றிலே வரும் கீதத்தில் சந்திக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது காற்றலையில் இருந்து விடைபெறுகிறேன். உங்களின் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கம் அன்பு உறவுகளே.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

சர்வதேச நேயர் விருப்பம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். MTR FM ரேடியோ கனடா.

கனடா கலிகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உலகளாக இருக்கும் அன்பு உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று கேட்டு நாங்களும் நலம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் பாடல்கள் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களாக மலர்கின்றன. ஓ நெஞ்சமே இது ஒன்றாக மெய் என்று எனக்காக காத்திரு திரைப்படுத்த பாடல் இன்று முதல் பாடலாக சர்வதேச நேயர் விருப்பத்தை அரங்கரிக்கின்றது. இந்த பாடலை கனடா அல்பர்டா மாநிலத்தில் இருந்து சாந்தினி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் நீலவான ஓடையில் என்று வரியெடுத்து பாடுகின்றது வாழ்வே மாயம் திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடல் ஏழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டன் டிராஞ்சி உங்கள் பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடலும் ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்த பாடல். இந்த மின்மினிக்கு என்று ஆரம்பிக்கும் வரிகொண்ட பாடல் சிவப்பு ரோஜாக்கள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

உறவுகளோடு உறவுகளாக அடுத்த உறவு அருள் மோகன். இங்கில் ஆந்திலிருந்து ராத்திரியே கரு கரு ராத்திரியே என்ற வரியை ஆதார் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

இருக்கும் அடுத்த பாடல் தனுஷன் மொன்றியால் கனடாவிலிருந்து தந்த பாடல். காட்டு செண்பகம் என்ற வரியை முதல் வரியாக கொண்டு பிள்ளை சட்டம்பி என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

மீண்டும் கனடாவிலிருந்து தொடர்கின்றார்கள் பாடலை வன்கூவர் மாநிலத்து இளவரசி அவர்கள். பூந்தென்றல் காற்றை வா என்ற அற்புதமான அந்த பாடல் மஞ்சள் நிலா திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

இருக்கின்ற பாடலை தொடர்ந்து ஒலிக்கும் பாடலும் கனடா வன்குவர் மாநிலத்து காஞ்சனா நீங்கள் தந்த பாடல். டைம் என்ற திரைப்படுத்த பாடல் தவிக்கிறேன் தவிக்கிறேன் என்று முதல் வரியை எடுத்து முழுவதையும் பாடுகின்றது.

வன்கூவர் மாநிலம் வசந்தியின் பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. மழை நின்ற பின்பும் என்று ஆரம்பிக்கும் முதல் வரி ராமன் தேடிய சீதை என்ற திரைப்படுத்து பாடலாக கேட்போம்.

இவர்களை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவுகளின் பாடல்கள். முதலில் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ரமணி தருகின்றார். ஒரே வானம் ஒரே பூமி என்ற வரி கொண்டு டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

தங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி சர்வதேச நேர்விருப்ப பாடல்கள். வரிசையோடு வரிசையாக நீண்ட கால உறவு மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து கேதீஸ் அவர்களும் தருகின்றார். சத்தம் இல்லாத

இவர்களோடு இணைந்து வளமை போல நின்றும் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா அதிகாலை நிலவி என்ற உறுதிமொழி திரைப்படுத்து பாடலை தருகின்றார்கள்.

0: இது ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடாவிலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை கேட்கின்றோம். திக்கட்டும் திசை பரப்பி இசையோடு வரும் இந்த பாடலை கேட்கும் வேளையிலே அடுத்து வரும் பாடல் சிங்காரபூமி. சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் அனுப்பி வைக்கின்றார் சந்திரோதயம் என்ற திரைப்படத்து பாடலை. நகைச்சுவையோடு கலந்த தத்துவமாக ஒலிக்கும் அந்த பாடல் காசிக்கு போகும் சன்னியாசி என்று வரியெடுத்து பாடுகின்றது.
1: காசிக்கு போ

அவ சுட்டது போதும். சிவ சிவ சிவனே, சிவ சிவ சிவனே.

சாரி அவதி படுபவன் படு சம்சாரி கபானியோ பிரம்மச்சாரி தலையணை மந்திரம் உலையை கடுக்கும் தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும் தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும் காசிக்கு காசிக்கு கா

0: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை,
1: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை,
0: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை,
1: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை.
0: சரியோ, இனி அவளுடன் இருப்பது சரியோ,
1: அவள் துணையினை பிரிவது முறையோ.
0: பகைதான் வளரும்
1: பகையே அன்பாய் மலரும்,
0: பிரிந்தவர் இணைந்திடப்படுமோ,
1: கலந்தவர் பிரிந்திட தகுமோ, இல்லறம் இல்லறவே காசிக்கு போ.

ஐரோப்பிய மண்ணிலே சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவாவிலிருந்து ஒரு பாடல், புடிக்காது புடிக்காது என்று காதல் கதை சொல்லவா திரைப்படுத்து பாடல் நிரோஷன் விரும்பும் பாடலாக வருகின்றது.

தந்த வேளையிலேதான் ஐரோப்பிய மண் என்றவுடன் என்னவளின் பாடலும் வரும் தானே, மரகத மேகம் சிந்தும் என்ற முதல் வரி மேகத்துக்கும் தாகம் உண்டு என்ற திரைப்படத்திலிருந்துதான் அவர் தந்திருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

திருவேணியின் இறுதியாக ஒரு பாடலை. 1988 ஆண்டு திரைக்கு வந்த வசந்தி என்ற திரைப்படத்திலிருந்து ரவிவர்மன் எழுதாத கலையோ என்ற பாடலை அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சீனா ஆசான் அவர்கள் தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கும் கொண்டு வரச் செய்கின்றார்.

இனிய உறவுகளை நாங்கள் இதுவரை நிறமும் கேட்டு மறந்தோம் தித்திக்கும் தீனான பாடல்கள் திசை என்றும் இசை பரப்பி எங்கள் இதயம் நிரப்பி செல்லுகின்ற மகிழ்வோடு மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கலாம் என்று கூறி இப்பொழுது நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் தமிழோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்த விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

காற்றலையில் கலந்து வரும். முதல் பாடம். பருவம் ஒட்டி பழகும் போது என்ற பல்லவி, பணம் தரும் பரிசு என்ற திரைப்படத்திலிருந்து, திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா அவர்கள் அனுப்பி வைத்த பாடலாக கேட்போம். அன்பு மகளே ஷியாமலா பிரபா, நீங்கள் தரும் பாடலை வளமை போல உங்களோடு இன்றும் ஜெயபீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, நட்பவி, மதுஸ்ரீ, சிவசங்கரன், நரமுகையாள், தமிழ் இனியாள் இவர்களோடு நாங்கள் இணைந்து கேட்டு மகிழ்கின்றோம்.

தர்மம் தலை காக்கும் என்ற ஒரு திரைப்படுத்து பாடல் தொட்டுவிட தொட்டுவிட தொடரும், கை பட்டுவிட பட்டுவிட மலரும் என்று பாடியிருக்கின்றது. அந்த பாடலை இன்று நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் தன்னுடைய உறவுகளான முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைக், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான், ஷாகில் இவர்களையும் உலக தமிழர்களோடு கேட்க விரும்புகின்றோம் என்று இணைத்து அனுப்பியிருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

பக்கம் வர பக்கம் வர மயங்கும் உடன் வெக்கம் வந்து வெக்கம் வந்து குலுங்கும். பக்கம் வர பக்கம் வர மயங்கும் உடன் வெக்கம் வந்து

கண்ணி முன்னும் பின்னும் அண்ணலடை கோத்து முத்து முத்து புன்னகையை கேத்து கண்ணி முன்னும் பின்னும் அண்ணலடை கோத்து

0: அதிசய பிறவி என்ற திரைப்படத்தில் அன்னக்கிளியே அன்னக்கிளியே என்று ஒரு பாடல் பாடியதை இன்று எங்களோடு கேட்டு மகிழ்வோம் தாருங்கள் வன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே என்று அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையில் இருந்து எஸ் சேப்பு விஜய ராகவன் அவர்கள்.
1: அன்னக்கிளியே சொர்ணக்கிளியே சந்தேகம் உனக்கு ஏன்?

நெய்வேலி அரசடி குப்பம் அமிருக்க பயனின் சரவணா சாரதா என்ற திரைப்பட பாடலை நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். கண்ணானால் நான் இணையாவேன் என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடலை. வளமை போல நீங்கள் இன்றும் பரதராஜபுரம் விஜயகுமார் கிருஷ்ணகிரி கனகராஜ் இவர்களை மணித்து கேட்கும் வழி ஒலிக்கின்றது அந்த பாடல்.

தொடர இருக்கும் பாடல்களுள் முதலில் ஒரு திரைப்படத்தில் இரு தடவை வந்த பாடல்களை கேட்டு மகிழ இருக்கின்றோம். முதலில் 1966 ஆண்டு வெளிவந்த மறக்க முடியுமா திரைப்படத்து பாடலில் இசை அரசிப்பி சுசீலா அவர்கள் பாடிய காகித ஓடம் கடலலை மீது போவது போலே மூவரும் போவோம் என்ற பல்லவியை கொண்ட பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுஷ்யா கிருஷ்ணன் தன்னுடைய அன்பு அப்பா அனந்தராமன் அம்மா விஜயம் மற்றும் சொந்த உறவுகளோடு கேட்டு மகிழ்கின்றார்.

அவர் கேட்ட அந்த பாடல் அதே திரைப்படம் மறக்க முடியுமா என்ற திரைப்படத்திலிருந்து இசை அரசரும் இசை அரசியும் இணைந்து பாடியதாக ஒரு பாடல். அந்த பாடலை விரும்பி கேட்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய நண்பர்களோடு. அந்த பாடலும் காகித ஓடம் கடலலை மீது போவது போலே முகரம் போவோம் என்றுதான் பாடுகின்றது. ஒரு குரலும் இருகுரலும் பாடும் பாடலை இரு தடவை கேட்டு மகிழ்வோம்.

பொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் இனிமையான பாடல்களை நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். விடுமுறை விருப்பத்திலே சின்னத்தம்பி பாடலும் ஒன்று ஒலிக்க இருக்கின்றது. பூவோமா ஊர்கோலம் என்று கேட்டு பாடும் அந்த பாடலை இன்றைய தினம் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அன்பு மயிலை பட்டாபி அவர்கள் மயிலாப்பூர் தமிழ்நாட்டிலிருந்து தருகின்றார். தன்னுடைய நண்பர்களோடு அண்ணன் சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ஸ்ரீபதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி இவர்களோடு இணைந்துதான் இதனைய உறவுகளும் இணைந்து கேட்கின்றார்கள். நாங்கள் அனைவரும் இணைகின்றோம் என்று கேட்டு மகிழ்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

சிதம்பரத்திலிருந்து ரமணி ராஜேஷ் அவர்கள் தந்த ஒரு பாடல், ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையிலே ஹரிஹரன் குரலிலே ஒலிக்க இருக்கின்றது. பச்சை நிறமே பச்சை நிறமே என்ற பல்லவியை கொண்டு அலை பாய்து திரைப்படுத்த பாடலாக. அவர் மட்டுமல்லாமல் ரமணி, சூர்யா, மீனாட்சி மற்றும் பங்கஜம் கோவிந்தராஜன் வளையமாத்தேவியிலிருந்தும் கேட்கின்றார்கள் ஒலிக்கின்றது பாடல்.

தொடரும் பாடல் நில் நில் நில், பதில் சொல் சொல் சொல் என்ற வரியோடு வரும் பாடலாக பாட்டு பாடவா திரைப்படுத்து பாடலாக கேட்போம். அந்த பாடலை பாலக்காட்டிலிருந்து அன்பு ரதீஷ் அவர்கள் கேரள மாநிலத்திலிருந்து வந்திருக்கின்றார்.

படத்தைத் தொடர்ந்து ஒரு பாடல், உன் புன்னகை போதுமடி என்று பாஸ்மாக் திரைப்படத்து பாடலை தருகின்றார் அன்புடன் ஜோர்ஜ் அவர்கள் வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து.

0: புதிய வானத்தில் புதிய பூமியில் பறந்து வாழ்கவே.
1: உறுதியாக ஒரு பாடல் தந்த நிகழ்ச்சியை நிலவுக்கு கொண்டு வருகின்றார். உறுதிமொழி என்ற திரைப்படத்து பாடல் அதிகாலை நிலவே என்று பாடுகின்றது. தந்திருப்பவர் வேறு யாரும் இல்ல, சிதம்பரம் வண்டிக்கேட் சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலைந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறிய நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்கின்றேன். நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியில் வளமை போல இன்றும் மலர்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக அலங்கரித்து வருகின்றது ரத்னா என்ற திரைப்பட பாடல். இதழ் செந்தூரம் என்ற முதல் வரிதான் இந்த பாடலை ஆரம்பித்து வைக்கும் வரியாக அமையும் வேளையிலே இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் நீங்கள் தந்த பாடலாக ஒலிபரப்பப்படுகின்றது.

கட்டளைக்கு வரும் அடுத்த பாடல் காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையா என்று கேட்கும் ஒரு பாடல் மணிரத்னம் என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடலை இன்று ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிராஞ்சி அனுப்பி வைத்திருக்கின்றார்.

மீண்டும் ஒரு பாடல். இளமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி அனுப்பிய பாடல். ஆயிரம் மலர்களே மலருங்கள் என்று நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்து பாடலை தந்திருந்தவளை ஒலிக்கின்றது பாடல்.

தொடரும் பாடல் கனடா மொன்றியல் மாநகரத்து தனுஷன் தந்த பாடல். அங்காடி தெரு திரைப்படத்து பாடலை இன்று கேட்க வேண்டும் என்று அனுப்பி வைத்திருக்கின்றார். பாடுகின்றது காற்றலையில் அந்த பாடல் உன் பேரை சொல்லும் போதே என்ற வரியை முதல் வரியாக கொண்டு

அவர்களோடுதான் மீண்டும் கனடா அல்பர்டா மாநிலத்து சாந்தினியின் பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. அணு திரைப்படத்திலிருந்து வானிலே எந்த நாளும் என்ற முதல் வரியோடு.

நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையில் கலந்துவிடும் சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான திட்டிக்கும் தீனான பாடல்கள்.

தொடர்கின்ற பாடல்கள் மீண்டும் கனடா உறவுகளின் பாடல்கள். வன்கூவர் மாநிலம் இளவரசி ஐசலாமா ஐசலாமா என்ற பாடல் ஆதி பகவன் திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து அனுப்பியிருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

உங்களோடு இணைந்து வங்குவர் மாநிலத்து காஞ்சனா, அன்பே இது நிஜமா என்று கேட்கும் ரிதம் என்ற திரைப்படுத்து பாடலை தந்தவேளை நாங்கள் இணைந்து கேட்டு மகிழ்வோம்.

மீண்டும் ஒரு பாடல். வன்கூவர் மாநிலம் கனடாவிலிருந்து எங்கே என் புன்னகை என்று கேட்டு பாடுகின்றது தாளம் திரைப்படுத்து பாடலை.

நட்புறவுகளோடு நாங்களும் வருகின்றோம், இணைந்து எங்களின் பாடல்களையும் ஒலிபரப்புங்கள் என்று வளமை போல என்றும் ஆஸ்திரேலியா நாட்டு அன்பு உறவினர்களும் தருகின்றார்கள். முதலில் நீண்ட கால உறவு மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து கேதீஸ் தருகின்றார். விழியே விளக்கொன்று ஏற்று என்ற அற்புதமான பாடலை தழுவாத கைகள் திரைப்படத்தில் இருந்து

கொந்தளிக்கும் அடுத்த பாடல் காதலை யாரடி முதலில் சொல்வது என்ற பாடல், தக திமித்தா என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடலை ஆஸ்திரேலிய நாடு சிட்னி மாநகரத்து ரமணியின் பாடலாக நாங்கள் இணைந்து அவரோடு கேட்டு மகிழலாம்.

நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முன்றியல் தமிழ் வானொலி காற்றலையில் கலந்துவிடும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். அந்த வேளையிலே பூத்தது பூந்தோப்பு என்ற ஜோடி பாடலை தங்க மனசுக்காரன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார்கள். வளமை போல ஜோடியாக வந்து ஜோடி குரலில் பாடலை கேட்கும் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள்.

சிங்காரப்புமியம் சிங்கப்பூர். அங்கிருந்து தினமும் பாடல்களை அனுப்பி வைத்துவிட்டு கலந்து கொள்ளும் அன்பு மகாலிங்கம் இன்றும் தாய் சொல்லை தட்டாதே திரைப்படுத்து பாடல், தத்துவமான ஒரு பாடல், போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே என்று பாட வைக்கின்றார்.

சுவிட்சர்லாந்து நாடு நிரேஷன் ஜெனீவாவில் இருந்து தரும் பாடலையும் இப்பொழுது கேட்கலாம். இந்த வான்வெளி முடியாதோ என்று கேட்கும் முதல் வரி ஆரோகணம் என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார்.

ஐரோப்பிய கண்டம் என்றவுடன் என்னவளை மறக்க முடியாது. என்னவள் என்று ஒரு பாடல் ஆண்டுகள் பல கடந்த பாடல் என்று கேட்க வேண்டும் என்று தந்திருக்கின்றார். அடுத்த வீட்டு பெண் என்ற திரைப்படத்திலிருந்து மன்னவா வா மகள வா என்ற முதல் வரியோடு அடியெடுத்து பாடுகின்றது. நாங்கள் அமணிவோம்.

டகோர் பாடலை தந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வண்ணம், வனிதா மணியே என்று ஆரம்பிக்கும் அற்புதமான வரி கொண்ட ஒரு பாடல், இந்த பாடலும் அடுத்த வீட்டு பெண் திரைப்படத்தில் பாடிய பாடலாக பெறுகின்றார். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சீனா ஆசான் அவர்கள், கனடா மண்ணில் இருந்து.

உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையில் கலந்துவிட்ட சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். திக்கட்டும் இசை பரப்பி திசையெங்கும் ஒலிபரப்பி எங்களையும் மகள வைத்து மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறும் வண்ணம் நிகழ்ச்சியை தாராளமாக தந்துவிட்டு விடைபெற்று செல்லலாம் என்று எண்ண விரும்பும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே, வாழ்வோம் தமிழோடு.

0: இன உள்ளு தமிழன் என்றொரு இன உள்ளு தனிய அவர் பொரு குணவுண்டு தனிய அவர் பொரு குணவுண்டு அமிழ்தம் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நிறத்திற்கான பாடல் பிகில் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. சிங்கப்பெண்ணே என்று வரி எடுத்து இந்த பாடலை இன்றைய பெண்கள் தின வாழ்த்துக்களுக்காக கேட்கின்றேன் என்று கூறி நீண்ட கால உறவு மயிலாப்பூரிலிருந்து மயிலை பட்டாபி அவர்கள் கேட்கின்றார். கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், அவரோடு வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி இணையும் வேளையிலே மற்றும் டாக்டர் நளினி, வில்சன், வினிதா லோஷன், ரியோனா, வினித் வில்சன் இவர்களும் இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

இவர்களை தொடர்ந்து நல்லவர் சொல்லை நாம் கேட்போம் என்ற அற்புதமான பாடலை அன்பின் அலைகள் திரைப்படத்திலிருந்து அன்புடன் தருகின்றார் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா. மகளே சியாமலா பிரபா, நீங்கள் மட்டும் கேட்காமல் உங்களோடு இணைந்து இந்த பாடலை விரும்பி கேட்கின்றார்கள் ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, நற்பவி, மதுசூரி, சிவசங்கரன், நறுமுகையாள் இவர்களோடு தமிழ் இனியாள். நாங்களும் இணைகின்றோம். ஒழிக்கின்றது பாடல்.

அடுத்து வரும் பாடல் கனா காணும் கண்கள் இல்ல என்ற பல்லவி அக்கினி சாட்சி திரைப்படத்து பாடல். இந்த பாடலை ரவிச்சந்திரன் அவர்கள் காளிப்பாளையம் திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாடிலிருந்து கேட்கின்றார்.

அதனால் தான் உன் நிழல் விழுந்த நிலத்தின் மண்ணை

பொறிக்கின்ற பாடலோடு மீண்டும் அக்கினி நட்சத்திரம் பாடலும் கேட்க இருக்கின்றோம். ஒரு பூங்காவனம் அந்த வரி எடுத்து பாடும் இந்த பாடலை புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையிலிருந்து சேப்பு விஜயராகவன் அவர்கள் அனுப்பி வைத்தவளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியில். வாரம் ஒரு நாள் மலமல அல்ல, வாரத்தில் தொடர்ந்து மலர்ந்து வரும் நேயர் நேயத்துக்கான பாடல்கள்.

நீர் நிறுத்துக்காக தொடரும் பாடல்களுள் ராஜபாட் ரங்கத்துறை என்று 1973 திரைக்கு வந்த அந்த பாடல்கள் இரண்டு பாடல்களை இன்று அடுத்தடுத்து ஒலிக்க இருக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி. முதலில் பாடிய பாடல் அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை புஷ்பலதா அவர்கள் பாடியிருக்கின்றார்கள் என்றும் இந்த பாடலை எனது விருப்பமாக தாருங்கள் என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுஷ்யா கிருஷ்ணன் தன்னுடைய அப்பா அனந்தராமன் அம்மா விஜயம் நண்பர்கள் உறவினர்களோடு கேட்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: புள்ள வீட்டுக்காரனா எட்டி உதைக்க நீளமா படுத்துக்கிட்டியா?
1: பின்ன பிச்சைக்காரன் ஆயிங்க, நல்லா தூக்கம் வர நேரத்தை கெடுத்துதான் ஐயா.
0: உனக்கு தூக்கம் பெருசு, அவனுக்கு வயிறு பெருசு. ஏயா ஏழைங்க வயிற்று அடிக்கிற தம்பி, நீ பாடு, ஞான உள்ளவன் கேட்கட்டும், மத்தவன் தூங்கட்டும். பாடுறா நீ. நான்

அடுத்து கேட்க விரும்புபவர்கள் அதே பாடலை இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் குரலிலே கேட்க விரும்புகின்றார். அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலுக்கு விருப்பம் தெரிப்பவர் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே எஸ் கிருஷ்ணன். மற்றும் உலகத்தமிழ் மக்களோடு கேட்க விரும்புகிறேன் என்று எழுதியவளை அந்த பாடலும் ஒலிக்கின்றது.

என்னுடைய நாடகத்தில் காட்சி. அவள் கொண்டவனை பிரிந்து

மணன் எங்கில்

நான் வானவில்லையே பார்த்தேன், அதை காணவில்லையே வேர்த்தேன். இந்த பல்லவியை கொண்ட பாடல் மூவேந்தர் திரைப்படத்தில் ஒலித்த பாடல். நீண்ட நாட்களுக்கு பின் இந்த பாடலை இன்று கேட்க வேண்டும் என்று வந்து இணைந்து கொண்டு உள்ளார் அன்பு உறவு ரமணி ராஜேஷ் அவர்கள் சிதம்பரத்தில் இருந்து. அவரோடு இணைந்து மேல் வளையமாதேவி பங்கஜம் கோவிந்தராஜன் அவர்களும் இணைந்த வேளையிலே அந்த பாடலை எழுதியவர்கள் அறிவுமதி என்றும், அவர் எங்கள் ஊருக்கு அருகாமையில் உள்ள ஊர்க்காரர் என்றும், இந்த பாடலுக்கான குரல் ஹரிஹரன் பாடகர் என்றும், இசை சிப்பி அவர்களும் என்றும் விவரத்தையும் தந்திருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

அன்பாலே தேடிய என் அறிவிச் செல்வம் தங்கம் என்ற அற்புதமான பாடல் எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காத அந்த பாடல் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்கள் தெய்வ பிரவி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார். வடமை போல அவர் ஒலிக்க வைக்கும் பாடலுக்கு செவி மடுக்கின்றார்கள் இணைந்து முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாஹா, இம்ரான், ஷாஹில் அவர்கள் மட்டுமல்ல உலகத் தமிழர்களும் என்று எழுதியிருக்கின்றார்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் தித்திக்கும் தீனான பாடல்கள். அந்த வேளையிலேதான் வணக்கம் கூறி வாழ்த்து கூறி ஒரு பாடலை கேட்க விரும்புகிறார்கள். திருவாரூர் மாவட்டத்திலிருந்து உபய வேதாந்தபுரம் சோமாஸ்கந்தன் அவர்கள், அவர்களோடு இணைந்து ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்களும் கேட்கும் பாடலாக கீதாஞ்சலி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு ஜீவன் அழைத்தது என்று ஜீவனோடு பாடுகின்றது அந்த பாடல்.

நாங்கள் கேட்டு மகளும் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே நீர் நீளத்துக்கான பாடலை தித்திக்கும் தீனான பாடல்களாக அவர்கள் அனுப்பி வைத்த வேளை ஒலித்து எங்களை மகள வைத்துக் கொண்டிருக்கின்றது.

மீண்டும் ஒரு பாடல் காதல் இல்லாமல் என்ற முதல் வரியை கொண்டு கலிகாலம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்பவர் அன்பு ஜோர்ஜ். வளைகுடாமன் பாதுகாப்பாக இருக்கின்றேன் என்ற நல்ல செய்தி தந்து குவைத் நாட்டிலிருந்து கேட்கின்றார். நீண்டகால உறவு.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இன்னும் ஒரு பாடல் கேரள மாநிலம் ரதீஸ் அவர்கள் தந்த பாடல். அந்த பாடல் பூமலை தேன்மலை என்று காதலியே என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

இன்றைய நேயர் நேரத்தை அலங்கரிக்கும் தேனான பாடல்களுள் இறுதி பாடலை தந்து நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் தமிழ்நாடு சிதம்பரம் பண்டிகை சிலுவை சந்தனராஜ். அழியாத கோலங்கள் திரைப்படுத்து பாடல்தான் அவர் கேட்ட அந்த பாடல். நான் என்னும் பொழுது என்ற முதல் வரியை கொண்டு முழுவதையும் தருகின்றது. ஒலிக்க கேட்போமே.

என்றொரு இன உண்டு, தமிழன் என்றொரு இன உண்டு, தனியே

0: அவனது வழியாகும் அன்றே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நீய நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.

வணக்கம். முரியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். கனடா கலையகத்தின் நேரம் இப்பொழுது முற்பகல் 11:31, உங்களுக்கு இரவு நேரம் 9:01 என்று காட்டிக் கொண்டிருக்கின்றது. தென்னகத்தில் பாரத நாட்டிலே, ஈழத்திரு நாட்டிலும் அதே நேரத்தை கூறும் வேளையிலே ஆங்கிலேய நாடான இங்கிலாந்து நாட்டிலே 4:32 மாலை நேரம் என்று காட்டும் வேளையில் எங்களுக்கு 22 °C நாங்கள் இருக்கின்றோம். வெப்பநிலை 25 °C உணர இருக்கின்றது. இது படிப்படியாக கூறி கூடி 24 °C எட்டி பிடித்து நின்றுவிடும், பின்பு குறைந்து கொண்டு போகும் என்று கூறப்படுகின்றது. எதிர்வு மழை என்பதற்கு சான்று இல்லை போல் தெரிகின்றது, ஆனால் இங்கு சொல்ல முடியாது. திடீரென்று மழை வருவதை எங்களுக்கு அறிகுறிகள் காட்டுகின்றன. சூரியனுடைய ஒளி மிகவும் சிறப்பாக இருக்கின்றது தான். இருப்பினும் அவர் வந்து இன்று 5:32 அதிகாலை என்று கரம் பிரித்து காட்டியுள்ளார். சூரிய உதயம் 5:32. 4:45 பொழுது புலர்ந்தது. இங்கே இப்பொழுது 5:32 ஆகிவிட்டது. அவர் மாலை நேரம் ஆகினாலும் 7:37 வரை இருப்பார் என்று இன்று எதிர்ப்பு கூறப்படுகின்றது. அற்புதமான ஒரு காலநிலை சிறப்பாக இருக்கின்றது. எல்லோரும் மகள்போடு இருக்கும் இந்த வேளையிலே நாங்கள் முன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில் இன்று காரை கிழமை சனிக்கிழமை பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு வந்திருக்கின்றோம். பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அன்பு உறவுகளே, உறவுகளாக இருக்கும் நேய நெஞ்சங்கள் பெற வேண்டிய இலக்கம் 6 4 7 8 7 4 6 4 1 5 மீண்டும் கூறுகின்றேன். 6 4 7 8 7 4 6 4 1 5 பாட்டுக்கு பதில் பாட்டு என்ற நிகழ்விலே ஆரம்பிக்கும் வேளையிலே எல்லாம் வல்ல இறைவா, அன்னை தந்தை ஆசானை என கழித்து இந்த நிலையிலும் கொண்டு வந்து உட்கார வைத்து என் தொப்புள்கொடி உறவுகளோடும் முகந்தெரியாத நண்பர்களோடும் உறவினர்களோடும் அன்னை தமிழில் உறவாட வைத்தமைக்கு மீண்டும் நன்றி கூறி இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி உனக்கும் வணக்கம் கூறி என் முகந்தெறிந்த மரியாத உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் வைத்து வருக வரவென்று வரவேற்கும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது பாட்டுக்கு பதில் பாட்டு.

0: ஒரு சந்தேகம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்க காரணம் சந்தர்ப்பம் உண்டு. என்னவென்றால், சில நிமிடங்களுக்கு முன்பு சந்தோஷம் தரும் சவாரி போவோமா என்று குதிரைகளின் படத்தையும் அதில் இணைத்து நான் ஒரு பதிவை போட்டிருந்தேன். எல்லோரும் சிந்தித்திருப்பார்கள், இன்னும் இன்று பாட்டு சவாரியா இல்லையே? ஆனால் நான் இன்று என்று அங்கே ஒரு பதவி போடவில்லை அல்லவா. பாட்டு சவாரிக்கு போவோமா, உங்களை ஆயுதமா இருக்கின்றீர்களா என்று இப்பது பக்கம் உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டு அடுத்த பதிவு போட்டிருந்தேன். வணக்கம், பாட்டுக்கு பதில் பாட்டு, நான் ஆயத்தம், நீங்கள் ஆயத்தமா, நன்றி என்று போட்டிருக்கின்றேன். பார்த்திருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். வலைத்தளம் எங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. காற்றலை ஒலி எல்லாம் துல்லியமாக கேட்கின்றது வருகின்றது. ஏனென்றால் இனி காற்றலைகளில் இந்த குழப்பமும் வராது. காரணம், என் அன்பு மகள் வந்துவிட்டார். அவர் இப்பொழுது வந்து பிரியான கலை அவருடைய நாவினுடைய சுவையும் உடல் களைப்பும் இன்னும் தீரவில்லை. அவருக்கு நீண்ட ஒரு ஆறுதலும் ஓய்வும் தேவை இருக்கின்றது. நீண்ட காலம் அவர் மருந்துக்களோடும் பத்தியத்தோடும் பாதுகாத்து மாற்றமான காலநிலை ஒரு வேற்று மண் போல 38 வருடங்களுக்கு பின்பு அங்கே ஈழத்திருநாட்டில் கால் வைத்திருந்து வந்திருக்கின்றார். வெற்றிகரமாக பயணத்தை முடித்து எங்கள் ஒன்றியல் தமிழ் வானொலிக்கும் புகழ் சேர்த்து வந்து அவர் நலமாக வந்து இறங்கி இப்பொழுது ஆறுதலாக இருக்கின்றார். அவருக்கு வந்து நேரங்கள் இன்னும் ஒத்து வரவில்லை. எங்களுக்கு உங்கள் நேரத்தில் தான் இவர் இப்பொழுது இருக்கின்றார். தூக்கங்கள் எல்லாம் மாறுபட்டு கொண்டிருக்கின்றன. நாவின் சுவை மாறுபட்டு இருக்கின்றது. உணவுகள் சரியாக எடுத்துக்கொள்ளவில்லை. இன்னும் ஒரே ஒரு ஒரு ஓய்வு தேவைப்படுகிறது. அவருக்கு உடல் நன்றாக களைத்து விட்டிருக்கின்றார். பார்க்கும்போது எனக்கு தெரிந்தது அவருக்கு போதிய அளவு ஓய்வு கொடுக்கின்றேன். அவர் ஒரு இரு தினங்கள் தாமதித்து தான் வருவார். நீங்களும் எழுதியிருக்கின்றீர்கள், ஆறுதலாக அவர் வரட்டும். இதுவரை வந்ததே பெரிய காரியம். ஆறுதலாக அவர் ஓய்வு பெற்று வரட்டும், உங்களோடு கும்மாளம் போடுவார் நிச்சயமாக. இப்பொழுது எனக்கு கலையகத்துக்குள்ளே இருக்கின்ற பணிகளிலே ஒரு சிலதை என் அன்பு மகள் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார். அதனால் உங்களோடு நான் வந்து தொடர்பு கொள்ள பேசுவதற்கு வானொலியை இயக்குவதற்கு மேலும் சுலபமாக இருக்கின்றது. இந்த தைரியத்தையும் இந்த துணிவையும் கொடுத்தது என்னுடைய மகள்தான். அவளின் அந்த அரிசனையோடு வானொலியை நான் அவர் இல்லாத காலத்திலும் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பினை அன்னை கலைவாணியும் இறைவனும் அந்த பலனை தந்திருக்கின்ற, அந்த பலத்தை கொடுத்திருக்கின்றார். அதற்கு உறுதுணையாக இருந்தது நீங்கள் அனைவரும் தான். நல்லது உறவுகளே, இங்கே பாட்டு பாடுவோர் பாடலாம் அல்ல, இது வந்து பாட்டு சவாரி அல்ல, பாட்டுக்கு பதில் பாட்டு. ஒரு பாடலை தந்தால் அந்த பாடலின் வரியிலிருந்து அடுத்த பாடலை தொடுத்து இன்றைய கிட்டத்தட்ட எத்தனை பாடல்களை கொண்டு வர போகின்றீர்கள், எத்தனை உறவுகள் இணைய போகின்றீர்கள் என்று பார்க்கின்றேன். இன்னும் ஒருவரும் எனக்கு என்னுடைய புலனத்தில் யாரும் கை காட்டவோ அல்லது மகிழ்ச்சி குரல் போடவோ படம் போடவோ இல்லை. அதிலிருந்து தெரிகின்றது உங்களுக்கு எங்களுடைய நிகழ்ச்சிகள் சரியாக என்னுடைய குரல் வரவில்லை. இது நேரொலி ஒளிபரப்பு என்பது தெரியவில்லையோ தெரியவில்லை. அடுத்து கடந்த வாரங்களிலே நாட்களிலே நிகழ்ச்சிகள் மாறி மாறி வருகின்றது, மறு ஒளிபரப்பாக இருக்கின்றது என்று எண்ணவேண்டாம். ஆனால் நேரொலி நிகழ்ந்து கொண்டுதானே இருந்தது. நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை சிறுவர் பூங்காவை முடித்துக்கொண்டு நான் மகள் வந்த அந்த கடமைகள் பல இருந்தன. அதுகளை சிறுவனை செய்து முடிப்பதற்கு அவனுடைய அரசியல் பதிவுகள் அதுகள் பல இருந்தது. அதற்கு நாங்கள் சென்று வருவதனால் உங்களோடு வந்து நேற்றைய தினம் கவிதைகள் சொல்லுவார் நிகழ்வுக்கு நான் வர முடியலை. கவிதைகள் சொல்லுவார் நிலவில் கடந்த இரு வாரங்கள் மூன்று வாரங்களுக்கு முன்பு இரண்டு இருவர் மூவர் தான் நால்வர் தான் ஆகக்கூடியது வந்து சென்றார்கள். ஏன் அவர்களுக்கு நாட்டம் இல்லையா நேரம் இல்லையா தெரியவில்லை. இனிமேல் ஒழுங்காக வருவார்கள் என்று எண்ணிக்கொண்டு இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வுக்கு செல்வோம். என் கேள்விக்கு என்ன பதில் என்ற பாடல் தான் எங்களுடைய பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வின் முதல் பாடலாக வருவது. இசை பாடலாக, ஆரம்ப பாடலாக, நடத்தும் ஒரு பாடலாக இருக்கும். அதுதான் இதனுடைய அறிகுறி. அந்த பாடலை கேட்டால் ஓ எங்களுக்கு பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சி என்று தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு இசை இருக்கும். அதே போன்று எங்களுடைய பாட்டுக்கு பதில் பாட்டு இசைதான் என் கேள்விக்கு என்ன பதில், என் கேள்விக்கு என்ன பதில் என்று கேட்டு பாடும். ஆனால் இன்றைய பாட்டு பதில் பாட்டை ஆரம்பிப்பதற்கு ஒரு பாடல் வேண்டுமே, அது என்ன பாடலா இருக்கும் என்பதுதானே கேள்வி. அந்த பாடல் இன்றைக்கு வர இருக்கின்றது. இன்னும் சில நொடிகளில் அது பாட இருக்கின்றது. அதிலே வருகின்றது ஐந்து ஆறு பதங்கள். அதிலே ஒரு பதத்தை எடுத்துக்கொண்டு ஓடி வாருங்கள் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்விலே. அந்த பாடலை கேட்போமா என்ன பாடல் என்று? அந்த பாடல் படிக்காடா பட்டணம் திரைப்படுத்திருந்து இப்படி ஒலிக்கின்றது.
1: அடி என்னடி
0: ஒலி சரியாக கேட்கவில்லை என்று எண்ணுகிறேன் அந்த பாடலிலே. இந்த பாடல் எப்படி இருக்கும் என்று பார்ப்போமா? இந்த பாடல் சரியா வரும், இதுலே சரியாக வரும்.
1: அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெடுத்து என்னெஞ்சு குலுங்குதடி, சிறு கண்ணாடி மூக்குத்தி மாடிக்க செவப்பு மச்சானை இழுக்குதடி. அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெடுத்து என்னெஞ்சு குலுங்குதடி,
0: அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி. இந்த பதங்களிலே எந்த பதத்துக்கு உங்களால் பாடலை தொடுக்க முடியுமோ தொடுத்து விடுங்கள். அதை தொடர்ந்து சங்கிலி தொடர்போல் இன்று எத்தனை திரைப்பட பாடல்கள் குவிய இருக்கின்றன என்பதை கேட்போம். சரியா?
1: அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி,
0: அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி. அடேன் அப்பா, எத்தனை பதங்கள்! இந்த பதங்களிலே எந்த பதத்திலாவது நீங்கள் ஒரு பாடலை ஆரம்பித்து வைப்பதற்கு ஓடி வாருங்கள். அந்த பாடலுக்கே நீங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறும் வரையும் பாடல்கள் கொண்டு வரக்கூடிய பதங்கள் அங்கே உள்ளது. யார் முதலில் கொண்டு வரப்போகின்றார், இந்த பாட்டுக்கு பதற்பாட்டை யார் ஆரம்பித்து வைக்கப் போகின்றார் என்று பார்ப்போம். எங்களுடைய திருப்புவனம் கே எஸ் கிருஷ்ணன் ஐயா எழுதிவிட்டார், நான் வெளியே தான் இருக்கின்றேன், இருந்தாலும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்று எழுதிவிட்டார். அவர் எங்கு சென்றாலும் ஒன்றியல் தமிழ் வானொலியை நேசிப்பதும் சுவாசிப்பதும் பழக்கம். கொண்டு வாருங்கள், பாடல் ஆரம்பித்து விட்டது. அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலும்புதடி, இதுதான் இன்றைய பாடலின் ஆரம்ப பாடல். இந்த பாடலில் வந்த முதல் பதங்கள் எதுவென்று தெரிகின்றது. முதல் பதங்களுக்குள் ஒரு பதத்தை தெரிவு செய்து பாடலை கொண்டு வந்து நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம்.
1: அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி, சிறு கண்ணாடி மூக்குத்தி மாடிக்க செவப்பு

அடி என்ற பதத்தில் வரும் பாடலை கொண்டு வரலாம், என்னடி என்ற பதத்தில் வரும் பாடல்களை கொண்டு வரலாம், ரக்கம்மா என்ற பாடலை கொண்டு வரலாம், பல்லாக்கு என்ற படத்தில் கொண்டு வரலாம், நெளிப்பு என்றது கொண்டு வரலாம், என் என்ற பதம், நெஞ்சு, கொடுங்குதடி, இந்த பதங்களில் ஒரு பதத்தில் பாடலை எடுத்துக்கொண்டு ஓடி வாருங்கள். எங்கே யார் வரப்போகின்ற

0: மகன் வீட்டுக்கு வந்து வாழ்த்து திருச்சிக்கு வந்திருக்கு. ஒரே போக்குவரத்து துறையிலே தான் இப்ப வந்து எல்லோரும் நலமாக இருக்கின்றார்களா?
1: எல்லோரும் நலமா இருக்காங்க.
0: சரி, மகனுடைய பேர குழந்தைகள் உங்களோட விளையாடுகின்றார்களா?
1: ஆமா, இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்.
0: நல்லது, முதல் பயணம் கோயிலுக்கு போய் வர நல்ல பயணமா இருக்கும். வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது நாங்கள் பாட்டுக்கு பதில் பாட்டை யாருமே, இது நல்ல நேரம், ஆட்கள் வர வந்து நீங்களே முதலில் எத்தனை பாடல்களை கொண்டு வந்து சேர்க்க முடியுமோ சேர்த்து விட்டு வருங்கள், அப்பொழுது தொகை அதே இருக்கும். சரி, முதலில் என்ன பாடலோட ஆரம்பிப்போம்?
1: பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக, நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனி மரமாக.
0: மீண்டும் மரங்கள் தனிமையில இனிமே காண முடியுமா? சரி, வாழ்த்துக்கள். மீண்டும் நீங்கள் அழைக்கலாம்.
1: எவன் சாப்பிட வரது? இவன் சாப்பிட வரீங்க?
0: சாப்பிடுங்க, அடுத்த பாடல். இது ஒரு நல்ல நேரமான கிருஷ்ணன் அவர்கள் வந்து இனிமையாக ஒரு பாடலை தந்திருக்கின்றார். பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக என்ற பாடலை தந்திருக்கின்றார். அதில் கூட நீங்கள் பாடலை எடுத்துக்கொண்டு யார் அடுத்த போட்டியாளர் யார் என்றுதான் எதிர்பார்க்க, முதல் போட்டியாளர் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் வந்தார். அவர் போட்டிக்கு வந்தாலும் அவர் சாப்பாட்டுக்கு அழைத்து விட்டாரெல்லாம் ஓடி விட்டார், இல்லாத விட்டார். இப்பொழுது இந்த இடைநேரத்தில் அவர் ஒரு 10 பாடல்களை சேர்த்திருக்கலாம். எப்பொழுது யாரும் வரவில்லையோ அந்த நேரம் வானொலி உங்கள் கரத்தில் இருக்கும் போலே தொலைபேசி, அப்பொழுது நீங்கள் மாறி மாறி உங்கள் பாடலை கொண்டு வந்து இப்பொழுது தொகையை அதிகரித்துக் கொண்டு போகலாம். பின்பு உறவுகள் வந்து சேர்ந்த பின்பு நெருக்கம் கூடவாகிவிடும். என்ன காரணம்? இன்று வரவேண்டிய குதிரைகள் ஓட வேண்டும், பஞ்ச கல்யாணி குதிரைகளை தான் வர இருக்கின்றீர்கள். எதிர்பார்க்கின்றேன், வாருங்கள், பாடலை தொடுத்து உங்கள் புள்ளியை அதிகரியுங்கள்.
2: அடி என்னடி நாக்கம்மா, பல்லாக்கு நெருப்பு இருடடி, சிறு கண்ணாடியும் குட்டி மாடிக்க செவப்பு மச்சானை.

0: கௌரவமாக எங்கள் அன்பு விக்னேஸ்வரன் அவர்கள் ஆங்கிலேய நாடன இங்கிலாந்திலிருந்து வருகின்றார். வணக்கம் வணக்கம் விக்னேஸ்வரன், வணக்கம்.
1: வணக்கம் ஐயா,
0: எப்படி இருக்கின்றீர்கள்? ஊர்வலங்கள் எல்லாம் எப்படி போனது?
1: நல்லா போச்சு ஐயா.
0: இன்னும் ஐரோப்பிய மண்டலத்தில் இருக்கின்றீர்களா, ஆங்கிலேய நாட்டுக்கு வந்து விட்டீர்களா? ஒரே பிராந்தியத்தோடு சுத்தி விழாக்களை நடத்தி கொண்டிருக்க உல்லாசமாக இருங்கள், வாழ்த்துக்கள், மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த பாட்டு சவாரி பாட்டுக்கு பதில் பாட்டில் நீங்கள் என்ன பாடலை தொடுத்து விட போகின்றீர்கள்?
1: அடியே நீதானடி.
0: அடியே நீதானடி என்ற பாடலை தொடுத்து விடுகின்றனர். இப்பொழுது ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு என்னவென்றால், அடியே நீதானடி என்ற பாடலை தந்த நீங்கள் அடுத்தவர்கள் வரவர்கள் மீண்டும் மீண்டும் அழைத்து நீங்கள் உங்கள் பாடலை குவித்துக் கொள்ளலாம், இலக்கங்களை கூட்டிக்கொள்ளலாம். நன்றி விக்னேஸ்வரன் அவர்களே, உங்களுக்காக இந்த பாடல் அடியே நீதானடி என்ற பாடலை தந்திருக்கிறேன். வாழ்த்துக்கள். இனிமையான பாடலை இரண்டாவதாக வந்தவர்களுடைய விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் இப்பொழுது சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள் அனுப்பி இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆலயத்தினுடைய நில மகளை அவர் ஆலயத்தில்

0: என்ற அவர் பங்குபற்றுவது கடினம் போல் தெரிகின்றது. அதே நேரம் பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு வரவேற்று நிகழ்ச்சியிலே படமும் போட்டு எங்கள் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் வளமை போல ஒரு படத்தை அனுப்பியிருக்கின்றார். அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை கூறுவோம். அடுத்து யார் வரப்போன்று எங்கள் கிருஷ்ணன் அவர்கள் உணவருந்து சென்று விட்டார். விக்னேஸ்வரன் மீண்டும் அழைப்பார் என்று எண்ணுகிறேன். அழைத்து அழைத்து உங்கள் பாடல்களை பதிவு செய்து கொண்டு போனால் உங்கள் பெயரிலே பாடலின் தொகை கூடிக்கொண்டு போகும். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கின்றது. பாட்டுக்கு பதில் பாட்டு. சிலுவை சங்கன்ராஜ் அவர்கள் ஆலயத்தில் இருக்கின்றதால் அவருடைய வருகை தாமதமாகலாம். இதுதான் சந்தர்ப்பம். அடுத்தவர்கள் ஓடி வரலாம். உங்கள் பாடலின் தொகைகளை கூட்டிக் கொண்டு செல்லலாம். மீண்டும் விக்னேஸ்வரன் அவர்கள் வருகின்றார். வணக்கம் விக்னேஸ்வரன், வர வேண்டும் வர வேண்டும். என்ன பாடல்?
1: அடிய நடி ரக்கம்மா.
0: அந்த பாடல் தானே இப்ப பாடிக்கொண்டிருக்கிறது. அந்த பாடல்லே வந்த வரிகளிலே ஒரு பாடல். இப்ப அடியே என்று ஆரம்பித்தது போல வேறும் ஒரு அடி பல்ல அந்த என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நடிப்பு என்ற வரிகளிலே அந்த பாடல் தவிர அந்த பாடல்ல இந்த வரிகளில் ஒரு பாடலை தாருங்கள்.
1: என்ன என்று சொல்வேனம்மா வஞ்சி மகள் பெயர் அழகை
0: கட்டிக்காரன். என்ன என்று சொல்வேனம்மா சொல்வதம்மா வாழ்த்துக்கள். சென்று மீண்டும் அழைத்து அடுத்த பாடலை தர வேண்டும். இப்பொழுது போட்டியாளர்கள் குறைவாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு. இது முன்றைய தமிழ் வானொலி 24 மணியில் தமிழ்ச்சி இரண்டாவது தடவையும் விக்னேஸ்வரன் அவர்கள் தந்து இருக்கின்றார் பாடல்களை. இங்கே அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து சலித்து விடுவார்கள் எங்கள் அன்புறவுகள். அழைக்க அழைக்க இணைப்பு கிடைக்கவில்லையே என்று தடுமாறிக் கொண்டிருக்கும் வேளையில் இதுதான் சந்தர்ப்பம். நீங்கள் வருவதற்கு ஓடி வாருங்கள். உங்கள் பாடல்களை சேர்த்து எத்தனை பாடல் உங்களால் தர முடியுமோ அத்தனையும் தரலாம்.

0: அடி என்னடி ராக்கம்மா என்ற பாடலை தொடர்ந்து அடுத்த பாடலை பல்லாக்கு வாங்க போனேன் என்று அந்த அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என்றதிலே பல்லாக்கு என்ற பதத்துக்கான ஒரு பாடலை கிருஷ்ணன் அவர்கள் தொடுத்து விட்டார்கள். மீண்டும் விக்னேஸ்வரன் அவர்கள் வருகின்றார் மூன்றாவது பாடலும். வணக்கம் விக்னேஸ்வரன், மீண்டும் வந்துவிட்டீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கொண்டு வாருங்கள், என்ன பாடலை திறப்புகின்றீர்கள்?
1: ராக்கம்மா கையை தட்டு.
0: அற்புதம், அற்புதம், பிடித்து விட்டீர்கள். ராக்கம்மா கையை தட்டு, அந்த பாடலுக்கு தான் நீங்கள் தர வேண்டும் என்றதில்லை. பல்லாக்கு வாங்க போனேன் என்ற பாட்டிலே உள்ள பதத்திலே தரலாம். முதல் வரியிலே அடி நீ அடியே நீதான் அடி என்ற பாடல், நீங்கள் தந்த பாடல் உள்ள முதல் பதத்திலே முதல் வரிசையிலே என்ன பதமோ அதிலிருந்து பாடலை தொடர்க்கலாம். என்னதென்று சொல்வதம்மா என்ற பாடலை தந்தீர்கள், அதில் இருக்கின்றது பதங்கள் ராகம்மா கையை தட்டு என்பதில் வருகின்றது. இந்த வந்த பாடல்களை எந்த பாடலின் முதல் வரியில் இருக்கிற ஒரு பதத்திலே நீங்கள் பாடலை கொண்டு வரலாம், மீண்டும் வரலாம், இணைந்து கொள்ளலாம், பாடல்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். நன்றி, நன்றி விக்னேஸ்வரன், நன்றி, நன்றி. முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. வழக்கமான என் கேள்விக்கு என்ன பதிலுக்கு சில வந்து விட்டார் ஆலயத்தார் எங்கள் சந்தன் ராஜ் அவர்கள். வணக்கம், வருக வருக சந்தன் ராஜ் அவர்கள். ஓடி வாருங்கள். என் கேள்விக்கு
2: என்ன பதில், உன் பார்வைக்கு என்ன பொருள், மணமாலைக்கு என்ன வழி?
0: மீண்டும் சந்தன் ராஜ் அவர்கள் வந்துவிட்டார். வணக்கம் சந்தன் ராஜ் அவர்களே, கொண்டு வாருங்கள். கேட்கவில்லை, நீங்கள் பேசுவது
1: அடியே மனம் நில்லா நிக்காது,
0: அடியே மனம் நில்லா நிக்காதடி. ஓடி சென்று பாட்டு பதில் பாட்டுல சந்திக்க சொல்லி சொல்லுகிறது. வாழ்த்துக்கள், அடியே நில்லா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடி நில், அடியே நில்லா நிக்காதடி, நிக்காது, மனசு நிக்காது. அடுத்த பாடலை அவர் மீண்டும் அவர் பாடலை தருகின்றார். கொண்டு வாருங்கள். வணக்கம்.
1: மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு.
0: மனித மனம் ஒரு குரங்கு, மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு. வாழ்த்துக்கள். மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு. மீண்டும் அடுத்த பாடல யார் சிறப்புகின்றார்? மீண்டும் சந்தன் ராஜா அல்லது விக்னேஸ்வரனா கே எஸ் கிருஷ்ணனா? இப்பொழுது விக்னேஸ்வரன் அவர்கள் வருகின்றார். போட்டி ஆரம்பித்து விட்டது. வணக்கம் விக்னேஸ்வரன், கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
1: வாழ்த்துக்கள்,
0: சிறப்பு. அடுத்த பாடலை சந்தன்ராஜ் அவர்கள் தான் கொண்டு வருகின்றார்கள். எங்கே சந்தன்ராஜ் அவர்களே, உங்கள் பாடலை கேட்போம், கொண்டு வாருங்கள்.
1: ஒரு நாள் போதுமா, இன்னொரு நாள் போதுமா?
0: காணாது, காணாது, காணாது. ஒரு நாள் போதுமா, வாழ்த்துக்கள் கேட்கின்றது, கேட்கின்றது. ஒரு நாள் போதும், அவர் அங்கு தன்னுடைய சொந்த இடத்தில் இல்லை, ஒரு இடத்தில் என்று எங்களுக்கு தெரிகின்றது. இருப்பினும் பங்கு பெற்றார், இல்லைன்னா நிக்காதடி மனசு. எங்கே கொண்டு வந்து விட்டார் விக்னேஸ்வரன் அவர்கள், கொண்டு வாருங்கள் விக்னேஸ்வரன் உங்கள் பாடலை.
1: என்னையா
0: வாழ்த்துக்கள். எங்கே சந்தன் ராஜ், நீங்கள் கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை. இருவருக்கும் தான் போட்டி. வாழ்த்துக்கள். ஒரு வானவில் போலே, நன்றி, நன்றி, நன்றி. வாழ்த்துக்கள், வானவில் போலே. அந்த உலகிலே அடுத்தது ஆனந்தன் வந்து விட்டார். ஆனந்தமாக கொண்டு வாருங்கள் ஆனந்தன் பாடலை. ஆனந்தன் வணக்கம்.
3: சந்தன்ராஜ், சந்தன் வணக்கம், வணக்கம். எல்லாரும் நலமாக,
0: நலமாக, மகிழ்வாக, சிறப்பாக இருக்கின்றோம். நீங்கள் உங்கள் குடும்பம் நலமாக இருக்கின்றீர்கள்.
3: அனைவரும், அனைவரும் நலமையா. சிறுவர் பூங்கா மற்றும் பாட்டு பாப்பிக்கு வாழ்த்துக்களையா.
0: நன்றி, நன்றி ஆனந்தன். சரி, இப்பொழுது போட்டியிலே என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்?
3: மனம் என்று சொன்னாங்க நம்ம சந்தன் ராஜ் பண்ணாரு. மனம் கனிவான அந்த கண்ணியை கண்டால் கல்லும் கனியாகும்.
0: பாடல் மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே அடுத்த பாடலை செல்வது கே எஸ் கிருஷ்ணன் அவர் உணவறிஞ்சு விட்டு உற்சாகமாக வருகின்றார் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் கிருஷ்ணா, வணக்கம். ஆகாரம் எல்லாம்
4: என்ன பிரிவோ
0: காதல் வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு சிறப்பு வாழ்த்துக்கள். எங்கே அடுத்தது என்னுடைய விக்னேஸ்வரன் அவர்கள் வந்து விட்டார். வணக்கம் விக்னேஸ்வரன், கொண்டு வாருங்கள் விக்னேஸ்வரன்.
5: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், கொண்டு பாருங்கள்.
5: ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் உறவினிலாட.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நல்ல நாள் என்று நாங்கள் உறவினிலாடுவதற்கு. அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? அடுத்த பாடல் கிருஷ்ணன் தரப்போகின்ற. வணக்கம் கிருஷ்ணன். கிருஷ்ணன் வணக்கம்.
4: என்னடி மயக்கமா சொல்லடி சவால சமாளி.
0: யாருக்கு ஐயா மயக்கம்? சாப்பிட்டோன்னு மயக்கம் வந்து விட்டதா? வாழ்த்துக்கள். என்னடி மயக்கம், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இங்கே அடுத்த பாடலில் மீண்டும் கிருஷ்ணன் தான் திறப்போகின்றீர்கள். என்ன பாடலை திறப்போகின்றீர்கள் கிருஷ்ணன்? கொண்டு வாருங்கள்.
4: என்ன நினைத்து என்னை அழைத்தாயோ, ஏன் இந்த கோலத்தை கொடுத்தாயோ.
0: என்ன நினைத்து பாட்டுக்கு பதில் பாட்டுதான் நினைத்து அழைத்தோம். வாழ்த்துக்கள். மீண்டும் வாருங்கள். எங்கே சந்தன்ராஜ், உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள். சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள்.
6: சந்தன்ராஜ்
0: என்னையா என்னையா தொலைபேசி கொஞ்சம் துல்லியமில்லை. அடுத்து கிருஷ்ணன் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன். என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்?
4: என்ன என்ன நான் என்ன சொல்லிவிட்டேன், உன் சம்மதம் கேட்டு ஏன் தலை குனிந்தாயோ.
0: அப்படி ஒன்னும் அப்படி ஒன்னும் நீங்க வில்லங்கமா சொல்ல இல்லையா, வித்தியாசமா சொல்லவில்லை, நல்லா தான் சொல்லுவீர்கள், நாங்கள் தான் புரியவில்லை. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். இது முன்னேற்ற வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை. பாட்டுக்கு பதில் பாட்டு சந்தன்பாஜ் நீங்கள் பாருங்கள். வணக்கம்.
6: ஒரு புல்லாங்குழல் ஊமையானதியா?
0: இது நெல்லும் கூறுவதில் துவாரம் போதா போய்விட்ட. ஒரு புல்லாங்குழல் ஊமையா போச்சு, விட்டாங்களா? வாசிப்பு கடுமை. புல்லாங்குழல் ஊமையானது. வாழ்த்துக்கள். எங்க அடுத்த பாடலை யார் தர போகின்றீர்கள்? விக்னேஷன் ஐயா தருகின்றார். ஐயா விக்னேஷன் அவர்களை கொண்டு வாருங்கள். என்ன பாடல்?
5: மயக்கமா கலக்கமா
0: வாழ்த்துக்கள். ஒரு கலக்கம் இல்ல, மயக்கம் இல்ல ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. மீண்டும் ஆனந்தன் அவர்கள் வருகின்றார்கள். ஆனந்தா ஆனந்தன் ஓடி வாருங்கள். ஆனந்தன் கொண்டு வாருங்கள்.
3: என்னடி மயக்கமா சொல்லடின்னு கிருஷ்ணன் பண்ணாங்க.
0: ஆமா
4: மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. மயக்கமா. நன்றியா.
0: அந்த பாடலை இப்பொழுது விக்னேஸ்வரன் பாடி காட்டினாரே உங்களுக்கு முதல்.
4: மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி, கலக்கம் எனது காவியம், நான் கண்ணீர் வரைந்த ஓவியம்.
0: களஞ்சியங்களப்பா, ஒன்று விட்டு விட்டான்னு உடனே பிடித்து விட்டார்கள் கெட்டிக்காரர். கற்பூரங்களப்பா கற்பூரங்கள். வாழ்த்துக்கள். எங்கே அடுத்தது சந்தன்ராஜ் அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். நன்றிகள் ஆனந்தன் அவர்களே உங்களுக்கு. சந்தன்ராஜ் உங்க பாடலை புல்லாங்குழல் கொடுத்த நல்ல குழல் ஐயா. அழகா வாய்க்க ஐயா அந்த புல்லாங்குழல். அது உண்மையாகவில்லை. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே. வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை தருவது கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம. வணக்கம்.
4: வணக்கம். மனதில் இருக்குது ஒண்ணு, அது கணக்காய் பார்த்தது பொண்ணு. மறக்க முயன்றாலும் வாய் எடுத்து சொல்லத்தான் தெரியல.
0: நீங்கள் மனதில் வச்சுக்கொண்டு சொல்லாம இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். எங்கே சந்தன்ராஜ் நீங்கள் என்ன வச்சிருக்கீங்க? தஞ்சாவூரிலிருந்து வருகின்றீர்கள், திருபுவனத்திலிருந்து வருகின்றீர்கள். கிருஷ்ணா உங்கள் பாடலை கொண்டு வர வேண்டும். ஓ ஓ இணைப்பு சிக்கலாகிவிட்டது. வாழ்த்துக்கள். எங்கே சந்தன் ராஜ் தான் நீங்கள் வருகின்றீர்கள்? கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ்.
7: என்னையா மூங்கில் காட்டுவரம்.
0: ஓ மூங்கில்
7: அப்படிதான்
0: இருக்கும். உடக்கம் உடக்கவே வந்து இணைந்து கொண்டிருக்கு. மூங்கில் காட்டோரம் நிக்கிறீர்கள், கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும். மூங்கில் காட்டோரம் வாழ்த்துக்கள் நல்ல பாடல். அடுத்த பாடலை மீண்டும் சந்தன் ராஜ் அவர்கள் தர இருக்கின்றார். அந்த நேரத்தில் கிருஷ்ணன் நுழைகின்றார். யாருடைய நுழைவு இங்கே நுழைவு நுழைவு சுட்டு அவருடைய தான் செல்லுபடியாக இருக்கின்றார். இங்கே சந்தன் ராஜ் கொண்டு
7: வருகிறார். நாதம் என் ஜீவனையா.
0: வாழ்த்துக்கள். நாதம் என் கீதமே. நல்ல பாடல். நாதம் என் கீதமே என்ற பாடலை தொடுத்து விட்டிருக்கீர்கள். இதுல இங்கே அடுத்த பாடலை கிருஷ்ணன் அவர்கள் தொடுக்க வருகின்றார்கள். கே எஸ் கிருஷ்ணன் நீங்கள் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. கிருஷ்ணா
8: கொடுத்ததெல்லாம் கொடுத்தா,
0: ஓஹோ
8: அது யாருக்காக
0: கொடுத்தா?
8: கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான்.
0: அப்பா பெரிய மனசு அவனுக்கு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி. நீங்கள் மீண்டும் பாருங்கள். இப்பொழுது சந்தன் ராஜ் அவர்களை இணைக்கின்றேன். வணக்கம் சந்தன் ராஜ்.
7: உங்களுக்கு சிறை இவருக்கு வண்ணப்படுறதில்லையா?
0: காலங்காலமா இந்த பாடலையா அருங்கப்பா கவனிக்கிறார்கள். என்மனவானில் இருந்து என்மனவானில் அருமையான பாடல். காசி திரைப்படம் அல்லவா? அடுத்ததை கொண்டு வருகிறாள் என் அன்பு மகள் சியாமளா. மகளே சியாமளா வணக்கம். வணக்கம் மகளே.
9: வணக்கம்.
0: எப்படி அம்மா இருக்கின்றீர்கள்? திருவாரூரா இஞ்சிக்குடியா?
9: நல்லா இருக்கேன்பா. நேத்து இஞ்சிக்குடி போயிட்டு இன்னைக்கு திருவாரூர் வந்துட்டேன்.
0: திருப்பியும் போய் வந்துட்டீர்களா? அங்க மழை பெய்யுதா?
9: இல்லப்பா, வர மாதிரி இருக்கவா இருந்துச்சு, ஆனா மழை பெய்யல.
0: அம்மா வந்து விட்டாரோ? அப்பாவை பத்தி இனிமே கவலைப்படவில்லை என்று கூறுகிறீர்கள். நான் அழைப்பை காணவில்லை, மறந்துட்டாலோ மகள் நினைச்சேன். நன்றியம்மா. சரி நல்லம்மா இருங்க.
9: மகளிந்தே மயக்கம் எனது தாயகம்.
0: ஆமா அதுல என்ன பாடல் தரப்போகிறீர்கள்?
9: தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை.
0: வாழ்த்துக்கள். அற்புதமான பாடல். தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை. வாழ்த்துக்கள். நன்றி மகளே. நன்றி நன்றி. மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை சந்தன் ராஜ் அவர்கள் தரப்போகின்றார். கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ். வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. எங்கே அடுத்த பாடல் மீண்டும் சந்தன் ராஜ் அவர்களுக்கு தான் வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது.
7: வண்ணம் வண்ணம் இந்த வஞ்சியின் வண்ணம்.
0: ஓ வண்ணம் இந்த வஞ்சியின் வண்ணம்.
7: நன்றி வணக்கம்.
0: வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தருவார்கள் என்று எண்ணுகிறேன். வணக்கம் கிருஷ்ணா, உங்கள் பாடலை தாருங்கள்.
8: எல்லாம் இன்பமயம்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எல்லாம் இன்பமயம் என்றோன்னா மயங்கி விட்டோம் நாங்கள் எல்லோரும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். இப்பொழுது சந்தன் ராஜ் அவருடைய பாடலை ஏற்றுக்கொள்வோம். வணக்கம் சந்தன் ராஜ்
7: அவர்கள்.
0: ஓ இந்த பூந்தண்டல் காற்று. தண்டல் வந்து விட்டீங்களா? தண்டல் தான். ஓகே. இந்த பூந்தண்டல் காற்று. வாழ்த்துக்கள். இந்த பாடலை தந்த உடனே அடுத்த பாடலை தொடக்க வருகின்றார் மீண்டும் கிருஷ்ணன் அவர்கள். எல்லாம் இன்பமயம் என்று விட்டு போனோர் இப்பொழுது இந்த பாடலை தரப்போனர். கே எஸ் கிருஷ்ணன் தாருங்கள் உங்கள் பாடலை.
8: இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு, அதை எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு.
0: அப்படியா?
8: இன்பமெங்கே
0: இன்பமெங்கே. தொழுகிறோம் தொழுகிறோம். கிடைக்கவில்லை. வாழ்த்துக்கள். எங்கே சந்தன் ராஜ்? நீங்கள் நீங்கள் கண்டுபிட்டீர்களா சந்தன் ராஜ்?
7: பூந்தந்தலே நல்ல நேரம் பார்க்குவா.
0: ஓ பூந்தந்தலே நல்ல நேரம் பார்த்துவா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பூந்தந்தலே நல்ல நேரம் பார்த்துவா. அடுத்த பாடல் தருவது என்னுடைய கிருஷ்ணன் அவர்கள். கே எஸ் கிருஷ்ணன். கே எஸ் கிருஷ்ணன் தாருங்கள் உங்கள் பாடலை.
8: இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே.
0: வீரபாண்டிய அம்மன் நீங்கள. வாழ்த்துக்கள். வீசட்டும் வீசட்டும். அடுத்த பாடல் என் அன்பு மகள் கொண்டு வருகின்றார் சியாமளா.
9: எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வோம்.
0: நிச்சயமாக நிச்சயமாக நிச்சயமாக. எங்களுக்கும் காலம் வரும். எங்களுக்கும் காலம் வரும். இந்த எண்ணம் தானே எங்கள் எல்லோரிடம் இருக்கின்றது. எங்களுக்கும் காலம் வரும். அந்த காலம் கனியட்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றோம். வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை எங்களுடைய சந்தன் ராஜ் அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். சந்தன ராஜ் நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை.
7: பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன்.
0: பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருந்தேன். வாழ்த்துக்கள். பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருந்தேன் ஐயா. கண்களை பூத்து விட்டது. அடுத்த பாடலை யார் தரலாம்? தளபண்டி இவர் வேறு யாரும் இல்லை, என் அன்பு மகன் ஞானசகரன் போல் இல்லை, விக்னேஸ்வரன் ஐயா வருகின்றார். வணக்கம் விக்னேஸ்வரன் அவர்களே, விட வேண்டாம் விட வேண்டாம், கொண்டு வாருங்கள்.
10: இதயம் ஒரு கோவில் ஐயா.
0: இதயம் ஒரு கோவில், உண்மைதான், இதயம் ஒரு கோவில் தான். வாழ்த்துக்கள், மீண்டும் கொண்டு வாருங்கள் அடுத்த பாடலை. இதயம் ஒரு கோவில் என்று நன்றாக விளையாடுகின்றீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்பு. அடுத்ததை எங்களுடைய முகமது ராபிக் அவர்கள் கொண்டு வந்து. வணக்கம் ராபிக் அவர்களே, வணக்கம். வணக்கம்.
10: வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா. உங்கள் உங்கள் பகல் வணக்கம், இரவு வணக்கம். நாகர் மாவட்டம் நார் முகமது.
0: இரவும் பகலும், இரவும் பகலும் இணைந்து வணக்கங்களை தெரிவித்து பரிமாறிக்கொண்டோம். நாங்கள் நலமாக மகிழ்வாக மிக்க மகிழ்வாக இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
10: மிக்க மகிழ்ச்சி, மகிழ்வாக சந்தோஷமாக
0: இருக்கிறேன். சந்தோஷமாக இருக்கிறீர்கள், மிக்க மகிழ்வாக மகிழ்ச்சி. சரி, அப்ப என்ன பாடலை கலந்து விடுவோம், தொடர்ந்து விடுவோம்?
10: எல்லா இன்பமான பாட்டு பதில் பாட. எல்லாமே என் தங்கச்சி, என் தங்கைகள்
0: அணிப்படுத்துவார்கள். வாழ்த்துக்கள், மீண்டும் கூடி வாருங்கள். அடுத்ததை கொண்டு வருகின்ற அடுத்த பாடலை
10: எங்களுடைய மறக்கவும் முடியாது.
0: நெடுதலும் அந்த பாடலா கூறுவீர்களா? ஒரு நாளைக்காவது நினைவா வரட்டும். ஒரு நாள் ஒரு கனவு, அதை உங்களால மறக்க முடியாம இருக்காது. என்ன கருவண்டங்களை கூறுகிறீர்கள் இல்லையா? வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த வாழ்லை கிருஷ்ணா இல்லை அன்பு மகன் ஞானசேகரன் வந்து விட்டார். வணக்கம் ஞானசேகரன். ஞான நாச்சியார் கோவிலில் இருந்து ஞானசேகரன்.
11: வணக்கம் அப்பா. இனிய நண்பர்கள் வணக்கம் அப்பா.
0: வணக்கம் மகனே, வணக்கம். நலமாக இருக்கின்றோம். நண்பர்கள் வணக்கத்தை தந்த உங்களுக்கு இரவு வணக்கத்தை தருகிறேன். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
11: என்ன
0: பாடலை தொடுத்து கூட போகின்றீர்கள்? பதில் பாடலாக
11: கிருஷ்ணன் கிருஷ்ணன் பாடலுக்கு பதில் பாடல் பா. எல்லா புகழும் இறைவனுக்கே என்ற பாடல் பா.
0: வாழ்த்துக்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். கிருஷ்ணா, உங்களுடைய பாடலுக்கு பதில் பாட்டு வந்து விட்டது. நீங்கள் என்ன பாடலை தரப்போகின்றீர்கள் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே?
12: இதயவானில் உதய நிலவே எங்கே போகிறாய்? எங்கே போகிறாய்?
0: இனிமை இனிமை இனிமை திருச்சி வெல்வா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்க மகள் சியாமலா, உங்கள் பாடலை தாருங்கள்.
13: தங்கச்சி சிரித்தாளே செவிதழ் இருக்காள்.
0: ஆமா, தங்கச்சி சிரித்தாளே. தங்கச்சி சிரித்தால் அவ்வளவுதான். வாழ்த்துக்கள். அதை போல ஆனந்தம் என்ன இருக்கின்றது மகளே? வாழ்த்துக்கள். தங்கச்சி சிரித்தாலே வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வருவது எங்களுடைய சந்தன் ராஜ் அவர்கள். வணக்கம் சந்தன ராஜ் அவர்களே. வணக்கம். வணக்கம்.
10: மறக்குமோ செம்மலரை காத்து மறக்குமா?
0: ஆஹா, மறக்குமோ செம்மலரை காத்தா? மறக்குமோ செம்மதுரை காத்து. வாழ்த்துக்கள், புதிய பாடலா இருக்கின்றது. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் அன்போடு கொண்டு வந்து தருகின்றார் எங்களுடைய விக்னேஸ்வரன் அவர்கள், பிரான்ஸ் நாட்டில் இருந்து. ஆங்கிலேய நாட்டை விட்டு பிரான்ஸுக்கு சென்றாலும் பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டியிலே கலந்து சிறப்பிக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள் விக்னேஸ்வரன் அவர்களே?
14: நல்லதோ வீணை செய்து அதை நலன்கட புழுதியில் எறிவதுண்டோ?
0: அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் எங்களுடைய மகள் சியாமலா அவர்கள். சியாமலா, கொண்டு வாருங்கள் மகளே. அம்மா சியாமலா, என்ன பாடலை தரப்போகின்றீர்கள் மகளே? என்ன பாடம் தரப்போ?
13: இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தாமரையாடல்.
0: ஓ, அவை இரண்டும் சேர்ந்து ஒரு பொம்மையை சேர்ந்த தாமரையாடல். இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தாம்பிளையாட. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த பாடலை எங்களுடைய கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் பாடப்போகின்றார். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா, உங்கள் பாடலை.
12: வானிலே தேனிலா ஆடுதே பாடுதே வானம் பாடி ஆடலாமா? மேகமே காதலின் ஊஞ்சலாயானதே நாமும் கொஞ்சம் பாடலாமா?
0: பாடுங்கள், பாடுங்கள், ஆடுங்கள். எல்லாம் அதே மாதிரி சந்தன் ராஜ் இருக்கின்ற பாடல் உங்களுக்கு கிடைத்து விட்டது. ஆடுங்கள், ஆடுங்கள். வாழ்த்துக்கள். வருகின்றார் சந்தன் ராஜ் அவர்கள். கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ். கொண்டு வாருங்கள்.
10: மறக்க முடியவில்லை, மறக்க முடியவில்லை.
0: ஆமா, மறக்கவோ, மறக்க முடியவில்லை, மறக்க முடியவில்லை. வாழ்த்துக்கள். மறக்க முடியவில்லை, மறக்க முடியவில்லை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மறக்க முடியவில்லை தான். அங்கே அடுத்த பாடலை தருவது என்னுடைய ஆனந்தமான ஆனந்தன், வணக்க ஆனந்தா கொண்டு வாருங்கள் ஆனந்தன்.
3: தங்கச்சி சிரித்தால் என்ன ஷாம்லா பண்ணங்க?
0: ஆமா, ஷாம்லா பாடி இருந்தார். நீங்கள் என்ன
3: பாடுறீங்க? சிரித்தால் தங்க பதுமை, அடடா அடடா என்ன புதுமை, கொடுத்தேன் இந்த மனதை, வளர்த்தேன் வளர்த்தேன் உறவை.
0: அற்புதம், அற்புதம், சிறப்பு. வளர்த்துக் கொள்ளுங்கள், வளர்த்துக் கொள்ளுங்கள் இந்த உறவை, வளர்த்துக் கொள்ளுங்கள். விக்னேஸ்வரன் ஐயா, நீங்கள் பாருங்கள், உங்கள் பாடலை தாருங்கள் விக்னேஸ்வரன்.
14: வீணை அது மீட்டும், அது மீட்டும் வீரர்களில் கண்டேன் என்று.
0: சிறப்பு, வீணை அது மீட்டும் விரலை கொண்டு. வாழ்த்துக்கள், சிறப்பான பாடலை தந்தீர்கள். அடுத்த பாடலை சந்தன் ராஜ் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார். அவருடைய நன்றி ஏற்றுக்கொள்வோம். நல்ல ஒரு பாடல் கொண்டு
15: வாருங்கள். இந்த சந்தோஷம்
0: கண்களா மீன்களம். வாழ்த்துக்கள். இங்கே கிருஷ்ணா, நீங்கள் கொண்டு வாருங்கள். என்ன பாடலை கொண்டு வர போகிறீர்கள் கிருஷ்ணன்?
8: இரண்டு மனம் வேண்டும்,
0: ஓஹோ
8: நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று.
0: ஓ அப்படியா?
15: இரண்டு மனம்,
0: இரண்டு மனது மட்டும் தாங்க, ஒரு மனத்தையே தாங்க முடியாம இருக்கிறது. வாழ்த்துக்களையா, மீண்டும் சந்திப்போம். அடுத்த பாடலை தருகின்றார் எங்களுடைய அன்பு சந்தானராஜ் அவர்கள்.
15: சந்தோஷம், சந்தோஷம், வாழ்க்கை,
0: சந்தோஷம், சந்தோஷம், வாழ்க்கையை பாதிபலம். உண்மைதான், சந்தோஷம் என்பதுதானே வாழ்க்கை முக்கியம். சந்தோஷம், சந்தோஷம், வாழ்க்கையின் பாதிபலம். இனிமை, இனிமை சேர்த்த பாடலை தந்து உங்களுக்கு அடுத்த பாடலை மகள் சியாமலா கொண்டு வந்து விட்டாள். சியாமலா கொண்டு
13: வாருங்களேன்.
0: இந்த நாட்டு தலைவனை கூப்பிடுறேன், தமிழ் தமிழ் மன்னனையா சியாமலா அவர்கள் தந்த பாடல் வீணை கொடியுடைய வேந்தனே. சம்பூர்ண ராமாயணத்துல இருந்து வீணை கொடியுடைய வேந்தனே, வீணை கொடியுடைய சந்தனராஜ் உங்கள் பாடலை தாருங்கள். வாழ்க்கை ஒரு கண்ணாம்பூச்சி ஐயா, தெரிந்து கொண்டோம். வாழ்க்கை ஒரு கண்ணாம்பூச்சி. வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது என்னுடைய விக்னேஸ்வரன் அவர்கள். விக்னேஸ்வரன் கொண்டு வந்து நன்றாக விட ஆடிக்கொண்டிருக்கின்ற விக்னேஸ்வரன், உங்க பங்களிப்பு சிறப்பாக இருக்கின்ற கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
15: நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாத.
0: அடேங்க அப்பா சார், நினைக்க தெரியுதையா மறக்க தெரியாது, அதனால்தான் இந்த துன்பங்கள் இல்ல. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு சும்மா அப்படி நெஞ்சு போட்டு டக்கன் விட்டு போக தெரியா இருக்காங்க. என் மகளே சேமலா, உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள். கொடி விட்ட சிறுமுல்லை மலரே. வாழ்த்துக்கள், இனிமையான பாடலை தேர்ந்தெடுத்துக் கொண்டு வருகிறார் கெட்டிக்காரை. கொடி விட்ட மலர், கொடி விட்ட வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தன் ராஜ் தரும் பாடலாக வருகின்றது, கொண்டு
15: வருகிறேன்.
0: வாழ்க்கை ஒரு கண்ணாமூச்சி என்று அப்புறமும் கண்ணாமூச்சியிலே உணர்ந்து விடுவோம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல், அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? ஞானசேகரனாக இருக்கின்றது. வணக்கம் ஞானசேகரா, கொண்டு வாருங்க ஞானா.
11: வணக்கம், வணக்கம் அப்பா. சியாமலா, சியாமலா அம்மா பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா. கொடியிலே மல்லிகைப்பூ என்ற பாடல்ப்பா.
0: கொடியிலே மல்லிகைப்பூ. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இனிமையான,
15: நன்றி அப்பா, நன்றி,
0: நன்றி மகனே. மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? தருவதற்கு இவருடைய இழைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டு ஒரு மகள் சியாமலா வந்து விட்டார். மகளே கொண்டு வாருங்க சியாமலா.
13: அப்பா வாழ்க்கையே வேஷம் வந்து பாட்டுப்பா.
0: ஆமா உண்மைதான், வாழ்க்கையே வேஷம். இதில் யார் வாழ்க்கையே அது வாழ்ந்து பார்த்தா தானே தெரிகின்றது வாழ்க்கையே வேஷம். அது வாழ்க்கையே வேஷம் அதானே, பட்டாத்தான் தெரியும் உண்மை. எங்கே ராபிக் மீண்டும் வந்து விட்டார். ராபிக் அவர்கள் கொண்டு வாருங்கள். ராபிக் உங்கள் பாடலை.
15: இரண்டு ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது அந்த படலையா?
0: டெங்டாங் டெங்டாங்
15: டெங்டாங்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி ராபிக் அவர்களே. மகனே ஞானசேகரன் உங்கள் பாடலை தாருங்கள் ஐயா.
11: அப்பா சந்தனராஜ் பாட்டுக்கு, சந்தனராஜ் பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா. வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம்.
0: ஓ, வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம்.
11: நன்றி அப்பா.
0: வாழ்க்கை என்னும் ஓடம், நன்றி, நன்றி. எங்க சேமலா கொண்டு வருங்களம்மா உங்கள் பாடலை. முல்லை
16: மலர் மேலே மொய்க்குமண்டு போலே.
0: ஒரு முல்லை மலர்ல எத்தனை மண்டல் ஐயா வந்து போயிட்டு அந்த சேமலா வந்து கலைத்து விட்டு போற அந்த முல்லை மலர் மேல வண்டு மொய்த்து விட்டது. நீங்கள் போற வேண்டிய தாரங்களே.
16: மல்லிகை முல்லை மொழி இல்லை
0: வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு களஞ்சியம் ஐயா கற்பூரங்கள் ஐயா. நீங்கள் எங்கே ஞானசேரன் நீங்கள் தாரங்கள் உங்கள் பாடலை
15: மறுபடியும் வணக்கப்பா. சேமலாமா பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா. மலரே குறிஞ்சி மலரே
0: மலரே குறிஞ்சி மலர். அது 12 ஆண்டு ஒருமுறை மலர் மாம இல்லையா குறிஞ்சி மலர்.
15: நன்றி
0: மகனே. மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வருவது யாராக இருக்கலாம்? அதுபோல யாரும் இல்லை, எங்களுடைய விக்னேஸ்வரன் அவர்கள் தான் வருகின்றார்கள். வணக்கம் வணக்கம் விக்னேஸ்வரன். பிரான்ஸ்ல இருந்து வருகின்றார் விக்னேஸ்வரன் அவர்கள். வணக்கம் வணக்கம் விக்னேஸ்வரன். கொண்டு வாருங்கள்
15: உங்களுடைய.
0: இதயம்
15: ஒரு கோயில் ஐயா.
0: இதயம் நீங்கள் தந்தீர்கள். இதயம் ஒரு கோவில் என்ற பாடல் இல்லையா? இதயம் ஒரு கோவில் பாடல வந்திருக்குதா இஞ்சி? பரவாயில்ல, எடுத்து
15: மறக்க மணந்து ஒன்று இல்லை. அந்த ஈனாவில தொடங்குறாங்க.
0: சரி சரி, நல்ல நானும் பாடத்தான் பாக்கலாம். நான் வரும் காத்து தான் வருது ஐயா. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். கெட்டிக்காரர் நல்லா இருந்தது. இன்று போட்டி நன்றாக செல்வன்றிருக்கிறது. சிறப்பிக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். சரி, அடுத்த பாடலை ராபிக் அவர்கள் வருகின்றார். அவரை கேட்டு விடுவோம். ராபிக், உங்கள் பாடல் எதுவா இருக்கும்?
17: மல்லிகை முட்டு மனசு தொட்டு இழுக்குது பொண்ணு பார்வது
0: நல்லா இழுக்குது ஐயா. அது மல்லிகை முட்டு பொல்லாத முட்டு ஐயா. இழுக்கு இழுவே என்ன பொல்லாத. சரி, மிக்க மகிழ்ச்சியாக இழுக்க இழுபடுங்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். இப்பொழுது யார் வருகின்றார்? எங்களுடைய மகள் சேமலா வருகின்றார். சேமலா
13: ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா பாட்டுப்பா?
0: நிச்சயமாக அற்புதமான பாடலமா. ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா? ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா? இனிமையான பாடல் தந்து விட்டார் மகள். எங்கே சந்தன் ராஜ், உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள். ஓடி வாருங்கள் உங்கள் பாடலை கொண்டு.
15: மல்லி மல்லி இது ஜாதி மல்லியா?
0: வந்து விட்டதா அந்த பாடல். மல்லி மல்லி இது ஜாதி மல்லி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது சியாமடா. உங்கள் பாடலை தாருங்களம்மா. ஒன்றானவன் இரண்டானவன் நன்றா நல்ல பாடல். ஒன்றானவன் உருவில் இரண்டானவன். வாழ்த்துக்கள் சேமலா. அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கனடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாட்டுக்கு பதில் பாட்டு. நேரம் சரியாக இப்பொழுது கனடாவில் நண்பகலாகி 12:18 காட்டிக் கொண்டிருக்கின்றது. கிருஷ்ணன் அவர்கள் தரப்பு வந்தார் பாடல். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
15: மல்லி மல்லி செண்டு மல்லி
0: சந்தன் சந்தன் சந்தன் மல்லி மல்லி சந்து விட்டீர்களே. அடுத்த மல்லியா சந்தன் ராஜ் அடுத்த பாடலை தந்து விட்டார். அடுத்த பாடலை தந்து போல கிருஷ்ணா உங்களுடைய இணைப்பு வந்தது தவறப்பட்டு விட்டதோ. எங்கே கிருஷ்ணா உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள்.
16: முட்டுவிட்ட வாசனை மல்லி வாங்கி வந்து ஆசையில் அள்ளி
0: சும்மா ஒன்று ரெண்டு வாங்கி அள்ளி வாங்கிருக்கல்ல. அடே முட்டுவிட்டோ நல்ல வாசனை முட்டுவிட்டு சிறப்பு. வாழ்த்துக்கள். எங்கே விக்னேஸ்வரன் ஐயா உங்கள் பாடலை தாருங்கள். விக்னேஸ்வரன் உங்கள் பாடல் கொண்டு வாருங்கள்.
17: மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு.
0: அற்புதம். மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யாரா இருக்கும் ஐயா? அதற்கு தெரியவில்லை. நான் இல்லை. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். மீண்டும் பாருங்கள் ஐயா. காலம் கடந்த ஞானம் எங்கே சந்தன் ராஜ் நீங்கள் கொண்டு வாருங்கள்.
15: ஜாதி மல்லி பூச்சரமையா.
0: ஜாதி மல்லி
15: பூச்சரமை,
0: ஜாதி மல்லி பூச்சரமே, வாழ்த்துக்கள். ஜாதி மல்லி பூச்சரமே. அன்பு எனும் நல்ல தேன் கலந்து, அந்த அன்பு தேனுக்கு சமன். வாழ்த்துக்கள் எங்கே கிருஷ்ணு, கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை, வித்தியாசமான பாடல்கள் கொண்டு வாருங்கள்.
18: மல்லி மல்லி செண்டு மல்லி ஆல அசத்துதடி,
0: அவ
18: கிள்ளிக்கும்
0: பாடல்களை கொண்டு வரீங்க. மல்லி மல்லி செண்டு மல்லியோ, செண்டு மல்லியோ, வாழ்த்துக்கள். வாசம் அசத்துது, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இங்கே அடுத்த பாடல் சியாமலா திறப்புகுண்டார். சியாமலா கொண்டு வாருங்க உங்கள் பாடலை.
13: அப்பா நல்ல நல்ல நிலம் பார்த்து அந்த பாட்டா,
0: நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்க வேணும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. உண்மைதான் அது. நல்ல சும்மா பெத்து நிலத்தில் வீட்டு நிலத்தில் வைக்கல, அதே சிரம் சிரமப்பான பாட்டு. நல்ல நல்ல நிலம் பார்த்து சந்தன ராஜ் கொண்டு வந்து விட்டார் அடுத்த பாடலு. சந்தன ராஜ் உங்கள் பாடலை தாருங்கள்.
15: சங்கத்தில் பாடாத கவிதை,
0: சங்கத்தில் பாடாத கவிதை, சங்கத்தில் பாடாத கவிதை, பாடாத கவிதை. ஓகே, அடுத்த பாடல் என்னுடைய விக்னேஸ்வரன் அவர்கள் வந்து விட்டார். வணக்கம் விக்னேஸ்வரன் ஐயா அவர்களே, கொண்டு வாருங்கள் விக்னேஸ்வரன் உங்கள் பாடலை. நண்பரே
5: வண்ண மாலை இந்த உலகத்தில் ஆயிரம் மாலை.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருகின்றார் எங்களுடைய சந்தனராஜ் அவர்கள். வணக்கம் சந்தனராஜ். நாங்களும் ஆசையா இருக்கின்றோம். பாடாத செம்மாங்கு, வாழ்த்துக்கள், சிறப்பு. வந்துவிட்டார் விக்னேஸ்வரன் அவர்கள், கொண்டு வாருங்கள் விக்னேஸ்வரன் உங்கள் பாடலை. கட்டிக்காரன் விக்னேஸ்வரன் கொண்டு வாருங்கள்.
5: மாலை பொழுதின் மயக்கத்திலே,
0: மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. எனக்கு மாலை மயக்கம் வரவில்லை ஐயா, கனவு காண முடியாது. சென்று வாருங்கள், மீண்டும் கொண்டு வாருங்கள். எங்கே சந்தன்ராஜ், நீங்கள் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. சந்தன்ராஜ் உங்களை நான் நினைத்து விட்டேன் ஐயா, உங்கள் நினைப்பு கொஞ்சம் தடைப்படும் போல் தெரிகின்றது, இருப்பினும் விடாமுயற்சி எடுத்து வாருங்கள். உங்களை நினைத்து விட்டேன், உங்களோட ஒளி எனக்கு கிடைக்கவில்லை. ராபி கலைத்துக் கொண்டிருக்கின்றார். சந்தன்ராஜ் இல்லை. எங்கு சந்தனராஜ் அவருடைய இணைப்பு வந்து விட்டது. வணக்கம் சந்தனராஜ், வணக்கம். சரியா கேட்கவில்லை. இல்லை, கவிதை கேளுங்கள், வாழ்த்துக்கள். கொஞ்சம் உங்கள் தொலைபேசியை நான் எடுத்துக்கொள்ள, கவிதை கேளுங்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருகின்றார் வேறு யார், எங்களுடைய கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். சங்கீத ஞானத்தோட வருகின்றார். கே எஸ் கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
18: செண்டு மல்லி பூ போல் அழகிய
0: பந்துலில்
18: வந்து,
0: செண்டு மல்லி பூ போல் ராபிக் நீங்கள் கொண்டு பாருங்கள். ராபிக் கொண்டு பாருங்க உங்களை.
15: பாடவா பாடலை என் வானிலே, அந்த பாடலையா
0: கொண்டு வாருங்கள் ஐயா. பாடுங்கள் ஐயா, உங்களுக்கு கேட்க பாடவா உன் பாடலை.
15: பாடவா பாடலே என் வானிலே,
0: தூயவன் மருமகன்லவா விடுவீங்களா,
15: வாழ்த்துக்கள்.
0: கட்டிக்காரன், கட்டிக்காரன், கட்டிக்காரன். இங்கே அடுத்த பாடல் அன்பு மகள் சியாமலா திறப்புகின்றார். சியாமலா கொண்டு வாருங்களா.
15: வணக்கம் ஐயா. நிலாவே வா, நிலாவே வா, நிலாவே வா, நிலாவே வா.
0: நிலவு கூட நின்று உண்டு வருகிறது ஐயா, என்ன செய்வோமா, வருத்து அழைக்க வேண்டிய. வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். எங்கே சந்தன்ராஜ் உங்கள் பாடலை தாருங்கள். சந்தனராஜ் தாருங்கள் உங்கள் பாடலை.
15: கவிதையே தெரியுமா, என் கவிதை கலவெளி தான்.
0: அதான் இந்த விடுப்புல கயிறு கட்டிக்கிட்டு ஓடு பிரிச்சுற பாட்டு இல்லையா ஐயா, கவிதையே தெரியுமா. வாழ்த்து,
15: நன்றி
0: நன்றி. கவிதையே தெரியுமா, சும்மா விட்டாங்க, கயத்தை இடுப்புல கயத்தை போட்டு ஓடு பிரிச்சு உள்ளுக்கு கொண்டு புந்துருவாங்க. வாழ்த்துக்கடங்க கொண்டு வாருங்க உங்க பாடலை.
15: வணக்கம் ஐயா. பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள்,
0: பாடாத பாட்டெல்லாம் பாட வந்துட்டாள். வாழ்த்துக்கள், மீண்டும் வந்து பாடுங்கள், ஓடி வாருங்கள். பாடாத பாட்டோட இன்னொரு பாடலை கொண்டு வாருங்கள். சந்தன்ராஜ் உங்கள் பாடலை தாருங்கள். வணக்கம்.
15: கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்.
0: ஓ, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அருமையான பாடல் கேளுங்கள் தரப்படும். உண்மையான ஒரு கருத்துள்ள பாடல், பகுதி பாடல். சரி, இப்பொழுது யார் திறப்புங்க? யார் தருவார் அந்த பாடல்? எங்க கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள். கிருஷ்ணன் வந்து விட்டார்.
19: மல்லிகப்பூ வாசம் மேல வீசும், மாமே மல்லிகப்பூ கொடுத்தா அடியாத்தி.
0: அந்த சிறப்பு மல்லிகப்பூ வாசத்தோட மகிழ்வாள் இருங்கள் ஐயா. வாழ்த்துக்கள். எங்கள் விக்னேஸ்வரன் வந்து விட்டார். வணக்கம் விக்னேஸ்வரன். சிறப்பு சிறப்பு. வணக்கம் வணக்கம். கொண்டு வாருங்கள்.
15: பாட்டு வரும் உன்னை பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும்
0: பாடு. நல்ல பாடல், நல்ல அதாவது ஆட்டாவும் வந்து விடும் என்று பாடல். நல்ல பாடலை தந்தீர்கள். எங்கே ஷியாமலா உங்கள் பாடலை தாருங்கள் கேட்போம். ஷியாமலா
13: கல்யாண வைபோகம் அந்த பாட்டு.
0: ஓ, என் கல்யாண வைபோகம் நீ உன்னோடுதானா? என் கல்யாண வைபோகம் உன்னோடுதான். வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல். எங்கே அடுத்த பாடல்? மல்லிகைப்பூ வாசம் வீசிய விக்னேஸ்வரன் அவர்கள் வாசனை பூ வாசனை கொண்டு வாருங்கள். கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள்.
19: வாசம் இல்ல மலரிது வசந்தத்தை தேடுது.
0: வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, மீண்டும் பாருங்கள். எங்கே ஷியாமலா, நீங்கள் கொண்டு பாருங்கள் பாடலை. ஷியாமலா மகளே, ஷியாமலா உங்களை இணைத்து விட்டேன் மகளே. ஓஹோ ஓஹோ ஓஹோ
19: வாருங்கள்ேலொரு வார்த்தை நாளைய உலகின் நாயகன் நீ.
0: சந்தோஷமாப்பா, நான் மகன் கேக்குறேன் உங்களை. சொல்லுங்களப்பா சொல்லுங்கள். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். இப்பொழுது சந்தனராஜ் நீங்கள் தாருங்கள் ஒரு பாடலை.
15: நிலவுக்கு தாளாட்டு.
0: நிலவுக்கு தாளாட்டு. வாழ்த்துக்கள். நிலவுக்கு தாளாட்டு, நல்ல நிலவுக்கு தாளாட்டு. வாழ்த்துக்கள். என்னத்தைத்தான் விட்டாங்களையா, நிலவே தாளாட்டி தூங்க வைக்க பாக்குறாங்க. அடுத்த பாடலை எங்களுடைய கிருஷ்ணன் அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன்.
19: நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் நடியிலே ஒருவர் அடி. நாள் ஒரு நேரி பொழுதொரு வண்ணம்.
0: என்ன இப்பதானே அப்பா, அப்பா அப்பா ஸ்தானத்தில் இருந்தீர்கள், பின் நீங்கள் குழந்தைன்னு வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, நல்ல பாடலை தருகின்றீர்கள். வாழ்த்துக்கள். இங்கே அடுத்த பாடல் சந்தன்ராஜ் தரப்போகின்றார். சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. சந்தனராஜ் அவர்களே உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள், தாருங்கள். இணைத்து விட்டேன் ஐயா, இணைப்பு துண்டிக்கப்படுகின்றது, என்ன ஒன்று தெரியவில்லை. ஷியாமலா தந்து விட்டார். என்னம்மா என்னம்மா பாடல் எதுவாக இருக்கும்? ஆனந்தன் அவர்கள் கொண்டு வருகின்றார். நூறாவது பாடலை கண்டுபிட்டோம். ஆனந்தா கொண்டு வாருங்கள். ஆனந்தன் பாடலை.
3: என் கல்யாண வைபவம் ஷியாமலா பண்ணாங்க. கல்யாண வலையோசை கொண்டு காற்றே நீ முன்னாடி செல்லு, பின்னாடி நான் வாரே நின்று, கண்ணாலன் காதோடு சொல்லு.
0: இழுத்து விட்டேன். நல்லா இருக்கு. எல்லோரும் மகிழ்வாரம் முழுமையான கல்யாண பாட்டை தந்து விட்டு போகின்றீர்கள். வாழ்த்துக்கள் அவர்களுக்கு நாங்கள் விளாண்டு வாழ்க்கைண்டு கூறிக்கொள்வோம். அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் எங்கள் விக்னேஸ்வரன் அவர்கள். வணக்கம் விக்னேஸ்வரன் அவர்களே. வணக்கம்.
20: வணக்கம் ஐயா. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தே நிலவின் நிலையில்லை, அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தே மலரின் நிலையில்லை,
0: அவள் இல்லாமல்லான் இல்லை. ஐயா அவளை பார்த்துத்தானே, ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்த ரெண்டு பெண்ணை பார்த்தா அப்படி இருக்கும், சூரியனே மறைந்து விடும். என்ன வாழ்த்துக்கள் சிறப்பு சிறப்பு எங்க சன்னாருங்கள் அடுத்த பாடலை கொண்டு பிரான்ஸ் நாட்டில் இருந்து வருகின்றார். வணக்கம் வணக்கம் விக்னேஸ்வரன் அவர்களே.
21: நிலவு தூங்கும் நேரம்
0: இப்பதான் நிலவுக்கு நிலவுக்கு தூக்கும் பாட்டு எல்லாம் பாடினாங்க, தூங்க விட்டாலும் நாங்கள் நினைவு தூங்காது. அது உண்மைதான் ஐயா. நினைவு நிலவு வந்து நினைவை தூண்டி விட்டல போகின்றது. நிலவு தூங்கும் நல்ல பாட்டு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமையான பாடல் அந்த பாடல். அடுத்த பாடலை கிருஷ்ணா ஒடிவாரங்கள். கிருஷ்ணா முகுந்தா முரானே கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
22: கல்யாணம் கல்யாணம் உல்லாசமாகவே உலகத்தில் வாழவே.
0: சந்திரபாபு வந்து விட்டார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே மகளே சியமலா கொண்டு வாருங்களம்மா. சியமலா என்ன நடந்தது மகளே? சியமலா உங்களை நினைத்து விட்டேனம்மா. யார் மறைத்து வைத்திருக்கா? யாரோ மறைத்து வைத்திருக்கீர்களா? எல்லோருடைய அழைப்பும் ஒரே நேரத்தில் வருகின்றது. சிக்கல் அடைந்து விட்டீர்கள் போல் தெரிகின்றது. யார் முந்தப் போகின்றீர்களோ பார்ப்போம். யாருடைய இணைப்பு கிடைக்கின்றதுன்னு பார்க்கப்போம். இல்லை, எல்லோரும் ஒரே நேரத்தில் அழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வர வேண்டும் யாராவது ஒருவர் வருத்தானே வேண்டும். வெளியே அங்கே ஓடி வாருங்கள். யாருடைய அழைப்பு பெறவில்லை. எல்லோரும் அழைத்துக் கொண்டு ஒரே நேரத்தில் இணைக்கும் போது இணைப்பதனால் வருவது கடினமாக இருக்கின்றது. இப்பொழுது ஒருவர் வரவில்லை. எங்கு எல்லோரும் ரீடையில் அமர்த்துகிறீர்கள். எல்லோருடைய அழைப்பும் இங்கே ஒரு நேரத்திலே இணைக்கின்ற ஒரு தொலைபேசி ஒரு அழைப்பில் வெறும் போட்டி தானே இது. சரி மாமா சந்தன்ராஜ் நீங்கள் வந்த குழந்தை ஓடிவாரங்க. சந்தன்ராஜ் கொண்டு வரணும் உங்கள் பாடலை.
23: மேகம் அந்த மேகம் யா
0: மேகம் அந்த மேகம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மேகம் அந்த மேகம். அடுத்த பாடலை யார் தர போகின்றீர்கள்? இவ்வளவுதெல்லாம் சிக்கல் இருக்கிற அடியுண்டு வருகின்றார்கள். வாழ்த்துக்கள். எங்கே கிருஷ்ணா உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள்.
22: நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் உறவாட வேண்டும்.
0: சிறப்பு சிறப்பு. எங்க சாமலா நீங்க கொண்டு வாருங்க மகளே. நல்ல பாடலாம். ஒரு பொன்மானை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஒரு பொன்மானை நான் பாட. வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த உறவு எங்களுடைய விக்னேஷன் அவர்கள் அவர் தான். வணக்கம் விக்னேஷன் அவர்களே. வணக்கம் வணக்கம்
20: வணக்கம் ஐயா. நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டி வை.
0: அது குடிச்சமா இருக்கும் ஐயா. கட்டில கட்டி வச்ச உடனே கிருஷ்ணா நீங்க பாடுங்கள். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை. மிகவும் சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றது. கொண்டு வாருங்கள் கிருஷ்ணாவின் பாடலை கேட்போம். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா.
22: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே இன்பமா இல்லையே அது ஏன் நண்பனே.
0: அது என்ன ஞாபகம் வந்து விடுதல்ல அது அந்த மாதிரி இந்த அந்த நாள் இருந்த மாதிரி இந்த நாள் பெருமா வராது தானே. வாழ்த்துக்கள் ஜெயமலா நீங்க கொண்டு வாருங்கள்.
24: அப்பா ஒரு புள்ளாங்குழல் ஊமையானது
0: அதுலயும் இரண்டு பாடல் இருக்கா மகளே, புல்லாங்குழல் பூமியா, ஒரு புல்லாங்குழல் பூமியா, என்ன சந்தன் பாய்
1: தந்தது,
0: சரி சரி அந்த பாடல இருப்போம். ஓகே, ஒரு ஒரு புல்லாங்குழல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அம்மா. அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள் விக்னேஸ்வரன், நீங்கள் தாருங்கள், கொண்டு வாருங்கள்.
21: நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு வந்தேன், என் மகாராணி உன்னை காண
0: ஓடோடி வந்து சொல்லி கூட வந்துக்கலாம். தனிமை வராதே சொல்லாமல் போகணுங்கள். நான் மலரோடு வாரேன் வா பாக்கன்னு சொல்லிருக்கணும். மலரோடு தனியா வந்து தனியா வந்திருக்கேன்னு விஷயம் படியா சொல்றாரு. நான் தனியத்தான் வந்திருக்கிறேன். வாழ்த்துக்கள் ஏகே கிருஷ்ணா. உங்கள் பாடல் சந்தன்ராஜ் அவர் வந்து விட்டார், கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ். உங்களுக்கு கறக்குது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அது ஜோஜினுடைய பாடல். மேகம் கறக்குது சிக்கு சிக்கு சிக்கு வேண்டு கூடுவார். எங்கே சேமலா நீங்கள் கொண்டு வரீங்களம்மா? சேமலா
1: ஒரு பிருந்தாவனம் எங்கள் வீடானது.
0: ஓயா ஒரு பிருந்தாவனம் எங்கள் வீடானது,
1: எங்கள் வீடானது.
0: நல்ல பாடல். வாழ்த்துக்கள் மகளே வாழ்த்துக்கள். ஒரு பிருந்தாவனம். எங்கே கிருஷ்ணா உங்கள் இல்ல இது விக்னேஸ்வரன் ஐயா வருகின்றார், கொண்டு வாருங்கள் விக்னேஸ்வரன் உங்கள் பாடலை.
21: நான் ஒரு கோவில் நீ ஒரு தெய்வம், உன்னை தேடி நான் வந்தேன்,
0: உன்னால் இங்கு வாழ்கின்றேன். நல்ல பாடல், எளிமையான பாடல், நண்பர்களுடைய பாடல். பார்த்துக்கள் மீண்டும் கொண்டு வாருங்கள், கேட்டு மகிழ்வோம். இப்பொழுது கிருஷ்ணன் பாட போகின்றார். வணக்கம் கிருஷ்ணா. கிருஷ்ணா
2: அந்தமானை பாருங்கள் அளவிலம் பாறை உன்னோடு உறவு, அந்த தென்னை தாளாட்டும் இளநீ.
0: வாழ்த்துக்கள். நாங்கள் ஒரு தடவை அந்தமானை போய் பார்ப்போம் வெறுமா சேர்ந்து. வாழ்த்துக்கள் எங்கே சென்னா நீங்களும்
23: நெருங்கி கொண்டிருக்கிறது. விரைவில் என்னுடைய தொடர்பு துட்டிக்கப்படும்.
0: விக்னேஸ்வரன் உங்கள் பாடலை தாருங்கள். கெட்டிக்காரன்
21: விக்னேஸ்வரன்
0: நல்ல பாடல். மீண்டும் பாருங்கள் எங்கே ஆனந்தமான ஆனந்தம் வருகின்ற ஆனந்தா, கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
4: ஒரு பிருந்தாவனம் வீரானதுன்னு சொல்லி நம்ம பண்ணுங்க.
0: ஆமா,
4: பிருந்தாவனமும் நந்த குமாரன் யாவருக்கும் பொது செல்வம் என்றோ, ஏதோராத பொறாமை
0: தாவனமும் நந்தகுமார். வாழ்த்துக்கள் சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடலை சந்தன்ராஜ் தரப்போன்றார். ஆனந்தா சிறப்பு சிறப்பு. சந்தன்ராஜ் தாருங்கள் உங்கள் பாடல். ஓ அது அப்படி அப்படி ஒரு ஆட்டம் இருந்தா. சரி சரி மேகமே மேகமே. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போன்றீர்கள்? அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் எங்களுடைய ஞானசேகரன் அவர்கள். ஞானசேகரன் கொண்டு வாருங்கள்.
6: வணக்கம் அப்பா.
0: வணக்கம்.
6: மான் கண்ட சொர்க்கங்கள் காலம் போக போக யாவும் மிக்கங்களே.
0: அப்படி சொல்றீங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமே இனிமே எங்கே மகளே சியாமனா உங்கள் பாடலை தாருங்களம்மா.
1: அப்பா பிருந்தாவனத்துக்கு வருகின்றேன் அந்த பாட்டுப்பா.
0: பிருந்தாவனத்துக்கு வருகின்ற பாருங்கள் உன்னிடம் கேட்கின்றேன். வாழ்த்துக்கள் கெட்டிக்காரை பிருந்தாவனத்துக்கு வருகின்றேன். எங்கே சந்தனராஜ் உங்கள் பாடலை தாருங்கள்.
23: என்னையா ஆடு
0: ஆடுவது வெற்றி மயில். ஆடுவது வெற்றி மயில். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிறப்பு சிறப்பு சிறப்பான பாடல். அடுத்த பாடல் என்று கிருஷ்ணா பாட போகின்றார். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணன்.
2: அந்த பிள்ளை தூங்குது, இந்த பிள்ளை இங்கு ஏங்குது, அள்ளி அணைக்க
7: முத்தம் கொடுக்க
0: வாழ்த்துக்கள் சிறப்பு சிறப்பு நன்றி நன்றி நன்றி. எங்கே சந்தன் ராஜ்யங்கள் கொண்டு வாருங்கள்.
23: வெற்றி வெற்றி என்று சொல்லியா?
0: ஓ வெற்றி வெற்றி, எங்கள் வெற்றி வெற்றி வாழ்த்துக்கள். இனிய பாடல், அடுத்த பாடலை தருவது எங்களுடைய அன்பு விக்னேஸ்வரன் அவர்கள். வணக்கம் விக்னேஸ்வரன் அவர்களே. வணக்கம்.
9: வணக்கம் ஐயா. சொற்பத்தை கட்டப்பட்ட தொட்டில் ஏழை துன்பத்தில் ஆடுதையா இங்கே.
0: ஐயோ, சொர்க்கத்தில் கட்டப்பட்ட தொட்டில் தான் இந்த வாழ்க்கை என்பது. இந்த வாழ்க்கையோட சொர்க்கத்திலே கட்டி விட்டிருக்கிறார்கள். அதை சொர்க்கமாக நினைத்து ஆடுவதற்கு எங்களால் முடியாமல் இருக்கிறது. வாழ்த்துக்கள் நன்றிகள். மீண்டும் பாருங்கள். எங்கே அடுத்த பாடலை நீங்க கொண்டு வாருங்கள். என்னையா?
23: நன்றி.
0: வணக்கம்.
23: மயில் போல பொண்ணு.
0: ஓ, மயில் போல பொண்ணு ஒன்று. மயில் போல பொண்ணு ஒன்று, குயில் போல பாட்டு ஒன்று, மயில் போல பொண்ணு ஒன்று. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சியாமளா, நீங்கள் தாருங்கள். அம்மா சியாமளா. மேகம் கொட்டட்டும் ஆட்டம் கெடாது, மழை பெய்தாலும் விடாது நடக்கும். மேகம் கொட்டட்டும். வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல் சந்தன் ராஜ் அவர்கள் கொண்டு வர போகின்றார்.
23: எங்கு தனியும் என்று
0: சுதந்திர அறியும் ஐயா. இவங்க எல்லாம் குழந்தைகள் எல்லாரும் குழப்பறாங்க ஐயா. என்று தனியும் இந்த சுதந்திரத்தாள். விக்னேஸ்வரன் ஐயா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
9: வெற்றி மீது வெற்றி வாழ்க்கை சேரும் அது தாங்கி தந்த பெருமையெல்லாம்.
0: வெற்றி மீது வெற்றி வந்து என்ன துணிவுதான், நிலருக்கு ஆறுதல் கொடுக்கின்றீர்கள் என்று தனியும் இந்த சுதந்திரதாக மாட்டோன்னு வெற்றி மீது வெற்றி வந்து அதைத்தான் எதிர்பார்க்கின்றோம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல். எங்கே அடுத்த பாடலை கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் பாட போகின்றார்கள். கொண்டுவார்கள் கிருஷ்ணன் அவங்க பாடலை.
7: சொர்க்கத்தின் திறப்பு விழா புது போலைக்கின்ற சொந்த
0: விழா
7: பருவநிலும் இனிய பல பார்க்கட்டும் இந்த உலா
0: பகட்டும் பகட்டுமா. நன்றி. சொர்க்கத்தின் திறப்பு விழா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல் சந்தன ராஜ்சல போகின்றார். கொண்டு வாருங்கள் சந்தன.
23: ஒரு ரோஜா தோட்டம் போட்டுக்கொள்ளுங்க.
0: ஓ, ஒரு ரோஜா தோட்டம்.
23: நன்றி.
0: ஒரு ரோஜா தோட்டம் பூத்து குலுங்குது நீ வந்ததாலா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யாராக இருக்கும் என்று எண்ணும் பொழுது அது வேறு யாருமல்ல நான் தான் என்று கூறிக்கொண்டு வருகின்றார் எங்களுடைய சந்தன் ராஜ் அவர்கள். இல்லை, விக்னேஸ்வரன் அவர்கள். வணக்கம் விக்னேஸ்வரன். வணக்கம்.
23: வணக்கம்.
9: நான் கண்ட சொர்க்கம் காலம் போக போக யாரும் பக்கம்.
0: ஞான சேகரன் அப்படித்தான் பாடி போட்டு போகின்றார். நான் உன்னை அழைக்கவில்லை என்ன பண்ணுமா,
9: உயிரை அழைக்கிறேன்.
0: நான்

0: கேட்கவில்லை சந்தன்ராஜ். கிருஷ்ணா நீங்கள் வாருங்கள். கிருஷ்ணாவும் வந்துவிட்டார். கொண்டு
1: வாருங்கள்.
0: முதல்ல எந்த பாடங்கள்
1: வீரபாண்டிய கட்டம்
0: என்ன பாடம்
1: வெற்றி வடிவேலன்.
0: ஓ வெற்றி வடிவேலன். ஓ வெற்றி வடிவேலன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல் தான் இந்த பாடல். அழியாத காவிய பாடல். உங்கள் அடுத்த பாடலை என்னுடைய விக்னேஸ்வரன் அவர்கள் தொடுத்து விட போகின்றார். விக்னேஸ்வரன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
2: ரோஜா மலரி ராஜகுமாரி
0: அடையப்பா நல்ல பாடல். ரோஜா மலர் ராஜகுமாரி வாழ்த்துக்கள். ஆண்டுகள் பல கடந்த பாடல். சிறப்பு சிறப்பு சிறப்பு. ஆனந்தன் ஆனந்தமாக வாருங்கள். கொண்டு வாருங்கள் ஆனந்தன் உங்கள் பாடலை.
1: என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் சந்தன்ராஜ் பண்ணாங்க.
0: ஆமா.
1: சுதந்திர பூமியில் பலவித ஜனங்களும் தோட்டத்தில் மலர்ந்த மலர்கள். நன்றியா.
0: ஓ சுதந்திர பூமியில் அருமையான வரிகளை கொண்ட பாடல். இந்த பாடல் அதிகம் காற்று வரல. நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை தரப்போவது கிருஷ்ணன். கிருஷ்ணா உங்கள் பாடலை கொண்டு வரலாம். கிருஷ்ணா
3: நிலைமை என்ன தெரியுமா? நான் யார் தெரியுமா?
0: இப்ப தெரியுது ஐயா. கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மகன் வீட்டுல நிற்கிறாருன்னு தெரியுது. நிலைமையெல்லாம் தெரியும். மண்டும் பாருங்கள். அடக்கி வாசியுங்கள். எங்க சியாமலா கொண்டு வாருங்கள். சியாமலா
4: அப்பா சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்கள்.
0: ஓ சோலை புஷ்பங்களே. வாழ்த்துக்கிழமா சிறப்புமா. சோலை புஷ்பங்களை என்ற பாடல். கட்டிக்காரி கட்டிக்காரி. அடுத்த பாடல் எங்களுடைய விக்னேஸ்வரன் அவர்கள் தருகின்ற பாடல். விக்னேஸ்வரன் கொண்டு வாருங்கள் ஐயா உங்கள் பாடலை.
2: வடிவேலன் மனசு வச்சா மலர வச்சா மணக்கு ரோஜா செடி தோப்பு ஜோடி கிளி.
0: ஐயா வடிவேலன் மனசு வச்சு இவ்வளவு காரியங்களை செய்யணும்னு ஜோடி கிளி அழைக்க சிறப்பு. இந்த விக்னேஸ்வரனுக்கு ஒரு சுதந்திர நாள். என்ன வந்தால் அங்க இருக்கும்போது அவருக்கு மூச்சு விட நேரம் இல்லாத இடத்துல இருப்பார். அழைப்பது கடினம் என்று ஆக அழகாக பாடுகிறார். வாழ்த்துக்கள் விக்னேஸ்வரன். வாழ்த்துக்கள். விக்னேஸ்வரன் உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள்.
4: அப்பா வடிவேலும் மயிலும் துணை அந்த பாட்டுப்பா.
0: வடிவேலும் மயிலும் துணை
4: துணை
0: பாடுங்கள். அந்த பாடல பாடல நல்ல பாடல் மகளே. அம்பிகாபதி வாழ்த்துக்கள். எங்க ராபிக் நீங்க பாடுங்கள் உங்கள் பாடலை.
5: ரோஜாவை தாளாட்டும் கண்கள் அது மேகம் உண்ணும் கண்கள். அந்த பாடலையா?
0: வாழ்த்துக்கள். ரோஜாவை தாளாட்டும் கண்கள்.
5: வாழ்த்துக்கள். நன்றி
0: நன்றி நன்றி. எங்க கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
1: நான் பாடல் நலமாக வேண்டும் இசையெல்லாம் நதியாக ஓடும் அது இள நெஞ்சம் படகாக ஆடும்.
0: வாழ்த்துக்கள். நீங்கள் பாடும் பாடல் நலமாகத்தான் இருக்கின்றது. வாழ்த்துக்கள் ஐயா. உங்களை தொடர்ந்து ஆனந்தன் வருகின்றார். ஆனந்தமாக பாடுவார். எங்கே ஆனந்தன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
1: நான் யார் தெரியுமான்னு கிருஷ்ணன் பண்ணங்க.
0: உங்களுக்கு தெரியாம பாடி காட்டுறதா பாருங்க.
1: Yeah.

0: யார் யார் வாழ்த்துக்கள், பாசமலர் வாழ்த்துக்கள் கொண்டு வாருங்கள். அங்கே அடுத்த பாடல யார் கேட்க வச்சா போன சந்தன் ராஜில கிருஷ்ணன் வருகின்றார். மீண்டும் கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
1: நானும் உந்தன் உறவை நாடி வந்த பறவை, தேடி வந்த வேலை வேடம் செய்த லீலை, சிறகுகள் உடைந்ததடி.
0: அந்த வில்லன்மா விழுந்தது நடிக்கிற பாடல் தான். வாழ்த்துக்கள் பாடல. எங்க விக்னேஸ்வரன் நீங்கள் வாருங்கள், கொண்டு வாருங்கள் விக்னேஸ்வரன் நீங்கள் பாடலை.
2: தாளாட்டு மலருக்கு பாரமாய் தென்றல் இருக்குது, தள்ளாடு நிலவுக்கு பாரமாய் வானம் இருக்குது, கண்ணே உனக்கு பாரமாய்.
0: வாழ்த்துக்கள் சிறப்பான

0: பாடலை தந்திருக்கிறீர்கள் விக்னேஸ்வரன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள், நன்றி நன்றி நன்றி. இங்கே அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? சியாமலாவாக இருக்கின்றது. சியாமலா கொண்டு வாருங்கள்.
1: வேலோடு விளையாடும் ஒரு கையா, என் வாழ்வோடு விளையாட
0: வாழ்த்துக்கள். சிறப்பு, சிறப்பான பாடல். வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். எங்கே ராமிக், நீங்கள் என்ன பாட போகிறீர்கள்?
2: பாடும் போது நான் தென்றல் காத்து பருவம் அங்கேயோ சின்னங்கிட்டு அந்த
0: அது என்ன உண்மைதான் ஐயா? நீங்கள் பாடும் போது தென்றல் காற்றாகத்தான் இருக்கிறது. பாடும் போது நான் தென்றல்
2: காற்று காத்து
0: நல்ல சுகமா இருக்கு. வாழ்த்துக்கள் அங்கே. நீங்கள் மீண்டும் வந்து பாட வேண்டும். அடுத்த பாடலை கொண்டு வருகிறார் என்னுடைய விக்னேஸ்வரன் அவர்கள். விக்னேஸ்வரன் அவர்கள் புதிய புதிய நல்ல பாடலை தருகின்றார். விக்னேஸ்வரன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
0: விசா கிடைக்கல யானை. என்ன வாழ்த்துனாங்க? நான் ஐயா வாழ்த்துக்கள். எங்க கே எஸ் கிருஷ்ணன், நீங்கள் என்ன பாடல் திரும்ப கொண்டீர்கள்?
4: மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும், நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும்.
0: நன்றி நன்றி பாரதியார் அவர்களே, நன்றி பாரதியார் அவர்களே, நன்றி நன்றி நன்றி. எங்கே விக்னேஸ்வரன், நீங்கள் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. விக்னேஸ்வரன் கொண்டு வர வேண்டும் உங்கள் பாடலை. தாருங்கள் விக்னேஸ்வரன்.
3: பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள்.
0: இந்த பாடல் வந்து விட்டது ஐயா. நீங்கள் இன்னொரு பாடலை தந்தால் என்ன?
3: பாட்டுக்கு பாட்டு
0: பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடியது கேட்டாயோ, அந்த பாடல் தானே? வாழ்த்துக்கள், பாடிவிட்டோம். பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடியது கேட்டாயோ. எங்க இந்த பிரச்சனை, எங்க பாட்டு கேட்கறது? வாழ்த்துக்கள் பாருங்கள். சியாமலா கொண்டு வாருங்கள் பாடலை. சியாமலா மகளே.
1: உருகாயும் உருகாதாமனம், அந்த பாட்டுப்பா
0: நல்ல பாடல்கள் தருகிறீர்கள். பக்தியோடு இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் மகளே. முருகா என்பது முருகாதாமன், அது உருகும், உருகும், உருகும். அவருக்கு முருகனுக்கு உருகும். கிருஷ்ணா பாரதியாரே ஓடிவாருங்கள், கிருஷ்ணா ஓடிவாருங்கள்.
4: வேண்டும் வேண்டும் உன்பன் உறவு, வெண்பனி தென்றல் உள்ளவரையில், வெண்பனி தென்றல் உள்ளவரையில்,
0: வெண்பனி கொட்டினாலும் எங்கள் உறவு உங்களோட நீடிக்கும் ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி. எங்கே அடுத்த பாடலை தர வேண்டும்? அடுத்த உறவு உன்ப உறவு வர வேண்டும். ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவையில் நண்பகல் தாண்டி 12:51 நிமிடத்தை காட்டும் எங்களுக்கு, உங்களுக்கு 10:21 நிமிடத்தை காட்டும் பொழுதே கிருஷ்ணா நீங்கள் வந்து விட்டீர்கள். உங்கள் பாடலை தாருங்கள் மீண்டும் கிருஷ்ணன். திரவன்
4: நான் ஒரு ராஜா, என் வாசத்துக்கில்லை இதுவரை ரோஜா.
0: ஐயோ பாவம். வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி நன்றி. வரதான் ஒரு தலை ராகம் தான். எங்கே சியாமலா நீங்கள் தாருங்க பாடலை.
1: பாட்டும்
0: நானே பாவமும் நானே, நல்ல பாடல், இனிமையான பாடல், திருவிளையாடல். பாட்டும் நானே பாவமும் நானே. வாழ்த்துக்கள் எங்கே கிருஷ்ணா. மீண்டும் ராசி இல்லாத ராசா வந்து வரும் கொண்டோடு காரங்க கிருஷ்ணா.
4: ஒருவன் மனது ஒன்பதனா, அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா, உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா, நல்ல உள்ளத்தை காண்பவன் இறைவனடா.
0: அது ஒளிஞ்சிருந்த 80 அப்ப, இப்ப 8009 ஓடி ஒளிஞ்சிருக்கு. சிறப்பு. மீண்டும் பாருங்கள், கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா. மீண்டும் ஒரு பாடல் கொண்டு வர வேண்டும். ஒன்றரை தமிழ் வானொலியின் காற்றலை நாங்கள் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கோம். பாட்டுக்கு பசல் பாட்டு, பாட்டுக்கு பதில் பாட்டை வந்து பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அன்பு உறவுகள். எல்லா நாடுகளிலிருந்து மாறி மாறி வரும் முறையிலே கிருஷ்ணன் மீண்டும் வந்துவிட்டார். சந்தர்ப்பம் கிடைத்து விட்டது அவருக்கு. கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா, கொண்டு வாருங்கள்.

0: அப்ப கிருஷ்ணன் கையை வச்சா கிருஷ்ணன் கையை வச்சா அப்படி இருக்காரு, வாய வச்சா அப்படி இருக்கு. நல்லா தான் இருக்கு. வாழ்த்துக்கள் எங்க சேமலா படிக்காருங்க. உங்கள் பாட்டு வச்சாருங்க.
1: அப்பா நானும் முட்டாளுங்க. அந்த பாட்டுப்பா
0: ஐயா சொன்னது எந்த பிள்ளைய முட்டாளுன்னு இல்ல, நான் ஒரு முட்டாளுங்க. வாழ்த்துக்கலாமா, நான் ஒரு முட்டாளன் முட்டாளுங்க. சந்திரபாபு வந்து விட்டார் முட்டாளுங்க. வாழ்த்துக்கள் அங்கே ஆனந்தா. உங்கள் பாடலை தர வேண்டும், ஆனந்தன் பெற வேண்டும். ஆனந்தனுக்கு முந்தி விக்னேஷன் அவர்கள் நுழைந்து விட்டார். வணக்கம் விக்னேஷன் அவர்களே, வாழ்த்துக்கள்.
2: ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் உறவினிலாடு புதுமைகள் பாடு காண்போமே என்னும் திருநாள்.
0: அதனா உன்னை இன்றைக்கு ஒரு நாள் உங்களுக்கு இப்படி ஒரு சுகம் கிடைத்து ஒரு சுதந்திரம் கிடைத்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கோம். என்னென்ற உங்க வந்த வானொலிக்கு நீங்க வந்த காலத்துல இப்படி பேசுறதுக்கு எங்களுக்கு சாவகாசம் கிடைப்பதில்லை. என்னவா வாழ்த்துக்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறீர்கள், தொடர்ந்து இணைந்து கொண்டிருங்கள். அடுத்த பாடலை கிருஷ்ணன் நீங்கள் பாடப்போகின்றீர்கள், கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா.
3: கீதம் சங்கீதம் நீதானே என் வாழ்க்கை, பாடும் முந்தன் பாடல்
0: ராசி
3: நல்ல ராசி உன்னை மாலையிட்ட மன்னன் சுகவாசி உன் கை ராசி ராசி நல்ல ராசி உன்னை மாலையிட்ட மன்னியும்
0: ராசிதான் மாலையிட்ட மன்னியும் ராசிதான். வாழ்த்துக்கள் பாருங்களுங்க. சேமலா நீங்கள் கொண்டு வாருங்கம்மா உங்கள் பாடலை.
1: கையோடு கை சேரும் காலங்களே அந்த பாட்டு
0: இனிமையான பாடல். கையோடு கை சேரும் காலங்களே, கையோடு கை சேரும் காலம், நல்ல பாடலம்மா அந்த பாடல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மகளே. எங்கே அடுத்த பாடலை ஞானசேகரன் ஆயத்தமாக இருக்கின்றார், கொண்டு வருங்கள் ஞானசேகரன் உங்கள் பாடலை.
4: ஒருவன் ஒருவன் முதலாளி உலகின் அவன்தான் தொழிலாளி.
0: அல்ல நீங்க இரண்டு பேர் முதலாளியா குறியா போயிடும் இல்லையா? ஒருவன் ஒருவன் தான் முதலாளியா இருக்கணும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஒருவன் ஒருவன் முதலாளி. ஓகே வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. ஓடி வாருங்கள் கிருஷ்ணா, இன்று உங்கள் காட்டில் மழை பொழிகின்றது. எங்கே கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
3: சங்கீதமேலும் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் பூவும் காலம்
0: நாளை நாளையும் நல்ல காலம் தான். வாழ்த்துக்கள் உங்களுக்கு நன்றி. மீண்டும் பாருங்கள் எங்கே சமணா நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை.
1: அப்பா கை வலிக்குது கை வலிக்குது மாமா
0: கை வலிக்குது கை வலிக்குது மாமா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கை வலிக்குது கை வலிக்குது மாமா. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது மீண்டும் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தான், இல்லை எங்களுடைய விக்னேஸ்வரன் அவர்கள் வந்து விட்டார். வணக்கம் விக்னேஸ்வரன். வணக்கம்
5: வணக்கம்
0: வணக்கம்.

0: சுகனம்.
1: திருவண்ண பக்கத்துல மனைவி இருக்கிறாரா? நீங்க கீதாவை அழைக்கும் பொழுது
2: கையிலே வலவியெல்லாம் கல கலன் ஆடையிலே உன் காலிலே கொலுசிருந்தும் ஜதிதாளம் போடையிலே கஞ்சிப்பான் தூக்கிக்கிட்டு காணாம சுண்டு நடை போட்டுக்கிட்டு போறவளே
1: போறவளே பொன்னூரங்கம். அதானே அந்த பாடல் எளிமை எளிமை எளிமை. அங்கே அடுத்த பாடல் ஆனந்த நாயத்தமாக கொண்டு ஓடி விரும்புகிறார். ஆனந்தா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
3: கையோட கை சேர்க்கும் காலங்களே செம்மல பண்ணங்க. காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை.
1: இந்த பாடல் இந்த பாடலை விக்னேஸ்வரன் கவிதையில கொண்டு வந்தாரே முதல் வரிகளை மாத்தி கேட்டீர்களா அந்த கவிதை? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இருவருக்கும் வாழ்த்துக்கள். எங்கே சியாமலா நீங்க கொண்டு வாருங்கள். சியாமலா
4: அப்பா சங்கீதம் பாடு ஞானம் உள்ளவர்கள் வீண்டு வந்தவர்.
1: ஞானம் தேவையில்லைன்னு கூறுகின்றார்களே அம்மா அந்த பாடல்.
4: எனக்கு அப்பதான் நான் பாட முடியாது.
1: சங்கீதம் பாடு ஞானம் உள்ளவர்கள் மட்டும்தான் கேள்வி ஞானம் நல்லதான்னு கூறுகின்றார்கள். வாழ்த்துக்களம்மா. சங்கீதம் பாட நல்ல பாடல். அடுத்த பாடலை ஞானசேகரன் திறப்புகின்றார். ஞானசேகரா உங்கள் பாடலை தருங்கள். ஞானசேகரன் இணைய முடியவில்லையா? சரி, அப்ப விக்னேஸ்வரன் நீங்கள் இணைந்து விட்டீர்கள். கொண்டு வாருங்கள் விக்னேஸ்வரன் உங்கள் பாடலை. விக்னேஸ்வரன் கொண்டு வாருங்கள்.
5: கை கொட்டு சிரிப்பார்கள் ஊரார் சிரிப்பார்கள்.
1: அப்படியாப்பா பொல்லாத விஷயம் தானே இந்த ஊரண்டது ஒரு பொல்லா சாமான் கை கொட்டி சிரிப்பார்கள் ஊரார். வாழ்த்துக்கள் நன்றா எடுத்து நல்ல பாடல் நல்ல பாடல். அங்கே கிருஷ்ணா நீங்க பாருங்கள் உங்களை கேட்டு தானே ஓடி வாருங்கள். கிருஷ்ணா
6: இது பகலா நீ நிலவா கதிரா.
1: சங்கீத
7: ஜாதி முல்லை காணவில்லை.
1: சங்கீத ஜாதி முல்லை வாழ்த்துக்கள் ஐயா. சங்கீத ஜாதி முல்லை இனிமே இனிமையான பாடுறாங்க. மகளே சாமலா நீங்கள் தருங்களம்மா.
4: அப்பா போராளே பொண்ணு தாயி பொல பொல வென்று கண்ணீர் விட்டு அந்த பாட்டு.
1: போராளே பொண்ணு தாயி கர்த்தம்மா. போராளே பொண்ணு தாயி ஜல ஜல ஒன்று கண்ணீர் விட்டு பொண்ணு தாய். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல் கிருஷ்ணன் விடமாட்டார். கிருஷ்ணன் கொண்டு வந்து விடுவார் உடனே பாட. கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
6: இதுதான் முதல் ராத்திரி காதலி
1: சங்கீதம்
3: பாட ஞானம் உள்ளவர்கள் வேண்டும்.
1: சங்கீத
6: மேகம் தென் சிந்தும் நேரம் பூக்கள் தூவும்
1: கிருஷ்ணாவும் பாடியிருந்தார் அந்த பாடலை.
3: சங்கீதத்தை மதிக்க வேணா என் சாரீரத்தை மதிக்க வேணா இடைஞ்சல் பண்ணாதீங்கன்னு பாடல்.
1: ஆமா சங்கீதத்தை மதிக்க வேண்டும் என்று பாடல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எடுத்து விட்டார் கெட்டிக்காரன் கற்பூர முல்லைகளையா. நீங்க எல்லாம் கற்பூரம் தான் டாக்டர் களஞ்சியங்கள். இங்க சேமலா நீங்க கொண்டு பாருங்கள்.
4: அப்பா போறவளே பொண்ணு தாயி நானும் வரேன் இல்லு தாயி அந்த பாட்டு.
1: போறவளே பொண்ணு தாயி போறவளே பொண்ணு தாயி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்ல பாடல் எடுத்திருக்கின்றீர்கள். நல்ல பொருட்பதம் சிறப்பு. அங்கே அடுத்த பாடலை சேர்ந்தவர்கள் கிருஷ்ணா அவர்கள். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
6: ஒண்ணு விளையிற பூமியடாசாயத்தை கவனித்து செய்வோமடா.
1: உண்மையில
6: நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதலா.
1: பொண்ணு விளையிற பூமியிலாண்டு ஆரம்பிச்சிருக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பொண்ணு விளையிற பூமியிலாண்ட விருத்தத்துக்கு வந்து மணப்பாறை மாடுகட்டின் வாழ்த்துக்கள். எங்க விக்னேஸ்வரன் உங்கள் பாடலை தாருங்கள். நேரம் சென்று கொண்டிருக்கின்றது. இன்னும் சில நிமிட நேரங்களில் நிகழ்ச்சி முறைக்கு வர இருக்கின்றது. விக்னேஸ்வரன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
0: இரவுக்கு நிலவுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை.
1: அதுதானே ஒருவரும் இல்லையும் தானே அங்க நீங்கள் தானே தனிமையாக்க. இரவுக்கு நிலவுக்கு சிறப்பு என்ன பண்ண வேண்டாலும் செய்யலாம். பிரான்ஸ் நாடு தானே. இங்க கிருஷ்ணா நீங்கள் கொண்டு வாருங்கள். கிருஷ்ணா கிருஷ்ணன் உங்களை இணைத்துவிட்டேன் ஐயா. கிருஷ்ணா பாடலை தாருங்கள்.
6: பூமியில் மானிட ஜென்மமடைந்துமோ புண்ணியமின்றி விலங்கினை
1: போட. உங்க மாமா பாடும்போது என்ன சிறப்பா இருக்கும்? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இங்கே ஆனந்தன் கொண்டு வருங்கள். ஆனந்தன்
3: புறவலை புறவலை பொண்ணு தாயின்னு பாடினாங்க. நிஷாமல பண்ணாங்க.
1: ஆமா.
3: போறவளே போறவளே பொண்ணு ரங்கம் ரங்கம் புரிஞ்சிக்காம போரி எழி என்ன ரங்கம். நன்றியா.
1: அந்த பாடலை தான் என்னோட கிருஷ்ணன் விருத்தத்தோட தொகையாராவோட பாடின. கையிலே
3: நீ பூவும் இடமெல்லாம் நானும் வருவேன் பூ. அந்த
1: பாடல் நல்ல பாடல். போ போ போ நீ போகும் இடமெல்லாம் நானும் வர விடமாட்டாங்க. சுவிங்க மாதிரி ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்க அடுத்த பாடல் கிருஷ்ணன் பாட போங்க. கிருஷ்ணா கிருஷ்ணா உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள்.
6: இது குழந்தை பாடும் தாளாத்து இது இரவு நேரம் பூபாலம்.
1: ஓ
6: இது நீர்த்தில் தோன்றும் உதயம் இது நதியில்லாத ஓடம்.
1: வாழ்த்துக்கள் சிறப்பான பாடல். இங்கே அடுத்து கொண்டு வருகின்றார் என்னுடைய சியாமலா பாடலை கொண்டு
4: வருகின்றனர்.
1: ஓ வாழ்த்துக்கள் பரிசு திரைப்படம். என்ன என்ன இனிக்கின்றது என்ன என்ன இனிக்குது ஏது ஏது அந்த 5 ரூபா பெண்ணி பார்க்க பார்க்க இனிக்குதான். அதான் அடுத்த பாடலை தருவது மீண்டும் கிருஷ்ணன் தான் தருகின்றார். இந்த கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
6: ஓடும் நதியினிலே ஒரு மட்டும் கரையினிலே.
1: இந்த பாடல இந்த பாடல இந்த பாடல இந்த பாடல
3: ஏற்கனவே வந்திருக்கேன்.
1: எங்க
3: ஏற்கனவே வந்திருக்கு ஓடும் என்று வந்திருக்கு ஓடும்.
1: அப்படியா?
3: அப்ப பாடல வந்திருக்கு ஐயா. பாடல வந்திருக்கேன்.
1: பாடல ஓடும் என்ற வேற இல்லையோ.
3: வந்திருக்குங்க.
1: ஒரு பாடலே ஓடும் என்ற பதம் வந்திருக்கு. கட்டிக்காரன் பாஜகன் விக்னேஸ்வரன் விக்னேஸ்வரன் உங்கள் பாடலை தாருங்கள்.
0: நிலவே நீ சாட்சி மன நிம்மதி வாழும் உயிர்களுக்கெல்லாம் நிலவே நீ சாட்சி.
1: பாதைகள் இரண்டும் சந்திப்பதும் அதில் நல்ல பாடல். இனிமையான பாடல் கேட்டு முடிந்தோம். வாழ்த்துக்கள் மீண்டும் வாருங்கள். அடுத்த பாடலை தருகின்றார் எங்களுடைய சியாமலா. கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை. சியாமலா உங்களை இணைத்து விட்டேன் அம்மா. என்ன நடந்தது சியாமலா? சியாமலா சியாமலா சியாமலா. சரி, ஒரே நேரத்தில் எல்லோரும் மலைக்கும் வேளையில் இறுதி நேரம் தானே தடங்கல்கள் ஏற்படும் வழக்கம். இங்கே யார் வரப்போன்ற ஆனந்தனா? ஆனந்தன் வந்துவிடும். ஆனந்தன் கொண்டு பாருங்கள். ஆனந்தன் உங்கள் பாடலை.
3: இது குழந்தை படம் தலாட்டனி கிருஷ்ணன் பண்ணாங்க.
1: ஆமா.
6: பாடும்போது நான் தென்றல் காற்று பருவமங்கையோ தென்னங்கீற்று.
1: அப்படித்தான்
6: வரும்
1: ராசி பாடியிருந்த. பாடும்போது நான் தென்றல் காற்று பாடியிருந்தா நீங்க பாடு பாடும் வானம் பாடி அது பாடுறது இல்லையா,
6: பாடும் வானம் பாடி
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் தரப்போகின்றீர்கள்? விக்னேஸ்வரன் தரப்போகின்ற கொண்டு வாருங்கள். விக்னேஸ்வரன் உங்கள் பாடலை

0: தேவன் இல்லாது.
1: அவங்க தியேட்டர்ல இருந்து ஓடி வர போறாங்க பாடலை கேட்டுவிட்டு, ஐயோ தனியே இருக்கிறாரு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல ஞானதேவன் தரப்போகின்றார். வணக்கம் ஞானதேவன், கொண்டு வாருங்கள்.
2: மறுபடியும் வணக்கம். நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாது.
1: அடேங்கப்பா, நிலவை பார்த்து வானம் சொன்னது. எனக்கு அந்த பாடல இப்படித்தான் தவக்கையினுடைய தவளையினுடைய சத்தம், நிலவை பார்த்து வானம் சொன்னது. சமணா, கொண்டு வாருங்க அந்த பாடலை.
3: அப்பா தாளாட்டு இல்லை தாளாட்டு
1: தாளாட்டு என்னை தாளாட்டு என்ற பாடல். காயத்ரி என்ன பாடல், என்ன பத்திரகாளியாக்கும் தாளாட்டு. வாழ்த்துக்கள், இனிமையான பாடல், அற்புதமான பாடல். இங்கே திரண்டார் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன் அவர்களே, வணக்கம்.
2: மறுபடியும் வணக்கம். பாது வானத்து மேலே பலானது ஓலத்து மேலே. நன்றியப்பா.
1: அந்த பலானது என்ன ஐயா? அந்த பலானது நிலாவது வானத்து மேலே, நிலா அது வானத்து மேலே. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் தருவது வேறு யாருமல்ல, எங்களுடைய விக்னேஸ்வரன் அவர்கள். வணக்கம் விக்னேஸ்வரன் அவர்களே, வணக்கம்.
4: வணக்கம் ஐயா. எங்கே நின்னது, எங்கே நின்னது தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்லை.
1: அது இங்கேதான் இருக்கு எம்ஜிஆர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். அங்கே அடுத்த பாடல் சாமலா, நீங்கள் தரப்போகிறீர்கள். கொண்டு வாருங்கள் சாமலா.
3: அப்பா எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு.
1: வாழ்த்துக்கள். எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோ. வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, உங்கள் பாடல்.
5: பிள்ளை தமிழ் பாடுகிறே, ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன். மல்லிகை போல் மனதில் வாழும் மலலைக்காக பாடுகிறேன், நான் பாடுகிறேன்.
1: சிறப்பு சிறப்பு. இங்கே அடுத்த பாடல யார் சிறப்பு? சியாமலா, நீங்கள் சிறப்பு. கொண்டு வாருங்கள் சியாமலா. சியாமலா மகளே, சியாமலா உங்களை இணைத்து விட்டேன் அம்மா. உங்கள் இணைப்பு கிடைக்கவில்லையா உங்களுக்கு? பெற வேண்டும் சியாமலா. நீங்கள் கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை.
3: அப்பா எங்கே தேடுவேன் பழத்தை, எங்கே தேடுவேன். அந்த பாட்டு
1: அதங்க கல்லா படிக்காம இருக்கும் அம்மா. இது வந்து எங்களுடைய எங்களுடைய சந்தம் பார்த்துக்க தருவார். நான் சொல்லுவேன் கல்லா படிக்க பாருங்க இருக்கும் போன்ற. எங்கே தேடு என்ன கிருஷ்ண அற்புதமான ஒரு பாடல். வாழ்த்துக்கள். எங்கே எங்கே விக்னேஸ்வரன், நீங்கள் கொண்டு வாருங்கள்.
4: எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம், ராத்திரிகள் வந்து விட்டால் ராத்திரங்கள் ஓடிவிடும்.
1: வாழ்த்துக்க டண்டட நடண்டட நடண்டட நடன். அடுத்த பாடல் கிருஷ்ணா, நீங்கள் கொண்டு வாருங்கள். கிருஷ்ணா
5: எங்கே மதி, எங்கே மதி, அங்கே இடம் கோரி தங்கேண்டும்,
1: புதிய உறவை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே ஆனந்தன், உங்கள் பாடலை தாருங்கள் ஐயா. ஆனந்தன், கொண்டு வாருங்கள்.
6: எங்கே நிம்மதி விக்னேஸ்வரன் பாட்டுனாங்க.
1: ஆமா.
5: எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கோரிடம் வேண்டும், அங்கே எனக்கோரிடம்.
1: இடம் இல்லை ஐயா உங்களுக்கு எங்கே நிம்மதி தருவதற்கு. என்ன எங்களுடைய கிருஷ்ணன் அவர்கள் பாடிவிட்டாரு. எங்கே இப்ப சற்று முன்புதான் அவர் இங்கே நிம்மதி எடுத்து வருகிறார். ஒருவருக்கு தான் நிம்மதி போறேன் குடும்பம். எங்கே நான் வாழ்ந்தாலும்
6: அந்த பாடலில்
1: அந்த பாடல் போட்டுமே. என்ன வந்தது பாடல்? எங்கே நிம்மதியடி வந்த உங்களுக்கு. எங்கே நான் வாழ்ந்தாலும் எங்கே வந்து விட்டார் விக்னேஸ்வரன். வணக்கம் விக்னேஸ்வரன், நான் உங்களை தொடக்கவில்லை. ஓடுகாரங்கள்
2: சியாமலாவின் பாட்டு கேட்பாங்க. பணம் என்னடா பணம், பணம் தரடா நிரந்தரம்.
1: உண்மைதான், பணம் என்னடா பணம் பணம். வாழ்த்துக்கள் ஐயா, சிறப்பான பாடல். அடுத்த பாடலையும் கொண்டு ஓடி வாருங்கள். இன்னும் 5-3 நிமிடங்களில் நிகழ்ச்சி நிறைவுக்கு வர இருக்கின்றது. எங்கே மூன்று பாடல்களை தருவதற்கு முன்பு ஞானசேகரன் வந்துவிட்டார். ஞானசேகரன், உங்கள் பாடலை தாருங்கள். ஞானசேகரன்,
2: தேடினேன் வந்தது, நாடினேன் தந்தது. நன்றி, வணக்கம்.
1: தேடினேன் வந்தது நல்ல பாடல், நல்ல பாடல். தேடினேன் வந்தது என்று கே ஆர் விஜயா பாடிய பாடல், அவன் நடிப்புக்கு வந்த பாடல். அங்கே அடுத்த பாடல், வணக்கம் ரஜேஷ். வணக்கம்,
0: வணக்கம் அப்பா.
1: வணக்கம்
0: நலமாக இருக்கின்றது அப்பா, ரொம்ப நாளம் ஆச்சு அப்பா கூட இந்த வானொலியில, நம்ம எம்டிஆர் வானொலியில பேசிட்டு.
1: ஏன்னா நீங்க பாலக்காடு கேரளா மாநிலம், நாங்கள் கனடாவிலே மோன்ரியல்ல இருக்கிறாங்க, கொஞ்சம் கடினம் தான். இருப்பினும் அம்மா வந்துவிட்டார், பதில்களை அந்த படங்கள் எல்லாம் மன்னிப்பு கொண்டிருக்கீங்க, வாழ்த்துக்கள் செய்திகளை பரப்பி கொண்டிருக்கீங்க, நலமா இருக்கின்றீர்களா ஐயா?
0: ஓ, நலமாக இருக்கின்றது. மீராமா வந்து விட்டாச்சா?
1: வந்து விட்டாரு, வந்து இப்பொழுது ஓய்வு இருக்கு. அவருக்கு நாக்கு சுவை, அடுத்து பிரியான கலை என்றெல்லாம் இருக்கின்றார். அப்ப இன்னும் வானொலிக்கு வருவதற்கு தயாராக இல்லை, கொஞ்சம் ரெண்டு மூன்று நாள் செல்லும் ஐயா. உங்களுடைய பேச்சு நிறைவாக நடந்தது. அவர் ஸ்ரீலங்காவிடமிருந்து வந்த பின்பு தான் கேரளாவில் வந்தபோது உங்களை பற்றிய நினைவாற்றல்களை எல்லாம் உங்களோட மீட்டிக்கொண்டார். நன்றி மகனே, நன்றி, நன்றி. சரி, இப்பொழுது பாட்டுக்கு பதில், பாட்டுக்கு பதில் பாட்டில் என்ன பாட்டிலே தொடுத்து விட போகிறீர்கள் நீங்கள்?
0: பாட்டுக்கு பதில் பாட்டுல நான் இப்பதான் பண்ணி கேட்டிருந்தேன்,
1: எனக்கு தெரியுது. ஒரு பாடல், இப்பொழுது எல்லா பாடலும் வந்தபடியால் நீங்கள் என்ன சொன்னாலும் பொருந்தும். ஒரு பாடலை கூறுங்கள், அது பொருந்தும்.
0: ஒரு ஏதாவது ஒரு பாட்டு சொல்லலாம்,
1: நிலாவில சொல்லலாம், மலர்ல சொல்லலாம், பூவில சொல்லலாம், எல்லாம் கேட்டு எங்கே என்று சொல்லலாம். எல்லா பாடலும் வந்திருக்கின்றது. நிம்மதி என்று கூறலாம்.
0: மலர்ந்து மலராத,
1: வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு. மலர்ந்தும் மலராத பாசமலர் பாடல், மலர்ந்தும் மலராத, மலர்ந்தும் மலராத. அம்மா பேசுவா அவங்களோடு மகனோடு, ஆனால் இப்பொழுது அவர் கொஞ்சம் வசதியாக இருக்கின்றார், சரியா? ஆனா கேட்டுக்கொண்டு மலர்ந்து மலராத. அங்கே பணியை நம்ம இப்படி சொல்றது மகனே, சிறப்பாக போகின்றதா? அம்மா நலமா இருக்கின்றாவா?
0: எல்லாரும் நலமாக இருக்கின்றது, வேலையெல்லாம் அப்படியே போகுது, பரவாயில்ல.
1: ஓ, வாழ்த்து. என்னுடைய மாவீரன் எப்படி இருக்கிறார்?
0: மாவீரப்ப நல்லா குறட்டுக்கிட்டு இருக்கு, தூங்கிட்டு.
1: சரி ஐயா, நன்றி ரஜேஷ், இணைந்ததற்கு நன்றி, வாழ்த்துக்கள் ஐயா, மீண்டும் சந்திப்போம்.
0: சரி சரி,
1: வாழ்த்துக்கள்,
0: நன்றி அப்பா,
1: நன்றி, நன்றி. அடுத்த பாடலை ஞானசேகரன் திறப்போன்றார். வணக்கம் ஞானசேகரன். ஞானசேகரன் வணக்கம். இல்லை, சியாமலா வருகின்றார். சியாமலா கொண்டு பாருங்க உங்கள் பாடலை.
3: தங்களுக்குள் ஓடி வரும் சுவாமி திருவிளக்கின் ஒளியில், அந்த பாட்டுப்பா.
1: ஐயப்பன் சாமியா?
3: ஆமாப்பா.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தேடுகின்ற இனிமையான பாடல் தருகின்றேன். நீங்க ஞானசேகரன், நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை. ஞானசேகரன்
2: வாழ்ந்தாலும்
1: பேசும், தாழ்ந்தாலும் பேசும். வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும், வையகம் இதுதானடா. வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும், வையகம் இதுதானடா. அங்கே சாமடா உங்களுக்கு தருங்களம்மா.
3: அப்பா, மலருக்கு தெண்டல் பகையானால், அந்த பாட்டுப்பா.
1: ஓ, மலருக்கு
3: தெண்டல் பகையானால், அந்த பாட்டு.
1: வாழ்த்துக்கள், அப்படியே பாடலாம், நல்ல பாடல். மலருக்கு தெண்டல் பாலா, வாழ்த்துக்கள். இனி கிருஷ்ணா, நீங்க பாடுங்கள். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். கிருஷ்ணா, கிருஷ்ணா,
7: மலரும் வானிலும் கொஞ்சம் மொழி எல்லாம் உன் குரல் வந்தமே.
1: சிறப்பு சிறப்பு, மகாகவி காளிதாஸ் அவர்களே சிறப்பாக இருக்கின்றது, வாழ்த்துக்கள். இங்கே அடுத்தது சியாமலா கொண்டு வாருங்கள்.
3: அப்பா, மலரு வானிலவும் சிந்து மழகெல்லாம்.
1: அது வந்து மகாகவி காளிதாசாக வந்திருந்தார் இப்பொழுது கிருஷ்ணா அவர்கள். நீங்கள் இன்னொரு மாதிரி
3: பாடிச்சாங்களப்பா?
1: ஆமா.
3: மலரோடு வாழ்முகில் விளையாடுதே நிலை கண்டு எனதுள்ள வந்தவர்.
1: மலரோடு வான்முகில் விளையாடுதே, அந்த பாடல், அந்த பாடல். வாழ்த்துக்களம்மா, வான்முகில் விளையாடு, இனிமை இனிமை. மலரோடு வான்முகிலா, மலரோடு வாழ்ந்தால் விளையாடுது. வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல் கிருஷ்ணா, நீங்கள் கொண்டு வர வேண்டும் அந்த பாடலை, உங்கள் பாடலை.
5: இரவுக்கும் பகலுக்கும் இது என்ன வேலை, இதயத்தை விழுந்தது.
1: இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, வேற என்ன நிலைமையா இருக்கும்? இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, ரெண்டுக்கும் இல்ல வேலைன்னா வேற என்னதுக்கு வேலை? யோசிச்சு பார்க்கணும், கொஞ்சம் கவனமா இருக்கணும். நீங்க இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலைன்னா இன்னொரு நேரத்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. ஞானசேகரன் நீங்க கொண்டு வாருங்கள், ஞானசேகரன் கொண்டு வாருங்கள். ஐயா
2: மலர் கொடுத்தேன், வாழ்த்துக்கள்
1: வாழ்த்துக்கள். மலர் கொடுத்தேன், கை நிறைய வளையலிட்டேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் தருவது யாராக இருக்கலாம் என்று எண்ணுவதற்கிடையிலே நடந்து விட்டது. நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறேன். ஓடி வாரங்கள், இன்னும் ஒரு நிமிடம்
3: கொடுக்கின்றேன்.
1: என்ன பாடுறமா?
3: முன்னாடி
1: ஒரு பாட்டு சப்பா
3: பாடிட்டேன்,
1: நினைச்சேன் ஒரு மலைப்பித்தான் பாடி பார்த்தேன். மக்கள்
3: விளையாடும்
1: அது நான் தான் உங்களை குழப்பி விட்டேன். அதுல நீங்க கொண்டு வருவது மலரோடு விளையாடும் தென்றலை. வாழ்த்து கிழமை மலரோடு விளையாடும் தன்றலே வாராய். நல்ல பாடல்கள் அந்த பாடல்கள். கிருஷ்ணா உங்கள் பாடலை தர வேண்டும் ஐயா. இத்தோடு நிகழ்ச்சி நிறைவுக்கு வர இருக்கின்றது. கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
5: நதி எங்கே போகிறது கடலை தேடி, நாள் எங்கே போகிறது இரவை தேடி, நிலவெங்கே மலரை தேடி, நினைவெங்கே போகிறது
1: நினைவெங்கே போறது திருப்புவனத்தை தேடி. வாழ்த்துக்கள், சென்று வாருங்கள். மகிழ்வோடு மீண்டும் சந்திப்போம். இங்கே சியாமலா உங்கள் உறுதி பாடலை தாருங்கள். சியாமலா
3: அப்பா கொடுத்ததெல்லாம் கொடுத்தாலும் அவன் யாருக்காக கொடுத்தா?
1: வந்து விடுதுமா அந்த பாடல் கொடுத்ததெல்லாம் வந்து விடுதம்மா. கொடுத்து பார்ப்பார் பார் உண்மை அன்பை
3: எல்லாம் இந்த மையம் வந்து பாட்டு எல்லாம் வருது இல்லப்பா?
1: அது வந்து விட்டுதாம்மா. நீங்க கொடுத்து பார்ப்பார் உண்மை அன்பை அது கேள்வி தெரியலாம் தானே?
3: கொடுத்து பார்ப்பார் இந்த நன்பு.
1: வாழ்த்துக்கள். கொடுத்து பார்ப்பார் உண்மை அன்பை, உண்மை அன்பை நல்ல பாடல். சரி, நிறைவேற நேரம். அடுத்த பாடலை ஞானசேகரன் தரப்போறார். பொறுப்பினர்கள் கொண்டு போறாங்க. ஞானசேகரன் உங்கள் பாடலை.
2: தென்றல் வந்து முத்தமிட்டது. நன்றி, வணக்கம்.
1: ஓ, ஒரு நதியோடு ஒரு ஓடை நதியாகிறது. தென்றல் வந்து தென்றல் வந்து முத்தமிட்டது. நல்ல பாடல் அந்த பாடல். ரகுவரன் பாடல், ரகுவரன் நடித்த பாடல். தென்றல் வந்து முத்தம், தென்றல் வந்து முத்தம் விட்டது, சத்தம் இல்லாமல் செய்தது. வாழ்த்துக்கள். இது முன்னேற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. பாடல்கள் நிறைவுக்கு வந்துவிட்டன. இப்போது நீங்கள் பாடல்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டுங்கள். எண்ணிக்கைகளை பொறுத்து நான் உங்களுக்கு பதில் கூற இருக்கின்றேன். இன்னும் சில வினாடிகளில் எத்தனை பேர் எத்தனை பாடலை தந்தார்கள், யார் என்று வெற்றி தோல்வியை பார்ப்போம். கேட்போம் தொடர்ந்து பாடல்கள்.

அடிகண்ணடி நாக்கம்மா பல்லாக்கு நெருப்பு இருடடி திரு கண்ணாடியும் குத்தி மாணிக்க செவப்பு மச்சான.

கதை தினம் தினம் நடக்குதடி. அடி தப்பாமல் நான் உன்னை சீரை எடுப்பேன், ஒன்னு ரெண்டாக இருக்கட்டுமே. என் கண்ணு, என் மூக்கு, என் பல்லு என்றாக

சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்க, துன்பம் வரும் வேளையில சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்க. பாம்பு வந்து கடிக்கையில் பாழு உடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு, இது கீழ்புறத்தில் இனிப்பு மேல்புறத்தில் கசப்பு, பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு, இது பட்டினத்தார் கையில்

ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி. சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். இந்த இரண்டு கட்ட

உன்னிடம் மயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உண்மை வணங்கும். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும் பெரும் பணிவு என்பதும் பண்பாகும்.

இந்த மிருகம் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த ஆறு கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம், ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு, தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வம்.

0: கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள் அண்ணன் கற்பனை தேரினில்.
1: வணக்கம் வணக்கம் உறவுகளே, இந்த நேரம் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாடல்கள் எண்ணிக்கைகளிலே வந்து திரும்பி மீண்டும் மீண்டும் எண்ண வேண்டிய இருந்ததுனால தான் திருப்பி இரண்டு தடவை எண்ணி சரியானதை கொண்டு வந்திருக்கின்றேன். இன்று மொத்தம் உறவுகளாக வந்து பங்கு பெற்றவர்கள் எட்டு உறவுகள் வந்து பங்கு பெற்றிருக்கின்றார்கள். கிருஷ்ணன், விக்னேஸ்வரன், சந்தனராஜ், ஷியாமலா, ஆனந்தன், ராஃபிக், ஞானசேகரன், ரத்தீஸ், எட்டு பேர் வந்து பங்கேற்கிறார்கள். ஒன்று, ரெண்டு, மூன்று, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு பேர் பங்கு பெற்றீர்கள். மொத்தம் 221 பாடல், 22 ஒன்று கழிந்து போய்விட்டது. அதில் 221 பாடல்களை தந்திருக்கின்றீர்கள். இதில் தந்தவர்கள் அதிகப்படியான பாடலை தந்தவர்கள் என்றுதான் பார்க்க வேண்டும். எல்லோரையும் இடையிலே வந்தவர்கள் பலி சேர்த்து எங்கள் நிகழ்ச்சியை சிறப்பித்து மகிழ்வாக பாடியும் சென்றார்கள், சந்தர்ப்பங்களையும் பெற்றிருந்தார். அந்த வகையில் ரதீஸ் அவர்கள் நிகழ்ச்சி எதுவென்று தெரியாமல் வந்திருந்தாலும் அவரும் ஒரு பாடலை தந்து எங்கள் நிகழ்ச்சியை வலிச்சேர்த்திருந்தார். அவருக்கு நன்றியை கூறிக்கொள்வோம். பாலக்காடு கேரள மாநிலத்திலிருந்து வந்தவர் ரதீஸ் அவர்கள். அடுத்து ராபிக் அவர்களும் வந்து அவர் பணியில் இருந்தாலும் இணைப்புகள் குறைவாக இருந்தாலும் அவரும் 6 பாடல்களை தந்திருக்கின்றார். அடுத்ததாக ஆனந்தன் அவர்கள், அவர்களும் வந்து அருமையாக பாடி மகிழ்ந்த வேளையிலே 11 பாடலை தந்திருந்தார். ஞானசேகரனும் சிறப்பாக விளையாண்டவர். அவருடைய தொனியிலே களைப்பு தெரிந்தது. பணி முடிந்து வந்து உணவருந்தவில்லை என்றும் எனக்கு தெரிந்தது. சந்தி பங்கு பெற்ற வேண்டும் என்று ஓடி வந்து பங்கு பெற்றி 11 பாடல்களை அவரும் பலிச்சேர்த்திருந்தார். அடுத்து போட்டி வந்து 1, 2, 3, 4 சரியான போட்டி நிலவியது. அந்த 4 வந்தவர்களுள் அதிகம் வித்தியாசம் இல்லாத அளவிலே தான் வென்றிருக்கிறார். 1-2 வித்தியாசங்களில் தான் வந்து வென்றிருக்கிறார்கள். இதிலே வாழ்த்துக்கள் யாருக்கு என்றால் சந்தனராஜ் அவர்களுக்கு வாழ்த்து கூற வேண்டிய ஒரு நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். ஏனென்றால் அவர் இன்று ஆலயம் ஒன்றுக்கு சென்று அங்கிருந்து அங்கிருக்கின்றேன் என்று கூறியவர் அவர் அதைத் தொடர்ந்து அவரை இணைந்து கொள்வதற்கு மிகவும் கடினமாக இருந்து பாதியோடு நின்று விட்டார். பாதியோடு நின்றாலும் உங்கள் நிகழ்ச்சியை வலு சேர்த்து அவர் மொத்தம் 40 புள்ளிகளை பெற்றிருக்கின்றாரே. 40 பாடல்களை கொண்டு வந்து நம்ப முடிகிறதா? 48 பாடல்களை தந்திருக்கின்றார். 48 பாடல்களை தந்து இருக்கின்றார். ஷியாமலா சிறப்பாக விளையாடுகிறார். விக்னேஸ்வரன் அதை விட சிறப்பாக விளையாடுகிறார். ஆனால் எதிர்பாரா விதமாக என்று சந்தர்ப்பம் ஆரம்பமே கல்வி சேதமாக வந்து ஒரு பாடலை தந்துவிட்டு சென்று உணவருந்து விட்டு வந்து உற்சாகமாக சிறப்பாக பாடி என்று முதலாவது இடத்தை பெறுகின்றார். 55 பாடலை தந்து KS கிருஷ்ணன் அவர்கள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, உங்களுடைய கனவு முதலாவதுக்கு வர வேண்டும் என்று இன்று நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது, வந்திருக்கின்றீர்கள். இரண்டாவது இடத்தை எங்கள் சந்தன் ராஜ் அவர்கள் 48 பாடல்களை தந்து பெற்றிருக்கின்றனர். 48 பாடல்களை. அன்புடன் விக்னேஸ்வரன் அவர்கள் நாடு விட்டு நாடு சென்று இருந்தாலும் ஒன்று அவருக்கு சந்தர்ப்பம் கிடைத்து வந்து மிகவும் சிறப்பாக பாடி 46 பாடல்களை பெற்றிருக்கின்றார், 3வது இடம். அடுத்து விடாப்பிடியாக என் அன்பு மகள் ஷியாமலா 43 பாடல்களை தந்து இன்றைய வெற்றியிலே 4 இப்படி சம பங்குகளை முன்பின்னாக ஓடி வந்திருக்கின்றார் என்பது சிறப்பான ஒரு செய்தியாக இருக்கின்றது. முதலாவது இடத்தை கிருஷ்ணன் அவர்கள், இரண்டாவது இடத்தை சந்தன்ராஜ், 3வது இடத்தை விக்னேஸ்வரன், 4வது இடத்தை ஷியாமலா பெற்று இது பெரிய வித்தியாசம் இல்லை தொகைகளிலே. இருப்பினும் இன்று 1வது பாடலை பெற்ற எங்கள் கிருஷ்ணா உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இரண்டாவதாக அந்த சந்தன்ராஜ் அவர்களே, உங்களை மறக்க முடியாது. இந்த அளவு பணியிலே என்ன பணி இல்லை என்று வேறு ஆலயத்தில் போக்குவரத்து தொலைபேசி பேசுவது என்னவென்று தெரியாத அளவில் கூட நன்றாக பேசி எங்களுடைய நிகழ்ச்சியை சிறப்பித்து அலங்கரித்து புள்ளிகளை சேர்த்திருக்கின்றீர்கள். அடுத்ததாக விக்னேஸ்வரன், வாழ்த்துக்கள் விக்னேஸ்வரன், உங்களுக்கு நன்றாக சிறப்பாக அற்புதமாக மகிழ்ச்சியாக வந்து விளையாடி உங்களுடைய விடுமுறை நாளிலே ஓய்வு நேரத்தில் இன்றைய நாள் மறக்க முடியாத நாளாக அமைந்திருக்கும், 3வது இடத்தை பெற்றிருக்கின்றீர்கள். அடுத்ததாக என் அன்பு மகள் ஷியாமலா அவர்களும் சிறப்பாக விளையாடி பெற்றிருக்கின்றார்கள். ஏனியோரும் புள்ளிகளை பெற்று நிலைமையை எங்களுடைய வானொலியின் நிகழ்ச்சியை சிறப்பித்து வலிச்சேர்த்த உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை கூறிக்கொண்டு இன்று மொத்தம் 221 பாடலை கண்டுகொண்டோம் என்ற மகிழ்ச்சியான செய்தியில் இருந்து விரைவில் நான் நிகழ்ச்சியை முடிக்க வேண்டும், அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும். உங்களை தாமதிக்க விரும்பவில்லை.

நேரத்தையும் பாராமல் உங்கள் நேரத்தை சிறப்பாக இணைத்து கொண்டு வந்து வலிச்சேர்த்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு தடவை கிருஷ்ணா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை திறனால் முயற்சி இந்த முதலாவது இடத்தை பிடிக்க வேண்டும் என்று மகன் வீடு வந்தபடியால் உணவு மருந்தி உற்சாகமா வந்து சிறப்பாக பாடி காட்டியிருக்கிறீர்கள். ஆனால் பங்கு பெற்ற நீங்கள் நால்வரும் வந்து சிறப்பு என்று கூறும் இந்த வேளையில அடுத்தவர் நால்வரும் மிக மிக சிறப்பாக நிலைமையை எங்கள் நிகழ்ச்சியை அலங்கரித்து வலு சேர்த்திருந்தார்கள். எல்லோருக்கும் எல்லாம் வல்ல இறைவனின் அருள் வேண்டி நலம் பெற வேண்டும் என்று இன்று அது என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நடிப்பு என்ற பாடல் இவ்வளவு அற்புதம் முடிவுகளை தந்திருக்கின்றதன் கூறி மகள்வோடு உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி விடைபெற்றுக் கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். நேரம் சரியாக 1:49 பிடித்துவிட்டது. சந்தன்ராஜ் எப்போதும் சொல்வார், நேரம் போகிறதையா கவனியுங்கள் என்று. இனிமேல் நான் கவனித்துக் கொள்ளுகின்றேன். நான் கொஞ்சம் கூட தருவது என்னென்ன கூட பாடல்கள் வரட்டும். பிற்பகுதியிலேதான் உறவுகள் வருகின்றார்கள் இணையட்டும் என்று பார்த்தேன். ஒரு சூட்சமம் என்னவென்றால், ஆரம்பத்தில் வருபவர்களுக்கு புள்ளிகள் சேர்க்க வாய்ப்பு கிடைப்பது என்ற அழைப்புகள் அடிக்கடி எடுக்க முடியும். காலம் போக போக நேயர்கள் நிறைய வரும் பொழுது இணைப்புகள் தாமதிக்கும். அதனால் முன்கூட்டியே வந்து புள்ளிகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற குறுகள். அடுத்து இன்று ராஜ்குமார் நாகப்பன் போன்றோர் வரவில்லை, போட்டி சிறப்பாக இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் வந்திருந்தார் என்று அவர்களை நினைவு கூர்ந்து கொண்டு பங்கு பற்றிய உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை மகிழ்ச்சியை மேலும் தெரிவித்துக் கொண்டு நிறைவுக்கு வருவோம். எல்லாம் வல்ல இறைவா உலகெல்லாம் பறந்து வாழும் உயிர்கள் அத்தனையும் நலம் பெற்று வாழ வேண்டும், மகிழ்வோடு வாழ வேண்டும், நோயின்றி வாழ வேண்டும், நோயற்ற வாழ்வே குறைவற்ற சிறப்பு அதை கொடுக்க வேண்டும், நிம்மதி தேட முடங்கி 2-3 எங்கே நிம்மதி என்று பாட்டை பாடினார்கள். பலவிதமான பாடலை பாடியிருக்கிறீர்கள். இந்த நிம்மதி என்பது எங்களுக்கு தேவை, அமைதி என்பது எங்களுக்கு தேவை, சாந்தம் வேண்டும், மனித நேயம் வேண்டும், அறம் தலைக்க வேண்டும், இவற்றை அனுகூலமாக்கி தர வேண்டும் இறைவா என்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி உங்களோடு நானும் வேண்டி வணங்கி விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது 2023 ஆண்டின் 7வது மாதம் 22ஆம் நாள் காரைக்கிழமை பாட்டுக்கு பதில் பாட்டு கேட்டு மகிழ்ந்துட்டோம், நிறைவு பெற்றோம், நிறைவு பெறுகின்றது. விடைபெற்று செல்லும் நான் உங்களிடமிருந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்.

மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையரங்கம். ஒருவர்களே, இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை நேரொழியில் இன்று பாடுவோர் பாடலாம் கேட்க இருக்கின்றோம். கேட்பது மட்டுமல்ல, பாட இருக்கின்றோம். பாடுவது மட்டுமல்ல, எங்களை தலையாட்டவும் வைக்க இருக்கின்றீர்கள். பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தி வைத்திருப்பீர்கள். இன்றைய தினம் பாடுவோர் பாடலாம் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே, எல்லோரும் ஓடி வந்து பாடலை தர வேண்டும், பாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும் இந்த வேளையிலே, எங்களை காற்றலை என்று சிறப்பாகத்தான் இருக்கின்றது. அதாவது ஒலி அலை, வானலை 10 பாகை சலிச்சது என்று கூறுகின்றார்கள். ஆனால் உணர்வு அப்படி இருக்கவில்லை. சூரியனுடைய ஒளியையும் காணவில்லை, பிரகாசம் இல்லை. இருப்பினும் 2-3 நாட்களாக குளிர் வருவதும் போவதும், வெப்பம் வருவதும் போவதுமாக இருக்கின்றது. நாங்கள் மிகவும் கவலையோடு இருக்கின்றோம். காரணம், ஒரு ஒழுங்கான காலநிலை எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. திடீரென்று வெப்பமாகின்றது, திடீரென்று குளிர் வருகின்றது. இரண்டுக்கு நடுவிலே நாங்கள் போராடி கொண்டிருக்கும் இந்த வேளையிலே, அது எங்களை ஒன்றும் செய்யப்போவதில்லை. நாங்கள் பக்குவமாக இருக்கின்றோம், பாதுகாப்பாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு உங்களோடு இணைந்திருக்க விரும்புகிறேன் என்று பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு எப்படி கூறுவது, பாடுவோர் பாடலாம் என்று கூறுவோம் இல்லையா? பாடுவோர் பாடலாமுக்கு இசை கொடுத்தால் தான் அந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்வு மிகவும் சிறப்பாக இருக்கும். இதோ அந்த இசையை திறக்கின்றேன்.

0: கேட்டீர்களா அன்பு உறவுகளை? இதுதான் எங்களுடைய பாடுவோர் பாடலாம். ஆரம்ப இசை, இடை இசை, முடிவிசை. இந்த இசையை கேட்டவுடன் உங்களுக்கே உங்களை அறியாமல் எங்கே எனது பாடல், நான் என்ன பாடலை பாடுவோம் என்ற எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றிக் கொண்டிருக்கும். இந்த வேளையிலே வந்துவிட்டோம் காற்றலைக்கு என்று எண்ணிக்கொண்டு ஓடி வாருங்கள். நீங்கள் பாட வேண்டிய பாடலை 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு உலகின் எந்த பாகத்திலிருந்தும் எந்த வயதினரிலும் எந்த பாலினத்திலும் பாடலாம் என்பது எங்கள் முந்தைய தமிழ் வானொலியின் கோரிக்கை. இலைமறை காயாக இருக்காமல் எங்கள் அன்பு உறவுகள், அத்தனை பேருக்கும் திறமைகள் உண்டு, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமைகள் உண்டு என்பதை ஒவ்வொரு நிகழ்விலிருந்து நாங்கள் தெரிந்து கொள்வோம். பேகம், விபேகம், புதையல், பொக்கிஷம் போன்ற நிகழ்வுகள், பாடுவோர் பாடலாம் நிகழ்வு, கவிதைகள் பாடலாம் நிலவு என்ற பல நிகழ்வான பல்சுவை நிகழ்வுகள் எங்கள் வானொலியில் உண்டு. அதிலே உங்கள் திறமைகளை காட்டுவதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. அது மட்டுமில்லை, எங்கள் சிறார்கள் செல்வங்களுக்கு கூட நாங்கள் ஒதுக்கி இருக்கின்றோம், மாதர்களுக்கு ஒதுக்கி இருக்கோம். அனைவரும் வந்து இணைந்து கொள்ளலாம். எங்கே இன்று முதலில் யார் வந்து பாடப்போகின்றீர்கள் என்பதுதான் கேள்வி. யார் அந்த முதல் உறவு என்று எதிர்பார்க்கின்றேன். ஓடி வர வேண்டும். வனமை போல மீண்டும் கூறுகின்றேன், 6 4 7 8 7 4 6 4 1 5 என்பதுதான் எங்களுடைய வானொலி இலக்கம். முதலிலே ஓடி வந்து விட்டால் அன்பு மகள் சாந்தி என்று எண்ணுகின்றேன். வணக்கம், வணக்கம் மகளே. சாந்தி, நலமாக இருக்கின்றீர்களா?
1: வணக்கம்.
0: எங்கள் முதல் பாடகி, முதல் பாடகி, முதல் அழைப்பிலே வந்து விட்டீர்கள். நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக மகிழ்வாக இந்த பாடுவோர் பாடல நிகழ்வு வந்து உட்கார்ந்து யார் வந்து முதலில் பாட போகின்ற அந்த அதிர்ஷ்டசாலி யார் எங்களை மகிழ வைக்க போகின்றார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் மகளே. 2-3 நாள் காணவில்லை போல் தெரிகிறது, பிஸியா இருந்தீர்களோ?
1: கொஞ்சம் உடம்பு சோர்வா
0: இருந்தது. இப்ப எப்படி இருக்கு உடம்பு?
1: பரவாயில்லைங்கய்யா.
0: மாத்திரை மருந்துகள் எதுவும் எடுத்தீர்களா இல்ல தானாக
1: குணமடைந்தா?
0: சரி, உங்கள் அழகி எப்படி இருக்கின்றார்?
1: அழகி நல்லா இருக்காங்க. குறும்பு பண்ணுது.
0: குறும்பு பண்றாங்களா? சரி, அழகிக்கு எத்தனை வயது இப்போ? அழகிக்கு எத்தனை வயது?
1: 4 வயது. 5 வயது
0: ஆக போற. பிறந்த நாள் எல்லாம் செய்வீர்களா?
1: ஒரே ஒரு பிறந்த நாள்.
0: அது சரி, ஒவ்வொருவரிடம் தானே பிறந்த நாள் வருது. உங்களை அழகி இல்லவா? சரி,
1: ஆமாங்க ஐயா. சிம்பிளா வளைகாப்பு கூட பண்ணங்க ஐயா.
0: அடேங்க அப்ப பண்ண சொல்லிதான் முந்தையிடத்து வானிலே பெரிய வளைகாப்பு பாடலாம் போட்டு நாங்கள் மகிழ்வா கொண்டு அடையிருக்கலாம். சரி, இனி வரும் காலங்களிலே பார்ப்போம். சரி, இந்த மகிழ்வான நேரத்துல நீங்க நல்ல மகிழ்வாக இருக்கும். இந்த நலமடைந்து வருகின்றார், நலமடைந்து வருகின்றார், பூரண நலம் என்று. அடுத்த வாரம் ஒரு இரத்த பரிசோதனை இருக்கின்றது, அதிலே தெரியும் எப்படி இருக்கின்றது நிலைமை. இவர் தொடர்ந்து திருநாட்டில் இருந்துதான், ஈழத்தில் இருந்துதான் வைத்தியம் பண்ணணுமா, இல்ல கனடாவுக்கு சென்று இதை தொடர்பு கொள்ளலாமா, இல்ல நிறுத்தலாமா என்பது அடுத்த வாரம் ஓரளவு தெரியும் என்று எண்ணுகின்றேன். என்றால் இது இயற்கை வைத்தியம் தானே சாந்தி? ஆங்கில வைத்தியம் உடனே சொல்லுவார்கள், இது நாளையில குடும்பம் சரி போயிட்டு வாங்க. ஆனால் இது வந்து வைத்தியம் முற்ற அவங்க கண்டிக்க, கட்டுப்படுத்த வேண்டும், அதுக்காக காலம் எடுக்கும் அம்மா. இப்போ 2 மாதத்துக்கு மேல ஆகிவிட்டது. வந்து இங்கிருந்து 2ஆம் மாதம் 6ஆம் தேதி பயணமாக, 3ஆம் மாதம் முடிந்து 4ஆம் மாதம் 2 மாதம் ஆகுது. அவருடைய கணக்கு 90 நாட்கள், இன்னும் கொஞ்ச நாள் இருக்கின்றது. போயும் ஒரு வாரத்தின் பின்புதான் வைத்தியம் ஆரம்பித்தவர். அப்ப அதில் கணக்கு எடுத்துக்கொண்டு அடுத்த வாரம் பிளட் டெஸ்ட் நல்லா வரும் என்று இறைவனை நம்பிக்கொள்ளுகிறோம். விரைவில் வருவார். உங்களை பற்றி பேசியிருந்தேன் அவோடு. சோர்வு ஒரு பக்கம், இரண்டாவது வந்து அவருக்கு அந்த வலைத்தளம், அங்கு சென்று இணையதளம் ஒன்றை எடுத்து இங்கே மாதிரி ஒரு ஒரு வலை ஒரு தொலை தூரத்துக்கு பேசக்கூடிய ஒரு இணையதளத்தை எடுத்திருக்கின்றார். அது சரியாக இவருக்கு வேலை செய்யவில்லை. அதனால அவர் அந்த சில அதுக்கு விசேஷமான சில ஆப்ஷன்கள் உண்டு, அதுக்குள்ளே அவரால் கொஞ்சம் கடினமா இருக்கிற போல தெரியுது. நானும் கடினப்படுத்தவில்லை. குணமடைந்து விட நான் ஸ்ட்ரெஸ் பண்ண விடக்கூடாது என்ற நான் சும்மா இருக்கின்றார். வருவார், விரைவில் வருவார், உங்களோட தொடர்பு கொள்வார், வந்து எல்லோரும் பேசுவார். எல்லோரும்
1: தமிழ்நாட்டுக்கு வர என்ன இருக்காங்க ஐயா? இல்லீங்களா?
0: இல்ல, தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு எண்ணம் இல்லை, முடியாது. இலங்கையில சென்று வைத்தியத்துக்காக சென்று அவர் உல்லாச பயணம் போகவில்லை தானே, சென்றது வைத்திய பயணம் தானே. அப்ப வேலை கவனமா
1: முதல்ல ஊருக்கு போறதுக்கு முன்னாடி வரேன்னு சொல்லியிருந்த மாதிரி சொன்னாங்க.
0: கடந்த முறை இந்தியா வந்து நின்று வந்தவர் தானே, இங்க வந்து சுகம் வந்தால் அனுப்பி வைக்கலாம். என்ன இப்படியான நோயோட எல்லாம் போய் எல்லாம் சாப்பிட முடியாது, எல்லாங்க எல்லா நேரத்திலும் கழிக்க முடியாது, கொஞ்சம் கவலைப்படுவாரு, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்ல மாமா. அதனாலே இப்ப அந்த உணவு தான் மிக முக்கியம், இந்த எங்களுடைய நோய்களுக்கு எல்லாம் உணவு தான் மிக முக்கியம். சரி, இந்த நல்ல மகிழ்வான செய்திகளை பகிர்ந்து கொண்ட புகழிலே மகள் என்ன பாடல் பாடப் போகின்றீர்கள், எங்கே கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை?
1: சுஜாதா படத்துல இருந்து நீ வருவாய்.
0: ஓ, இந்த பாடலை எங்கே கொண்டு வாருங்கள்?
1: சென்ற வாரம் முதலிடத்தை பெற்ற பாடல்.
0: கூறாமல் கூறுகிறீர்கள், இது முதலிடம் பெறும் பாடுங்கள்.
1: ஆமாங்க ஐயா.

0: பாடுவோமா? சாந்தி இணைப்பில் இருக்கின்றீர்களா?
1: ஐயா இருக்கு.
0: பாடலின் கையில் கொண்டு வரவில்லையா?

0: ஐயா ஒரு நிமிடம் தாருங்க ஐயா, மன்னிக்கோங்க ஐயா.
1: இல்ல, உங்களோட நேரத்தை எடுத்து சரியாக ஆசுவாசப்படுத்தி கொண்டு வாருங்கள். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. அன்பு உறவுகள் தங்களுடைய ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கும் வேளையில் நாங்களும் பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது காற்றலையில் வந்து பாடுவதற்காக தயார் நிலையில் இருந்தார் எங்களுடைய சாந்தி அவர்கள்.

அமுதா நதியில் என்னை தினமும் நனைய விட்டேன். இதழை மறைத்துக் கொண்டு இளமை அழகு சிட்டு தனிமை மயக்கும் தானே விரைவில் தனிப்பதற்கு.

சிவந்த முகத்தில் ஒரு நகையை அணிந்து கொண்டு விரிந்த புருவங்களில் அழகை சுமந்து கொண்டு எனது மடியில் ஒரு புதிய

0: நன்றி ஐயா, தடங்களுக்கு மன்னிக்கும் ஐயா.
1: தடங்கள் ஒன்றுமில்லை, விஞ்ஞான உலகத்தில் மின்னணுவிலேயே தடங்கள் இருந்து அதில் ஒன்றுமில்லை. முதலில் நீங்கள் என்ன நடந்தது, உங்களுக்கு ஏதாவது டிவைஸ் எதுவும் போட்டு இருந்தீர்களா, ஹெட்போன் அல்லது மைக் அப்படி எதுவும் போட்டு இருந்தீர்களா? ஒலி குறைவாக இருக்கின்றது என்பதை நீங்கள் கண்டுபிடித்து திருப்பிட்டு நல்ல அழகாக பாடியிருக்கீங்க. குரல் சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள். ஆனால் இரண்டு நாள் உடனகம் சரியில்லை என்று தெரியவில்லை, கட்டித்தனமாக பாடிவிட்டீர்கள். இனிமையான அந்த பாடல் நீ வருவாய் என நீங்கள் எல்லோரும் வருவீர்கள், பாடலை தருவீர்கள். ஒரு வெற்றி பாடலை கொண்டு வந்து பாடியீர்கள். கட்டிக்காரை கட்டித்தனமாக இந்த பாடலை பாடுகள், மிகவும் சிறப்பாக நன்றாக பாடியிருக்கீங்க அம்மா. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை ஆயுதப்படுத்திக் கொண்டு திருப்புகளை ஆயுதப்படுத்திக் கொள்ளுங்கள். சிறப்பு சிறப்பு. நன்றி நன்றி மகளே, நன்றி. நல்லா இருந்தேன், நல்லா பாடியிருந்தீங்க அம்மா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். இது மதிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. சில வழி சில தடைகள் ஏற்படுவது வழக்கம். இதையும் தாங்கும் இதயம் எங்களுக்கு வேண்டும் தானே என்பது உறவுகளே. கச்சேரிகளில் வந்து சபாவுகளை நடத்த வருபவர்களோடு அங்கு ஆடி இங்கே ஆடி அங்கே நிமிர்ந்து இங்கே நிமிர்ந்து அங்கே பார்த்து இங்கே பார்த்து எவ்வளவு ஆதங்களும் ஆரோகணம் அவரோடங்களெல்லாம் எடுத்துக்கொண்டு வருவார்கள். இது ஒரே ஒரு நிலையிலே வந்து தொலைபேசி. அதிலே இன்னும் ஒன்று, எங்களுடைய மொன்றியல் தமிழ் வானொலியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகள் ஒவ்வொருவர் ஒவ்வொரு தளங்களை கேட்கின்றீர்கள். சிலருடைய தளங்கள் துல்லியமாக இங்கே ஒலிபரப்பது உடனே ஒரு செகண்டுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நொடியிலே கிடைக்கின்றது. சில பேருக்கு ஒரு நிமிடமும் பிடிக்கின்றது என்று என்னோடு கூறியிருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களுக்கு இணையதளம் பல உண்டு, பல வழிகள் உண்டு கேட்பதற்கு. அதுகளை நீங்கள் தேடி பிடிக்க வேண்டும். நான் அம்மா உங்களுக்கு அனுப்பி இருப்பார். மொன்றியல் தமிழ் வானொலி என்று பல இந்த யூடியூப், கூகுள், வாட்ஸ்அப் என்று பல இடங்கள் இருக்கின்றன. அதைவிட நெட்டிலையும் மொன்றியல் தமிழ் வானொலி 247 என்று நீங்கள் அழுத்தினால் வரும். அது சில இடைத்தூரங்களை பொறுத்ததுதான். இனிமையான பாடலை பாடியவுடைய அடுத்து யார் வரப்போகின்றீர்கள், யார் பாடப்போகிறீர்கள் என்று தெரியவில்லை. என்ன நடந்தது என்று ஓடிவாருங்கள். நீ வருவாய் என நான் இருந்தேன் என்ற பாடலை அழகாக பாடி சென்ற அன்பு சாந்தி உங்களுக்கு வாழ்த்துக்கள். இங்கே அடுத்த உறவு யாராக இருக்க வேண்டும்?
2: அறையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா.

0: ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம். சுகம் என்று இந்த இசை தந்தாலும் நாங்கள் பாடலை மட்டும்தானே கேட்கின்றோம். உங்கள் காதுகளில் நாங்கள் ஆடலை ஆடிக்கொள்வோம். நீங்களும் கேட்பவர்கள் தலையை ஆட்டுவீர்கள், காலை ஆட்டுவீர்கள். அதுதான் ஆடல். எழுந்து நின்று துள்ளி துள்ளி ஆடுவதுதான் ஆட்டமல்ல, அல்லது முத்திரைகள் பிடித்து அபிநயங்கள் காட்டி நர்த்தனம் புரியும் பரதநாட்டியம் என்று அல்ல. சாதாரணமா எங்கள் இதயம் ஆடுகின்றது, உள்ளம் துளிக்க குமுறுகின்றது, அதாவது மகிழ்கின்றது. தலையை நாங்கள் ஆட்டுகின்றோம். உங்களே நாங்களும் அவர்கள் பாடும்பொழுது ஒரு தடவை இசைத்து கூட பார்க்கின்றோம். இதுதான் இசை. இசையால் வசமாக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இந்த உலகம் அசைந்து கொண்டு இருப்பதே இசையினால் தான் என்று அறிஞர்களாலும் மூதாதையர்களாலும் ரிஷிகளாலும் முனிவர்களாலும் ருசுப்படுத்தப்பட்ட ஒரு விடயம். அதை ராக தாள பாவத்துடன் இசையோடு, அத ராகத்தோடு வந்து இசைப்பது. எங்கே வந்து விட்டார் எங்களுடைய பாடகர், அடுத்த பாடகராக. வணக்கம், வணக்கம் கிருஷ்ணன் அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நலமா இருக்குங்களா ஐயா?
0: நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள், நலமா இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்கும் ஐயா.
0: சரி, பாடல் எல்லாம் ஆயத்தமா கொண்டு வந்தீர்களா? உங்களிடம் ஒரு வினா ஒன்றை நான் கேட்க வேண்டியது, அது கேட்பதில் எந்த தவறும் இல்லை என்றேன். அன்பு, இது எங்கள் அன்பு உறவுகள் தளத்திலே அஸ்மிதாவின் பெயரில் ஒரு செய்தி வந்திருக்கிறது. தாத்தா பிறந்த நாள் வாழ்த்துக்களை எப்படி என்று எழுதியிருந்தது. நான் சிந்தித்தேன், 23ஆம் தேதி பிறந்த நாள் என்றும் கூறியிருந்தாரே, அது இன்றுதானா என்று எண்ணுகின்ற. உண்மையா? இன்றுதானா?
1: கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு
0: 30
1: நான் பாட்டு பாட்டு எழுதி போடுறேன்ல ஐயா. அன்பு உறவுல,
0: அன்பு உறவுல எழுதினீர்களா? எப்படி எழுதினீர்கள்?
1: அது பேச்சு அதான் செஞ்சிருக்கு.
0: அங்கே போடப்பட்டிருக்கின்றது என்ன, ஒருவருக்கும் அது சரியாக புரியவில்லை. அதிலே போடப்பட்டிருக்கின்றது என்னவென்றால், அதிலே போடப்பட்டிருக்கு ஒரு வசனம் தான். யாருக்கு எப்படி என்று ஒரு வடிவாக எழுதப்படவில்லை. எனக்கு மதுரம் ஒரு சந்தேகமாக இருந்தது, அதை எப்படி தெரிந்து கொண்டு வந்து நான் உங்களுக்கு நேற்று எதிரும் தொலைபேசி அழைத்தேன். நீங்கள் அழைப்பு எடுக்க இருக்கு. K.S. கிருஷ்ணன் என்ற தலைப்பிலே பெயரிலே தாத்தா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அஸ்மிதா என்று எழுதப்பட்டிருக்கின்றது. சரியா? அது உங்களுடைய தலைப்பு எழுதியிருக்கிறாவோ? அப்ப இது என்ன, அது யாருடையது என்ன? அங்க மற்றவர்களுக்கும் அது புரியவில்லை. அதனால் பல்லாண்டு காலம் பல சிறப்போடும் சகல சௌபாக்கியத்தோடும் நீங்கள் வாழ வேண்டும் என்று நான் உங்களுடைய பிறந்த நாளில் அன்புடன் வாழ்த்தி ஆசிர்வாதம். உங்களை விட மூத்தவன், நான் உங்களுக்கு ஆசீர்வாதமும் தருகின்றேன். வாழிய பல்லாண்டு, வாழிய பல்லாண்டு அன்பு கிருஷ்ணன் அவர்களே. இப்பொழுது எங்கள் உறவுகளில் தெரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். எப்படி உங்களுடைய பிறந்த நாள் முன்பு என்னுடைய தலைமை இருக்க, என்னுடைய முகவரி தெரியும், என்னுடைய அதுக்குள்ளே எழுதலாம், அம்மாவுக்கு எழுதலாம் அல்லது கூறலாம். அன்று திருமண நாள் கூறியிருந்தீர்கள், நாங்கள் வாழ்த்தியிருந்தோம். அதே போன்றதை கூறலாம். எல்லோருடைய மொன்றியல் தமிழ் வானொலி உறவுகள் அதிபர் நான் எல்லோரும் உட்பட உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். நலமோடு வாழுங்கள், வளமோடு வாழுங்கள், சிறப்போடு வாழுங்கள்.
1: சரி, அது விருப்பப்படல, வேற ஒண்ணும் இல்லையா?
0: உங்களுக்கு அப்படி வாழ்த்துக்கள் பெறுவது விருப்பம் இல்லையா, அல்லது வானொலியில பெறுவது விருப்பம் இல்லையா?
1: அதெல்லாம் அதெல்லாம் இல்லையா? 55 ஆயிடுச்சு.
0: அதுதானே எவ்வளவு அனுபவசாலியா வந்து கொண்டிருக்கின்ற. ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும், அங்கே அறிவுகளும் தெரியும்.
1: அது 40 வயசுல எல்லா அனுபவம் பட்டாச்சு ஐயா.
0: அப்படி இல்ல, 100 வயதே கண்டு கடவுள் எங்க 120க்கு வாழ்ந்தால் என்னன்னு மக்கள் இணைக்கும் காலத்திலே நீங்க. அன்பான குழந்தைகள், அற்புதமான மனைவி, நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும். எல்லாம் மங்களுக்கு தானே. இன்றைய நாளிலே அவற்றை எல்லாம் விட்டு நல்ல சந்தோஷமாக மன கழிப்போடு உல்லாசமாக உறவுகளோடும் கொண்டாடி எங்கே நல்ல இனிமையான பாடலை தாருங்கள். இன்று பிறந்த நாளிலே உங்கள் பாடலை நாங்கள் கேட்டு மனதும் எங்கே கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
1: நன்றி.
0: நன்றி கிருஷ்ணன். அடக்கம்.
1: பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் செலுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியார் தான் தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது, அது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டும் மட்டும் வேண்டும், அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும். உனை போலே அளவோடு உறவாட வேண்டும், உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது அது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வானம் போலே, நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே, என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதார் வாழ்க்கையிலே நிம்மதி ஏது, இது கணவன் சொன்னது இதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. சிறப்பாக இருந்தது எங்களுடைய கிருஷ்ணன் அவர்களே. நல்ல விழா இனிமையாக நல்ல நேரம் எடுத்து மூச்செடுத்து இடைவெளி விட்டு அழகாக பாடியிருந்தீர்கள். அது மட்டுமல்ல, இன்றைய உங்கள் பிறந்த நாளாகிய இன்று நல்ல ஒரு தத்துவ பாடலை தந்து எங்களையும் கேட்க செய்கிறீர்கள். வாழ்த்துக்கள், உங்களுக்கு சிறப்பாக இருந்தது. உலகத்தில் உலகத்தில் ஒரு வயது போனால் அது பெரிய காரியம். இறைவனுக்கு நன்றி கூறவும், நான் ஒரு வயது தாண்டி விட்டேன். அந்த ஒரு வயதில் நான் இவ்வளவு அறிவை பெற்றிருப்பேன், இவ்வளவு அனுபவத்தை பெற்றிருப்பேன், மகிழ்ச்சி நிகழ்ச்சி எல்லாவற்றையும் பெற்றிருப்பேன். இது எங்கள் அறிவோடு சேர்ந்து அனுபவம் வளர்ந்து வாழ்க்கையை முழுமை பெற செய்வது. அடுத்த தன்னடக்கத்தோடு எனக்கு நான் 50 வயதை தாண்டி விட்டேன், நீ என்ன பிறந்த நாளும் நீங்கள் நினைக்கலாம், ஆனால் நாங்கள் எல்லோரும் அவனோடு கூறுவதால் மற்றவர்கள் உங்களுக்கு வாழ்த்து கூறுவதால் நாங்கள் அள்ளி தருவதல்ல கிழிஞ்சது. அந்த மனதார வாழ்த்தும் போது ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கின்றது, உங்களுக்கு வாழ்த்து பெறுகின்றீர்கள், உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வருகின்றது, மகிழ்ச்சி தானே, அது நீங்கள் வெக்கப்படக்கூடாது. இனிமேல் உங்கள் மனைவியும் கூட பட்டகாய பிறந்த நாள் வருகிறதா முன்னிப்பாக எங்களுக்கு நாங்கள் அதை எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி தானே, எங்களுடைய ஒருவருக்கு இன்று பிறந்த நாள் என்றால் அது பெரிய மகிழ்ச்சி தானே எங்களுக்கும். குறுங்கள்
1: சொல்லி சரி பரவாயில்ல, பெற்று திறக்கும் போது சொல்லுவாங்க 21வது எனக்கு பிறந்த நாள் தேதினு சொல்லி.
0: 23 பொக்கிஷத்திலே வந்து 23 நம்முடைய பிறந்த நாளுக்கு அந்த பட்டியை தரங்கன்னு கேட்பீர்கள். ஆனால் எந்த 23 எங்களுக்கு தெரியும். இந்த பதிவை பார்த்த பின்பு நான் தான் ஊகித்து பிடித்தேன். எங்கள் உறவுகளுக்கும் அது தெரியவில்லை போல இல்லையென்றா எல்லோரும் வாழ்த்தி இருப்பார்கள், அது இப்பொழுது எல்லோரும் வாழ்த்துவார்கள். அப்ப அஸ்மிதா எழுதி உங்களுடைய இதுக்கு எழுதியிருக்கே அஸ்மிதா அப்படியே அப்ப உங்களுக்கு நேற்று நான் தொலைபேசி அழைப்பு விட்டு நீங்கள் நேரலைக்கு வந்த போதும் ஒரு தடவை கேட்டேன், வீட்டில் தான் இருக்கின்றீர்களா என்ற ஒரு வினா ஒன்று அழைப்பினா ஆமாம் என்று சொல்லியிருக்கோம், தொலைபேசி எடுப்பதில்லை என்றும் கூறுகின்றேன். சரி அது போயிட்டும், இருப்பினும் அப்படி காலம் தாமதிச்சு சொல்லுவதிலும் ஒரு ஆனந்தம் இருக்கின்றது தானே. வாழ்த்துக்கள். இப்ப இன்னொரு பாடலை நீங்கள் பாடுவதற்கு சந்தர்ப்பம் மீண்டும் அழைத்து நீங்கள் தரலாம். சரி, ஆலயம் சென்றீர்களா, ஆலயத்துக்கு போனீர்களா இன்று பிறந்த நாளில், என்ன செய்தீர்கள்?
1: பக்கத்தில் உள்ள ஆலயத்துக்கு போயிட்டு வந்தேன் சேர்வை.
0: ஓ எல்லாம் சேர்ந்து நீங்கள் இவ்வளவு தூரம் சமயம் பெற்றுள்ளீங்க. ஆன்மீகத்திலே போகின்றவர்கள் எல்லோரும் வாழ்த்தி இருப்பார்கள் என்று எண்ணுகின்றேன். நல்லது வாழ்த்துக்களை. எத்தனை வயது? 52
1: 55 முடிஞ்சு 56.
0: அப்ப நீங்கள் அதாவது வந்து அனுபவம் அரை நூற்றாண்டுக்கு மேல் பெற்று விட்டீர்கள் தானே. கெட்டிக்காரன் வாழ்த்துக்கள். உங்களோட அனுபவம் நிறைய உண்டு. வாழ்த்துக்கள். மீண்டும் குறிக்கொள்ளரே வந்து மீண்டும் பாடுங்கள். அடுத்த பாடலை ஆயத்தப்படுத்தி கொண்டு நன்றாக பாடியிருந்தீர்கள். வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: இது மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது ஆடலுடன் பாடலை கேட்டு என்ற பாடல். ஆனால் ஆட முடியாது விட்டாலும் பாடலை கேட்டுவிட்டு எங்கள் தலை ஆடுகின்றது அவர்களுடைய பாட்டிலே.

பாடலை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது, நான் வானலையில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது, அன்பு மகள் கூட அழைத்திருந்தார். அவருடைய அழைப்பை என்னால் இணைக்க முடியவில்லை. ஆனால் கேட்டுக்கொண்டிருப்பார், நான் வானொலியில் இருக்கின்றேன், அப்பா நலமாக இருக்கின்றார் என்ற செய்தியை அவர் பெற்றுக் கொண்டிருப்பார். கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அடுத்த பாடலை பாடுவதற்காக யார் ஓடி வரப் போகிறீர்கள்?

0: வெப்பநிலை குளிர்பாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது எங்களுக்கு குளிர் போக்கு குளிர் போக வேண்டிய காலம், இப்பொழுது இலை துளிர் காலம். என்னுடைய வீட்டு முற்றத்திலே உள்ள ரோஜா செடி இந்த குளிர்காலத்தில் எல்லாம் மூடி மறைந்து இலையெல்லாம் சொரிந்து அப்படியே சோர்ந்து போயிருந்தது. இந்த காலநிலை மாற்றத்தோடும் குறுத்து விட்டு அழகாக முகை வரும் நேரத்திலே இரண்டு நாள் தொடர்ந்து குளிர் அடித்தபடியால் குளிர் வந்தபடியால் எல்லாம் கருகிவிட்டன. மீண்டும் மீண்டும் அவை தலைக்கு வர வேண்டும். இந்த புல் பூண்டுகள் கூட இந்த காலநிலையோடு எதிர்த்து வாழ கடினமாக இருக்கும் வேளையிலே உங்கள் இசை கேட்டு இந்த குளிரையும் தெரியாமல் நாங்கள் துக்கத்தை மறந்து இருக்கின்றோம். ஓடி வாருங்கள், பாடுங்கள். ஆடலுடன் பாடலை கேட்டு இசையை கேட்டவுடன் அடியாரி ஓடி வந்து பாடுங்கள் அன்பு உறவுகளே.
1: கண்ணருகில் பெண்மை

பழமையாக பாடல்களை கேட்டு நிகழ்ச்சியை கேட்டவுடன் வரவேற்பு போடுவீர்கள், வணக்கம் கூறுவீர்கள் என்று யாருடைய பதிவையும் காணவில்லை. வலைத்தளம் சரியாகத்தானே இருக்கின்றது. பாடல்கள் நான் எங்களுடைய நிகழ்ச்சியை நன்றாக கேட்கின்றீர்கள் என்றால் இருவர் வந்து பாடியும் சென்றிருக்கின்றார்கள். வளமை போல வாழ்த்து கூறி வரவேற்பு கூறுபவர்களை காணவில்லை தான், இருப்பினும் வருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஏதோ அவர்களுக்கு வலைத்தளம் பிழை போல் தெரிகின்றது. எங்கே அடுத்த உறவாக யார் அழைக்கவில்லையே இன்னும், எங்கே அழைப்பை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கேன். ஓடி வாருங்கள், சரியான நேரத்துக்கு நிகழ்ச்சி நிறைவுக்கு வரும் என்பதை முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். காலத்தை தாமதிக்காமல் முதலில் பாடியவர்கள் இரண்டாவது முறையில் நீங்கள் வந்து பாடுவதற்கு உங்களுக்கு இது சந்தர்ப்பம். மற்றவர்கள் அழைப்பதற்கு முன்பு நீங்கள் வந்து பாடலாம். நீங்கள் நினைத்திருக்கும் பாடல்களை மற்றவர்களும் வந்து பாடிவிடுவார்கள் தானே. அதனால் நீங்கள் தயார் நிலையில் வைத்திருக்கும் அடுத்த பாடலையும் ஓடி வந்து பாடுங்கள்.

ஆடிய ஆட்டத்தில் அவர்களே மயங்கி விழுந்து விட்டார்கள் போல் தெரிகின்றது. அப்படியான ஆட்டமும் பாட்டமுமாக இருந்த வேளையிலே எங்கே எங்களுடைய வலைத்தளம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றதா? உங்களுடைய கருத்துக்கள் இதையும் காணவில்லை, வர வேண்டிய உறவுகளையும் காணவில்லை. நீங்கள் ஒரு தடவை வந்து பாடியவர்கள் மறு தடவையும் வந்து பாடலாம் அன்பு உறவுகளே. இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலகம். எங்களுடைய நண்பகலை தாண்டி 5 நிமிடங்களை எட்டி பிடித்து விட்டோம். 12:05 நிமிடம் நண்பகல் என்று காட்டும் வேளையிலே உங்களுக்கு இரவு நேரம் 9:35 என்று காட்டுகின்றது. என்ன உங்கள் ஈடுபாடுகள் அப்படி இருக்கின்றதோ, வலைத்தள தொடர்பு அப்படி இருக்கின்றதோ தெரியவில்லை. உங்களிடமிருந்து எந்த விதமான பதில்களையும் காணவில்லை. இங்கே எல்லாம் சரியாகத்தான் செல்கின்றது போல் தெரிகின்றது. நான் இங்கே எல்லாம் சரியாக செல்கின்றது என்பவர்களே ஓடி பாருங்கள், வந்து பாடுங்கள்.

0: மீண்டும் எங்கள் அன்பு உறவு கிருஷ்ணன் அவர்கள் வருகின்றார். வணக்கம் வணக்கம் கிருஷ்ணன் அவர்களே வாருங்கள்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். அப்படியே மீண்டும் ஒரு பாடலை பாடுவோம் என்று ஓடி வருகின்றீர்கள். அங்கே அடுத்த பாடல் ஆயத்தமாக கொண்டு வந்திருப்பீர்கள். என்ன பாடல், என்ன திரைப்படுத்த பாடல்?
1: படம் தர்மம் தலை காக்கும்.
0: தர்மம் தலை காக்கும், அதுலேயே என்ன பாடல், தர்மம் தலை காக்கும் என்ற பாடலா? சிறப்பாக தத்துவமான பாடல். எங்கே நாங்கள் அமைதியாக கேட்கின்றோம், கொண்டு வாருங்கள் உங்கள் இனிய பாடலை.
1: தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்ததை காத்து நிற்கும். செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்ததை காத்து நிற்கும். செய்த தர்மம் தலை காக்கும். மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கி விழும், மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கி விழும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும், நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும். செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். அள்ளி கொடுத்து வாழ்பவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு, அள்ளி கொடுத்து வாழ்பவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு. வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு, வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு. செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்ததை காத்து நிற்கும். செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். நன்றி.
0: வாழ்த்துக்கள். நன்றாக பாடியிருந்தீர்கள் கிருஷ்ணன் அவர்களே. நல்ல முழுமையாக நீங்கள் மன்னனம் செய்து பதை நீங்கள் தயார் நிலை. எத்தனை தடவை பாடி பார்த்தீர்கள் இந்த பாடலை உங்கள் கணக்கிலே?
1: இந்த பாடல் ஒரு ஐந்தாறு முறை.
0: நல்ல பாடல், கேட்க கேட்க நல்ல கருத்துக்களை தந்து கொண்டிருக்கின்ற தத்துவ பாடலாக வந்திருக்கிறது இல்லையா? தர்மம் தலை காக்கும், தர்மம் எப்பொழுதும் தலை காக்கும். நாங்கள் அறவழி இருந்தால் நல்ல வழியிலே. அறம், அறம் என்பது அது, அறம் என்றால் சில பேர் நிற்கிறது தான தர்மங்கள் பிரிந்து அள்ளி கொடுக்கணும் கிள்ளி கொடுக்கணும் அல்ல. திருவழியிலே போகும்போது வழியிலே ஒரு முல்லை கண்டால் அல்லது ஒரு கல்லை கண்டால் இது அடுத்தவர்களுக்கு தொல்லை கொடுக்குமே என்று அதை குறிந்து எடுத்து அப்புறப்படுத்தி விடுவதும் ஒரு தர்மம் தான் ஐயா. சிந்தை, அந்த சிந்தை, அதுதான் அந்த சிந்தை. வாழ்த்துக்கள் உங்களிடம். இன்னும் ஒரு அன்று எடுத்ததுக்கு இரண்டு காரணம். இன்னும் ஒரு காரணம், ஒரு பாடல் தளத்திலே எழுதியிருக்கின்றீர்கள், வீட்டுக்கு வீடு திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடல். அந்த பாடல் எடுப்பது கடினமாயிருக்கு, சரியான வரிகளை அனுப்பியிருந்தீர்களா?
1: அது முதல் வரி தான் ஐயா. மலர்களை படுத்தவள் அகுந்தலை அண்ணா,
0: அது விருத்தம் இல்லையா? அப்ப பாடல் எதுவா இருக்கும்?
1: அந்த பக்கம் வாழ்ந்தவர் ரோமியோ,
0: அதுதான் அந்த பாடல தான் நான்
1: நினைத்தேன்.
0: அந்த விருத்தம் நான் தேடு தேடி எல்லா தளங்களும் தேடிக்கிறேன், பிடிக்க முடியாது. நான் எப்படியும் பிடிப்பேன் உங்களுக்கு, அது காற்றலைக்கு வரும், கவலைப்பட வேண்டாம். உங்களோட இருக்கின்றதா அந்த அந்த அந்த இருந்தால் அதை அனுப்பி வைக்க விடுங்கள். நான் பார்க்கிறது அதில் அந்த எழுத்துக்களை சரியாக பார்த்தால் சில சமயம் நாங்கள் தெரிவித்தெடுக்கலாம். அந்த பாடல் நல்ல ஒரு பாடல். அந்த பக்கம் வாழ்ந்தது ரோமியோ நல்ல ஒரு பாடல். அந்த பாடல் நாகேஷுடைய நிலைமை சிறப்பாக. அங்கே உங்களோட காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: வெயில் சுட்டரிக்குது ஐயா, சரியா தாங்க முடியல வெயில்.
0: ஓ, என்னுடைய அன்பு உறவுகளில் வழக்கமாக எழுதி கொண்டிருப்பவர் யாருமே ஒரு தகவலும் தரவில்லை. என்னுடைய வலைத்தளம் பிள்ளையோ அல்லது அவர்களுடைய என்ன நடந்ததோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் வலைத்தளம் வேலை செய்வது வானொலி இயங்குகிறது என்றால் நீங்களும்
1: இந்து
0: அவர்களுக்கு எதுமா தெரியாது எங்கள் மக்களின் மொழியை செலவை செய்து செய்கின்றார்களே என்றது யோசிக்கும் பொழுதுதான் கவலையாக இருக்கிறது. நல்லது கிருஷ்ணன் அவர்களே, அந்த பாடல் உங்களுக்கு இருந்தால் என்னுடைய முகவரிக்கு அனுப்புங்க, என்னுடைய தரத்துக்கு அனுப்புங்கள்.
1: எனக்கு ஒரு விருப்ப பாடல் ஒன்று கேட்கணும்ல ஐயா.
0: ஆமா,
1: சொல்ல நல்ல பாடல கேட்டுறேன் ஐயா. பாடல்
0: எழுதிவிடுங்களே நீங்கள் தளத்திலே.
1: இல்ல
0: இன்று நான் ஒளிபரப்பு பண்ணிய பாடலோ நல்ல கெட்டிக்காரன் ஞாபக சக்தி உள்ள வீரன் தான் என்னுடைய நண்பர். சரி, என்ன பாடலை கேட்போம் உண்டு உங்களுக்காக?
1: ஜே பி சந்திரபாபு அவர்கள் சிவாஜிக்காக முன்னெடுப்பு கொடுத்தாரு.
0: அது முன்பு ஒரு
1: முறை
0: தந்தீர்கள், கொண்டு வாருங்க.
1: அது கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி சந்திரபாபுக்காக சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பின்னணி பாடியிருப்பார்.
0: சந்திரபாபுக்காக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியிருக்கார். சரி, என்ன பாடல்? என்ன பாடல்?
1: சபாஷ் மீனா படம். அலங்கார வள்ளியே அல்லியே வெள்ளியே அந்த பாடல் ஐயா.
0: அலங்கார வள்ளியே என்னது?
1: ஆசைக்கே கோபமா என் அது ஜேபி சந்திரபாபுக்காக சீர்காழி கோவிந்தரன் பின்னணி குரல் கொடுத்திருப்பார்.
0: ஓ, சுபாஷ் மீனா திரைப்படுது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அந்த பாடலை இன்று ஒளிபரப்ப வேண்டிய பாடல். நான் சாந்தியிடம் வேறு வர மீண்டும் சாந்தி அவரிடம் கேட்டுக்கொள்கிறேன். இனிமையாக வந்து சிறப்பித்து சென்றீர்கள். உங்களுக்கான பாடலும் ஒளிபரப்பாகவும் கவலைப்பட வேண்டாம். நன்றி கிருஷ்ணன் அவர்களே, நன்றி நன்றி நன்றி. வேறு ஏதாவது கூற வேண்டுமா? நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். முன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் பாடுவோர் பாடலாம் நிகழ்வு இன்று ஞாயிற்றுக்கிழமை. சரியாகத்தானே நான் கூறியிருக்கிறேன். இவர்களும் வந்து சரியாகத்தான் பாடுகிறார்கள். ஏனியோர்கள் அட்சய திதிய திருதியோடு அவர்கள் அது ஈடுபாடு கொண்டிருக்கின்றார்களோ தெரியல. அப்படி அவர்கள் எல்லாம் போக மாட்டார்கள். அப்படி எல்லோருடைய மூளை செலவைக்கும் இடம் கொடுக்க மாட்டார்கள் எங்களுடைய வானொலி உறவுகள். அடுத்த தொடர்ந்து பாடலை கேட்போம். ஒன்றிய தமிழ் வானொலி 12:14 நிமிடத்தை காட்டுகின்றது. இங்கே உங்களுக்கு 9:44 நிமிடங்களை இரவு நேரம் என்று காட்டுகின்றது.

பாடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம். சுகம் என்று அடிக்கடி பாடிக்கொண்டு உங்கள் பாடலை கேட்டு மகளை நாங்கள் காத்துக் கொண்டிருக்கும் வேளையிலே நீங்கள் வந்து இணைந்து சிறப்பிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை மறந்துவிடவில்லை என்று எண்ணுகிறேன். இருப்பினும் நான் ஞாபகம் ஊட்டுகின்றேன் ஒரு தடவை. 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கம்தான் வளமையான இலக்கம். கட்டணம் அளவிடப்பட மாட்டாத ஒரு இலக்கம். இலகுவாக நீங்கள் இந்த இணைப்பிலே இணைந்து எங்களோடு பாடி காட்டக்கூடிய தொலைபேசி இலக்கம். எல்லோரும் வந்து பாடி காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் 26 வருட சேவையிலே எத்தனை பாடகர்களை உருவாக்கி இருக்கின்றது இந்த மொன்றியல் தமிழ் வானொலி. எத்தனை திறமைசாலிகள் சந்தர்ப்பம் கிடைக்காமல், தங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காத வானொலியில் அல்லது தொலைக்காட்சியில் பாடுவதற்கென்று காத்துக் கொண்டிருந்து ஏமாந்து போனவர்கள் எங்கள் வானொலியில் வந்து தங்களுடைய தாகத்தை கூறும் பொழுது அவருடைய விரகத்தை தீர்த்து வைத்தவர் இந்த மொன்றியல் தமிழ் வானொலி. அவர்கள் இன்று தனிப்பட்ட முறையிலே இசைக்குழுக்களையும் இசைக்குழுக்கள் பாடகர்களாகவும் ஏன் திரைப்படத்தின் பின்னணி பாடகர்களாக கூட இருக்கின்றார்கள் என்று நாங்கள் மாறுதட்டி கூறக்கூடிய வகையில் 26 வருட காலமாக என் அன்பு மகள் மீரா அவர்கள் இந்த சேவையை துவங்கி எங்கள் உறவுகளுக்கு சந்தர்ப்பத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். வாரத்தில் ஒரு நாள் அவர்களுக்கென்று ஒதுக்கி 2 மணி நேரங்களை கொடுக்கின்றார்கள். சில சமயம் நிறைவாக உறவுகள் வந்துவிட்டால் அந்த நேரத்தை நீடித்தும் கொடுத்திருக்கின்றார் பொறுமையோடு இருந்து. அன்பு உறவுகள், உங்களிடம் திறமை இருக்கின்ற இப்பொழுது வந்து பாடியவர்கள் எல்லாம் பாடகர்கள் அல்ல, அவர்களிடையே அந்த திறமை இருக்கின்றது, அதற்கான சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்றோம், வந்து பாடி செல்கின்றார்கள். நீங்களும் பெற வேண்டும். இன்று ஏனே உறவுகளின் வரவு குறைவாக இருக்கின்றது, காரணம் அறியேன். பெற வேண்டும், பாடலை பாட வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த பாடலையும் ஒரு தடவை கேட்போம்.

0: மீண்டும் ஒரு அன்பு உறவு வருகின்றார். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் சாந்தி, மீண்டும் வந்துவிட்டீர்கள் இனிமையான பாடலை
1: தருவதற்கு.
0: நான் முதலில் உங்களிடம் பாடல் பதிவு செய்ய கேட்கவில்லை, என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும் சாந்தி உங்களுக்கு?
1: ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து அந்த
0: பாட்டுங்க. ஒருவர் வந்து சாய்ந்து கொண்டு கேட்பாரா அப்படி? சிரிப்பு சிரிப்பு. அப்ப நீங்கள் சாய்ந்து கொண்டு கேட்பீர்களா? இது ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து, அது கணவர் மனைவியா இருக்கலாம், அண்ணன் தங்கையா இருக்கலாம், அம்மா மகனா இருக்கலாம், அதுல ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து, அந்த சாய்விலையும் வித்தியாசம் இருக்கு. சரி, இந்த மகிழ்வான நேரத்தில் நீங்கள் உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள். திருப்பூர் கொண்டு வருகின்றீர்களா? கொண்டு வாருங்கள். பாடல் மீண்டும் கொண்டு வருவீர்களா? சரி, திருப்புகளை கொண்டு வாருங்கள், கேட்போம் திருப்புகளை. திருச்சி தம்பலத்துடன் ஆரம்பியுங்கள்.
1: திருச்சி தம்பலம். அம்சத்வணி ஆனந்த பைரவி.
0: அம்சத்வணியோடு ஆனந்த பைரவி கொண்டு வாருங்கள்.
1: தருமணி கசிவாகி பொன் கடலில் புனர்வோ.

0: பெருமானே.
1: திருச்சிற்றம்பலம் சிறப்பான ஒரு திருப்புகள். ஹம்சத்வனியோடு இணைந்த ராகத்தை சேர்த்து பன்னிசையோடு வந்து பாடினீர்கள். இனிமையாக இருந்தது, கேட்பதற்கு நல்ல அருளும் சேர்வதாக இருந்தது. எங்கள் மொழியல் தமிழ் வானொலியில் ஆன்மீகமும் உண்டு என்பதை நீங்களும் ரேவதியும் கொண்டு வந்து அற்புதமாக காட்டும் இந்த வேளையில இடையிடையிலே மகள் சியாமளாவும் காட்டிக் கொள்வார் தான். என்ன என்று உங்களுடைய நண்பர்கள் ஒருவரையும் காணவில்லை, என்ன
0: நடந்தது?
1: அச்சு அதிதி அவர்களை அமர்த்தி விட்டது போல் தெரிகின்றது.
0: நேற்றுதான்
1: அது மூன்று நாள் கொண்டாட்டம். நீங்கள் என்ன வாங்கினீர்கள் அச்ச தீதிக்கு?
0: எப்பவுமே வாங்குறது நம்பிக்கை இல்லைங்கய்யா, நான் வாங்குறதே இல்லைங்கய்யா.
1: வாழ்த்துக்கள், சிறப்பு இருப்பதை கொடுக்க வேண்டும். நாங்கள் இல்லாத

0: பல கதைகள் உண்டு. அதில் ஒரு கதை என்னென்றால், கிருஷ்ண பரமாத்மா எல்லோருக்கும் வேண்டுவதை ஈயும் ஒரு அன்பு தெய்வம், காக்கும் கடவுள். அவருக்கு பாலிய வயதிலிருந்து ஒரு நண்பர் குசேலர், நீங்கள் அறிந்திருப்பீர்கள், குசேலர் என்ற ஒருவர் இருந்தார். அவருக்கு தான் 21 குழந்தைகள் என்று கூறுவார்கள். இந்த நட்சத்திரங்கள் அத்தனையையும் அந்த பேரை வைத்திருக்கின்றார். 21 குழந்தைகள், வறுமை, வாழ்க்கையிலே வறுமை, அந்த காலங்களில் தெரியும் தானே. அவருக்கு வறுமை தாண்டவமாடி ஓட்டாண்டியாக வந்து விட்டார். வீட்டிலே ஒரு பிள்ளை, இரண்டு பிள்ளைக்கு உணவு கொடுக்கிற என்றால் கே கஷ்டமான காலத்திலே 21 குழந்தைகள், மனைவி, தான், எல்லோரும் உணவுக்கு கடிதம் கஷ்டம். ஏதோ அவரும் தன்னால் முடிந்தவரை ஏதோ சேர்த்து கொண்டு வந்து உள்ளதை கொண்டு உண்டு கொண்டிருக்கும் வழியிலே மனைவி கேட்பார், ஐயா, இந்த கிருஷ்ண பரமாத்மா உங்களுக்கு நண்பர் தானே, பாலிய நண்பர், நல்ல நண்பர், அன்பாக வேறு இருக்கின்ற, எப்பொழுதும் கிருஷ்ணா கிருஷ்ணா நாராயணான்னு கூறுகிறீர்கள், அவரிடம் சென்று ஏதாவது கேட்டால் எங்களுடைய வறுமைக்கு அவர் உதவி செய்வார் தானே என்று சிறிய விளம்பரத்தை, விண்ணப்பத்தை கொடுத்தார் மனைவி. ஆனால் அவரோ அப்படியெல்லாம் கேட்பது அழகல்ல, எங்களுக்கு கிடைத்தது கிடைக்கும், எங்களுக்கு இதுதான் வாழ்க்கை என்ற, இதை யாராலும் வெல்ல முடியாது, எதுக்கு நீங்கள் ஒரு முறை சென்று பார்த்து பாருங்கள், நீண்ட நாள் நீங்கள் உங்கள் கணவரை, உங்கள் நண்பரை பார்க்கவில்லையே, ஏன் போகவில்லை? நான் போவதென்றால் என்ன செய்ய முடியும்? நான் அவனை சும்மா வெறும் கையோடு போய் பார்க்க முடியாது. அவரோ பெரிய தெய்வத்துக்கு ஈடானவர், அவர் எல்லோருக்கும் படியளக்கிறவர், எல்லோருக்கும் நல்லது கொடுக்கின்ற, நான் அவரை வெறும் கையோடு இந்த ஆடை, கந்தல் ஆடைகளுடன் நான் எப்படி சென்று பார்க்க, எனக்கு வெக்கமாயிருக்கு. ஒரு நண்பன் அல்லவா, நண்பன் என்னை என்ன நினைப்பார் என்று கேட்க அவர் கூறுகிறா, இல்லை அவர் அப்படியொன்னு நினைப்பதில்லை, நீங்கள் போய் பாருங்கள், சரி நான் ஏதாவது அவருக்கு உங்களுக்கு கையுறை பொருளாக தந்து விடுகிறேன் அவருக்கு கொடுப்பதற்கு என்று ஓடி சென்று பார்த்தால் ஒரு கொஞ்சம் அவல் இருந்தது. அவல் என்றால் அவள் வந்து கிருஷ்ணருக்கு விருப்பமான உணவும் கூட, அவர் நல்லா விரும்பி உண்வார். அப்பொழுது அவளை ஒரு கொஞ்சம் தான் இருந்து அதை செய்து தங்களுக்கு இல்லாது விட்டாலும் மற்றவருக்கு கொடுக்க வேண்டுமே என்ற அந்த நல்ல நோக்கம், அதை கொடுக்கும் பொழுது அதை கொண்டு செல்வதற்கு அந்த அவளை வைத்து கொண்டு போவதற்கு அழகான பெட்டியோ அல்லது வேறு பொருட்களோ கிடைக்கவில்லை. அதனால் அவர் தோளிலே போட்ட துண்டு, கந்த துண்டு, ஊத்தை துண்டு, அந்த துண்டிலே ஒரு பக்கத்திலே ஒருபடி அவளை வைத்து மூடி கட்டி கொண்டு போகின்றார். அவர் நண்பனை பார்க்க போகும் பொழுது அங்கே துவாரகாபுரியிலே அங்கே வெளியே இருந்த காவலர்கள் இவரை கண்டவுடன் கந்தலாடையுடன் வருமாறு ஒருவன் விட முடியாது, தடுத்து விட்டார்கள். இது எல்லாம் கிருஷ்ண பரமாத்மா பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அப்ப அவர்களுக்கு சொல்லியிருந்த, நான் அவருடைய நண்பர், அவரை பார்த்து விட்டு போகலாம் என்று வந்தேன், அவர் யாரும் அவரை விடவே இல்லை. அவருடைய உள்ள அன்பு அந்த கிருஷ்ணருக்கு தெரிந்து விட்டது. அவர் ஞான கண்ணால் பார்த்து விட்டார், உடனே அறிவித்தல் விட்டார், அவரை உள்ளே அனுப்புங்கள் என்று. குசேலர் நடுங்கி நடுங்கி வெக்கப்பட்டு பரிதாபப்பட்டு போகின்றார். என்னுடைய நண்பனுக்கு முன்னால் நான் ஒரு நல்ல திடகாத்திரமாக ஆடை ஆபரணங்களுடன் செல்வந்தன் மாதிரி சென்று அவரை வரவேற்பு பெற வேண்டிய நான் இப்படி போகின்றேன் என்று கூச்சப்படுகின்றார். அதை கண்டுவிட்டு அந்த கிருஷ்ணர் ஓடி வந்து தன்னுடைய அரியணையை விட்டு இறங்கி வந்து கட்டி பிடித்தார். காரணம், தன்னுடைய நண்பன் என்ற அந்த எண்ணம் தான் அங்கே இருந்தது. அது மட்டுமில்ல, அந்த நண்பனுக்கு இந்த ஏழ்மை வந்த நேரத்திலும் நல்ல குணம் இருக்கின்றதே, பரோபகார குணம் இருக்கின்றதே என்று கூறி, என்ன வந்தாயே, இப்படி இருக்கின்றாய் என்று குசலம் விசாரித்து விட்டு, எனக்கு என்னடா கொண்டு வந்தாய் என்றபோது இவர் வெக்கப்படுகிறார். நான் என்ன என்று வெக்கப்படும் போது, இது என்ன வைத்திருக்கிறாய் என்று உடனே தானே மூடைய அந்த அந்த அந்த கட்டி கொண்டு வந்து அவள்கிட்ட விட, நண்பா, இவ்வளவு அன்பு என்ன வைத்திருக்காய், எனக்கு அவள் நன்றாக பிடிக்கும், நன்றாக தெரியும், மறக்கவில்லையே என்று ஒரு பிடி அள்ளி வாயிலை வைத்திருந்தார். ஒரு ஒரு கவலம் எடுத்து வாயிலை போட்டார். ஆஹா, ரொம்ப சுவையாக இருக்கின்றது என்று இன்னொரு கோலத்தை எடுத்து போட்டார். அப்படி இவர் அன்போடு கொடுத்ததை அவர் உண்ணும் பொழுது இங்கே குசேலருடைய இல்லத்திலே எல்லாம் மாறிக்கொண்டு வருகிறது. மாளிகை வருகின்றது, ஆடை ஆபரணங்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் பலவிதமான உணவுகள் என்று பெரிய செல்வம் கொளிக்கின்றது அங்கே. காரணம் என்று இல்லாத நேரத்திலும் கொடுக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு பக்தியோடு அவர் கொடுக்கின்றாரே தவிர அவரிடமிருந்து வாங்கவில்லை. அதுவும் உடனே அவ கிருஷ்ணருடைய மனைவியார் ஓடி வந்து நிறுத்தி விட்டதை, நீ போதும், நிப்பாட்டுங்கள் என்று. ஏனென்றால் முழுவதையும் சாப்பிட்டால் செல்வம் முழுவதும் நிறைந்து விட அவருக்கு அளவுக்கு அதிகமாக போய்விடும், எதையும் அளவோடு கொடுக்க வேண்டியது என்று கொடுத்து விட்டு அவர் நன்றி என்று சொல்லி எல்லாம் விடைபெற்றுக் கொண்டு வந்து விட்டார். அவர் வீட்டுக்கு வரும்பொழுது அவர் உடைகள் எல்லாம் மாறி ஒரு அரச கோலத்திலே வந்திருக்கின்றார். இங்கே வந்து பார்த்தால் மாளிகைகள் ஆகியிருக்கின்றது, வீடெல்லாம் மாறி. அப்படி அதுதான் அட்சயம் என்பது. மற்றவர்களுக்கு கொடுக்க, இல்லாத போதும் ஒரு புடி கொடுக்க வேண்டும், ஒரு பச்சை தண்ணியாவது கொடுக்க வேண்டும் என்று. அதனால் தான் எங்கள் முன்னோர்கள் தண்ணீர் பந்தல் வைக்கின்றார்கள். எங்கள் நாட்டிலே நான் பார்த்திருக்கின்றேன், வீடுகளில் மதில் கட்டியிருப்பார்கள். அதாவது வேலிக்கு பதிலாக ரோட்டோரம் வீதியோரம் உள்ள வீடுகளுக்கு பெரிய மதில் கட்டியிருக்கும் பொழுது அந்த மதில் சுவரிலே ஒரு அடையாளம் வைத்து வெளியே ஒரு தொட்டி மாதிரி ஒன்றை சிமெண்டிலே கட்டி அதற்குள்ளே தங்கள் வீட்டிலிருந்து கிணற்றிலிருந்து தண்ணீரை இறைக்க வந்த அந்த தொட்டியிலே நிறைந்திருக்கும். அந்த வழியிலே போகின்ற வருகின்ற மாடுகள் ஆடுகள் அணில்கள் குருவிகள் எல்லாம் கோடை காலம் என்றாலும் என்ன மாறி காலம் என்றாலும் தண்ணீர் அருந்துவதற்கு அந்த தொட்டியிலே வந்து அருந்துங்களாம் தண்ணீர். அது ஜீவ காருண்யம். இதைத்தான் நம் முன்னோர்கள் எங்களுக்கு கற்பித்துக் கொடுத்திருக்கின்றார்கள். இப்பொழுது அது ஒன்று இல்லாமல் போயிட்டு அந்த அந்த அச்சயம் என்பது அதுதான், கொடுக்க கொடுக்க குறைவு, எடுக்க எடுக்க குறைவில்லாது. அந்த அச்சயத்தை வைத்திருப்பதற்கும் ஒரு தகுதி வேண்டும். அதனால் தான் வீட்டிலே தானியங்கள் நிறைவாக இருந்தால் எந்த நேரமும் பசி எங்களுக்கு இருக்காது, சாப்பாடு போட்டு கஞ்சியோ ஏதோ காய்ச்சி குடித்துக் கொண்டிருக்கலாம் தானியம்மா. அப்படி அந்த அச்சயம் என்று அதுதான் நகை கொண்டு வந்தது. இப்பொழுது நகை உண்மையான பவனும் இல்லையே, 22 காரட் என்று கூறுவார்கள். அதுக்குள்ளே பித்தளை தான் கூட இருக்கும், வெளியே பூசி இருப்பார்கள். காப்பொன்னிலே மாப்பொன் தேடி எடுத்து வியாபாரம் செய்யும் வியாபாரிகள் தான் அவர்கள். அந்த நகை தொழிலாளருக்கு ஒரு பழமொழி உண்டு, காப்பொன்னிலே ஒரு நகை செய்ய கொடுத்தால் அதிலே ஒரு மாப்பொன் அளவாக எடுத்து விடுவார்கள். அது அவருடைய லட்சணம். சரி, இதை பற்றி நாங்கள் என்ன பேச தேவையில்லை, எல்லோருக்கும் தெரியும் என்று
1: படத்துல நீங்க சொன்னது. ஆமா,
0: என்னம்மா
1: இந்த
0: திரைப்படங்கள்ல இப்பொழுது காட்டுவதெல்லாம் நாங்கள் திருந்துவதற்கு வழி இல்லை தானே. வருகின்ற பாடு எங்களுடைய கிருஷ்ணன் ஐயா வந்து பாடியிருந்தாரே 2 பாடல்கள், எவ்வளவு தத்துவ பாடல்கள், இது எல்லாம் எழுதியிருந்தார்கள் அந்த காலத்தில். அதையெல்லாம் கேட்கின்றோம் நாங்கள், ஆனால் அதை பின்பற்றுகிறோம் என்றால் இல்லை மகளே. இனிமையாக இருந்தது தேவாரம், உங்களுடைய திருப்புகள் நன்றாக இருந்தது. மீண்டும் ஒரு பாடலுக்கும் உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது, நீங்கள் வந்தும் பாடலாம் இப்பொழுதும் பாடலாம் உங்கள் விருப்பம் போல. மீண்டும் பாடுகின்றீர்களா, மீண்டும் வருகின்றீர்களா? மீண்டும் பாருங்கள். நன்றி அம்மா.
1: நன்றி
0: நன்றி சாந்தி, இனிமையாக இருந்தது, அருளோடு கேட்டோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. முன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே அன்பு உறவு ஆனந்தன் அவர்கள் பதிவிட்டிருக்கின்றார்கள். இங்கே மனதுக்கு பிடித்த பாடல்களை பாடி மகளெல்லாம் பாருங்கள் நேயர்களே, பாடுவோர் பாடலாம் நிலவுக்கு என்றும் சாந்தி அவர்களின் பாட்டுக்கு அவர் விமர்சனம் எழுதியும் இருக்கின்றார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வர வேண்டும் உபர்தரம் என்று கூறும் இந்த வேளையில் நேரம் சரியாக 12:35 சரியான நேரத்துக்கு நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வரும் என்பதையும் உங்களுக்கு முன்கூட்டியே கூறிக்கொண்டு கேட்போம் பாடலை. தொடர்ந்து கேட்டிருந்தோம் பாட்டு ஒன்று கேட்டேன் பாடலின் மிகுதி.

இருங்க, ஆனா அந்த பாடல் பாடி சென்றது பாட்டொன்று கேட்டேன் பரவசமானேன் நான் அதை பாடவில்லை என்று. உண்மையான பாடல்கள் அப்படித்தான் கூற வேண்டும். இனிமையான பாடல்களை வந்து கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் உங்களுக்கு நேரம் சரியாக 10:05 இரவு நேரத்தை கண்டுவிட்டீர்கள். நாங்கள் 12:36 தொடப்போகின்றோம் நண்பகல். எங்களுக்கு முன்பு நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள். 2023 நாலாம் மாதத்தின் 23 நண்பகலில் கால் வைத்திருக்கின்றோம். நீங்கள் நள்ளிரவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் பின்னால் தான் நாங்கள் வருகின்றோம் என்ற உறவுகளை. இது பூகோள வடிவில் அமைந்திருக்கும் வேளையில் கால நேரத்துக்கேற்ப பருவகால அமைப்பை பொறுத்து நேரங்கள் மாற்றங்கள் காட்டக்கூடும். ஆனால் பூமியும் வானமும் ஒன்றுதானே, அதனிடையிலே தான் நாங்கள் இருக்கின்றோம் என்று உறவுகளை. இது மொழியில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச்சபையின் பாடுவோர் பாடல்.

0: அன்புடன் வருகின்றார். எங்கள் எல்லோரையும் ஆனந்தமாக வைத்திருக்கும் ஆனந்தன் அவர்கள். வணக்கம் வணக்கம் ஆனந்தன் அவர்களே.
1: ஐயா வணக்கம் வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கீங்க. ஆனந்தன் நடிகருடைய பாடலை ஒளிபரப்பும் வழியெல்லாம் நீங்கள் மூடி வருகிறீர்கள் இல்லையா? வணக்கம். நாங்கள் நலமா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஆனந்தன் காட்டலைக்கு வரும் வேளையிலே நடிகர் ஆனந்தன் நடித்த திரைப்படத்த பாடல் ஓடிக்கொண்டிருக்கின்றது. பார்த்தீர்களா?
1: பாடாத பாட்டெல்லாம்
0: பாடவந்த இந்த பாடாத பாட்டெல்லாம் பாடுவார்கள் என்றுதான் காட்டலையில் நானும் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன்.
1: பண்ணாங்க கிருஷ்ணன் அவர்களும் சிறப்பா பண்ணாங்க, சாந்தி அவர்களும் சிறப்பா பண்ணாங்க.
0: அவருக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் கூறி விடுவோம்.
1: நீடுடைய வாழ்க, சிறப்புடன் வாழ்க, பல்லாண்டு வாழ்க.
0: அவர்கள் இலகத்தியமா கொண்டாடுகிறார் சொன்னால் உங்களுக்கு எதுவும் தர வேண்டும் என்றோ
1: அதை சொல்லுங்க.
0: சரி, அங்கே கால உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: இடி மின்னல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம்.
0: ஓ, அதுதான் காரணம் உறவுகள் வர முடியாமல் இருப்பதற்கு மழை காரணம். இங்கு
1: இருக்கு.
0: நேற்றைய தினம் பதிவறையில் நான் இருக்கும் பொழுது ஒரு தடவை பதிவரையை ஆரம்பித்து பதிவுக்கு பதிவுகள் ரெக்கார்ட் ரூம்ல இருந்தோண்டு பதிவு காதல ஒளிவாங்கிய வைத்துக் கொண்டிருக்கும் போது பிடியும் சத்தம் கேட்டு காதுக்குள்ள என்னடா பார்த்தா வெளியே இடி முழக்கம் எல்லாம் கலட்டி எறிந்து விட்டு நிமித்து விட்டு நான் வெளியே ஓடிடுவோம். அது பயம் நான் நினைக்கிறேன் பரவலாக இல்ல மழை பொழிகின்றது, அதனால் அவருடைய வலைத்தளங்கள் சிறப்பில்லை போல் தெரிகின்றது. ஏன்னா வழக்கமாக ஜெகவர் சாதிக்கு அவர்கள் பாடுவோர் பாடாமல் ஒரு படம் போட்டு அழகாக ஒரு வரவே சியாமடா போடுவா, பேர்த்தி போடுவா, தாத்தா தாத்தா வாங்க தாத்தா வாங்க தாத்தா எல்லோருக்கும் மழை வந்து இடையூறு செய்கின்றது போல் இருக்குது. சரி, இப்பொழுது ஆனந்தன் என்ன பாடலை பாட போன்றீர்கள் எங்களுக்காக?
1: வாசமில்லா மலரிது வசந்த திட்டியது அந்த பாடல் பாடுறோம்.
0: வாத்தியங்கள் கருவிகள் எல்லாம் கொண்டு வந்தீர்களா? உங்களுடைய
1: ஒரே ஒரு புன்னகை, ஒரு புன்னகை மட்டும்தான் வந்து
0: அதை கொண்டு வந்திருக்கிறீர்கள். அந்த புன்னகையும் கொண்டுதான் வந்திருக்கீங்க. அவித்து விடுங்கள் காதோரம் கேட்டு மகிழ்ந்துருவோம் ஐயா. இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை. வாரத்தில் ஒரு நாள் மலரும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வை அலங்கரிக்கின்றார் எங்கள் வடலூர் மூர்த்தி நகர் ஆனந்தன் அவர்கள். ஆனந்தமாக கொண்டு வாருங்கள்.
1: வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது, வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது, வைகையில்லா மதுரை இது மீனாட்சியை தேடுது.

0: வாசல் தலை வைத்து ஓடும் வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது. பாட்டுக்கொரு ராகம் ஏற்றி வரும் புலவா உனக்கே நாசை நிலவதல் மேலே மீட்டி வரும் வீணை சொட்டவில்லை தேன் உனக்கே நாசை கலைமகள் போலே மீட்டி வரும் வீணை சொட்டவில்லை தேனை உனக்கே நாசை கலைமகள் போலே வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது. என்ன சுகம் கண்டா இன்று வரை தொடர்ந்து உனக்கே நாசை ததியவள் மேலே வஞ்சியவள் உன்னை என்னவில்லை இன்றும் உனக்கே நாசை மன்மதன் போலே வஞ்சியவள் உன்னை என்னவில்லை இன்றும் உனக்கே நாசை மன்மதன் போலே வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது. மாதங்களை என்ன பன்னிரண்டு வரலாம் உனக்கே நாசை மேலொன்று பூட்ட மாது தன்னை அறிய கண்ணிரண்டும் பொய்ய உனக்கே நாசை உறவென்று நாட மாது தன்னை அறிய கண்ணிரண்டும் பொய்ய உனக்கே நாசை உறவென்று நாட வாசமில்லா மலரில் வசந்தத்தை தேடுது. வைகை இல்லா மதுரையுது மீனாட்சி தேடுது ஏதேதோ ராகம் என்னாலும் பாடும் அழையாதார் வாசல் தலை வைத்து ஓடும் வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஒரு சிரிப்போடு வாத்தியத்தை கொடுத்து முழுமையாக்கினீர்கள் பாடலை. மிகவும் இனிமையான ஒரு பாடலை, என்ன கருத்தான பாடல், அமைதியாக நன்றாக நன்றாக பாடியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுதுதான் ஒவ்வொருவரும் வருகின்றார்கள்.
2: ஈர்ப்பு தான் பாடும்போது அதை கேட்கும் போது இங்க அவ்வளவும் பாடணுமே அப்படின்னு ஒரு ஈர்ப்பு அந்த வந்துடும். அதுக்கு சொல்ற மாதிரி
1: ஆனந்த பாடலே வாசம் வீசுது என்றெல்லாம் வாழ்த்துக்கள் வருகின்றது. ஆனந்தமாக பாடுகிறார்கள்.
2: நீங்கள் கூறியது போல் தானே 26 ஆண்டு காலம் இந்த நமது மீராம்மா அவர்களுடைய உழைப்பு தானே அந்த நேரில் மகிழ்விக்கிறது. பெரிய விஷயங்கள் உண்மையிலே அதை வந்து சொல்லி முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் தான் நம்ம அந்த மொன்றியல் தொடர் வானொலி.
1: முன்பு ஒரு முன்னியம் காலத்திலே நாங்கள் ஒரு வானொலியோட தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் இவ்வளவு கடினம் ஐயா. நாங்கள் நேரடியாக பேசுவதனால் அதை நேரடியாக பேசுவதற்கு சந்தர்ப்பமே எங்களுக்கு கிடைப்பது இல்லை. தபால் மூலம்தான் நாங்கள் அவர்களுக்கு எழுதி போட்டு அது திருப்பி வந்து அந்த பாடல் எப்ப வரும் என்று கூட எங்களுக்கு தெரியாது. இப்பொழுது நீங்கள் உள்ளங்கையிலே வைத்துக் கொண்டு ஒரு ஒற்றை விருதாலை அழைத்து விட்டால் நேரே விருகின்றீர்கள். அந்த வசதி வந்து விட்டது. அடுத்து இப்பொழுதும் எங்களிடம் வந்தவர்கள் பலர் எங்களுக்கு முறைப்பாடு செய்திருக்கின்றார்கள். முறைப்பாடு இல்லை, தங்களுடைய மன வருத்தத்தை கூறியிருக்கிறார்கள், ஆதங்கத்தை கூறுவேன், நான் பாடுவேன், நான் ஒரு பாடகனா இருந்து கூட எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, நான் வானொலிக்கு சென்று இறுதி வரை காத்திருப்பேன், சந்தர்ப்பம் இருங்கள் இருங்கள் என்று கூறுவார்கள், சந்தர்ப்பம் தரமாட்டார்கள், காற்றலையிலே தொலைபேசியிலே காத்துக்கொண்டு பல மணி நேரம் காத்திருந்தேன் கிடைக்கவில்லை என்றெல்லாம் கூறுவார்கள். அவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம், உண்மையிலே இது ஒரு வரப்பிரசாதம் தான் நாங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். இப்பொழுது தேவாவும் அழைக்கிறோம். முதல்வர் தலைவர் தேவா அழைத்திருந்த தேவா வந்து எனக்கு சைகை அதாவது வந்து சைகை செய்வார் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அவர் ஆரம்பத்தில் எனக்கு பதிவு வந்து விட்டார், தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன், வரமாட்டார் வரமாட்டார் வந்தால் விட மாட்டோம். நல்லது, இனிமையான பாடல் தந்திருக்கிறார். ஆனா என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும் உங்களுக்கு, என்ன பாடலை?
2: ஒரு பாடல் நீங்க ஒரு பாடல்
1: கொடுத்துருக்கீங்க. எல்லா பாடலும் சிறந்த பாடல் தானே. சரி, நான் ஒரு பாடல் இணைந்து சிறப்பித்ததுக்கு நன்றி. உங்களுக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது, மீண்டும் வந்து பாடல். சரியா?
2: நன்றி
1: நன்றி ஆனந்த அவர்கள், நன்றி. இனிமே இனிமே என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையில் இப்பொழுது வருகின்றது. அடுத்த உறவனுடைய அழைப்பு வருகின்றது. வணக்கம் வணக்கம் வணக்கம். இனிமையான இரவு நேர வணக்கத்தையும் பகல் வணக்கத்தையும் தந்தவளை, இரண்டு வணக்கத்தை நான் ஏற்றுக்கொண்டு திருப்பி உங்களுக்கு அந்த வணக்கத்தை கொண்டு ஐக்கியமாகிக் கொள்வோம் காற்றலையில். நலமாக இருக்கின்றீர்களா சந்தனராஜ் அவர்களே?
3: நலமா இருக்கையா?
1: என்ன நலம் இருந்தது சந்தனராஜ்? அங்க காலந்து மழை மழை சரியான மழையா?
3: இல்ல இல்லங்கய்யா, இல்ல கொஞ்சம் நாங்க ரொம்ப பிஸி, வேற இல்ல. இருந்தாலும் எங்க நண்பர் முதல் முதல்ல ஜெகவர் ஜாதகி போட்டாரு, உடனே நாங்க தொட்டு லைட்டா அடிவு காட்டிட்டு வந்துடும். நேரம் இல்ல
1: அவருக்கு,
3: அதுதான் உண்மை. ஏதாவது முதல் படத்தை நம்ம ஜெகவர் ஜாதகி ஐயா போட்டுவாரு, அந்த படத்தை தொட்டு நாங்க அப்படி ஒரு கூத்து வரவேற்பு உண்டு வணக்கம் போட்டுட்டு
1: வந்துடும். நானும் பார்த்தேன் கனவுல, என்னுடைய தொலைபேசி நான் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணி கூட பார்த்திருந்தேன். என்னுடைய தொலைபேசியில கூட மகள் அழைத்திருந்தா, மகள் அழைத்த போலே கூட நான் அவரோடு பேசவில்லை, இங்கே நான் நினைப்பிலே இருக்கிறேன் என்று. சரி, வந்துவிட்டு நல்லது, எல்லோரும் நலமாக இருக்கும் இந்த நல்ல வழியில. என்ன பாடலை நீங்கள் பாடப்போன்றீர்கள்?
3: நானும் பாடுறேன், சிறப்பான நண்பர்கள் எல்லாம் பாடினாங்க. இன்னைக்கு பாருங்க, வாத்தியத்தோட ஆனந்த ஒரு புன்னகையோட வந்துட்டு போயிட்டாரு.
1: புன்னக வாத்தியத்தை கொண்டு வந்து முழுமையாக்கி விட்டார். கெட்டி காரணையா கில்லாடிதான். என்ன பாடல இது போறீங்க? நீங்க கொண்டு
3: பாருங்க,
1: கொண்டு பாருங்க.
4: கனவென்னும் ஆலைக்குள் அகப்பட்ட கரும்பே, நினைவென்னும் சோலைக்குள் பூத்திட்ட அரும்பே, பாடல்களில் நீ நீலாம்பரி, உன்னை பாராமலே மனம் தூங்காதடி. எந்தன் பாடல்களில் நீ நீலாம்பரி, உன்னை பாராமலே மனம் தூங்காதடி. தீம்தன தீம்தன தீம்தனா, தீம்தன தீம்தன தீம்தனா, தீம்தன தீம்தன தீம்தனா, தீம்தன தீம்தன தீம்தனா. எந்தன் பாடல்களில் நீ நீலாம்பரி, உன்னை பாராமலே மனம் தூங்காதடி. வலம்புரி சங்கை கூட உன்கழுத்து மிஞ்சுதடி. வஞ்சி மலரி உனின் தங்கை தனி உஞ்சொலிப்பு சொல்லுதடி. வைரச்சிலையே எந்தன் பாடல்களில் நீ நீலாம்பரி, உன்னை பாராமலே மனம் தூங்காதடி. வசந்தம் என்னும் ஒரு பாவை நீ அசைந்து வந்த ஒரு சோலை, வசந்தம் என்னும் ஒரு பாவை நீ அசைந்து வந்த ஒரு சோலை. தீம்தன தீம்தன தீம்தனா, தீம்தன தீம்தன தீம்தனா, தீம்தன தீம்தன தீம்தனா, தீம்தன தீம்தன தீம்தனா. பொய்கை தாமரையில் புகுந்த வண்டு ஒன்று அம்மம்மா, போதை ஏற்றி கொள்ளு தானம் போடுதடி அம்மம்மா. பொய்கை தாமரையில் புகுந்த வண்டு ஒன்று அம்மம்மா, போதை ஏற்றி கொள்ள தாளம் போடுதடி அம்மம்மா. பொய்கை வந்தாய் உன் கை மாறு மங்கை நானே சேவை செய்தாய். வைகை போல் நாணத்தில் வளைகின்றேனே, வைகை நீ என்றுன்னை சொல்கின்றேனே. எந்தன் பாடல்களில் நீ நீலாம்பரி, உன்னை பாராவிடில் நித்தம் உறங்காவிழி. தீம்தன தீம்தன தீம்தனா, தீம்தன தீம்தன தீம்தனா, தீம்தன தீம்தன தீம்தனா, தீம்தன தீம்தன தீம்தனா. பச்சை அரிசி உன் பற்கள் கொண்ட உந்தன் புன் சிரிப்பு, நெஞ்ச பானையிலே நித்தம் வேகிறது நீ உன் நினைப்பு. பச்சை அரிசி என்னும் பற்கள் கொண்ட உந்தன் புன் சிரிப்பு, நெஞ்ச பானையிலே நித்தம் வேகிறது உன் நினைப்பு. வார்த்தை தந்தல் நீ வீசும் போது ஆடும் பூவாய் ஆனேன் மாது, இதழோறும் ஜில்லந்து நனைகின்றது, சிந்தும் தேன் கூட சிந்தொன்று புனைகின்றது. எந்தன் பாடல்களில் நீ நீலாம்பரி, உன்னை பாராமலே மனம் தூங்காதடி. வலம்பூரி சங்கை கூட உன் கழுத்து மிஞ்சுதடி வஞ்சி மலரி உனிலவரன் தங்க என உன் ஜொலிப்பு சொல்லுதடி வைரச்சிலையே எந்தன் பாடல்களில் நீ நிலாம்பரி உன்னை பாராமலே மனம் தூங்காதடி வசந்தம் என்னும் ஒரு பாவை நீ அசைந்து வந்த ஒரு சோலை வசந்தம் என்னும் ஒரு பாவை நீ அசைந்து வந்த ஒரு சோலை
3: அதுதான் ஐயா
1: என்ன சிறப்பாக பாடியிருக்க நீலாம்பரை ராகத்தில் அப்படியே அழகாக பாடியிருந்தீர்கள் இதற்கு உங்களுக்கு பக்கவாத்தியம் மிருதங்கம் ஹார்மோனியம் வயலின் எல்லாம் வைத்து ஒரு இணைய ஒரு இசையமைப்பாளரையும் வைத்து நிறையாளரையும் வைத்திருந்தா எப்படி இருந்திருக்கும் சிறப்பாக
3: இருந்திருக்கு
1: அதுதான் உங்களுக்கு உங்களோட கெட்டித்தனம் எல்லோருடைய கெட்டித்தனத்துக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது ஏனென்றால் நீங்களாக துணிந்து அந்த பாடலை உள்வாங்கி மனதிலே வைத்திருந்து அந்த சாயலோடு வந்து பாடுவதற்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்களும் அதை கொண்டு வந்து அழகாக தயாரித்து நான் இன்று பாட வேண்டும் அடுத்த வாரம் ஒரு பாடலை பாட வேண்டும் என்று உங்களுக்கு தீர்மானித்து ஒரு பாடலை நன்றாக பாடம் செய்து கொண்டு வந்து பாடும் பொழுது நன்றாக பாடும் குரல் மட்டும்தான் வித்தியாசமே தவிர அது ஒருவர் பாடியிருந்தார் இப்பொழுது நீங்கள் பாடு இசை எல்லாம் ஒன்றுதான் வரி எல்லாம் ஒன்றுதான் ராகம் எல்லாம் ஒன்றுதான் அதை நீங்கள் துணி இந்த பாடல் சாதாரண பாடல் அல்ல அந்த சாயல் குறையாமல் இறுதி வரைக்கும் குறிப்பிட்டிருக்குது நீலாம்பரை ராகம் தான் இதுக்குரிய ராகம் என்று குறவும் பட்டிருக்கின்றது அது சரி சந்தன்ராஜ் இந்த பாடலை பாடும் பொழுது உங்கள் மனதில் யார் ஐயா இருந்தார்கள் அவ்வளவு உணர்ச்சியாக ராணி பக்கத்துல ராணியம்மா பக்கத்துல இருக்கின்றாவா சிரிச்சிருப்பாவே உந்த எந்த பாடல்களில் நீ நீலாம்பரி என்று கேட்கும்போது சிறப்பா இருந்தது சந்தன்ராஜ் சிறப்பான பாடல் நல்லா
3: இன்னும் கருவில நம்ம வீட்டுல இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்னும் சிறப்பாவே பாடலாம்
1: இருக்குல்ல அடக்கம்
3: பாடணும்
1: அங்காடிக்குள்ள மக்கள் வருவார் இவர் இந்த கடையை வச்சு கூட பாடிக்கொண்டிருக்காருன்னுவார்கள் இல்லையா காற்று வேலை அடித்துக் கொண்டிருக்கும் திறந்த வழியாக இருக்கும் அந்த கடினத்துக்குள்ளே நீங்கள் எவ்வளவு பொறுப்போடு உணர்வோடு அந்த சரியான நிதானத்தோடு பாடியிருக்கீங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு என்ன பாடலை பதிவு செய்ய போகிறீர்கள் இன்றைக்கு உங்களுக்கு ஒலிபரப்புவதற்கு
3: இந்த பாடலை போடுறீங்க உறவை காத்த கிளியில இருந்து
1: இந்த பாடல் நல்ல பாடல் இந்த பாடல் இல்லையா பாடல் இனிமையாக இருந்தது முடிந்தால் மீண்டும் ஒரு தடவை பாடலாம் அணியும் அந்த அதெல்லாம் இந்த சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது சிறப்பு சிறப்பு
3: வாழ்த்துக்களை எல்லாமே சிறப்பா பாப்பேன் குறிப்பா நம்மளுடைய சாந்தியம் எல்லாம் அவ்வளவு ஒரு அருமையா பண்ணாங்க
1: நல்லது சந்தன்ராஜ் அவர்களே வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நன்றி நன்றி இனிமையான இந்த வேளை அன்போடு வந்து உள்ளம் திறந்து பேசி செல்லும் அன்பு உறவுகளை காண்பது இந்த முந்திரி தமிழ் வாழ்வில் எங்களுக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் இப்படியான உறவுகளை நாங்கள் தேடி ஒரு அப்பழக்கு இல்லாமல் காழ்ப்புணர்வு இல்லாமல் முழு மனத்தோடு வந்து உள்ளம் திறந்து எங்களோடு பேசிக் கொண்டு போகும்பொழுது நாங்களும் உள்ளம் திறந்து எங்கள் தொப்புள் கொடி உறவுகள் என்று சொல்வதற்கு உதாரணமாக இருக்கின்றார்கள் எங்கள் அன்பு உறவுகள் தொடர்வோம் பாடுபோர் பாடலாம் நிகழ்வில் அடுத்து யார் வரப்போகின்றீர்கள் இங்கே இப்பொழுது எல்லாம் வாழ்த்துக்கள் செய்திகள் எல்லாம் அனுப்பிக் கொண்டிருக்கின்றீர்கள் ஓடி வாருங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு முன்பு

0: அடுத்த உறவு மீண்டும் வருகின்றார். இன்னும் ஒரு பாடலை தருவதற்கு அன்புடன் எங்கள் அன்பு மகளே சாந்தி, வாங்கம்மா வாங்க பாடுங்க சாந்தி, கொண்டு வரணும் பாடலை. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் அம்மா.
1: இரண்டாவது பாடல் பாடலுங்க.
0: கொண்டு வாருங்க, கொண்டு வாருங்கள், கேட்போம்.
1: அவர்கள் படத்தில் இருந்து பாடுறையா. காற்றுக்கு என்ன வேலி படம்.
0: காற்றுக்கு என்ன வேலி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே ஒரு வேலியும் இல்லை, தடையும் இல்லை, நீங்கள் பாடலாம்.

0: கடலுக்கென்ன மூடி கங்கை வெள்ளம் தங்குக்குள்ளே அடங்கி விடாது மங்கை நெஞ்சம் பொங்கும் போது விலங்குகள் ஏது. தட்டுப்பாடு காற்றுக்கென்ன வேலி கடலுக்கென்ன மூடி கங்கை வெள்ளம் தங்குக்குள்ளே அடங்கி விடாது மங்கை நெஞ்சம் பொங்கும் போது விலங்குகள் ஏது. தேர் கொண்டு வா செந்தலே என்று நான் என்னை கண்டேன். தேர் கொண்டு சொந்தமே என்று நான் பெண்மை கொண்டேன். பிள்ளை பெற்றும் பிள்ளையானேன் பேசிக்கில்லையானேன். கோவில் விட்டு கோவில் போவேன் குற்றம் என்ன ஏற்றுக்கொள்வேன். காற்றுக்கென்ன வேலி கடலுக்கென்ன மூடி கங்கை வெள்ளம் தங்குக்குள்ளே அடங்கி விடாது மங்கை நெஞ்சம் பொங்கும் போது விலங்குகள் ஏது. நன்றியா.
1: வாழ்த்துக்கலாமா. நல்ல ஏற்ற இறக்கம் வைத்து இந்த பாடல் இலவான பாடல் அல்ல, ஆனால் சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள். உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். பாடல்களை கொண்டு வரும்போது நீங்கள் கவனித்து ஏற்ற இறக்கங்களை பார்த்து எங்கே குறைக்க வேண்டும் எங்கே கூட வேணும் மூச்செடுத்து பாடுகிறீர்கள். அழகாக இருக்கு, நன்றாக பாடுகின்றீர்கள். வாழ்த்துக்கள் சாந்தி. மென்மேலும் நீங்கள் வளர வேண்டும். உங்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை வேண்டும். நன்றி அம்மா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். இனிமை இனிமை
2: நன்றி.
1: Hello.

0: இனிமையான அந்த பாடலையும் கேட்டோம். சாந்தி அவர்கள் தந்த பாடலையும் கேட்டோம். பாடி சென்ற பாடலே நாங்களும் தலையசைத்து கேட்டு மகிழ்ந்த வேளையிலே நேரம் சரியாக உங்களுக்கு 10:33 காட்டுகின்றது. எங்களுக்கு 1:03 காட்டுகின்றது. கனடாவிலே நண்பகலை தாண்டி இந்த வேளையிலே என் குண்டு குண்டு பேத்து நீங்கள் அழைத்திருந்தீர்கள். மீண்டும் அழைக்க வேண்டும், வர வேண்டும், பாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும் இந்த வேளையிலே இப்பொழுதுதான் ஓரளவு என்னுடைய தளத்திலே எழுதி கொண்டிருக்க எங்களுடைய MTR FM அன்பு உறவுகள் தளத்திலே எழுதி கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு தர பெற்றி இனிமையான பாடலை கேட்டு மகளும் இது ஒன்றில் தமிழ் வானொலியின் பாடுவோர் பாடலாம் என்பதை நினைவூட்டும் வேளையிலே மீண்டும் சந்தன்ராஜ் அவர்கள் அழைக்கின்றார்கள். அவரா அல்லது அவவா? வணக்கம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம் மகளே. என்று அவர் வந்த பின்புதானே அவ வந்திருக்கு. அவர் வந்து நீலாம்பரியை கூட்டி பாடிய உடனே வந்து விட்டார். வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா மகளே ராணி?
1: நல்லா இருக்கிறேங்க ஐயா.
0: நல்லா இருக்க வேண்டும் அன்பு மகள் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். நலமாக இருக்கும் இந்த நல்ல வேளையிலே காத்தலையில் இன்று உங்கள் குரலில் ஒரு பாடலை நான் கேட்க விரும்புகிறேன். என்ன பாடலாக இருக்கும் கொண்டு வாருங்கள்.
1: குரல் வருமா என்னன்னு தெரியலங்க.
0: அது நீங்க பாடும் போது குரல் பின்னாடி வரும். அதை பத்தி கவலை. உங்களுக்கு நல்ல குரல், நன்றாக பாடுவீர்கள். நான் இதுக்கு முன்பு நீங்கள் என் மகளோடு வந்திருந்த மீராவுடன் பாடும்போது நான் கேட்டிருக்கின்றேன் பல தடவைகள். இன்றும் கேட்க நான் விரும்புகிறேன். எங்கே என்ன பாடல், எப்படியான பாடல் கொண்டு வாருங்கள் கேட்போம். சுதந்திரம் உங்களுக்கு
1: கொடுக்கப்பட்டிருக்கேன்.
0: அதுக்கு என்ன பாடுங்கள். பாடின பாட்டு பாடுவது சுகந்தானே.
1: சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாடும் போது, சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாடு போதும், தட்டு தட்டு பேசு என் துன்பம் எல்லாம் தீரும், தட்டு தட்டு பேசு என் துன்பம் எல்லாம் தீரும். தன்னை உன் கைப்பட்டால் காஞ்ச கொடி பிஞ்சுவிடும், பட்ட மரம் பாலூரும், பாகற்காய் தேனோரும். ஓஹோ சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும், தட்டு தட்டு பேசு என் துன்பம் எல்லாம் தீரும்.

தத்தெடுத்தார். கண்ணே தெய்வம் கண்டேன் உந்தன் கண்ணீரு சந்நிதி, உன் முத்தம் பத்து எச்சில் பத்தா கொஞ்சம் நிம்மதி. சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும், தொட்டு தொட்டு பேசு என் துன்பம் எல்லாம் தீரும். பாப்பா நீ இல்லாம பசி தூக்கம் வராது.

0: என்று பேசிக் கொண்டது. இந்த காட்டில் ஓடும் ஓட கூட உன் பேர் சொன்னது. சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும், தட்டு தட்டு பேசு என் துன்பம் எல்லாம் தீரும். கண்ணே உன் கை கண்ணே உன் கைப்பட்டால் காஞ்ச கொடி பிஞ்சுவிடும், பட்டை மரம் பாலோரும், பாகற்காய் தேனோரும். ஓஹோ ஓஹோ ஓஹோ சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும், தட்டு தட்டு பேசு என் துன்பம் எல்லாம் தீரும்.
1: வாழ்த்துக்கள். யாரும் சின்ன பிள்ளை பாடுகின்றது நன்னினேனம்மா. சின்ன சின்ன பூவை என்றொரு சின்ன பூ வந்து என் காதில் பாடியது போல் இருந்தது. இனிமையான குரல்ல பாடியிருக்கிறார் ஜானகி வந்து பாடுகிறா போன்ற அண்ணினே. அந்த ஒவ்வொரு இல்லையம்மா, உங்களை நான் மிகப்படுத்தி கூறவில்லை, உங்களுடைய ஒரு சிறப்பை பார்த்தேன் என்னவென்றால், இந்த வரிகளின் முடிவு, அதாவது ஒரு சொற்களின் முடிவிலே வருகின்ற தொனி அழகாக எடுத்து பாடியிருக்கிறீர்கள். சின்ன சின்ன பூவே என்று கூறும்போது அந்த பூவையில வருகின்ற ரசம் அப்படி வந்திருக்கு. உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு அந்த தன்மை அந்த சிறப்பு இருக்கின்றது. சிறப்பாக இருந்தது உங்கள் பாடல். நான் நீண்ட நாட்களாக முழுமையான பாடல் உங்களிடம் கேட்கவில்லை. அம்மாவுடன் வந்து பேசியதை நான் மறு ஒளிபரப்பில் தான் கேட்டேன். இப்பொழுது நேரடியாக உங்க குரல் உங்களுடைய தொனி என் காதுக்குள்ளே விழும்போது உண்மையிலே இனிமையாக இருந்தது, ஆனந்தமாக இருந்தது. வாழ்த்துக்கள் என் மகளே, என்னுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு சிறப்பாக. அது அது மட்டுமல்ல, அப்படியா, எல்லோரும் மகிழ்கிறார்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த பாடலை பாடும் பொழுது மற்றவர்களைப் போல உங்களுக்கென்று ஒரு பிரத்யேக இடம் வைத்து ஒரு நேரத்தை குறித்து பாடவில்லையம்மா. எடுத்த எடுப்பிலே ஓடி வந்து பாடுவேன். இந்த பாடல் இன்று நீங்கள் பாடுவோர் பாடலாமல் பாடுவதாக இருக்கவில்லை, எனக்கு தெரியும். கேட்டவுடன் முன்பு பாடின பாடல் தான் என்று விட்டு பாடினீர்கள். அழகாக சிறப்பாக முழுமையாக பாடியிருக்கிறீர்கள். அந்த ஒவ்வொரு சொற்களும் முடிவு வரும் பொழுது அந்த குழந்தை பிள்ளைக்கு எப்படி பாடும் பொழுது அந்த பாட்டிலே என்ன ரசம் வேண்டுமோ அது அப்படியே திறகிறீர்கள். உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், இதை மறு ஒளிபரப்பிலே கேட்கும் பொழுது நீங்கள் ஆனந்தப்படுவீர்கள். சரியா, சிறப்பாக இருந்த மகளே. என்ன என்ன பாடல் என்னுடைய மகளுக்கு நான் தர வேண்டியது? உண்மையிலே உங்களை முகைப்படுத்தி கூறுவதென்றால் மோசதிக்காக கூறவும் இல்லை. உண்மையில் நான் என்னுடைய மனம் அடைந்த மகிழ்ச்சியை உங்களுக்கு தெரியும். அதே போன்றுதான் மற்றவர்களும் மகிழ்ச்சியை அடைந்திருப்பார்கள். சிறப்பாக இருந்த
0: நன்றிங்க.
1: வாழ்த்துக்கள் அம்மா, மீண்டும் சந்திப்போம். நன்றி அம்மா. இது மண்டல வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. எங்கள் அன்பு உறவுகளின் குரல் எப்படி இருக்கும், அன்பு உறவுகளுக்கு இவ்வளவு திறமை இருக்குமா என்பதை தெரிந்து கொள்வதற்காக என் அன்பு மகள் மீரா அவர்கள் எடுத்து வைத்த இந்த நிகழ்வு. இன்றைக்கு 26 வருடங்களாக மூன்று தமிழ் வானொலியில் இத்தனை உறவுகளின் இத்தனை குரல்களை கொண்டு வந்து கேட்டு நாங்கள் மகள வைக்கின்றார்கள். எங்கள் மத்தியிலும் சிறந்தவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைத்தால் அவர்கள் மேலும் வளர்வார்கள் என்று அறிய கிடக்கின்றது. இப்ப நீங்கள் இதை வந்து நீங்கள் மேலும் உங்களுக்கு இதிலே ஆர்வம் இருக்குமா என்றால் நீங்கள் பயிற்சிகளை பெற்று சங்கீத இடங்களை நாடி சென்று நீங்கள் உங்களை நீங்கள் வளர்த்துக் கொள்ளலாம். இது ஒரு பிரத்யேக தகமை. முன்னொரு காலத்திலே திருமணத்துக்கு சென்றால் இவருக்கு பாட தெரியுமா ஆட தெரியுமான்னு பெண்களைத்தான் கேட்பார்கள். ஏனென்றால் கலைகளை கற்றுக்கொள்வதில் பெண்கள் வல்லவர்கள். சமையல் கலை அவர்களுக்கு எல்லா கலையும் வேண்டும் வீட்டிலே. அவர்களிடம் கலைத்திறமை இருந்தால் தான் அவர் தரும் உங்கள் செல்வங்கள் குழந்தை செல்வங்களுக்கெல்லாம் கலைகள் நிறைந்து வரும் என்று கூறுவார். தாயைப் போல பிள்ளை, நூலைப் போல சேலை என்று ஒரு பழமொழியும் உண்டு. இங்கே வந்து விட்டார் என்னுடைய குண்டு குண்டு பேத்தி. வணக்கம் வணக்கம் என் பேத்தி. ஜெயா வணக்கம்.
2: வணக்கம் தாத்தா.
1: வணக்கம் என் சொல்ல பேத்தி. நலமாக இருக்கின்றீர்களா ஜெயா? என்ன தாமதம் என்று வலைத்தளங்கள் சரியில்லையா? என்னம்மா
2: வெளியில சென்ற?
1: ஓ, வெளியில சொன்னீர்களா? கட்டிக்கா தனியே போய் தனியே கவனமா வந்து விட்டீர்களா? பாதையாப்பா வந்துட்டு. சரி, இப்பொழுது தாத்தாவுடன் இணைந்து இன்னும் பாடல் பாட போகின்றீர்கள். பாடி காட்டுங்கள் கேட்போம். என்ன பாடல்?
2: நான் ஏன் பிறந்தேங்கிற படத்துல இருந்து பாடுறதா?
1: நீங்கள் ஏன் பிறந்தீர்கள் தெரியாதா? மொண்டியல் தமிழ் வானொலியில் பாடுவதற்காக பிறந்திருக்கின்றீர்கள். பாடுங்கள், கேட்போம்.
2: நன்றி தாத்தா.
1: கொண்டு வாங்களம்மா.
2: நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், நலமாக வேண்டும். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசைவெல்லாம் நன்றாக ஓடும், அதிரின் படதாக ஆடும். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசைவெல்லாம் நதியாக ஓடும், அதில் இளநெஞ்சும் படகாக ஆடும். தாளம் பூவில் காணும் பொன் வண்ணம், நாளும் வாழும் தோகை பூங்கண்ணம். தாளம் பூவில் காணும் பொன் வண்ணம், நாளும் வாழும் தோகை பூங்கண்ணம். எங்கோ நான் என்று தேடட்டும் என்னை.

பணிவாடை அவள் எந்தவழ்கின்றிவாடை காலம் கொண்டாடும் கவிதை மகள் கவிதை மகள். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசை வெல்லம் நதியாக ஓடும், அதில் இளம் நெஞ்சம்

0: தள்ளாட வந்தா பாடும் என் தமிழுக்கு பெருமை, வராதிருந்தாலோ தனிமை. வந்தால் பாடும் என் தமிழுக்கு பெருமை, வராதிருந்தாலோ தனிமை. நீங்கள் போகும் புறாட தலைமை நீ எழுந்தாட, நீங்கள் போகும் எழுந்தாடே உன் பின்னால் அன்னம் வரும், அன்னம் வரும். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசை வெள்ளம் நதியாக ஓடும், அனைத்தும் படகாக ஆடும். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசை வெள்ளம் நதியாக ஓடும், அதில் இளநெஞ்சம் படகாக ஆடும். நன்றி தாத்தா.
1: இனிமை இனிமை ஆண் குரலில் வந்த பாடலை என் பேத்தி பெண் குரலில் எவ்வளவு அழகா பண்ண, நீண்ட பாடலும் கூட இறுதியிலே களைப்படைந்து விட்டார் போல் தெரிகின்றது. இல்லை, களைப்பு இல்லாமல் இனிமையா வளமே விட இன்று நன்றாக பாடியிருக்கிறீர்களம்மா. பெண் குரல் பாடல்களும் பாடலாம் தானேடா? ஆண் குரல் பாடல் சற்று கடினமாக இருக்கும் உங்களுக்கு. என்ன நன்றாக பாடுகிறீர்கள், நல்ல அந்த அந்த சரணங்கள் முடிவெல்லாம் நன்றாக முடித்திருக்கின்றீர்கள். சரணத்திலே வருகின்ற அந்த இறுதி வரிகள் எல்லாம் அழகாக கொண்டு வந்த அந்த ரசத்தோடு எங்கேயே உங்கள் பாடல்கள் நாங்கள் தேடிக்கொண்டே இருக்க போகின்றோம். இனி சரியா என்ன பாடல் பேசிக்காக ஒளிபரப்ப வேண்டும் தாத்தா?
0: எனக்கு மறுபடியும் படத்துல இருந்து
1: என்ன பாடல் மறுபடியும் படத்தில் சத்தத்தை காணவில்லை, என்ன நடந்தது? வலைத்தள விடையிலே குழப்பம் செய்தது உங்களுக்கு. ஜெயா சென்று விட்டீர்களா? ஜெயா இருக்கின்றீர்கள் அம்மா? நீங்கள் பேசுவது எனக்கு கேட்கவில்லை. ஜெயா துண்டித்து விடப்பட்டது. மீண்டும் வரலாம், நீங்கள் வந்து தரலாம் பாடலை. இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் வேளையில் இன்று சந்தனராஜ் அவர்களுக்கும் ராணி அவர்களுக்கும் வழக்கமாக எதிர்கட்சிகளின் சதி அறம் எக்கச்சக்கமாக இருக்கின்றது. வலைத்தளம் தளபடியார்கள் இன்று சரளமாக அவர்கள் பாடட்டும் என்று விட்டுக் கொடுத்த அவர்களுக்கு அந்த வலைத்தளத்துக்கு நன்றி கூறத்தான் நாங்கள். அதே போன்று இறுதி நேரத்தில்தான் ஜெயாவுக்கும் சிறு தடங்கள் இருந்தது, இருப்பினும் சிறப்பாக பாடியிருந்தார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். இது மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேரம், தமிழ்ச்சபை கனடா கலையத்தின் ஒலிபரப்பாகும் நிகழ்வு. நேரம் 1:16 காட்டும் வேளையில் உங்களுக்கு 10:46. எங்கே அடுத்த உறவு யார் வரப்போகின்றார் என்று பார்க்கும் வேளையில் ஜெயா நீங்கள் ஆனந்தன் நீங்கள் 2வது பாடல் வந்து பாடலாம் என்று கூறிக்கொள்ளுகின்றேன்.

நாங்கள் அதை உள்ளார்ந்து கேட்டு மகிழ்வோமானால் அல்லது நெகிழ்வோமானால் அது எங்கள் இதயத்திலே அமர்ந்து எங்களுக்கு அந்த நிலை வரும் வேளையில் எங்களை அறியாமல் எங்கள் இதழோரமாக அது தவழ்ந்து செல்லும். அதுதான் இசை. அதற்காக இசை பயிற்சி, இசை ஞானி என்றெல்லாம் நாங்கள் பெயர் பெற வேண்டுமோ அல்ல அவர்களைப் போல் பெற வேண்டும் அல்ல. இசை வல்லுநர் போல, ஜாம்பவான் போல, பித்துவானாக, பூஷணங்களாக என்று அல்ல. ஒவ்வொரு உயிரினமும் இசையை இசைக்கின்றது. அழும் போதும், நகரும் பொழுதும், துன்பம் வரும்போதும், மகிழ்வு வரும் பொழுதும் அதை உணர்வோடு அந்த ஒலியை எழுப்பதும் மனித இனம், ஆறறிவு படைத்தவர்கள். அந்த வகையில் நாங்களும் எந்த நேரமும் உங்கள் மனதிலே இந்த எண்ணத்துறையிலே இந்த எத்தனையோ ஊமைகள் கூட செவி வாயிலாக பாடலை கேட்டுவிட்டு தங்கள் மொழியிலே அதை உச்சரிக்கின்றார்கள். தத்தக்க தத்தக்க என்றாவது உச்சரிக்கின்றார்கள். வாய் பேச முடியாதவர்கள் கூட இசையை ரசிக்கின்றார்கள். எத்தனை சிறந்த பாடகர்களாக கண் புலன் இழந்தோர் இருக்கின்றார்கள். இப்பொழுது எங்களை பார்க்கக்கூடிய நாங்கள் சின்ன வயதிலே நான் இருந்த காலத்தில் கூட நான் பார்த்திருக்கின்றேன். இசை வல்லுநர்களாக இருந்திருக்கின்றார்கள். அந்த இசையை நாங்கள் உள்ளார்ந்து நினைத்து அதை எடுத்து அந்த கருத்தை உணர்ந்து சொற்களை புரிந்து நாங்கள் மனதிலே பதிப்போமானால் எங்களை அறியாமல் இசை தானாக எங்களை இசைய வைக்கும். அந்த வகையிலே எங்கள் அந்த உறவுகள் வந்து பாடல்களை பாடி காட்டிக் கொண்டிருந்து எங்களை மகள வைத்து தாங்கள் மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பு உறவுகளும் மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இது முன்னிட்டு தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடாவில் நேரம் இப்பொழுது சரியாக 1:24. ஈழத் திரு நாட்டிலும் பாரத நாட்டிலும் இப்பொழுது 10:54 என்று காட்டுகின்றது அன்பு உறவுகளே. மொழியல் தமிழ் வானொலியில்

0: என்னை இள நீரின் பதமாக ஒன்று நான் தரவாகிதமாக.
1: கோடை காலத்திலே உஷ்ணம் அதிகமாக வெப்பம் அதிகமாக இருக்கும் வேளையிலே குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அங்கே அன்பு உறவுடன் தென்னை இள நீரின் பதமாக தந்து கொண்டிருக்கின்றார்கள் பாடலை. இனிமையாக குளிர்மையாக இருக்கின்றது நாங்கள் கேட்பதற்கு. அந்த வேளையிலே வலைத்தளமும் அவர்களுக்கு சிறப்பாக உதவி செய்கின்றது. வந்து தங்களால் முடிந்தவரை பாடி சென்றார்கள். குண்டு பேச்சு நீங்கள் என்ன பாடல் என்று கூறும்போது மறுபடியும் என்று கூறினீர்கள், பாடலே கூறவில்லை, முடிந்தால் நீங்கள் பதிவிலே விட்டுவிடலாம். அடுத்து அன்பு உறவு ரேவதி அவர்களை எதிர்பார்த்திருந்தேன், அவர் வெளியூர் சென்று விட்டதனால் இன்று எங்களுக்கு அவரிடம் இருந்து வருகின்ற பக்தி திருப்புகளும் இல்லை, பாடலும் பாட்டும் இல்லை என்று நான் உணர்கின்றேன். அவர் அறிவித்திருக்கின்றார் தனக்கு இன்று வர முடியாது என்று. அப்படி பலரும் பல இடையூறுகள் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது. இதையும் தாங்க வேண்டும், அதையும் தாங்க வேண்டும். இதுவும் கடந்து போகும். இனியும் எங்களுக்கு சந்தர்ப்பம் வரும் என்ற நம்பிக்கை உண்டு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் நெருங்கிவிட்டது. இன்னும் ஒரு நபர் வரலாம் அல்லது வந்து பாட வேண்டும் என்றால் பாடலாம். பாடியவர்கள் கூட இப்பொழுது ஜெயா நீங்கள் வரலாம், சாந்தி வந்து இரண்டு பாடலை தந்து விட்டார், ராணி நீங்கள் வரலாம், சந்தன்ராஜ் நீங்கள் பாடலாம், ஆனந்தன் நீங்களும் இன்னும் ஒரு பாடலை பாடலாம். முடிந்தால் இந்த இக்கட்டான நிலையிலும் இடைவெளி நேடுகின்றதே, வானொலியின் நபர்களை காணவில்லை என்று கூட நீங்கள் எண்ணி ஓடி வந்ததையும் நான் உணர்கின்றேன். எளிமையாக நீங்கள் வந்த மொழியில் தமிழ் வானொலி இன்று பாடுவோர் பாடலாம் நிகழ்வை அலங்கரித்து சென்றீர்கள். உங்களுடைய பாடல்கள் இன்று உங்களுக்கு நீர் நேரத்திலே கிடைக்கும். அந்த பாடல்கள் உங்கள் விரும்பிய பாடல்கள் இந்த வேளையில் தருகின்றேன். மீண்டும் மொழியில் தமிழ் வானொலியில் ஆடலுடன் பாடலை கேட்டு மகள் பதிலேதான் சுகம் சுகம்.

ரேவதி அவர்கள் தந்த பதவியின்படி ஒன்று தெரிகிறது என்னவென்று தெரியுமா? வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கின்றார் என்று பாடுவோர் பாடலாம் நிகழ்வு. அப்பாவிடம் ஓடி சென்று பாட வேண்டும் என்று அன்பு மகள் ரேவதி எங்கூர் நான்கு நாள் விடுமுறை நாளிலேயே அவர் குடும்பத்துடன் சென்றிருக்கின்றார். அங்கிருந்து பாட முடியாததானே, ஆனாலும் பதவியை தந்திருக்கின்றார், வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கின்றார் என்ற மகிழ்வான செய்தி எங்களுக்கு கிடைக்கின்றது, நாங்கள் நினைக்கின்றோம். அப்படி இப்பொழுது ஒரு அன்பு உறவு வருகின்றார், வந்துவிட்டு

0: அவர் வரவேண்டியவர் என்று எண்ணினேன். வந்து விட்டார். வணக்கம் வணக்கம். தானாக வந்த சந்தனமங்கள் நாகப்பன் அவர்களே வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேர வணக்கம்.
0: உங்களுக்கு இரவு நேர வணக்கம். இரண்டு வணக்கத்தை இணைத்து ஐக்கியமாகிக் கொள்வோம். இது பாடுபோர் பாடலாம் ஓடி வந்து விட்டீர். பணி முடிந்து விட்டதா?
1: வீட்டுக்கே வரல.
0: ஐயோ, பாதியிலே நிற்கிறீர்கள் போல தெரியல. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அப்படித்தான். சரி, உங்களால் முடிந்தால் பாடலாம். நீங்கள் புதிய நேரம் கிடைக்கும், நீங்கள் நன்றாக ஓய்வெடுத்து பாடுங்கள்.
1: சரியா ஒரு ரெண்டு நிமிடம் பாருங்க ஐயா. ரெண்டு நிமிடத்துல மீண்டும் பாருங்க. இரண்டே
0: நிமிடத்தில் மீண்டும் பாருங்கள். நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். நன்றி நன்றி நாகப்பன் அவர்களே. சென்று வருகிறீர்களா? சென்று வாருங்கள். நாகப்பன் அவர்களும் பணியில் இருந்துவிட்டு தன்னுடைய பாடலும் தர வேண்டும், தானும் பாட வேண்டும். இதுதான் ஆர்வம் என்று கூறுவது. தன்னுடைய திறமை தெரியாமல் இருந்தவர்களுக்கு முந்தையல் தமிழ் வானொலி கொடுத்த சந்தர்ப்பம் தங்களுடைய திறமையை வளர்த்து விட்டு இவரெல்லாம் முந்தி பாடவுங்கள் என்றால் பாட்டெல்லாம் எனக்கு சரிவராத ஐயான் ஓடுபவர். நான் அல்ல, என்னுடைய மகள் தட்டி தட்டி அவர்களை உற்சாகம் கொடுத்து கொடுத்து கொண்டு வந்து என்று பாடகர்களாக்கி இருக்கின்றார். அதை எண்ணும் பொழுது எவ்வளவு பெருமையாக இருக்கின்றது. பாருங்கள், பணி முடிந்து வீட்டுக்கும் போகாமல் பாதியிலே வந்து தனக்கேற்ற நேரத்தை ஒதுக்கி கொண்டு வருகிறேன் என்று நான் கூறினேன். நிறைவுக்கு கொண்டு வர போகின்றேன் என்ற செய்தி அவர் காதலை விழுந்த உடனே ஓடிதான் தந்து விட்டார். அன்பு மகள் ரேவதியும் அவர்களும் அப்படித்தான் அங்கிருந்து அழைத்து எங்களுக்கு பேச முடியாத நிலையிலிருந்து பதவியிலே இட்டு விட்டார். இதுதான் ஆர்வம். இவர்கள் தான் முன்னேறுவார்கள். இவர்களுக்கு வழியுண்டு. எத்தனை உறவுகள் வர இருக்கின்றீர்கள்? வந்தீர்கள், வந்து எங்கள் நிகழ்ச்சியை வந்து இணைய முடியாமல் திரும்பி சென்றவர்களுக்கு இந்த எத்தனை பேர் இருக்கின்றீர்கள்? எத்தனை நாள் அப்படி நடந்திருக்கின்றது? ஆனாலும் வருபவர்களுக்கு இடம் உண்டு என்ற நிகழ்வு. இது வாரம் ஒரு நாள் தான் இந்த நிகழ்வு மலர்கின்றது. என் உறவுகளே, உங்களுக்கு இடம் உண்டு, வாருங்கள் என்று கூறிக்கொண்டு

திலா அவர்களின் வலைத்தளம் துண்டிக்கப்பட்டாலும் மீண்டும் அவருக்கு அழைப்பு தர முடியவில்லை. ஆனால் பதவியிலே விட்டிருக்கின்றார். தனக்கு விருப்பமான பாடல் மறுபடியும் என்று கூறிவிட்டு சென்றாரே தவிர மறுபடியும் திரைப்படத்தில் நலம் பாட என்னாலும் என் வாழ்த்துக்கள் என்ற அந்த பாடலை தர வேண்டும் தாத்தா என்று எழுதியிருக்கின்றார். அன்பு ரேவதி அவர்கள் வானொலிக்கு மட்டும் தன்னுடைய செய்தியை தருவ அன்பு உறவுகளுக்கும் சேர்த்து தான் அவர் எழுதியிருக்கின்றார். அப்பா அப்பாவுக்கும் அன்பு உறவுகளுக்கும் என்றுதான் எழுதுவேன். ஏனைய உறவுகளுக்கு எவ்வளவு சகோதரத்துவத்தோடு எழுதுகின்றார். அன்பாக வந்து பாடக்கூடியவர் அவருடைய சுற்றுப்பயணம் சுற்றுலா பயணமோ அல்லது வெளிநாட்டுக்கு வெளியிடத்துக்கு சென்ற பயணம் சிறப்பாக பாதுகாப்பாக அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கின்றோம். இப்போது நாகப்பன் அவருடைய பாடலை நாங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்போம். அவர் வருவார், பாடல் தருவார் நிச்சயமாக.

0: வேண்டி அழைக்கும் பொழுது நீங்கள் விரும்பியதை பெறலாம், துணிவோடு என்று கூறும் வேளையில் நாகப்பன் அவர்கள் வந்துவிட்டார். தன்னுடைய பாடலை கொண்டு வந்து தரப்போகின்றார். வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே, வாருங்கள் உங்கள் பாடலை.
1: வணக்கம் வணக்கம் ஐயா.
0: வந்து விட்டீர்களா?
1: வீட்டுக்கு வந்து விட்டேன்.
0: தண்ணீரை நீராகாரம் எடுத்தீர்களா?
1: வந்துட்டு தான் கூப்பிடணுன்றதுக்காக.
0: இல்ல இல்ல, நீங்கள் தாராளமாக மன மனக்கிளேசம் இல்லாமல்.
1: பேருந்து
0: சதி சில வேளையில வலைத்தளம் சதி செய்கிறது என்றால் எதிர்கட்சியினுடைய சதி.
1: பொள்ளாச்சியில இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் வரும்போது கூட மழை, சரியான
0: சரியான மழை. அதான் இங்க அழைப்புகள் எல்லாம் குறைவாக இருந்தது காரணம். நல்லது.
1: இப்ப இந்த பக்கம் மழை பெய்யுது, இதா இருக்கு.
0: உங்களோட பக்கம் மழைதான்
1: வர்றதுக்கு வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சு.
0: உங்களுடைய பேருந்து நிலையத்திலிருந்து வீட்டுக்கு வர நீண்ட தூரம் எடுக்குமா இல்ல குறுகிய தூரமா?
1: ஐயா நான் கோயம்புத்தூர்ல 3 பஸ் மாறி வரணும்.
0: இல்ல இல்ல, நீங்கள் உங்கள் நான் உங்களுடைய ஊருக்கு வந்து உங்களோட வீட்டுக்கு அருகாமையில வந்து பேருந்து பட்டு இறங்கி வீட்டுக்கு வருவதற்கு இடையில பேருந்து நிலையத்துக்கும் உங்கள் வீட்டுக்கும் நீண்ட தூரமா?
1: 8 வச்சு நடந்து
0: போறதுதான். சரி சரி, நல்லது. வாழ்த்துக்கள்.
1: 2 நிமிஷம் கூட, 2 நிமிஷம் கூட ஆகாது.
0: நன்றாக சுவாசத்தை உள்வாங்கி வழிவிட்டு நல்ல ஆறுதலாக சாவகசம் முழுமையாக பாடங்கள் கேட்போம்.
1: படம் திரைப்படம் வந்து சண்டி வீரன்.
0: சண்டி வீரன் இல்லையா? கண்டு வாருங்கள்.
1: அவங்க உங்களுக்கு ஒரு ட்ரேட் மார்க். திரைப்படம் பாடல் ஆசிரியர் வந்து ஏகாதசி. படம் சண்டி வீரன்.
0: சண்டி வீரன் எங்கே?
1: ஒப்பாணி கண்ணால என்ன ஒத்தோட பொன்னாளே, உச்சாணி கொம்பேத்தி என்ன உட்கார வச்சானே, ஒரு நெல்லுக்குள் என்ன ஒளிய வச்ச உமியா உசுர பறக்க வச்ச, ஒரு நெல்லுக்குள் என்ன ஒளிய வச்ச உமியா உசுர பறக்க வச்ச, சிரிக்கிறேனே சிதையிறேனே உன்னோட நினப்பால, ஒத்தானி கண்ணால என்ன கொத்தோட பொன்னானே, உச்சாணி கொம்பே தீ என்ன உட்கார வச்சானே, நடக்கியும் நானும் ஒன்னு சேர நெந்துக்கிட்டேன் சாமி கிட்ட, நம்ம கனவை சேர்த்து செலவழிக்க சொல்லி வச்ச மனசு கிட்ட, அடனியும் நானும் ஒன்னு சேர நெந்துக்கிட்டேன் சாமி கிட்ட, நம்ம கனவை சேர்த்து செலவழிக்க சொல்லி வச்ச மனசு கிட்ட, ஒன்னு மூச்சு முட்ட காதலிச்ச நானும் தூங்காம என் புத்தி எல்லாம் பேதலிச்சு கிடக்கிறேனே மிதக்கிறேனே உம்பேற மறக்காம, ஒத்தானி கண்ணால என்ன கொத்தோட பொன்னானே, உச்சாணி கொம்பே தீ என்ன உட்கார வச்சானே, ஒரு கோடி சென்மோ ஒன்னு சேர்ந்து வாழனு மண்மேல, ஓ மூச்சு காத்து நெஞ்ச தொட்டு போகுது பூ போல, ஒரு கோடி ஜென்மம் ஒன்னு சேர்ந்து வாழணும் மண் மேல, மூச்சு காத்து நெஞ்ச தொட்டு போகுது பூ போல, ஒரு கடுகு எண்ணெயும் போல காதல் ஜோடி இல்லை அடி, ரெண்டு ஒன்னா சேரும் நேரம் வந்தா ஒன்னு குதிக்கும் ஒன்னு வெடிக்கும் காதல் இது தாண்டி, கொத்தாணி கண்ணால என்ன கொத்தோட கொன்னானே, உச்சாணி கொம்பத்தி என்ன உட்கார வச்சானே, ஒரு நெல்லுக்குள் என்ன ஒளிய வச்ச உமியா உசுர பறக்க வச்ச, ஒரு நெல்லுக்குள் என்ன ஒளிய வச்ச உமியா உசுர பறக்க வச்ச தானி கொண்டால என்ன கூட கொண்டானே. நன்றியா.
0: என்னையா என்னையா அருமையான ஒரு பாடலை பாடியிருக்கிறேன். ஏகாதசி அவர்களுக்கு நான் ஒரு தொலைபேசி அழைப்பு கொடுக்கத்தான் வேண்டும். கொத்தானி கண்ணால என்ன மாதிரி செய்திருக்காரு. எங்களுக்கு எல்லாம் சாதாரண கண்ணையா, எங்கிட்ட அப்படி கண்ணு இல்ல, இருந்திருந்த நாங்களும் உச்சாணிக்கொண்டிருக்கலாம் தான். என்ன ஒண்ணு
1: இல்ல இதுலயா, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வீட்டுல வடச்சட்டியை வச்சு எண்ணெயை வச்சு கடுகு வந்து தாளிக்கிறதான் பாத்துருக்கிறேன்.
0: ஆமா,
1: இவரு அந்த கடுகு வெடிக்கிறத காதலுக்கு ஒரு இதா சொல்றாருங்க.
0: அது அது மட்டும் இல்லையா, அந்த உமி பறக்கிறத உசுரா பறக்க உசுரா உமியா பறக்க போட்டுட்டாங்க குத்தாணி கண்ணாது இல்லையா. என்னவென்றால் நாகப்பன் உங்களுடைய பாடல்லே ஒரு அழகு, உங்களுடைய ஒரு சிறப்பு என்னவென்றால் இந்த புதிய பாடல்கள் எல்லாம் வரும்பொழுது நல்ல கருத்துள்ள பாடல்கள் நல்ல வரிகளை கொடுத்தாலும் இந்த இசையமைப்பாளர்கள் தங்களுடைய இசைக்கருவிகளினால் அந்த சொற்களை நாங்கள் கேட்கும் வகையிலே முழுங்கி விடுவார்கள். அது நாங்கள் சரியாக அந்த உச்சரிவு கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்றோம். ஆனால் உங்களுடைய இசை இல்லாமல் தனியாக நீங்கள் அந்த சொற்களை தெளிவாக வந்து பாடி எங்களுக்கு கருத்துக்களை அப்படியே புரியக்கூடிய வகையில் வைக்கிறீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றாக
1: அந்த பாட்டு பாடுறவங்க வந்து வேற மொழிக்காரங்க பாடும்போது வந்து சொல்ல வந்து சரியா உச்சரிக்க மாட்டாங்க.
0: அது மட்டுமில்ல, அவங்களுக்கு அந்த எதுக முனையும் தெரியாது, எங்க ஏற்றி இறக்கணும் அந்த அழுத்தங்கள் சரியா தெரியாது. எங்களையாக்கள் பாடுவதாக இருந்தால் நல்ல அழகாக உள்வாங்கி உங்களையே பாட விட்டுருக்கலாம் போல. இது என்ன சிறப்பா பாடியிருந்தீங்க, வாழ்த்துக்கள் நாகப்பன் உங்களுக்கு. நாகப்பன் அங்கே என்ன பாடல் வேண்டும், எனக்கு என்ன பாடல் வேண்டும், எங்கே அந்த முதல்வரிய பாடுங்கள், அதெல்லாம் நமக்கு சரி வராது ஐயா என்று ஓடின நாகப்பன் என்று முழுமையாக வந்து விமர்சனத்தோட பாடல் தருகின்றார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
1: கொரோனாக்கு முன்னாடி ஐயா, இது கொரோனாக்கு பின்னாடி.
0: அது கோனா மூனா, இது கோனா பீனா, அப்படித்தான சிலவுல. இந்த கொரோனா வந்து உங்களை திருத்தி இருக்கலாம், கொரோனாக்கு உங்களை மறவுல. இனிமையான பாடல், இனிமையான பண்ண என்ன பாடல் தர வேண்டும் உங்களுக்கு. நான் காத்தலையில
1: எனக்கு
0: நேர்விழுப்பத்திலே
1: அந்த இது என்ன படம், அந்த ரூபாய், ரூபாய் திரைப்படம்
0: அந்த பாடல் வேணுமா?
1: ஆமா, அதுல வந்து ஓம் பேர சொல்லத்தான் ஆசா
0: மொழிக்காரர்கள் அங்க ஒரு சில இருக்கிறார்கள். ஐயோ அவர்களை மூக்கால பாடுவார்கள், ஐயோ அது என்ன என்ன செய்ய.
1: நிறைய நிறைய நிறைய பாட்டு வந்து அந்த சொல்ல வந்து என்னாலையும் புரிஞ்சுக்க முடியறது இல்ல ஐயா.
0: அதுக்குள்ள இத்தனை சிறந்த பாடகர்கள் இருக்கும் இந்த தென்னகத்து திரைப்பட துறையில இப்ப ஒரு சில நடிகர்கள் பாட பழகிட்டார்கள். அதாவது அடுத்தது வாய் திறந்து வசனம் பேச மாட்டார்கள், அவர்கள் பேசுவது என்னன்னு தெரியாது, டப்பிங் கொடுத்துட்டு போறாங்க, அவர்கள் பாடுகிறார்கள். அது மட்டுமே அவர்கள் பாட்டு எழுதுகிறார்களாம். யாரோ எழுத காத்த கொடுத்து வாங்கி போட்டு என்னுடைய பாடலு தம்பட்டம் அடிக்கிறார்கள். என்ன செய்யலாம், இதெல்லாம் இதுவும் கடந்து
1: போகும். சொல்லுவோம் பாடுறதுக்கு முன்னாடி இந்த நடிகர்கள்
0: பேருக்காக பேருக்காக வேறு வழியால பெயர் எடுக்க முடியாது. நடிப்பிலே அப்படித்தானே, இந்த ரெண்டு மூணு பாடல்கள் வந்தது அங்க அந்த ரெக்கார்ட் பண்ற சீனையே ஒரு படமா காட்சியில ஒரு அஞ்சு நிமிஷம் அவர்கள் ஓட்டி விடுவார்கள். பிடித்து பேர் வந்துவிடும். இப்படித்தான் இப்போது செய்கிறார்கள். இனிமையான பாடல்.
1: இப்ப இப்ப ஒரு பாட்டு வந்திருக்கு ஐயா, புஷ்பா படம், சாமி சாமி வருது இல்ல.
0: ஆமா,
1: அது முடிஞ்சு இப்ப ராஜலட்சுமி அம்மா பாடுனது
0: சம்பவம். ஒரு பேரும் சாரா சாரா என்ற பாடல் அதுவா
1: இல்ல, சான்றுகள், சான்றுகள்னு ஒரு திரைப்படம்.
0: ஓ, அதுல பாடுறா.
1: அதுல நான் புதுசா பிறந்து வந்த மந்திர பெட்டி
0: அடி அப்பா,
1: மேனி பல பழக்கம் ஜந்தன கட்டி,
0: ஜந்தன கட்டி தானப்பா. அப்படி சாக்கியனாரு அந்த பாட்டு. நான்
1: அட்டகாசமான பாடல் இல்ல, அந்த பாட்டு வேணாலும் நாளைக்கு போட்டுருங்க ஐயா, அந்த பாட்டு வேணா நாளைக்கு போட்டுருங்க.
0: என்ன என்ன பாடல்?
1: திரைப்படத்தின் பெயர் வந்து சான்றிதழ், சான்றிதழ்.
0: சான்றிதழ் திரைப்படத்தை பாடலாம்.
1: சான்றிதழ்னு போட்டா வராது, நீங்க மந்திரப்பெட்டின்னு போட்டா தான் வரும்.
0: மந்திரப்பெட்டி என்ன பாடல் தான் பெறுவாரு,
1: மந்திரப்பெட்டி சாங்.
0: இந்த நேரத்தில் நான் கலைச்செல்வியை நினைக்கின்றேன். கலைச்செல்வி இருந்திருந்தாலும் திரைப்படத்துறைக்கு சென்றிருந்தாலும் நல்ல பாடல்களை தந்திருப்பார் இல்லையா? அவருக்கு நாங்களும் எங்களுக்கு தெரிந்த இயக்குனர் ரெண்டு மூன்று பேருடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருந்தோம். காலம் பறித்து விட்டது எங்களிடம் இருந்தவரை. இந்த பாடி பாடுங்கள் என்ற உடனே பாடுவோம், பாடி முடிய அப்பா என்று அந்த அந்த பாடல் முடிஞ்சே அப்பா என்ற பதத்தை சேர்த்து விடுவார் அவர் இல்லையா, அம்மா என்று பாடுவார். கேட்ட உடனே அம்மா அப்பா வந்து சரி
1: கலைச்செல்வி வந்தா தினசரி பாடுவார் பாடலாம் தானே.
0: ஆமா, ஒரே பாட்டுக்கார வந்து இருந்தா பாடிக்கொண்டு
1: ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்ல எல்லா நாளும் பாடலாம்.
0: கலை எனக்கு கிராமிய பாடல இங்க டாக்டர் இல்லவா, அதுலயும் டாக்டர் பட்டம் பெற்றவர் அல்லவா, கட்டிக்காரி கட்டிக்காரி. இப்ப இனிமொழி பாடலுக்கு இடம் தர வேண்டுமா ஜெயா, நீங்கள் மீண்டும் அழைச்சிருந்தீர்கள் பாட வேண்டுமா, நான் ஒரு கொஞ்ச நேரம் கூட்டி நாங்கள் இந்த நிகழ்ச்சியை கொண்டு போகலாம், பிரச்சனை இல்லை. நான் அப்புறம் இன்னொரு பாட்டு கிடம் இருக்கலாம்,
1: அவங்க அவங்க அழைத்தாங்கன்னா நான் விட விட பெற்றுக் கொள்கிறேன்
0: ஐயா. ஒரு ஒன்றுதானா சந்தனப்பட்டி இருக்க பாடு,
1: ரெண்டு வாரத்துக்குள்ளே நான் அந்த பாட்டை நான் பாடிடுவேன்
0: பாடிட்டு. சரி வாரத்துக்கள் ஐயா,
1: பாடுற மாதிரி தான் இருக்கு, அது பாடுற மாதிரி தான் இருக்கு.
0: அப்படியா, பணியோட இருந்து சிரமங்களின்
1: ஆடியோல கேக்குறதுக்கு நல்லா இருக்கு ஐயா, வீடியோல பாத்துட்டு நீங்க நிலம் திட்டுனா நான் பொறுப்பு இல்ல.
0: இல்ல இல்ல, அது வீடியோ இப்பொழுது இல்ல காட்சியில இல்ல தானே, இப்பொழுது அங்கே சும்மா பாட்டுல போடுறது
1: பாட்டு காட்சியோட தான் வருது இந்த பாட்டு.
0: அப்ப இன்னொரு பாடல் ஒன்று பாடு சார, சாரோ ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிற ஒரு பாடல் ஒன்று, சாரப்பாம்போ சாரப்பாம்புன்ற ஒரு பாடல் உண்டு, அது என்ன தனிப்பாடலா அல்பம் பாடல, அது என்ன திரைப்படம் என்று கண்டுபிடிக்கிற கடுமையா இருக்கின்ற பாடி இருக்கின்றார் சாரப்பாம்பு சாரப்பாம்பு இது ஒன்று பாடல்.
1: இது இப்பதான் இப்ப லேட்டஸ்ட் இந்த வாரம் தான் வந்திருக்குது சான்றிதழ் திரைப்படம், அது வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ஒரு ஒரு பாட்டு மட்டும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அந்த பாட்டு பயங்கர ஹிட்.
0: அந்த பாட்டு
1: நல்லா இருக்கு,
0: நான் சொன்ன பாட்டு திரைப்படமும் என்ன திரைப்படம் கண்டுபிடிக்கிறது கடினமா இருக்கு, ஆல்பமும் கண்டுபிடிக்கிறது கடுமையா இருக்கு, ஆனா பாடி முடித்து விட்டது பாட்டு படி ஆகிவிட்டது. சாரப்பாம்பு சாரப்பாம்பு அப்படி இருந்தாலும் ஒரு பாடல் உண்டு,
1: அது கேள்விப்பட்ட மாதிரி இல்ல. இது வந்து இப்பதான் இந்த வாரம், இந்த வாரம் புதன்கிழமை ரிலீஸ் ஆச்சு, அது நிறைய தடவை கேட்டாச்சு, நல்லா இருக்கு
0: பாட்டு. எங்கள் காற்றுவேல கொண்டு வந்து வெளியீடு செய்ய வேண்டும் நீங்கள், புதிய பாடல்களுடைய வெளியீட்டாளர் நீங்கள் தானே, உங்களுக்கு தானே அந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது, கொண்டு வந்து தாருங்கள் உங்களுக்கு. நன்றி நாக பணிபுலர் சிரமத்தின் மத்தியிலும் பணி முடிந்து ஓடி வந்து வீட்டுக்கு வந்து தண்ணி கூட குடிக்காமல் பாடலை பாட வேண்டும் என்று இனிமையா கொத்தானே கண்ணாலே என்று பாடி. நாங்கள் இப்ப என்ன கண்ணை போய் நான் கண்ணாடியில பாக்கிறோம், எனக்கும் கொத்தானே கண்ணு இருக்கான்னு பாக்க போறோம், உங்களுக்கு இருக்கா?
1: எனக்கெல்லாம் கண்ணு கொத்தானி கண்ணு இருக்கு.
0: இனிமேல் விளக்கம் வேண்டாம். நன்றி நாகப்பன் அவர்களே, இணைந்து சிறப்பித்தவங்க நன்றி. அடுத்து ஜெயா வருகின்றால் அழைத்து விடுகின்றது அவளை. நன்றி ஐயா,
1: நன்றி நன்றி நன்றி ஐயா, மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம் கொண்டு பேத்தி, பேத்தி இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டதம்மா, அழைக்க வேண்டும் ஜெயா, நீங்கள் வந்தீர்கள் பெற வேண்டும். இது முன்னே நம்ம வாரடி 24 மணி நேரம் சமச்சபை அன்பு உறவுகளுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைப்பது அரிதாக இருக்கின்றது. எங்களோடு இணைந்து கொள்வதற்கு இணைந்து விட்டால் அவர்களுக்கு வெற்றி தான், அந்த இணைவதற்கு சில தடைகள் இருக்கின்றது என்பதை எனக்கு நன்றாக தெரிகின்றது. எங்கே ஓடி வர வேண்டும்,

0: எனவே அடுத்த உறவாக வர இருக்கின்றார் எங்களுடைய ஜெயா அவர்கள் வந்து விட்டார் என்னோடு எங்கள் காற்றலையில் இணைந்து. வணக்கம் பேத்தி, வணக்கம் குண்டு பேத்தி. எங்கே என்னோட தானே வணக்கம் சொன்னீர்களா? அங்க சொன்னீர்களா பேத்தி? வணக்கம் வணக்கம் வந்து விட்டால் என் பேத்தி. எங்க என்ன பாடல் அம்மா அடுத்த பாடல் பாட போகிறீர்கள்?
1: அடுத்த பாடல் உங்க நினைச்சுக்கா.
0: எங்கே பாடங்கள் கேட்போம்
1: நினைக்கலையோ
0: தாத்தா நினைந்து பாட போகிறீங்க, பாடங்கள் கேட்போம்.

0: நன்றி தாத்தா.
1: நாங்கள் தான் நன்றி கூறணும். இனிமையான பாடல், நன்றாக பாடியிருக்கால் என்னுடைய பேத்தி. சொற்கள் வந்து தெளிவாக வந்தது என்று அந்த பாடல் நன்றாக இருந்தது. ஒவ்வொரு சொற்களும் அந்த உச்சரிப்புகள் எல்லாம் நன்றாக பாடுகின்றீர்கள் பேத்தி. நல்ல குரலாக இருக்கின்றது, சிறப்பான பாடல். அப்படியா? சரி, அப்ப அடுத்து இப்பொழுதுலேருந்து அடுத்த வாரத்துக்கு ரெண்டு பாட்டை தெரிவு செய்து போடணும். தெரிவு செய்து பாடி பாடி பாடிக்கொண்டு வந்து இப்ப நன்றா இருக்கின்றது. வளர்ச்சிகள் நல்ல வளர்ச்சிகள் இருக்கின்றது, தெளிவாக இருக்கின்றது. மீண்டும் மீண்டும் பாட வேண்டும். இந்த காற்றலை ரெண்டு பாடலை தந்து சிறப்பித்தவங்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி அம்மா, நன்றா இருந்தது. சிறப்பான பாட குரல், நல்ல குரல், நல்ல நல்ல குரல் உங்களுக்கு. இனிமை இனிமை எல்லோரும் வந்து பாடிய வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். இது மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. என் செல்வங்கள் வந்து பாடிக்கொண்டு கேட்பதை இணைக்க எனக்கு மகிழ்வாக இருக்கிறது. இன்னும் வர வேண்டியவர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் வருவதில்லை. என்ன காரணமும் தெரியவில்லை. சிங்கக்குட்டி இன்று வரவில்லை, என்னவோ தெரியவில்லை. சரி, இனிமையாக சாந்தி அவர்கள் ஆரம்பித்து வைத்த விடுமுறை பாடுவோர் பாடலாமை. தொடர்ந்து கிருஷ்ணன், மீண்டும் ஆனந்தன், சந்தன்ராஜ், ராணி, ஜெயா, நாகப்பன் இவர்கள் வந்து இனிமையாக பாடி நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் போதிலே ஒவ்வொருவர் இரு பாடல்களும் பாடக்கூடிய சந்தர்ப்பம் அவர்கள் கிடைத்திருந்தது. வர முடியவில்லை என்று சிறப்பிக்க வேண்டும். 3 இசையை இழந்து விட்டு 2 பாடல்கள் ஒரு திருப்புகள் என்று தரும் ரேவதி அவர்கள் கூட தன்னுடைய வரவை பெற முடியவில்லை என்று எனக்கும் என்னுடைய உறவுகளுக்கும் சேர்த்து அனுப்பியிருந்தார். மற்றவர்களும் தங்களுடைய நிலைமைகளை இங்கே அறிவித்திருந்த வேளையிலே அவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை வந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வேறு ஆனந்தன் மீண்டும் ஒரு பாடலுக்கு வருகின்றாரா தெரியவில்லை. அவரும் வந்த 2 பாடல்களாக ஒருவருக்கும் வந்ததாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு சில வினாடி நேரம் பார்த்துவிட்டு நிகழ்ச்சியின் வரவுக்கு கொண்டு வருவோம்.

என்னுடைய இந்த நிகழ்வு, நான் பிரசன்னமாக இருக்கும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வு இதற்கு முன்பும் வந்திருக்கின்றேன். ஆனால் இன்னும் மகள் வந்து செய்யும் பொழுது நிறைய உல்லாசமாக உற்சாகமாக சரளமாக பேசி மகிழ்ந்தெல்லாம் ஆடி நீங்கள் சேர்ந்திருந்து பாடி எல்லாம் குதூகலிப்பீர்கள். என்னுடைய நிகழ்வு தனியே ஒவ்வொருவருக்கு மட்டும் நான் நில நிகழ்ச்சியில் வந்து பாடுவதற்கு சரியான சந்தர்ப்பத்தை கொடுத்து அவர்களை பாடி முடிக்க வேண்டும் என்று பொறுத்துக் கொள்வேன். இனிமையாக வந்து பாடும் வேளையில் இப்பொழுது இந்த காலகட்டத்தில் வந்து பாடியவர்கள் ஒவ்வொரு வளர்ச்சியும் என்னால் அறிய முடிகின்றது, சிறப்பாக இருக்கின்றது. வளர்ந்து கொண்டு வருகின்றீர்கள், அதை எண்ணும் பொழுது எனக்கு மனம் பூரிப்பாக இருக்கின்றது. நீங்கள் இப்பொழுது சென்ற இடங்களில் ஒரு விழாக்களுக்கு சென்றால் கூட ஒரு பாட்டு நிகழ்ச்சி நடக்கும், அதில் ஒரு பாட்டு பாடுங்கள் என்றால் துணிந்து சென்று நீங்கள் பாடலாம். அந்த அளவுக்கு வல்லமை வந்துவிட்டது. அதாவது வந்து முதலில் அந்த சபை கோளை என்று ஒன்று இருக்கின்றது, அந்த கூச்சங்கள் தடுமாற்றங்கள் பதகளிப்புகள் எல்லாம் இருக்கின்றது, அது ஒன்றும் இப்பொழுது இல்லை. உங்களுக்கு அது ஒன்றும் இல்லாமல் சாதாரணமாக பேசுவதில் சாதாரணமாக ஒரு பாட்டை பாடுவேன். ஏனென்றால் நாள் முழுக்க நீங்கள் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை தவிர்த்த ஏனைய நேரங்களிலும் நீங்கள் உச்சரிக்கின்றீர்கள், உங்களை பாட்டிலே உச்சரிக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரிகின்றது. நீங்களாகவே உச்சரித்து அந்த பாடத்தை திருப்பி ஒரு தடவை கேட்டு அந்த இடத்துல எப்படி உயர்ந்தது, எங்கே பதிந்தது, எங்கே அழுத்தி வருகின்றது, எந்த கருத்தை நான் எடுத்து வெளிப்படையாக கொண்டு வர வேண்டும் என்ற எல்லாத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுகிறீர்கள். இதை செல்ஃப் மோட்டிவேஷன் என்ற ஆங்கிலத்தில் கூறுவார்கள். அந்த ஊக்கங்களிலேயும் முயற்சியும் பல உண்டு. அதிலே கல்வி உளவியலே கூறப்படுகிற தன் நெடுப்பு ஊக்கம், தானாக தன்னை உயர்த்தி கொள்வது, இது எல்லோருக்கும் இருக்க வேண்டிய ஒரு பண்பு, ஒரு பழக்கம். இந்த ஊக்கம் உங்களிடம் இருக்கும் என்றால் உங்களை யாரும் தள்ளிவிட முடியும், நீங்களா முன்னேறி வருவீர்கள். உங்களையே நீங்கள் ஊக்கப்படுத்திக் கொள்வது, அது அடுத்து தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்பிடன்ஸ், உங்களோட நல்ல தன்னம்பிக்கை. நான் இந்த பாடலை பாடுவேன் என்ற துணிவு அந்த நம்பிக்கையோடு வந்து பாடுகிறேன். அதற்கு நீங்கள் எடுத்த அறுப்பில் வந்து நான் முந்தி பாடினேன் தானே, இன்னொரு பாடி பார்ப்போம் என்று வராமல் இந்த பாடலை நான் பாட வேண்டும் என்று நீங்கள் தயாரித்து கொண்டு வருகின்ற உங்களை தயாரித்து அந்த பாடலை கொண்டு வந்து பாடுவது வெற்றியாக வருகின்றது, சிறப்பாக இருக்கின்றது. என் அன்பு உறவுகளே, என்னுடைய ஆசைகளும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம் என்று எண்ணுகிறேன். உங்களுக்கு நேரம் 1:23 காட்டிவிட்டது, எங்களுக்கு 1:54 பாடல் ஒன்றை தருகின்றேன். அந்த பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகின்றேன். கேட்போமா இந்த பாடலை?

பதம் மக மக மக மக.

இந்த கலகலப்பான கைதட்டலோடு இசையும் தட்டி கொடுத்தது எல்லாம் அவர்களுக்கு இந்த பாடலை பாடியவருக்கு மட்டுமல்ல, இன்று வந்து எங்கள் காற்றலையில் பாடிய உங்கள் அனைவருக்கும் இந்த வாழ்த்துக்களும் கைதட்டலும் கிடைக்கும். அங்கே கூறின கருத்துக்கள் நான் முன்பு கூறியதான் இந்த பாடலையும் கூறினேன். உள்வாங்க வேண்டும் ஒவ்வொன்றையும், இதொன்றும் பெரிய விடயம் இல்லை என்று கூறியிருந்தேன். சுருக்கமாக கூறி இந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கு நன்றியை கூறி காலை நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணிக்கொண்டு இன்றைய நிகழ்வுக்கு வந்து இணைந்தே சிறப்பித்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு காற்றியலை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெற்றது இன்றைய பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி. அன்பு உறவுகளே,

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி என் தாய் தமிழே உனை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலை இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு சொல் எடுத்து பாடுவோம் என்று கதம்பத்திலே என்று வந்திருக்கும் நான் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு அழைத்து இணைந்து சொல் எடுத்து பாடுவோம் அன்பு உறவுகளே. கடந்த வாரம் நாங்கள் சொல் எடுத்து பாடிய போலே 100 பாடல்களுக்கு மேல் வந்து சேர்ந்தது. அதே போன்று இன்றும் எத்தனை பாடல் கொண்டு வருகின்றீர்கள் என்று எண்ணும் வேளையில் 2021 ஆண்டு 6 மாதம் 10 நாள் வியாழக்கிழமை காற்றலையில் வந்திருக்கும் நான் கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சிக்கு நேரம் 12:15 நண்பகல் நல்ல சூரிய வெளிச்சத்தோடு நல்ல பளிச்சென்று வெளிச்சமாக இருக்கின்றது. காற்றலையும் சிறப்பாக இருக்கின்றது. கனடாவின் காலநிலை என்று மிகவும் ஒரு உன்னதமான வெப்பநிலையாக இருக்கின்றது. ஆனால் வெளியே சென்றதை அனுபவிக்காமல் எல்லோரும் வீட்டிலே பாதுகாப்போடு இருக்கின்றார்கள். கொரோனாவின் தாக்கம், அதாவது நுண்ணியின் தாக்கம் சற்று குறைவாக இருக்கின்றன வெளிப்படும் வேளையில் அறியும் வேளையிலே எங்கள் பகுதி, நாங்கள் இருக்கும் இந்த பகுதியிலே அநேகமானவர்கள் பாதுகாப்பு நடவடிக்கையை கடைபிடித்துக் கொண்டு தடுப்பு ஊசிகள் தடுப்பு மருந்தையும் ஏற்றிக்கொண்டு வயதானவர்கள் வயது வந்தவர்கள் விரும்பி அவர்கள் தங்கள் தற்பாதுகாப்புக்காக பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே தாக்கம் குறைவாக இருக்கின்றதோ நல்ல செய்தி கிடைத்திருக்கின்றது. ஆனால் இவர்களுடைய திட்டப்படி கூறுகிறார்கள், இந்த வருடம் வரும் 10ஆம் மாசத்தோடு அதாவது 9ஆம் மாசத்திலிருந்து கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும், 80% கட்டுப்படுத்தி விடுவோம் என்று ஒரு புள்ளி விவரம் கூறுகின்றார்கள். நல்ல செய்தியாக இருக்கின்றது. ஆனால் இவர்கள் என்ன மருந்தை தந்தாலும், தடுப்பு மருந்தை கொடுத்தாலும் மக்கள் தங்களுடைய சொந்த சுய பாதுகாப்பிலேதான் பாதுகாப்பாக இருக்கின்றார்கள் என்பது கணிப்பீடுகள் கூறுகின்றது. சொந்தமாக தங்களுடைய சுய புத்தியின்படி இதை உணர்ந்து தங்களை தாங்கள் பாதுகாத்துக் கொண்டு உணவு கட்டுப்பாடு முக்கியமாக அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு உல்லாசம் சல்லாபம் கேளிக்கைகள் விடுதிகள் மதுபோதைகள் இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். தங்களை தாங்களே கட்டுப்பாடாக வைத்திருப்பதால் அரசாங்கத்துக்கு சுலபமாக இருக்க அவர்களும் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அரசாங்கம் அப்படி இருப்பவர்களுக்கு தானே வாழ்க்கைக்கு வசதியையும் செய்து கொடுப்பார்கள். அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று பலாத்காரமாக யாரும் இங்கே நிற்பதில்லை, நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஒரு தனி மனித சுதந்திரம் தேசிய அடிப்படையிலே மனித நேயத்தின் அடிப்படையிலே நடந்து கொள்ளும் ஒரு புண்ணிய பூமி இந்த கனடா பூமி. அதில் தில்லுமுள்ளுகளை செய்து முரண்பாடுகளை ஏற்படுத்திக் கொண்டு போவர்கள் நீடித்து வாழ மாட்டார்கள், விடமாட்டார்கள். இங்கே உள்ள சட்டங்கள் அப்படியான இறுக்கமான சட்டங்கள் இருக்கின்றது. இந்த நுண்ணி வந்த காலத்திலே இவ்வளவு தார்மீக உணர்வோடு மனித நேய உணர்வோடு அவர்கள் ஒவ்வொருவருடைய ஜீவனோபாயத்துக்கும் வசதிகள் செய்து கொடுத்திருக்கின்றார்கள். முடிந்தால் நீங்கள் தொழில் வாய்ப்பு இருந்தால் செல்லுங்கள், செல்லாது விட்டால் உங்களால் முடியாது விட்டால் அவர்களுக்கு அறிவித்த போது அவர்களும் மாச வருமானத்தை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். வைத்திய ஆலோசனைகள் வைத்திய உதவிகள் எல்லாம் கிடைக்கின்றது. ஆனால் மக்கள் அதை வித்தியாசமான பிழையான வழியிலே பயன்படுத்தாமல் இருந்தால் பெருந்தன் அதை செய்திருக்கின்றார்கள். ஒரு சிலர் வேலையை செய்து கொண்டு வேலை செய்யவில்லை என்று பணம் பெற்றிருக்கின்றார்கள். அவர்களிடம் ஒரு 2 மாதத்துக்குள்ள திருப்பி அறவிடக்கூடிய நிலையிலே அந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். அந்த வகையில் இப்பொழுது செப்டம்பர் மாதம் என்று கூறுகின்றார்கள். அத்துடன் 80% குறைந்துவிடும் என்று கூறுகின்றார்கள். என்றால் இவ்வளவு ஒரு நம்பிக்கையான செய்தியாக இருக்கின்றது கனடாவிலே. ஆனால் அதற்கு முதல் நான் முதற்க நன்றி சொல்வது அரசாங்கத்துக்கு அல்ல, இறைவனுக்கும் அல்ல, இந்த மக்களுக்கு முதலில் நன்றி கூறுகிறேன் மக்களுக்கு. என்றால் இந்த சமூக இடைவெளி, பாதுகாப்பு கவசங்கள், கையுறைகள், சுத்தம் இவற்றையெல்லாம் பேணுவது இந்த மக்கள் தங்களைத்தான் திரும்பி பார்ப்பார்கள். தங்களுடைய பழக்க வழக்கங்கள் பண்பாடுகளை அவர்கள் பார்க்கின்றார்கள். கிட்ட பேசுவது வாய் மூடாமல் எச்சில் பறக்க பேசுவது, கண்ட இடத்தில் பொது இடங்களில் தும்முதல், பொது இடங்களில் துப்புதல் எல்லாம் எங்கள் மக்கள் தான் செய்யும். ஆனால் அதெல்லாம் ஒரு குற்றமாக கணிக்கப்படுகின்றன, அப்படி நாங்கள் செய்ய முடியாது.
இருப்பினும் இந்த கொரோனாவுக்கு இந்த பேதமில்லை தானே, வேறுபாடு இல்லாமல் எல்லோரையும் பாதிக்கத்தான் பார்த்ததான். அவரோடு போட்டியிடுகிறார்கள் மக்கள், தங்களுடைய மன உறுதியோடு இருக்கின்றார்கள். தேடி சென்று தங்களுடைய தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ளுகின்றார்கள், தேடி சென்று தான் உணவு வகையில் மிகவும் கவனமாக இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு கவலை என்னவென்றால், அந்த எங்கள் நாடுகளைப் போல் இயற்கை வளம் இங்கு இல்லை, அதாவது உணவை பொறுத்தவரையில் இருக்கின்றது. அந்த இந்த நாட்டு கலாச்சார பண்பாடுகளின் படி உண்ணுகின்ற உணவுகள் இப்ப இங்கே ஒரு சிலருக்கு உருளைக்கிழங்கு ஒரு பிரதானமான உணவாக இருக்கின்றது, ஒரு சிலருக்கு சோளன் ஒரு பிரதானமான உணவாக இருக்கின்றது, சிலருக்கு மரக்கறி இலைக்கறி வகைகள் அப்படியே இருக்கின்றது. ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை, எங்களுக்கு பிரதானமான உணவு சோறு தானே, சோறு கறி மரக்கறி அப்படித்தான். இங்கே அது இயற்கை வளம் இருக்கின்றது, அவர்களுக்குரிய வளத்திலே இருக்கும் மிருகங்கள் இறைச்சிகள் பால்கள் எல்லாம் இயற்கையாக கிடைக்கின்றது. அதனால் மக்கள் வலு கட்டுப்பாடாக தங்களுடைய நான் ருசியை கூட மாற்றி வைத்துக் கொண்டு தங்களுடைய சொந்த முயற்சியிலே இருக்கின்றார்கள். சுகாதார முறைப்படி அது வழக்கமாகவே அவர்கள் சுகாதார முறைப்படிதான் வாழுவார்கள். எங்கு சென்றாலும் சுகாதாரம் நெறிமுறை கடைபிடிக்கப்படும் நாடுகள் இந்த நாடுகள், வெளி மேல நாடுகள். புகைப்பிடித்தல் எல்லாம் எவ்வளவோ கட்டுப்படுத்தி விட்டார்கள், பொது இடங்களை காண முடியாது நாங்கள். அப்படியெல்லாம் கட்டுப்பாடுகள், அதை மக்கள் தாங்களாக உணர்ந்து கடைபிடிப்பதனால் இந்த நுண்ணியினுடைய தாக்கத்தை எதிர்க்கின்றார்கள், விரட்டுகின்றார்கள் என்றுதான் கொள்ள வேண்டும். மனதிலே உறுதி இருக்க வேண்டும், நம்பிக்கை இருக்க வேண்டும், துணிவு இருக்க வேண்டும் எங்களுக்கு. இரண்டாவது, ஒருவரை பார்த்து ஒருவர் பிரதி பண்ணக்கூடாது. அதுதான் இந்த மனித சமுதாயத்திலே உள்ள ஒரு பலவீனம். என்னவென்றால், தன்னிலே உள்ள திறமையும் தங்களுடைய வீட்டிலே உள்ள சிறப்பையும் உணராமல் அடுத்த வீட்டுக்காரரை பார்த்து அவர் அப்படி போகின்றார், இவர் இப்படி செய்துள்ளார், அவரை போல் நான் வர வேண்டும் என்ற பிரதி பண்ணுதல். அதனால் தான் இவ்வளவு வீழ்ச்சிகளை நாங்கள் கண்டிருக்கின்றோம். தன்னிச்சையாக தன் சுயபுத்தியாலே தன்னுடைய காலையிலே நடந்து பழக வேண்டும். அன்ன நடை நடக்க போய் தன் நடையும் கிட்டதாம், காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் மெதுவாக தன் பொண்ணு பொல்லா சிறகை விரித்தாடினால் போலுமே ஒரு பழமொழி உண்டு. அவற்றை தனக்கு தெரியாத நன்றாக மற்றவரை பார்த்து பின்பற்றுவது, அவரும் தெரியாமல் தான் செய்திருப்பார், அது அறிவுப்புள்ளியோடு தெரியாது, இவர்களுக்கு அது அக்கறைக்கு இக்கறை போய் செய் இருக்கின்றத. அதனால் தான் நேற்றைய தினம் நான் கூறிய நாகரீகம் பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறிவிட்டது. என் பள்ளிய மூதாதையர்கள் இன்னும் இருக்கின்றார்கள், நேட்டிவ் பீப்பிள் என்று கூறுவார்கள், இயற்கை வளத்தோடு வாழ்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய கலாச்சார தலை நடை உடை பாவனை எதுவும் மாற்றவில்லை. அவர்களை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்படுவது உண்டு. எங்கள் நாட்டிலே ஒரு ஆண் வெளியே வருவதால் எங்கள் முதியோர் உடை உடுத்திருந்தார்கள், அந்த ஆடையோடு நீங்கள் நகரத்துக்கு போனால் வெள்ளி நகை ஆடுவார்கள். யார் தமிழரை பார்த்து தமிழர் வெள்ளி நகை ஆடுவார்கள், அழகாக அம்சமாக புடவை உடுத்திக்கொண்ட ஒரு பெண் பொதுவிலே வந்துவிட்டால் போதும், அவரையெல்லாம் பார்த்து இது கிராமம் இது பழசு என்றெல்லாம் கூறுவார்கள். அது அல்ல, அருகே தெரியத்தக்கனையாக உள்ளதையும் வலித்து கொட்டி போட்டு அதன் மூலமாக திரும்பி கொண்டு அதை அலங்காரம் அதுதான் நாகரிகம் என்று அதை திரைப்படத்திலே கொண்டு புகுத்தி விட்டார்கள். இப்பொழுது பாருங்கள், இப்பொழுது வருகின்ற புதிய புதிய நான் குறை கூறவில்லை, இப்படி திரும்பி விட்டது என்னுடைய நாகரிகம். பரிணாம வளர்ச்சியிலே குகையிலும் நிழலிலும் ஆத்தோரத்திலும் தூங்கி எழுந்து வளர்ந்து அந்த பரிணாம வளர்ச்சியிலே மனிதன் நாகரீகம் என்பது அந்த அறிவு வளர்ச்சி தான் நாகரீகம். அதன் குகைக்குள்ளே வாழ்ந்தான், குடிசை கட்டி வாழ்ந்தான், வீடு கட்டி வாழ்ந்தான், மண்டபத்திலே இருந்தான், இப்படி எல்லாம் வளர்ந்து வளர்ந்து வந்தது. மிருகங்களை பிடித்து அப்படியே கடித்து உண்டான், அவிந்த உணவை கண்டுபிடித்து அதில் அவிந்து பெற வேண்டும் என்று சூடாக்கி சமைத்து அதன் பின்பு பொறித்துக்கத்தை எத்தனையும் கண்டுபிடித்து விட்டோம். ஆனால் அந்த ஆதிகால மனிதனுக்கு ஆதிகாலத்தில் இயற்கையோடு இயற்கை சூழலோடு இயற்கை உணவோடு இயற்கை பழக்க வழக்கத்தோடு இருந்தவர்களுக்கு நீரிழிவு நோய் வரவில்லை, புற்றுநோய் வரவில்லை, காச நோய் வரவில்லை, தொய்வு நோய் வரவில்லை,
இந்த கிருமியினால் அழிக்கிற வைரஸ் கிருமிகள் வந்து அழிக்கவில்லை. அப்படி வாழ்ந்த ஆனால் அப்படி இன்று வாழ முடியாத நவநாக உலகத்திலே வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இயந்திர வாழ்க்கை வாழவின்றோம், அவற்றை பின்பற்ற முடியாதுதான். ஆனால் ஓரளவு நாங்கள் ஆகல அளவுக்கு மீறிவிட்டது. நாகரீகம், ஆணவம், மாயை இவையெல்லாம் கூடிவிட்டது. அதனால்தான் ஆணவம், கர்மம், மாயை என்று கூறப்படுவதில்லை. கர்ம விதியை நாங்கள் அனுபவிக்கின்றோம். அதற்கு முன்பு என்னென்ன செய்தோமோ அந்த அட்டூழியத்தின் பாவங்கள் எல்லாம் நிலை எங்களோடு தொடர்ந்து வந்து இன்று அதை அனுபவிக்கின்றோம். இந்த மண்ணிலே சொர்க்கம் நரகம் என்பது இந்த மண்ணிலே தான் இருக்கின்றது. எங்கள் வாழ்க்கை முறையிலே நாங்கள் அனுபவிக்கிறதில் தான் இருக்கின்றது. நான் இந்த இதுவரில் எங்களுடைய ஆரம்பத்தில் சின்ன உங்களோடு அளவலாவினேன், எனக்குப்பட்ட கருத்துக்களை கூறினோம். அதனால் கனடாவிலே நாங்கள் கவனமாக இருக்கின்றோம், கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கின்றோம். நோய் தொற்றை விரட்டக்கூடிய நடவடிக்கையை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறும் இந்த வேளையிலே எங்களுக்கு நேரம் 12:23 நண்பர்கள், உங்களுக்கு இப்பொழுது நேரம் 9:52 இரவு நேரம் வீடத்திரு நாட்டிலும் பாரத நாட்டிலும். பிரித்தானிய நாட்டிலே இப்பொழுது 5:23, வளைகுடா நாட்டில் இப்பொழுது 7:23, மலேசிய நாட்டிலே முற்றாக மாறியிருக்கின்றது, நேர்மாறாக இரவு நேரமாக அங்கே இருக்கின்றது. பகலும் இரவும் மாலையும் காலையும் என்று மாறி மாறி தோன்றும் இந்த உலகத்திலே நேரம் காலமும் தான் மாறினதே தவிர பூமியும் சூரியனும் மாற்றமில்லை. இந்த பூகோளத்திலே உள்ள 5 பூதங்கள் நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், அதில் எந்தவித மாற்றம் இல்லை. நெருப்பு நெருப்பு தான், தண்ணீர் தண்ணீர் தான், காற்று காற்று தான், பூமி பூமி தான், வானம் வானம் தான். இவற்றுக்கெல்லாம் கீழே பூமிக்கு மேலே நிற்கும் இந்த மனிதன் தான் மாற்றத்தை கண்டது. மனிதன் மாறிவிட்டான். எவ்வளவு மாற்றங்களை கண்டவன் மனிதனாக வாழ மட்டும் அவனுக்கு தெரியவில்லை. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகையும் தெரிந்து கொண்டான். ஆனால் மனிதனாக வாழ மட்டும் இந்த மனிதனுக்கு தெரியவில்லை. கண்ணதாசன் ஐயாவுடைய அந்த வரி இன்று மிக பொருத்தமாக அவர் கவி அரசர் அல்லவா? ஆதலால் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். அவன் மனிதனாக காணவில்லை என்பதனால் தான் ஒரு பாடலில் கூற கேட்கப்படுது, இறைவன் மனிதன் இருக்கின்றானா என்று கேட்கின்றார். மனிதனைத்தான் படைத்து விட்டார். அவன் வந்து மனிதன் கேட்கின்றான், இறைவன் இருக்கின்றானா என்று பாருங்களே. மனிதன் இறைவனை படைத்தானா, இல்லை இறைவனை மனிதன் படைத்தானா என்ற கேள்வியில் என்று இருக்கும் பொழுது இறைவன் தான் மனிதனை படைத்தான். இறைவன் தான் மனிதனுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றான். இறைவன் தான் இந்த உயிரை பாதுகாத்து வைக்கும் வழியை காட்டுகின்றான். படைத்தல், காத்தல், மறைத்தல், அழித்தல், அருளல் என்ற 5 புரிபவன் என்று கூறப்பட்டிருக்கிறது. நான் அல்ல, எனக்கு முந்தியவர்களும் அல்ல, புராண இதிகாச காலங்களுக்கு முந்தையே இது கூறப்பட்ட விடயம். இறைவன் என்று தோன்றினான் என்று முடிவான் தெரியாத அந்த இறைவன் தான் இந்த உலகை ஆட்டி படைக்கின்றான் என்பதுதான் உண்மை. அதை மறந்து மாயையிலே புகுந்து ஆணவத்தை கொண்டு நாங்கள் அகம்பாவத்திலே வந்து இறைவன் இருக்கின்றான் அந்த அளவுக்கு கேட்க வந்து விட்டோம் என்றால் அறிவு மிகுந்து விட்டதாம். அறிவியல் வளர்ந்து விட்டது தான், கண்டுபிடிப்புகள் வந்து விட்டது தான், கடவுளாக வர முடியாமல் இருக்கின்றது. எங்கே ஒரு புறப்பை இறைவன் போல இயற்கையாக உண்டாக்கட்டும் பார்ப்போம். எங்கே ஒரு மனிதனுடைய உறப்பை உண்டாக்கட்டும் முடியாது. இது அவரால் தான் படைத்து காத்து அழித்து மறைத்து அருளப்படுகின்றது. இதை மறந்து விட்டோம் நாங்கள், உண்மையிலே மறந்து. ஆலயங்கள் எல்லாம் கட்டி இருக்கின்றோம். உலகத்திலே உள்ள புனித ஆலயங்கள், பிரபல்யம் கொண்ட ஆலயங்கள், மக்களை இந்த உலகை ஆண்டு அருள் ஈந்த அந்த ஆலயங்கள், புண்ணிய தலங்கள் எல்லாம் எங்கள் பாரத நாட்டிலே தான் உண்டு. அந்த பாரத நாட்டிலே தான் ஆகம விதிப்படி நடந்த ஆலயங்கள் உண்டு. எத்தனை 1000 ஆலயங்கள் கட்டப்பட்டிருந்தன எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு. அந்த கட்டடங்களைப் போல, அந்த சிற்பங்களைப் போல, அந்த கோபுரங்களைப் போல உள்ள பெரிய தலங்கள், அதாவது அருள் தரும் ஆலயங்கள் இன்னும் எவராவது கட்டியிருக்கின்றார்களா? இல்லை. எத்தனை ஆலயங்கள் எத்தனை வருடங்கள் கழித்து கும்ப அபிஷேகங்களை நடத்துகின்றன.
எத்தனை ஆலயங்கள் புனரமைப்பு செய்யப்படுகின்றன இந்த பழைய ஆலயங்களிலே. இப்பொழுது இருக்க எங்கள் தலைமுறை அதை பார்த்தது பிராணகாலத்து எங்கள் இதிகாச முறைப்படி, எங்களுடைய சித்தாந்த முறைப்படி, வேதாந்த முறைப்படி, வேத ஆகம முறைப்படி அருளோடு வந்து ஆட்சி சக்தியுள்ள ஆலயங்களை படைத்த அந்த கட்டிடங்களையும் இந்த வரலாறுகளையும் இந்த வரலாற்று உண்மைகளை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னும் ஒரு 25-30 வருடங்கள் 50 வருடங்கள் சென்று வரும் இந்த இளைய தலைமுறை புதிய சந்ததியினருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது என்பது என்னுடைய சிற்றறிவு கட்டிய உண்மை. ஏனென்றால் அறந்தாவல் துறைகளெல்லாம் இந்து ஆலயங்களினுடைய பரிபாலனத்தை தாங்கள் எடுத்துக்கொண்டு அந்த வருமானங்களைத்தான் அனுபவிக்கின்றார்கள். அந்த வருமானத்தில் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஆலயத்தில் எவ்வளவு வருமானம் வரும், நாங்கள் ஒரு விபூதி பூவி ஒரு தேங்காயை கடையிலே வாங்கிக் கொண்டே அங்கே அடித்து உடைப்பதற்கும் காசு கொடுக்கின்றோம். அந்த காசெல்லாம் அங்கேதான் செல்கின்றது. ஆனால் அந்த காசை கொண்டு எத்தனை ஆலயங்கள் ஆறுகால பூஜை நடைபெறுகின்றன, மக்களுடைய பணத்திலே அடியார்களுடைய இதெல்லாம் சென்று கொண்டிருக்கின்றன. அந்த பணத்தில் எத்தனை கோடியை சம்பாதிக்கின்றார்கள், ஆனால் வரவு காட்டுவார்கள் குறைந்ததைத்தான். அந்த பணத்தை கொண்டு அதை புனரமைப்பு செய்கிறார்களா? இல்லை. அந்த பணத்தை கொண்டு இன்னொரு ஆலயத்தை, பெரிய ஆலயத்தை கட்டி முடிக்கின்றார்களா? இல்லை. பிரசித்தி பெற்றதை நான் கூறுகின்றேன். இந்த கனடாவில் கூட நாங்கள் வந்து ஆலயங்களுக்கு கூட்டு பிரார்த்தனை மாதிரி தான் இத்தகைய 35 வருடங்களுக்கு முன்பு நாங்கள் செய்தோம். தேவார திருவ பஞ்சபுராணங்களை படித்து வெள்ளிக்கிழமைகள் ஒரு மண்டபத்திலிருந்து செய்தோம். அதன் பின் படிப்படியாக வளர்ந்து இந்த ராஜகோபுரத்தோடு எத்தனை ஆலயங்களை அமைத்திருக்கின்றோம். இந்த வட இந்திய மக்கள் கூட சைவத்தை நிலநாட்டுவதற்கு எத்தனையோ ஏக்கர்கள் நிலமளவிலே நிலங்களை வாங்கி பெரிய கட்டிடத்தை கட்டி எல்லோரும் பிரமித்து பார்க்கும் வண்ணம் நவீன முறையிலே ஆலயங்களை அமைத்திருக்கின்றார்கள் வெளிநாடுகளிலே. ஆனால் வருமானம் அதற்கு குறைவு. மக்கள் சொந்த பணத்தை போட்டுத்தான் அதை அதிலே அதை கொண்டுதான் இங்கே அதை பரிகரித்து வருகின்றார்கள். யாரும் இதில் வருமானம் பெற்று சொந்தமாக வாழ்வதில்லை. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில்தான் புண்ணிய தலங்களும் பிரசித்தி பெற்ற ஆலயங்களும் சக்தி மிக்க ஆலயங்களும் அருள்மிகு ஆலயங்களும் இருந்து அவற்றையெல்லாம் எண்ணி பாருங்கள். யார் புனரமைப்பு செய்கிறார்கள்? இல்லை. அதை வைத்து தொழில் நடத்தி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நேற்றையெல்லாம் பார்த்துவிட்டுத்தான் அறம் என்பது உண்டு. காலத்துக்கு காலம் தர்மத்தை நிலைநாட்டத்தான் ஒவ்வொரு சம்பவங்களும் நடைபெற்று, பாரத போர் என்றார் என்ன, ராமாயணம் என்றார் என்ன, இதிகாசங்கள் அத்தனையும் கூறியது அறத்தை தான், தர்மத்தை தான் போதித்தது. தர்மத்திலே தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பல அதர்மங்களை செய்தவர்களையும் அதர்ம காரியங்களையும் அழித்திருக்கின்றன. அதற்கு இத்தனை அவதாரங்கள் தோன்றி இருக்கின்றன. அவதார புருஷர்களாக வந்து காட்டியிருக்கின்றார்கள். அதுக்கெல்லாம் சான்றுகள் இருக்கின்றன. ஆனால் ஒன்று என்ன தான் இருக்கு, அதை வெள்ளி நகையாடி எதிர்மறையான கருத்துக்களை கொண்டு வந்து தங்களுக்கு தாங்கள் புகழ் தேடி சொந்த வலைத்தளங்களை வைத்துக் கொண்டு மக்களுடைய மூளையை மீண்டும் சுரண்டிக் கொண்டு அவர்களுடைய மூளையை சலவை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த அறிக்கையை எடுத்துக்கொண்டாலும் அப்படித்தான் இருக்கின்றது. அறநறி குறைந்து கொண்டு வருகின்றது. அதனால்தான் இந்த நோய்க்கு இந்த வைரஸ் கிருமி இன்று வந்தது அல்ல, எப்பவோ வந்தது. ஆனால் அது அகூரமாக மக்கள் எப்படி குணம் மாறி நடந்து ஆணவத்தோடு அழிவுகளை தேடி இந்த இயற்கைக்கு அழிவை தேடிக்கொண்டு படைத்தவனை மறந்து நடந்தார்களோ அதனால் அதே போன்று அந்த கிருமியும் அகோரம் கொண்டு உரு மாறி சக்தி மாறி வீரியம் கூறி வருகின்றது. அது தானாக வந்ததோ மற்றவர் செய்து விட்டாரோ என்பது கேள்வி அல்ல. ஏன் இது வந்தது? இந்த மாலை நிகழ்விலே தர்மம் சமதர்மம் சமாதானம் வேண்டும் என்று இருவர் பாடல்களை கேட்டிருந்தார்கள். அந்த சமாதானம் எங்கள் மத்தியிலே இருந்தது, அது எங்கே போய்விட்டது? இப்பொழுது அது எங்கள் கையிலே தான் இருக்கின்றது. சரி, சிறிது நேரம் உங்களோடு பேசலாம் என்று எண்ணி என்னுடைய தாழ்மையான கருத்துக்களை உங்களை கூறினதை நீங்கள் அமைதியாக கேட்டமைக்கு நன்றி. இன்றைய கலம்பம், இந்த கலம்பத்தை எத்தனை பேர் ஆயத்தமாக இருப்பதற்கு கேட்க பார்த்தால், என்னுடைய அன்பு மகள் ஷியாமலா, அன்பு மகன் செல்வகுமார் இருவரும் வாழ்த்து கூறி வரவேற்று இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம் என்று, சிலுவை சந்தன்ராஜ் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம் என்று பச்சை விளக்கு காட்டியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்கள். இன்று சொல்லெடுத்து பாடுவோம் என்ற நிகழ்வு. சொல்லெடுத்து பாடுவோம் என்றால் 2 வாரங்களுக்கு முன்பு அறிமுகப்படுத்தியிருந்தேன்.
ஒருவர் வந்து இங்கே கொடுக்கப்படும் ஒரு பதத்து ஐந்து பாடல்களை தொடர்ந்து தர வேண்டும். என்ன பதம் தரப்படுதோ அந்த பதத்தில் ஐந்து பாடல்கள். இதிலே போகம் விவேகம் கணிக்கப்படுகின்றது. உங்களுடைய ஞாபக சக்தி, உங்களுடைய போகம் விவேகம் எல்லாம் இதிலே தெரிய வருகின்றது. ஒரு பயிற்சி போட்டு பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பாடல்களை கேட்கணும். ஒரு நாளைக்கு நாங்கள் எத்தனை பாடல்கள் கேட்கின்றோம் கணக்கு பாருங்கள். ஓ, எத்தனை பாடல்களை கேட்கின்றோம். அத்தனை பாடல்களும் ஞாபகத்தில் முழுமையாக இருக்காது. ஆக குறைந்த அந்த முதல் வரியாவது எங்களுக்கு இருக்கும். நிச்சயமாக முதல் வரி பல்லவி எல்லோருக்கும் தெரியக்கூடும். இடைவெளிகள் தான் மறந்துவோம். ஆனால் பாடலை எடுத்துக் கொடுத்தால் கருத்துக்கள் எல்லாம் கூறுவார்கள்.

0: கூடாது, அப்படி ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருவதில்லை என்றெல்லாம் கூறக்கூடாது. சிந்திக்க வேண்டும், உங்களது மூளைக்கு வேலை கொடுக்க வேண்டும், சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். முடிந்தால் பாடிக்காட்டலாம், முதல் பல்லவியே பாடிக்காட்டலாம் எனக்கு, அல்லது ஒரு வரியையாவது ராகத்தோடு பாடிக்காட்டலாம், அல்லது ஒரு வரியை முழுமையாக கூறலாம். அந்த ஐந்து பாடல்களை தரும்பொழுது அதற்குள்ளே ஒரு பாடல்கள் உங்களுக்கு நன்றாக விருப்பமான பாடலாக இருக்கும், அதை தெரிவு செய்து தந்து போட்டு செல்ல வேண்டும். ஒருவர் இரண்டு தடவை வரலாம் ஐந்து ஐந்து பாடல்களை கொண்டு. வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் வானொலிக்கு வந்து கேட்டுக்கொள்ளலாம். இப்பொழுது யார் முதலில் வருவது என்ற கேள்வி. அற்புதமான ஒரு பதம் இங்கே காத்துக் கொண்டிருக்கிறது, வந்தால் அவருக்கு சுலபமான பாடல் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. யார் வரப்போகின்றீர்கள், வரலாம் என்று கூறிக்கொண்டு என்ன ஆரம்பிப்பது? நான் ஒரு பாடலை ஒலிபரப்பிக் கொண்டிருக்கின்றேன், ஒலிபரப்புவேன். அந்த பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் காட்டலில் அழைப்பை தரலாம், சரியா? இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கதம்பம் ஆரம்பித்து விட்டது, கதம்பத்திலே இன்று சொல் எடுத்து பாடுவோம். நீங்கள் கொண்டு வந்து தரும் அந்த ஐந்து பாடலுக்கும் ஒரு பாடல் தெளிவாகி கதம்பத்திலே உங்களுக்கு ஒலிபரப்பாக்கப்படும். இப்பொழுது நான் ஒரு பாடலை தந்துவிட்டு உங்களுடைய வருகையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்துக்கு அழைப்பை தாருங்கள். உலகின் இந்த பாகத்தில் இருந்தாலும் ஆண் பெண் இருபாலரும் வரலாம், இளையோர் முதியோர்கள் வரலாம், இளையவர்கள் கூட வந்து இந்த காலகட்டத்திலே அந்த பாகத்தில் உள்ள பாடலை எங்களுக்கு கூறலாம். இந்த பாடலை கேட்போம். கேட்டுக்கொண்டு வந்துவிட்டார் அன்பு மகள் ஷியாமலா முதலில் வந்துவிட்டார். வணக்கம், வணக்கம் மகளே ஷியாமலா.
1: வணக்கம் அப்பா. வணக்கம் பா.
0: வணக்கம் மகளே.
1: நலமா இருக்கேன்பா.
0: நலமாக இருக்க வேண்டும், நாங்களும் நலமாக இருக்கின்றோம். அப்பாவையும் நிகழ்ச்சியும் வரவேற்றமைக்கு நன்றி. மழை விட்டு விட்டதா மகளே? மழை ஆரம்பித்து விட்டதா அல்லது மழை இருக்கு?
1: மழை பெய்யலப்பா, ஒரே இருட்டா இருக்குது, ஆனா மழை மட்டும் வரவே மாட்டேங்குதுப்பா.
0: வரும் வரும், மழை வரும். மழை இல்லாததுதான்
1: டெய்லி இப்படிதான் இருந்தது, இடியெல்லாம் இடிக்குது, மின்னெல்லாம் மின்னுது.
0: மழை இல்லாட்டலம்னா இந்த உலகம் இல்லையாது, சரியா? வான் இன்றும் இந்த வையம் வாழாது. அதைத்தான் வள்ளுவ பெருந்தலை சொன்ன, வான் இன்றும் இந்த வையகம் நிலையாது. சரி, நீர் நில உலகம் என்றெல்லாம் கூறப்படுகின்றது. நல்லதம்மா, நாங்கள் சொல் எடுத்து பாடுவோம் நிகழ்வு. உங்களை வரவேற்றுக்
1: கொள்ளுங்கள்.
0: உங்களுக்காக இங்கே கிடைத்த அருண் சொல் ஒன்று கிடைத்ததுன்னா அந்த சொல்லிலே ஐந்து பாடலை தர வேண்டும். நீங்கள் உங்களுக்கு வந்த சொல்லு வெள்ளி. வெள்ளி என்ற பதம் உங்களுக்கு, வெள்ளி என்ற பதம், அதற்கு ஐந்து பாடல் மகள் தர
1: வேண்டும்.
0: வெள்ளின்னு ஆரம்பிச்சா சரி, வெள்ளிக்கிழமை இருக்கும், வெள்ளி வெள்ளி வெள்ளி என்பது முதலாவதாக வர வேண்டும், சரியா?
1: சரிப்பா.
0: எங்க முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது, நாலாவது?
1: வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் கோகலம் விட்டு நம்ம பட்டுப்பா.
0: அற்புதமான ஒரு பாடல் வெள்ளிக்கிழமை. இதே கமலம் திரப்படமா? வெள்ளிக்கிழமை அப்படி இருக்கலாம். வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் நல்ல பாடல். அந்த பாடலை
1: வெள்ளி மணி கிண்ணத்தில நல்ல நல்ல சந்தனம் தான் பாட்டுப்பா.
0: வெள்ளி மணி கிண்ணத்திலேயா?
1: கிண்ணத்திலே நல்ல நல்ல சந்தனம் தான் ஒரு பாட்டு.
0: நல்லது வெள்ளி மணி. என்ன திரைப்படத்திலேயே? சாரி, அது
1: சரியா தெரியல.
0: அந்த பாடல் முதல்வருடைய பாடங்கள்
1: வெள்ளி மணி கிண்ணத்துல நல்ல நல்ல சந்தனம் தான்.
0: கெட்டிக்காரு, கெட்டிக்காரு. இங்க மூன்றாவது பாடலை கொண்டு வாருங்கள்.
1: வெள்ளி நிலவே வெள்ளி நிலவே பின் கோபம் ஏனடிமானி கூரடி.
0: நல்ல பாடல் வெள்ளி நிலவே வெள்ளி நிலவே. மூன்றாவது பாடலை தந்து விட்டீர்கள். நான்காவது பாடலை பார்ப்போம், கேட்போம்.
1: வெள்ளி மலை மன்னவா வேதம் நீ அல்லவா முன்னோக்கு மன்னவா உண்ட கதை சொல்லவா. அந்த பாட்டு பாடு
0: நல்ல பாடல். அந்த பாடல் ஐந்தாவது பாடலையும் தாருங்கள். ஷியாமலா
1: இது சொல்றப்பா?
0: சரி சரி, நான் நினைத்து தொடப்பட்டு விட்டேன்.

0: நான் சொல்றேன் அப்ப ஒண்ணு தானே பார்க்கணும்.
1: ஒன்று கட்டிக்காரி சொல்ல வேண்டும்.
0: சொல்லிட்டீங்க
1: தந்த பாடவே வெள்ளிக்கிழமை விடியும் நேரம் வெள்ளி மணி கிண்ணத்திலே வெள்ளி நிலவே வெள்ளி நிலவே வெள்ளி மலை மன்னதா என்று தந்தீர்கள். இன்னும் ஒரு பாடல் வேண்டும். அந்த பாடல்
0: என்ன பண்ண பாட்டுதா
1: பண்ணுங்க. தெளிவாக கூட
0: மாட்டேன்.
1: கடிக்காரு கடிக்காரு கடிக்காரு தாட்டி கொடுத்துருக்கு வள்ளி கிண்ணன் தான் பிடித்து விட்டு பாடல் தெரிந்தபடியால் தானே அந்த அம்பன்னு தெரியுது உங்களுக்கு கடிக்காரு ஐந்து பாடலையும் தந்துவிட்டீர்கள். வாழ்த்துக்கள். இந்த இடத்திலே உங்களுக்கு ஒரு கேள்வி, இந்த ஐந்து பாடல்களும் நீங்கள் தந்த பாடல்கள் எந்த பாடலும் உங்களுக்கு நன்றாக பிடித்த பாடலாக இப்பொழுதும் உங்களுடைய மனதுக்கு தோன்றுகிறது?
0: வெள்ளி மலை மன்னவா வேதம் நீ அல்லவா முன்னோக்கு முன்னவா மூன்ற கதை சொல்லவா அந்த பாட்டுப்பா
1: கந்தன் கருணையிலிருந்து அந்த பாடலை தந்திருக்கின்றீர்கள். அந்த பாடல் உங்களுக்கு நாளைய தினம் கிடைக்கும். சரியா?
0: நன்றிப்பா.
1: திருப்பான பாட வாழ்த்துக்கள். முடிந்தால் நீங்க மீண்டும் பெறலாம், அதுக்கு நான் சந்தர்ப்பம் கொடுப்பேன் உங்களுக்கு. நல்லது மகளே, நல்லது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இரண்டாவது அன்பு மகள், இரண்டாவது ஒரு மகள் அழைத்திருந்தால் அவரை காணவில்லை, அவர் வருவார் என்று எண்ணுகின்றேன். நீங்கள் இரண்டாவதாக அன்பு மகள் கௌரி வருக. வணக்கம் கௌரி மகளே. கௌரி வணக்கம். அம்மா
2: வணக்கம். அப்பா
1: நலமா இருக்கின்றீர்களா?
2: ஆம் நலமாக இருக்கிறோம்.
1: வாழ்த்துக்கள். உங்களுக்கு நலமாக இருக்க வேண்டும். சரி,
2: நன்றி அப்பா.
1: நன்றி நன்றி. உங்களுக்கு என்ன பாடல் தரலாம் என்று உங்களுக்கு வந்த பாப்பா உங்களுடைய நேரத்துக்கு கிடைக்கின்ற பாடல் சொல் வந்து அம்மா என்ற பதம் வருகின்றது. அம்மா
2: அம்மாவும் நீ அப்பாவும் நீ அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீ. அம்மா அழைக்காத உயிரில்லை அம்மாவை
1: நினைக்காத யாரும். சரி, அம்மா என்று அழைக்காத உயிரில்லை. அதான் நான் கூட எல்லாருக்கும் முதல் வழி பாடமாக இருக்கும். அம்மாவும் அழைக்காத உயிரில்லை. அடுத்த அம்மா பேருக்கு அருகில் என்ன கூறுவார்கள் புதிய பாடல் எல்லாம்?

0: சரி வரட்டும். அப்படியானால் நீங்கள் சென்று மீண்டும் வந்து கூறலாம். ஏனென்றால் அம்மா வந்து நேற்று பாருங்க இத்தனை பேரம் இருக்கின்றது.
1: அம்மா
0: வந்துட்டாளர்கள், குட்டியல் குட்டியல் வந்துட்டாளர்கள்.
1: அம்மா அம்மா
0: அடுத்த பாடல்
1: அம்மா அம்மா எங்க அம்மா உன்னை விட்டா யாரு அம்மா.
0: அது ஒன்று அப்பாந்து விட்டது. மூன்றாவது பாடல் நாலாவது பாடலை பாருங்க.
1: அம்மா நீ சுமந்த பிள்ளை.
0: எத்தனை பாடல் இருக்கு? அம்மா நீ சுமந்த பிள்ளை கொண்டு வாருங்க. அடுத்த பாடல் இன்னும் ஒரு பாடல். அப்பா என்றால் அறிவு என்ற பாடல் ஆரம்பத்தில் அம்மா பெரியவர் ஜெயலலிதா அம்மா எம்ஜி ராமச்சந்திரன் ஐயாவுக்கு பால் போட்டு பாடல்
1: வரமாட்டேங்குது.
0: தட்டவேடும் பின்னாலே வெட்டினால் தரும் முன்னாலே பாடல். அந்த அம்மா அப்படி ஒரு பாடல் இருக்கு தானே. அது சொல்லுவேன் இன்னும் இருக்கு தானே.
1: அப்பா
0: அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, அம்மா என்றால் அன்பு. அந்த பாடல் இருக்கின்றது. அப்படி இருக்குங்க. அதே வேலை இருக்கின்றது வேறு பாடல்களும். அதுதான் குழந்தையின் முதல் வார்த்தை எது? அது ஒரு பாடல் இருக்கின்றது.
1: அம்மா
0: என்பது அதுதான் அதுதான் அம்மா என்றொரு தமிழ் வார்த்தை.
1: தமிழ் வார்த்தை
0: அதுதான் அந்த பாடல். கொஞ்சம் பழைய பாடல்
1: ஐந்தாவது விட பெற முடியவில்லை.
0: தந்து விட்டீர்களே சரி கட்டிக்காரர்கள் தானே பிள்ளைகள் தானே. இருந்தாலும் பேத்தி செய்யப்படுங்க. எவ்வளவு ஒரு பாடலை கொடுத்துருங்க புதிய பாடலை இல்லையா? சரி நல்லது. இல்ல சார் இல்ல பாடல்களுக்கு என்ன உங்களுக்கு பிடித்தமான பாடல் இது?
1: அம்மா கிடைக்காத
0: நல்ல பாடல். அந்த பாடல் நல்லது. மீண்டும் மீண்டும் வந்தால் ஒரு பாடத்துக்கு சொல்லலாம். அம்மா என்ற பாடத்தில் பல பாடல்கள் இருக்கு. அதான் உடனே ஞாபகத்துக்கு வருவதில்லை. எங்கள் பொக்கிஷத்துக்குள்ளே இருக்கின்றது, உங்கள் புதையத்துக்குள்ளே இருக்கின்றது. உடனே அதன் போகம் விபோகம். நன்றி மகளே. அடுத்த அடுத்தவரவுடன் செல்லுகின்ற அவரோட மீண்டும் நீங்கள் அழைக்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் அப்பா.
0: வணக்கம் சிங்கக்குட்டி. கரூர் மாவட்டத்தில் கரூர் மாவட்டம் வந்திருக்கின்றார் பெரியவர் கண்ணன் அவர்கள். எம்மா கண்ணன் அவர்கள் வந்திருக்கின்றார். வருக வருக வரவேற்க. நலமா இருக்கின்றீர்களா கண்ணன்?
2: நலமா இருக்கேன்.
0: நலமா
2: இருக்கீங்களா?
0: நலம் நலம் நலம் நலமா இருக்கு. நீங்க வந்தால் நலமா இருப்போம். சரி கண்ணனுக்கு என்ன உங்களுக்கு இப்ப உங்களுக்காக இங்கே அடுத்த பதம் இருக்கின்றது எதுவென்றால் தண்ணீர் என்ற பதம் இல்லாமல் தண்ணீர். அதுல இந்த பாடல் கொண்டு விடுவாருங்க.
2: தண்ணீரில் மூடுவோடன்னானே அரசேர்க்க வேண்டும்
0: என்று
2: சுடுவதென்ன
0: அது எப்படி அவங்க புறாக்கிட்டு வந்த பாடலா இருக்கலாம். தண்ணீர் சுடுவது என்ன, சரஞ்சரமாய் பாய்வது என்ன, தனநானின் அந்த பாடலாம் அப்படி வரும். தண்ணீர் சுடுவது என்ன திரைப்படம்,
2: தண்ணீர் சுடுவது என்ன, சரஞ்சரமாய் பாய்வது என்ன.

0: கண்டை மீனி போலே தொல்லும் கண்கள் சொல்வதென்ன, தொல்லும் கண்கள் சொல்வதென்ன. அந்த கவிஞர்களோடு வரிகளை பாருங்க, எத்தனை ஆண்டு கழிஞ்சாலும் அந்த கவிதைகள் அந்த பாடவே எழுதிய பாடலாசிரியர் இந்த கற்பனை வண்ணம் எங்களை இழுத்துக் கொண்டு போகின்ற சொற்கள் இப்பொழுது அப்படி இல்லத்தான். இப்ப இழுத்துக் கொண்டு போறதும் அந்த ட்ரம் செட்டக்க அந்த பாட்டுத்தான் நாங்கள் இழுக்குமே தவிர, அந்த வரி அந்த இசைதான் குழந்தைகளின் மூலியம் செலவு கொண்டு போவதில்லை தவிர அவர்களுக்கு அந்த வார்த்தைகள் புரிவதில்லை. எங்களுக்கு வந்து அந்த பழைய காலத்து தென்னகத்து திரைப்படத்தில் இந்த பிரபல்யம் வாய்ந்த கவிஞர்கள் அந்த வரிகள் எங்களை இழுத்துக் கொண்டு செல்லும். நன்றாக சிந்தித்து பார்க்கணும். சரி, அடுத்த பாலை கொண்டாருங்க. தண்ணீருடைய அடுத்த
1: அடுத்த பாட்டு, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டிமா, ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டிமா, அந்த சூரிய வலிக்கு செத்து விழுந்தது மாமி, அந்த கண்ணை கட்டி காட்டில விட்டது சாமி சாமி சாமி.
0: அந்த வரையில் உங்களுக்கு இப்படியான ஒரு உங்களை எழுந்து கொண்டு போகிறது நான்காவது பாடலை தான். நான்காவது பாடல்
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் மின் நடக்கையில தவிக்குது மனசு தவிக்குது, அட சந்தன கருத்து கேளு நான் சந்திச்சு அழகு மாமே மலரோதே மல்லிகைப்பூவே கொஞ்சம் மன இறங்கு. தண்ணி கோடம் எடுத்து தங்கம் மின் நடந்து வந்த தவிக்குது மனசு தவிக்குது அப்பா.
0: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் தவிக்கிற வயது தானே, அப்படியான பாடல் இருந்தானே இல்லையா? சாரி, அப்ப இன்னொரு பாடல் இருக்கு, ஐந்தாவது பாடலையும் தர வேண்டும். சிறப்பாக இருக்கின்றது கண்ணன்.
1: ஐந்தாவது பாட்டு
0: தண்ணீரே ஆரம்பிச்சால் தான் அது சிறப்பா இருக்கும். என்னதுல ஆரம்பிச்சால் தண்ணீரே ஆரம்பிக்க
1: தண்ணீர்
0: தண்ணீர பாடுங்க ஐயா.
1: நாலு பாட்டு ஒரு பாட்டு
0: திரைப்படத்தில் ஒன்று இருக்குது கண்ணழகால் தெருக்கு கையழகு பார்த்தால் அந்த பாடல் காலழகு பார்த்தால் தெய்வத்துக்கு என்ற ஒரு பாடல் இருக்கு ஐயா. சரணம்
1: தண்ணீரை அப்படிங்கப்பா
0: அதான் தண்ணீரிலே தாமரைப்பு எங்க பாடுங்க
1: தாமரைப்பு
0: இல்ல இல்ல இப்படித்தான் இந்த பாடல் வரும் என்ன பாடு
1: தரை மீது வந்த தனியாக நான் போக விலை என்ன கூட கொண்டு தனியாக வந்தாய் அந்த பாட்டு எங்க
0: தண்ணீர் குடம் தண்ணீர் குடம் கொண்டு தனியாக வந்தாள் நல்ல பாடல் அந்த பாடலை தந்திருக்கீர்கள். தண்ணீர் குடம் கொண்டு தனியா வந்தா சும்மா தனியா வந்தா விட்டு அவிடுவீங்க நீங்கள நல்லது. இந்த ஐந்து பாடலே கண்ணா கண்ணா இந்த ஐந்து பாடலே எந்த பாடல் உங்களை நன்றாக கவர்ந்து இருக்கின்றது? இந்த பாடல் உங்களுக்கு நாளை தினம் கதம்பத்திலே இந்த பாடல் ஒளிபரப்பாகும். அந்த பாடல்ல ஒரு பல்லவியை முழுமையா பாட முடியுமா உங்களுக்கு இப்பொழுது?
1: அதை பாத்தீங்க
0: உங்களுக்கு பிடித்தமான பாடம்
1: பாடுறேங்கப்பா. தண்ணீரில் தரை சேர்க்க வேண்டும் நீ என்னை வெறுத்தால் பாரு நெஞ்சத்தை கேளு முன்னில் ஆடும் பறவை நான் பறவை
0: நான்
1: தண்ணீரில்
0: வாழ்த்துக்கள் மானே கட்டிக்காரன் கட்டிக்காரன். ஐந்து பாடலை தந்து ஒரு பாடலை பாடியும் ஒரு பல்லவியை பாடியும் காட்டீர்கள். விவேகம் விவேகத்திலே உங்களுடைய சொல் எடுத்து பாடுவ நிகழ்வை நீங்கள் அலங்கரித்தீர்கள். நன்றியும் வாழ்த்துக்களும். மீண்டும் வரலாம். இப்பொழுது நான்
1: என்ன
0: கூறுகின்றீர்கள்? அடுத்த ஒருவரிடம் செல்கின்றேன். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏ ஆர் நாகப்பன் ஐயா அவர்களே,
2: வணக்கம் வணக்கம் ஐயா, நான் கோயம்புத்தூர்லிருந்து
3: கோயம்புத்தூர் நாகப்பன் ஐயா, நலமா இருக்கின்றீர்களா?
2: நான் நலமாக மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன் ஐயா. நீங்களும் நலமாக இருக்கிறீர்கள்?
3: மகிழ்வாகவும் இருக்கின்றேன். நீங்கள் வந்ததன்
2: மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி.
3: அப்ப நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கும் இந்த வேளையில சொல்ல எடுத்து பாடுவோமா?
2: பாடலாம் பாடலாம் ஐயா, வரை பாடுகிறேன்.
3: உங்களுக்கு கிடைத்திருக்கிற பதம் சொல், சொல் என்ற பதம், சொல் என்ற பதம். அதுல இவருக்கு பாடல்கள்
2: சொல்லி சொல்லி வந்ததில்லை இந்த இல்லையும் சொல்லி பார்த்து
3: ஒன்று
2: சொல்ல சொல்ல
3: கட்டிக்கார. மூன்றாவது பாடல்
2: சொல்லி கொடுத்தும் பிந்து படிக்கும் புது புது ராகங்கள்.
3: புது புது ராகங்களும் புது புது பாடலை தாருங்கள். எப்படி சொல்லி கொடுத்தா சிந்து படிக்கும்? அப்படியா?
2: குயிலு சிந்து படிக்கும், குயிலு சிந்து படிக்கும்.
3: ஓ, குயிலுக்கு சொல்லி கொடுத்தால், சொல்லி கொடுத்தால் குயிலு
2: குயிலு சிந்து படிக்கும்.
3: ஓ, நல்லது. அப்ப நான்காவது பாடல்,
2: நான்காவது பாடல் வந்து சொல்லவா கதை சொல்லவா
3: வெட்டிக்காரன்
2: நடந்த கதை சொல்லவா.
3: வருகிறது பாத்தீங்களா, அப்படியே வருகின்றது. அடுத்தது
2: நாலாவது ஒரு பாடல் வெளியில இருந்து ஞாபகத்துக்கு வருதுங்க.
3: என்ன செய்ய அந்த பாடல்ல நல்ல பாடல் இருக்கின்றது. அந்த அந்த பாடல் அந்த அந்த சொல்ல தொடுத்து ஒரு திரைப்படம் இருக்கின்றது. அதோட சொல்லத்தான் நினைக்கின்றேன், நான் மென்ஷன் பண்ணேன். சொல்லாதே யாரும் கிரெட்டிக்காரன். இந்த ஐந்து பாடலை தந்திருக்கின்றீர்கள். இந்த ஐந்து பாடலையும் உங்களுக்கு பிடித்தமான பாடல் எதுவாக இருக்கலாம்? இன்றைய தினம் இந்த ஐந்துக்குள்ளேயும் உங்களுக்கு பிடித்த எதுவாக இருக்கலாம்?
2: சொல்ல சொல்ல இனிக்குதா
3: அந்த பாடல் உங்க எல்லோருக்கும் அதை இனிக்கும். சரி, அந்த பாடல் தந்திரு. அதுல ஒரு ரெண்டு பேரும் பாட முடியுமா? ரெண்டு பேரும் பாட முடியுமா? நீங்கள் பாடுவீர்கள், பாடினீர்கள் தானே? ஒரு கல்பதான் முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த பயிற்சி எல்லாவற்றுக்கும் உங்களோட பாட்டுக்கு பதில் பாட்டு, பாடுவோர் பாடலாம், எல்லாத்துக்கும் இது அடிப்படை. இதில் இருந்தா பெறுகின்றது எல்லாம். சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, அவ்வளவுதான். பாத்தீங்களா, அதை சொல்லி பாருங்கள். இந்த நேரத்திலே எங்களுக்கு எல்லாம் தேவை. சொன்னால் இனிக்கும், அருள் கிடைக்கும். வாழ்த்துக்கள், நன்றி.
2: நன்றி நன்றி நன்றி.
3: மீண்டும் சந்திக்கலாம், வாருங்கள் மீண்டும். நன்றி நன்றி ஐயா, நன்றி. எங்கே அன்பு பேராண்டி சதீஷ்குமார் வந்துவிட்டார். சதீஷ், சதீஷ்குமார்
4: வணக்கம்.
3: வணக்கம் சதீஷ்குமார், நலமா இருக்கின்றீர்களா?
4: நல்லா இருக்கீங்க, உங்க ஆசீர்வாதம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நலமாக வளமாக சிறப்பாக இருக்கின்றேன். சரியா? அப்ப என்ன பதம் பெறும் என்று நீங்க நினைக்கின்றீர்கள்?
4: தெரியல தத்தா, நீங்க நல்ல விதமா தான் கொடுப்பீங்கன்னு எனக்கு நல்ல ஒரு நம்பிக்கை.
3: அப்படியா? அந்த நம்பிக்கையோடு உங்களுக்கு வா என்ற சொல்லி தருகின்றேன். வா
4: வா,
3: அதிலே உள்ள பாடல்களை கொண்டு வாருங்கள்.

0: கவிதை
1: தாத்தானும் வந்து சொல்ல தாத்தாண்டானு தாத்தா அண்டான் வாவா கண்ணாவா தாத்தா தாத்தாண்டு கூறுவா இல்ல தாத்தாண்டு கூறுவா அல்ல தாத்தா ஒரு தாதாண்டு சொல்லுகிறீர்களா பாருங்கள் தமிழிலே உள்ள இலக்கணங்களை எல்லாம் அவ்வளவு எவ்வளவு பதங்கள் அதுக்குள்ள புதிந்திருக்கிறது பாவா பா கண்ணாவா தா தா தா என்று கேட்ட வரியை நாங்கள் இப்படி முடிக்கலாம் தாத்தா தாத்தான்னு இரண்டு இரண்டு இரண்டையாக கூறலாம் தாதா தாதான்னு சொல்லலாம் அங்க இருக்கின்ற தாதாண்டுமா சரி அடுத்த பாவை கொண்டு வாருங்கள் இரண்டாவது வா என்னவா இருக்கும்
0: பாபா அன்பே அன்பே காதல் நெஞ்சே நெஞ்சே

வணக்கம். மொன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. அன்னை தந்தை ஆசான் இவர்களுக்கு வணக்கம் கூறி இவர்களையெல்லாம் அறிய வைத்த அன்பு தமிழே உன் தாழ் பணிந்து எல்லாம் வல்ல இறைவா இவற்றையெல்லாம் என கழித்து என்று மொன்றியல் தமிழ் வானொலியில் அமர்த்தி உலகளாக இருக்கும் அன்பு உள்ளங்களோடு பேசி மகிழ்ந்து நிகழ்ச்சியை வலுப்பெறச் செய்ய வலிமை தர வேண்டும். ஆண்ட நீ, ஆண்டு கொண்டிருக்கும் நீ, ஆளும் நீ எங்களையெல்லாம் ஆள வேண்டும், எங்களை வாழ வைக்க வேண்டும், அதற்கேற்ற வழி தர வேண்டும் என்று வல்லமை மீண்டும் தர வேண்டும் என்று இன்றைய கதம்பத்திலே இணைகின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியில் முகம் தெரிந்த தெரியாத என் அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி வரவேற்றுக் கொண்டு இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இங்கே காற்றலையில் இன்று என்ன நிகழ்வாக இருக்கும் என்று நான் கூறுவதற்கு முன்பு, இன்று நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாள். வசந்த காலத்தில் கால் வைத்து இலை துளிர் காலத்தில் அத்தனையும் துளைத்து பசுமையை காட்டும் வேளையிலே அந்த முகம் பார்த்து மலர்ந்து சூரிய பகவானின் ஒளி கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் 17 பாகை அற்புதமான ஒரு காலநிலை. அது கூடியதும் இல்லை, அது குறைந்த வெப்பவும் இல்லை. கூடிய குளிரோ அல்லது மெல்லிய குளிரோ இல்லை, சாதாரணமாக மிகவும் சிறப்பாக நாங்கள் நடமாடக்கூடிய வகையில் இருக்கின்றோம். கிட்டத்தட்ட 14 மணித்தியாலத்துக்கு மேல் எங்களுக்கு பகல் காட்டப்படும் என்று கூறப்படுகின்றது. காட்டப்படும் ஒளியை தரும் இறைவன் என்று எல்லோராலும் அதிகாலை வணக்கம் செய்யப்படும் நமஸ்காரத்துக்குரியவர் சூரிய பகவான் திட்ட தெளிவாக ஒளி தந்து கொண்டிருக்கின்றார். சிறப்பான இந்த வேளையிலே நாங்கள் இன்று மொன்றியல் தமிழ் வானொலியில் உங்களை வரவேற்பது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களோடு வந்து இணைந்து கொள்வது கதம்பத்திலே 6478746415 என்ற இலக்கத்து எண்ணை ஆயத்தமாக வைத்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி எதுவாக இருக்கும் என்று நான் ஒரு சிறு பதிலை அனுப்பிய வேளையிலே இங்கே அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியை எல்லோருக்கும் அறிவித்து நல்லதொரு படமிட்டு அறிவித்திருக்கின்றார் நீண்டகால உறவு அன்பு எங்களுடைய ஜெகபிரசாதிக் அவர்களை தொடர்ந்து KS கிருஷ்ணன் அவர்களும் அன்பு மகள் ஷியாமலா அவர்களும் வரவேற்றிருப்பதும் வாழ்த்துக்குரியது. இங்கே படங்களை போட்டு நான் அங்கே கிண்ணங்களையும் போட்டு வெற்றி கிண்ணத்தையும் போட்டிருக்கின்றேன். பார்ப்போம் இன்று நிகழ்ச்சிக்கு வெற்றி கிண்ணம் இருக்கின்றதா, அப்படி என்றால் என்ன நிகழ்ச்சியாக இருக்கும். இதுதான் அந்த நிகழ்ச்சி.

0: என்ன பதில்?
1: நீண்ட காலமாக என் கேள்விக்கு என்ன பதில் என்ற பாடலை தந்து அந்த ஓசையை இசையோடு கேட்டு மகளும் வேளையிலே இது பாட்டுக்கு பதில் பாட்டு என்பதை தெரிந்து கொண்டோம். 2026 ஆண்டு 5வது மாதம் 9வது நாள் காரிக்கிழமை. காரிக்கிழமை என்றால் பாட்டுக்கு பதில் பாட்டு. இந்த பாட்டுக்கு பதில் பாட்டு இங்கே ஒலிபரப்பப்படும் நிகழ்ச்சிகளில் மிகவும் பெருமதியான, பாரமான, சுமையான ஒன்று. யாருக்கு? அந்த பங்கு பெற்றுபவர்களுக்கும், அதை தொகுத்து வழங்குபவருக்கும். ஆனால் கேட்டு மகிழ்வதற்கு சுவாரஸ்யமாக இருக்கும். அவர்கள் நகைத்து சிந்தித்து எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு வேகம் விவேகமான நிகழ்வு. எங்கள் சிந்தனையிலே தென்னகத்து திரைப்பட துறையின் பாடல் ஒரு வரியாவது புகுந்து கொள்ளாத இதயங்கள் கொண்ட உள்ளங்கள் எங்கு, அதாவது உயிர்கள் எதுவுமே இல்லை. 5 ஓரறிவிலிருந்து 6 வரைக்கும் இந்த பாடலை இசையை கேட்காதவர்கள் இந்த உலகில் இல்லை. ஏனென்றால் இசையே உலகம், உலகமே இசை. இசைந்து கொண்டு அசைந்து கொண்டே இருக்கின்றது. இசை கேட்டால் இதயமெல்லாம் நெகிழ்ந்துவிடும், மகிழ்ந்துவிடும். அதனால் இசைக்கே சொந்தமானவற்றை அணிந்து கொண்டு திருநடனம் புரிகின்றார் எங்கள் தில்லை கூத்தன். எங்களுடைய ஆலகால விசமுண்டு அமரர்கள் வினை தீர்த்த காலகண்டனாகிய நீலகண்டன் என்று வணக்கமிடம் இல்லாமல் இறைவன். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்பதற்கிணங்க அவனுடைய அருளோடு நாங்கள் இன்று வல்லமை பெற்று வந்து இணைபவர்களுக்கும் எனக்கும் சக்தியை மேலும் கொடுக்க வேண்டும், சிறப்பாக இந்த நிகழ்ச்சி செல்ல வேண்டும் என்று எல்லா அமைப்புகளையும் அமைத்து தந்த மொன்றியல் தமிழ் வானொலி இயக்குநருக்கும் நாங்கள் நன்றியை கூறிக்கொண்டு, அன்பு உறவுகளை வர இருப்பவர்கள் ஆயத்தமாக இருங்கள், 6478 7464 1 என்ற வளமையான நியதிப்படி நாங்கள் இயங்குவோம். இங்கே கிட்டத்தட்ட நாங்கள் இன்று 200 பாடலை மையமாக வைத்து இயங்கப் போகின்றோம். அந்த வகையிலே யார் முதலில் வருவது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அதற்கு முன்பு இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி. எல்லோருக்கும் நீங்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று வேண்டி உங்கள் நலம் நாடி எங்கள் நலம் கூறி இப்பொழுது முதல் ஆரம்பிப்போம்.
0: உன் பார்வைக்கு என்ன பொருள், மனமாலைக்கு என்ன வழி, உன் மௌனம் என்ன மொழி?
1: நீங்கள் மௌனமாக இருக்கின்றது தெரிகின்றது. சரி, பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டி ஆரம்பிக்க வேண்டும். நாங்கள் ஆயத்தமாக தயார் நிலையில் இருக்கின்றோம். எந்த பாட்டுக்கு பதில் பாட்டு தர வேண்டும் என்ற ஒரு வினாவை நீங்கள் கேட்பது எனக்கு புரிகின்றது. அதற்காக இங்கே ஆயத்தமாக வைத்திருக்கின்றேன். இன்று நாங்கள் பதில் பாட்டு தர வேண்டிய பாடல் இப்பொழுது ஒலிக்க இருக்கின்றது. அதிலே வரும் முதல் வரியிலே 5-6 பதங்கள் இருக்கும். அதில் எந்த பதத்துக்கு உங்களுக்கு வேண்டுமோ அந்த பதத்துக்கு நீங்கள் பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். 6478 7464 1 என்ற எண்களுக்கு. இதோ பாடல். இசையை கேட்டவுடன் வரிகள் புரிந்துவிடும், ஆயத்தமாகிறீர்கள் என்று தெரிகின்றது.

0: அழகே.
1: மணியே மணி குயிலே மாலை இளம் கதிரே என்று வருகின்றதல்லவா, அந்த வரிதான் முதல் வரி. எங்கே நாங்கள் கேட்டு நீங்கள் பாடலை ஆயத்தப்படுத்தி எந்த பதத்திற்கு முதல் ஆரம்பிக்கப் போகின்றது, யார் வரப்போகின்றீர்கள் என்று எதிர்பார்ப்போம். பாடுகின்றது பாடல்.

0: முதலில் வரும் உறவை அழைப்போம். வணக்கம் வணக்கம் ஜகபர் சாதிக் அவர்களே.
1: ஐயா வணக்கம். ஐயா, நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர், ஜகபர் சாதிக், தாங்கள், மீராமா அனைவரும் நலமா இருக்கீங்களா ஐயா?
0: அனைவரும் நலம். நீங்கள் உங்கள் இடத்தில் அனைவரும் நலமா?
1: நான், எனது செல்ல கிளி, பச்சை கிளி மற்றும் அனைவரும் நல்ல நலமாக இருக்கும் ஐயா.
0: சிறப்பு, அமைதியாக சிறப்பான ஒரு பதிலை தந்தீர்கள். அனைவரும் நலமாக, நீங்கள் உங்கள் பக்கம் எங்கள் பக்கமும் நலம் என்று கூறி இப்பொழுது பாடல் கொண்டு வந்திருப்பீர்கள். ஆயத்தம் போட்டிக்கு என்பதை அறிந்து அடுத்தவர்கள் நெருக்கி
1: கொண்டிருக்கின்றார்கள்.
0: உங்கள் பாடலை தாருங்கள்.
1: புயலாக நான் இருந்தேன், குரலாக நீ வர வேண்டும் அப்படிங்கிற பாடல் ஐயா.
0: இனிமையான பாடல், உங்களுக்கு விருப்பமான பாடல். உங்கள் பாடலை தந்து விட்டீர்கள். புயலாக நான் இருந்தேன், இனிமையான பாடல், வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு அடுத்த உறவுடன் செல்கின்றேன். மீண்டும் பாருங்கள். நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்த உறவாக இருவர் தொடர்ந்து முடுக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நானா நீயா என்று எங்கே அவர்களை பார்ப்போம். வளையுங்கள். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கன்னடா கலைகத்திலிருந்து ஒலிபரப்பாகின்றது. இப்பொழுது வந்துவிட்டார் வண்டி கேட் செல்வை சந்தனராஜ் அவர்கள். வணக்கம் சந்தனராஜ் அவர்கள்.
2: கதிரவனை பார்த்து பூக்கள் விடும் தூதையா?
0: அடேங்க அப்பா, எடுத்தவுடன் பாடலோடே வந்து தந்து விட்டார். நலம் நலம் மிளிர்க கதிரவனை பார்த்து என்ற பாடலை தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். சிறப்பான ஒரு பாடல், கதிரவனை பார்த்து என்று தந்த வேளையிலே அடுத்த பாடலை தர வேண்டும் என்பதற்காக கிருஷ்ணன் காத்து கொண்டிருக்கின்றார். வணக்கம் வணக்கம் அன்பு கிருஷ்ணா.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: என்ன சொல்லிவிட்டேன், ஏன் மயங்குகிறாய்?
0: நீங்கள் பாட்டுத்தானே சொல்ல வந்தீர்கள், நலமாக இருக்கின்றேன் தானே சொல்ல வந்தீர்கள். நாங்கள் மயங்கவில்லை. எப்படி இருந்தாலும் நான் என்ன சொல்லிவிட்டேன் என்ற பாடலை தந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் கொண்டு ஓடி வாருங்கள் உங்கள் பாடலை. நான் மல் என்ன சொல்லிவிட்டேன், ஒன்றுமே சொல்லவில்லை, பாடல் தான் சொன்னீர்கள், சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தர வேண்டும் என்பதற்காக மீண்டும் ஜெகபர் சாதிக் அவர்கள் தன்னுடைய இரண்டாவது பாடலை கொண்டு வருகின்றார். கொண்டு வாருங்கள் ஜெகபர் சாதிக் அவர்களே உங்கள் பாடலை.
1: ஐயா வணக்கம். ஐயா, சந்திரநாதர் பாடல் பாட்டியா?
0: ஆ,
1: பார்த்தால் பசி தீரும் பருவத்தில் மெருகேறும் என்ற பாடல்.
0: அருமை அருமை. பார்த்தால் பசி தீரும். வாழ்த்துக்கள், சிறப்பான பாடல். மீண்டும் பாருங்கள்.
1: நன்றி நன்றி
0: நன்றி. அடுத்த பாடலை தர வேண்டும் என்று அன்புடன் காத்து கொண்டிருக்கின்றார்கள். இலக்கங்கள் எண்களை அழுத்தி கொண்டு அது இங்கே இணைப்பில் வந்துவிட்டது. அது வேற யாருமில்ல, சந்தனராஜ் அவர்கள். வணக்கம் சந்தனராஜ் அவர்களே.
2: எல்லாம் வயசு பொண்ணு வளைவுக்காரங்க.
0: அப்படியா?
2: நன்றி.
0: இல்ல வயசு பொண்ணே நீங்க வசியம் செய்யறீங்க. வாழ்த்துக்களப்பா. இல்ல வயசு பொண்ணுத்தானே வசியம் செய்யலாம். வாழ்த்துக்கள். அப்படி என்றால் மீண்டும் சந்தன்ராஜ் நீங்கள் தான் அழைக்கின்றீர்கள். தாருங்களேன் உங்கள் பாடலை.
2: பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருந்தேன்.
0: பூத்து போச்சா? ஐயோ, பார்த்து பார்த்து கண்கள் மூத்து மூடி ஒரு தடவை மூடி திறந்து பாருங்கள். பார்த்து பார்த்து கண்கள் அந்த பாடல். பார்த்து பார்த்து கண்களை தந்த வேளையில் கிருஷ்ணா தருகின்றார். அதற்கு பதிலாக ஒரு பாடலை எங்கே கிருஷ்ணா தாருங்கள். உங்கள் பாடலை கிருஷ்ணன் தாருங்கள்.
3: குயிலே குயிலே பூங்குயிலே.
0: ஆஹா ஆஹா. குயிலே குயிலே குயிலே குயிலே பூங்குயிலே. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள் பாருங்கள். அருமை அருமை, சிறப்பான பாடல். எங்கே இது இனிமையான பாடல்கள் எப்பொழுது முதலில் எங்கள் காதிலே எங்கள் மனதிலே தோன்றி முடுக்கிக் கொண்டிருக்கும் அந்த வேளையில் சந்தன்ராஜ் மீண்டும் வந்துவிட்டார். கொண்டு பாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மணிக்குயிலே மணிக்குயிலே என்ற பாடல். மணிக்குயிலே மணிக்குயிலே சிறப்பு. அந்த வழியில் தான் ஜெகபர் சாதிக் அவர்கள் தன்னுடைய பாடலை திறப்புகின்றார். கொண்டு வாருங்கள் ஜெகபர் சாதிக் அவர்களே.
1: ஐயா வணக்கம். சந்தனராஜ் பாடல் பல்பேட்டியா?
0: கூறுங்கள்.
1: கண்கள் கண்கள் இரண்டும் விழி விளக்காக அப்படிங்கிற.
0: ஓ, அப்ப தூக்கம் விழிச்சிருக்கிறாங்க, விழி விளக்காக இல்லையா? கண்கள் இரண்டும் விழி விளக்கா. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். கண்கள் இரண்டும் விழி விளக்கா. அப்படி என்றால் கிருஷ்ணனுடைய பாடல் இதுவாக இருக்கும். கிருஷ்ணா உங்கள் பாடல் கொண்டு வாங்க.
3: மங்கை மாலை சூட வந்த மங்கை.
0: ஓ, அடே மாலை சூட வந்துட்டாளா மங்கை, நீங்கள் தேடி போகவில்லையா? சரி, வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். மாலை சூட வந்த மங்கை என்று கூறிய வேளையிலே உடனே சந்தன்ராஜ் அவர்கள் பாடலை திறப்புகின்றார்கள். என்ன பாடலாக இருக்கும் சந்தன்ராஜ்?
2: பூக்களை சேர்த்து ஓய்வெடுங்க.
0: ஆஹா, வந்து விட்டாளா அவள், வந்து விட்டாளா? சரி சரி. பூக்களே ஐ திரைப்படம். பூக்களே சற்று ஓய்வெடுத்தா போதும், கன நேரம் வேண்டாம், சற்று ஓய்வெடுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றார். அதற்கு கிருஷ்ணா என்ன சொல்கிறார்? சம்மதம் கூறுகின்றாரா, ஓய்வெடுக்க வைக்கின்றாரா? கிருஷ்ணா என்ன பாடலாக இருக்கும்?
3: மணி ஓசை கேட்டு எழுந்த ஐயா.
0: ஓ, நீங்க மணி ஓசையை கேட்டு எழுந்து விட்டீர்களா? மணி ஓசை கேட்டு எழுந்து, சிறமான பாடல், நல்ல பாடல். எங்கே மீண்டும் பெற வேண்டும், அடுத்த பாடலை தர வேண்டும் என்று எண்ணும் வேளையிலே அடுத்த பாடலை சந்தன்ராஜ் அவர்கள் கொண்டு ஓடி வருகின்றார்கள்.
2: எங்கே இருந்த ஐயா?
0: மனதுக்குள்ளதான் ஐயா. இசையே இசையே எங்கே இருந்தாய், நல்ல பாடலா இருக்கு. இசையே இசையே எங்கே இருந்தாய், எத்தனை அற்புதமான பாடல்களை நாங்கள் இன்று கேட்க இருக்கணும். மீண்டும் சந்தன்ராஜ், உங்களுக்கு தான் நினைப்பு கிடைக்கிறது.
2: ஒரு முக்கியமான பாடல் வந்துருக்கீங்க,
0: அதுதானே அல்லும் பாடலும் தேடுகிறீங்க, அது அங்கே கல்லாப்பட்டிதான் ஐயா இருக்கிறது. எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன், முக்கியமான. மீண்டும் சந்தன்ராஜ், உங்கள் சந்தர்ப்பம், என்ன பாடலாக இருக்கும்?
2: மாலையில் யாரோ மனதோடு பேசுற.
0: ஓ, காலமேல வந்து பேசலாம். மாலையில் யாரப்பா மனதோடு பேச வருவது? மாலையில் யாரோ மனதோடு பேச அழியாத ஒரு காவிய பாடல். இப்பொழுது எங்களுக்கு கிருஷ்ணா வந்து தரப்போகின்றார் ஒரு பாடலை. கிருஷ்ணன், கொண்டு பாருங்க.
3: இசை கேட்டால் புவி அசைந்தாடும்.
0: அதெண்டா உண்மைதான் ஐயா, இசை கேட்டால் புவி அசைந்தே ஆடும். வாழ்த்துக்கள், சிறப்புகள் மீண்டும் பெற வேண்டும். இப்பொழுது சந்தன்ராஜ் அவர்கள் வந்து விட்டார், கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
2: யாரோ பின்பாட்டு பாடையா?
0: அப்படியா? அப்ப நீங்க முன்பாட்டை பாடுங்களேன். யாரோ பின்பாட்டு பாட, யாரோ ஒருவர் முன்பாட்டு பாடத்தானே வேண்டும். எங்கே இப்பொழுது எங்கள் ஜெகபர் சாதிக் அவர்கள் கொண்டு வருகின்றார்கள் பாடலை. ஜெகபர் சாதிக் அவர்களே, தாருங்கள் உங்கள் பாடலை.
1: ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எங்கே அவள் என்றே மனம் தேடுதேன் ஆவலாய் ஓடிவாத.
0: இது கடந்த வாரம் கேட்டீர்கள், இன்னும் கண்டுபிடிக்கவில்லையா? எங்கே அவள்
1: என்றே
0: முழுக்க தேட வேண்டியதான் என்றே மனம். வாழ்த்துக்கள். மீண்டும் சந்தன்ராஜ் அவர்கள் கொண்டு ஓடி வந்து விட்டார். ஆக எங்கு சென்று விட்டீர்கள் எங்களை இழுத்துக் கொண்டு? அசைந்தாடும் தென்றலே தூது சொல்லாயோ, என்ற அற்புதமான பாடலுக்கு. அசைந்தாடும் தென்றலே, என்ன பாடல் இருப்பா, சிறப்பான பாடல்கள். அழியாத காவிய பாடலாகத்தான் முதல்ல வந்து தருகின்றீர்கள். முதல் ஊற்றினிலே இந்த சிறந்த பாடல்கள் ஊற்றெடுத்து எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டுக்கு பதில் பாட்டு. 2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 9வது நாள் காரிக்கிழமை. காரிக்கிழமை என்றால் பாட்டுக்கு பதில் பாட்டு என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையில் பாடல் மணியே மணிக்குயிலே என்று பாடி உங்களை அழைக்கும் வேளையிலே இப்பொழுது ஜெகபர் சாதிக் அவர்கள் கொண்டு வருகின்றார் பாடலை. கொண்டு வாருங்கள் ஜெகபர் சாதிக் அவர்களே.
1: ஐயா வணக்கம். ஐயா, தென்றலுக்கு என்றும் வயது 16 அன்றோ அந்த பாடல்.
0: சரியான உண்மை ஐயா, தென்றலுக்கு அதுக்கு அதிகமாக வயது வேற, அது எப்போதும் இனிமை குழுகுலன்றிருக்கும் தென்றலுக்கு என்றும் வயது 16 தான் ஐயா. வாழ்த்துக்கள். இங்கே அடுத்த பாடலை நீங்கள் ஆயத்தப்படுத்தி பாருங்கள். நன்றி நன்றி. இப்பொழுது சந்தன்ராஜ் அவர்கள் கொண்டு வருகின்றார்கள் பாடலை. கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை.
2: தென்றலில் ஆடும் கூண்டலை.
0: அவர் தென்றலு கண்டா உடனே தென்றலில் என்று உடனே எடுத்து விடுவீர்கள் பாடலை. கட்டி காரணம் ஐயா, தென்றலில் ஆடும் நல்ல பாடல். மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன். எங்கே கிருஷ்ணா நீண்ட நேரம் உங்களை காணவில்லை போல் இருக்கின்றது. கொண்டு பாருங்கள் கிருஷ்ணா.
3: தென்றலுக்கு தாய் வீடு பொதிகை அல்லவா?
0: அதெண்டா இவங்க எல்லாம் தென்றல் தென்றன்டா நான் கொண்டு வந்திருக்கேன் சரியான பதிலை. தென்றலுக்கு தாய் வீடு பொதிகை அல்லவா? அருமை அருமை. தென்றலுக்கு தாய் வீடு, தாய் வீடு தானே மிக முக்கியம் எல்லோருக்கும், தாய் வீடு. அப்படி என்றால் சந்தன்ராஜ் நீங்கள் என்ன சொல்ல போகின்றீர்கள்?
2: தென்றலோ தீயோ?
0: அடேங்க அப்பா, தென்றலோ தீயோ? வாழ்த்துக்கள். தென்றலோ அது தீயோ? அப்படி ஆகி அப்படி மக்கள் மத்தியில இருக்கின்றார்களா? நீங்கள் சொல்வது சரி, தென்றலாகவும் இருப்பார்கள், சிலவள தீயாக மாறிவிடுவார்கள். எங்கே ஜெகபர் சாதிக் அவர்கள் உங்கள் கற்பனையை பார்ப்போம். எங்கே கொண்டு வாருங்கள் ஜெகபர் சாதிக் அவர்களே.
1: ஐயா வணக்கம். ஐயா, ஆடும் மயிலே ஆட்டம் எங்கே, பாடும் குயிலே பாட்டு எங்கே அப்படிங்க.
0: சரியான கேள்வி ஐயா. ஆடும் மயில் ஆடத்தான் மனம், பாடும் குயில் பாடத்தான். மீண்டும் பாருங்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி. கனடாவில் இருந்து ஒலிபரப்பாகின்றது சந்தன்ராஜ் அவருடைய பாடலுக்காக. ஓ, சரஸ்வதி சபதம் அல்லவா? தாய் தந்த பிச்சையிலே, வேறு யாருடைய ஐயா? முதல் பிச்சை அதுதானே எங்களுக்கு பிச்சா. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா. அருமை அருமை, நல்ல பாடல் வரிகள். மீண்டும் சந்தன்ராஜ் உங்களுக்கான பாடல் வரிதான் கிடைக்கின்றது. ஓ, பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேனா, பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன். என்ன அற்புதமான கருத்து அந்த பாடல். இப்ப கிருஷ்ணன் விட்டு விடவா போகின்றார், தரப்போகின்றார் நல்லதோர் பாடலை. கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா.
3: ஆடவேண்டும் மயிலே,
0: நான் ஆட வேண்டும் மயிலே. ஏண்டே அப்பா என்ன சங்கீத பாடல, எங்க அந்த மரியா இருக்க? வேண்டும் மீண்டும் பாடுவோம். ஆட வேண்டும் மயிலே, பாட வேண்டும் மயிலே. வாழ்த்துக்கள். எங்க மீண்டும் சந்தன்ராஜ் நீங்கள் வாருங்கள் எங்களை இசை சாகரத்தில்.
2: ஆ, நன்றி.
0: ஆடுவது வெற்றி மயிலா? அடையப்பா, அப்படியா? அப்ப தோல்வி மயில் இல்லை. ஆடுவது வெற்றி மயில், ஆடுவது வெற்றி மயில் என்று நீங்கள் கூறினாலும் எங்கள் ஜெகபர் சாதிக் அவர்கள் கூறப்போன்றார். பாருங்கள் பாடலை. என்ன பாடல் ஜெகபர் அவர்களே?
1: ஐயா வணக்கம். ஐயா, தாய் மேல் ஆணை தமிழ் மேல் ஆணை, குருடர்கள் கண்ணை திறந்து வைப்பேன்.
0: சாத்தியம் பண்ணி சொல்லிவிட்டார். தாய் மேல் ஆணை முதலியப்பா கொண்டு வருகின்றார்கள். எல்லாவற்றிலும் வாழ்த்துக்கள், சிறப்புகள். நீங்கள் குறிப்பிட்டு செல்லும் வேளையிலே வந்து விட்டார் கிருஷ்ணன் ஒரு தரமான பாடலை தருவதற்கு. எங்கே கிருஷ்ணா, உங்கள் பாடல் எப்படி இருக்கும் கேட்போம்.
3: ஆடவரெல்லாம் ஆடலாம் ஐயா,
0: ஆடவரெல்லாம் ஆடவரலாம். என்ன மாதிரி அந்த பாடல்?
3: ஆடவரெல்லாம்
0: ஆடவரெல்லாம் ஆடவரெல்லாம், சிறப்பு. அப்ப பெண்கள் வேண்டாமா, ஆடவர் மட்டும் போதுமா? நன்றி நன்றி கிருஷ்ணா, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். சிறப்பமைந்த பாடல்கள் சீரான வேளையிலே எங்கள் இல்லத்தை தழுவி கொண்டிருக்கும் வேளை அது வந்து ஊற்றெடுத்து வருகின்றது. ஒவ்வொருவருக்கும் ஒரு பதத்தை கொடுத்து விட்டால் இத்தனை பாடலை கொண்டு வருகின்ற சிறப்பு எங்கள் ரசிகர்களிடத்தே இருக்கின்றது. இது உலகத்திலே அதற்கு காரணம் இசை மக்களை ஆளுகின்றது. அதனால்தான் அவர்கள் எப்பொழுதும் மனதிலே இசையை சுமந்து கொண்டு செல்ல, இத்தனை காரியங்கள் இத்தனை செயல்கள் இத்தனையோ விடயங்களை மறந்து போனாலும் இந்த இசை, இசையோடு வரும் வரியை மறக்கவே முடியாது. எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களை தூண்டி கொண்டிருப்பது இந்த இசைதான். இந்த இரண்டு உதடும் அந்த நாக்கும் குரலும் சேர்ந்து எங்களுக்கு இத்தனை விடயங்களை கொண்டு வர, எங்களை சந்தர்ப்ப தாருங்களே பேசிக்கொண்டே
2: இருக்கின்றேன். கை வளையோசையும்
0: அடேங்க அப்பா, மணி ஓசை பே, திரும்பவும் மணிக்கு சென்று விட்டார். ஓ வணிக்கு சென்று விட்டார் சந்தனராஜ். மணி ஓசையும் வளை ஓசை கை வளை ஓசையும் மணி ஓசை. இது அவர்கள் மற்றவர்களும் கேட்ட பாடல் தான். இப்போ கிருஷ்ணா உங்கள் பாடல் என்னவா இருக்கும் ஐயா? உங்களை இணைத்து விட்டேன் கிருஷ்ணன்.
3: தூது செல்ல ஒரு தோழி இல்லை என்று துயில் கொண்டாயோ தலைவி.
0: அது ஒரு தோழி காணுமா இல்லை ரெண்டு மூணு தோழி வேணுமா? தூது செல்றதுக்கு வாழ்த்துக்கள் சென்று வாருங்கள். அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? என்ன பாடல்களை எங்கெங்கிருந்து தேடி எடுத்து கொண்டு வருங்க, எப்படி ஈற்றெடுக்கின்றது பார்த்தீர்களா? இப்பொழுது ஜெகபர் சாதியின் ஊற்றை பார்ப்போம். இங்கே கொண்டு வாருங்கள் உங்கள் எண்ணத்தை.
1: ஐயா வணக்கம் ஐயா, இந்த சந்திரநாயக பாட்டுக்கு பதில்பட்டியா? மணி ஓசை கேட்டு எழுந்து அப்படிங்க பாடல்.
0: அந்த பாடலை இப்பொழுது மணியோசையை கேட்டு சந்த கிருஷ்ணா எழுந்து விட்டார். நீங்கள் இன்னொரு மணியை தரலாம் தானே.
1: மணி ஓசையும் நல்ல மணி ஓசையும் அப்படிங்க பாடல்.
0: அது என்ன திரைப்படுது ஐயா?
1: படம் ஞாபகம் இல்லை எனக்கு.
0: அந்த பாடல் முதலிய பாடம் மணியோசையும்
1: மணியோசையும்
0: அது கை வளைய ரெண்டு பேரும் ஐயா மணியும் அப்படியா?
1: ஆமாய்யா, மணியோசையும் கை வளையோசையும்.
0: அதை இப்பொழுது சந்தன் ராஜ் அவர்கள் தூண்டிவிட்டு போய்விட்டார். வேறு ஒரு பாடல் மணிக்குயில் இசைக்கு தான் ஒன்று இருக்குதுவா?
1: ஆமா, அது பாடிட்டாங்க போட்டுருக்க மணிக்குயில்.
0: அதையும் பாடிவிட்டாங்களா? விட்ட மாட்டாங்களா ஐயா? அப்ப போயிரு என்ன ஐயா?
1: ஆமாய்யா.
0: சரி, அப்ப போயிரு ரெண்டுப்பா, இத்தனை பேருக்கு வந்து விட்டது ஒன்று போயிரு ஒன்று கொடுக்கலாம் தானே கண்ணா.
1: இசைக்கவோ நம் கல்யாண ராகம் அப்படிங்க பாடல்.
0: சிறப்பான பாடல் இல்லவா? கல்யாண ராகம் இசைக்கவோ. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஜெகவர் சாதிக்க.
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி. மீண்டும் பாருங்கள், உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. இப்பொழுது சந்தன் ராஜுக்கு சந்தர்ப்பம்.
2: கேட்டு கோடி உரிமை மேலையா
0: அட்ர சக்கியண்டாரம். கேட்டு கோடி உரிமை மேளம், அருமையான பாடல். கேட்டு கோடி உரிமை மேளம், கேட்டு கோடி உரிமை மேளம். உரிமை அது உரிமை கொண்டே இருக்கும். மீண்டும் சந்தன்ராஜ், நீங்கள் தான் வந்திருக்கின்றீர்கள், கொண்டு பாருங்க.
2: கேள்வி ஆயிரம்
0: ஆயிரம் கேள்வி, பல்லாயிரம் கேள்வியும் கேட்கலாம். கேட்டுப்பார் கேட்டுப்பார் கேட்டுப்பாரு ஆயிரம் கேள்வி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கெங்கிருந்து எப்படி எப்படியான பாடல்? எங்கே கிருஷ்ணா உங்கள் பாடலை பார்ப்போம், கொண்டு பாருங்கள்.
3: கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா.
0: அதுதானே, நீங்கள் இப்ப கேட்டதும் கொடுத்து விட்டீர்கள். கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, அது மற்ற கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா. நல்ல பாடல் கிருஷ்ணா, மீண்டும் கொண்டு வாருங்கள், நாங்கள் கேட்போம், தாருங்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி. அமைதியாக ஆறுதலாக நிதானமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது எங்களுடைய நிதர்சனமான பாடல் பாட்டுக்கு பதில் பாட்டு. இப்பொழுது ஜெகபர் சாதிக் அவர்களை சந்திப்போம். வணக்கம் ஜெகபர் சாதிக் அவர்களே.
1: ஐயா வணக்கம் ஐயா, இந்த சந்திரநாத பாட்டுக்கு பதில் பாட்டியா? மேலதாளம் கேட்கும் காலம் விரைவில் வருக வருகை என்று அப்படிங்கப்படுறீங்க.
0: உண்மை வர வேணும் ஐயா, மேலதாளம் கேட்கும் நேரம், மேலதாளம் கேட்கும் நேரம் விரைவில் வருக வருக வென்று. மீண்டும் பாருங்கள், இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே காரைக்கிழமை தோறும் அலங்கரிக்கும் வானலையை எல்லோரும் ஆவலோடு சுறுசுறுப்பாக கேட்கும் பாட்டுக்கு பதில் பாட்டு. கிருஷ்ணா, உங்கள் பாட்டு என்ன?
3: கல்யாணம் கச்சேரி கொண்டாட்டம் எல்லாமே.
0: அப்படியா, எல்லாமே முடிஞ்சு போச்சா? கல்யாணம் கச்சேரி கொண்டாட்டம் என்றா திண்டாட்டம் வந்துட்டுதா? வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், எங்கே அடுத்த பாடலை தருவதற்காக அன்புடன் சந்தன்ராஜ் அவர்கள் வந்திருக்கின்றார். வணக்கம் சந்தன்ராஜ்.
2: வணக்கம் ஐயா. மயிலிறகையா?
0: ஓ மயிலிறகே, மயிலிறகோ, வாழ்த்துக்கள். மயிலிறகே, மயிலிறகே, இனிமையான பாடல் தான். அந்த பாடல் நீண்ட நாட்கள் பின்பு என்று ஞாபகப்படுத்துகிறீர்கள். மயிலிறகே, மயிலிறகே என்ற பாடல் சூர்யாவினுடைய தயாரிப்பில் இயக்கத்தில் வந்த திரைப்படம். எங்கே இப்பொழுது அடுத்த உறவு யார் என்று நாங்கள் எதிர்பார்க்கும் விலை 6 4 7 8 7 4 6 4 1 5 எண்ணை அழைச்சி விட்டார் எங்களுடைய ஜெகபிரசாதிக் அவர்கள். வணக்கம் ஜெகபிரசாதிக் அவர்களே.
1: ஐயா வணக்கம் ஐயா. இந்த கிருஷ்ணயா பாண பாட்டுக்கு பதில் பாட்டியா? கல்யாணமே ஒரு பெண்ணோடுதான் அப்படிங்க பாடலையா?
0: இப்ப எல்லாம் மாறிடுது ஐயா, பெண்ணோடு மட்டும் இல்லையா ஐயா? காலம் மாறி போச்சு. வாழ்த்துக்கள். மீண்டும் இடையிடையே நகைச்சுவை கலக்க வேண்டும். கிருஷ்ணா, நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? அதுக்கு என்ன பாடல் கொண்டு வாருங்கள்?
3: மயில் போல பொண்ணு ஒண்ணு ஐயா.
0: அட்ர சாக்கியண்டா. அப்புறம் வேற என்ன ஐயா?
3: ஒண்ணு குயில் போல பேச்சு ஒண்ணு.
0: அட்டை அப்பா பாரதி திரைப்படம் தான் ஐயா. மயில் போல பொண்ணு ஒண்ணு. சிறப்பு சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள். சிறப்பாக பாடல் தந்துவிட்டீர்கள். அடுத்த பாடலை தருவதற்கு தான் இப்பொழுது ஜெகபிரசாதிக்க சந்தன் ராஜ் அவர்கள் காத்து வந்து விட்டார். கொண்டு வாருங்க.
2: பெண்ணோட தான் கல்யாணம் ஐயா. அதுக்கு முன்னாடி பெண் போனால் அவள் பின்னாலே கண் போகும்.
0: அதுதானே, அது அதண்டா உண்மை ஐயா. இப்ப வேற மாதிரி போகுது தான். ஆனாலும் பெண் போனால் பின்னாலே என் கண் போகுமா? பின்னாலே என் கண் போகுதா? சரி சரி, போட்டும் போட்டும். கண்டபாட்டி போக விடக்கூடாது, நாங்கள் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும். அதனால் தான் அடுத்த பாடலை கொண்டு ஓடி வரப்போகின்றார். யார் என்று பார்ப்போம். அவருடைய தெரியவில்லை அழைப்பு. அது ஜெகபிரசாதிக்காக இருக்கலாம் என்று எண்ணுகிறேன். அவர் தான். வணக்கம் ஜெகபிரசாதிக்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: இந்த கிருஷ்ணயா பாடின பாட்டுக்கு பதில் பாட்டியா? மயிலாடும் தோப்பில் மானாட கண்டேன் அப்படிங்க பாருங்க.
0: மானாடும் துறையில் யாராக வந்தது யாரோ மயிலாடும் தோப்பில். மயிலாடும் தோப்புல மயில் தானே ஆட வேண்டும். மயிலாடும் தோப்பில் மான் அது மகிழ்ச்சியிலே தான். சரி, மீண்டும் உங்களோடு இணைந்து அடுத்த பாடலை தருவதற்காக சந்தன் ராஜ் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் சந்தன் ராஜ்.
2: பக்கத்துல ஓட
0: அடே அப்பா. மயிலாடும் பாறை பக்கத்திலேயே ஒரு ஓடை. அடே அப்பா, எப்படி கண்டுபிடிக்கிறாங்களப்பா வரிகளை. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. பாட்டுக்கு பதில் பாட்டை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உறவுகள், அடுத்த உறவு யார் என்று அவர்கள் தீர்மானிப்பதற்கு முன் வந்துவிட்டு இதோ நான் வருகின்றேன் என்று கிருஷ்ணன். வணக்கம் கிருஷ்ணா, உங்கள் பாடலை தாருங்கள்.
3: மயிலே மயிலே தோகை எங்கே.
0: அங்க காட்டுக்கு கொட்டிருச்சையா மயிலே மயிலே. அது கொட்டுப்படுவது உதிர்ந்து விட்டது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மயிலே மயிலே உன் தோகை எங்கே. என்ன வரிகள். வாழ்த்துக்கள். சிறப்பான வரிகளை தரும் வேளையில சந்தன் ராஜ் ஒரு வரியை கொண்டு ஓடி வருகின்றார். பக்கத்தில் இருப்பீங்களா? சரி சரி, நல்லது நல்லது. பக்கத்திலே இருப்பேன் நாம் பார்த்து பார்த்து ரசி அப்படியும் ஒரு பாடல் இருக்கு. பக்கத்தில் இருப்பேன் இன்னொரு பாடல் இருக்கின்றது. இப்படி பல பாடல்கள். எங்கே ஜெகவர் அவர்களே, உங்கள் பாடல் இதுவாக இருக்கும். ஷாதி கொண்டு வாருங்கள்.
1: ஐயா வணக்கம் ஐயா. அந்த சந்திரராஜ் பாட்டுக்கு பதில் பாட்டியா? மயிலே மயிலே உன் தோகை எங்கே அப்படிங்க பாடலையா?
0: அப்படித்தான் பாடினார் ஐயா கிருஷ்ணன். அவர் எடுத்து விட்டார் போட தோட்டத்துக்குள்ள கொட்டி இருக்கான் மயிலே மயிலே. அல்ல இன்னொரு பாடல் உடனே எடுக்க வேண்டியதான். எத்தனை வரிகள் உண்டு? மயிலே மயிலே உன் தோகை எங்கே தந்த பாடல். மணியே மணிக்குயிலே மாலையிடும் கதிர் அழகை ரெண்டதில் எத்தனை பாடல். மணிக்குயில் வரும், மணியை வரும், மாலை வரும், இளம் வரும். இளம் சோலை
1: கேட்டு எழுந்து
0: அது வந்து விட்டது. நீங்கள் இளம் சோலை பூத்ததா அந்த பாடல் அப்படி
1: பூத்ததோ
0: அது நல்ல பாடல்.
1: போடுவோமே இளம்
0: சோலை. என்னையும் சேர்த்துக் கொள்ளுகிறீர்கள் பாட்டுக்கு. என்னையும் சேர்த்துக் கொள்ளுகிறீர்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே சந்தன் ராஜ், உங்கள் பாடலை தாருங்கள்.
2: வணக்கம் ஐயா. மயில் தொகை அழைத்தாள்.
0: அதான் உடனே ஓடி போயிடலாம. இந்த மயில் தொகை அழைத்தால் அது அழைத்தால் நோகாது. வாழ்த்துக்கள். மயில் தொகை அழைத்து சிறப்பான பாடல், சிறப்பான பாடல். பாத்தீங்களா, அவருக்கு பிடிக்க வேறு, அவர் பிடிக்க விட்டார், நீங்க பிடித்து விட்டீர். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
3: பக்கத்திலே கன்னி பெண் இருக்கு.
0: அட்ரஸ் அக்கண்ணா ஐயா சொல்லப்படக்கூட ஐயா. பக்கத்திலே கன்னி பெண் தான், நீங்க கவனமா இருக்கணும். இந்த காலத்திலே பக்கத்திலே கன்னி பெண் இருந்தா நீங்க கவனமா இருக்கணும். அவங்க தாவி பாய்ந்துருவாங்க. நன்றி நன்றி கிருஷ்ணா, நன்றி நன்றி. பக்கத்திலே கன்னி பெண் இருக்கு. எங்க சந்தன்ராஜ், இதற்கு என்ன பாடல்? அதுதானே, பக்கத்துல கன்னி பெண் இருந்து அழைத்தால் நீங்கள் வந்து விடுவீர்கள். என்ன பாருங்களேன் பாடலை, என்ன வருகிறப்பா? பக்கத்திலே கன்னி பெண் இருக்கு, கூறினவுடன் அழைத்தால் வந்து விடுவேன். அந்த கன்னி பெண் அழைத்தால் இவர் வந்து விடுவேனாம். இங்க ராணி அருகில இருக்கிறாவோ தெரியவில்லை. வாழ்த்துக்கள். எங்கே ஜெகபர்சாதி அவர்களே வாருங்கள்.
1: ஐயா வணக்கம் ஐயா. இந்த சுந்தரராஜ பாடுபடியா
0: சொல்லுங்கள்.
1: தோகை இளமையில் ஆடும் இளவினில் மாலை மழை வருமோ அப்படிங்கிற பாடல்.
0: அந்த பாடல் வந்து விடுது ஐயா. தோகை இளமையில், சரி இல்லை ஐயா போடுவோம் உங்களுக்கு பாடத்தரேன். தோகை இளமயிலா, அது நல்ல பாடல். தோகை இளமையில், வாழ்த்துக்கள். அந்த பாடல் வரவில்லை, நீங்கள் அந்த சிறப்பான பாடலை கண்டுபிடித்தீர்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் வாருங்கள், அதற்கிடையிலே நாங்கள் கிருஷ்ணாவுடன் பேசுவோம். கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள்.
3: அழைத்தால் வருவாள், கேட்டால் தருவாள், அவள் தானே மனைவி.
0: அதெண்டா உண்மை ஐயா. அழைத்தால் வருவாள், கேட்பதையெல்லாம் தருவாள், அழைத்தால் வருவாள். அற்புதம். தாக்கி பின் தாரம் அல்லவா, சிறப்பான பாடல். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அந்த வேளையிலே தான் சந்தன்ராஜ் உடனே ஒரு பாடலை தரப்போகின்றாராம். என்ன பாடல் சந்தன்ராஜ் அவர்களே? உங்களை இணைத்து விட்டேன் சந்தன்ராஜ் ஐயா. வர வேண்டும் சந்தன்ராஜ் அவர்களே, வர வேண்டும். உங்களை இணைத்து விட்டேன்.
2: இனிமை
0: அதுக்கு முதல் இவ்வளவுதான் கூறிவிட்டார். அங்கே அப்படி அங்காடியிலே அவருடைய தளத்தில் வியாபார நிலையத்திலே ஆட்கள் இருக்கின்றார்கள். எங்கே கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்களே.
3: கேட்டுப்பார் கேட்டுப்பார் கேள்விகள் நூறு.
0: ஓ கேட்டுப்பார் கேட்டுப்பார் என்று வந்து விட்டீர்களோ. கேட்டுப்பார் கேட்டுப்பாரு கேள்விகள் நூறு. ஓ கேட்டுப்பார் கேட்டுப்பார் கேட்டுப்பார் கேள்விகள் ஆயிரம் நூறு. ஓகே கேட்டுப்பார் கேட்டுப்பார். சரி, முதல் ஒரு பாடல் வந்து கேட்டுக்கோடி கேட்டுப்பாரு. அந்த பாடல் வந்ததையா கேட்டுப்பாரு கேள்விகள் நூறு என்ற பாடல் சந்தன்ராஜ் சந்திருந்தார். சரி பார்ப்போம், இதற்கப்பா நான் ஆச்சரியத்தில் போட்டு விடுவோம். நான் சரி பார்த்து கூட்டி கழிப்போம். உங்க ஜெகபர்சாதி நீங்கள் வாருங்கள் அந்த பாடலை கொண்டு வாருங்கள்.
1: ஐயா வணக்கம் ஐயா. இந்த கிருஷ்ணய்யா பண்ண அழைத்தால் வருவாள் கேட்டால் தருவாங்க பாடல் பல்பாட்டியா. கேட்டதெல்லாம் நான் தருவேன், என்னை நீ மறவாதே அப்படிங்க.
0: அதெண்டா உண்மை ஐயா. என்ன கேட்டதெல்லாம் நான் தருவேன், என்னை நீ மறவாதே அப்படின்னு அப்பா. கேட்பதெல்லாம் நான் தருவேன், நல்ல பாடல். அப்படி என்றால் இப்படி சந்தன்ராஜ் அவரிடம் செல்வோம். என்ன பாடல் தருகிறேன் என்று கேட்டு பார்ப்போம். சந்தன்ராஜ் அவர்களே நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடல்.
2: நூறு வருஷம் அந்த மாப்பிள்ளையும் பொண்ணுங்க.
0: அப்படியா, நூறு வருஷம்?
2: நன்றி.
0: சரி சரி, நூறு வருஷம் வாழ்ந்தால் போதும் ஐயா. நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பெண்பிள்ளை, நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பெண்பிள்ளை. வாழ்த்துக்கள். நல்லதொரு வாழ்த்து பாடல். இது மூன்று தமிழ் வானொலி. இங்கே உறவுகள் கேட்டுவிட்டு பதில் தந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது அந்த ஒரு பாடலுக்கு அவர்களுடைய பதிலை
2: மலரோடு தனியாக ஏறிங்கி வந்தேன்.
0: என்னது சும்மா விளையாட்டுக்கு தான். நான் மலரோடு தனியாக ஏறிங்கி வந்தேன், சுற்றி பார்த்துட்டு போகத்தான். நான் மலரோடு தனியாக ஏறிங்கி வந்தேன் நின்றேன். கிருஷ்ணா நீங்கள் தாருங்களேன் உங்கள் பாடலை.
3: நான் என்ன
0: அது முதலே கூறிவிட்டீர்கள். நான் என்ன சொல்லிவிட்டேன் என்று நான் பேச மாட்டேன் ஒரு நாளும். மகர் தான் பேசுவேன். நான் பேச நினைப்பதெல்லாம். இனிமையான ஒரு பாடல், எனக்கு பிடித்த பாடல். வாழ்த்துக்கள். இப்பொழுது நாங்கள் மீண்டும் சந்தன்ராஜியை அணைப்போம். வணக்கம் சந்தன்ராஜ்.
2: பேசக்கூடாதியா?
0: நாங்க பேசலையா? வாய்க்கு சிப் போட்டு மூடிக்கொள்றோம். புக் நாங்கள் அனுப்பி விட்டோம். பேசக்கூடாது. வாழ்த்துக்கள். பேசக்கூடாது. எங்கே இன்று ஏனையோரை காணவில்லை, மூவர் தான் ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள். பார்ப்போம் வருவார்கள். எங்கே ஜெகவர் சாதிக் அவர்களே வாருங்கள்.
1: ஐயா வணக்கம் ஐயா. அந்த சந்திரநாதி பாட்டு பதில் பாட்டியா?
0: ஆம் கூறுங்கள்.
1: நான் பாடு பாடல் நலமாக வேண்டும்
0: ஓ அப்படி ஒரு பாடல்
4: என் கேள்விக்கு என்ன பதில்?
0: அதைத்தானே தந்து கொண்டிருக்கின்றார்கள். என் கேள்விக்கு என்ன பதில்? நன்றி. அடுத்து என்ன பாடலையா தந்தீர்கள்? மீண்டும் ஓகே சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள்.
2: பாடும்போது நான் தென்றல் காற்று.
0: அதெண்டா உண்மைதான் சந்தன்ராஜ், பாடும்போது எல்லாம் தென்றல் காற்றா இருக்கும். பாடும் போது நான் தென்றல் காற்று. சரி, அடுத்த பாடலை தருவதற்காக கிருஷ்ணன் வந்து விட்டார். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
3: பேசுவதிலியா இல்லை பெண்ணரசி மொழியா?
0: ஐயா உங்களை இப்ப பேசக்கூடாதுன்றெல்லாம் சொன்னது, அதுக்குதான் கிளியையும் மயிலையும் கொடு. நன்றி நன்றி நன்றி நன்றி. வருக வருக அன்பு மகளே, சியாமலா வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் சியாமலா மகளே, வாங்கள் வாங்கள் வாருங்கள் சியாமலா. இன்றைக்கு வலைத்தளம் சரியில்லை மகளுக்கு, இணைப்பு சரியாக இணைக்கப்படுவதில்லை. வணக்கம் மகளே, உங்களை இணைத்து விட்டேனம்மா. அவருக்கு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும் அல்லவா, அவனுடைய இணைப்பு துண்டிக்கப்படுகின்றது எனவும் தெரியவில்லை. சரி, ஜெகபிரசாதி அவர்களே, நீங்கள் முதல் ஒரு பாடல் தந்தீர்கள், அது என்ன பாடல் ஐயா?
1: ஐயா வணக்கம் ஐயா, சுந்தரமதி பாடல் பல்பேட்டியா? திண்டல் வரும் சேதி வரும் திருமணம் பேசும் தூது வரும் அப்படிங்க,
0: அது நல்ல பாடல். முதல் ஒரு பாடல் தந்தீர்கள், அது என்ன பாடல்? மறந்து
1: நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும்.
0: அது வந்து நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் என்று. சரி சரி, நல்லது நல்லது நல்லது நல்லது, வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் எடுக்கப்பட்டு விடுவதற்கு ஷியாமலா அவனுடைய இணைப்பு துண்டிக்கப்படுகிறது, என்ன ஒன்று தெரியவில்லை. ஷியாமலா வணக்கம், ஷியாமலா வணக்கம் மகளே, வணக்கம் மகளே, என்ன நடந்தது? வணக்கம் வணக்கம், நலமா இருக்கின்றீர்களா? வாழ்த்துக்கள், வர வேண்டும் வர வேண்டும், நலமாக இருக்க வேண்டும். இப்பொழுது பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டு
5: பாடும் பாடல் நலமாக.
0: ஆமா ஆமாம், அதுக்கு என்ன
5: இப்ப நான் வைக்கும்போது

0: சிறப்பான பாடல்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தோம் அன்பு உறவுகளை. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடாவில் இருந்து ஒலிபரப்பாகும் காரிக்கிழமை தோறும் பாட்டுக்கு பதில் பாட்டு.
1: என் கேள்விக்கென்ன பதில், உன் பார்வைக்கென்ன பொருள், மணமாலைக்கென்ன வழி.
0: என் கேள்விக்கென்ன பதில் என்று ஆரம்பித்து மணியே மணிக்குயிலே என்ற பாடலுக்கு பதில் பாட்டு தர தொடங்கி இணைந்து இறுதி வரை சிறப்பித்தவர்கள், இறுதியிலே ஒருவரும் இறுதிக்கு முதல் ஒருவரும் இறுதிக்கு முதல் ஒருவர் விலகிவிட்டார். இறுதிக்கு அண்மையிலே வந்து ஒருவர் இணைந்து கொண்டார். இருப்பினும் நான்கு உறவினர்கள் ஜெகபிரசாதி, கிருஷ்ணா, சியாமலா, சந்தன்ராஜ் அவர்கள் விடாகண்டன் தொடாகண்டனாக இணைந்து அற்புதமாக போட்டியை நிகழ்த்தி கொண்டிருந்த வேளையிலே இன்று இவர்கள் அனைவரும் 194 பாடலை தந்திருந்தார்கள். அதிலே இரண்டு பாடல்கள் தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றன. அது பிழை அல்ல. தந்த பாடல்கள் ஒன்று வந்த பாடலும் மற்றது வரையிருந்த வந்த பாடலை மீண்டும் தந்தது. அந்த வகையில் இரண்டு பாடல்களை நீக்கிவிட்டு 192 பாடல்கள் தெரிவிலே வந்திருக்கின்றன. அந்த தெரிவுகளின்படி பாடல்களை தந்தவர்களுள் பாதியிலே நின்றாலும் 21 பாடல்களை தந்திருந்தார் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். இறுதியிலே பாதிக்கு இடையிலே இடைநேரத்து இடையிலே வந்தாலும் எங்களுடைய அன்பு மகள் சியாமலா நீங்கள் 63 பாடலோடு இணைந்து தொடர்ந்து இணைந்து நீங்களும் 21 பாடலை தந்திருக்கின்றீர்கள். அதைத் தொடர்ந்து கிருஷ்ணா இன்று அழகாக சிறப்பாக மகிழ்வாக அமைதியான முறையிலே துல்லியமான முறையிலே நியதிகளை கடைபிடித்து கொண்டு வந்து 57 பாடல்களை கொடுத்திருக்கின்றீர்கள். இன்று ஆரம்பத்திலே வந்தவுடன் இறுதி வரை இணைந்து நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு அன்பு சந்தன்ராஜ் அவர்களும் 93 பாடல்களை தந்து இருக்கின்றார். அதனால் வரிசைப்படி பார்த்தால் சந்தன்ராஜ் 93 பாடல்களையும், கிருஷ்ணன் 57 பாடல்களையும், தலா 21 பாடல்களை ஜெகபிரசாதிக்கும் சியாமலாவும் கொடுத்திருக்கின்றீர்கள். முதல் 2-3 இடங்களை பெற்று சிறப்பாக இணைந்திருக்கின்றீர்கள். முதல் 2-3 இடங்களை விட பாடல்கள் தந்த விதம் மிகவும் சிறப்பாக இருந்தது. இங்கே ஒரு சில பாடல்கள் தங்களுடைய பாடலுக்கு அடுத்த அழைப்பிலே பதிலை தருகின்றார்கள். அது நிறுத்தப்பட்டிருக்கிறது முற்றாக கடந்த வாரத்திலிருந்து. ஒரு பாடலை தந்துவிட்டு அதிலே உள்ள வரிகளை உடனே அடுத்த அழைப்பிலே அதை தருகின்றீர்கள். அது கொஞ்சம் கவனிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மட்டுமில்லை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் பதில்களையும் நாங்கள் எடுத்து கொண்டிருக்கின்றோம், சுட்டி காட்டி கொண்டிருக்கின்றார்கள். மத்தியஸ்தர்கள் நான் மட்டுமில்லை நிறைய இருக்கின்றார்கள். அந்த வகையில் 92 பாடல்கள் தான் எங்களுக்கு தூய்மையாக எடுக்கப்பட்ட பாடல். அதிலே இந்த முடிவுகளை தந்திருந்தோம். உங்கள் நால்வருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் சிறப்புகளும். இயலாத வேளையிலும் ஓடி வந்து உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை தர வந்த வேளையில் நீங்கள் வந்து எனக்கு உற்சாகத்தை கொடுத்து நகைச்சுவையாக இந்த நிகழ்ச்சியை எடுத்துச் செல்வதற்கு ஏதுவாக இருந்தீர்கள். அதனால் இப்பொழுது நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களையும் குறிப்புகளையும் வந்து கூற வேண்டும். யார் வரப்போகிறீர்கள் வாருங்கள், இணையுங்கள். உங்களுக்கு விருப்பமான பாடலை பதியுங்கள். நாங்கள் ஒளிபரப்பி கேட்டு மகிழ்வோம். இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் சிறந்த ஞாபக சக்தி, துரிதம் வேகம் விவேகமாக வந்து இணைந்த உங்களுக்கு மீண்டும் மீண்டும் என் நன்றியும் வாழ்த்துக்களும். வாருங்கள், அலையுங்கள்.

0: வாருங்கள் மகளே சியாமலா, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். முடிந்த பின்பும் அழைத்து கொண்டு இருந்தீர்கள் அல்லவா?
2: ரொம்ப சந்தோஷமா இருந்தப்பா.
0: மகிழ்வா இருந்தீர்கள், முடிந்த பின்பும் அழைத்து கொண்டிருந்தீர்கள் இல்லையா? நான் கூறியது உங்களுக்கு கேட்கவில்லை. நான் கூறி இந்த நேரங்களை குறித்து கொண்டு வந்து நேரம் முடிவடைந்து விட்டது, பாடல்களை தொடர்ந்து கேளுங்கள் என்று விட்டு எண்ணிக்கை.
1: அழைக்கிறதுல மும்மரமா இருந்ததுல அதை கேட்க மறந்துட்டேன்.
0: ஆமா ஆமா, இல்ல இல்ல, அது ஒன்றும் இல்லை, அது அழைத்து கொண்டே இருந்ததுல அது ஒன்றும் இல்லை. சிறப்பாக இருந்தது.
1: சரியான மழைப்பா,
0: நல்ல மழையா? வாழ்த்துக்கள். நல்லா பெய்யட்டும்.
1: நல்ல மழை. ஒரு ஒரு மணிக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேல நடந்துட்டு வேலை பார்த்துட்டே இருந்தேன்
0: அதுலயே. அந்த மழைக்கு ஒரு நன்றி என்னவென்றால், வலிமையாக மழை பெய்து விட்டால் உங்கள் வலைத்தளம் சிறப்பாக இருப்பதில்லை. இன்று சிறப்பாக துல்லியமாக இருந்தது உங்களுடைய வலைத்தளம். அதற்காக மழைக்கு நாங்கள் நன்றி கூறித்தான் ஆக வேண்டும். நான் சொன்னேன் தானே, கொட்டோ கொட்டோன்னு கொட்டும் என்று மழை.
2: மழைக்கு நன்றி சொல்லலாம்ப்பா. உறவுகள்லாம் சேர்ந்து எனக்கு சாப்பிடுச்சிட்டாங்க பண்ணிக்கு.
0: எதுக்காக, என்ன நடந்தது?
1: 9 மணி வரைக்கும் யார், 9 மணிக்கு மேல யாருக்குமே போன் பேச மாட்டேன்ப்பா.
0: இன்னைக்கு
1: 9 மணிக்கு மேலதான்ப்பா எல்லாரும் வளைச்சு வளைச்சு பேசுறாங்க.
0: அவர்களுக்கு தேவை ஏற்பட்டு விட்டது, அன்பு தேவை.
1: வேற வழி இல்லப்பா, அண்ணி ஊருக்கு போயிருந்தாங்க. 6 மாசம், 6-7 மாசம் ஆகுது அண்ணி, இப்ப வராங்க இன்னைக்கு.
0: அப்ப நீங்கள் சென்று அவர்களை
1: போன் பண்ணி ஆட்டோவுக்கு போன் பண்றதுக்காக வர சொல்றதுக்காக விடிய கிளம்புற வருவாங்க, 2:30-3 மணி ஆகும். அப்ப அந்த நேரத்துக்கு ஆட்டோ பிடிக்க முடியாதுன்னு போன் பண்ணி எனக்கிட்ட சொல்லி வைங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக நான் ஆட்டோக்காரங்களை மாத்தி மாத்தி தேடுறதுலயும், அதுக்கப்புறம் இன்னும் போனா வந்துகிட்டே இருந்துச்சு.
0: பாதி வழியில வந்தாலும் நன்றாக விளையாடி இருக்கீர்கள், சிறப்பான பாடலை தந்திருக்கிறீர்கள்.
1: என்னுடைய
0: உங்களுக்காக இவ்வளவு பாடலையும் கொடுத்து 21 பாடலை தந்திருக்கிறீர்கள். மொத்த 194 192 பாடலை கேட்டோம். என்ன பாடலை கேட்டு மகளை விரும்புகிறீர்கள்?
1: இன்னைக்கு வந்து சிந்து பேரவி படத்திலிருந்துப்பா. மோகம் என்னும் தீயில் என் மனம் வெந்து வெந்து உருகும் அந்த பாட்டு.
0: ஓ, மோகம் என்னும் தீயில் என்ற பாடல் சிந்து பைரவியிலிருந்து உங்களுக்கு வேண்டும். அதை கேட்டு மகளும் மோகம் என்னும் தாகம் என்னமா, மோகம் என்னும்,
1: மோகம் என்னும் தீயில் என் மனம் வெந்து வெந்து உருகும்.
0: பார்த்தீர்களா, நான் தாகம் என்று தீயாக வாழ்த்துக்கலாமா. சிந்து பைரவியிலிருந்து கேட்போம், இனிமையான பாடல். அடுத்து உறவு வர வேண்டும், அவருடைய பாடலையும் கொடுக்கின்றேன். உங்களுக்கும் இந்த பாடல் கிடைக்கும். வாழ்த்துக்கள். சிறந்த பாடல்களை நீங்கள் சரியாக பதிலை கூறி அவர்கள் பாடலுக்கு பதில் பாடல் எதுவென்று கேட்டு கேட்டு கொடுத்து, ஆரம்பத்தில் வராதபடியாக இருந்த இடையிலே சில குழப்பங்கள், அதில் ஒரு பிழையும் இல்லை. சிறப்பு. மீண்டும் அடுத்த வாரமும் நாங்கள் சிறப்பிப்போம். நன்றி மகளே, வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறந்த பாடல். அடுத்து யார் வரப்போகின்றீர்கள்? ஓடி வாருங்கள், உங்கள் பாடலை தாருங்கள். அரசரிக்குப்பத்திலிருந்து அன்பு சரவணன் அவர்கள் அழைக்கின்றார். வணக்கம் சரவணா. வணக்கம். வணக்கம் சரவணா.
3: வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீர்கள்? வணக்கம் வணக்கம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கீங்களா?
3: கேட்டுட்டுதான் இருந்தேன். பதிவுல என்ன சொல்லிட்டாங்க, அது இதுக்கு முன்னாடி
0: எனக்கு ஒரு ஒரு நிமிடம் தாருங்கள்.
3: பழைய நிகழ்ச்சி நினைச்சுக்கிட்டேன் நான்.
0: ஒரு நிமிடம் தாருங்கள், எனக்கு ஒரு அசௌகரியம். ஒரு நிமிடம் தாருங்கள்.

0: நந்தம் மோகம் என்னும் தீயில் என் மனம் வெந்து வெந்து உருகும். வானம் எங்கும் அந்த பிம்பம் வந்து வந்து விலகும். மோகம் என்னும் மாய பேயை நானும் கொன்று போட வேண்டும்.
1: நேரம் சரியாக 10:50. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மற்ற தமிழ் வானொலி. பாட்டுக்கு பதில் பாட்டு. சற்று இடையூறாக இருக்கிறதுனால் நிகழ்ச்சி இத்தோடு நிறைவு பெறுகிறது. என் நண்பர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு நன்றி, வணக்கம்.
0: இல்லை என்ற போது எந்த மூச்சு நின்று போ

0: காதல் நெஞ்சே நெஞ்சே அந்த பாட்டு
1: கெட்டிக்காரன். அடுத்து மூன்றாவது வா என்னவா இருக்கும்?

0: நிம்மதி. அந்த பாட்டு தாத்தா
1: வாராய், எப்படி அந்த வரி வருகின்றது? வாராயோ
0: வாராயோ வான்மதி தாராயோ நிம்மதி அப்படிங்கிற பகல் நிலவுங்கிறதுல படத்துல
1: நல்ல பாடல். அடுத்த வாவை கொண்டு வாருங்கள்.
0: வாராயோ என் நிலாவே கேளாயோ எந்தன் கதையே, வாராயோ என் நிலாவே
1: பாடல். அப்பா காலத்து பாடல் என்றும் இனிக்கும் பாடல். அடுத்தது மெல்ல திறந்தது கதவிலே, மெல்ல திறந்தது கதவிலே ஒரு பாடல்.
0: வாவென் நிலா உன்னைத்தானே வானம் பெண் அப்படிங்கிற பாடல்.
1: படத்தின் பெயரை சொன்ன உடனே பாடல் எடுத்துட்டீர்கள், இதுதான் ஞாபகம் பண்றது. விவேகம், விவேகம் வாவென் நிலா நல்ல பாடல். இந்த ஐந்து பாடல் தந்திருக்கின்றீர்கள். இந்த ஐந்து பாடல்களுக்கும் இப்பொழுது இந்த ஐந்து பாடலையும் ஒப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு எந்த பாடல் சிறப்பாக இருக்கின்றது, எந்த பாடல் உங்களை கவர்ந்திருக்கின்றது?
0: தாத்தா இந்த நான்காவது பாட்டை சொன்னேன், வாராயோ வெண்ணிலாவே கேளாயோ எந்தன் கதை அப்படிங்கிற பாடல்.
1: அற்புதமான ஒரு சிறப்பான பாடல் இல்லையா, வாராயோ வெண்ணிலாவே. வாழ்த்துக்கள் பேராண்டி, இந்த பாடல் உங்களுக்கு காற்றிலேயே கலம்பத்திலே வரும். அடுத்த உறவிடம் செல்றேன், மீண்டும் நீங்கள் வரலாம், இந்த பாடல் தரலாம் வாய்ப்பிருந்தால். நன்றி
0: நன்றி நன்றி தாத்தா,
1: நன்றி பேரா, நன்றி. வணக்கம் வணக்கம் ஐயா, சந்தன் ராஜ் அவர்களே, வருக வருக.
2: இதோ வணக்கம் ஐயா,
1: இனிய இரவு வணக்கத்தை எனக்கு கூறுகிறீர்கள். நான் இரவை தேடிக்கொண்டு முற்பகலிலே இருக்கின்றேன், முற்பகல் வணக்கத்தை
2: தருகின்றேன்.
1: கூறுங்கள் சாரி. நலமாக இருக்கின்றீர்கள், பலமாக இருக்கின்றீர்கள், நல்ல செய்திகள் தந்திரும். காலையிலே நிம்மதி சமாதானம் தான் எங்களுக்கு தேவை. உங்களுக்கு வந்திருக்கின்ற பதம் ஏன் என்ற பதம் வந்திருக்கின்றது. ஏன்
2: ஏன் ஏன் ஏன் ஏன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன். ஏன் ஏன் ஏன் அந்த
1: பாடல், கொரோனா வந்துவிட்டது, வெளியே போக இல்லாத, வீட்டுக்கு எந்த கிண்ணத்தை ஏந்துவோம்.
2: நம்ம கண்ணன் எழுதுவோம்.
1: நல்லது, அடுத்த ஏனை கொண்டு வாருங்கள்.
2: அடுத்தது ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லையா?
1: அதை இப்பொழுது சரியா தானே வந்திருக்கிறது. ஏன் என்று கேட்க வேண்டும், ஏன் இந்த நிலை என்று நாங்கள் கேட்க வேண்டும் இல்லையா? ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை சார். ஏன் என்ற கேள்வி என்று கேட்க ஆயிரத்தில் ஒரு வந்து அவர் கேட்டிருக்கின்றார்கள். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுடைய தத்துவ ஞானி கிரேக்க ஞானி சாக்ரடீஸ் ஐயா கூட சொல்லுகிறார், ஏன் எதற்காக கேட்க வேணும், நாங்கள் ஏன் என்று கேட்காமல் ஒன்றும் செய்ய முடியாது. சரி, அடுத்த பாடலை கொண்டு வாருங்க.
2: அடுத்த பாடல் ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ.
1: அதுதானே இப்ப கேள்வி, நாங்கள் தான் இந்த பாட உடைக்கல, எங்க பிள்ளைகளும் வந்து ஏன் பிறந்தாய் மகனே கொண்டு வாருங்கள். அடுத்த ஏன் கொண்டு வாருங்கள். மூன்று வந்து விட்டீர்கள், நான்காவது ஏன்
2: ஏன் எல்லாரும் வெளியில நின்றாங்க.
1: பல பாடல்கள் இருக்கு தானே,
2: பாப்போம். அந்த ஏன்லதான் அதுக்கப்புறம் வர முடியல. ஏன்
1: இருக்கின்றது பாடல், இப்போது பாடல்களையும் இருக்கின்றது. ஏண்டி ஏண்டி அம்மாண்டு வரும், ஏனடி அப்படி எல்லாம் வருது தானே.
2: ஆமா, அது என்ன வரணும் இல்லையா, அதனாலதான் பாக்குறேன்.
1: ஏன் என்பதே ஏனடி, ஏனடி வரலாம் தானே. ஒரு பாடல் முத்தம்மா வச்சு எடுத்து பெறும்
2: ஏண்டி முத்தம்மா அப்படிங்கிற பாடல்
1: ஏன் என்றுதான் ஏண்டி முத்தம்மாண்டு வருகிறது. இன்னும் ஒன்று போட்டால் உங்களுக்கு பேக்கெட் பண்ணி விடலாம். ஜோடி மஞ்ச குருவி அப்படி ஒன்று இருக்கா? ஒரு மாதிரி பொதி பண்ணலாம், இந்த வந்து விட்டது தானே பொதி கட்டலாம். இந்த ஐந்து பாடல்கள் தந்தன்ராஜ் உங்களை கவர்ந்த பாடல் இது.
2: எனக்கு வந்து ஏன் ஜோடி மஞ்சக்குரிய போடுங்க.
1: சரி, அந்த பாடம் உங்களுக்கு கிடைக்கும் ஐயா. நன்றி நன்றி சந்தன். வந்தால் மீண்டும் வரலாம். இந்த பாடம் வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம், தர்மபுரியிலிருந்து ராஜ்குமார் பாருங்கள்.
3: வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம், நலமாங்க ஐயா?
1: நலமாக இருக்கின்றோம். நீங்கள்?
3: நலமா இருக்கிறேன், பாதுகாப்பாக இருக்கிறோம். நன்றி.
1: அங்கே உங்களோட தர்மபுரியிலே எப்படி இருக்கின்றது நிலை? கட்டு கடக்கி கொண்டு வருகின்றதா இல்லை அப்படியே இருக்கின்றதா அல்லது கூடுகின்றதா?
3: இல்லைங்கய்யா, கொஞ்சம் கண்ட்ரோல கட்டுப்பாடா
1: இருக்குங்க.
3: பாராட்டலாம்,
1: பாராட்ட வேண்டியது. தொடர்ந்து இதை கடைபிடித்து வந்தால் நிச்சயமாக நாங்கள் இதிலிருந்து விடுபடலாம். அதற்கு தேவை மன துணிவும் நம்பிக்கையும் வேண்டும்.
3: ஆமாங்க, இதே மாதிரி இருந்தாக்க, இது கட்டுப்பாடா இருந்தாக்க நம்ம இது பண்ணிடலாம். வெண்டலாம் சொல்ல முடியாது, கட்டுக்குள்ள வச்சுக்கலாம்.
1: கட்டுப்பாட்டுக்கே கொண்டு வந்து சமப்படுத்தி கொண்டு வந்தா எங்களை வெற்றி தானே. அப்படித்தான் எல்லா நோய்களும் அப்படித்தானே. கட்டுப்படுத்தி கொண்டு வந்து அந்த நோய் முற்றாக அழிவதில்லை, எந்த நோயும் முற்றாக அழிவதில்லை இருக்கும். ஆனால் பாதுகாப்பாக இருப்பதற்கு ஏற்ற மருந்துகளை கண்டுபிடித்து விடுவார்கள்.
3: நாங்கள்
1: சொல்லெடுப்போமா? உங்களுக்கு கிடைத்திருக்கிற பதம் நீலம்.
3: நீலம்,
1: ப்ளூ கலர். நீலம் நல்ல பாடல்.
3: நீலம் பாடலுங்களா?
1: நீலவானவோடையில்
3: நீந்துகின்ற வெண்ணில, அந்த பாடலுங்க. அப்புறம் நீலம்,
1: இன்னொரு பாடல் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் ஐயா நடிக்கிற திரைப்படத்து பாடல் ஒன்று இருக்கு, கண்களை பற்றி வரும்.
3: கண்களை பற்றிங்களா?
1: அவருக்கு அவரிடத்திலே மூன்று நாலு பாடல்கள் இருக்கின்றனர்.
3: நீங்க கேட்ட உடனே எல்லாம் மறந்துருச்சு, நானும் வரலான்னு
1: தான் வந்தேன்.
3: சரிங்க, நான் பின்னாடி
1: வரேங்கய்யா. நீல நிறம் என்று ஆரம்பிக்கிற பாடல் இருக்கின்றது, நயனங்கள்.
3: நீல நிறம் அந்த பாடல் வரைக்கும். அப்புறம் நீல
1: நிறம் வானுக்கும் கடலுக்கும்.
3: ஆமாங்க.
1: அதே மாதிரி இன்னொரு பாடல் இருக்கு, கண்களை வந்து வரும். நீல அந்த கண்களை சொல்லுற சொல்லி கண்களை வேறு என்ன பொருளா பதத்தால் அழைக்கலாம்? கண்களை வேறு எப்படி கூறலாம்? நயனம் என்று கூறலாம் அல்லவா கண்ணை?
3: அப்படி
1: நீலத்தை நயனத்தை உணைத்து ஒரு பாடல் இருக்குது.
3: நீங்களா எடுத்து கொடுக்கறீங்க?
1: இல்ல, நீங்க தானே வேணும், இந்த பிள்ளைகள் தானே இல்ல.
3: ஆமாங்கயாங்களில்
1: ஒரு நீண்ட கனவு வந்தது.
3: ஆமா, அந்த பாடல் அருமையான பாடல்.
1: என்ன பாடல அது? நீல நயனங்களில் கண்ணை நயனம்.
3: நீல நயனங்களில்
1: நீல நிறமான நயனங்களுக்கு நீல நயனம் என்று கூறும் அந்த வரி வருகின்றது. நீல கவிஞருடைய திறமை. நீல நயனங்களில் நீல கண்கள் என்று சொல்ல நீல நயனங்களில். அடுத்தது அன்னை வேளாங்கண்ணில இருக்கிற பாடல்.
3: அன்னை வேளாங்கண்ணி இருக்குங்களா? நீலம்
1: அது கடற்கரையை பற்றி வரும்.
3: நீல கடலில் ஓரத்தில் எங்க பள்ளிக்கூடங்கள்ல இதெல்லாம் பாடல் இருக்குங்க. அந்த பாடல்
1: அப்ப பாடினது இப்ப வரணும்.
3: டக்கு டக்குல
1: இன்னும் ஒரு பாடல் இருக்கு, திருவிளையாடலையா இருக்கணும், அந்த கந்தன் கரணையிலையா இருக்கணும். கடலை வைத்து பார்வதி அம்மான் என்று பாடுகிறான்.
3: நீலம்
1: உமாதேவி
3: இல்லீங்களா?
1: அந்த கட்டி கொண்டு நீங்க பூரா ஒரு பாடம் இருக்கும், சீல கட்டின பாட்டு. நீல சேல கட்டி கொண்டு சமுத்திர பெண்ணி நீ நெளிந்து நெளிந்து போவது, அது அந்த பாடல்
3: கடினமா வந்துருச்சு. நானே இவ்வளவு எதிர்பார்க்கல, நீங்க வேற ஏதாவது சொல்லு சொல்லுவீங்க, ரெடி பண்ணலாம் தான் நல்லா ரெடி பண்ணிட்டு வந்தேன். நீலன் சொன்ன உடனே நீலவான ஓடை ஒண்ணு தான் தெரிஞ்சது.
1: நீலவான ஓடையில் நீல நிறம், நீல நிறம் வானுக்கும் கடலுக்கும் நீளம், நீல நயனங்களில் நீலக்கடலின் ஓரத்திலே நீலச்சீலை கட்டிக்கொண்டு. இன்னும் எத்தனையோ நீலங்கள் இருக்குங்கிறது,
3: நீலங்கள் இருக்கு.
1: நீலவண்ண கண்ணா வாடா சொல்லி சொல்லி வந்த இந்த பாடல் சார். இந்த ஐந்து பாடல்களையும் உங்களுக்கு பிடித்த பாடல் இது. இந்த ஐந்து பாடல்கள்
3: நீலவான அந்த பாடம் நல்லா இருக்கும்.
1: பாடங்கள் கேட்போம், பாடுங்கள் பாடுங்கள், சொல்லெடுத்து பாடுவோம். தானே பாடங்கள் கேட்போம்.
3: நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா நான் வரைந்த பாடல்கள் நீலம் பூத்த கண்ணில வராமல் வந்த எந்தேவி நீலமான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா காளிதாசன் பாடினான் மேகதூதனே தேவிதாசன் பாடுவான் காதல் கீதம். ஐயா அடுத்த வரையெல்லாம் மறந்துருக்கீங்க.
1: இவ்வளவு தூரம் ஞாபகத்தை தூண்டி இருக்கிறது இப்பதான் திருப்பி. ஒரு ஒரு நீங்க உங்களோட தமிழிலே சொல்ல போனா, நீங்கள் பார்க்க காரியாலய அலுவலகத்துக்குள்ளே சென்று அங்க அலமாரியில பொக்கிஷங்களா கணக்க கூவை பட்டு அது கிண்ட கிண்டத்தான எடுக்க எடுக்கத்தான் புது புதுதா வரீங்க. அதே ஒன்று ஒரு பாடல் அந்த வரிய தொட்ட உடன்தான் பாடல் வருகிறது, உங்களை அறியாம வருகிறது பாத்தீங்களா? இது ஞாபக சக்தியை
3: பாத்தி. இந்த பாடல் வந்து அடிக்கடி அப்பெல்லாம் முணுமுணுக்கிற பாடலுங்க, அதனால அது நினைவுல வந்துருச்சுங்க.
1: குட்டிக்காரன் ஐந்து பாடலையும் தந்து ஒரு பாடலையும் பாடியும் காட்டிட்டு வாழ்த்துக்கள் மீண்டும்.
3: ஐயா உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணுங்க, ஐயா உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நன்றிங்க, நன்றிங்க, நன்றிங்க.
1: சொல்ல தேவையில்லை. நல்லது ராஜ்குமார், ஒரு சங்க தலைவருக்கு நான் உதவி செய்யத்தானே மேடம். ஒரு சங்க தலைவர்
3: ஐயா என்றைக்கு நான் தொண்டனுங்க, தொண்டடி தொண்டன்
1: அப்படின்னு
3: தொண்டன் சொல்லுவாங்க இல்லைங்கயா, அது மாதிரி நான் எல்லாருக்கும்
1: தொண்டரடி பொடி ஆழ்வார் கூட ஒரு ஆழ்வார் இருந்திருக்கு.
3: ஆழ்வார் இருக்காரு.
1: மீண்டும் நீங்கள் வரலாம், அடுத்த ஒரு அவடம் செல்கின்றேன் இப்பொழுது. நன்றி
3: நன்றி நன்றி நன்றி நன்றி.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்பொழுது வந்தது முகமது ராபிக் வந்திருக்கார். வணக்கம் ராபிக்.
4: நாகல் மாவட்டம் நார் முகமது ராபிக் உங்களுக்கு பகல் வணக்கம், இரவு வணக்கம்.
1: இரவும் பகலும் இணையும் நேரத்தில் வணக்கங்களை கூறிக்கொண்டு இணைந்திருக்கின்றோர். நாகூர் நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக் அவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா?
4: நலமாக இருக்கிறேன்.
1: நலமாக இருக்கின்ற ஐயா, நலமாக இருக்கின்றோம். சரி அப்ப
4: அன்னைக்கு நேத்து நேத்து நைட்டு போட்ட உங்களுக்கு அனுப்பிவிட்டேன் மெசேஜ்.
1: ஆமா
4: அது அன்பு ரோஜன் பாட்டு, அதுக்குள்ள நிகழ்ச்சி முடிஞ்சா சரி
1: விட்டுட்டேன். சரி முடிந்தால் என்று பார்ப்போம், இன்னொரு தடவை பார்க்கலாம். நாங்கள் முனியல் தமிழ் வானொலியில் தான் இருக்கின்றோம், எப்பொழுதும் கேட்கலாம். நல்லதே ராபிக், உங்களுக்கு கிடைத்த பதம்
4: சொல்லுங்க.
1: கண்ணி என்று ஒரு பதம், கண்ணி கண்ணே என்று
4: கண்ணி
1: கொண்டு வாருங்கள்.
4: கண்ணி கலைமானே அந்த பாடலியா,
1: கண்ணி கலைமானே என்று மூன்றாவது பாடலை தெரிவிக்கிறேன். இரண்டாவது பாடல்
4: கண்ணா, உன் கண்ணா பண்ணலாம் சரியா, கண்ணா கண்ணா பாட்டு வருமா?
1: கண்ணா கண்ணா வந்து ஒருவருடைய பெயர் தானே, அது வேண்டாம். கண்ணே என்று அழைப்போம், கண்ணே மணியே மணியே முத்தே முனியே என்று அழைப்போம்.
4: கண்ணே கண்ணே தொட்டுக்கவா, கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஓட்டிக்கவாங்க.
1: கட்டிக்கவா ஓட்டிக்கவா
4: நாளை கண்ணே கண்ணான கண்ணே போறாரு. விசுவாசம்
1: நல்ல விசுவாசம் கண்ணான கண்ணே அதை கொண்டு போறோம். கண்ணான கண்ணே அடுத்த பாடம்
4: கண்ணே தன்னே தனிமணியே அந்த படம் ஐயா. கண்ணே கனிமணி வரும்.
1: கண்ணே
4: ஆமா கண்ணே
1: கண்ணே
4: கண்மணிய கண்ணே
1: கண்ணே
4: ஆமா நாலாவது
1: கண்மணி
4: கண்மணியே குந்தலி
1: கட்டிக்காரன் நான்கு தந்து
4: கண் அப்படியா கண் கண்ணே கண்ணே மணி கண்ணே மணிய கண்ணே முத்தே அருகில் வா.
1: அப்படி ஒரு
4: அந்த பாடல்
1: வாழ்த்துக்கள் பாருங்க. எத்தனை பாடல்கள் இதைத்தான் நீங்கள் பாடுவோர் பாடலாம கொண்டு பாடு பாட்டுக்கு பதில் பாட்டு கொண்டு ஓடி விரவணும் ஞாபகத்தை தட்டி தட்டி
4: வரும்.
1: என்ன பாடல் உங்களுக்கு விருப்பமான பாடல்?
4: மூன்றாம் பிறை படம் கலை கண்ணே கலைமானி அந்த பாடல்.
1: நல்ல பாடல். அந்த பாடல் கிடைக்கும் உங்களுக்கு. மீண்டும் வரலாம். இணைப்பை துண்டித்துக் கொள்ளுங்கள். இப்ப சந்தன்ராஜிடம் செல்வேன். வணக்கம் வணக்கம் சந்தன்ராஜ். மீண்டும் வந்து விட்டீர்கள்
5: வணக்கம்.
1: ஓ இது என்னுடைய செல்லக்குட்டி வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ராணிக்குட்டி சகாயா அன்சியராணி சந்தன ராஜ். வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா மகளே?
5: நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நான் நலமாக வளமாக இருக்கின்றேன் அம்மா. நீங்கள் நலமாக இருந்தா நானும் நலமாக
5: இருப்பேன்.
1: நல்லது. அப்ப நாங்கள் இந்த நல்லா இருக்கிற நேரம் வீட்டுல எல்லோருடன் ஒற்றுமையாக சந்தோஷமாக நல்ல நீண்ட நெடுமூச்சு விட்டு இருக்கிற நேரத்திலே ஒரு சொல் எடுத்து பாடுவோம் என்று வந்திருக்கிறீர்கள் அப்பாவோடு. சரி, உங்களுக்கு இருக்கின்ற சொல் பார்வை என்ற பதம். பார்வை
5: பார்வை ஒன்று போதும்.
1: நல்லது. பார்வை ஒன்று போதும் கணக்க பார்க்க கூடாதுதான். இப்ப ஒன்று போதும் பொம்பளை பிள்ளையிலவா நீங்கள் பெண் பிள்ளை பார்வை ஒன்றே போதுமா? அடுத்த பாடல்
5: பார்வை நீர் போகும்.
1: பார்வை நீரில் போகும் அப்படியா?
5: பார்வை தேரில் போகும்.
1: ஓ பார்வை தேரில் போகும். வாழ்த்துக்கள். அடுத்தது
5: பார்வை பார்த்தால் பசி தீராது சொல்லலாமா?
1: இல்லையம்மா, பார்வை தானே அம்மா. பார் ரெண்டு வந்தா நீங்க அதை செய்ய பார்வை இருக்குது. பார்வை ஒன்றே போதுமா? பார்வை இன்னொரு பாட்டு இருக்கு. பார்வை ஒன்றே டக்டக் அந்த அப்படி ஒரு பாடல் இருக்கு.
5: சொல்லிட்டேன்.
1: ஓ பார்வை ஒன்றே போதுமா அந்த பாடம். சரி அடுத்தது பாவை உமராணி கண்ணு என்னம்மா? சரியா பார் மகளே பார் அது நல்லது. இன்னொரு பாடல் இருக்கு கேட்டிருப்பீர்கள் பார்வை யுவராணி அந்த பாடல் கண்ணோவியம். அப்படி
5: கூறுவாங்க.
1: சரி அதை எடுக்கின்றேன். பார்த்தால் பசி தீரும். அடுத்தது பார்வை
5: யுவராணி.
1: பார்வை யுவராணி என்ன பாடல்? நல்ல பாடல். வாழ்த்துக்கள். ஐந்து பாடல் தட்டி தவறி கூடி பொது சமைத்து விட்டீர்கள் கட்டிக்காரி. இதிலே இந்த இப்படி இருக்கம்மா, இந்த பசு கூட்டங்கள் இருக்க இல்லவா, மெளியே மேய்ப்பன் கொண்டு போயிட்டு அதுக்கு கண் தெரியாது. அப்ப அதுக்கு என்ன போறது எங்க வரன்னு தெரியாமல் இந்த முன்னால போற மாடுகளை தன் தலையால இப்படி இப்படி தட்டும். தட்ட தட்ட அந்த மாடு போற பக்கத்தில் இதுவும் போய் சேர்ந்துருமா. அதே போல நீங்களும் தட்டி தட்டி ஐந்து பாடலை தந்து விட்டு கட்டுக்காரு. இந்த ஐந்திலே எந்த பாடல் உங்களுக்கு விருப்பமான பாடல்?
5: அது
1: இந்த ஐந்துக்குள்ளே இன்று இந்த ஐந்து பாடலை நினைக்கும் போதும் எந்த பாடல் நல்ல பாடலா உங்களுக்கு கவரக்கூடிய பாடலா இருக்கின்றது, ஐந்துக்குள்ளேதான் கூற வேண்டும்.
5: பார்வை ஒன்று போதுமே,
1: அந்த பாடல் விருப்பமா உங்களுக்கு? நல்ல பாடலாமா, அந்த பாடல் கிடைக்கும். இணைந்து சிறப்பித்த பெண்குட்டிக்கு வாழ்த்துக்கள் மகளே.
5: சரிங்கய்யா,
1: வாழ்த்துக்கள். அடுத்த வரை அழைச்சு. நன்றி மகளே, நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம்
5: வணக்கம் அப்பா.
1: கௌரி வந்து விட்டீர்கள், மீண்டும் இரண்டாவது இதுக்கு வந்திருக்கிறீர்கள், வாழ்த்துக்கலாமா? சரி, உங்களுக்கு என்ன பதவி இருக்கின்றது என்றால் இங்கு நெஞ்சம் என்ற பாத பதம். சரியா?
5: ஆயா,
1: நல்ல பாடல் இருக்கின்றது. நெஞ்சம் கெட்டிக்காரி, கெட்டிக்காரி நெஞ்சத்தை அள்ளி கொஞ்சம் தாத்தா
5: தாத்தா.
1: பாடல் வருகின்றது.
5: அடுத்தது நெஞ்சே நெஞ்சே
1: மறந்து விடாது. அப்படியா? நல்லது. பேச்சு எழுதி தெரியும் இல்ல பாடம். அடுத்தது இன்னும் ஒரு எழுச்சி பாடல் ஒன்று இருக்கம்மா, எங்களோட ஊர்ல எல்லாம் பாடுவார்கள் முந்தி, எல்லா இதுகளையும் பாடுவார்கள் எழுச்சி பாடல். என்னண்ணன் திரைப்படத்தில் பாடுவோம், குதிரை வண்டியில வருவார் எங்களுடைய எம் ஜி ராமச்சந்திரன் ஐயா. கெட்டிக்காரி, கெட்டிக்காரி அடுத்த நெஞ்சதை கொண்டு வாருங்கள். தன்னன்னே நேற்று வரை

0: நான் வாழ்ந்திருப்பேன் தன்னன்ன அப்படி வரும் அந்த
1: பாட்டு.
0: அப்படி இல்லடா, நெஞ்சத்திலே நேற்று வந்தாய் நேற்று வரையோர் நீ, அதான் அந்த பாடல் நீங்கள் எடுத்தது சரி. கட்டிக்காரே
1: கட்டிக்காரே
0: இந்த வந்து விட்டது ஒரு மாதிரி பேக்கெட்ட முடியாச்சு பார்சல் பண்ணியாச்சு.
1: இன்னும் எனக்கு வந்த சுத்தம் வேண்டும் எனக்கு ஓடவில்லை.
0: ஓடும் உங்கள்ட இருக்கின்றது கரல் பிடிச்சு போயிருக்கு, கரல் சுரண்டு வேணும் மூளை செலவிட வேணும் சார்.
1: உண்மைதான், இப்படி நான் கலந்து கொண்டதே இல்லை இதுவரைக்கும்.
0: நல்ல நெஞ்சத்தாளி கொஞ்சம் தாதா நல்ல பாடல், முதல் பாடல். இந்த பாடல்களே நல்ல பாடலா இருக்கின்றது எல்லாம். நல்ல பாடல். இந்த பாடலை கேட்கும் பொழுது எனக்கு ஞாபகம் வர என்னுடைய நண்பர் ஒருவர், நான் படிக்கிற காலத்தில் எங்களை கடந்து அவர் வந்து சாவச்சேரியை சேர்ந்தவர் மகளே. அவர் வந்து சட்ட வல்லுநராக பயில பல்கலைக்கழகம் சென்று வந்தவர். அவர் மோட்டர் சைக்கிள்லே வேலை விருப்பமானவர், அந்த மோட்டர் சைக்கிள் வாலிப வயதிலே மோட்டர் சைக்கிள் விபத்திலே காலமாகினவர். ஒரு நல்ல ஒரு நண்பர். இந்த பாடலை தான் அடிக்கடி அவர் பாடியதிலே வர அந்த விசில் நல்லா செய்வார். நாங்களும் அந்த விசில் சில்க் அடித்து கொண்டு வந்து நல்ல ஒரு பாடல் அந்த நெஞ்சத்தில் வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பாக தந்திருக்கீர்கள், பத்து பாடலை தந்திருக்கீர்கள், வாழ்த்துக்கள் உங்களை.
1: நன்றி
0: மகளே, நன்றி அம்மா. அடுத்த உறவுடன் செல்வோம். அடுத்த உறவு யாரா இருக்கலாம்? ராமனையா வந்திருக்கிறார். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: ஐயா. வணக்கம்
0: கவிஞர் ராமன் அவர்களே, மணவையில் இருந்து வந்து நலமா இருக்க, நீங்கள் நலமா இருக்கின்றீர்களா?
2: நலமாக இருக்கீங்களா?
0: எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு கேட்டமைக்கு, உங்களுக்கு நன்றிகள் வழக்கம். நீங்களும் நலமா இருக்கிறீர்கள் எண்ணுகின்ற சரி,
2: எல்லாம் நலமா இருக்கீங்க, எல்லாம் நலமா இருக்கீங்க.
0: சரி, அப்ப பாடலுக்கு சொல்ல எடுப்போமா?
2: சொல்ல எடுக்கலாம் ஐயா.
0: உங்களுக்கு வந்து என்ன பதம் வந்திருக்குன்னா, ஒரே ஒரே என்ற பதம்.
2: ஒரே நாள் அந்த பட்டி
0: ஒண்ணு சொல்லுங்க, அந்த வரியை சொல்லுங்க.
2: அதான் ஒரே நாள் ஒரு பாட்டு இருக்கு, பழைய பாட்டு.
0: அதான் என்ன பாடல் அது? ஒரே நாள்ல பல பாடல் இருக்கு. ஒரே
2: நாள்
0: இல்ல இல்ல இல்ல, ஒரே நாள் என்ன பாடல் அது? நல்ல பாடல் கொண்டு வர இருக்கு, பல பாடல் இருக்குன்றது. படிக்காத மேதையில இருக்கும்போது பல பாடல் இருக்கு ஒரே இல. இப்ப நீங்க சொன்ன பாடல இது ஒரே நாள். எந்த மாதிரி வரும்?
2: உன்னை ஒரே நாள் உன்னை பார்த்தயா, அதாவது தானே?
0: இல்ல இல்ல, ஒரே நாள் உன்னை பார்த்தேன். அப்படி வேற இல்லையா ஒரு பாடல்? கண்டுபிடித்தேகம் விவேகம் எங்களுக்கு நினைவுக்கு கொண்டு வர. ஒரே நாள் உன்னை
2: நான்
0: ஒரு கவிஞர் என்றால் ஒரு சொல்லை தந்த பதத்தை தந்த அப்படியே கொண்டு போகணும். ஒரே நாள் உன்னை நான். சரி, அடுத்த பாடல்.
2: யோசிக்கிற மாதிரிதான் இருக்கு.
0: படிக்காத மேதையில ஒரு பாடல் இருந்தது, அற்புதமான பாடல். அத கூட தவமாய் தவம் இருந்த திரைப்படத்தில் இருக்குது. ஒரே என்று ஆரம்பிக்கின்றது. இன்னும் ஒரு பழைய பாடல் சிவாஜி கணேசன், இன்னொரு பாடல் இருக்கிறது. ஒரே
2: ஒரே நெஞ்சு, ஒரே என்ன வருது? ஒரே நெஞ்சு உள்ளே உள்ளும் பாராய் கண்ணான பாட்டு இல்லையா?
0: அது இல்ல.
2: ஒரே நெஞ்சு,
0: ஒரே நெஞ்சு, ஒரே அப்படி நீ யாத்திரை படுத்து பாடல சொல்லுங்க. எப்படி ஆரம்பிக்கிறது? ஒரே ஒரே ஜீவன் ஒன்றே பாடல்தான் வரும் உள்ளவன். ஒரே ஜீவன்,
2: ஒரே ஒரே ஜீவன் அந்த பாட்டு
0: ஒன்றே
2: உள்ள பாராய்.
0: ஆக குறைந்தது ராமன் அவர்களே, முதல் வரியாவது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டும். அதான் இந்த நோக்கம். இது ஒரே ஜீவன், ஒரே ஜீவன் ஒன்றே
2: ஒரே ஜீவன் ஒன்றே பாய் கண்ணா.
0: சரி, அடுத்து இரண்டாவது பாடம். மூன்றாவது
2: நன்றியுள்ள

0: மேலடா என்ற ஒரு
1: சாரம்
0: அந்த பாலை கொண்டு வாருங்களேன்.
1: என்னன்னு தெரியல, போயிட்டு தான் வர மாதிரி போயிருக்க.
0: தனிப்புறையில் எம் ஜி ராமச்சந்திரன் ஐயா பாடாரு உன்னை ஒரே முறைதான். ஒரே முறைதான் அந்த பாடல். என்ன பாடல்? உன்னோடு
1: ஒரே முறை உன்னோடு பார்த்த ஐயா
0: பேசி பார்த்தேன். ஒரே முறைதான் உன்னோடு பேசி பார்த்தேன். ஒரு
1: அப்படியெல்லாம்
0: இருக்குது கொண்டு வாருங்கள். நன்றியுள்ள ராஜா ஒரு நாயை வளர்த்தார், பிள்ளைக்கு மேல் தன்களை போல் காத்து வளர்த்தார். நன்றி உள்ள உயிர்கள் எல்லாம் பிள்ளைதானடா, நன்றி கேட்ட மனைய மகனை விட நாய்கள் மேலடா. அந்த பாட்டு வருமே
1: ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அந்த பாட்டு தானே.
0: அது வந்து தவமாய் தவம் இருந்து ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா
1: அந்த பாட்டு எடுத்துக்கலாம் ஐயா.
0: அப்ப இன்னும் ஒரு பாடல்,
1: இன்னும் ஒரு பாடல் வேணும் ஐயா.
0: இப்ப அடுத்தவர்கள் யோசிப்பார்கள், ஐயோ இத்தனை பாடலுக்கு இவர் சொல்றாரு இல்லையே, எங்களுக்கு வருவது இல்லையே நினைப்பார்கள். படிக்காத மேதையில வந்து ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா, அதான் சொன்ன நன்றியுள்ள மிருகம். அந்த பாடல் தெரியுமா?
1: ஆமா தெரியாட்டியா. ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜான்னு பாட்டு இருக்கியா
0: பாத்தீங்களா? அதை நான் எடுத்து தந்தை நித்தின தலைவர் உங்களுக்கு தந்தை எடுத்து ஒரே ஒரு ஊரிலே பாடுறது. வாழ்த்துக்கள். ராஜா கட்டிக்காரன் ஐந்து பாடலை தந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த ஐந்து பாடல்களுக்கு உங்களுக்கு என்ன பாடல் நன்றாக பிடித்திருக்கிறது?
1: ஒரே நாள் நிலாவை அந்த பாட்டு. அந்த பாட்டு
0: அப்படி ஒரே நாள் நிலா வேண்டு வரா. ஒரே நாள் உன்னை நான் நிலா
1: உன்னை நான் நிலாவை பார்த்தது அந்த பாட்டு தாங்கய்யா.
0: சரி, அது உங்களுக்கு கதம்பத்திலே கிடைக்கும். வாழ்த்துக்கள் நீங்கள் வந்து இணைந்து சிறப்பித்தமைக்கு. மீண்டும் வந்து இணைப்பிக்கலாம் நேரம் இருந்தால். நன்றி. அடுத்த அழைப்புக்கு சொல்லட்டுமா ஐயா?
1: நன்றி நன்றி நன்றி.
0: வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த உறவு அழைத்துக் கொண்டிருந்தீர்கள், ஓடி வாருங்கள். வர வேண்டும் காற்றலை நிற்பவர்கள் வர வேண்டும். இது முன்னல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. அழைப்பில் இருப்பவர்கள் வெளியே வர வேண்டும். அழைப்பில் நீங்கள் நின்றால் எனக்கு வருவதில்லை, எனக்கு அழைப்பு வருவதில்லையே. என்ன நடந்தது? யாருடைய அழைப்பு? அடுத்த அழைப்பு காவல் இருக்கின்றார். இது முன்னே தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் நாங்கள் கதம்பத்திலே இருக்கின்றோம். கதம்பத்தில் இப்பொழுது நாங்கள் சொல் எடுத்து பாடுவோம். நீங்கள் யாரோ ஒருவருடைய அழைப்பு அழைத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், என்னிடமும் வருகின்றார்களே, தாங்களும் அதை துண்டிக்கிறார்கள் ஏனோ தெரியவில்லை. யாராக இருக்கலாம்? யார் என்று தெரியவில்லையே. அழைக்க வேண்டும். வெளியே எனக்கு ஒளி வரவில்லை, அழைப்பு மணி அடிக்கவில்லை. இப்பொழுது யார் வருகின்றார்கள்? வணக்கம். வணக்கம் காற்றலையில் யாரோ?
2: வணக்கம் அப்பா.
0: வணக்கம். ரோஜா வந்திருக்கு. வணக்கம் ரோஜா.
2: நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றோம் ரோஜா, நலமாக இருக்கின்றோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, நீங்கள் இப்ப சொல்லெடுத்து பாட வந்திருக்கின்ற சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்ச்சியை கொண்டு வந்திருக்கின்றீர்கள். உங்களை வரவேற்கின்றோம். உங்களுக்கு கிடைத்திருக்கும் பதம், உங்களுக்கு கிடைத்திருக்கும் பதம் பால். பால் பால் என்ற பதம். பால் தெரியுமா? பார்த்திருக்கீங்களா பாலை?
2: பால்
0: குடிச்சிருக்கேன். நான் நிஜம் பால் என்று இருக்கிறார்கள். பால் மிஸ்டர் பால்
2: என்று.
0: அப்ப பால் என்ற பதத்திலே ஐந்து பாடல்களை கொண்டு வாருங்கள். கட்டிக்காரை பாடியும் காட்டலாம்.
2: ஒரு
0: ரெண்டு வரி பால்.
2: Mm-hmm.

0: பாடல பாட்டு
1: சிறப்பு, இரண்டாவது பாடலை கொண்டு வாருங்க.
0: அடுத்தது பால் தமிழ் பால் நினைத்தால் அந்த பாடல்.
1: பால் தமிழ் பாலா? அப்படியா?
0: இங்கே ராமச்சந்திரன் அவர் நடிச்ச படம்.
1: ஓ, பால்
0: பால் தமிழ் பால் நினைத்தால் என்று வரும் அந்த
1: பாட்டு. பால் வருகிறது, வாழ்த்துக்கள் பால்.
0: அடுத்தது பாலும் பழமும் கைகளிலேந்தி பொன்னகி அந்த பாடல்.
1: அடுத்த பாடல் நல்ல ஒரு பாடல்,
0: பால் வண்ணம் பருவம் கண்டேன் என்ற பாடல்.
1: உங்களுக்கு விருப்பமா இன்னொரு பாடல் இருக்கிறது,
0: அதைத்தான் கடைசியா கொண்டு வர போறேன். நாலாவது பாடல் பால் வண்ணம் பருவம்
1: கண்டேன்.
0: நாலாவது பாடல் ஐந்தாவது.
1: நீங்கள் ஐந்து நாலு தந்து விட்டீங்க. பால் பால் மணம் பூ மணம் பாவை மனம் பால் தமிழ் பால் பாலும் பழமும் கைகளேந்தி பால் வண்ணம் பருவம் கொண்டு. மற்றது
0: ஐந்தாவது பால்
1: வாழ்த்துக்கள் மகளே, நீங்கள் நல்ல பாடல். இது ஒரு பாடலை மாற்றினால் மேலும் சிறப்பா இருக்கு. எல்லாம் பால் பால் பால் ஒன்று வந்து பாலும் என்று வந்தது அல்லவா?
0: பாலும் பால் என்று
1: அது சரி இருந்தால் முடிந்தால் அப்படி பாடலை மாற்றலாம்.
0: பாட்டு இருக்கா அப்படி ஒரு பால் என்று ஒரு இன்னொரு பாட்டு?
1: அதெல்லாம் போத்துல அடைத்து வைத்திருக்கு, வெளியே கொடுக்க
0: மாட்டேன். எனக்கு இப்ப புலப்பட்டது உள்ளதுதானப்பா.
1: கண்டிக்காரு கண்டிக்காரு.
0: நன்றி அப்பா, நன்றி.
1: இருக்கும்
0: எனக்கு இதுல பிடித்தமானது அந்த கண்ணா ஆண்டு வருபடியா பால் மனம் போ மனம் பாவை மனம் கண்ணா பிருந்தாவனம் அந்த பாட்டு.
1: நல்லதம்மா, ஐந்து பாடலை தந்திருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் வந்து அலங்கரிக்கலாம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி. அடுத்த உறவு வருகின்றார், அவரிடம் செல்வன். வணக்கம் வணக்கம் வணக்கம் ராகவேந்தரே.
2: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம். அறி நலமா இருக்கிறீங்களா ராகவேந்தர்?
2: நான் நலமா இருக்கின்றேன், நீ நலமா இருக்கின்ற ஐயா?
1: நலமாக வளமாக சிறப்பாக உள்ளேன் ஐயா, உள்ளேன் உள்ளேன் உள்ளேன்.
2: எனக்கு ஒரு பாடலை தாருங்கள் ஐயா.
1: உங்களுக்கு நான் பதம் தான் தர முடியும், பாடலை நீங்கள் தான் தர வேண்டும்.
2: தாருங்கள் தாருங்கள், நான் பதிலை தாரு.
1: உங்களுக்காக இங்கே காத்துக் கொண்டிருக்கும் பதம் உன்னிடம்.
2: உன்னிடம்
1: ஆம்
2: மிகத்தில கொண்டு விட்டுட்டீங்க.
1: அப்ப சுலபம் என்று நீங்கள் எதை நினைக்கிறீர்கள்? சரி, உங்களுக்கு சுகமானது என்று இதை நினைக்கிறீர்கள்? உங்களிடம் தந்தாச்சு, நீங்கள் என்னென்றாலும் செய்யலாம், என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம். உன்னிடம்
2: உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்.
1: வாழ்த்துக்கள். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சரி, ஒன்று. இரண்டாவது கொண்டு வாருங்கள்.
2: உன்னை நான் சந்தித்தேன்.
1: அது உன்னை, இது உன்னிடம்.
2: உன்னை, இது உன்னிடத்தில், உன்னிடம் வரைக்கும்.
1: உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்.
2: ஐயா ஐயா ஒரு பழுத்த ஐயா,
1: காற்றலைக்கு வந்தா கண்டிப்பாக தர வேண்டும். உங்களுக்கு நேரம் கொடுக்கின்றேன் பாருங்க. உன்னிடம் மயங்குகிறேன் என்ற ஒரு பாடல் இருக்கின்றது தானே, அப்படி எங்க சொல்லலாம் தானே?
2: கண்டிப்பா கண்டிப்பா, உன்னிடம் மயங்குகிறேன்.
1: சொல்லிக் கொடுத்து
2: இரண்டு பாடலுக்கு சொல்லி வச்சு, ஒரு மூணு பாடல் இருக்கு.
1: ஆமா, சூற வேண்டும். சரி, உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறேன், நீங்கள் சென்று மூன்று பாடலையும் தெரிந்து கொண்டு மீண்டும் பாருங்கள். அடுத்த உறவு சதீஷ்குமார் நீண்ட நேரம் காட்ட இருப்பது போல் தெரிகின்றது. சதீஷ்குமார், சதீஷ்குமார் யார் அழைப்பை துண்டிக்காமல் யாரோ ஒருவர் குழப்பி வைத்துக் கொண்டு அழைத்து விட்டு அப்படியே இருக்கின்றீர்கள். மற்றவர்கள் வர முடியாமல் இருக்கின்றது. முகமது அலி துண்டித்துக் கொள்ளுங்கள். இவ்வளவு நேரம் சதீஷ்குமார் உங்களோட தொலைபேசி நீண்ட நேரம் மற்றவர்களை தடை செய்து கொண்டிருந்தது போல் தெரிகிறது மகனே. என்னென்று பாருங்கள், உங்களுடைய தொலைபேசி நூறுத்து இருக்கின்றீர்களா என்று பாருங்கள். எங்கே அடுத்த உறவு வர வேண்டும்? யார் வந்திருக்கின்றீர்கள்?
3: சரி,
1: வணக்கம் மகளே. சரிதா, நலமா இருக்கின்றீர்களா? அம்மா,
3: நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நான் நலமா இருக்கேன்டா, நலமா இருக்கிறேன். குழந்தைகள் எல்லாம் நல்லா
3: இருக்காங்கப்பா?
1: இந்த
3: அம்மா நல்லா இருக்காங்களா?
1: நல்லா இருக்கிறாங்களா? சுகமா இருக்கு.
3: காலையில உங்க பொருளை கேட்டேன்.
1: காலையில கேட்டீங்களா? சரி, சரி, நல்லது. நலமா இருக்க வேண்டும், மகளா இருக்கணும். இப்ப உங்களுக்கு வேலை அதிகமா இருக்கும், வீட்டு பணி கூடுவதாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். நல்லது. சரி, இப்பொழுது நாங்கள் சொல் எடுக்க செல்வோம். பாடல் உங்களுக்கு இருக்கின்ற பதம் உள்ளம். உள்ளம், உள்ளம் என்பது இதயம். உள்ளம்,
3: உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாய். அது வேற மாதிரி
1: அப்படியே பாடல். உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாலே வேற பாடல்கள் இருக்கின்றது. எடுங்க. உள்ளம் வந்துவிட்டது என்று இல்ல வரவில்லையா? உள்ளம், உள்ளம் கொள்ளை போகுதே என்று ஒரு பழைய பாடல் இருக்கின்றது.
3: உள்ளம் உருகுதையான ஒரு முருகன் பாட்டு.
1: நல்ல பாடல், நல்ல பாடல். உள்ளம் உருகுதையா, நல்ல பாடல். உள்ளம் உருகுதையா, நல்ல பாடல்.
3: உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கண்ணா.
1: கெட்டிக்காரி பாடியே காட்டிவிட்டார். கெட்டிக்காரி மகள், கெட்டிக்கார. அடுத்தது என்ன ஒரு பாடல் இருக்கின்றது தானே? ஆமை என்று வரும். அதில் உண்மை என்பது ஊமை என்று வரும். பாடுறது உள்ளம் என்பது ஆமை.
3: உள்ளம் என்பது ஆமையடா,
1: ஆமையடா. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. நல்ல பாடல், தத்துவ பாடல். சரி, அடுத்த பாடல்.
3: உள்ளம் உருகுதையா,
1: அது பாடி காடி விட்டீர்கள் முதல் தந்து விட்டீர்கள்.
3: உள்ளம் உருகுதையா,
1: மூன்று பாடல் தந்து விட்டீர்கள். உள்ளத்துக்குள்ளே ஒளிந்திருப்பது ஒன்றல்ல கண்ணா, அப்படி ஒரு பாடம் கேட்டீர்களா? சொன்னும் சரி, நீங்கள் கொண்டு பாருங்கள். நான் எடுத்து கூறினேன், உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் தரலாம். உள்ளம் கொள்ளை போகுது,
3: உள்ளம் கொள்ளை போகுதே,
1: உண்மை இன்பம் காணுது என்ற பாடல் இருக்கின்றது. சரி, வேற இன்னொரு பாடல். இப்ப புதிய பாடல் நிறைய இருக்கு தானே அம்மா? புதிய பாடல்கள் இருக்குன்னு இப்ப என்ன பேர்த்தி இருந்தா கூறுவா.
3: கொஞ்சம் கடினமாதான் இருக்கு.
1: அப்படியா, வரவில்லையா? ஞாபகத்துக்கு வருதில்லை, நீங்க அந்த இன்னும் அந்த நிலைக்கு வரவில்லையா? அதான் காரணம். சரி, உங்களுக்கு அந்த பாடலையும் சேர்த்து விடுகிறேன்.
3: உள்ளத்துக்கு
1: நீங்கள் தந்த பாடலம்மா, உள்ளம் உருகுதையா, உள்ளத்தில் நல்ல உள்ளம், உள்ளம் என்பது ஆமை, உள்ளம் கொள்ளை போகுது, உள்ளத்துள் உள்ளத்துக்குள்ளே ஒளிந்திருப்பது ஒன்றல்ல கண்ணா, அதுக்கு பல இருக்காம். சரி, இந்த இடம் கூட எந்த பாடல் நன்றா பிடிச்சது? உள்ள மிருகத ஐயா தான் பிடிச்சதா? இந்த பாடல் கூட பிடிச்சிருக்கு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அந்த பாடல் உங்களுக்கு வரும், கேட்டு மகிழ்ந்துடலாம். வாழ்த்துக்கள் இணைந்து சிறப்பித்தமைக்கு வாழ்த்துக்கள் அம்மா. சென்று வருவோம்.
3: நன்றி.
1: அடுத்த உறவுடன் செல்ல இருக்கின்றேன் இப்பொழுது. விடைபெறுவோம். வாழ்த்துக்கள். இங்கே அடுத்தவரை காணவில்லை, வர வேண்டும். இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் நாங்கள் சொல் எடுத்து பாடுவோம் நிகழ்விலே காத்துக் கொண்டிருக்கின்றோம். வருபவர்களை எதிர்பார்த்திருக்கின்றேன். அடுத்தது நல்லதோர் பதம் இருக்கின்றது, பார்ப்போம் யாருக்கு கிடைக்க போகிறது அந்த பதம் என்று. நல்லதோர் பதம் இருக்கின்றது, வர வேண்டும், ஓடி வர வேண்டும். இது முன்னியல் தமிழ் வானொலி, நாங்கள் சொல் எடுத்து பாடுவோம் நிகழ்வு 3rd வாரமாக இருக்கின்றோம். 3rd வாரம் சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றது. கடந்த வாரம் 115 பாடலை எல்லோரும் கொண்டு வந்து கொடுத்தார்கள். இந்த வாரம் எத்தனை பாடலை கொண்டு வருகின்றார்கள் கேட்போம். முகமது அலி, நீங்கள் மீண்டும் 3 பாடல் தர வேண்டும். தராது விட்டால் அது உங்களுக்கு எந்த பலனும் இல்லை. சரி, கொண்டு வாருங்கள். ஃபாரூக் வந்து விட்டார். வணக்கம் ஃபாரூக்.
4: வணக்கம்ப்பா. வணக்கம்.
1: நலமா
4: இருக்கின்ற?
1: நலமா?
4: நலமா இருக்கும்.
1: நல்லது நல்லது. இப்பொழுது உடல் நலம் எப்படி இருக்கின்றது?
4: பரவாயில்லப்பா, கொஞ்சம் பரவாயில்லப்பா.
1: பரவாயில்லை என்றால் இன்னும் தெரிய இடம் இருக்கு, இன்னும் இருக்கு இடம். பரவாயில்லை தானே, சரியா? கவனமா இருக்க வேண்டும். சரி,
4: கண்டிப்பா.
1: அப்ப வீட்டிலேயா வெளியிலேயா இருக்கின்றீர்கள்? வேலையிலேயா?
4: வீட்டுக்கு
1: வந்துட்டீர்கள். நல்லது. அப்ப என்ன பதம் உங்களுக்கு தரலாம் என்று சொன்னால், உங்களுக்கு தங்கம் என்ற பதம் தருகின்றேன். தங்கம்.
4: தங்கம்.
1: நல்ல பாடல்கள் தெரியும் உங்களுக்கு.
4: தங்க பதக்கத்தின் மேலே.
1: என்ன இருக்கு தங்க பதக்கத்து மேல? தங்க பதக்கத்தை பார்க்கல, பதக்கத்துக்கு மேல உள்ளதான் பாத்துருக்கு கட்டிக்காரன். அடுத்தது
4: தங்கத்தில் முகம் எடுத்து பாட்டு வரும்.
1: தங்க பதக்கத்தின் மேலே. சரி, தங்கத்தில் முகம். நல்ல பாடல் கொண்டு வாருங்கள். தங்கத்தில் முகம் எடுத்து. அடுத்தது எங்கள் தன்னன்பாஜி வந்து ஏன் பிறந்தாய் மகனே என்ற ஒரு பாடலை தந்தார். அந்த திரைப்படத்திலே ஒரு தங்கம் இருக்கிறது என்னவாயிருக்கு? கண்டுபிடிக்க ஒண்ணு ஞாபகத்தை தூண்டி விடுவது, நான் கிண்டி விடுவேன், நீங்கள் எல்லாம் பிறகு எடுக்க வேண்டும். சுருக்கம் வாழ்வு வேற இல்லையா? வேற வெறும் கன பாடல் தங்கமே ஒன்னு தேடி தேடி நான் அலைந்தேன். என்ன கிருஷ்ணன் ஐயாவுடைய பாடல் தானே? தங்கமே தங்கமே தங்கமே என்று வேறும் அந்த பாடல். அன்றைக்கு என்னுடைய பேத்தி சிவரஞ்சினி கேட்டிருந்தா அந்த பாடல். எம் ஜி ராமச்சந்திரன் ஐயா என்ற பாடல் இருக்கு. என்ன தோணியில போனாரு தவளம் பண்ணு.

0: உண்டு. அடுத்து இன்னொரு பாடல் இருக்கு, குறை இருந்தாலும் தரத்தில குறைவதில்லை ஐயா, அது என்ன பாட்டு?
1: தங்கத்திலே குறை இருந்தாலும் அந்த
0: பாடல் தங்கத்திலே குறை இருந்தாலும் கடிகாரம் ஐந்து பாடல் தந்திருக்கிறீர்கள். இதிலே
1: ஏதோ
0: தடி தவறி இருக்கெல்லாம் பொறுக்கி போட்டு சேர்த்து காட்டி முடிச்சு ஒரு மூட்டி ஆக்கியாச்சு. தங்க பதக்கத்தின் மேலே தங்கத்தின் முகம் எடுத்து தங்கமே உன்னை தேடி தேடி ஞான அலைந்தேனே தங்க தோணியில தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் ஐந்து பாடல். இந்த ஐந்து உங்களுக்கு பிடித்த பாடல் எது?
1: தங்கத்திலே குறை இருந்தாலும்
0: அந்த பாடல் விருப்பமா உங்களுக்கு? நல்ல பாடல். சிந்தனையிலே போட்டதெல்லாம் மறக்க கூடாது. இப்பொழுது நான் தான் ஒரு இளம் குழந்தை பிள்ளை மறக்கலாம், சரியா? நீங்க மறக்க கூடாது, நீங்க மறந்தா உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் போயிரும் இல்லையா? நல்ல கட்டிக்காரன் பாருக், வாழ்த்துக்கள். நன்றி. எங்க அடுத்த உறவு? வணக்கம் சதீஷ்குமார். சதீஷ்குமார்
2: வணக்கம் தாத்தா.
0: வணக்கம், வாருங்கள் வாருங்கள். உங்களுக்கு கிடைத்த பதம் மான் என்ற மான், மான் என்ற பதம் மிருகம், மான் மான். அது கொண்டு வாருங்க. உங்களுக்கு தெரியும் பாடல், கேட்டிருக்க பல பாடல்கள் இருக்கிறது, கொண்டு வாருங்க.
2: மானே தேனே கட்டிப்புடி, தோழி ஒட்டிக்கடி அப்படிங்கிற பாடல் தாத்தா.
0: அடுத்தது
2: மான் கண்டேன் மான் கண்டேன் மானை தான் நான் கண்டேன் நான் கண்ட மானே அப்படிங்கிற பாடல்.
0: ராஜ ரிஷியில நீங்க பாடி காட்டினீர்கள் இந்த பாடல், மான் கண்டேன் கேட்டிருக்கீங்க இந்த பாடல். அடுத்த பாடல்
2: தாத்தா, மான் குட்டியே புள்ளி மான் குட்டியே, அந்த பாட்டு தாத்தா.
0: நல்ல பாடல். அடுத்தது
2: மானின் இரு கண்கள் கொண்ட மானே மானே, தேனின் சுவை கண்ணம் கொண்ட தேனே தேனே அப்படிங்கிற அந்த பாட்டு.
0: கட்டிக்காரன் கட்டிக்காரன், மானின் இரு கண்கள் கொண்ட. மற்றது

0: பாடுது, தின்ற தம்பி பாடுது. அந்த பாடம் தேத்தா
1: கட்டிக்காரன், கட்டிக்காரன் கொண்டு வந்திருக்கிற கட்டிக்காரன் நல்ல பாடல் ஐந்து பாடல மேலும் தந்திருக்கிறீர்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள் மகனே, வாழ்த்துக்கள் ஐயா.
0: நன்றி தாத்தா, நன்றி.
1: நன்றி பேராண்டி, நன்றி. இணைப்பை துண்டித்துக் கொள்ளுங்கள், அடுத்த உறவுடன் சொல்கின்றேன். வணக்கம், வணக்கம் ஐயா மகான் அவர்களே.
2: வணக்கம் ஐயா, நான் ஒரு 60-65 எடுத்து விட்டுக்க முடியாமல் இருக்கிறேன்.
1: அவ்வளவு பிஸியாக இருக்குது இல்லையா, கொஞ்சம் அப்படித்தான் ஜனரஞ்சகமாக இருக்கும் உங்க நிகழ்ச்சிகள்.
2: என்னுடைய இணைப்பு வந்தாலும் அதை உடனடியாக கட் பண்ணப்படுது.
1: மற்றவர்கள் லைன்ல நிற்கும் பொழுது நீங்கள் வரும் பொழுது அப்படி ஒருவர் வந்து 632 தடவை அழைத்திருக்கின்றார், ஆனால் அவருக்கு இணைப்பு கிடைக்கவில்லை. திருப்பி திருப்பி நீங்க ரீடையல் அணைத்துக் கொண்டே இருப்பீர்கள், ஒவ்வொரு தரம் வந்து கொண்டிருப்பார்கள். இதுதான் அந்த ஜனரஞ்சம், கொஞ்சம் த்ரில்லிங் ஆயிருக்கும். எல்லாம் சரி, நலமா இருக்கிறீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம், மகிழ்வாக இருக்கின்றோம்.
2: ஓம் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து, எல்லோரும் வந்து நன்றாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இளையவர்கள் கண்டிப்பாக, இளைய வயதினர் நன்றாக இந்த நிகழ்வை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் வாழ்த்து கூறிக்கொண்டு, உங்களுக்கும் நடத்தி கொண்டிருக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, எனக்கு
1: பதத்தை எதிர்பார்க்கின்றோம். நல்ல ஒரு மங்களமான பதம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, கல்யாணம். நல்ல பதம், அதுல கொண்டு வாருங்கள் இந்த பாடலை.
2: கல்யாணம் கச்சேரி அந்த பாட்டு,
1: அந்த வரியை முழுமையா பாடினா இனிமையா இருக்கும். கல்யாணம் கச்சேரி எல்லாமே சரி. ரெண்டு மூணு பாடல்கள் கல்யாணம் கச்சேரி என்று இருக்கின்றது, அவை சண்முகம் இருக்கின்றது, வேற இன்னொரு திரைப்பட நல்லது. இரண்டாவது பாடல்
2: கல்யாணம் கச்சேரி கொண்டாட்டவாம் ஜோன் ஜோன் ஜோன் ஜோ ஜெரி ஜோ. அந்த பாடல்
1: சிறப்பாக

0: கல்யாணம் சொல்லலாமா, கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா.
1: சிறப்பு நான்காவது பாடலை தாருங்கள்.
0: கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு
1: கொண்டாடும் வளையல் படகோட்டியிலே. கல்யாண பொண்ணு
0: பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடுவல் வளையல். நம்ம பூவோடு வருமோ காயோடு வருமோ தங்க வளையல், தங்கி வளையல் தங்கி வளையல் முத்து முத்தான வளையலுங்க.
1: பொண்டாட்டி பூர்வீகம் ரெண்டாக இருந்தால் மூணாக வளையல் இல்லையா? யாரும் பார்க்காதது நல்ல பாடல். நான் மாமியாரே மாமியாரே சாமியாரா மாத்திவிடும் வளையல் இல்லையா? தங்கு வளையல் நல்லது. ஐந்தாவது
0: மாமியார மாமனார
1: மந்திரிக்கு தந்த
0: வளையல், மந்திரிக்கு தந்த வளையல்
1: தந்த வளையல் வாழ்த்துக்கள். ஐந்தாவது பாடலை இருந்தாருங்க. சின்ன பிள்ளை எல்லாம் பாடுங்க பாடுவாங்க. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாம்
0: ஓடி.
1: இருக்கிறது நல்ல நல்ல பாடலை தந்தீர்கள் ஐயா. நல்ல பாடல் இதுக்குள்ளே உங்களுக்கு எது நல்லா பிடித்த பாடல்?
0: இது என்ன கல்யாணம் சொல்லலாமா கையோ கை சேர்த்து கொள்ளலாமா.
1: சிறப்பு
0: சொல்லாமல் கல்யாணம் சொல்லலாமா நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா.
1: சிறப்பான பாடல், சிறப்பான. அதே போல இன்னொரு பாடல், கல்யாண வளையோசை கொண்டு பாடு. அப்படி
0: கல்யாணம் போனே வந்தாலும் தந்து வாங்கடாதே வெண்ணிலை சென்று
1: கல்யாணம்
0: பிடிக்கே கைகளை பிடிக்கே கண்பாடைகள் தண்ணீரிலே துவாலை போல் தாவிச்சிருக்காது தாவிச்சிருக்காது. கல்யாண வலையோசை கொண்டு

0: சிறப்பாக பாடியிருக்கிறதுதான். எல்லோருக்கும் அந்த பல்லவி முதல் வரி ரெண்டு வரி தெரியும், இடையிலே சரணங்களும் தெரிந்திருக்க வேண்டுவது ஞாபக சக்தி. அப்ப ஒன்றை தொட்டவுடன் ஐயோ இதுன்னு கடினமா இருக்கு, அடுத்த பாடல் எது யோசிக்காமலே அந்த வரிகள் எங்களை இழுத்து கொண்டு வரும் ஞாபக சக்தி இருப்பவர்கள் வேகம் விவேகம் பட வேண்டும். அந்த பயிற்சிக்கு நல்ல ஒரு பயிற்சி ஐயா. வாழ்த்துக்கள், சிறப்பு, உங்களுடைய குறிப்புக்கும் நன்றி, மீண்டும் சந்திப்போம். இதிலே உங்களுக்கு
1: நன்றி, வணக்கம். நன்றி,
0: நன்றி ஐயா. நன்றி, நன்றி, நன்றி,
1: நன்றி. மீண்டும் அடுத்த வாரம்
0: சந்திப்போம். அடுத்த வாரம் நாளைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்கு, எல்லாம் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் முடிந்தால் வாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி, நன்றி,
0: நன்றி. அடுத்த அன்பு உறவு வருகின்றார் எங்களுடைய. வணக்கம், வணக்கம் ராபிக். நலமா இருக்கின்றீர்களா ராபிக்? சரி, என்ன பதத்துக்கு தருவோம் உங்களுக்கு எதிர்பார்க்கிறீங்களா?
1: சொல்லுங்க. பாட்டு சொல்ல
0: பொன், பொன் என்ற பதம், பொன். அங்க தங்கம் கிடைத்தது, உங்களுக்கு பொன் கிடைத்திருக்கு, வெள்ளி வந்து விட்டது. இப்ப பொன், பொன் என்ற பதத்திலே கொண்டு
1: பொன்மானே சங்கீதம் பாடிவா.
0: வாழ்த்துக்கள்.
1: இது ஒரு பொன்மாலை பொழுது.
0: அது இது ஒரு பொன்மாலை பொழுதுதானே ராபி?
1: பொன்னண்டா பொண்ணுக்கு தங்க மனசு.
0: அது வந்து பொன் இல்ல, அது பொன் லேடி. இது பொன்,
1: பொன், பொன்,
0: பொன், பொன் மனம்.
1: பொன்னா பொண்ணுக்கு பொன்னா பொண்ணுக்கு பொண்ணுமணியா இல்லை பொன்மானை தேடி நாளும் ஊர்வலம்.
0: அடுத்த பாடலை
1: பொன்மானை தேடி.
0: நல்லது.
1: பொண்ணு பொன்னாமா பொன்னாக பொன்மனச தங்கம், பொன்மனச தங்கம் பாட்டுக்கா.
0: எப்படி அந்த பாடல் பாடி காட்டுங்கள். பொன்மனசு தங்கம், பொன்னு மனசு தங்கம். அது அல்ல, பொண்ணுன்றது லேரியை குறிக்கிறது. மூன்று சுழி இன் என்ன வர, இது இன் பொன், பொன்மானை
1: ரெண்டு சுழி வரும், பொண்ணு வந்து ரெண்டு சுழி வரும்.
0: ஆமா, அதை கொண்டு வரணும்.
1: பொன்னான பொன்னான பொன்னான கைகளுக்கும் பொன்னான தெரியலையா
0: பொன்னான கைகளுக்கு. அப்படி ஏற்பாடு இருக்குதா?
1: இருக்கல்ல. பொண்ணுக்கு பொன்,
0: அது பொன்
1: பூ போல பொண்ணு அது வராத.
0: இப்ப அவர் அந்தி பா மாலை
1: வேண்டு
0: பொன்னோட சேர்ந்து பொன் அந்தி என்ற ஒரு பாடல் இருக்கு.
1: பொன்னந்தி மாலை பொழுது,
0: பொன்னந்தி
1: மாலை பொழுது.
0: மூன்று பாடல்
1: பொண்ணுக்கு பொன்னம்மா பொண்ணு பொண்ணு பொன்ன பொன்ன பொண்ணுக்கு ஒரு தங்கம் இது வராதுயா. பொண்ணு ரெண்டு பாட்டு இருக்கையா? ரெண்டு பாட்டு
0: பாட்டு வேணும். ஐந்து தடவை
1: யோசனை புரியாதா? வரையாட்டா அடுத்து வர.
0: அப்படியா மீண்டும் வருவீங்களா?
1: ஆமா ஆமா, திரும்பி யோசனை வரல,
0: யோசனை வரையில யோசித்துக் கொண்டு வாருங்கள். நல்லதையா, மீண்டும் வாருங்கள். நேரத்தை மிச்சப்படுத்துவோம், மற்றவரை பார்ப்போம். அடுத்தவரை வணக்கம், வணக்கம். எங்கே காணவில்லை? இது வந்து தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் கதம்பம். கதம்பத்திலே நாங்கள் சொல்லெடுத்து பாடுவோம், சொல்லெடுத்து பாடுவோம் மூன்றாவது வாரமாக வந்திருக்கின்றோம். ஆரம்பத்தில் அண்மையிலே ஆரம்பித்த இந்த நிகழ்வு, இது அண்மையில் நான் ஆரம்பித்த இந்த வடிவத்திலே. ஆனால் இது ஆரம்ப காலத்திலே என் மகள் ஒரு நிகழ்வுகளோடு இது ஒரு சிறப்பு நிகழ்வாக கொண்டு வந்து சொல்லெடுத்து பாடுவோம் என்ற நிகழ்ச்சியில தான் கொண்டு வந்தார், வந்திருந்தார். சிறப்பாக நிகழ்ந்த பல வாரங்கள், பல மாதங்கள், பல வருடங்களுடைய ஒரு நிகழ்வு. நீண்ட காலத்துக்கு போய் நிகழ்ச்சிகள் கூடுதலாக வந்தபோது நாங்கள் நிறுத்தி மீண்டும் வந்தோம். சரி, இப்பொழுது அடுத்த உறவு வருகின்றார், அவரை அழைப்போம். வணக்கம், வணக்கம், வணக்கம் அன்பு மகனே. புதுக்கு யார் இது?
2: வணக்கம், வணக்கம். செல்வகுமார், புதுக்கோட்டை செல்வகுமார்.
0: புதுக்கோட்டை செல்வகுமார், ஒரு உங்களிடம் ஒரு வேண்டுகோள் என்னென்றால், மஞ்சுளா அழைத்துக் கொண்டிருக்கிற அழைப்பு கிடைப்பதில்லை, நீங்கள் மறுபடி வருகின்றீர்களா? இப்ப உங்களுக்கு பதம் தரவா?
2: பதம் கொடுங்கப்பா.
0: அழகு
2: அழகு அல்லது சிரிக்கின்றது
0: கெட்டிக்காரன்
2: அழகு தெய்வம் மெல்ல மெல்ல
0: அழகு
2: அழகு அமைதியா இருக்கு மஞ்சளாம அமைதியா இருங்க அழகு அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடி எடுத்து வைத்ததோ அந்த பாடல் தான்
0: அழகு மெல்ல மெல்ல. அடுத்தது
2: அப்புறம் அழகுக்கு மறு பெயர் பெண்ணா அள்ளி மலருக்கு மறு பெயர் கண்ணா அந்த பாடத்தா
0: நல்லது. அடுத்தது
2: வைதேகி
0: காத்திருந்தாள் திரைப்படத்தில் ஒரு பாடல் இருக்குது வைதேகி காத்திருந்தாள்
2: அழகு மலராட அருமைகள் கூட அந்த பாடல் தான்
0: கெட்டிக்காரன்.
2: அப்புறம் வந்து அழகு
0: இதிலே ஒரு பாடல் இருக்கு நெஞ்சம் மறப்பதில்லை அழகுக்கும்
2: அழகுக்கும் மலருக்கும் பார்வை இல்லை
0: இல்ல அழகுக்கும் மலருக்கும் பேதம் இல்லை இந்த ஏழையின் காதலில்
2: பேதம் இல்லை
0: அழகுக்கும் மலருக்கும் ஜாதி இல்லை. நல்லது மகனே இந்த பாடல் இந்த பாடல்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல் இது?
2: எனக்கு விருப்பமான பாடல் வந்து அழகு தெய்வம் மெல்ல மெல்லப்பா
0: அந்த பாடம் உங்களுக்கு விருப்பமான பாடம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது நீங்கள் மஞ்சுளாவிடம் பேசுகிறேன் மஞ்சுளாவிடம் கொடுங்கள். வாழ்த்துக்கள் மகனே
2: வாழ்த்துக்கள்.
0: இந்த பாடலை தந்திருந்தீர்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சார் மஞ்சுளா வாருங்கள் மஞ்சுளா வணக்கம். நலமாக இருக்கின்றேன் மஞ்சுளா. எனக்கு தெரியும் நீங்கள் நீண்ட நேரமாக அழைத்துக் கொண்டிருக்கீர்கள். உங்களோட அழைப்பு எங்களுக்கும் அந்த நேர வித்தியாசத்தால் உங்களுக்கு கொஞ்சம் தடை ஏற்படுகிறது. நேரம் வித்தியாசப்படுவதால் உங்களால் வர முடியவில்லை என்றதால் இந்த சலுகையை உங்களுக்கு கொடுத்தேன். சரி இப்பொழுது நலமா இருக்கின்றீர்களா மஞ்சுளா?
3: நலமா இருக்கேன்.
0: வாழ்த்துக்கள் மாலே. சரி என்ன பதமண்டு தானே எதிர்பார்க்கின்றீர்கள் நீங்கள்?
3: ஆமாப்பா.
0: இப்ப உங்களுக்கு வருகிற பதம் ஒரு வித்தியாசமான பதம் வருகின்றது. மெல்ல என்ற பதம் மெல்ல
3: மெல்ல மெல்ல வரும் காற்று
0: கட்டிக்காரி மெல்ல வரும் காற்று நல்ல பாட்டு கொண்டு வாருங்கள். அடுத்தது மெல்லப்போ
3: மெல்லப்போ மெல்லப்போ மிதிலடையாதே
0: மெல்லப்போ
3: மெல்லப்போ
0: தொட்டவுடன் அப்படியே பட்டு கொண்டு வருகிறது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கின்றது. அடுத்தது
3: கஷ்டப்பட்டு கேட்க
0: இருக்கிறது பாட்டம்மா மெல்ல மென்மையான கையை தொட்டு ஒரு பாடல் வருகிறது.
3: மெல்ல மெல்ல காற்று வந்து மென்மையான
0: அல்ல அல்ல மெல்ல மெல்ல அருகில் வந்து அந்த அந்த திரைப்படத்து பாடல் அந்த பாடல் இருக்குது. மெல்ல மெல்ல அருகில் வந்து மென்மையான கையை தொட்டு சாரதா திரைப்படத்திலே இருக்கணும். மெல்ல மெல்ல அருகில் வந்து மென்மையான கையை தொட்டு அந்த ஒரு பாடல் இருக்கிறது இல்லையா? ஞாபகம் இருக்கிறதா? அதை சொல்லு. நீங்கள் மெல்ல வரும் காற்று மெல்லப்போ மெல்லப்போ பாடியிருக்கீங்க. அடுத்து நான் அடுத்து தந்தேன் உங்களுக்கு அதை பிடிக்கிறீர்கள் இல்லை. மெல்ல மெல்ல அருகில் வந்து மென்மையான கையை தொட்டு அந்த பாடல் நல்ல ஒரு பாடல் அந்த பாடல் சாரதா திரைப்படத்தில் மெல்ல மெல்ல அருகில் வந்து மென்மையான கையை தொட்டு அள்ளி அள்ளி அணைக்கத்தாவே நீ அந்த பாடம் இருக்கம்மா. சரி அது ஞாபகம் இல்லாட்டி வேற கொண்டு வாருங்கள். அப்ப இன்னொரு பாடு காற்று காற்றை பத்தி வருது அது சொல்லிவிட்டீர்கள் நல்லது சரி அடுத்த மெல்ல
3: என்ன
0: வரும் வரும் போகாது சரி சென்று மீண்டும் பாருங்கள் இதுல நாளைக்கு உங்களுக்கு இது என்ன பாடலா இருக்கும் விருப்பமான மெல்ல மெல்ல மெல்ல வரும் காற்று உங்களுக்கு விருப்பமான பாடலா வணக்கம் ராபிக் ராபிக் கொண்டு
1: வந்துட்டீங்களா கண்டேன் நாடம் இல்லை அந்த பாட்டு
0: என்ன அது பொன் ஒன்று கண்டேன் நான் அங்கே இல்லை படித்தால் மட்டும் போது மாவில வருகிற பாடல் பொண்ணு அது பொண்ணு ஐயா
1: பொன்மானே நான் தேட தகிர்தோம்
0: பொன்மானே
1: அஞ்சு பட்டம் நூத்தியா
0: இல்ல இல்ல நான்கு தான் வந்திருக்கின்றது பொண்ணொன்று
1: நான்குதான்
0: பொண்ணொன்று வேண்டேன் எடுக்க முடியாது
1: பொன்மானை
0: தேடி பொன்னந்தி மாலை பொன்மானை நான் தேட தகடுதோம் அடுத்தது
1: பொன்னால பொன் பெருமாள் பட்டு உரிமையா பொன் பெருமாள்
0: பொன் திருமாலா
1: ஆமா ஆமா அது பாட்டு வரும் அது பாட்டு வரும் பொன்னியின் செல்வன் இருக்கும்
0: பொன்னியின் ஆலயமணியில் பாடல் இருக்குல்ல
1: ஆலயமணியில் பாட்டு என்ன பாட்டையா இருக்கு
0: பொன்னை வீழும்
1: பொண்ணுக்கும்
0: வித்தியாசம் தெரிய வேண்டும் சரியா
1: பொண்ணு
0: கடிகாரம்
1: பெண்ணு அது பொண்ணு
0: சரியா
1: வாழ்த்துக்க
0: அடுத்து சந்தன் வணக்கம் சந்தன் ராஜ்
4: வணக்கம் ஐயா
0: அடுத்த பாடல் காயத்தம்மா சரி
4: பாடல்
0: ரெண்டு பாடல் ஒரு மாதிரி அடுத்த பாடல் உங்களுக்கு என்ன வருது என்றால் சிரிப்பு சிரிச்சு கொண்டு வந்தீர்கள் சிரிப்பு என்ற பதம் கிடைச்சிருக்கின்றது உங்களுக்கு
4: சிரிச்சிடும் சிரிப்பு அதான் அந்த சிரிப்பு தான்
0: சிரிப்பு சிரிக்க சிரிக்க என்ன சிரிப்பு சிரிப்பு இது சிந்திக்க தெரிந்த மனிதருக்கு மட்டும் சிரிப்பு அங்க அடுத்தது
4: சிரித்தாள் தங்க பதுமை அடல அடல என்ன புதுமை அப்படிங்கிற ஒரு பாடல்
0: சிரித்தாள் தங்க பதுமையை கொண்டுவார்கள் சிரிப்பு சிரித்தாள் அடுத்தது
4: சிரிச்சு சிரிச்சு வந்தா சீனா தானா அப்படிங்கிற
0: சீனா தானா டோய் சிரிச்சு சிரிச்சு வந்தா சீனா தானா டோய் அடுத்தது
4: அப்புறம் சிரிக்க தெரிந்தால் போதும் துயர் நெருங்காது நம்ம ஒரு போதும்
0: சிரிக்க தெரிஞ்சா கொரோனா வந்து இருந்தாது ஐயா நாங்கள் சிரித்து மகிழ்வோம் கொரோனா கிட்ட வராதாம் சரியா அடுத்தது
4: இன்னொரு அழுதாலும் நிலை ஒன்றுதான்
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிரித்தாலும் அழுதாலும் நிலை ஒன்று ஜி எஸ் ஜெயராமன் ஐயாவுடைய பாடல் நல்ல பாடல் அந்த பாடல் வாழ்த்துக்கள் அடுத்து சியாமலா வருங்க சியாமலா வர வேண்டும்
5: அப்பா
0: வாங்கம்மா
5: வணக்கம்ப்பா
0: வணக்கம் மகளே வணக்கம் மகளே நலமா இருக்கின்ற இரண்டாவது அங்கத்துக்கு வந்திருக்கின்றீர்கள் உங்களுக்கு என்ன பதத்தை தரலாம், உங்களுக்கு நீங்க பதம் இல்லாமல் இருக்கு அதுதானே. சரி, உங்களுக்கு அந்த பதம் வந்து கிடைத்து விடுது. மழை என்ற பதம், மழை மழை
5: மழையா மழையாப்பா,
0: மழை மழை ரெய்னிங் தண்ணீர், மழை மழை
5: மழை. சரிப்பா, மழை வருது மழை வருது குடை கொண்டு வா மாணி உன்னாரா கீழே, அந்த பாட்டுப்பா.
0: நல்லது, மழை வருது மழை வருது குடை கொண்டு வா, நான் தூரத்தில் இருக்க அப்பா குடை கொண்டு தரையில்லாத பிள்ளைக்கு.
5: நீங்க மழைக்கால மேகம் ஒன்று ஊஞ்சல் ஆடியது அதற்காக தானே, அந்த பாட்டுப்பா.
0: வாழ்த்துக்கள், கெட்டிக்காரு கெட்டிக்காரு. அடுத்தது மூன்றாவது,
5: மழை தருமோ என் மேகம் மயங்குதம்மா, அந்த பாட்டுப்பா.
0: வாழ்த்துக்கள், மழை தருமோ என் மேகம். அடுத்த பாடல், அங்கே சங்கமத்தில் ஒரு பாட்டு இருக்கு மகளும்,
5: மழை
0: துளி
5: மழை
0: துளி மண் சங்கமம். கெட்டிக்காரு கொண்டு வந்துருவா, கெட்டிக்காரு கெட்டிக்காரு. வேற இந்த புதிய பாடல்கள் இருக்கு, மழை
5: யாருக்காவது சொல்லும் போது கட்டக்குன்னு வருதுப்பா. நான் இங்க உட்காந்து தனியா சொல்லிட்டு இருக்கேன், ஆனா
0: வருது இல்லையா.
5: ஒரு
0: பாடல்
5: சொல்றப்பா, மழை மழை மழை மழை என் இதயத்தில் வீழுகின்ற முதல் மழை.
0: கெட்டிக்காரி அப்படி புதிய பாடம் கொண்டு வந்து விட்டார். மழை மழை கெட்டிக்காரி அம்மா, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்,
5: நன்றிப்பா நன்றிப்பா.
0: நன்றி நன்றி மகளே, நன்றி
5: நன்றிப்பா.
0: சரி, அடுத்த உறவு யாருன்னு பார்க்கின்றேன். ஓடி வர வேண்டும் அடுத்த உறவு. மேலும் யாரும் இருந்தால் வரலாம், இல்லை என்றால் நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரலாம். பாடல்கள் கேட்க வேண்டும், நீங்கள் உங்களுக்கு பாடல்கள் வழங்க வேண்டும் என்று இணைந்தவர்களுக்கு, விரும்பியவர்கள் பாடலை கேட்டு மகிழலாம். ஆனால் இன்னும் கடந்த வாரத்தை தொட்டு பிடிக்கவில்லை எங்களுடைய அன்பு உறவு ராகவேந்தர். இரண்டு பாடல் தானே தந்தார், அவர் தரவில்லை. அவர் பாடலை தரவில்லையே. சரி, அடுத்த உறவு யாராக இருக்கலாம், அழைக்க வேண்டும். இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் நாங்கள் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே சொல் எடுத்து பாடுவோம், சொல் எடுத்து பாடுவோம் என்ற ஒரு சொல்லை கொடுத்தவுடன் அதிலே இத்தனை பாடல்கள் இருக்கின்றது என்பதை ஊகித்து ஞாபகத்தில் வைத்து உடனடியாக தொடர்ந்து வரக்கூடிய ஞாபக சக்தியை நீங்கள். இதற்கு மட்டுமல்ல, எந்த விடயத்திலையும் மறதி என்றதை நாங்கள் அறவே தொலைத்து விட வேண்டும். அது வேண்டாம் எங்களுக்கு. ஞாபகம் உடனே வரக்கூடிய கற்பூரம் என்ன செய்யும், தீக்குச்சியால் கொளுத்தி வைத்தவுடன் பத்திவிடும். அதே போன்று இருக்க வேண்டும். மீண்டும் இரண்டாவது அழைப்புக்கு ஒரு உறவு வருகின்றார், அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் ரோஜா.
5: வணக்கம்
0: ரோஜா. வணக்கம் அம்மா, நலமா இருக்கின்றீர்களா?
5: நல்லா இருக்கேன்ப்பா.
0: நீங்கள் மீண்டும் பாடல்கள் கேட்க வந்திருக்கின்றீர்கள், அப்படித்தானே?
5: வரலாம் தானே?
0: வரலாம், வரலாம். இரண்டு தடவை வரலாம் ரோஜா,
5: இரண்டு தடவை வரலாம்.
0: மூன்று நாளுக்கு தடவையும் வரலாம். ஆனால் எங்களுக்கு நேயர்கள் கூட இருக்கிறபடியாத இந்த நேரத்துக்குள்ளே அடக்க முடியாது ரோஜா. சரி, உங்களுக்கான ஒரு பதம் எதுவாக இருக்கும் தட்டி பார்ப்போம். உன்னை என்ற ஒரு பதம் இருக்கின்றது. என்னை உன்னை என்ற வரியில உன்னை உன்னை
5: உன்னை
0: உன்னை உன்னை உண்மையா உன்னை உன்னை உன்னை
5: உன்னை
0: உன்னை இன்னும் கொண்டு வரங்க ஒரு பாடலை கேட்போம். முதல்ல இந்த பரி சரியா வருதுன்னு பார்ப்போம்.
5: உன்னை பானே தஞ்சம் வந்தே நம்மை வந்தே, அந்த பாட்டு
0: கட்டிக்காரி. உன்னைத்தானே தஞ்சம் வந்து வந்தேன் மன்னல். அங்க இரண்டாவது பாடலை காரணம்,
5: உன்னை காணாத கண்ணும்

0: கெட்டிக்காரி கெட்டிக்காரி. அடுத்த பாடலை தரலாம் தானே, இரண்டாவது பாடலை, மூன்றாவது பாடலை,
1: ரெண்டு தந்துட்டேன்,
0: மூன்றாவது.

0: இப்படி இல்லை அந்த பாட்டு. நீங்கள் கூறிய பதமே, நீங்கள் புதிதாக கவியை உருவாக்குகிறீர்கள். உன்னை கண்டு நான் ஆட, என்னை கண்டு நீ ஆட, உல்லாசம் பொங்கும் உல்லாசம் பொங்கும் விட்டு விட்டு எல்லோருக்கும் முதல் வரி அப்படியே வரும், அந்த வால் வந்து வராது. அதான் பாடசாலை எல்லாம் புகழ்ந்து விட்டது, வால் மட்டும் புகழவில்லை என்று ஒரு பழமொழி இருக்கின்றது. சரி, இன்னொரு
1: பாடல்
0: ஒன்பதுதான் பாடுங்கள், நாலு தந்து விட்டீர்கள். இன்னும் ஒரு பாடல் இருக்கிறது மகளே, நீங்கள் நடுவில் பாடல் உண்டு வரணும்.
1: உன்னை உறங்காமல் தவித்தாலே ராதா. அடுத்தது இல்லண்டாப்பா,
0: இல்ல ஐந்து வந்து விட்டது மாலை போதும்.
1: கட்டிக்காரி
0: நல்லது, கட்டிக்காரி கட்டிக்காரி கட்டிக்காரி மகள் கட்டிக்காரி. பத்து பாட்டு தந்திருக்கிறீர்கள், கட்டிக்கார நீங்கள் இரண்டு தடவை வந்து பத்து பாடலே
1: தந்திருக்கீங்க.
0: அஞ்சு தந்திருக்கீங்க. உன்னை தானே தஞ்சம் என்று ஒரு பாடல், இரண்டாவது உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல. ஓ, அதை நீங்க இரண்டு தடவை பாடு, நான் இரண்டு தடவை எழுதி விட்டேன். நீங்க ஐந்தாவது பாடல் தாருங்கள். இன்னொரு
1: பாடல்,
0: இன்னொரு பாடல் வேண்டுமடா. இல்ல
1: உன்னை
0: இன்னும் நீங்களோ இன்னொரு பாட்டு பாடுனீங்களோ? இல்ல இல்ல, எந்த
1: திறப்பும்
0: கணவனே கண் பண்ற தெய்வத்திலே ஒரு பாடல் இருக்கிறது, விக்கல் எடுத்து பாடுறது.
1: அந்த
0: விக்கலோட உன்னை கண் தேடுது என்ன
1: பாடு.
0: அப்ப நீங்கள் தந்த பாடல்கள் மகளே, உன்னை மானே தஞ்சம் என்று வந்தேன் மானே, உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல. இது என்ன திருப்பி திருப்பி வந்திருக்கு, உன்னை காணாத என்ன ரெக்கார்டு, பழைய ரெக்கார்டு.
1: அடுத்தது உன்னை கண்டு நான்,
0: உன்னை கண்டு நான் ஆட, என்னை கண்டு நீன்பாட, அந்த பாடல் உல்லாசம் பொங்க வந்து பதிவாளி. உன்னை எதிர்பார்த்தேன் கண்ணாணி,
1: உன்னை எதிர்பார்த்தேன்
0: கட்டிக்காரி,
1: விக்கல் விக்கல் பாட்டு,
0: உன்னை கண்டு எடுது அந்த பாடல். சரியா,
1: அந்த பாட்டு எனக்கு அந்த கண்ணன் பாட்டு, உன்னை எதிர்பார்த்து.
0: நீங்க உங்களுக்கு முதலில் தந்து விட்டீர்கள் ஐந்து பாடல், அதுலேதான் ஒரு பாடல்
1: தருவீங்க.
0: வேணுமென்றால் உங்களை மாத்தி கொடுக்கலாம். இந்த பாடல், அந்த பாடலை விட்டு இந்த பாடல்
1: முதல் இந்த பாட்டை
0: இந்த பாடல் வந்து மகளே, நான் தந்தவருக்குள்ளே வைத்து பூட்டி விட்டு என்ன கோவையை திறந்து பார்ப்போம். உங்களோட பேரையே காணவில்லை இங்கே, நான் உங்களுக்கு எழுதவில்லை, எழுதாம ஒரு பாடலை தந்து விட்டீர்கள். என்ன வந்து முதல்
1: முதல் வந்து
0: பால், பால் கொண்டு வந்தீர்கள், பால் கொண்டு வந்தீர்கள் எங்கு என்றால் இருங்கள் இருங்கள்
1: இருக்கின்ற பால் மனம் பூ மனம் அந்த பாட்டு தந்தனப்பா
0: தந்தீர்கள் என்னவென்றால்
1: இல்ல அதே தாங்க அதே தாங்க சரி பாப்பா
0: இருங்கள் வாரன் பால் பால் பால் தந்தீர்கள் பாடல் அந்த பால் எங்கேயும் அழிந்து விட்டது கூட.
1: சரி,
0: இல்ல இல்ல இருக்கின்றது, நான் தருவேன் தருவேன். பால் பால் பால் பால்
1: பால் நான் தந்த பாட்டு
0: பால் வந்து நீங்கள் பால் மனம் பூ மனம்
1: பூ மனம் அது அந்த பாட்டே தாங்கப்பா. இது கண்ணன் பாட்டு நெடுங்க, அதுலயும் கண்ணன்
0: வாரு. சரி, அப்ப அந்த பாடல இந்த தடுமாற்றம் என்ன பிரட்டி இதெல்லாம் கடதாசி எல்லாம்
1: பதினோராவது
0: நேராக வந்த கேட்டீர்கள் அந்த பாடல் பதினோராவது நேரம் வந்தீர்கள். இப்பொழுது இப்பொழுது நீங்கள் எத்தனையாவது நேயர், இருபத்தி மூன்றாவது இருபத்தி ரெண்டாவது நேயர், பதினோரு நேரம் பின்பு வந்திருக்கிறது. கட்டிக்காரி இடைவெளி கொண்டு வந்த முகமது அலி அவர்களே, நீங்கள் வருகிறீர்களா? மஞ்சுளா, நீங்கள் ஆயத்தமா கொண்டு வாருங்கள். உங்கள் பாடலை தந்தால் நான் நிறைவுக்கு கொண்டு வரலாம். முகமது, நீங்கள் அலி அவர்களே, நீங்கள் மூன்று பாடல் தர இருக்கிறீர்கள். ஒரு பாடல் ரெண்டு பாடலுக்கு உதவி செய்யலாம், எல்லாவற்றுக்கும் உதவி செய்ய முடியாது தானே. அடுத்து மஞ்சுளா, நீங்களம்மா வர வேண்டும் வர வேண்டும். உங்களோட பாடல் நீங்களும் வந்து இன்னும் மூன்று பாடல் தர இருக்கின்றீர்கள். இருவரும் சேர்ந்து கூட அஞ்சு பாடல் தரவில்லை. இல்லை, நீங்க இரண்டு பாடல் தான் தர, இல்லை மூன்று பாடல் தர இருக்கு. சரி, இப்பொழுது பாடல் கேட்பவர்கள் வந்து பாடலை தரும் வேளையிலே அவர்களும் வந்து தங்கள் விருப்ப பாடலை இதை நிறைவு செல்வதன் இத்தோடு நான் நிறைவுக்கு கொண்டு வந்து விட்டேன். போட்டி நிகழ்வை அவர்கள் இன்னும் தரவில்லை, முடிந்தால் கொண்டு வந்து தாருங்கள். உங்களுக்கு பாடல்கள் வழங்கப்பட மாட்டாது கதம்பத்திலே, முழுமையாக தராதபடியா. மொத்தமாக 22 உறவுகள் 110 பாடல்களை தந்திருக்கின்றன. அந்த 110 பாடல்களே 6 பாடல்கள் இல்லாதபடியால் 104 பாடல்கள் வந்திருக்கின்றது. வழக்கத்தை விட குறைவாக வந்திருக்கின்றது. நேயர்கள் கூட அழைப்புகள் கூட வந்திருக்கிறது, பாடல் குறைந்திருக்கின்றது. 5 பாடல்களை தந்து 10 பாடலை தந்து நிறைவு செய்த அன்பு உறவுகளே, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வேளையிலே உங்களுக்காக இப்பொழுது காற்றலையில் பாடல் தர இருக்கின்றேன். உங்களுக்கு இந்த பாடல்களிலே உள்ள விருப்ப பாடல் நாளைய தினம் கதம்பத்திலே கிடைக்கும். இப்பொழுது நேரலையில் உங்களுக்கு உடனே பாடல் கிடைக்க வேண்டும் என்றால் உடனே கேட்டுவிட்டு நாங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம். அதெல்லாம் நீங்கள் வந்து பாடல்களை ஒவ்வொருவராக தாருங்கள். யார் முதலில் வரப்போகின்றீர்கள் கொண்டு வந்து தாருங்கள் பாடலை. எங்கே வரவில்லை, உண்மை உண்மையோடு முடிவடைந்து விட்டது. இன்றைய பதங்கள் எல்லாமாக வந்த பதங்களை கேட்டவர்கள் என்னென்ன பதம் ஆரம்பத்திலிருந்து கூறுகிறோம், என்னென்ன பதம் வந்திருக்கின்றது. வெள்ளி, தண்ணீர், சொல், வா, ஏன், நீளம், அம்மா, பார்வை, நெஞ்சம், ஒரே, உன்னிடம் என்பதற்கு பாடல்கள் வந்து சேரவில்லை. உள்ளம், தங்கம், மான், கல்யாணம், பொன், பால், அழகு, சிரிப்பு, மலை, மெல்ல, உன்னை என்ற பதங்கள் வந்தது. இதில் மெல்ல என்றதுக்கும் இன்னும் 3 பாடல்கள் வர இருக்கின்றது. எங்கே ஓடி வாருங்கள், பாடலை கேளுங்கள். யார் முதலில் அவர் ஆவிக்கு ஓடி வருவார் எனக்கு தெரியும். அன்பு மகனவருக்கு பாடல் கேட்பதென்று அலாதி பிரியம். வணக்கம் ராவிக், கட்டிக்காரன் 2வது தடவை வந்து முழுமையாக பாடல்களை தந்தமை. கட்டிக்காரன் என்ன பாடல் விருப்பம் என்று
2: எனக்கு அதே கொடுத்துருங்க. அன்பு ரோஜா, 12 அடித்தால் உன்னை நான் இணைப்பேன்.
0: இருங்கள்
2: வாருங்கள், நான் மறப்பேன்.
0: நீங்கள் அனுப்பிய பாடலை இருக்கின்றதா என்று நீங்க அனுப்பியிருந்தீர்கள் அந்த பாடல். எனக்கு என்னுடைய
2: அனுப்பிட்டாங்க,
0: அதிலே நீங்கள் அனுப்பினதையா அந்த பாடலை காணவில்லை. அதிலே
2: யூடியூப்ல
0: சங்க மனசு அந்த திரைப்படம் தானே, தங்க மனசா, பொண்ணுக்கு தங்க மனசு, என்ன திரைப்படம்?
2: அன்பு ரோஜா, அதுல வரும்
0: அன்பு ரோஜா அந்த பாடல். அது எனக்கு சரியாக கிடைக்கவில்லை.
2: ரவிச்சந்திரன் அடிச்ச படம் வரும்.
0: முடிந்தால் நீங்கள் இன்னொரு தடவை அந்த லிங்க் அனுப்பி விடுவீர்களா எனக்கு?
2: அனுப்புறேன்.
0: அன்பு ரோஜாவில தான் இந்த பாடல். 12 மணி அடிக்கும் தானே?
2: ஆமா, எஸ்வி பாலசுமணி பி சுசிலா படம்.
0: ஓ,
2: அந்த லிங்க் நான் உங்களுக்கு அனுப்புறேன்.
0: 12 மணி அடித்தால் பாருங்க இல்லையா, 12 மணி
2: அடித்தால் உன்னை நான் மறந்தேன்.
0: இல்ல ஐயா, இந்த வரி 12 அடித்தாலா அல்லது 12 மணி அடித்தாலா?
2: 12 மணி
0: அப்படி இல்லைங்க. நான் குருவேன், 12 என்ற பாடல் எனக்கு வேறு வார்த்தையிலே தான் அது வருகின்றது. 1 மணி அடித்தால், 2 மணி அடித்தால் இல்லை, அந்த பாடலை என்னிடம் எடுக்க முடியாமல் இருக்கிறது. முடிந்தால் எனக்கு அந்த லிங்கை நீங்கள் அனுப்பி வையுங்கள் எனக்கு.
2: இதுல
0: 1 மணி அடித்தால் சரி, அந்த பாடம் உங்களுக்கு 12 மணி அடித்தால் சரி, அதை நீங்க எனக்கு ஒரு அனுப்பி அந்த லிங்க் அனுப்புங்கள் பார்த்தோம். வாழ்த்துக்கள் ஐயா. அடுத்த பாடல் யார் கேட்க போகிறீர்கள்? ஒளிபாருங்கள், அடுத்த பாடல் யாருக்கு வேண்டும் என்று இப்பொழுது ஒளிபரப்ப இருக்கும் பாடல் அடுத்த பாடல் யாராக யாருக்கு வேண்டும்? பங்கு பற்றியவர்கள் அனைவரும் கேட்கலாம் பாடல்களை முடிந்தால். இது மூன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் சேவை. 12 மணி அடித்தால் என்ற பாடலை தேடுகிறேன். எங்களுக்கு 12 மணியும் கடந்து 2 மணிக்கு வந்துவிட்டு அந்த பாடலை காணவில்லை. புதிய பாடல்கள் வந்து நுழைந்து விட்டது. அடுத்து வேறு பாடகர்கள் வந்து எல்லாம் குழப்புகின்றது. வந்து ஒரு முருகவேடா முருகே வலைத்தளங்களில் பணத்தை நோக்கி அவங்க பாடல்களை மட்டும் போடுவார்கள், யார் பாடியது இந்த திரைப்படம் என்று கூட எழுத மாட்டார்கள். இப்ப 12 மணி அடித்தால் உன் ஞாபகமும் மறந்து விடுவேன்னு உன்னை. சரி, அடுத்த பாடல் யாருக்கு வேண்டும் என்று வர வேண்டும் என்பவர்களை நம்ம பார்த்துக்கொண்டு இப்படி நான் கூறிக்கொண்டிருக்க கூடாது. நீங்கள் வராது விட்டால் உங்களுக்கு பாடல் கேட்க நேரம் இல்லை, விருப்பம் இல்லை என்பதுதான் அர்த்தம். நான் தர முடியாத பாடல்களை எங்கே செல்வகுமார் வந்து சென்று விட்டார், கிரெடிக்காரன் ஷியாமலா வந்து சென்று விட்டார், மஞ்சுளா நீங்கள் வரவில்லை, பாடல் தரவில்லை, அந்த வரிகளுக்கு பாடல் உங்களுக்கு கிடைக்கவில்லையா? இன்னும் ராபிக்னுடைய பாடல் எங்கே கிடைக்கவில்லையே எனக்கு இன்னும். 12 மணி அடித்தால் அந்த பாடல். வணக்கம் மகளே மஞ்சுளா, வாங்கலம்மா மஞ்சுளா.
1: மெல்ல
0: பாடல், மெல்ல மெல்ல நடந்து வந்தது பாதம், நல்லது. 3 பாடல் வந்து விட்டது. 4வது
1: இல்ல, நான் முதல்ல இருந்து சொல்லிருமா, மெல்ல வரும் காற்று
0: அன்று
1: மெல்ல போகும் இல்லையாலே.
0: 2
1: மெல்ல மெல்ல எண்ணெய் தொட்டு அப்படின்னு ஒரு பாட்டுப்பா வாழ்க்கையில.
0: யா மெல்ல மெல்ல எண்ணெய் தொட்டு
1: மெல்ல மெல்ல அருகில் வந்து மென்மையான கையை.
0: அது வந்து சாரதாவிலையா?
1: அப்படின்னு நினைக்கிறேன்
0: சார். இதுலயே உங்களுக்கு என்ன பாடல் விருப்பமான பாடல்?
1: இந்த மெல்ல மெல்ல அருகில் வந்து இந்த பாடல்.
0: இந்த பாடல் நல்லதோர் பாடல் அம்மா, வாழ்வியல் தத்துவம் கொண்டு எல்லோரும் பார்க்க வேண்டிய அந்த பாடலே எல்லோரும் பார்க்க நல்ல நல்ல திரைப்படம். அருகில் வந்து வாழ்த்துக்கள். உங்களுக்கு 5 பாடலும் கிடைத்து விட இது உங்களுடைய விருப்பப்பாடல். சரி, இன்றைய தினம் உங்களுக்கு என்ன பாடல் நான் ஒளிபரப்ப வேணும் காட்டுல?
1: இன்னைக்கு சத்தியம் படம் பா, கல்யாண கோவிலில் தெய்வீக கலசம்.
0: வாழ்த்துக்கள் மகளே, கல்யாண கோவிலில் தெய்வீக கலசம், நல்ல பாடல் உங்களுக்கு. கல்யாண கோவிலில் தெய்வீக அந்த பாடல் உங்களுக்கு நான் ஒளிபரப்புவேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, இணைந்து சிறப்பித்தமைக்கு நன்றி அம்மா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் மகளே. நன்றி.
1: முதல் முறையே சொல்ல முடியாம போயிடுச்சுப்பா.
0: அது காரியம் இல்லையம்மா, ஞாபக சக்தி எல்லாம் உடனே வருவதில்லை தானே. உடனே வந்தால் சிறப்பா இருக்கும். சில நேரங்களில் கொஞ்சம் தெரியாத இந்த பல்பும் டியூப் லைட்டும் இருக்குதானே. பல்பு மண்டம் இருக்கு, டியூப் லைட் ஒன்றும் இருக்கு. டியூப் லைட் பல்பு வந்து சுவிட்சியை போட உடனே கிளிக் கண்டு பத்தும். டியூப் பல்பு நாங்கள் சுவிட்சியை போட்டு கிளிக்கு கிளிக்கு கிளிக்கு கிளிக்கு கொஞ்சம் தாமதித்து ஆனா பத்தம் கொஞ்சம் தாமதித்தான் பார்த்தோம். சரியா? அதற்காகவே நான் டியூப் லைட் என்று கூறவில்லை. இது இயற்கை அம்மா, ஞாபகத்துல இருக்கும் இல்லையா? ஞாபகமா இருக்கும், சொல்ல போனும் போல இருக்கும், வராது. அடி அது முதல் வரி வராது, இறுதி வரி வரும். சில பல இறுதி வரி கிடைக்கும், முதல் வரி வராது. சாதாரணம். இதை தூண்டுவதற்காக ஒரு பயிற்சியாகவும் ஒரு சந்தோஷமாகவும் தான் இருக்கின்ற. இது வந்து பாட்டுக்கு பதில் பாட்டு வரும்பொழுது உங்களுக்கு பலன் அளிக்கும். இது டக் டக்குன்னு ஒரு பதத்துக்கும் பாடல்கள் உங்களுக்கு ஓடி வரும் பயிற்சி. அதை முன்பே சந்தன்ராஜ் கண்டுபிடித்து கூறிவிட்டார். இது என்ன பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சிக்கு பயிற்சியோன்னு கூறினார் ஒரு தடவை, ஞாபகம் இருக்கின்றதா? சரியம்மா.
1: ஒரு பாடல்னா கரெக்டா ஞாபகம் வந்துடுதுப்பா. ஒரே மாதிரி கண்டுபிடிக்கும் போதுதான் கொஞ்சம்
0: சொல்ல முடியும். அங்கதான் இருக்கு விடியம், அங்கதான் இருக்கு விடியம். நல்லதம்மா.
1: நன்றிப்பா.
0: நன்றி நன்றி மகளே. நன்றி அம்மா. நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். எங்க பாரத் ராபி, நீங்கள் பாடல அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருக்கீர்கள், நீங்க எனக்கு வரவில்லை ஐயா. அந்த லிங்க் எனக்கு வருது. நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள், பாட உங்களுக்கு அனுப்பியுள்ளேன் என்று போட்டிருக்கு. அதுல ஏதோ HTTP யூடியூப் என்று போட்டிருக்கு. அந்த நம்பர் அமத்தினா வருது இல்லையே, அதுல பாட கிளிக் ஆகுது, ஓபன் ஆகுது இல்லையா? நீங்கள் அனுப்பிய லிங்க் சரியில்லை. அந்த பாடலை கேட்ட பாடலை அப்படியே அனுப்புங்கள். ரவி கேட்டுக்கொண்டிருந்தால் அதை செய்யுங்கள். அடுத்தவர்கள் பாடல் கேட்க வரவில்லை, விருப்பமில்லை போல இருக்கின்றவர்களுக்கும் இப்பொழுது அன்பு மகள் மஞ்சுளாவின் பாடலை தர விரும்புகிறேன். கட்டி காரி மஞ்சுளா. இங்க சியாமலா பாட்டு கேட்க வரையில் பாருக்கண்ணன் நிலைமை காணவில்லை ஒருதரையும். அப்படி என்ன சுலபமாக முடித்து விட்டுச்சு இல்லதாம். கல்யாண கோவிலும் தெய்வீக கலசம். இப்பொழுது மஞ்சுளா நீங்கள் கேட்ட பாடலம்மா, கல்யாண கோவிலில் தெய்வீக கலசம். அந்த பாடலை தருகின்ற அந்த பாடலை தான் கேட்டிருந்தீர்கள். அந்த பாடலை தருகின்றேன், கேட்டு மறந்துடுவோம். ராபிக், நீங்கள் அனுப்பியது எனக்கு கிடைக்கவில்லை மகனே. தெய்வீக கலசம் வருகின்றது பாடல், கல்யாண கோவில் தெய்வீக கலசம் என்ற பாடல், சத்தியம் திரைப்படுத்து பாடல். அந்த பாடலை கேட்டு மகளே இருக்கின்றோம். இன்றைய சொல் எடுத்து பாடுவோம் நிகழில் வந்து பங்கு பற்றியவர்களுக்காக மஞ்சுளா கேட்டு பாடல்.

இனிமையான அந்த பாடல் சத்தியம் திரைப்படத்திலிருந்து அன்பு மகள் மஞ்சுளா உங்களுக்காக ஒலிக்கப்பட்ட வேளையில், அன்பு மகனே ராபிக், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்கள் பாடல் கிடைத்து விட்டது. அந்த பாடலை காற்றலையில் தர இருக்கின்றேன். 12 மணி அடித்தால் என்ற அந்த பாடல் இப்பொழுது காற்றலையில் கேட்க இருக்கின்றோம். ராபிக் அவர்கள் தந்த பாடல்

0: தான் அந்த பாடல் காற்றலையிலே கலந்து சென்றது. அந்த உறவுகளே, அந்த பாடலை இரண்டு நாட்களாக தேடி திரிந்து இன்றுதான் அந்த பாடல் முழுமையாக கிடைத்தது. அந்த பாடல் ராபிக், உங்களுடைய முயற்சிக்கு நன்றி. நீங்கள் கேட்ட பாடல் காற்றலைக்கு வந்திருக்கும் என்று எண்ணுகின்றேன். காற்றலை கேட்டிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு. இது முனிவர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இருவர்கள் தான் பாடலை கேட்டிருந்தார்கள் என்று பாடல்களை நிறைய நினைந்து கவலைப்படுகிறாரோ அல்லது களைப்படைந்து விட்டீர்களோ தெரியவில்லை. அழைக்க முடியேன். இரண்டு உறவுகள் கேட்ட பாடல் ராபிக், மஞ்சுளா, இருவரும் தான் பாடலை கேட்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய பாடல் காற்றலை தந்திருக்கின்றேன். இது முனிவர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் கதம்பம், கதம்பத்திலே நாங்கள் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்வு. சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்வில் 22 உறவுகள் வந்தார்கள். 110 பாடலை தந்த இடத்திலே 3 பாடலை கழித்து விட்டால் 107 பாடல்கள் தான் மிஞ்சி இருக்கின்றது. 3 பாடல் முகமது அலி நீங்கள் மீண்டும் தருகின்றேன் என்று தரவில்லை. முடிந்தால் ஞாபக சக்தியை பங்கு பெற்றுங்கள். பங்கு பற்றி வரும்பொழுதுதான் இந்த எண்ணத்திலே வரும் பாடல்கள் வரும். அது உங்களுக்கு தெரியும். இந்த பாடல்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். பாடல்களை தந்து நிகழ்ச்சியை சிறப்பித்த அன்பு உறவுகளை உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் நன்றிகளையும் கூறிக்கொண்டு, காற்றலில் ஆரம்பத்திலும் இடையிலும் நகைச்சுவையோடு பல விடயங்களையும் பேசியிருந்தோம். நம்பிக்கையும், வாழ்க்கையில நம்பிக்கை இருக்க வேண்டும், மனதிலே உறுதி இருக்க வேண்டும், துணிவு இருக்க வேண்டும், வெற்றி அடையலாம், வாழ்வை வாழ்ந்து வாழ்ந்து செல்லலாம், வாழ்வை வாழ்வாங்கு முறையிலே வாழ்ந்து செல்லலாம் என்று கூறிக்கொண்டு, காற்றலையில் இணைந்த அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இன்றைய நிகழ்வை அலங்கரித்த உங்கள் அனைவருக்கும், வீட்டிலிருந்து கேட்டுக் கொண்டிருந்த அனைவருக்கும், இங்கே குறிப்புகளை எழுதி கொண்டிருக்கின்றார்கள் உலக நாடுகளிலிருந்தும் பல உறவுகள். ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. முனிவர் தமிழ் வானொலி பல பாறை எழுதியிருக்கேன், அதை நானே படித்து நானே கூறுவது அழகில்லைத்தானே. அவர்கள் எல்லோரும் இதை வரவேற்று சிறப்பாக இருக்கின்றது என்று நேயர்களை வாழ்த்தி இருக்கின்றார்கள். என்னை அல்ல, நேயர்களை எல்லோரும் வந்து சிறப்பாக இணைந்து இதை கலகலப்பாக கேட்டுக்கொண்டிருக்க சுவாரஸ்யமாக கொண்டு செல்லுகிற நிகழ்வாக இருக்கின்றது என்று நேரலையில் வந்து அண்மையில் வந்து இணைந்து வந்த எங்கள் அன்பு உறவு மகான் நேய நெஞ்சம் அவர் கூட அந்த அவர் அனுபவசாலி ஒரு கலைஞர் அவர் கூட கூறியிருந்தார் இந்த நிகழ்ச்சியை பற்றி. அவர் பல வானொலிகளிலே அவருக்கு அனுபவம் இருக்கின்றது என்று எண்ணுகின்றேன். அவருக்கு தெரியும். இருப்பினும் இந்த வானொலியும் அவர் ஒப்பிட்டு பார்த்து தானாகவே இந்த வானொலியை கேட்டு மகிழ்ந்து எங்களோடு வந்து இணைந்து ஐக்கியமாகிக் கொண்டு நல்ல அன்பாக எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து எங்களோடு பயணிப்பார் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு, நாளைய தினம் உங்களுக்கு என்ன நிகழ்வாக இருக்கும்? நாளைய தினம் பாட்டுக்கு பதில் பாட்டா? ஒரு பாட்டுக்கு பதில் பாடு இல்லை, சனிக்கிழமை தானே பாட்டுக்கு பதில் பாடு, ஞாயிற்றுக்கிழமை பாடுவோர் பாடலாம். நாளைய தினமும் புதையலோ கண்டுபிடியதோ ஒன்று இருக்கின்றது. தினமும் நிகழ்வுகள் இருக்கும், கதம்பம் இருக்கும் தானே என்று கேட்டுக்கொண்டு, இன்று கதம்பத்திலே அலங்கரித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, காற்றிலிருந்து விடவேற்றி செல்ல எண்ணுகின்றேன். எண்ணும் வேளையிலே இன்றைய இந்த இரவும் இந்த பகலும் உங்களுக்கு, எங்கள் பகலும் எங்களுக்கு வரப்போற இரவும் அமைதியான பாதுகாப்பான நிம்மதியான இரவாக இருக்கணும். நாங்கள் நன்றாக நீண்டு நல்ல நெடுமூச்சு வாங்கி உறங்க வேண்டும். இந்த அமைதி எங்களுக்கு தேவை. சமாதானமாக எங்களுடைய இதயம் சமாதானமாக வேண்டும், உள்ளம் சமாதானமாக வேண்டும். உலக சமாதானம் பெற வேண்டும் என்ற எங்கள் உள்ளம் சமாதானமாக இருந்தால் உலகம் சமாதானம் இருக்கு. அந்த சமாதானத்துக்கு பல வழிகளை இறைவன் வழிவகுத்திருக்கின்றார். எங்கே சியாமலா அவர்கள், வணக்கம் சியாமலா.
1: அப்பா
0: வணக்கம். வணக்கம் என்ன காரணம்?
1: வணக்கம்
0: வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். என்ன நீண்ட நேரம் பெறவில்லை நீங்கள் நிகழ்ச்சி கூறுங்கள். நிறைவுக்கு வந்து பாடல் கேட்கின்றார்கள் அல்லவா? மஞ்சுளா ஒரு
1: பாடல், காவேரி படம்ப்பா.
0: என்ன பாடல்?
1: என் சிந்தை நோயும் தீருமா, அந்த பாட்டுப்பா.
0: மகளே, இந்த பாடல் நான் கேட்டு இப்ப பல்ல ஆண்டு ஆகிவிட்டது. இந்த பாடல் எனக்கு விருப்பமான ஒரு பாடல். என்ன திரைப்படம்
1: சொன்னீங்க?
0: காவேரி.
1: காவேரி காவேரி
0: காவேரி. இந்த பாடல் நல்ல ஒரு பாடலம்மா. நான் பாடல்களை முடித்து நிறைவுக்கு கொண்டு வரும் வேளைதான் நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். இருப்பினும் இந்த பாடல் சிறப்பான பாடல். அந்த பாடலை உங்களுக்கு நான் தெளிவாக தருகின்றேன். நன்றி இணைந்த சிறப்பை.
1: நன்றி.
0: சிந்தை மாயன் தீருமோ, நல்ல பாடலம்மா அந்த பாடல்.
1: அருமையான. சிந்தை நோயும் தீருமோப்பா.
0: சிந்தை நோயுமா?
1: நோயுமா. என் சிந்தை நோயும் தீருமா.
0: நான் படிக்கிற காலத்திலே கேட்ட பாடலம்மா. சரியா?
1: கண்டிப்பா நீங்களே படிக்கிற காலத்துல கேட்டதாப்பா.
0: ஆமா, இது நீங்க பிறக்கவே இல்லையா இந்த பாடல் வரும்பொழுது? ஜிக்கியம்மாவனுடைய பாடல். ஜிக்கியம்மா இருந்த காலம், ஜிக்கியம்மா இருந்த காலத்துல நீங்க இருக்கிறீர்களா இல்ல தானே? சின்ன பிள்ளை தானே அப்பொழுது அரை நூற்றாண்டாக விட்டு. அருமையான ஒரு பாடல் அந்த பாடல். உடனடியாக அந்த பாடலை தருவீர்கள் கேட்டு மகிழ்வோம்.
1: நன்றி,
0: நன்றி மகளே, நன்றி நன்றி. இதோ அந்த பாடல், என் சிந்தை நோயும் தீருமான்ற பாடல்.

அற்புதமான இந்த பாடல் 1955 ஆண்டு வெள்ளித்திரைக்கு வந்தது. இப்பொழுது 66 வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த பாடல் வந்து ஜி

0: பார்ப்பதற்கோ வசதிகள் இல்லை தானே மக்கள். இந்த டேப் ரெக்கார்டுகள் இந்த இதெல்லாம் இப்பொழுது தானே வந்தது. எங்கள் காலத்திலே எங்கேயாவது கல்யாண வீடு ஒரு திருமண வைபவங்கள் கோவில் திருவிழாவில் இந்த பெரிய ஸ்பீக்கர் எல்லாம் கொண்டு வந்து வச்சு பூட்டி பாட்டு ரெக்கார்டில் போடுவார்கள். அதைத்தான் கேட்க முடியும். அதுக்கு முன்பு என்னுடைய சுய தந்தையார் ஒருவர் கிராம் போன் வைத்திருந்தார். அப்படி அதுவேதான் கேட்க முடியும். இப்பொழுது நினைத்தவுடன் நாங்கள் கேட்கின்றோம். அழியாத காவிய பாடல்கள் இது முழுவதும் ஜிக்கி அம்மா என்று அருமையான குரல், சுத்த தன்யாசி என்ற ராகத்திலே அமைந்த பாடல் என்று எழுதப்பட்டிருக்கும் இந்த பாடல் அற்புதமான ஒரு பாடல். நீங்கள் அமைதியாக இருந்து இந்த பாடலை கேட்கலாம். துன்பம் வரும்போது மனதிலே ஒரு சோகம் வரும்போது இந்த பாடலை மாதாவை பார்த்து அன்னை மாதாவை பார்த்து கேட்கின்ற பாடல் போன்று என்று நான் நினைக்கின்றேன். இந்த திரைப்படம் நான் பார்க்கவில்லை. இப்பொழுதுதான் இத்தனையோ இடங்களுக்கு பிறகு இந்த பாடலை இன்று கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஷியாமலா மகளே, உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் அம்மா. நன்றி, உங்கள் பாடலுடனே தந்துவிட்டு இப்பொழுது அடுத்து வருகின்றார்கள் எங்களுடைய நாகப்பன் ஐயா. வணக்கம். வணக்கம் நாகப்பன்.
1: பழைய பாட்டா இருக்கிறது அது எப்ப முடியுதுங்கிறது எங்களுக்கு தெரியல.
0: இல்ல இல்ல, நான் அதை கூறவில்லை. நான் முதலிலே ரோஜா இறுதியாக வந்தது அவரோட முடித்து கொண்டு வந்த.
1: ஆமா ஆமா, அவங்க வந்து உண்மைன்ற படத்துல பாடிட்டு இருந்தாங்க.
0: ஆமா, எல்லாம் முடிந்து நான் எண்ணி
1: கூடிய மஞ்சுளாமா வந்து மெல்ல மதம் பாடினாங்க.
0: அதன் பிறகு ராபிக்கும் மஞ்சுளாவும் பாடல் கேட்டு அவர்களுடைய பாடல் கொடுத்து மற்றவர்களை காணவில்லை காணவில்லை என்று எண்ணி நான் வணக்கம் கூறி நிறைவுக்கு போயிடும் வேளையிலே தான் மஞ்சுளா சியாமலா ஓடி வந்தார்.
1: சியாமலா அவங்க வந்ததை பார்த்துதான் நான் வந்தேன்.
0: கட்டிக்காரன் நீங்களுக்கு பாருங்க, என்ன நீங்களானே எனக்கு கடையெல்லாம் பூட்டி இழுத்து பூட்டெல்லாம் இழுத்து பார்த்து போட்டு வழி அனுப்புற மனிதன். குறுங்கள் என்ன பாடல் வேண்டும்?
1: அது வழக்கத்தை எப்பயும் மாற்றக்கூடாது.
0: அது மாற்றக்கூடாது. பழக்கத்தை மாத்தா அது இங்க கா கா கா நாங்கள் காக்கா கடா. என்ன பாடல் வேண்டும் ஐயா?
1: எனக்கு வந்து படம் வந்து சிவகாமி.
0: ஆமா.
1: வானில் முழுமதியை
0: பாடல் வானில் முழுமதி. நான் இதை இரண்டு நாட்களுக்கு முன்பு என்னுடைய தளத்திலே கேட்டுக்கொண்டு தனிமையிலே கேட்பேன் இந்த பாடல். அந்த வரிகள் ஐயா, வரிகளும் அந்த ராகங்களும் அந்த காட்சிகளும் அந்த நடிகருடைய நடிப்புகளும் தோற்றங்களும் எவ்வளவு அழகா இருக்கும் அதை பார்க்க. எத்தனை கருத்துக்களை
1: இனிமையாக
0: இருக்கும். வானில் முழு மதியை கண்டு அந்த அந்த அந்த வரிகளை அதுல வர பதங்கள் ஐயா, இன்னும் அற்புதமான வரிகள். கைதேர்ந்த அவர்களெல்லாம் ஒரு சிறந்த பாடல்
1: ஆகும்.
0: பாடல் அத்தனையும் தத்துவமான ஒரு இனிமையான பாடலா தான் இருக்கும். நல்ல பாடல். சரி, அந்த பாடலை உங்களுக்கு காற்றலை தருகின்றேன் ஐயா. அந்த பாடல் இப்பொழுது உங்கள் காதோரம் வந்து சேரும் என்று எண்ணுகின்றேன். கேட்போம், மீண்டும் சந்திப்போம்.
1: அது என்னன்னா, இன்றைய நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வெளியில இருந்து கேட்கும் போது அஞ்சு பாட்டுக்கு பத்து பாட்டு கூட தெரியுது.
0: ஆனா உங்களுக்கு
1: எங்களுக்கு வந்து சொல்ல வரும்போது மூணு பாட்டு இருக்கும்போது நாலாவது பாட்டுல தொடர ஆரம்பிச்சு.
0: ஆமா ஆமா, அது என்னன்னா ஞாபக சக்தியை தூண்டுவதற்கு ஒரு வல்லமையான ஒன்று. நீங்கள் எல்லாம் பாட்டுக்கு பதில் பாட்டுல வந்து அந்த மாதிரி கூறிக்கொண்டு போகிறீர்கள். ஞாபகம், ஞாபகம் ஒரு பதத்தை தந்த உடனே பாடலை கண்டுபிடிக்க முடியுது. அந்த பக்கம் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஞாபக சக்தி இருக்க வேணும். பொக்கிஷம் பதிந்துவிட்டு அந்த பதிவு அழியாமல் வந்து சேரும். நல்லது. சிவகாமி திரைப்படத்திலிருந்து உங்களுக்கான பாடல் வருகின்றது. இப்பொழுது பாடலை நீங்கள் கேட்கலாம். எப்படி கேட்பீர்கள்? இன்னொரு பேருந்து கொடுக்கும் பொழுது கேட்க மாட்டீர்கள் இல்லையா?
1: இன்னொரு
0: பாடலை தருகின்றேன், கேட்டு மகளுங்கள். சிவகாமி என்ற திரைப்படம் மிகவும் பழைய திரைப்படம் தான் இந்த திரைப்படமும். அந்த பாடலை இப்பொழுது கேட்போம். வானில் முழு மதியை கண்டேன்.

0: எவ்வளவு அற்புதமான ஒரு பாடல். எங்கள் தென்னகத்து திரைப்பட துறையின் சங்கீத பொக்கிஷங்கள், திரை இசையிலே வந்த பொக்கிஷங்களாக இணைக்கப்படுகிற கோடிக்கணக்கான பாடல்கள் அங்கே குவிந்து கிடக்கின்றன. இவற்றையெல்லாம் சேமித்து நாங்கள் இன்றும் கேட்கக்கூடிய வண்ணம் வந்த அறிவியல் துறைக்கு நாங்கள் நன்றி கூறத்தான் வேண்டும். சிவகாமி 1960 வந்த திரைப்படம், அப்பொழுது எங்களுடைய இசை அரசரின் குரல், அவ்வளவு இனிமையான குரல், அவ்வளவு அற்புதமான குரல், திரை இசை திலகம் கேவி மகாதேவன் ஐயா இசையமைத்துவிட்ட இந்த பாடல். இந்த பாடலுக்கு ஜக்கையா அண்ட் ஜெயஸ்ரீ என்ற நடிகர் நடிகர்கள் தோற்றமளித்து நடித்த பாடல், மிகவும் அற்புதமான ஒரு பாடல். அந்த வரிகளை பார்க்கும் கேட்கும் பொழுது எவ்வளவு ஆவலாக இருக்கின்றது. இந்த வலைத்தளங்களிலே உள்ள ஒரு சில வலைத்தளங்கள் பாடல் வழங்குபவர்கள் முழுமையான விவரங்கள் தரமாட்டார்கள். காமு ஷெரீப் ஐயா அவர்களுடைய ஒரு நல்ல ஒரு கவிஞர், சிறப்பான அம்சமான பாடல், அவருடைய பாடலை இலக்கிய சுவை ததும்பும். வானில் முழுமதியை கண்டேன், அந்த முழுமதியை விட அந்த பெண்ணிலே காண்ற, பெண்ணை முழுமதியாக கொண்டு, மலையிலே தேனை கண்டேன், மலை அடியிலே பெண்ணை கண்டிருக்க, அவருடைய மொழி அந்த தேனை விட இனிமையாக இருக்கு. அற்புதமான கருத்துக்களை பொதிந்திருக்கின்றார். இதற்கு நாங்கள் விவரணம் கூறப்போனால், விமர்சனம் கூறப்போனால் இவ்வளவு அழகாக இலக்கிய சுவை சொட்ட சொட்ட நாங்கள் கூறிக்கொள்ளும். அவர்களுடைய பாடல்களை இலக்கண இலக்கிய பிள்ளைகள் பெறாது, வலுவாமல் எழுதுவார்கள். அற்புதம் அதுக்கேற்றவாறு இசையை அமைத்து விட, அப்பொழுது இருந்த குழு பாடல், அதற்கு இசை, அதற்கேற்ற குரல், அந்த நடிப்பு, அதை இயக்கியது, அதுக்கு படமாக்கியது, இத்தனையும் சேர்ந்தால் அதுக்கு ஒரு தயாரிப்பாளர் வீடு கொடுத்து அந்த சிலவுகளை எல்லாம் செய்து அந்த படத்தை வெளியே கொண்டு வர, எப்படி இந்த படங்கள் எடுத்த காலத்திலே 6 மாதம் 8 மாதம் 1 வருடம் செல்லும் ஒரு படம் முழுமையாகி வெளியே வருவதற்கு. இப்பொழுது 1 மணி நேரத்திலே திரைப்படத்தை கொண்டு வந்திருக்கார். கைபேசியிலே திரைப்படமோட ஒழிக்கிட்டார்கள். இப்பொழுது திரைப்படம் தயாரிக்க வெளிக்கிட்டு விட்டார்கள். அதெல்லாம் எங்கேயோ சென்று விட்டது எங்களுடைய திரை உலகம். அறிவியல் வளர்ந்ததுதான், ஆனால் அந்த நுணுக்கங்கள் எல்லாம் போய்விட்டது. இப்படியான அம்சம் உள்ள பாடல்களை சாதாரணமாக நடித்துக் கொண்டு வருகின்றார் அவளும் அவன். அந்த அலங்காரங்கள் கூட அண்ணன் தம்பி மாமன் மச்சான் அப்பா அம்மா பிள்ளைகள் பேர பிள்ளைகளோடு இருந்து பார்க்கக்கூடிய ஒரு காட்சி அமைப்புகளாக இருக்கும். சிறப்பான பாடலை தந்த நாகப்பனையா அவர்களே உங்களோட நான் இணைந்த அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்து, வேறு யார் பாடல் தரப்போன்றே நான் முடிவுக்கு வந்த நேரத்தில் தான் வந்திருந்தீர்கள், வேறு யாரும் வரவில்லை என்று எண்ணுகிறேன். உங்களுக்கு நேரம் இப்பொழுது 12:22 நள்ளிரவை தொட்டுவிட்டீர்கள். பாடல்களை எங்கிட்ட வழக்கமாக 7-8-10 பேர் பாடல் கேட்பீர்கள். 2-3-4 பேருடைய பாடல் தான் வந்திருக்கின்றது. காற்றலையை நான் நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகின்றேன். சிறப்பித்த அனைவருக்கும் அன்பு நன்றியும் வணக்கமும் கூறி காற்றலை நிறைவு செய்து மீண்டும் நான் நாளைய தினம் நேயர் நேரத்தில் சந்திப்போம், நாளைய கதம்பத்தில் சந்திப்போம். இன்றைய நேரம் இந்த பொழுது இரவு பகல் அத்தனையும் சிறப்பானதாக அமைய வேண்டும், பாதுகாப்பானது அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி, இறைவா உலகத்தில் வாழும் உயிரனைத்துக்கும் நிம்மதியான ஒரு நல்ல வாழ்வை கொடு, நோயற்ற வாழ்வான அந்த குறைவற்ற செல்வத்தை தாண்டு இறைஞ்சி கேண்டி காத்தலை இந்த விட பெற்றுச் செல்கின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே. நிறைவு பெற்றது கதம்பம் என்ற சொல் எடுத்து பாடுவோம். நன்றிகள்.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒலித்தரம், மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம். மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

2026 ஆண்டின் 4வது மாதம் 28வது நாள். விரைவில் நாங்கள் 4வது மாதத்தையும் கடந்துவிடப் போகின்றோம். இவ்வளவு வேகமாக காலங்கள் நேரங்கள் கடந்து கொண்டு போகின்றது. இனிமையான இந்த நாளிலே வளமை போல நாங்கள் கதம்பத்திலே இணைந்திருக்கின்றோம். நாங்கள் இணைந்து பேசி மகிழ்ந்து உங்கள் விருப்ப பாடலை கேட்டு நானும் ஒளிபரப்பாக்கி நேரடியாக கேட்டு மகிழ்வதற்கு இந்த கதம்பத்துக்கு நீங்கள் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற வளமையான எண்களை அழுத்தி இணைந்து கொண்டு உலகின் எந்த பாகத்திலிருந்தும் கட்டணம் அறவிடப்படாத அழைப்பிலே பேசி மகிழ்ந்து கொண்டிருக்கலாம். இங்கே இன்று கதம்பம் இன்றைய நாள் என்ன நிகழ்வு என்று நான் கேட்பதற்கு முன்பு எங்கள் காலநிலையை ஒரு தடவை மகிழ்வோடு கூறலாம் என்று எண்ணுகிறேன். என்றும் மிகவும் மகிழ்வாக இருக்கின்றது எங்களுக்கு இன்றைய நாள். இப்பொழுது நாங்கள் 22 பாகை வெப்பநிலையை கண்டிருக்கின்றோம். இது இன்னும் 1 கூடி 23 வரை செல்லலாம். அதன் பின்பு படிப்படியாக குறைந்து நள்ளிரவில் நன்றாக குறைந்து மீண்டும் அது வளர்ந்து கொண்டு வரும் ஒரு காலநிலை வசந்த காலம் பிறந்து மிகவும் சிறப்பாக காற்றோட்டம், வெயிலின் தாக்கம் அதிகமில்லாமல், குளிரின் தாக்கம் அதிகமில்லாமல், மரங்கள் செடிகள் கொடியெல்லாம் பச்சை ஆடை புகுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றது. பூமி தாயின் தாகம் குறைந்திருக்கின்றது போல் தெரிகின்றது. அன்பு உறவுகளே, இனிமையான இந்த காலநிலையை நீங்கள் கேட்டு உங்கள் காலநிலையில் எப்படி இருக்கின்றது என்றும் எங்களோடு கலந்துரையாடி பகிர்ந்து கொள்ளலாம். ஒவ்வொருவரோடு நாங்கள் ஒரு இடத்திலிருந்து ஒரு ஊரிலிருந்து பேசவில்லை, உலகின் பல பாகங்களிலும் இருக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் அவருடைய காலநிலை பருவ காலத்துக்கேற்ப மாறிக்கொண்டிருக்கின்றது. அந்த மாற்றத்தை தாங்குவதற்கேற்ற மேனியையும் உள்ளத்தையும் இறைவன் படைத்திருக்கின்றார். மேனி தாங்குதா தாங்கவில்லையா, உள்ளம் தாங்கியே ஆக வேண்டும். எண்ணங்களை சிதறவிடாமல் வருவதெல்லாம் நன்மைக்கே என்று எண்ணி அதை அந்தந்த வேளையில் காலத்து பருவ காலத்தை நாங்கள் உணர்ந்து பருவத்தில் பயிர் செய் என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கின்றார். இந்த காலத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் அந்த காலத்திலே செய்து முடிப்பதற்கேற்ற உளப்பாங்கு எங்களுக்கு இருக்க வேண்டும் என்றதை நான் நன்றாக தெரிந்து கொண்டவன். ஏனென்றால் உங்களை விட மூத்தவன். என்னுடைய வாழ்க்கை பயணத்திலே வாழ்க்கை பயண புத்தகத்தை புரட்டி பார்த்தால் 3/4 பங்குக்கு மேலே நான் அந்த பக்கங்களை புரட்டி விட்டேன். அதனால் அந்த அனுபவங்களும் இருக்கின்றானே என் செல்வங்களே. சரி, இந்த வழியிலே நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் அப்படி இருக்கின்றீர்கள். உங்கள் நலத்தையும் வந்து கூறிக்கொள்ளுங்கள். நலமாகவும் மகிழ்வாகவும் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய கதம்பத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு என் அன்னை தந்தை அவர்கள் தந்த ஆசான் இவர்களால் நான் அறியப்பட்ட அன்பு தமிழ், செல்ல தமிழ், கன்னித்தமிழ், சுத்த தமிழ் இவற்றையெல்லாம் நினைந்து இவர்களுக்கெல்லாம் ஆளாக்கி என்னை இங்கு அமர்த்தி வைத்த எல்லாம் வல்ல இறைவா, என் உறவுகளோடு என்னையும் நன்றாக காத்து இந்த நிகழ்ச்சியை வளமாக கொண்டு செல்ல திருவருள் புரிய வேண்டும் என்று என் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து வணக்கம் கூறி என் முகம் தெரிந்த தெரியாத என் அன்பு உறவுகளே, உங்களையும் வருக வருகவென்று கதம்பத்துக்கு வரவேற்றுக் கொள்வதில் ஆனந்தமாக இருக்கின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய கதம்பத்தை ஆரம்பிக்க இன்றைய கதம்பத்தை ஆரம்பிப்பதற்கு நான் முன்பே எழுதியிருந்தேன் என்று சொல்லோடு பாடல், நீங்கள் என்ன பாடலோடு வரப்போகின்றீர்கள் என்று உடனே கவனித்துவிட்டு அன்பு மகள் ஷியாமலா நீங்கள் வந்த பின்புதான பாடல் நாம் தெரியும் என்று எழுதியிருந்தார். அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியை நான் எழுதிய உடனே ஷியாமலா மட்டுமல்லாமல் அன்பு பேத்தி சிவரஞ்சினி அவர்களும் சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு மகிழ்வான ஒரு படத்தை போட்டு செல்ல குழந்தையின் படம் போட்டு வரவேற்றிருக்கின்றார். அவர்களுக்கு என் வாழ்த்துக்களை கூறும் இந்த வேளையிலே உடனே நான் நிகழ்ச்சி வருகின்றது என்று கூறிய உடனே வளமை போல அன்பு ஜெகபர் சாதிக் அவர்கள் தானும் ஆயத்தமாக இருக்கின்றேன் வருக வருக என்று மட்டுமல்லாமல் எல்லோரும் வாருங்கள் என்றும் ஒரு அழைப்பை போட்டிருக்கின்றார். அவருக்கும் என் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் விடுவாரா, அவரும் சொல்லோடு பாடல் நிகழ்ச்சிக்கு வருக வருகவன் அன்போடு வரவேற்கின்றோம் என்று எல்லாம் எழுதியிருக்கின்றார். உங்கள் அனைவருக்கும் நான் என் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து கொண்டு இங்கே ஆயத்தமாக இருக்கின்றார்கள் பலர். தங்களுடைய சிந்தையிலே உதித்திருக்கும் பாடல்களை வந்து கேட்டு மகிழ வேண்டும் என்று இன்றைய நாள் சொல்லோடு பாடல். சொல்லோடு பாடல் இசையை ஒரு தடவை கேட்போமா எப்படி இருக்கும் என்று. சொல்லோடு பாடலுக்கு நாங்கள் வந்தவுடன் அந்த சொல்லோடு பாடல் இசையை நாங்கள் அநேகமாக கேட்பது வழக்கம்.
என்னுடைய தொலைபேசி நன்றாக இருக்கின்றது, வலைத்தளம் சிறப்பாக இருக்கின்றது, ஆனால் சில சமயம் அது அசைவது கடினமாக இருக்கின்றது. ஏனென்று தெரியவில்லை. அதற்கு என்ன, ஏதோ ஒரு முட்டுக்கட்டை இருக்கின்றது. அன்று வந்தவர்கள் சீராக்கிவிட்டு சென்றார்கள், எங்கோ ஒரு முட்டுக்கட்டை இருக்கின்றது, நாங்கள் தான் சரி செய்ய வேண்டும், அவர்கள் தேவையில்லை, நாங்களே சரி செய்து கொள்ளலாம் என்று எண்ணும் வேளையிலே அந்த பாடலை இப்பொழுது கேட்போம். அது என்ன இசையாக இருக்கும் என்று.

0: மொபைல் தமிழ் வானொலியின் அழைப்பை கண்டுவிட்டீர்கள், கேட்டுவிட்டீர்கள் என்று கதம்பம் கதம்பத்திலே மொன்றியல் தமிழ் வானொலி பாடுகின்றது. சொல்லாயோ வாய் திறந்து என்று, நில்லாயோ நேரில் வந்து என்று. நீங்கள் நேரலைக்கு வாருங்கள், உங்கள் சொல்லை தாருங்கள். இன்று நாங்கள் எதை பேசப் போகின்றோம், நீங்கள் எது வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் இன்றைய நிகழ்விலே நீங்கள் இப்பொழுது ஒரு பாடலை நினைத்திருப்பீர்கள், அந்த பாடலை கொண்டு வாருங்கள். அந்த பாடலின் சொல்லிலிருந்து ஆரம்பிப்போம். யார் முதலில் வரப்போகின்றீர்கள், உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும், ஓடி வாருங்கள் உங்கள் பாடலை கொண்டு. மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே நீங்கள் இணைய 6 4 7 8 7 4 6 4 1 5 உலகின் எந்த பக்கத்திலிருந்தாலும் எவரும் வரலாம். முதல் உறவு அழைக்கின்றார், அவரை இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக், தாங்கள் மீராமா அனைவரும் நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் என்பதை தெரிந்து கொண்டோம், மகிழ்ச்சி நன்றி, உங்களை வரவேற்கின்றோம். நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நான், எனது செல்லக்கிளி, பச்சை கிளி மற்றும் அனைவரும் நல்ல நலமாக மகிழ்வா இருக்கேன் ஐயா.
0: சிறப்பு, நல்ல நலமாக நீங்கள் இருக்கின்றீர்கள். செல்லக்கிளி பச்சை கிளி என்றவுடன் உலகில் அனைவரும் நலமென்று நாங்கள் வாங்கிக் கொள்வோம். இந்த உங்களோட மகிழ்ச்சியான சிரிப்பு, சிறப்பான இந்த பேச்சை கேட்பதற்கு நீண்ட நாள் காத்திருந்தோம். இப்பொழுது நன்றாக பேசுகிறேன், இது தொடர வேண்டும் இந்த மகிழ்ச்சி நலம் எல்லாம் என்று கேட்டுக்கொண்டு. சரி, இன்று அங்கே உங்களுடைய காலநிலையை ஒரு தடவை சிந்தித்து பார்ப்போமா, பங்கிட்டு பார்ப்போமா?
1: கடுமையான வெயில்
0: நேற்றை விட இன்று அதிகமாக இருக்கின்றதா, இல்ல நேற்றைய போல இருக்கின்றதா?
1: நேற்றைய விட இன்றைக்கு அதிகம்.
0: அப்ப வளர்ச்சியை காணுகிறீர்கள், நாடாந்தம் வளர்கின்றது காலநிலை.
1: ஆமாய்யா,
0: வஞ்சகம் இல்லாமல் படி அளக்கின்றார் பகலவன் என்று கூறுகிறீர்கள்.
1: ஆமாய்யா,
0: அது மட்டுமல்லாமல் அவர் பாரபட்சம் இன்றி எங்களுடைய அசுத்த நீர்களை எல்லாம் வெளியேற்றுகிறார் வியர்வையாக. சரி, உங்கள் இல்லத்திலே மின் விசிறி இருக்கின்றதா அல்லது கை விசிறி தான் பாவிக்கின்றீர்களா?
1: இல்ல, மின் விசிறியும் இருக்கு, சமயங்கள்ல வந்து மின் தலை ஏற்பட்டால் கை விசிறியும் கையில வச்சிருக்கீங்க.
0: அந்த மின் விசிறிக்கும் கை விசிறியும் நீங்கள் பாவிக்கின்றீர்கள் அல்லவா? அப்போது அந்த என்ன வித்தியாசத்தை காண்கின்றீர்கள் அதிலே?
1: மின் விசிறி அது மின்சாரம் மூலமா சுற்றுறது, கை விசிறி நம்மளா விசிறது. இருந்தாலும் வந்து இந்த மின் விசிறி தான் இப்போதைக்கு கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கு. கை விசிறி வீசிக்கிட்டே இருக்கணும் உட்காந்து.
0: உடல் உழைப்பு கடினமாக இருக்கு, அது தொடர்ந்து வீசிக்கொண்டே இருக்கு. சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், அந்த மின் விசிறி எப்படி உங்களுக்கு அந்த வேகத்தை, அதாவது வெப்பத்தை குறைக்கின்றது, காற்று எங்கிருந்து அந்த காற்றை எடுக்கின்றது?
1: எனக்கு வந்து வாழ்க்கை படகு அப்படிங்கிற படத்திலிருந்து, நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ அப்படிங்கிற பாடலையா?
0: சரி, இந்த பாடலே உங்களுக்கு எந்த பதம் உங்களை கவர்ந்த பதம் இந்த வரிகள், இந்த பாடல் வரிகளிலே?
1: நேற்று அப்படிங்கிற பதம் ஐயா.
0: நேற்று என்ற பதம் உங்களுக்கு கவர்ந்த பதம், எதற்காக நேற்று உங்களுக்கு, நேற்று இன்று எல்லாம் இருக்கு, நாளை இருக்கின்றது, உங்களுக்கு நேற்று என்ற பதம் பிடித்திரே என்ன காரணம்?
1: நேற்று நடந்தது எவ்வளவோ நல்லது கெட்ட எல்லாம் நடந்திருக்கியா, ஆனா நேற்று நடந்ததை மறந்து விட வேண்டும், இன்று நடப்பதை நலமா இருக்க வேண்டும், அதுதான் என் விருப்பம்.
0: அப்ப இது நேற்று சிறந்ததா இன்று சிறந்ததா?
1: இன்றுதான் என் சிறந்தது.
0: நேற்று மிகச்சிறந்தது, ஏனென்றால் நேற்று நடந்தவற்றை நீங்கள் கடந்து வந்து விட்டீர்கள்.
1: ஆமாய்யா,
0: இன்று நடக்க இருக்கின்றது, இதை நீங்கள் இனிமேல் தான் கடக்கப் போகின்றீர்கள். ஆதலால் நேற்று என்ற பதம் நீங்கள் கவர்ந்தது என்று, சிறந்தது என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
1: ஆமாய்யா, அதை நான் நினைக்கிறேன்.
0: அடுத்து இன்னமொரு கருத்து, நேற்று நேற்று போல் இன்று வராது, நேற்று இன்றைக்கு திரும்பி வராது, ஆனால் இன்றைய நாள் நாளை திரும்பி வரும்
1: என்று
0: எதிர்பார்க்கிறோம். நேற்று வரை நீ யாரோ, இன்று வரை நீ வேறோ நான் வேறோ ஒன்றாகிவிட்டீர்கள். அப்ப நாளை என்னவென்ற கேள்வி இருக்கின்றது. எங்கள் வாழ்க்கையிலே நேற்று என்ற விடயம் மிகவும் முக்கியமான விடயம். நேற்று நடந்ததை எல்லாம் மறந்தே போக முடியாது, மறந்து விட வேண்டும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அதில் ஏதாவது தீயனவு இருந்தால் மறந்து விடுவோம், நல்லனவு இருந்தால் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்க அதை தொடர்ந்து அதை கடைபிடிக்க வேண்டும். நேற்று நடந்தது இன்றைக்கு நடக்கும் என்றும் எதிர்பார்க்க முடியாது, நேற்றும் இன்றும் நடைபெறுவது நாளைக்கு வரும் என்றும் எண்ண முடியாது. இந்த அப்ப இந்த காலம் தான் இதுக்கு மிக முக்கியம். அதனால் நான் ஆரம்பத்தில் ஒரு வரி கூறியிருந்தேன், ஞாபகம் வருது, அந்தந்த பருவ காலத்தில் அக்காலத்தில் செய்ய வேண்டியதை செய்துவிட வேண்டும். நேற்று செய்ய வேண்டியதை நாங்கள் தவற விட்டிருந்தால் அது நேற்று மீண்டும் பெறாது தானே, அவ திருப்பி செய்வோம் என்ன முடியாது. அப்ப நேற்றையும் செய்து முடித்திருக்க வேண்டும். சரி, நல்ல நல்ல விடயத்தை நாங்கள் நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இது வாழ்க்கை படகு திரைப்படத்திலையா?
1: ஆமாயா, ஆமாயா.
0: இந்த வாழ்க்கை என்பதே ஒரு படகாக வைத்திருக்கின்றார்கள் இல்லையா?
1: ஆமாயா, உண்மைதான்.
0: வாழ்க்கை படகு காற்றிலே அடித்து செல்லப்படும், நீரிலே இழுத்து செல்லப்படும். வாழ்த்துக்கள். வாழ்த்து எதிர்த்து எதிர்நீச்சல் போட முடியாது, வாழ்க்கை எதிர்நீச்சல் போட முடியாது. சிறப்பு, நீங்கள் நலமாக மகிழ்வாக இருக்க வேண்டும், தொடர்ந்து எங்களோட வந்து எங்கள் வானொலியோடு இணைந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் கூறிக்கொண்டு, நாளைய தினம் என்ன செய்ய வேண்டும் என்று இன்று தீர்மானித்து வைத்திருக்கின்றீர்களா?
1: விடிந்தால்தான் யோசிக்க வேண்டியா?
0: ஓ, அப்போதுதான் யோசிக்க வேண்டும். நேற்றைய தினம் ஏதாவது சிந்தித்திருந்தீர்களா, இல்ல தீர்மானம் செய்து வைத்திருந்தீர்களா இன்று ஏதும் செய்ய வேண்டும் என்று?
1: இல்லையா, அப்படியா? இன்று செய்ய வேண்டிய அப்படி இல்லை, இன்று செய்ய வேண்டிய காரியம் வீட்டுக்கு என்னென்ன தேவை எல்லாம் வாங்கி கொடுத்து முடிச்சுட்டேயா.
0: அதனால்
1: இனிமேல் நாளையே சிந்திக்க வேண்டும், நாளை என்ன செய்யணும் என்ன,
0: அதை சிந்தித்து தான் செயலாற்ற வேண்டும். சிறப்பு, சிறப்பு. நாங்கள் நேற்று இன்று நாளை காலம் கால நேரம் என்றெல்லாம் பேசி மகிழ்ந்து விட்டோம். நன்றி ஜெகபிரசாதி அவர்களே. இன்றைய சொல்லோடு பாடலில் நாங்கள் கிட்டத்தட்ட எத்தனை சொற்களை உபயோகித்திருப்போம் ஞாபகம் இருக்கு? அதை என்ன முடியுமா? முடியாது,
1: முடியாது.
0: எத்தனை சொற்களை நாங்கள் பேசினோம் என்று என்ன முடியுமா? முடியாது. ஆனால் கிட்டத்தட்ட 7000-16000 சொற்களை பேசுகிறோம் என்று ஒரு சராசரி கணக்கெடுப்பு செய்திருக்கின்றார்கள். சரிந்து கொள்வோம். நன்றி ஜெகவர்சாதிக் அவர்களே. இணைந்தமைக்கும் உங்கள் பாடல் நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று வரை நீ வேறோ நான் வேறோ. நல்ல வரிகள். வாழ்க்கை படகு திரைப்படத்தில் ஊடல் பாடல் கேட்டு மகிழ்வோம்.
1: நன்றி,
0: நன்றி ஜெகவர்சாதிக் அவர்களே. நல்லது, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. அடுத்த உறவு யார் என்று பார்ப்போம். அவர் வேறு யாரும் இல்லை, யாம் இருக்க பயமேன். வணக்கம், வணக்கம் சரவணன். வணக்கம்.
2: வணக்கம்.
0: நலமாக இருக்கின்றீர்களா சரவணன்?
2: நலமாக இருக்கின்றோம். அதிக வெப்பத்துடன் மகிழ்வாக இருக்கின்றோம்.
0: அதிக வெப்பத்தோடு மகிழ்வாக இருக்கின்றோம் என்று கூறுவீர்கள். அந்த நாங்களும் வெப்பம் இல்லாமல் வெப்பத்தோடு இருக்கின்றோம் ஐயா. 22 பாகை ஐயா எங்களுக்கு. நாங்கள் 23 சந்திக்க போகின்றோம். உங்களுக்கு கிட்டத்தட்ட 30-32 இருக்குமா?
2: 36
0: குறைத்த எண்ணிக்கை கொண்டு விட்டு 36 அதிபம் ஐயா. 100 மேலே வந்துடும். அடுங்க செஞ்சரி அடித்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். சதம் அடித்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்ல பப்பமா இருக்கு ஐயா.
2: எனக்கு ஒரு சந்தேகம்.
0: என்ன ஐயா உங்களுக்கு சந்தேகம், கூறுங்கள்.
2: இல்ல, இப்ப பாத்தீங்கன்னா சிலர் என்ன சொல்றாங்க, 100 டிகிரி தாண்டிட்டுன்னு சொல்றாங்க.
0: ஆமா,
2: 100 வெயில் தாண்டின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எங்கள் பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா 36 தான் இருக்கு வெயில். 36 அந்த 36 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா வேற மாநிலங்கள் பாத்தீங்கன்னா 44 வரைக்கும் போயிருக்கு. அப்படி இருக்கும்போது 100
0: 100 என்பது 30, உங்களோட வந்து செல்சியஸ் 36 செல்சியஸ் உங்களுக்கு 31 செல்சியஸ் வந்தா கிட்டத்தட்ட 99 வரும். அங்கே 1 கூடினா 100 ஆகும். 100 என்ன தான் 101 காயுதப்பா காய்ச்சல் என்று கூறுவார்கள் வைத்தியர்கள். அப்பொழுது உங்களுக்கு 31-32 பாகையாக இருக்கும். செல்சியஸ் வேறு, டிகிரி வேறு, ஃபாரன்ஹைட் வேறு, கணக்கெடுகள். சரி, அவ இப்ப நீங்க 100 மேலே வந்து விட்டீர்கள். கிட்டத்தட்ட உங்களுக்கு இப்ப 102-103 இருக்கும். அதாவது ஒரு மனிதருடைய தேக சுவாத்தியம் எங்களுக்கு வந்து 99 வரை தாங்கலாம் காய்ச்சல். எங்களோட தேகச்சூடு வெப்பத்தை நாங்கள் எங்களுடைய அக்குழுக்குள்ளே அல்லது தொண்டக்குள்ளேக்குள்ளே முன்பு காய்ச்சல் பார்க்கறது குளிர், அந்த குச்சியை கொண்டு வைப்பார்கள் வாய்க்குள்ளே, எங்களோட உடல் சூட்டை. இப்பொழுதெல்லாம் கையிலே ஒரு பட்டன் மாதிரி கொண்டு வந்து ஒரு புத்தகம் மாதிரி கவ விடுவார்கள், அது படித்து சொல்லிவிடும் நரம்புகளிலே வைத்து. அப்போ உடல் நிலை வந்து 99 வரைக்கும் இருக்கலாம் புப்பங்கள், அங்கே 100 தொட்டு விட்டால் கொஞ்சம் எங்களுக்கு காய்ச்சல் சுரம் அப்படி என்ன நினைப்போம். 101 வந்து விட்டால் அங்கால தாங்க முடியாது, அது அதிகமான நிமோனியா போன்றவற்றையெல்லாம் கொண்டு வந்து சன்னி சுரம் எல்லாம் பெருத்துவிடும். தமிழிலே சொல்ல போனால் ஜன்னி சுரம்னு கூடுவார்கள், ஜன்னி மூடு ஜன்னின்னு எல்லாம் கூடுவார்கள். ஆனால் 101 மேலே போனால உடனே காய்ச்சல் அவர்கள் தீர்மானித்து விட்டு உடனே வைத்தியத்துக்கு மருந்துகளை கொடுப்பார்கள். அது வந்து எங்களுக்கு 31-32 பாகையாக இருக்கும். அந்த வட்டம் போடுவார்கள், எழுத்துக்கு கீழே ஒரு வட்டம் பக்கத்திலே போடுவார்கள், அது பாகை. அதனால் அங்கே மகாராஷ்டிரா போன்ற பகுதி 40 உங்களை விட கொஞ்சம் அதிகம்தான், அது 100 மேலே தான், அதை கொஞ்சம் தாங்குவது கடை. இப்பொழுதும் உங்களுக்கு வெளியே போவது கடையும், அதனால் தான் குடை பிடித்து கொண்டு போகின்றோம், மரநிழலை நாடுகின்றோம், குளிர் ஆகாரங்களை தேடுகின்றோம், குளிர்பானங்களை அருந்துகின்றோம். அதனால் தான் ஏன் வெப்பம், அந்த வெப்பம் வந்து அதிகமாக வந்துடும், எங்கள் இரத்தத்திலே வெப்பம் அதிகம் ஏற்படும், கொதிப்பு ஏற்பட்டுவிடும், பித்த நீர்கள் கொதிப்படைந்து விடும், அதனால பித்தத்தினால் ஏற்பட்ட சுரம் வந்துவிடும். புரிகிறதா?
2: ஆமா. இன்றைக்கு நாங்க தண்ணி குடத்துல தண்ணி எடுத்துட்டு போய் எங்க தோப்புல வச்சிருப்போம்,
0: அது சூடாகிவிடும்.
2: தண்ணீர் வந்து அது வேப்ப மரத்தும் கீழேதான் இருக்கு, தண்ணி வச்சிருப்போம். இன்றைக்கு இவ்வளவு நாளுக்கு அப்படி இல்லை, இன்றைக்கு மட்டும் அந்த தண்ணி வேப்ப மரத்து நிழல் இருக்கும்போது சூடாகிட்டு
0: சூடாகும். ஏனென்றால் வேப்ப மரம் மேலிருந்து நிழலை கொஞ்சம் கொடுக்கும் பொழுது இந்த வெப்பத்தினுடைய அனல் வீசிக்கொண்டிருக்கின்றது, அது இதில் தாங்க தொடர்ந்து வெப்பமாக இருந்தால் அப்படி இருக்கும் ஐயா, வெப்பமாகத்தான் இருக்கும், வெப்பமாகத்தான் இருக்கும். அப்ப நீங்கள் அந்த தண்ணி பானையை நீங்க மூடி வைத்தீர்களா திறந்து வைத்தீர்களா?
2: மூடிதான்.
0: சரி, அந்த பானை, அந்த பானை மண் பானையா உலோக பானையா?
2: பிளாஸ்டிக்.
0: அது உருகியே போயிருமே, அது இன்னும் அது நச்சுத்தன்மையை ஏற்படுத்தும். நீங்கள் நெகிழியிலே பாவிக்க கூடாது. கண்ணாடி பாத்திரம் அல்லது மண் பாத்திரம், கண்ணாடி பாத்திரம் அல்லது மண் பாத்திரம், லோகங்களிலேயும் இந்த பித்தளை குடம் இருக்குமா, இந்த உள்ளுக்கு முலாம் பூசி இருப்பார்கள், கவனிப்பீர்களா? இதெல்லாம் நம் முன்னோர்கள் விஞ்ஞானம் தெரிந்து செய்யவில்லை, அஞ்ஞானம்தான். ஆனால் அவர்கள் அனுபவத்தினால் கண்ட உண்மைகள். நீங்கள் மண்பானையிலே கொண்டு வைந்து அந்த மண்பானைக்கு அடியிலே நீங்கள் அந்த சும்மாடு என்று ஒன்று இருக்கின்றது தெரிகின்றதா? சும்மாடு அல்லது திருமணை என்று கூறுவார்கள், அல்லது தேங்காய் மட்டே, அப்படியே தேங்காய் உரிக்கும் போது அப்படியே எடுத்துக்கொண்டு ஒன்றோடு ஒன்று பக்கம் பக்கம் அடுக்கி விட்டு அதுக்கு மேலே அந்த பானையை வையுங்கள், குளிர்ந்து கொண்டு இருக்கும். இவையெல்லாம் இயற்கை வெப்பத்தை உறிஞ்சக்கூடிய பொருள், நம் முன்னோர்கள் கண்டுபிடித்து எங்களுக்கு காட்டி கொடுக்கப்பட்டவை, நாங்கள் அதை கைவாழுவதில்லை. நாகரீகம் ஒரு புறம், பிளாஸ்டிக்லேயே கொண்டு வருவது ஒரு நாகரீகம், கையை ஆட்டி கொண்டு வருவது. ஆனால் அது கூடாது ஐயா, நெகிழியிலே வச்சிருக்க கூடாது. அதில் வெப்பம் ஏறும் பொழுது அதற்குள்ளே ஏற்படுகிற வேதியியல் மாற்றம் எங்களுக்கு புற்றுநோயை கொண்டு வரும். இது தெரியுமா இந்த உண்மை?
2: உண்மையிலேயே அப்படியே நீங்க சொல்வது உண்மைதான். அது நம்ம சொன்ன வீட்டில் ஏன் கேட்க மாட்டாங்களே, என்ன செய்யறதுன்னு இல்லை.
0: இங்கே என்னுடைய மகள் வந்து அந்த நெகிழி வீட்டிலே தண்ணீர் பார்த்துடும், அப்பா அதற்குள்ளே வைக்க வேண்டாம், தண்ணி கண்ணாடி போத்தல குடுவையிலே வையுங்கள்னு காட்டி கொடுப்பார். எனக்கு மகள் கூறுவார் அப்படி, ஆமா ஆமாம்மா என்று நானும் கூறுவேன். உண்மை அது.
2: இந்த மண் பாத்திரத்தில் தண்ணீர் வைத்தால அந்த சுவைய மாற்றம் அப்படியே
0: அதை பேர்ந்து நீங்கள் மறுநாள் அந்த இன்னும் ஒரு மறுநாள் அந்த பானையை நீங்கள் கழுவி போட்டு வைக்கலாம். ஆனால் அதை புகையினாலே கழுவினால் மேலும் சிறப்பாக இருக்கும். புகை என்ற இந்த தேங்காய் மட்டையை கொளுத்தி எரியவிட்டால் புகை வந்து கொண்டிருக்கும் தானே, அதை உட்பானை எல்லாத்துக்குள்ளேயும் அப்படியே பிடிக்கும் பொழுது அது உள்பானை உலர்ந்து விடும், கிருமி இருந்தாலும் அழிந்து விடும். அதற்குள்ளே நீர் ஊற்றி வைத்து விட்டு குடித்து பாருங்கள், அருந்தி பாருங்கள், சோ அப்பா எவ்வளவு சுகமாக இருக்கும். நாளை நீங்கள் செல்லும் பொழுது மண்பானை இருந்தால் மண்குடுவையிலேயே கொண்டு சென்று வேப்ப மருத்துக்களை வைத்து விடுங்கள், அது சூடராது.
2: அதான் செய்யணும் நாளைக்கு.
0: சரியா, சிறப்பு சிறப்பு. சரி, அப்போ இன்று என்ன பாடலை கேட்கலாம் என்று நினைக்கிறீர்கள் நீங்கள்?
2: கோடைன்னா சொல்ல முடியாத கோடையா இருக்கு, கோடை மறைந்தால் இன்பம் வரும்
0: அப்படின்னு நீங்க நினைக்கிறீர்கள். கோடை மறைந்தால் எங்க முதல்வரையே பாடுங்கள்.
2: கோடை மறைந்தால் இன்பம் வரும், கண்டசாலா அவங்க பண்ணது.
0: ஆமா, அதோட இன்னொரு பொண்ணும் சேர்ந்து பாடுகிறார், கோடை மறைந்தால் இன்பம் பெறும். நல்லது ஒரு பாடல். இந்த கோடை மறைந்தால் இன்பம் பெறும் என்ற இந்த கோடை மறைந்தால் இன்பம் பெறும் நான்கு சொற்கள் அடங்கிய முதல் வரியில் எந்த சொல் உங்களுக்கு பிடித்தமான சொல்? கோடை பிடிக்குமா, மறைந்தால் பிடிக்குமா, இன்பம் பிடிக்குமா, வெறும் பிடிக்குமா?
2: அனைவருக்கும் பிடித்தமான ஒன்று தான் இன்பம்.
0: இன்பம், ஆமா இன்பம். எப்படிப்பட்ட இன்பத்தை நீங்கள் விரும்புகிறீர்கள்? நீங்களும் கண்டசாலா அவர்கள் சிரித்தது போல் தான் சிரிக்கிறீர்கள். இன்பம், எப்படிப்பட்ட இன்பத்தை நீங்கள் விரும்புகிறீர்கள்? இன்பத்திலே எத்தனை வகை உண்டு என்று உங்களால் கணக்கிட முடியுமா?
2: இல்லை, எனக்கு தெரியவில்லை.
0: என்னையா, சொல்லில் இன்பம், பார்ப்பதில் இன்பம், கேட்பதில் இன்பம், பேசுவதில் இன்பம், உண்பதில் இன்பம், தூங்குவதில் இன்பம், உறக்கத்தில் இன்பம், பாடுவதில் இன்பம், எத்தனை இன்பங்கள் இருக்கின்றது ஐயா. என்ன சொல்ல ஒரு பாடல்?
2: கேட்பதில் தான் இன்பம். ஏன்னா நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கும்.
0: எதை கேட்பதில், எதை கேட்பதில் இன்பம்?
2: செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம் சொல்லிருக்காங்களா?
0: அது ஒரு புறம் இருக்கட்டும் ஐயா, இப்ப அது எங்களுக்கு தேவையில்லை. அவங்க அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க, அதை விட்டுருங்க. உங்களுக்கு எதை கேட்பதில் இன்பம்?
2: இந்த பாடல்லாம் கேட்கறது இன்பம் தான். எந்த நேரம் பாடல் தான் கேட்டுட்டு இருப்போம்.
0: அப்ப எந்த நேரமும் பாடலையே கேட்டுக்கொண்டிருப்பீர்களா ஐயா? இன்பத்துக்கு பேச மாட்டீர்கள், பார்க்க மாட்டீர்கள், பார்த்து எதையாவது பார்த்து மகிழ மாட்டீர்கள்? உணவும் உண்ணும் போது நல்ல சுவையான உணவு உண்ணும் போது மகிழ மாட்டீர்களா? இன்பம் எல்லாவித வகையிலும் பாருங்கள். இந்த சொற்களை எடுத்து நாங்கள் பார்க்கும் பொழுது இன்பம் என்ற பதம் எத்தனை விடயங்களை கொண்டு வருகின்றது. நேற்றைய தினம் ஒரு இதில் பேசும்போது, நேற்று கடந்த முறை சொல்லும்போது ஒரு மனிதன் எத்தனை சொற்கள் பேசுகிறான், கிட்டத்தட்ட 7,000-16,000 முடிய பேசுகிறான். நீங்கள் தான், நீங்கள் சொல்லித்தான் நான் அறிகிறேன் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். நாங்கள் இப்பொழுது எத்தனை சொற்களை பேசிவிட்டோம் ஒரு சில நிமிடத்துக்குள்ளே? என்னையா, அந்த இன்பம் என்பது எல்லா விதத்திலும் இன்பம்தான். எல்லா நாங்கள் நினைத்து கொண்டால் எங்கு பார்த்தாலும் இன்பம்தான். எல்லாம் இன்பமயம் என்ற பாடல் இருக்கின்றது, கேட்டீர்களா? இந்த உலகம் நாங்கள் இன்பம் அடையத்தான் வந்தோம். நல்லதை கேட்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை பார்ப்போம். பார்க்கும் போது இன்பமாக இருக்கும், பேசும்போது இன்பமாக இருக்கும். நல்லதை உண்போம், நலமாக வாழ்வோம். எல்லாம் எல்லாம் நலம் ஐயா. ஆனால் அதற்கு எதிய சூழல் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் இல்லையா? ஒரு மரண வீட்டில் போய் நின்று இன்பமாக இருக்க முடியுமா? எல்லாம் இன்பமயம் என்றால் எங்கள் வீட்டிலே ஒரு மரண சடங்கு நடந்து விட்டது, நாங்கள் இன்பமாக இருக்க முடியுமா?
2: அங்கே எப்படி இருக்க
0: முடியாது. அதனால் இன்பம் என்பது ஒரு அங்கம். இந்த நான்கு பதங்களுக்குள்ளேயும் கோடை வந்தது நல்லது, இன்பம் மறைந்தால் அந்த குளிர் வரும் அது நல்லது, இன்பம் பெறும். அந்த கோடை மறைந்தால் இன்பம் பெறும், அந்த கோடை இருக்கும் பொழுது இன்பம் பெறாது என்று. கோடை உங்களுக்கு இன்பம் இல்லை, கொண்டு சென்று வைத்த குடுவையிலே வைத்த தண்ணீரே உஷ்ணமாகி விட்டது, உங்களுக்கு வெப்பமாகி விட்டது இல்லையா? அதை அருந்தும் போது மேலும் உங்கள் உடல்லேருந்து வியர்வை இன்னும் கூடுதலாக வரும் இல்லையா? அவன் கவனிச்சு பார்த்தீர்களா? வெளியிலும் வெப்பம், உள்ளிலும் வெப்பம் என்றால் உள்ளிருந்து வெளியே துர்நீர்களே வெளியே வந்து கொண்டிருக்கும். சரி, நாளை நீங்கள் செல்லும் பொழுது மண்பானையில கொண்டு வையுங்கள் ஐயா. மண்பானையை உபயோகங்க லோகத்திலேயும் வந்து வெண்கலம் உலோகத்திலே சர்வம் போன்ற அதை சர்வம் என்று கூறுவார் குடம், அந்த குடத்துக்கு உள்ளே முலாம் பூசி இருப்பார்கள். அதுதான் நல்ல,
2: அது நல்லா இருக்கும். அப்ப எல்லாம் யாரும் அதை பயன்படுத்துறது?
0: ஏன் பயன்படுத்தவில்லை, என்ன காரணம் பயன்படுத்தவில்லை?
2: இங்க ஊர்களில்
0: என்ன காரணம், ஏன் நீங்கள் பயன்படுத்துவதில்லை?
2: அது
0: கடையிலே வாங்க முடியாதா, விலையிலே வித்தியாசமா? கடையிலே வாங்க முடியாதா அந்த பொருளை, அல்லது விலையிலே வித்தியாசமா, அல்லது அதிலே மண்பானையிலே அல்லது அந்த குடத்திலே குடிப்பது நாகரிகம் இல்லையா?
2: அது நாங்க வந்து இதுக்கு முன்னாடி அந்த மண்பான் பாத்திரம் யூஸ் பயன்படுத்திட்டு இருந்தோம். இப்ப அந்த எடுத்துட்டு போறதுக்கு கொஞ்சம் எளிதா இருக்குங்கிறத
0: என்னையா, இதற்கு முந்தி குடத்துக்கு மேல் குடம் அடுக்கி மோர் வித்தாங்களே நம்ம மூதாதையர்கள், அதெல்லாம் எனக்கு எடுத்துட்டு போக கடினமாக இருந்ததா? எவ்வளவு குளிர்மையா அது தெரியுமா? குடத்துக்குள்ளே மோர் வைத்து குடிப்பது எவ்வளவு சுகாதாரமானது, எவ்வளவு குளிர்மையானது அந்த மோர். குடத்துக்குள்ளே மண் குடத்துக்கே தான் வைக்கணும், வேறு பாத்திரத்தில் வைத்தா இதெல்லாம் நாகரிகம் பின்பு வந்தது, நாங்கள் பின்பற்றி விட்டோம் ஐயா. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. வேறு எதுவும் அழகான வடிவான நிறமான வண்ணங்கள் பூசப்பட்டு விற்பனையாளர்கள் கொண்டு வந்து விவசாயம் வியாபாரம் செய்யும் பொழுது அதற்கு ஒரு விளம்பரம் செய்து எங்கள் மூளையை செலவை செய்தவுடன் நாங்கள் அதுக்கு மாறுபட்டு விட்டோம். உங்களுக்கு அது உண்மை தெரிந்தால் அதை நீங்கள் பாவிக்க மாட்டீர்கள். உண்மை தெரிந்தால் இந்த கனடாவில் கூட நான் மண் சட்டி பாவிக்கின்றோம். இலங்கைக்கு சென்று வரும்போது எனது மகள் கவனமாக அதை எடுத்து கொண்டு வந்திருந்தார். எல்லாவற்றையும் பாவிக்க முடியாது விட்டாலும் ஓரளவு. மற்றது அடுக்கலையில் சென்று பாருங்கள், முன்பு மூன்று அடுப்பிலே விறகு வைத்து பானையிலே தண்ணி அரிசி போட்டு பொங்கி அதை சாதம் செய்யும்போது அதை வடித்து எடுத்தார்கள். இன்று மின் அடுப்பிலே அரிசி குக்கர் என்ற பெயரோடு வந்து சமையல்காரன் குக்கர் என்ற சமையல்காரன் தானே, அந்த பாத்திரத்தை வாங்கினு வந்து நீங்கள் மின்னிலே போட்டு விட்டு தண்ணியை ஊற்றி அளவாக அரிசியை போட்டு தட்டி விட்டால் அது உறிஞ்சி அவிஞ்சி வெந்து உறிஞ்சி உள்ளே வைத்திருக்கும். அதை நாங்கள் ஆகா ஹோஹோ ஒன்று உண்ணுகிறோம். நாங்கள் தான் எங்களை பாழாக்குகின்றோம். எங்களுக்கு இது வேண்டாம், நாங்கள் இந்த பானையிலேயே இல்லை குடுவையில் வடித்து தான் சாப்பிட வேணும் என்றால் யாரும் உங்களை பேசப் போகின்றார்கள்? எவ்வளோ பேச மாட்டார்கள். அன்பு உறவுகளே, இது சரவணனுக்கு மட்டுமல்ல எனக்கும் தான், எல்லோருக்கும் தான். எனது மகள் இங்கே உணவு தயாரிக்கும் பொழுது அரிசி உரையிலே வைத்து அதை வெந்து முடிவதற்கு மூன்று தடவை வடித்து விடுவார். அதை மூன்று தடவை வடிப்பார். அது அரிசியை பொறுத்து அந்த அதனுடைய கஞ்சியை குடிப்போம் அல்லது என்றால் வீசுவோம். எந்த தவறும் இல்லை அதில். இங்கே இருக்கின்றது மின்னிலே அவிக்கின்ற அந்த சமையல்காரன் என்னிடம் ஆங்கிலேய சமையல்காரன் இருக்கின்றார். இலையை கொண்டு சென்று பொருத்தி விட்டால் மின் அடுப்பு அது மின் வேலை செய்து கொண்டிருக்கும். அது அவர் சமைத்து தருவார் அவர். அது மட்டுமல்ல, ஒரு வாரத்துக்கு ஏற்றான உணவை தயாரித்து கொண்டே குளிர்சாதன பெட்டியில் வைத்து அடைத்து விடுவோம். எங்கள் வீட்டிலே ஃப்ரிட்ஜ் இருக்கின்றது என்ற அந்த நாகரிகத்தோடு. அதையெல்லாம் எப்போ வந்தது ஐயா, எப்போ வந்தது? பிள்ளை, நாங்கள் தான் எங்களை பழுதாக்கி கொண்டிருக்கின்றோமே தவிர அவை வந்து எங்களை பலவந்தப்படுத்தவில்லை. அவர்கள் வியாபாரம் பலவந்தப்படுத்துவார்கள், விற்பவன் வீத்து விட்டு போகட்டும். எங்கள் தேசிய பற்று குறைந்து விட்டது. எங்கள் இந்தியாவிலே முதல் தடவை குடை செய்யும் பொழுது எல்லோருக்கும் குடை தேவையானது. இது நான் கூறுவது பல காலத்துக்கு முன்பு. அந்த குடையை செய்வார்கள். அந்த குடையை பிடித்து கொண்டு போனால் வெளியே மழை பெய்தால் அது தண்ணீர் விழுந்தவுடன் அந்த குடையிலே இருக்க கருப்பு நிறம் கரைந்து ஊத்துண்ணும். தரம் குறைவு. ஆனாலும் தேசிய மக்கள், தேசிய பெற்றுள்ளவர்கள் அந்த குடையைத்தான் வாங்கி பிடித்தார்கள். அதே நேரம் ராஜா ராணி படம் போட்டு அழகான ஆங்கிலேய நாட்டு குடை வரும். அதுவும் கருப்பு தான், கொஞ்சம் தரம் வாய்ந்தது, விலை அதிகம். அதை வாங்கினார்கள். விலை அதிகம் என்றல்ல, தரம் அதிகம் என்றல்ல, நாகரிகத்துக்கு ஒளிநாட்டு குடை பிடிக்கின்றோம் என்ற அந்நிய மோகம் அங்கே தேசிய பற்று குறைந்து விட்டது. அப்படித்தான் வாகனம், எத்தனையோ வருடங்களாக வாகனங்கள், வெளிநாட்டு வாகனம் இறக்குமதி செய்யப்படாத இந்தியா, எத்தனையோ வருட காலமாக உள்ளூர் உற்பத்தியை உபயோகித்துக் கொண்டிருந்த மக்கள் தேசிய உணர்வோடு வந்தார்கள். அரசியல்வாதிகள் வந்தார்கள், வெளிநாட்டு மக்கள் இந்த நாகரிகத்தை புகுந்தினார்கள், விட்டு கொடுத்தார்கள். வந்திருந்த அரசியல் அவங்கள் வந்து புகுந்தாங்க, புகுந்தவுடன் எல்லாம் பாழாகிப்போடும். பாரதம் இல்லை என்றால் பண்பாடு இல்லை என்ற பழமொழிக்கு ஆளாக இருந்த பாரதம் இன்று எங்கே? அன்று இப்படியெல்லாம் அநேகமான கட்சிகள், கொடிகள், வண்ண வண்ண கொடிகள் எல்லாம் இருக்கவில்லை. வர்க்க வேதங்கள் எல்லாம் அன்று இருக்கவில்லை. இருந்தாலும் அது நாகரிகமாக பண்பாக இருந்தது ஐயா. இது சாதாரண விடயம். நீங்கள் நாளைய தினம் நீங்கள் களத்துக்கு செல்லும் பொழுது மண்பானையிலே சின்ன மண்பானையில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வைத்து பாருங்கள் எப்படி இருக்கின்றதுன்னு. வெப்பம் வழக்கமாக வந்த இது வந்து நாங்கள் தான் இந்த சூரியனுடைய வெப்பத்தை இன்று தான் காணுகின்றோம் என்ற கால காலமாக நீங்களே அதை கோருகிறீர்கள். எங்கள் நாடு இங்கே கனடா குளிர் பிரதேசம், ஆறு மாத காலம் பனியினாலே மூடப்பட்டு குளிர்மையாக இருந்த இந்த பிரதேசத்தில் இப்போ இன்னும் ஓரிரு மாதத்தில் காட்டு தீ பரவுவதற்கு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவ்வளவு வெப்பம் இங்கே. நீங்கள் என்ன வேண்டாம், அங்கே தான் வெப்பம், இங்கே வெப்பம் இருக்கும் என்று. அந்த காட்டுத்தீ பரவினால் அதை அணைப்பதற்கு எத்தனை மாதங்கள் எடுக்கும், எத்தனை ஆயிரம் குடும்பங்கள் வெளியேறும் அந்த பகுதிகளிலிருந்து. காரணம், அதுக்கு எதிர்ப்பு சக்தியை நாங்கள் இருந்தும் பயன்படுத்துவதில்லை. உற்பத்திகள் பெருக்க, மனித உற்பத்தி பெருகும் பொழுது, மனித அளவுகள் கூடும் பொழுது, மக்கள் தொகை அதிகரிக்கும் பொழுது தேவைகளும் அதிகரிக்கின்றது. அதனால் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டு விரைவாகவும் அளவுக்கு அதிகமாகவும் வரவை தரக்கூடிய உற்பத்தியை பெருக்கக்கூடிய வகையை கண்டுபிடித்து கொண்டு போகிறோம். அது மனித இனத்துக்கு கூடாது. அதை உணர்கிறோம் இல்லை. சிறப்பு அப்ப இன்பம் வேண்டும் எங்களுடைய சரவணா இருக்கின்றீர்களா? நான் யாரையும் குறை கூறவில்லை, என்னையும் இணைத்துத்தான் கூறுகின்றேன் ஐயா, என்னையும் இணைத்துத்தான். சிறப்பு ஓரளவுக்கு நாங்கள் காலநிலையை எங்களுக்கு பருவ காலங்கள் எங்களுக்காகத்தான் இந்த காலங்கள் வருகின்றன. இல்லை என்றால் இந்த எங்களை படைத்த இறைவன் இந்த பூமியிலேயே படைக்கின்றார். ஏன் அவர் சந்திரனில் படைக்கலாம், சனீஸ்வரனில் படைக்கலாம், சூரியனில் படைக்கலாம், அந்த கிரகங்களில் படைக்கவில்லை. கோலங்களுக்குள் ஒன்றான இந்த பூகோளத்தில் கொண்டு வந்து படைத்திருக்கின்றாரே. காரணம் என்ன? உயிரினம் வாழ்வதற்கு உகந்ததென்று அதற்கேற்ற காலநிலையை தான் அவர் கொடுத்திருக்கின்றார். இன்று இதில் பார்த்தேன், அவர் யாரோ எவரோ அந்த முகத்துக்காகத்தான் எங்கள் இன்று நாங்கள் வாழுகின்றோம். ஒரு அரசியலை எடுத்துக்கொண்டு அரசியலில் எந்த தலைவர் வர வேண்டும் என்று அந்த அவருடைய சேவையோ அல்ல சேவை மனப்பான்மையோ நல்லவர் அதை பார்க்கவில்லை. எங்கே பணம் இருக்கிறது, எங்கே செல்வாக்கு இருக்கிறது, எங்கே நாகரிகம் இருக்கிறது, எங்கே மூளைச்செலவு அதிகமாக இருக்கோ அதைத்தான் நாடுகிறோம். அவர் வந்து என்ன செய்ய போகின்றார்ன்னு எங்களுக்கு தெரியாது. என்று பார்த்தேன், அவர் வராது விட்டால் தற்கொலை செய்வோம், இவர் தான் வர வேண்டுமோ அது செய்வோம், இது செய்வோம், இப்படியெல்லாம் வாதாடுகிறார். மூளைச்செலவை சரி, நாங்கள் 7000 16000 சொற்கள் பேசுகிறோம், இன்று அதிகமாக பேசுவோம் நானும் சரவணன் இருந்தால். அப்போ இன்பத்திலே உங்களுக்கு கோடை மறைந்தால் இன்பம் வரும். சரி, கோடை மறைந்தால் இன்பம் வரும் என்றால் வேறு என்ன வந்தால் இன்பம் வரும்? மாரிக்காலம் மழைக்காலம் வந்தால் இன்பமாக இருக்குமா?
2: மழைக்காலம் இல்லை, பார்த்தீங்கன்னா கோடை மறைஞ்ச உடனே அந்த மழைக்காலம் தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு காலம் இருக்கும் பாருங்க,
0: வசந்த காலம்.
2: ஐயாசி ஆணி ஆடி ஆவணி அந்த அந்த மாதங்கள் பாத்தீங்கன்னா
0: இளவேனில் காலம்.
2: அது
0: இப்பொழுது எங்களுக்கு இளவேனில் வந்து முதுவேனில் சிறப்பு.
2: ஆமா, அந்த காலம் கொஞ்சம் நல்லா இருக்கும்,
0: நல்லா இருக்கும். அப்ப அந்த காலம் வரும் வரை நீங்கள் காத்து கொண்டிருக்கணும். நீங்கள் காலம் இப்ப உணவு உண்டு மகள வேணும் என்றால் பசி என்ற ஒன்று வரத்தானே வேணும் சரவணா? பசியாத போது புசியாதே என்று எங்கள் வள்ளலார் கூட கூறியிருக்கின்றார். அண்மையிலே வந்த ஞானிகள் ஒருவர் ஆனவர் முன்பும் கூறியிருக்கின்றார்கள், பசியாத போது புசியாத, பசித்திரு விழித்திரு என்றெல்லாம் கூறியிருக்கான். அப்போ பசி என்பது ஒரு துன்பம் தானே, அதை கண்டால்தான் மகிழ்வாக உண்டு இன்பத்தை காணும். அப்போ கோடையை கண்டால்தான் மாரியும் சிறப்பாக வரும் இல்லையா? அதில் கோடையை நாங்கள் மகிழ்வோடு தான் வரவேற்க வேண்டும்.
2: பசிங்கிற நோயின் தான் சொல்றாரு,
0: அதைத்தான் நானும் கூறினேன் இப்பொழுது, அதைத்தான் கூறினேன். பசி என்ற ஒன்று இருந்தால்தானே புசிக்க முடியும். அதே போன்று கோடை என்ற ஒன்று இருந்தால்தானே மாறி வரும், வசந்தம் வரும், இளவேனில் வரும். அதில் எல்லாவற்றையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தன்மனும் மகிழ்வோடு சரவணா துன்பத்தோடு இருக்க வேண்டாம். உங்களுடைய கோடை மறைந்தால் இன்பம் வரும் என்ற பாடலை கேட்டு இந்த கோடையை ஓரளவு சமாளித்துக் கொள்வோம் இல்லையா? சமாளிக்கத்தான் வேண்டும் ஐயா, ஒன்றும் செய்ய முடியாது. சிறப்பான முடியும் சொல்லோடு பாடலே வந்து அற்புதமாக ஒரு சொல்லை கண்டுபிடித்து அதிலிருந்து நாங்கள் பேசி மகிழ்கின்றோம். உங்களுடைய கோடை மறைந்தால் இன்பம் வரும் என்ற அற்புதமான ஒரு பழைய பாடல் இன்று கேட்டாலும் இனிக்கும் பாடலாக மகிழ்வாக இருக்கும் தாருங்கள் என்று மகிழ்வோடு இருக்கப் போகின்றேன். பாடல்களை கேட்பதுதான் எனக்கு மகிழ்ச்சி என்றும் கூறுகிறீர்கள். சிறப்பு இங்கே தளத்திலே நல்ல நல்ல பாடல்களை எழுதி கொண்டிருக்கின்றீர்கள், தேடி கண்டுபிடிக்க வேண்டிய பாடல் எழுதுகிறீர்கள். சிறப்பு சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள் சரவணன், மீண்டும் சந்திப்போம், உங்கள் பாடல் கிடைக்கும்.
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவுடன் செல்வோம். ஒரு நாளைக்கு 3 குளிக்க வேண்டும் என்பவர் இது வேறு ஒரு வேறு பார்ப்போம். அன்பு மகள் ஷியாமலா வந்துவிட்டார். வணக்கம் மகளே ஷியாமலா, ஆனந்தத்தோடு உத்வேகத்தோடு இருக்கின்றீர்கள், நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா மகளே?
3: நல்லா
0: இருக்கேன்பா, நல்லா
3: இருக்கிறேன்.
0: கோடை இவர் கூறிவிட்டார், இத்தனையோ டிகிரிக்கு வந்து விட்டோம் என்று. இயற்கை தன்னுடைய ஆட்டத்தை ஆடித்தான் தீரும். நாங்கள் எப்படித்தான் ஆட்டம் ஆடினாலும் அவற்றை மாற்ற முடியவே முடியாது, மாற்றவே முடியாது. வருவதெல்லாம் நன்மை கண்டு நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் மகளே வேண்டும். சரி, என்று என்ன சொல்லோடு வரப்போகின்ற என்று நான் ஒரு எழுத்து போட்ட போது நீங்கள் அப்பா வந்தால் தான் தெரியும்.
3: சரிங்க,
0: சரி அப்ப இப்பொழுது பேசுகிறீர்கள், என்ன பாடலை கேட்கலாம் என்று எண்ணிக்கொண்டு வந்தீர்கள்?
4: வந்து நீ வருவா என நான் இருந்தேன் அந்த பாட்டு கேட்கலான்னு வந்தேன்.
3: அந்த பாட்டே
4: பேசலையே.
3: அதற்காக நீ வருவா என நான் இருந்தேன் என்ற பாட்டை கேட்க எண்ணினீர்கள் நினைத்தீர்கள்.
4: மழைக்கு மழைக்காகப்பா.
3: ஆ சரி சரி. அந்த பாடல்லே என்ன கூறப்பட்டிருக்கிறது? நீ வருவாய் என நான் இருந்தேன், ஏன் வரவில்லை?
4: ஏன் மறந்தாய் என நான் அறியேன்.
3: அறியேன், நீங்கள் அறிய முடியாது அது ஏன் வரவில்லை. ஏன் அது உங்களையும் மறக்கவில்லை, வர வேண்டிய நேரத்தில் தான் அது வரும் இல்லையா? சரி, நீ வருவாய் என நான் இருந்தேன் என்ற பாடம் நல்லதொரு பாடல். மழை மழையை விரும்பி நீங்கள் என்ன திரைப்படம்?
4: சுஜாதா படம்.
3: ஆமாம், சுஜாதாவில் இந்த அதிலே ஆண் குரலும் இருக்கு பெண் குரலும் இருக்கு. நம்மளே இருவரும்
4: அது வந்து ஜெயச்சந்திரன் பண்ணது ரொம்ப குட்டியா இருக்கும்.
3: ஆமா, இருவரல்லையும் இருக்கிறதா இல்லை என்ன? அன்றொரு நாள் இந்த பாடல் நீங்கள் கேட்ட போதோ என்ன தெரிய போதோ
4: கல்யாண மேலன் பாடினதுப்பா
3: சுஜாதா.
4: அந்த பாட்டு வந்து ஜெயச்சந்திரன் பாடினது. அது வந்து நீ வருவா என்னாலும் பாதியிலேருந்து ஆரம்பிக்கும், அது தொகையராவா கொஞ்சமா வரும்.
3: அப்ப பெண் குரல்லையும் இருக்குதானே இல்லையா?
4: ஆமா, இப்ப நான் கேக்குறது பெண் குரல்ல தான்ப்பா கேக்குறேன்.
3: யார் பாடியது அது? மாணிக்கராமா?
4: இல்லப்பா, கல்யாணி மேனன்.
3: கல்யாணி மேனன் பாடிய பாடல். சரி, இந்த வரிகள் எதுவும் பேசுவோம். நீ வருவாய் என நான் இருந்தேன், இதுக்குள்ளே எந்த பதம் உங்களுக்கு முழுக்கருத்தையும் தருகின்றது அல்லது உங்கள் மனோநிலையை கூறுகின்றது?
4: இந்த
3: வரியில் ஒரு பதம், ஒரு வரி, ஒரு வாக்கியம், அதிலே ரெண்டு மூன்று பதங்கள் இருக்கின்றது. அதில் எந்த சொல் உங்களை உங்களுடைய எண்ண கருத்தை வெளியே கொண்டிருப்பது இந்த வரியிலே?
4: வருவாய் என்னன்னு
3: தான். வருவாய் என்ன? வருவாய் என்று கூறும் பொழுது அதில் எதிர்பார்ப்பு இருக்கின்றது, நம்பிக்கை இருக்கின்றது, இல்லை அது வரும் வரும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. வருவாய் என நான் இருந்தேன் நம்பித்தான் கேட்கிறீர்கள். வருவாய், அதாவது நீ வருவாய் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நீ வருவாய், ஏன் வரவில்லை, ஏன் மறந்தாய் என்று கேட்கின்றது. சரியல்ல? சரி, அந்த வருவாய் வந்து தனியாக மழையில் மட்டையின் தான் எதிர்பார்ப்புகள், வேறு எதை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள்? வருவாய் என நான் இருந்தேன் என்று காற்றலைக்கு அப்பா வருவார் என்று எதிர்பார்ப்பீங்கள? இருந்தாவே இன்று சந்தர்ப்பம் சரியில்லை, வர முடியாது எழுதி விட்டுடுவார் பாத்தீங்களா? வருவாய் வர முடியவில்லை என்று.
4: ஆனால் யோசிச்சு
3: ஆமா, அந்த வேலை அது ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்படும். அதே போல மழை வரும் வரும் வரும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது எப்ப வந்தாலும் நீங்க அதை ஏற்றுக்கொண்டு விடுவீர்கள். வராது விட்டாலும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும்.
4: சொல்ல முடியாதுப்பா,
3: வராது விட்டாலும் ஏற்றுக்கொள்ளத்தானே மகளே வேண்டும். வருவாயன இதன் நமிதம், ஏன் மறந்தாயன நான் இருந்தேன், அது ஒரு பதிலும் சொல்லவில்லை. அப்படியே பார்த்து கொண்டிருக்க வேண்டியதுதான் வாழ்க்கையிலே. அதே ஒன்று, வாழ்க்கையிலே நாங்கள் நூற்றுக்கு நூறு வீதம் எதையும் நம்பக்கூடாது. என் தந்தையார் கூறுவார், எனக்கு வாழ்க்கையிலே என்னுடைய முன்னேற்றத்துக்கு என்னுடைய செயலுக்கு தந்தையாரை கொண்டு வந்து முன்னுக்கு வைத்து விடுவேன் எந்த விடயத்திலும். நம்ப நட நம்பி நடவாதே என்ற ஒரு பதம் கூறுவார். அதாவது வந்து மற்றவர்கள் உன்னை நம்பக்கூடிய வகையில் நீ நல்லவனாக நட, ஆனால் மற்றவர்களை நம்பி நீ நடவாதே. இவர் செய்வார், இதை தருவார், இதை என்று நம்ப வேண்டாம். உன்னை மற்றவர்கள் நம்ப வேணும். அதே போல மழை வரும், அந்த மழையை நம்பி நீங்கள் எந்த விடயத்தையும் ஆயத்தப்படுத்தக்கூடாது. வந்த பின்புதான் கண்டுகொள்ள வேண்டும். ஆனால் எங்கள் முன்னோர்கள் வரும் முன்பே கால நேரத்தை அவதானித்து அதற்கேற்ற ஆயத்தங்களை செய்து வைப்பார்கள். மழை வரும் காலத்தை உணர்ந்து நீ வருவாய் என உணர்ந்து வயல் நிலங்களை பண்படுத்தி ஆயத்தமாக இருப்பார்கள் விதை போடுவதற்கு. அது நிரந்தரமானது. ஆனால் போட்ட விதையை வைத்து பயிர் வளர்ந்து கொண்டு வரும் பொழுது இதில் நான் இத்தனை புயல், இத்தனை புசல், இத்தனை அளவு நெல்லை வெட்டி எடுப்பேன் என்று நம்பி இருக்க முடியாது இல்லையா? அந்த பருவ காலத்துக்கும் மண்ணின் தன்மைக்கும் ஏற்பத்தான் விளைச்சல் கிடைக்கும். அப்ப நாங்கள் எதையும் அளவுக்கு மிஞ்சி எதிர்பார்க்க கூடாது மகளே, சரியா? இந்த வருவாய் என்பது அற்புதமான ஒரு பதம். அதில் நீங்கள் அந்த பதம் பிடித்ததுன்னு பல கருத்துக்களை நாங்கள் கொண்டு வரலாம், பல விடயங்களை பேசக்கூடியதாக இருக்கும். நீ வருவாய். சரி, அந்த மழை வந்ததா அந்த பாடலிலே?
4: தொடர்ந்து
3: மழை பெய்தா அதை எப்படி காய வைப்பீர்கள்?
4: ஆமா, அதனாலதான் காய வைக்கலான்னு இருக்கும் போது மழை வரா மாதிரியே இருட்டிக்கிட்டு வந்துச்சு.
3: ஓ, அதனால நீங்க காய
4: வைக்கலாம் பரவாயில்ல,
3: மழை வரப்போதே
4: நினைச்சு
3: சந்தோஷப்பட்டேன். சொல்லிவிட்டா வரும் எங்களுக்கு இல்லை தானே, சொல்லாமல் கொள்ளாமல் பெய்கின்ற மழை போல
4: சொல்ற மாதிரி.
3: ஆமா, முழக்கம் மின்னல் வந்து லேசாக ரெண்டு துமி துமி நின்று விடும், பெரிய மழையும் பெய்யாது. சில மழை அப்படியே இருந்து விட்டு படாரண்டு மழை பெய்யும். காலநிலை அவருக்கு சூழல் சரியாக ஏற்பட்டு ஈரப்பதங்கள் சரியாக வரும் பொழுது வரும். சிறப்பு சிறப்பு சிறப்பு. சரி, இந்த நீ வருவாய் என நான் இருந்தேன், சரி, அவ்வளவு நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது ஏன் என்னை மறந்தாய் என்று வந்தவுடன் வரவில்லை என்று தெரிந்து விட்டது. அதான் நம்பி எதையும் செய்ய முடியாது. அதிலும் இந்த காலகட்டத்திலே நாங்கள் நம்பி எதையும் தீர்மானமாக செய்ய முடியாது. காலம் நேரம் கண்டபடி மாறிக்கொண்டிருக்கிறது. கலி யுகம் பிறந்து விட்டது மகளே. இன்று நடைபெறுகின்ற உலக
4: ஐப்பசி கார்த்திகை மாசத்துல மழை பெய்யும்.
3: ஆமாம், இது
4: எப்பெல்லாம் மழை பெய்யுதுன்னு சொல்ல முடியல,
3: சொல்ல முடியவில்லை. அடுத்தது மக்கள் மத்தியிலேயும் இந்த இதுதான், நீ நல்லவனாயிருப்பாய் என்று நான் இருந்தேன், நீ இப்படி மாறிவிட்டியே என்று கேட்கக்கூடிய வகையில் வந்துவிட்டது மக்களுடைய வாழ்க்கை முறைகள். இப்பொழுது எங்களுக்கு நாங்கள் வாழும் இதுக்கு முன்பு வளர்ந்தோம், எனக்காக எங்களுக்காக மக்களுக்காக நீத்த காலம் போய் இப்பொழுது இளைய தலைமுறைக்காக நாங்கள் வருந்த வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். இது ஒரு செய்தியாக நாங்கள் பரிமாறிக்கொள்ளலாம் அம்மா மகளே. என்னவென்றால், இளைய தலைமுறை எங்கே போவதென்று தெரியாமல் அவர்கள் நன்றாக மூளை செலவை செய்யப்படுகின்றார்கள் விஞ்ஞான வளர்ச்சியினால். பாருங்கள், பிறந்த குழந்தை தாயின் தாலாட்டு தாயினுடைய இதய துடிப்பிலே உறங்கி வந்த அந்த குழந்தை வெளியே வந்தவன் தாயினுடைய அரவணைப்பு தாலாட்டிலே தான் உறங்கியது. இன்று அந்த பிறந்த குழந்தைக்கும் கைபேசியை பார்த்தவுடன் கைபேசி சத்தம் வந்தா தான் உறங்குகிறது.
4: ரொம்ப அநியாயம் பண்றாங்க,
3: அந்த அளவுக்கு வந்து விட்டதம்மா, அந்த அளவுக்கு வந்து. நேற்றைய தினம் ஒரு
4: குட்டி குட்டி குழந்தைகள்லாம் அதை காட்டிதான்ப்பா சாப்பாடு ஊட்டுறாங்க.
3: ஆமா, அது அம்மா அந்த நிலாவை காட்டி, நிலாவை காட்டி, கிடைக்க முடியாத ஒன்றை கிடைக்கும் என்று காட்டி எங்களுக்கு எங்கள் கவனத்தை ஈர்த்து குழந்தைகளை வளர்த்தார்கள். நிலாவை காட்டி சோறு ஊட்டினார்கள். நிலா கையிலே கிடைக்குமா? கிடைக்காது. ஆனா இன்று கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டு கிடைக்காதவற்றை எல்லாம் காட்டிக்கொள்கிறார்கள். நேற்றைய தினம் என்னுடைய ஒரு நண்பர்கள் கூட எனக்கு பிள்ளைகள் போல உங்களை மாதிரி தான் அவர்களும் பழகி என்னுடைய பிள்ளை பேர குழந்தைகள் மாதிரி அந்த இல்லத்துக்கு சென்றிருந்தேன். அவருக்கு குழந்தைக்கு ஒரு சுகீனம் என்று அங்கே அந்த குழந்தை கூட தொலைபேசியை தான் நோக்குகின்றது. அங்கே இருக்கிற 5 வயது மகன் செல்லம் ஒரு ஆண்மகன் தான். அவன் வந்து தந்தை தாயினுடைய சொல்லை கேட்காமல் இதிலேயே மூழ்கி இருக்கின்றான். அது அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று அப்பா கூறுகிறார். சொல்ல சொல்ல கேட்கிறாங்க இல்லையென்று அம்மா கூறுகிற அதை தடுத்து அவங்களை அதை எடுத்து பறித்து வேறு இடத்தில். அதனால் இப்பொழுது தூரம் விலகி விட்டார். ஆண் ஒரு பக்கம், பெண் ஒரு பக்கம், பிள்ளை ஒரு பக்கம், மகன் ஒரு பக்கம், எல்லோருடைய கையிலும் தொலைபேசி. சாதாரண விளையாட்டு தொலைபேசி கூட ஒவ்வொரு குழந்தைகளோட கையிலே இருக்கின்றது. அவர்கள் ஒருத்தருடைய பேசுவதில்லை. அங்கேதான் பார்வை இருக்குன்னு சென்றவர்கள்
4: வெறும் கையை வச்சுக்கிட்டே போன் பேசுற மாதிரி தான் பேசிட்டு.
3: அவர்கள் வீட்டுக்கு செல்பவர்கள் கூட சரியாக வரவேற்கின்றார்கள் இல்லை. தொடர் நாடகம் செல்கின்றது, தொடர் கதை போகின்றது தொலைக்காட்சியில், அதை பார்க்க வேண்டும். கத்தி பட்டு கதை பட்டு படம் திரைப்படம் கண்ட கண்ட பாடல போகின்றது. ஒரு மனிதர் காலையில் எழுந்து எப்படி இருக்கின்றீர்கள், நலமாக இருக்கின்றீர்களா, அது பேசுவதற்கு நேரம் இல்லை. அது இல்லை, மனித தொடர்புகளுக்கு இப்பொழுது உரையாடலுக்கு நேரம் இல்லாமல் ஆகிவிட்டது. ஏனெங்கள் வானொலியில் பாருங்களேன், நிரந்தரமாக எத்தனை உறவுகள் ஓடி வந்து இணைந்து கொண்டு போறவர்கள் இந்த நேரத்தில் வேறு நிகழ்வுன்றும் அங்கே அவர் தங்களுடைய நேரத்தை செலவழிக்கின்றார்கள். முக்கியமான நிகழ்ச்சி இங்கே இருக்கும், வரலாம், வர வேண்டிய நேரத்தில் கூட அவர்கள் அங்கே அவர்களுக்கு தொடர்பு இருக்கும், தொடர் நாடகங்கள் இருக்கு, அங்கே மூலச்செலவை நிறைய இருக்கின்றது. இல்ல கூறுபவர்கள் எல்லாரும் சரியாக கூறுவார்கள் இல்ல, சமையல் பாகம் ஏதோ தெரியாத ஒரு புதினத்தை கேட்பது போல இன்று சமையல் பாகத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கின்றார். ஒரு பெண்ணாகப்பட்டவர்களுக்கு சமையல் மிகவும் முக்கியமானது. வீட்டிலே அந்த வீட்டு வீட்டாருக்குள்ள சுவையை நாடி செல்லவில்லை, வலைத்தளத்திலே யூடியூப் யூ வலைத்தளத்திலே சொல்கின்றவர்கள் சொல்வதை கேட்டு செய்ய நிற்கின்றார்கள். கவனித்து பாருங்கள், அதைத்தான் செய்கின்றார்கள். பிள்ளை வீட்டு நிர்வாகம் என்பது இல்லை. அதேபோன்று பணிக்கு சென்று வருபவர்கள் கூட எல்லாம் எல்லாற்ற கையிலையும் இப்போ இந்த தொலைபேசி வந்தது ஒரு நல்ல விடயம், ஆனால் அது எங்கெங்கோ மாறிவிட்டது. இதை கொண்டு இப்பொழுது இளைய தலைமுறைகள் இன்று நேற்று இரண்டு நாளைக்கு முன்பு ஈழத்திருநாட்டிலும் ஒரு 14 வயது பெண் குழந்தை தற்கொலை செய்கின்றது. இந்த வலைத்தளங்கள் தான். அது மட்டுமல்ல, கண்டகண்ட பாட்டிலே எல்லாம் எழுதுகிற கண்டகண்ட பாட்டிலே எல்லாம் ஒரு தர பெரிய என்ன சொல்ல முடியுமோ, முகம் தெரியாத

0: பிறந்த ஒரு தங்கை,
1: ஒரே ஒரு தங்கை.
0: மன்னிக்கவும், மன்னிக்கவும்,
1: தண்ணி குடிங்கப்பா, தண்ணி குடிங்கப்பா.
0: மோசம் நல்லது மகளே, உங்களுடைய நீ வருவாய் என நான் இருந்தேன். மங்களை போல் கிட்டத்தட்ட எத்தனையோ பதங்களை கண்டுவிட்டோம். சொல்லோடு பாடல் நிகழ்வு இதுதான். சொல்லோடு பாடல் என்று அப்பா வந்தா தானே தெரியும் என்று இப்போ பார்த்துருக்கலாம். அப்பா நீங்கள் வந்தோடத்தினை வந்து விட்டதில்லை. நல்லதம்மா, நலமாக இருங்கள். வாழ்த்து. நன்றி அம்மா, நன்றி, நன்றி.

0: தண்ணீர் குடிப்பதற்காக ஆளியை இறக்கி சத்தத்தை குறைத்து விட்டு தண்ணீரை அருந்தி விட்டு நீங்கள் அழைத்தவுடன் உங்களுடன் பேசுகிறோம். இப்பொழுது பேசுவதுதான் கேட்கும் எல்லோருக்கும், அதற்கு முன்பு பேசிய ஒன்றும் கேட்காது. அதில் முதலில் இருந்து வணக்கம் மகளே, அனுஷ்யா நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் 28 பாகையை சந்திக்க போகின்றோம் என்று இன்னும் ஒரு சில மணி சில நிமிடத்திலே. நல்ல வெப்பம் வீட்டின் உள்ளே செய்கின்றது, வெளியே சென்றால் நல்ல சுகமாக இருக்கின்றது. குளிர் இல்லை, பூமி தாய் இதனுடைய தாகத்தை குறைத்து கொண்டார். மரங்களிலே இலேசாக முகை வருகின்றது. தாவரங்கள் புற்கள் பூண்டுகள் எல்லாம் பச்சலை போர்க்கப் போகின்றது, பச்சை உடுப்பு உடுக்கப் போகின்றது, பச்சை பசையில் என்று வரப்போகின்றது. சரி, அங்கே உங்களுக்கு இன்று எப்படி இருக்குது வெப்பம் என்று கூறினீர்கள், வியர்க்கிறதா அல்லது சாதாரணமா வெப்பமா அல்லது தங்க முடியாத வெப்பமா?
1: தங்க முடியலப்பா.
0: வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது நம்மா, எங்க வெளியே போக வேண்டும். வெளியே நிழல் மரங்கள் உண்டா உங்களுக்கு? பகல் வேளையில் நிழல் மரங்கள் உங்கள் வீட்டு இல்லத்தை சுற்றி இருக்கின்றதா? நிழல் மரங்கள் குறைவு. நிழல் மரங்கள் குறைவு. சரி, இந்த நேரத்தில் வீட்டின் உள்ளே இருக்க விருப்பமா வெளியே சென்று லாப விருப்பமா?
1: வீட்டுலதான் இருக்கணும்.
0: சரி, இந்த நேரத்தில் பணி எப்படி, பணி செய்யும் பொழுது வியர்க்காதா உங்களுக்கு, வியர்வை வெப்பம் தெரியாதா? மின்விசிறி போட்டுக்கிறோம். மெதுவாக அசையும் பொழுதா அல்லது விரைவாக சுற்றும் போதா சுகமாக இருக்கும்?
1: வேகமா சுத்தணும்ப்பா, ஆனா உஷ்ணம் காத்து தான் வருதுப்பா.
0: ஊதுவது போன்று இருந்தால்தான் அது தேகத்திலே அது படும் பொழுது சுகமாக இருக்கும். வேகமாக வீசினா அது உடனே வெப்ப காற்றை கொண்டு தந்துவிடும், விரைவாக இழுக்கின்றது காற்றை. சரி சரி, இந்த வகையில் நீங்கள் என்ன பாடலை கேட்கலாம் என்று எண்ணிக்கொண்டு வந்தீர்கள்? எந்த பாடலை கேட்கலாம் என்று நினைத்து கொண்டு வந்தீர்கள்? ஏதோ ஒரு பாடல் நினைத்து வந்திருப்பீர்கள் தானே? என்ன பாடலை நினைத்து வந்தீர்கள்? என்ன பாடல?
1: அருவியிலே குளித்தது போல்
0: அப்பா, குத்தால அருவி உங்களும் குத்தாலம் கிட்ட இருக்கா, அண்மையில இருக்கா, தூரத்துக்கு போடுமா?
1: தூரம்தான்ப்பா.
0: குத்தாலம் அங்கே இருக்குதம்மா, குத்தாலம் என்ற இடத்துல இருக்குது. குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குது. சரி, இதுலயே அம்மா, குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதான், நான்கு பதங்கள் இருக்கின்றது. உங்களுக்கு இந்த நான்கு சொல்லிலையும் எந்த சொல்லு விருப்பமான சொல்லு? அருவி. உங்கள் வீட்டுக்கு அருகிலே ஏதாவது அருவிகள் இருக்கின்றதா?
1: இல்லப்பா.
0: அங்க நீர்வீழ்ச்சி ஒண்ணும் இல்லையா அம்மா?

0: அங்க கிருஷ்ணகிரியில இருக்குன்றது என்ன மலைகள் தானே அங்கே?
1: ஆமாப்பா.
0: அங்க சென்று குளிப்பீர்களா? மலை மலை நீர் நீர் ஊற்றிலே நீர் ஊற்றி ஓ டேம் அங்கெல்லாம் போய் குளிப்பீர்கள். மிகவும் சிறப்பா இருக்கும். நிழல் மரங்கள் பச்சை எந்த நேரமும் நீர் ஓடிக்கொண்டிருக்கணும் பொழுது. அப்ப பாருங்கள், வெப்பம் இங்கு அதிகம், அங்கு குளிர்மை காரணம். அங்கே நீர் ஓடைகள் உண்டு. உங்களுக்கு நீர் ஓடைகளும் இருந்தால், உங்கள் வீட்டை சுற்றி உங்களோட ஊருக்குள்ளே நீர் ஓடைகள் இருந்தால், அந்த காற்று வந்து அதிலே விழுந்து எழுந்து உங்களுக்கு வந்து படும்போது குளிர் வேறும். ஆனாலும் இந்த வெப்பத்தை தாங்க முடியாது. குற்றாலத்தில் நீங்கள் குளித்தாலும் குளித்து விட்டு வெளியே வந்தவுடன் வெப்பமாக தானே இருக்கும். சரி, இதற்கு முன்பு குற்றாலத்துக்கு போயிருக்கின்றீர்களா? எப்பொழுதும் குளிர்மையாக இருக்குமா, இல்ல சில சமயத்துல அங்கும் குற்றால நீர் வற்றி விடுமா? பருவகாலம், சீசன் என்று கூறுவது பருவகாலம். பருவகாலத்திலே அது வற்றி போய்விடும். ஒரு தடவை நான் படிச்சிருக்கேன், குற்றாலத்திலே நீர் வற்றி விட்டது என்று. சரி, அப்ப குற்றாலத்துக்கு நீங்கள் இப்ப அண்மை இப்ப கிட்டடியில போயிருக்கின்றீர்களா? இப்ப அண்மையில இல்லை, பல காலத்துக்கு முன்பு போயிருப்பீர்கள். குத்தாலம் என்ற பெயர் வந்ததே அங்க குளிர்ச்சியா இருந்தபடியால் தான், அந்த அருவியினுடைய குளிர்ச்சியால் இல்லையா அம்மா? அப்ப அந்த குத்தாலம் அருவியை போல ஒரு குளிர்மையான நிலையை நீங்கள் விரும்புறீங்க. உங்கள் வீட்டிலிருந்து அதை எப்படி அனுபவிப்பீர்கள்? ஒன்றும் செய்ய முடியாது. இயந்திர கருவியை பொருத்தி விட வேண்டியதான். சிறப்பு சிறப்பு. உணவு அறிந்து விட்டீர்களா? சரி, இன்று உணவு நீங்கள் சமைத்து சாப்பிட்டீர்களா, கடையில் எடுத்தீர்களா? நாங்கள் தான் செய்ய வேண்டும். நாங்கள் தான் சமைத்து எங்கள் சுவையை அடுத்தவர்கள் களவாடக் கூடாது. எங்கள் நாவினுடைய சுவையை அன்னை, சகோதரிகள், மனைவி, இந்த மூவரும் செய்து கொடுக்கும் உணவின் சுவையைத்தான் நான் அவர்களே சுமக்கணும். என்னுடைய கொள்கை அது. அம்மா தந்த உணவு, அக்கா தந்த உணவு, என் மனைவி தந்த உணவு, இதை விட வேற உணவு யாரும் தர மாட்டார்கள். அவர்கள் உப்பு இல்லாமல் கொடுத்தாலும் அங்கே அன்பு இருக்கும். அது ஒரு அழகான பாத்திரம் இல்லை, ஒரு சின்ன குடுவையிலே தந்தாலும் அம்மா கொடுக்கும் பொழுது அங்கே பாசம் நிறைந்திருக்கும். அப்ப அதெல்லாம் சுவையாக இருக்கும். அதே போன்று கொஞ்சமாக கொடுத்தாலும், இருக்கிறதை சீர்தா திருத்தி கொடுத்தாலும், மனைவி கொடுக்கும் பொழுது அது சுவையாக இருக்கும். அந்த சுவையை இந்த கடைக்காரர்கள் எவ்வளவு தரம் நிறைந்த பொருள்களை போட்டாலும், சிறந்த காரம் சுவை ஊட்டிகளை போட்டாலும் ஈடாகாத அம்மா. அதை மறந்து விட்டோம், நாங்கள் மறந்து விட்டோம். சிறப்பு. அப்ப என்ன கோலம் விட்டீர்கள் என்று? உரையாடுகிறார் எங்களோடு. வளர்ச்சி, வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். குத்தாலம் அருவியிலே, குத்தாலம் அருவியிலே கொடித்தது போல இருக்க போகின்றது உங்கள் பாடலை கேட்கும் பொழுது. நானும் அதை அனுபவிக்கின்றேன் உங்களோடு இணைந்து. சரி, இந்த குத்தாலம் அருவியிலே குளிக்கும் போது இருக்கிற மகிழ்ச்சி உங்கள் கணவரோட பேசும் பொழுது இருக்குமா? இருக்கும். அவருக்கு இல்லை என்றும் கூற முடியாதுதான், கணவர் பக்கத்திலே தானே. அவர் பொல்லாதவர் இல்லை, நல்லவர். சரி, வாழ்த்துக்கள் அம்மா, நல்லவர். வாழ்த்துக்கள். நலமாக இருங்கள், மகிழ்வாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். எப்பொழுதும் நாங்கள் மகிழ்வாக இருந்தால் இந்த சூடு, குளிர், வறுமை, துன்பம், நோய் நொடி ஒன்றும் தெரியாது மகளே. மருந்து, சிறந்த மருந்து வாழ்க்கைக்கு இன்பமாகத்தான் வாழ வேண்டும், மகிழ்ச்சியாகத்தான் வாழ வேண்டும். அதற்கு புன்னகை மிக முக்கியம். எப்பொழுதும் மலர்ந்த முகத்தோடு இருக்க வேண்டும். அது பெண்களுக்கு மிக மிக முக்கியம். என்றெல்லாம் இருக்கக்கூடாது என்னமா? அதுல மகள் அனுசியா கெட்டிக்காரி, வாழ்த்துக்கள் மகளே. சிறப்பு. உங்கள் பாடலை கேட்போம் இப்பொழுது. உங்களுடைய அவர் வந்திருக்கின்றாரா? பார்த்து கொண்டு கேட்டு கொண்டிருக்காருன்னுமா அப்பாவோட என்ன பேசுகிறார் என்று தெரிஞ்ச அவரை இணைப்போம் தாருங்கள். வணக்கம் வணக்கம் கிருஷ்ணா வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம், மகிழ்வாக இருக்கின்றோம். 28 பாகையிலவா சொல்லவானும் வருஷத்திலேயே எப்போவோ ஒரு நாள் கிடைச்சிருக்கின்றது, இது மீண்டும் வருமோ தெரியாது. மகள் அனுஷியா கூறினது மாதிரி நீ வருவாய் என நான் இருந்தேன் என்றது போல வெப்பம் வரும் என்று பார்த்தோம், வந்து விட்டது. ஆனால் எவ்வளவு நேரம் நீடிக்கும், இன்னும் ஒரு மணி நேரம் நீடிக்கும் என்று நினைக்கிறேன், அதன் பின்பு குறைந்து கொண்டு போக தொடங்கிவிடும். அங்கே உங்களுக்கு அப்படி இருக்கின்றது,
1: தாங்க முடியாத அளவுக்கு இருக்கு.
0: அவோட வண்டியதானே, அவோட வண்டியதானே அனுஷியா கூறிய இடத்துக்கு குத்தாலத்துக்கு.
1: இந்த சூழ்நிலையில குத்தாலா அருவியில குளித்தது மாதிரி இருக்கேன், வேர்த்து போட்டுது ஐயா
0: அது. ஆனா மகள் கூறினால இந்த பாடல் தான் விருப்பம், குத்தாலம் அருவியிலே குளித்தது போல இருக்குதா என்று கேட்பேன். சரி, அப்ப நீங்க
1: ஊத்துதுன்னு
0: சொன்னீங்க, அதைத்தான் அருவி போல கொட்டது போல. சரி, எப்படி வேர்த்து ஊத்தும் போது நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களே? சரி, என்ன அந்த வியர்வு எங்க இருந்தையா வருகின்றது? உங்கள்ட உடல்லிருந்து வருகின்றது,
1: உப்பு நீர் தான்
0: இல்ல? அது நீங்களா உங்களோட உடலிலிருந்து வருகின்றது? உள்ளே வைத்துத்தானே இருந்திருக்கின்றீர்கள், வெளியே வரும் பொழுது ஏன் நீங்கள் அசிங்கப்படுகிறீர்கள், ஐயோ தாங்க முடியாது என்று கூறுகிறீர்கள்? அதுக்கு நீங்கள் இந்த சூரியனுக்கு, இந்த சூரிய பகவானுக்கு நன்றி அல்லவா கூற வேண்டும், செலவில்லாமல் வைத்திய பரிசோதனை இல்லாமல் உங்களுடைய அசுத்த நீங்கள் வெளியே எடுத்துக் கொள்ளுகிறாரு. அந்த வழியில வெளியே இருக்கும் போப்பம் அதை காய வைத்துக் கொண்டிருக்கின்றாரே. அதனால் அந்த இந்த வெப்பம் தேவையா? இது எப்போதும் வரமாட்டாது எங்களுக்கு உடலுக்கு. அடுத்தது, இந்த வெப்ப காலத்தில் பருவ காலத்தில் இந்த பூமியிலே உலாவுகின்ற கண்ணுக்கு தெரியாத நுண் கிருமிகள் எங்களுக்கு எத்தனையோ நோயை கொடுக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் இந்த வெப்பத்துடன் அவை அழிந்துவிடும். பாருங்கள், வைத்தியசாலையிலே எங்களுக்கு மருந்துகள் கொடுக்கின்றார்கள், ஊசி மூலம் நேரடியாக உடனே நிறுத்தக்கூடிய மருந்தை ஊசி மூலம் ஏற்றுகிறார்கள். அந்த ஊசியை ஏற்றுவதற்கு முன்பே அங்கே சுடு தண்ணீரே அல்லது சுடு விளக்கிலே பிடிப்பார்கள். காரணம், அதிலே இருக்கிற நுண்கிருமி அழிய வேண்டும் என்பது. இந்த பூமி அத்தனையும் கிருமிகளால் சூழப்பட்டது, நல்ல கிருமியும் இருக்கு, கெட்ட கிருமியும் இருக்கின்றது. ஆதலால் தான் இந்த பருவ காலங்கள் வருகின்றது. வெப்பத்திலே வாழும் அந்த கிருமிகள் வந்து உருப்பேற்று வெப்பத்துக்கேற்ற வகையிலே தங்களை ஆக்கிக் கொள்ளுமாம். அந்த போலே மழை பொழிந்து விட அவரை அமுக்கி அழித்து விடும். இந்த இயற்கை வருவது எங்களை பாதுகாக்கத்தான், அந்த வகையில் நாங்கள் பார்க்க போனோம். அதனால் நீங்கள் ஒரு தடவை பணிக்கு விடுமுறை கொடுத்து குத்தாலத்துக்கு சென்று வாருங்கள். இப்போ பேருந்தில் எல்லாம் போகும்போது ஒருவரில் ஒருவர் முட்ட முடியாது என்ன, ஆனால் அதுக்குள்ளே குளிரூட்டி வேலை செய்யும். பேருந்துகளுக்குள்ள எல்லாம் குளிரூட்டி வேலை செய்யும். ஆனால் இப்போ குளிர் பேருந்தை விட்டு இறங்கியவுடன் அகோரமாக இருக்கும். அப்பொழுதுதான் குளிரினுடைய வெப்பத்தினுடைய தன்மை தெரியும். நல்லது, இன்று நீங்கள் இந்த சொலோடு பாடல் நிகழ்வுலேயே வந்து நேயர் விருப்பத்திலே என்ன பாடலை கேட்கலாம் என்று எண்ணி வந்து ஒரு பாடலை நினைத்து வந்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். என்ன பாடலா இருக்கும்?
1: விதியை வென்றவர் யார், உலகில் விதவிதமாகவே வாழ்வுடன் விளையாடும் விதியை வென்றவர் யார். இந்த பாடலை
0: நீங்கள் வந்திருக்கீங்களா?
1: ஆமா, விதியை வந்துட்டு இருக்கோம்.
0: அது விதியை இல்லாமல் வாழ முடியாது, வென்ற ஒன்று தான் இருக்கு. ஆனா இங்கே சொன்ன விதி என்பவுடனே எனக்கு விதிக்கப்பட்ட விதி பிறப்பும் இறப்பும், அதைத்தான் வென்றவர் என்று ஒன்று கேட்கப்படுகின்றது. மற்றபடி வருகிற நன்மை தீமை வெயில் காலம் கொடுமை பெயர் வேளாண்மை அழிவது பெரிய வியாபாரம் பெருகுவது நஷ்டம் அடைவது இதெல்லாம் கூற முடியாது. சரி, இது என்ன திரைப்படுத்தலாம்?
1: நல்ல வீடு.
0: ஓ, நல்ல வீடு என்று திரைப்படுத்து. உங்களோட வீடு நல்ல வீடா? அப்ப நல்ல வீடுன்னா நீங்க விதியை வெல்லலாம். சரி, இதுல விதியை வென்றவர் யார் என்ற மூன்று பதங்களோடு இந்த பாடல் ஆரம்பிக்கிறது. இந்த மூன்று பதத்தில் உங்களுக்கு பிடித்த பதம் இது, விதியா வெற்றியா யார் என்றதா?
1: யார் என்றுதான் சொல்லணும்.
0: சரி, யார் என்ற இடத்துல நீங்கள் யார் என்று எங்களுக்கு கூறுகிறீர்கள்.
1: அதான் கேட்டுட்டு இருக்கேன், என்னை நானே.
0: இன்னும் நீங்கள் யாரென்று புரியவில்லையா? கிருஷ்ணா அப்படி நீங்கள் யார்? கிருஷ்ணன் திருபுவனம். உலகத்தில் உள்ள உள்ளவர்களுக்கு மானத்தை காட்டுகின்ற பெரிய பிரம்மாண்டமான ஒரு தொழிலாளி நீங்கள். அந்த தொழிலை புரிபவர், எல்லோருடைய மானத்தையும் காக்கும் அற்புதமான ஒரு புனிதமான தொழிலை செய்பவர் நீங்கள் யார்? அப்ப எந்த வகையில நீங்கள் உங்களை தேடுகிறீர்கள்? நான் யார் என்று நீங்கள் யார் என்று எண்ணி எண்ணி நினைவு வருகிறீர்கள். நீங்கள் யாராக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள்?
1: நானாக இருக்க வேண்டும் எண்ணுகிறேன்.
0: அப்படியா? நான் அப்படி எண்ணவில்லை. நான் நானாக இருக்க வேண்டும், நான் நல்லவனாக இருக்க வேண்டும், மனிதனாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். நல்லவன் எங்கே இருக்கின்றான்? மனிதனுக்கு இருக்கின்றான், எங்களுக்குள்ளே. அப்ப நாங்கள் நல்லவனாக வரணும்னா நாங்கள் நாங்களாக நீங்கள் நாங்களாக மட்டும் இருக்கக்கூடாது, மற்றவர்களுக்கும் வேண்டியவர்களாக, மற்றவர்களால் மதிக்கப்படக்கூடியவர்களாக, மற்றவர்களால் பேசப்படக்கூடியவராக நல்லவனாக இருக்க வேண்டும். நீங்கள் அதை என்ன அப்படி பார்க்குறீர்கள்? நீங்கள் நீங்களாக இருக்க, நீங்கள் நீங்களாக இருக்கணும்னா அனுஷியோட கலைக்க கூடாது, பேசக்கூடாது. அந்த நீங்கள் கூறுகிற நானாக என்பது, நான் என்பது நல்லவனாக, வல்லவனாக, மற்றவர்களுக்கு உகந்தவனாக, மற்றவர்களால் மதிக்கப்படுவனாக, என்னால் மற்றவர்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கக்கூடியவனாக எல்லாம் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். அதைத்தான் நான் நானாக, நான் நானாக இருக்க வேண்டும், அதுதான் இல்லையா? நானாக இருக்கணும், அப்படியே பேசாமல் இருக்கணும். ஆனால் ஞானிகள் யோகிகள் அவர்கள் எல்லாம் தாமாக அடங்கி இருந்தார்கள். யாருக்காக? மக்கள் உலகத்துக்காக. அவர்களும் தமக்காக இருக்கவில்லை, உலகத்துக்காக. என்ன யார் என்று பார்க்க வேண்டும், என் நான் இப்படி இருப்பதற்கு காரணம் யாரென்று அறிய வேண்டும் என்று அவர்களெல்லாம் நிஷ்டையிலாம் இருந்தார்கள். நான் தானாக இருந்தார்கள். இப்போ தானாக இருப்பதற்கு ரெண்டு கருத்துக்கு, நான் நானாக இருக்கணும்னா ஒன்றும் பேசாமல் எதிலையும் தொடாமல் யாரோடையும் ஒரு இதுக்கு போ நானாக என்று வைத்து கொண்டு இருக்க வேண்டும் என்று ஒன்று இருக்கின்றது. நான் நானாக என்றால் நானாக என்பார் நல்லவனாக, வல்லவனாக, மற்றவர்களுக்கு சிறந்தவராக, மற்றவர்களுக்கு உபயோகப்படக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று வாழ வேண்டும். சிறந்த சிந்தனை உங்களுடைய சிந்தனை. நல்ல கருத்துக்களை பேசிக்கொண்டிருந்தோம் என்று சொல்லோடு பாடல் வித்தியாசமான முறையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் அதற்கு உதவியாக இருக்கின்றீர்கள். சரி, அப்போ இப்போ இந்த ஒப்பத்தை தணிப்பதற்கு என்ன செய்யலாம் என்று நினைக்கின்றீர்கள்?
1: ஒன்னும் செய்ய முடியாது.
0: மின் விசிறியை ஏற்றி மின் காற்றை சுழற்சியை ஏற்படுத்திக் கொள்ளலாம். சூடான உணவுகளை நிறுத்தி குளிர்மையான உணவுகளை உண்ணலாம். வெப்பமான சாதாரணமான பானங்களை அருந்ததை விட குளிர்பானங்களை அருந்தலாம். தர்பூசணி போன்ற பழங்களை சாப்பிடலாம், வாழைப்பழங்கள் சாப்பிடலாம், அல்லது பால் குடிக்கலாம், மோர் குடிக்கலாம். என்னையா
1: சர்க்கரை உள்ளதுனால அதெல்லாம் சாப்பிட முடியாது.
0: சர்க்கரை தானா வந்ததோ? சும்மா சர்க்கரையை கூட சொல்லாதீங்க. நாங்கள்லாம் சக்கர மக்கள் ஐயா, நாங்கள் இனிப்பானவர்கள் ஐயா. எங்கள் குலம் இனிய குலம் ஐயா. நாங்களாக வேண்டிக் கொண்டதா ஐயா? ஐயா நாங்களாக தானே வேண்டிக் கொண்டோம். சர்க்கரை ஓடி வந்து, ஹலோ மிஸ்டர் செல்வராஜ், ஐ வாண்ட் டு பி வித் யூ அண்டு இன்னொட்டு நான் இருக்க போறேன்னு வந்ததா? இல்லை, நானாக தேடிக்கொண்டதானே ஐயா. இப்ப நீங்க சொன்னீங்களே நானாக வாழ விரும்புகிறேன் என்று. நீங்களாக வாழ விரும்பியபடியால் தான் சர்க்கரை உங்களை வந்து நாடியது. ஏனென்றால் நாங்கள் சுவைக்கு அடிமைப்பட்டு விட்டோம். அது மட்டுமல்ல, எங்கள் உடல் உறுப்புகளில் அந்த சுவையை தாங்கும் சக்தி இல்லாதிருந்திருந்தது. அது எங்களுக்கு தெரிந்தும் வைத்தியரிடம் சென்றவர்கள் அவர் எவ்வளவு கட்டுப்பாடு சொல்லுகின்றார், அதை நாங்கள் கடைபிடிக்கின்றோமா? இல்லை, நாவுக்காகத்தான் வாழுகிறோம். எத்தனை நாளைக்கு தான், எத்தனை நாளைக்கு இனிப்பு இல்லாமல் சாப்பிடுவது, எத்தனை நாளைக்கு இதை சாப்பிடுவது என்ற எண்ணம் வரும். கூறுங்கள்.
1: அது ஒன்றும் செய்ய முடியல
0: இன்று. இன்று
1: ருசியா இருக்கு
0: அந்த, அதுக்கு அடிமைப்படக்கூடாது. அதுக்கு அடிமைப்படக்கூடாது ஐயா.
1: பொதுவா சொல்றேன் ஐயா, நபிகள் நாயகம் வந்து அரை உணவு தான் சாப்பிடணும்னு சொல்றேன், அரை வயிற்றுக்கு தான் சாப்பிடணும், கால் வயிற்று தண்ணீர் குடிக்கணும், கால் வயிறு சும்மா விட்டுணும்னு நபிகள் நாயகன் சொல்லியிருக்காரு. ஆனா சாப்பிட உட்காரும் போது
0: அவர் சொல்லி இருக்காரு, அவர் சொல்லி இருக்காரு அனுபவத்தை பட்ட ஒரு உண்மையை சொல்லும் பொழுது நீங்கள் அதை படித்து பார்த்திருக்கீர்கள், கேட்டு பார்த்திருக்கீர்கள், சரிதான் உணர்ந்து கொண்ட நீங்கள் ஏன் அதை கடைபிடிக்கவில்லை, ஏன் அதை நீங்கள் கடைபிடிக்கவில்லை? அவர்கள் சொல்லி தந்தது நம் முன்னோர்கள் தாய் தந்திரே சொல்லுகிற அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் உனக்கு இது போதும் என்று கூறினாலும் சுவை நன்றாக இருக்குன்னு நாங்கள் தான் ஐயா உள்ள எடுத்துக்கொண்டோம் என்று காலையிலே நான் ஒரு வித்தியாசமாக உண்ண வேண்டும் என்று நானும் இந்த ஒரு இனியவர் தானே, இனியவரை என்னோட நினைத்து வைத்திருக்கணும், இனியவரை எப்பொழுதும் நான் இந்த கட்டுப்பாட்டுக்கே வைத்திருக்க வேண்டும் என்று, அதாவது சர்க்கரை நோய் அவரை நான், அது நோய் அல்ல ஒரு குறைபாடு, அவரை கட்டுப்பாட்டிலே வைத்திருக்க வேண்டும். காலையிலே நான் என்ன செய்தேன், பல வகையோடு போடுவேன், பாதி வாழைப்பழம், ஒரு பியஸ், ஒரு ஆரஞ்சு, அஞ்சாறு என்ன இந்த கிரான்பெரி என்ற வத்தல், இந்த முந்திரிகை வத்தல் போன்று அது ஒன்று, அதோடு ஒரு துண்டு ரஸ்க், இந்த கிரீம் பிஸ்கட் என்று கூறுவோம், அதில் எந்த விதமான உப்பு சப்பதும் இருக்காது, அதையும் வைத்து உண்டு பார்த்தேன். ஒரு அரை மணி நேரத்தில் என்னுடைய அந்த என்னிடத்திலே ஒரு ஒரு ஒரு ஒரு குறியீடு தரக்கூடிய சென்சர் ஒன்று பொருத்தி இருக்க என்னுடைய உடல்லே இருக்கின்றது, இந்த கையிலே ஒட்டிட்டு அடிச்சிருக்கிறார்கள். அது 15 நாளைக்கு ஒருக்க மாற்றவுடனே அதுக்கு ஒரு ரீடர் ஒன்று தந்திருக்கார், வாசிக்கும் கருவி ஒன்று, அதை தொட்டு பார்த்தவுடன் அது சொல்லும், உன்னுடைய இரத்தம் இவ்வளோ அளவில் இருக்குது, கவனம் அனுக்கும். அது நான் வைத்து பார்த்தா தான் சொல்லுவது என்றால், சும்மா இருந்தாலும் சொல்லுவேன், ஏய் இப்பொழுது உன்னுடைய சர்க்கரை அளவு கூடிவிட்டது என்று ஒரு சத்தத்தை கொடுக்கும், அலாம் தரும். நான் இன்று காலமே மிக சந்தோஷமாக இருந்தேன், நான் அளவோடு இந்த இதுகளில் நானும் இந்த வலைத்தளங்களை பார்த்து அது சாப்பிட்டால் நல்ல இது சாப்பிட்டால் நல்லன்னு வைத்தியர் சொன்னதை விட்டு நான் செய்து பார்த்தேன். நான் இங்கே கலையத்துக்கள் வருவதற்கு முன்பு அதை அடித்து விடுது ஐயா எனக்கு, டிங் டிங் டிங். உடனே மகள் சிரிக்கின்றார், என்னப்பா சாப்பிட்டீர்கள்? அப்படி நாங்கள் தான் அதை வர என்ன, நாங்கள் எங்களுக்கு அந்த கட்டுப்பாடு கிடையாது, எங்களை கட்டுப்படுத்தி வாழ வேண்டும் நாங்கள். அதனால் தான் சொன்னார் வள்ளுவனார், யாகாவார் ஆயினும் நா காக்க என்று மிச்சி காவாக்கால் என்று மிச்சி போய்கொண்டு கடத்து வருகிறார். அந்த நா காக்க என்று அவர் கூறியது பேச்சுக்கு மட்டுமல்ல, சுவையையும் அளவோடு வைத்திருக்க வேண்டும் இல்லை ஐயா? ஆனால் சர்க்கரை வியாதி என்றல்ல, நேரில் ஆண்டாண்டு மனித இனம் தோன்றிய காலத்தில், உயிரினம் தோன்றிய காலத்தில் இருக்கின்றது. நாடு மாடுகளுக்கு சர்க்கரை வியாதி வருவதில்லை தானே,
1: அதிகமா இருக்கு ஐயா?
0: ஆடு மாடுகளுக்கும் சர்க்கரை வியாதி இருக்கா?
1: தெரியல
0: ஐயா. பறவைகள் மிருகங்களுக்கு சர்க்கரை வியாதி வராது, ஏனென்றால் அவை தங்களுக்காக வகுக்கப்பட்ட உணவை தானே உண்ணுகிறார்கள். இந்த பலாபுரம் மனிதன் தானே எல்லாவற்றையும் உண்ணுகிறான். புலி பசித்தாலும் புல்லை தின்னாது, கோழி போடுவதை கொத்தி கொத்தி கொத்தி சாப்பிட்டு கொண்டுதான் போகும், அளவா தான் அந்த சின்ன இறப்பை களவாதான் சமைத்து விட்டு அந்த கொத்த கொத்த கொத்த கொத்த அதுக்கு உடற்பயிற்சி சீரணித்து விடும். நாங்கள் அப்படி இல்லை, நல்லா அடிச்சு வம்மண்டு படுத்துருவோம் இல்லையா, தூங்கி விடுவோம், நேரம் கட்ட நேரத்தில் உண்ணுவோம், கண்டறியாததெல்லாம் சாப்பிட்டு பார்ப்போம், வண்ண வண்ண கலரில் வடிவங்களை மாற்றி எத்தனை சுவை என்றெல்லாம் விளம்பரங்களை செய்து காட்டியவுடன் உடனே மனம் அங்கே நாடுகின்றது. நாங்கள் தான் அந்த சர்க்கரை பேசியதுக்காக சொல்லுவேன், சர்க்கரை வியாதியை நாங்கள் தான் ஏற்றுக்கொண்டோம். அதனால் தான் தொகையான உலகத்தில் 65% மக்கள் சர்க்கரை நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று புள்ளி விவரம் கூறுகின்றது. 65% 100 எடுத்துக்கொண்டால் 65 இருக்கு. அப்போ குறைந்தது 35% தான் சும்மா இருக்கும், அந்த 35 வேறு ஒரு அர்த்தங்கள் இருக்கின்றது. அப்போ சுகத்தை கொண்டு வாழ்வது கடினம். நீங்கள் நானாக இருக்க வேண்டும், நீங்கள் திடகாத்திரமானவனாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமானவனாக இருக்க வேண்டும், இதெல்லாம் அந்த நான் நானாக இருக்க எண்ணுகிறேன் என்றதுக்குள்ளே வருகிறது கிருஷ்ணா. அதனால் வந்த வினையையும் வருகின்ற வல்வினையையும் நாங்கள் வல்வினையையும் நாங்கள் தான் ஏற்றுக்கொள்கிறோம், வரவேற்றுக்கொள்கிறோம். அதனால் 2 விடுமுறை போட்டுன்னு குற்றாலம் சென்று பாருங்கள், அழைத்து கண்டு நல்லதையா. கலகலப்பாக மகிழ்வாக பல வார்த்தைகளை பேசி மகிழ்ந்து கொண்டோம். உங்களுக்கு விருப்பமான பிஜியை வென்றவர் யார் என்ற பாடல் நல்ல வீடு என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழ்வோம். வேற என்ன கூற போற கூறுங்கள், இது உங்கள் நேரம், இது சொல்லோட பாடல்.
1: இன்று நேரம் எனது பாடல் வரவில்லை.
0: அது வரவில்லை என்னவென்றால், எனக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு சின்ன தடமாற்றம் வந்துவிட்டது, இரண்டும் ஒரே பாடலாக இருக்கின்றதே என்று பின்புதான் பார்த்தேன். அது வேறு ஒரு குரலில் வந்தேன்னு தெரியும். இன்று பேர்
1: ஒரு படம் இரண்டு பாடல் இனிமே
0: அது எனக்கு முதல் தெரியவில்லை. நான் இரண்டு பாடல் ரெண்டு படத்தில் வெறும் இரண்டு விதமாக வரும் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். ஒரே திரைப்படத்தில் இரண்டு பாடல்கள் மாறி போட்டு விட்டாரோ என்று உங்களுக்கு ஒருவரை அங்கே அனுப்பியிருந்தேன் கவனிக்க சொல்லி. அது மீண்டும் மறுகின்றது. இப்பொழுது புரிந்து கொண்டோம். இன்றும் ஒரே திரைப்படத்தில் இரண்டு பாடல்கள் ரெண்டு விதம் ரெண்டு இருவர் பாடியதாக வரப்போகின்றது. சிறப்பு கண்களினால் காண்பதெல்லாம் கண்களினால் காண்பதெல்லாம் அங்கே இரண்டு பாடல் கண்டுவிட்டேன். நீங்கள் அனுப்பியதை பார்த்து விட்டேன். இன்று பேர் வந்த பாடல் அது என்னவென்றால், அது இருவர் பாடியதை நான் கவனிக்க, திரைப்படம் ஒன்றா இருக்கு, வந்த ஆண்டு ஒன்றா இருக்கு, ஒரே பாடலா இருக்கு, தவறுதலாக அனுப்பிவிட்டாரோ என்று நான் தவறுதலாக நினைத்து விட்டேன். நண்பர்களும் அங்கே தளத்துக்கு வருபவர்கள் பார்த்திருப்பார்கள். சிறப்பு பார்ப்போம், உங்களோட தெரிவுகளை பார்ப்போம். நன்றி கிருஷ்ணா, மீண்டும் சந்திப்போம். மகளே நன்றி. அப்படியே முயற்சி பண்ணி உங்கள் ஆத்துக்காரரை அழைத்துக் கொண்டு குத்தாலமாத்துக்கு சென்று வாருங்கள். சரியா?
2: நன்றி
0: நன்றி மகளே, நன்றி நன்றி. சிபாரிசு அப்பா சிபாரிசு செய்திருக்கேன் குத்தாலத்துக்கு போவதற்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பிள்ளைகளே.

மகிழ்வான இந்த வேளையிலே சொல்லோடு பாடல் நிகழ்வை வந்து அலங்கரித்து அவர்களாக தேடி வந்த பாடலை எங்களுக்கு தந்துவிட்டு அதிலிருந்து ஒரு பதத்தை எடுத்து நீண்ட நேர உரையாற்றல் செய்ய உரையாட வாய்ப்பாக இருந்தது. அதில் இந்த சொல் என்பது இந்த உலகத்தையே இழுத்து போட்டு வைத்து ஆட வைத்து கொண்டிருக்கின்றது. சொல்லினால் மொழி பேதமில்லை, எல்லா மொழிகளுக்கும் சொற்கள் உண்டு. அந்த சொற்கள் எப்படியெல்லாம் ஆளுகின்றது இந்த உலகத்தில், அதனால் தான் இன்னவோ இந்த ஆய்வு மையத்தினர் 7000-16000 வார்த்தைகளை பேசுகிறார்கள் என்று கணக்கிட்டிருக்கின்றார்கள். ஓரளவு அதை விட கூடவும் பேசுகிறார்கள். நாங்களே இப்பொழுது வந்து எவ்வளவோ பேசிவிட்டோம். அந்த வேளையிலே தான் ஒரு பாடல், நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ என்று கேட்டுவிட்டு அதிலே நேற்று என்ற வார்த்தை தந்து பல விடயங்கள் சமூக ஊடலை நாங்கள் ஊடறுத்து சமூகத்தை ஊடறுத்து பேசிக்கொண்டிருந்தோம் ஜெகபிரசாதிக்கு அவர்களோடு. எங்கே அந்த பாடல் எப்படி பாடுகின்றது என்று வாழ்க்கை பட திரைப்படத்தில் இந்த பாட இருக்கின்றது. ஜெகபிரசாதிக்கு அவர்களே, உங்கள் பாடலை உங்களோடு இணைகின்றோம். நாங்களும் இதுவோ ஒலிக்கின்றது அந்த பாடல், கேட்டு மகிழ்வோம்.

அருமையான அந்த பாடலும் இடையில் முடிவடைந்து விட்டது. நல்லது, ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்தும் விளம்பரங்கள் தலை தூக்கி நிற்கும் காலம் அல்லவா இந்த காலம். நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ உள்ளத்தின் உணர்வுகளை வெளியே நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவியாக இருப்பது சொற்கள். அந்தந்த மொழிகளில் உள்ள சொற்களை கொண்டுதான் உலகில் ஒவ்வொருவரும் உறவாடுகிறார்கள், தெரிந்து கொள்கிறார்கள்.

பாடவும் ஆடவும் ஓடவும் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். எங்களுக்கு உதவுவது வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை நாங்கள் கூறுவதற்கு பல பதங்கள் சொற்களை இணைக்க வேண்டி வரும். ஆனால் ஒரு பதத்திலும் வார்த்தை உண்டு, பல பதங்களிலும் வார்த்தை உண்டது எங்கள் தமிழில். அந்த வகையில் இப்பொழுது காலநிலையை நாங்கள் பேசி மகிழ்ந்து வேளையிலே இன்றைய நாள் சொல்லோடு பாடலே வந்து இணைந்தவர் யாம் இருக்க பயமே அன்பு சரவணன். சரவணன் பேசும்பொழுது இன்பம்தான் அவருக்கு விருப்பமாக பிடிச்சிருக்கு. அதிலே கோடையிலே தான் அதை கேட்க இன்பம், கோடையை மறைந்தால் இன்பம் வரும் என்ற ஒரு பாடலே வந்த வரியிலே இன்பம் தனக்கு பிடித்ததென்றால் அந்த இன்பம் எத்தனை வகைப்பட்டது என்று கேறியவுடன் தான் எங்களுக்கு புரிகின்றது எத்தனையோ உண்டு என்று. இது அந்த வார்த்தைகள் எங்களுக்கு கொண்டு வந்து சொல்லாடல் செய்யும் பொழுது புரிய வைக்கின்றது அன்பு உறவுகளே. அங்கே கூறியிருந்தார் அந்த காலநிலையினுடைய அளவீடு கூறும் பொழுது எங்களுக்கு இப்படி என்றால் இன்னொரு நாடு எப்படி இருக்கும், அந்த எண்ணம் அந்த மனப்பாங்கு எங்களுக்கு இருந்தால் மற்றவர்களுக்கு எப்படி இருக்கும், அவர்களும் பாவம் அவர்களும் அனுபவிப்பார்களோ என்று, என்னைப்போல் மற்றவர்களும் இருப்பார்களா இல்லையா என்று எண்ணும் வகையில் இந்த ஒரு எண்ணம் அவருக்கு தோன்றியிருக்கிறது. எங்களுக்கு இப்படி என்றால் அந்த நாட்டில் எப்படி இருப்பார்கள் என்று எண்ணுகிறார். அது மட்டுமல்லாமல் இந்த காலநிலை மாற்றத்தில் அவரோடு நாங்கள் கலந்து கொள்ளும் பொழுது எங்களுக்கு தெரிந்த தெரியாத பல விடயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இந்த வார்த்தைகள் இந்த சொற்கள் எங்களுக்கு உபயோகப்பட்டது. அன்று இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்விலே என்ன பாடலோடு வந்தீர்கள் என்ற வகையில் தான் அவர் பாடலை தந்தார். இந்த சூழல் கோடை காலம், ஆனால் எங்களுக்கு மகிழ்ச்சி வேண்டும் என்பதை கலந்து வரக்கூடியது. நான் சின்னஞ்சிறு வயதில் பார்த்த ஞாபகம் இந்த திரைப்படம் மஞ்சள் மகிமை என்ற திரைப்படம். அதில் எனக்கு உண்மை போய் எதுவும் புரியாது. சின்ன வயதில் படம் பார்த்துருக்கின்ற, இந்த படத்தை பார்த்துருக்குன்னு எனக்கு ஞாபகம் இருக்கின்றது என்னுடைய மாமனாரோடு சிறு வயதில். இது வந்து மஞ்சள் மகிமை என்ற ஒரு திரைப்படம். அன்றைய தலைசிறந்த நாயக நாயகர்களாக இருந்தவர்களுள் நாகேஸ்வர ராவ் ஐயா அவர்களோடு சாவித்ரி அம்மா இணைந்து நடித்த திரைப்படம். பின்னாளில் அவர்களெல்லாம் திலகங்களாக வளர்ந்து வந்தார்கள், கலைக்காக வாழ்ந்து. எங்கே சரவணா, இந்த கோடை மறைந்தால் இன்பம் வரும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள், நினைக்கிறீர்கள். நானும் நினைக்கின்றேன் விரைவில் இந்த கோடை மறைந்து மாறை காலம் வந்து உங்களுக்கு இன்பம் தர வேண்டும். அல்லது வேறு காலம் வந்து வசந்த காலம், இளவேனில் காலம் போன்ற காலங்கள் பல உண்டு வந்து மகிழ்வு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்த பாடலை உங்களோடு நாங்கள் இணைவோம் என்று சொல்லோடு பாடல் நிகழ்விலே கேட்போமா?

0: நம்ம பொண்ணு.
1: அற்புதமான பாடல்கள், எத்தனை இயற்கை உபமானங்கள் கூறப்பட்டன. பகலிலே கூட சந்திரன் தோன்றுகின்றது, அது ஆச்சரியமா இருக்கின்றது. அவள் கேட்கவும் அவர் அது வந்து அவளோட முகத்தை பார்த்துத்தான் அவர் அப்படி கூறியிருக்கின்றார். இந்த கோடை அவ்வளவு நல்லமில்லை, அது மறைந்தா அது வரும் பொழுது தென்றல் வரும், கீதம் வரும், சங்கீதம் வரும், பாடல்கள் வரும், குயிலின் ஓசை கேட்கும் என்று எல்லாம் முடிந்து இந்த ஆனந்தம் அது எங்கே இருக்கின்றது? ஆண்பெண் உறவிலே இருக்கின்றது. அந்த ஆண்பெண் உறவுக்கு அதிக வெயிலும் அதிக மழையும் கூடாதோ? இவர் கேட்ட பாடல் அப்படி வந்திருக்கின்றது. சிறப்பான இந்த பாடலை கேட்டோம். இது ஒன்றிய தமிழ் வானொலி ஆண்டுகள் பல கடந்தாலும் இன்று கேட்டாலும் இன்றைக்கும் பொருத்தமான பாடலாக தெரிவு செய்த அந்த சரவணா உங்களுக்கு வாழ்த்தை கூறிக்கொண்டு, இது ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடாவில் ஒரு மணியை தொட்டு விட்டோம். ஒரு மணியை நாங்கள் தொடும் வேளையிலே நேரம் ஒரு மணி, பகல் வேளை நல்ல வெயில் ஒளி சிறப்பாக ஒழிக்கின்ற வேளை, காலநிலை இப்பொழுது உங்களுடைய காலநிலையின் அளவீடு பார்த்தால் வெப்ப அளவீடு பார்ப்போமாக இருந்தால், நான் வரும் பொழுது இருந்ததை விட இப்பொழுது வந்துவிட்டோம். நான் கூறியபடி 2 மணிக்கு வரைக்கும் எங்களுக்கு 23 பாகையில் இருப்போம் என்று கூறியிருந்தேன் அல்லவா, இப்பொழுது 23 பாகையை தொட்டு விட்டோம். இது பின்பு படிப்படியாக குறைந்து செல்லும் ஒரு நல்லதொரு காலநிலையில் தான் நாங்கள் இருக்கின்றோம். அளவுக்கு அதிகமான வெப்பம் இல்லை, அளவுக்கு அதிகமான காற்றில்லை, அளவுக்கு அதிகமான குளிரில், எல்லாம் சீதோஷ்ணம் சிறப்பாக இருக்கின்றது. இது எப்போதும் ஒரு நாள் தான் எங்களுக்கு கிடைக்கும், அது எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. என்று நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை வருமா என்றும் எண்ணம் தோன்றும் இந்த வேளையிலே. அன்புடன் சரவணன் கேட்ட பாடலே அவர் வந்து பேசும்போது தனக்கு இன்பம்தான் இதிலே விருப்பமான பதம் என்று கூறியவுட சரவணா உங்களிடம் கேட்டு இன்பம் எங்கெங்கு இருக்கின்றது, எப்படி எல்லாம் இருக்கின்றது என்று அப்படி எண்ணும் பொழுது உங்களுக்கு எல்லாம் இன்பமயமாகத்தானே இருக்கின்றது என்று கூறினேன். அந்த வேளையிலே எல்லாம் இன்பமயமாக இருந்தாலும் அது எப்படி அந்த இன்பம் எங்களுக்கு கிடைக்கும், உண்மையிலே என்னென்ன வகையிலே அந்த இன்பம் கிடைக்கின்றது கிடைக்கும் என்பதற்கும் ஒரு பாடல் இருக்கின்றது. அந்த பாடல் எங்கள் வானொலியிலேயும் கேட்டிருக்கின்றோம். திரைப்படம் மனமுள்ள மறுதாரம் என்ற ஒரு திரைப்படத்தில் நான் கேட்ட ஞாபகம், அந்த இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு. ஏனென்றால் அடுத்த உறவும் வந்து பேசினால் நான் நானாக இருக்கின்றேன், மகள்வாக இருக்கின்றேன் எல்லாம் நீங்கள் பேசிய பொழுது அந்த பாடலை ஒரு தடவை கேட்போமா? இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று மனமுள்ள மறுதாரம் என்ற திரைப்படுத்து பாடலாக இசை மேதை எங்களுடைய டாக்டர் சீராளி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களினால் அன்று பாடிய ஒரு பாடல் எனக்கு ஞாபகத்துக்கு வருகின்றது. உங்களோடைய அதை பகிர்ந்து கொள்ளலாம் என்று தருகின்றேன்.
2: இது சுழி மாறி போனாலும் போச்சு, உளுத்த மூங்கில் உடல் மேல் மினுக்கு பூச்சு என்ற மொழி என்றும்

இன்பம் என்பதை நாங்கள் தேடிச் செல்ல வேண்டுமென்றால் அந்த இன்பத்தை எல்லா வகையிலும் இங்கும் எல்லா விதமாகவும் பெறலாம். ஆனால் அது எது சிறந்தது, எது பொதுவானது, எது நலம் தரக்கூடிய இன்பம் என்று நாங்கள் தேடி நாட வேண்டும் என்று இந்த சொற்கள் எல்லாம் புகுந்து ஒரு பாடலாக வந்து எங்கள் இசையை இசையோடு வந்து எங்கள் மூளையிலே புகுந்து எங்களை எண்ண வைக்கின்றது. அன்பு உறவுகளை எதற்கெல்லாம் காரணம் இந்த சொற்கள் தானே. சொற்கள் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை என்றுதான் அமைய எண்ண வேண்டும் போல் தெரிகின்றது.

நில்லாயோ இங்கே காற்றலையில் வந்து 6 4 7 மன்னிக்க வேண்டும், 8 7 4 6 4 1 5 என்ற எண்களை அழுத்தி வந்து சொல்லாயோ வாய் திறந்து என்றுதான் இந்த பாடல் பாடியது. அந்த பாடலை கேட்டு நீங்கள் மோடி வந்து சொன்னீர்கள், நானும் சொன்னேன், சொன்னோம் சொன்னேன், பேசினோம் பேசினேன், பேசி கலந்தோம் கலந்தீர்கள். எத்தனை வார்த்தைகளை நாங்கள் உபயோகித்திருக்கோம். இந்த வார்த்தைகள் இல்லை என்றால் ஒருவரை ஒருவர் உணர்ந்து கொள்வதோ அல்லது ஒருவரிடம் இருக்கும் அனுபவத்தை அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ளவோ அல்லது எங்களிடம் இருக்கின்ற அறிவை அனுபவத்தை அவர்களிடம் பகிர்ந்து இந்த உலகியலை பற்றி கலந்து கொள்வதற்கோ, நன்மை எது தீமை எது என்று நாங்கள் தெரிந்து நடந்து கொள்ளவும் மற்றவர்களிடம் புரிந்து கொள்ளவும் எல்லாம் உதவுவது இந்த வார்த்தைகள் தான். அது எல்லா மொழிகளிலும் வார்த்தைகள் உண்டு, அதில் எங்களுடைய தேன்மொழியான் தமிழ் மொழியிலே நிறைய உண்டு. 247 எழுத்துக்களை கொண்டாலும் எத்தனை வார்த்தைகள் எங்களை அறியாமல் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கணும். இதை கணக்காளர்கள் கணக்கெட்டு பார்த்து எத்தனை 1000 வார்த்தைகள் என்று கூறும்போதே ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக பேசுகிறார்கள் என்று கூட கணக்கெடுத்து வைத்திருக்கின்றார்கள். எப்படி கணக்கெடுத்தார்கள்? நாங்கள் பேசுகிற பேச்சை கொண்டுதானே. நான் ஒரு வசனத்தை ஒரு வாக்கியத்தை முழுமையாக்கினாத்தான் அதில் உள்ள பொருள் உங்களுக்கு உணரும். நீங்களும் ஒரு வார்த்தையிலே சொல்ல மட்டும் இல்லாமல் சொற்களை அடுக்கி வார்த்தைகள் ஆக்கி கொண்டு வந்து பேசினால்தான் நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்று நான் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் சொல்வதை நான் புரியவும் நான் சொல்வதை நீங்கள் புரியவும் அந்த வார்த்தைகளை நாங்கள் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். பாருங்கள், இந்த வார்த்தைகள் சாதாரணமான சொல் என்பது அதனால் தான் அவர்கள் சொல் என்று கூறியிருக்கின்றார்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. தினமும் வருகின்ற நிகழ்வுகளிலே ஒரு நிகழ்வாக இன்று இன்று செவ்வாய்க்கிழமைகளிலே மன்னிக்க வேண்டும், செவ்வாய்க்கிழமைகளிலே சொல்லோடு பாடல் என்ற ஒரு தலைப்பை கொடுத்தோம். நீங்களும் நாங்களும் இணைந்து அதை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதிலே எத்தனை விதமான சொல் இன்று மட்டும் இந்த நிகழ்ச்சி மட்டும்தான் வருகின்றதா, எல்லா நிகழ்ச்சிகளும் எல்லா ஊடகங்களிலும் சொல்லானே உபயோகப்படுகின்றது. ஏன் அரசியலிலிருந்து ஆன்மீகம் வரையும் சொல்லானே உபயோகப்படுகின்றது. அந்த சொல் எத்தனை வித்தியாசப்படுகின்றது, எத்தனை வித்தியாசப்படுகின்றது. சாம பேத தான தண்டங்களை நாங்கள் அனுபவிக்கின்ற வேலை கூட பதங்கள் தானே பயன்படுகின்றன. அடுத்தது இந்த பதங்களிலே என்ன இருக்கின்றது என்ற எதிர்பார்ப்புகள் இருக்கின்றது. அன்பு மகள் சியாமலா வந்து ஒரு பாடல் தந்தார், நீ வருவாய் என நான் இருந்தேன் நம்பிக்கை. அதிலே வருவாய் என்ற பதத்தை குறிப்பாக கூறியிருந்தால் வருவாய் என்றதுக்குள்ளே எத்தனை பதங்கள் இருக்குது. வருவாய் என்றது ஒரு மனிதன் நடமாடும் செயல், அதை வந்து ஒரு வினை சொல்லாக நாங்கள் எடுக்கவில்லை. வருகின்றது, வாரான், வருகின்றான், போகின்றான், தருகின்றான், அதல்ல. அது வருவாய் என்றதும் வருமானத்தையும் குறிக்கும். அங்கே பெயர் சொல் என்றால் அப்படி போகின்றது, வினை சொல் என்றால் இப்படி வருகின்றது என்று கருதாமல் இதில் 6 குணங்களை கொண்ட 6 வகையான சொல்லை வைத்திருக்கின்றார். பெயர் சொல், வினை சொல் என்று வருகின்றது, எதிர் சொல் அங்கே நிறைய இருக்கின்றது. அதிலே இந்த சொற்கள் எல்லாம் இலக்கணமாக பிரிக்கப்பட்டு இலக்கியமாக தரப்பட்டு நாங்கள் வாழ்க்கை முறையிலே கடைபிடிக்கின்றது எத்தனையோ உண்டு. அப்போ இந்த வருவாய் என நம்புவது, நம்பிக்கொண்டிருக்கின்ற விடயத்தை நம்புதலை பற்றி வந்த வேளையில் கூட நான் என் தந்தையை கூட ஞாபகப்படுத்தி கொண்டேன். அந்த இடத்திலே நாங்கள் நல்லவர்கள், நாங்கள் வல்லவர்கள், சிறந்தவர்கள், நாங்கள் இந்த நாட்டில் பிறந்தவர்கள், மனித உருவம் எடுத்து 6 அறிவோடு வந்தவர்கள், எதை செய்ய வேண்டும், எதை பெற வேண்டும், எதை கொள்ள வேண்டும், எதை தள்ள வேண்டும் என்று விகிதங்களை நாங்கள் பார்த்து அந்த வேற்றுமைகளை உணர்ந்து நடக்க வேண்டும் என்றெல்லாம் கூறப்பட்டிருக்கின்றது. கூறுகின்றார்கள், கூறுகின்றோம், நடந்து பார்க்கின்றோம். ஆனால் இந்த வினைகள் நாங்கள் செய்கின்றது அத்தனையும் எங்களுக்கு எப்படி ஏற்பட்டு என்ன பிரதிபலனை தருகின்றது அதையும் சொல்லி காட்டுகின்றோம், செய்து காட்டுகின்றோம். அந்த வேளை எதை உபயோகிக்கின்றோம்? ஒரு பெரும் நோய்க்கு கூட மருந்து செய்யும் வேளையில் வார்த்தைகள் தான் அங்கே இணைக்கின்றது. நோயாளியையும் வைத்தியரையும் உறவுகளையும் துன்பத்தையும் இன்பத்தையும், அதில் அந்த வார்த்தை மிகவும் முக்கியமானது, அளப்பரிய சக்தியை கொண்டது. வார்த்தை பிரயோகம் சரியில்லை என்றால் எத்தனை இடர்பாடுகள் ஏற்படுகின்றது. வார்த்தை பிரயோகம் சிறப்பாக அமையும் பொழுது எத்தனை சாதனைகள் ஏற்படுகின்றது. அந்த வகையிலே தான் இந்த நம்பிக்கை ஒன்றை வைத்துத்தான் இந்த சாதனைகள், வேதனைகள், சோதனைகள் எல்லாம் ஏற்படுகின்றன. அந்த நம்பிக்கை ஒன்றை வைத்துத்தான், நம்பிக்கை சீராகினால் சிறப்பு, அது சாதனையாக மலரும். நம்பிக்கை வீண் போனால் சோதனையாகிய துன்பத்தை கொண்டு வரும்.
இதுதானே உலகியலை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு வார்த்தைகள் மிக முக்கியமாகலே. நீங்கள் ஒரு பாடல் தந்தீர்கள் தானே, சுஜாதா திரைப்படத்திலிருந்து கல்யாணி மேனன் அவர்கள் குரல் தான் வேண்டுமப்பா அந்த பாடல். நீ வருவாய் என நான் இருந்தேன், ஏன் என்னை மறந்தாய். அந்த வருவாய் என நம்பியிருப்பதை விட அந்த மறந்தாய் என்ற வார்த்தை எவ்வளவு ஒரு பரதூரமான வார்த்தை, எவ்வளவு தூரம் தாக்கத்தை தரக்கூடிய வார்த்தை. அப்பப்பா எங்கே பாடலை கேட்போம். எப்படியான பாடல் வருகின்றது என்று, இது ஷியாமலாவின் விருப்பத்திற்காக ஒலிக்கப்படுகின்ற பாடல். மகளே, உங்களோடு நாங்கள் முனைகின்றோம் இந்த பாடலை கேட்பதற்கு. இது மொன்றியல் தமிழ் வானொலி இலங்கை மணிக்கோணம் கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகின்றது. நேரம் சரியாக எங்களுக்கு 1:12. நாங்கள் முடிவுக்கு வரும் வேலை வந்துவிட்டது. உங்களுக்கு நேரம் 10:42. இது அந்த பாடல்.

ஷியாமலா மகளே, நீங்கள் சொன்னது மலையை நம்பி நீங்கள் இருந்ததாக தெரியவில்லை எங்களுக்கு. ஆனால் உங்கள் நம்பிக்கையை உள்ளடக்கி எதிர்பார்ப்பை முன்னிறுத்தி வருவாய் என்ற பதம் உங்களுக்கு கிடைத்தது, உங்களுக்கு சிந்தனையில் வந்தது பெரியொரு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. என்னென்றால், நம்பிக்கை வைத்து எதிர்பார்ப்பது எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றது. அத்தனை விடயங்களும் வரும், வராமல் போகும். வராது விட்டாலும் என்ன செய்ய வேண்டும்? இருந்தாலும் அந்த நம்பிக்கை தளரக்கூடாது. நம்பிக்கை திருமணியாக்கும் என்ற பல நிகழ்ச்சி இருக்கு, அதுக்கு வருவாய் என்று நம்பிக்கை எண்ணி இருப்பது தேவையற்றதுக்கெல்லாம் தேவை நிச்சயமாக கிடைக்கும், நிச்சயமாக வரும் என்று தெரிந்து எண்ணி இருப்பதில் எந்த விதமான தவறும். நல்லதொரு வார்த்தையை நீங்கள் கொண்டு வந்து புகுந்து பல விடயங்களை ஆராய வைத்திருக்கின்றீர்கள். சிறப்பான வார்த்தையை தந்த உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு வருவாய், நாங்களும் ஒவ்வொன்று நடைபெறும், வாழ்வோம் என்று நம்பிக்கையோடு தான் வாழ்கின்றோம். அது எங்கே போகின்றது, எப்படி வருகின்றது எங்கள் கையில் இல்லை. எது வரணும் வரட்டும், வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை எங்களுக்கு வந்த பாடலாக தான் கூறிக்கொண்டு செல்கின்றது. சிறப்பான ஒரு பாடலை தெரிவு செய்து கொண்டு வந்து தந்தீர்கள். உங்களுடைய எண்ணத்துக்கும் பதத்துக்கும் சரியான பாடலை தந்த உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இந்த வெப்பமான காலத்திலே நாங்கள் குளித்து நன்றாக இந்த வெப்பத்தை தணிப்பதற்கு குளிர் மிக முக்கியம். அந்த குளிர் எப்படியான குளிர்? குளிப்பதன் எப்படி குடித்தாலும் உண்டாலும் படுக்கையை அமைத்தாலும் காற்று வந்து வீசினாலும் குளிர் என்ற ஒன்று தேவை. அந்த குளிர்மையிலே குளித்தெழுந்தால் எப்படி இருக்கும் என்பதை நினைத்து விட்டால் அன்பு மகள் அனுஷியா, அந்த வகையிலே தான் நாம் குத்தாலம் அருவியிலே குளித்தது போல இருக்கின்றோம் இருக்கின்றது என்று குளிரை எண்ணி கூறும் வேளையிலே அதை மேலும் நிவர்த்தி படுத்தி வந்து கூறினார் அவருடைய கணவர். குத்தாலம் மரத்தில் குளித்தது போல வேவே குளித்த மாதிரி கொட்டுது என்று கூறிவிட்டார். அப்படி உதாரணங்கள், இந்த வார்த்தைகள் எங்கெங்கு எல்லாம் சென்று எப்படி எப்படியெல்லாம் கொண்டு வந்து எங்களை ஆட்டி படைக்கின்றது என்பதை நாங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது உண்மையிலே மகிழ்ச்சியாகத்தான் இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் குத்தாலம் அருவியிலே ஒரு தடவை குளித்து பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. இது நல்லவன் வாழ்வான் திரைப்படம் என்று எண்ணுகின்றேன். ஆமாம், நல்லவன் வாழ்வான் குத்தால அருவியிலே குளித்தது போல் இருக்குதா என்ற ஒரு பாடல். அது எப்படி இருக்கும் குத்தால அருவியிலே இருந்தால் அது எப்படி இருக்கும் என்பது குளித்து பார்த்தால்தான் தெரியும். அப்படி குத்தாலத்தில் குளித்து பார்ப்பதற்கு போவதற்கு கால நேரங்கள் சரியாக இருக்க வேண்டும் என்பது ஒரு கருத்தும் இருக்கின்றது தான் அனுஷியா. இருப்பினும் பாடல் மூலமாவது குத்தாலம் அருவியிலே குளித்து பார்ப்போமா? இதோ அந்த பாடலை கேட்போம் இப்பொழுது.

கொத்தாள மருவிலே கொளித்தது போல் இருக்கின்றதாம் அவர்களுக்கு அப்படி வியர்க்கின்றது என்றதுதான் அந்த அர்த்தம் என்று எண்ணுகின்றேன். இருப்பினும் குத்தால மருவிலே குளித்தால் சிறப்பாகத்தான் இருக்கும். ஆனால் கொட்டும் அருவி குளிக்க வைப்பது போன்று இவர்களுக்கு இந்த வியர்வை கொட்டி கொண்டிருக்கின்றது. ஒருவரை ஒருவர் பார்த்து சலாபிக்கின்றார்கள் போல் தெரிகின்றது. ஆனால் எப்படி இருந்தாலும் நாங்கள் அந்த வேகமாக வியர்த்து கொட்டும் இதை குத்தாலம் அருவி ஆக்கிவிட்டார் அனுஷியா. நாங்களும் குத்தாலம் அருவியில் குளித்தது போன்ற அனுபவத்தை இந்த பாடல் மூலம் கேட்கக்கூடியதாக இருந்தது. இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் ஒலித்துக் கொண்டிருப்பது

இந்த வழியிலே அன்பு கிருஷ்ணா, நீங்கள் வந்து பல விடயங்களை நாங்கள் பேசி மகிழ்ந்தோம். அதற்கு மாறாக, அதாவது கூறுவதற்கும் பேசுவதற்கும் நாங்கள் பெற்ற அனுபவங்களுக்கும் மாறுபாடான விடயங்களை பேசினாலும், தெரிந்தோ தெரியாமலோ, தெரியாததை தெரிந்தும் தெரிந்ததை தெரியாததும் போல் நாங்கள் பேசினாலோ, உண்மையிலே நீங்கள் ஒரு பாடலை தந்தீர்கள், அது இன்று நிலைமைக்கு பொருந்தாது விட்டாலும் உங்களோட எண்ணத்திலே இப்படியான பாடலை கேட்க வேண்டும் என்ற எண்ணம் தான் உங்களுக்கு இருந்திருக்கின்றது. அதை வைத்து பேசியிருந்தோம். அது இந்த விதியை வென்றவர் என்ற ஒரு கதை, விதி என்ற ஒன்று இருக்கிறது, விதிக்கப்பட்டது விதி, இறைவனால் எங்களை இங்கே படைக்கப்பட்டு எங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி, அந்த விதி எது என்ற வினாவை நாங்கள் எழுப்பிக் கொண்டு போனால் அதை எல்லாம் எங்கள் கையில் தான் இருக்கின்றது. ஏனென்றால் விதியை மதியால் வெல்லலாம் என்று ஒன்று கூறப்பட்டு நாங்கள் அதற்கிடையில் கொண்டு வந்து சர்க்கரை வியாதியை கொண்டு வந்தோம். அதுவும் பாருங்கள், அது விதி அல்ல. எங்களுக்கு வருகின்ற நோய்கள் எல்லாம் விதிகள் அல்ல, எங்களுக்கு விதிக்கப்பட்டது வேறு வழி. நாங்கள் வழிமாறி செல்வதால் தான் எங்களுக்கு விதி அப்படி வந்து சதியாக மாறுகின்றது. அந்த சதியாக மாறி விதியை முடிவுக்கு கொண்டு வந்து நாங்கள் பாரதூரமான முடிவுகளை கேட்டு எல்லாவற்றையும் பழி போடுவது விதி என்பது இல்லை. எங்களுக்கு விதிக்கப்பட்டது அதுவல்ல. இந்த பூமியிலே சென்று நல்லதை செய்து உன் கர்ம வினைகளை அனுபவித்து வாவென்றுதான் அவர் படைத்து விட்டார். நாங்கள் அனுபவிக்கின்றது எங்களுடைய கர்ம வினைகளைத்தான், அது நாங்கள் செய்ததைத்தான், அதுவும் நாங்கள் செய்த வினைகளைத்தான் அனுபவிக்கின்றோம். அதை நன்றாக சிந்திக்க வேண்டும். நாங்கள் பேசும்போது வார்த்தைகள் வருகின்றது, சொல்ல வருகின்றது என்று எல்லாம் கூறுவோம் தான், ஆனால் உண்மையை ஒன்றை உணர வேண்டும். வலுக்கட்டாயமாக எங்களுக்கு யாரும் கொண்டு வந்து திணிக்கவில்லை, அது எங்களுக்கு

விதிக்கப்பட்டிருக்கின்றது. சோகங்கள், புத்திர சோகம், கணவன் சோகம், மனைவி சோகம், தாய் சோகம் என்றெல்லாம் இருக்கின்றது. அதே போன்ற நஷ்டங்கள் ஏற்படுகின்றது. பண நஷ்டம், பொருள் நஷ்டம், உயிர் நஷ்டங்கள் எல்லாம் ஏற்பட வேண்டும் என்று எங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விதியங்கள் கர்ம வினை. நாங்கள் புல்லாகி பூடாகி என்று பழைய எத்தனையோ பிறவிகளை எடுக்கும் பொழுது செய்த கர்ம வினைகள், அந்த கர்மங்களிலே இருக்கின்ற வேறுபாடு வினைகள் பாவங்கள் சேர்ந்து சேர்ந்து உணரக்கூடிய பக்குவமான பகுத்து அறிவு ஆறாவது அறிவையும் பெற்று வந்து உணர்ந்து செய் என்று அனுப்பிவிட்ட வேளையிலே அதை மறந்து நாங்கள் அவ்வளவோ செய்கின்றோம். அதனால் தான் எங்களுக்கு விதியை நோக்க வேண்டிய குணம் வருகின்றது. காரணம், நாங்கள் எங்கள் மதியை சரியாக உபயோகிக்கவில்லை. நன்றாக மதியை சிந்தித்து யோசித்தால் விதி என்ற ஒன்று இல்லை. நாங்கள் செய்வது தான் எங்களுக்கு விதிக்கப்பட்டது, மீறி செல்வது தான் அந்த விதி. இங்கே ஒரு பாடல் வருகின்றது. அந்த திரைப்படம் 1956 வந்து நல்ல வீடு என்று வந்திருக்கின்றது. அந்த நல்ல வீட்டிலே பல தொல்லைகள் வந்திருக்கலாம் போல இருக்கு. நான் அந்த திரைப்படம் பார்க்கவில்லை என்று தான் நாங்கள் அந்த பாடலை கேட்க போகிறோம். விதியை வென்றவர் யார்? இரண்டாவது விதிக்கப்பட்டு விட்டது ஐயா. மாநிலத்தில் விதியை வெல்ல மனிதர் யாரும் இல்லையே, அது ஆண்டி என்ன அரசன் என்ன, யாருமே விதிவிலக்கில்லவையே என்று அன்று பாடிவிட்டார்கள். இதில் நாங்கள் விதியை நோவதில்லை. எங்களுக்கு சர்க்கரை வியாதி வருவது விதியா? இல்லை, அது எங்களுடைய மதி. எங்களுக்கு நஷ்டம் வருவது எங்கள் விதியா? அது எங்களுடைய மதி. சரியான முறையிலே சரியாக சீர்தூக்கி பார்த்து எங்கள் எங்கள் தொழில வியாபாரத்தை செய்தால் என் நஷ்டம் ஏற்பட போன்றது. அப்படியெல்லாம் இருக்கின்றது. அதற்கு விதியை மதியால் வெல்லலாம் என்ற மருந்து சரியான மருந்தாக இருக்கின்றது. என்னுடைய அறிவு கட்டிய வகையிலே இந்த குறுகிய நேரத்திலே அளவளாவும் அந்த சொல் விளையாட்டிலே இந்த சொற்கள் எல்லா வளத்துக்கும் உபயோகப்படக்கூடியவை. அதைத்தான் சுற்றி வளைத்து கொண்டு வந்தால் அதைத்தான் கூறுவார். இவர் பழைய பாடல்கள் கேட்டு மகிழ்வதிலே விரும்புபவர்கள் அதிலே இந்த விதியை வென்றவர் என்ற யார் என்ற ஒரு பதத்தோடு வரும் பாடலை இவர் விரும்பி இருக்கின்றார். எங்கே அந்த பாடலை நாங்களும் கேட்போம். கிருஷ்ணா உங்களோடு இணைந்து அந்த பாடல் எப்படி பாடுகின்றது? இப்படி பாடுகின்றது.

மதிப்புனை ஈதனையும் மாலுடன் ஐயனையும் மகபது முதல்

சிடவே உத்தமன் ஹரிச்சந்திரன் பத்தினியை திரிந்து சுடலை கவன்

மனம் போனதும் விதி வண்ணமான் போல் வந்து மனம் கவர்ந்ததும் விதி.

கருத்துக்களோடு ஒலித்த அந்த பாடல் விதி என்பதை அழகாக எடுத்து கூறப்பட்டிருக்கின்றது. நான் உள்ளத்திலே இந்த பாடல் நின்றுதான் கேட்கின்றேன். நல்லதொரு பாடல் கிருஷ்ணா. அந்த நேரத்திலே இந்த விதி என்பதை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்குத்தான் ராமாயணம், மகாபாரதம் போன்ற புராணங்கள், இதிகாசங்கள் எங்களுக்கு அழகாக எடுத்து கூடுன்ற இதிலே சொன்னேன். நான் மனதுக்குள்ளே நினைத்தே இந்த பாடல் கூறுகின்றது. நான் இந்த பாடல் முன்பு கேட்கவில்லை. திரௌபதிக்கு இப்போ தொகில் உரிவது விதி. எந்த விதி? அவவுக்கு முற்பிறப்பிலே முன்னையிலே செய்த தீவினைகள் தான் வினையாக வந்து இந்த எங்களுடைய புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் எங்களுக்கு கூறுகின்றது. விதி என்று ஒன்று இந்த மண்ணிலே பிறந்த பின்பு எங்களுக்கு ஏற்படுவது இல்லை. எங்களுக்கு முன்னேற்பாடாக விதிக்கப்பட்டு அந்தந்த பிறவியை கொடுத்திருக்கின்றார். நீ இப்படி பிறக்க வேணும், இப்படி பிறந்து இப்படி. நாங்கள் நடிகர்கள். இந்த உலகம் ஒரு நாடக மேடை. நாங்கள் நடிக்கத்தான் வந்திருக்கின்றோம் இந்த பாத்திரத்தோடு. இறைவனால் இந்த ஆன்மாவை இந்த என்னுடைய உடலுக்குள்ளே புகுத்தி, உங்களுடைய உடலுக்கு, ஒவ்வொருத்தர் உடலுக்கு புகுத்தி அந்த விதியை, அந்த நீ உனக்கு ஏற்பட்ட அந்த கர்ம வினை நீ இப்படி போன அனுபவித்து வா என்றுதான் அனுப்பியிருக்கின்றார்கள். அது விதி வேலை செய்கின்றது. ஆனால் இந்த புராண இதிகாசங்களை நாங்கள் கூறுவதிலே துன்பப்பட்டார்கள், அல்லல் பட்டார்கள், எல்லாம் செய்தார்கள், மனம் தளரவில்லை. ஏனென்றால் எல்லாம் விதி. அந்த விதியை விதிக்கப்பட்டதைத்தான் நாங்கள் வந்து இங்கே நடித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆதலால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும் கிருஷ்ணா. அந்த மனப்பான்மை மனதிலே வேண்டும். பல பாடல்களை நீங்கள் தரும் பொழுது, நான் உங்களோடு பேசும் பொழுது நீங்கள் உங்களையே நொந்து கொள்வதை நான் பார்த்துக் கொள்கிறேன். அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. எனக்கு ஏற்பட்டது இந்த எனக்கு கொடுத்துக்கப்பட்ட பாத்திரத்தை சரியாக நடித்து விட்டு போக வேண்டும். அதுதான் வாழ்க்கை. தக்கார் தகாதார என்பது எப்படி உணரப்படுது? எச்சத்தார் நாங்கள் விட்டு செல்கின்ற எங்களுடைய செயல்காத்தான் உணரப்படுது. அதுதான் வினை. இந்த பிறவியிலே நாங்கள் அந்த வினைகளை சரியாக தீர்த்து விட்டு செல்லணும். இல்லை, மேலும் வினைகளை நாங்கள் சேர்த்து கொண்டால் மீண்டும் பிறவி எடுத்து அல்லல் படத்தான் வேண்டும். இந்த மனித பிறவி ஆனந்தமான இன்பமானது அல்ல என்றுதானே ஞானிகள், யோகிகள், பெரியோர்கள் எல்லாம் கூறி வைத்திருக்கின்றார்கள். இதெல்லாம் நிஜம், நித்தியம். இதெல்லாம் நிஜமானதில்லை. நாங்கள் வீடம் போட்டு இந்த பாத்திரத்தோடு இங்கே வைத்திருக்கின்றோம். எப்பொழுது எங்களுடைய ஆயுள் முடிகிறதோ பாத்திரத்தை கலட்டி போட்டு சென்று விடுவோம். இந்த நடிகை இந்த ஒப்பனைகளை, இதெல்லாம் ஒப்பனைகள். ஒவ்வொரு பாத்திரங்கள், ஒவ்வொரு பதவி, ஒவ்வொரு பட்டங்கள், ஒவ்வொரு பணக்காரன், அந்த நிலைகள் எல்லாம் ஒவ்வொரு பாத்திரங்கள் தான். நடிக்கத்தான் வந்திருக்கின்றோம். அதனால் இப்போ கோடை காலம், இந்த காலத்தை நாங்கள் காலத்தில் உணர்வது பாருங்கள். மனித மிருகங்கள், பறவைகள், பிராணிகள் எல்லாம் தாங்குகின்ற அதே காலநிலை தான் இந்த மனிதனுக்கும் கிடைத்திருக்கின்றது. இந்த காலநிலையில்தான் அவையும் வாழுகின்றன. அவர்களை நான் நொந்து கொள்ளவில்லை. அதுக்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்ளுகின்றார்கள். நாங்களும் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்காக நல்ல பாதையை தெரிவு செய்ய வேண்டும். பண்பு பாரம்பரியங்களை மறக்கக்கூடாது. எங்கள் பண்பாட்டு கலா விழுமியங்களை மறக்காமல் இன்னொருவருக்கு, அதனால் தானே கூறுவார்கள், தன் நடையை மறக்க போய் இன்னொருவர் நடையை பின்பற்றி தன்னடையும் கெட்டு போகிறது என்று. காண மயில் ஆட கண்டிருந்த வான் கோழி தானும் மெதுவாக தனது பொல்லா சிறகை விரித்து ஆடினோர் ஆடினாற் போல் ஆகுமே கல்லாதான் கற்ற கவிதா. சரியாக தீர்த்து ஆராய்ந்து நாங்கள் செய்வதென்றால் இதெல்லாம் சகஜம். நாங்கள் எங்கள் நிலையிலே வாழ்ந்து கொண்டு போகலாம். அன்னநடை நடக்கச் சென்று தன்னடையும் கிடக்கூடாது. அதனால் படமொழிகள் எல்லாம் தந்திருக்கு. இதெல்லாம் விதி. இந்த விதி என்று நாங்கள் எண்ணிக்கொள்வது வேறு, எங்களுடைய மதி வேறு. மதியால் அந்த விதியை நுட்பமாக மறந்து எங்கள் இதைகளை களைந்து செல்ல வேண்டும். ஆனால் வருவதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அதை மாற்ற யாராலும் முடியாது. மாநிலத்தில் விதியை வெல்ல மனிதர் யாரும் இல்லையே, அரசன் என்ன, ஆண்டி என்ன, யாருமே விதிவிலக்கில்லை என்று பாடி வைத்து விட்டார்கள். சிறப்பான ஒரு பாடல் என்று சொல்லோடு பாடலே அற்புதமாக வந்து சொற்களை பகிர்ந்து கொண்டோம். நான் ஒரு சொல்லை தந்து அதற்கு நீங்கள் பேசுவதை நீங்களே கொண்டு வந்து ஒரு பாடலை தரும்போதே அதை உள்வாங்கி அதிலே என்ன ஒரு எண்ணத்தை, ஒரு எண்ணக்கருவை எடுத்து நாங்கள் பேசி மகிழ்ந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவாக கொண்டு வரும் வரை அழகாக சோர்வில்லாமல் செல்வதற்கு வழிவகுத்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நான் நிற்கணும் உங்கள் பாடலில் தந்து விட்டுருப்பேன். ஜெகபிரசாதிக் அவர்கள், சரவணன், சியாமடா, அனுஷ்யா, கிருஷ்ணன், உங்கள் அனைவருடைய பாடலையும் இன்று உடனடியாக அந்த பாடலையும் தந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வரை உலகளாக இருந்து கேட்டு இங்கே பதில்கள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள் பலர். என்னுடைய பேச்சுக்களிலும் எங்களுடைய வார்த்தைகளிலும் வந்த கருத்துக்களையும் நிகழ்ச்சியை பற்றியும் பாடல்களை பற்றியும் கருத்துக்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் என் நன்றியை கூறிக்கொண்டு இன்று இணைந்து சிறப்பித்து இந்த நிகழ்ச்சியை ஆரோக்கியமாக கொண்டு செல்ல உதவிய உங்களுக்கும் எல்லோருக்கும் நன்றி கூறி
சில நிமிடத்தை நீட்டிக்கொண்டேன். அதையும் முன்கள் தமிழ் வானொலிக்கு நன்றி கூறிக்கொண்டு இன்று 2025 ஆண்டின் நான் இன்னும் பழமையிலே இருக்கின்றேன். 2026 ஆண்டின் 4வது மாதத்தின் இறுதி வாரம் 28வது நாள் கதம்பம் சொல்லோடு பாடல் இனிமையாக நிறைவு பெறுகின்றது. என் உறவுகளே, இந்த நிறைவு பெறும் இந்த வேளையிலே அறம் தலைக்க வேண்டும், மனிதநேயம் பேணப்பட வேண்டும், ஜீவகாருண்யம் தலைக்க வேண்டும். அவை நாங்கள் பின்பற்றி நடப்போம் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் இறைஞ்சி என் அன்னை ஆசான், என் தந்தை இவர்களுக்கும், இவர்களையெல்லாம் அறிய வைத்த அன்பு தமிழுக்கும், இவற்றுக்கெல்லாம் மூல காரணமான எல்லாம் வல்ல ஏகன் இறைவனுக்கும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி தாழ் பணிந்து வணக்கம் கூறி உங்களோடு நானும் இணைந்து வேண்டி விரும்பிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெற்றது சொல்லோடு பாடல்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

இரவு நேர வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. நலந்தானே நீங்கள்? முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்தி இருக்கிற அன்பையும் வணக்கத்தையும் சொல்லிக்கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா. இப்பொழுது இரண்டு காற்றலைக்கு வருகிறது கதம்பம். அதில் கதை, கட்டுரை, கவிதை, இவற்றோடு நீங்கள் விரும்பிய பாடல், முழுமையான ஒரு பாடலை நீங்கள் பாடலாம். நகைச்சுவை தனக்கு, அதோடு கடிக்கேள்வி, சமையல் குறிப்பு, வைத்தியம், பாட்டி வைத்தியம், இன்னும் கதை சுருக்கம் சொல்லலாம், கதை சொல்லலாம், இன்னும் என்ன என்ன மற்ற மக்களுக்கு உபயோகப்படுகிறதோ அல்ல உங்களிடம் என்ன திறமை ஒளிந்திருக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் எடுத்து வரலாம். முதலில் என் விருப்பமாக ஒரு பாடல் காற்றலைக்கு வருகிறது.

நேரம் சரியாக 9:41. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM மொன்றியர் தமிழ் வானொலியின் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். நீங்களும் இணைந்து கொள்ளலாம் கதம்பத்தில். இங்கே ஒரு இன்றைக்கு ஒரு வித்தியாசமான பாடலை கேட்கலாம் என்றிருக்கிறேன். எப்பவும் நாங்கள் காதல் பாடல், குடும்ப பாடல், இந்த பாடலை கேட்க வேண்டும் போல ஒரு ஆசை வந்துவிட்டது. சரி, ஒரு பாடலை எடுத்து வருகிறேன். நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஆக்கங்களோடு.

0: மணியாக 9:46 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஜிஆர் எஃப்எம் மற்ற தமிழ் வானொலியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. கதம்பத்தில் நீங்கள் இணைந்து கொண்டதாம் இன்னொரு பாடலே இன்று சற்று உற்சாகமான பாடலோடு செல்லலாம்.
1: தனங்கத்த மினோ

0: ஏதன் தெரியா 9:50 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM. நீங்களும் இணைந்து கொள்ளலாம் கதம்பத்தின். எங்கே அன்பு உறவுகளை அழைக்க வேண்டிய தொலைபேசிக்கும் 5145192379 2379 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் வர வேண்டும். வாட்ஸ்அப் ஊடாக, அதாவது வைபர் ஊடாக இணைந்து கொள்ளலாம். நீங்கள் ஸ்கைப் ஊடாக MTR FM 247 என்ற ஸ்கைப் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள். எங்கே உங்களுடைய ஆக்கத்தோடு
1: பிளாக் அண்ட் ஒயிட் மிடில்

சரியாக 9:55. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM. மொன்றைய தமிழ் வானொலியில் இப்பொழுது சற்று உற்சாகமான பாடல் காட்டிலுக்கு வருகிறது. நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். என்ன இவ்வளவு உற்சாகமா பாட்டு எடுத்து வந்து யாரும் காட்டிலுக்கு வரையில? ஒரு பயத்தில் இருக்கிறீங்களோ? சரி, கேட்கலாம் அடுத்த பாடல்.

நேரம் சரியாக 10 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஜிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியில். இப்பொழுது சற்று துளசியாக கான பாடல், துளசி பாடலும் நாங்கள் இணைத்து வரலாம். நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்க வேணாம், எங்கே காட்சிலைக்கு வரலாம். கதம்பத்தில் உங்களுடைய விடயங்களை எழுதி வரலாம். கதை கட்டுரை கவிதை. எனக்கும் இந்த பாட்டை கேட்டதில் கொஞ்சம் பேசுவதற்கு மிக கடினமாக இருக்கிறேன். அந்த பாட்டை ரசித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். சரி, அடுத்த பாடலுக்கு செல்லலாம்.

தினம் பார்க்க ரூட்டில் 45 பஸ்ல பரிமல்லாவ புருஷன் கூட பார்த்தேன்டா. சுங்குடி செல்ல மடிப்புல

0: கோயம்பேடு வாடி கொட்டால் சாவடி லேடி நீ கோயம்பேடு வாடி சின்ன சின்ன பீன்ஸ் வேணுமா புக்கு போலனு.
1: நேரம் சரியாக பார்த்தோம்னா 5 நிமிடம் இந்த துளிசை அதாவது இந்த கானா பாடலோட ஒரு அன்பு உறவு இணைகிற சார் அவரை என்னவென்று கேட்டு விடலாம். வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? எப்படி
2: இருக்கீங்க?
1: உற்சாகமா இருக்கணும். என்னென்னு தெரியல.
2: நான் நல்ல உற்சாகத்தில் இருந்தேன். கானா பாட்டு கேட்டிருக்கோம்.
1: அதை கேட்டுக்கொண்டு நீங்களும் உற்சாகமா வந்துட்டீங்க. இது இரவு நேரத்துல நாங்கள் கானா பாட்டு கேட்டு நாங்கள் உச்சாமா இருக்கிறோம். பகல் நேரத்துல அங்க அவர்கள் கானா பாட்டு கேட்டுக்கொண்டு வேறு செய்கிறார்கள். தெரியல யாரும் இணைவதை காணவே வருவார்கள். சரி,
2: என்ன
1: செய்யுது சார்?
2: வயது
1: குறையுது. அதுக்குதான் இந்த பாட்டு எடுத்து வர்றது. இப்படி பாட்ட கேட்டா வயது குறையும் இல்லையா? உற்சாகமா இருக்க வேண்டும். இளமையா வாழலாம். எப்பவும் சிரித்த வண்ணம் சந்தோஷமா இருந்தா நாங்கள் இளமையா வாழலாம் இல்லையா? வணக்கம். நீங்களும் அப்படிதானே இருக்கிறீங்க? நானும் கூட காணே இல்ல. ஆனா பார்த்தவர்கள் சொல்றாங்க சரத்பாவமா இருக்கிறாரு. அனுப்பிவிடுங்க அனுப்பிவிடுங்க. இப்ப எல்லாம் தான் கைய அதாவது டக் டக்குன்னு அனுப்புறார்களே படப்படாண்டு. என்ன வேணுமோ இப்ப உணவு கூட தட்டில போட்டுட்டு அந்த படத்தை அனுப்புகிறார்கள். நாங்களும் அதை பார்த்து கொண்டே நீங்கிறது. சரி,
2: நான் என்ன இந்த மாதிரி படம் பிடிச்சு வச்சிருந்தால்
1: நல்ல வளர்த்த வழி இருக்கிறேன் இந்த படம் எடுக்கிற நாங்கள் எல்லாருமே என்னையும் தான் இன்க்ளூடிங் மீ உடனே டக்குன்னு என்ன செய்யறது ஒரு ஒன்றோட சாயறது இப்படி கைய இப்படி வைக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி கோணல நிக்கிறது இப்படி ஏன் அப்படியே தான் செய்கிறார்கள். உன்னோட சாஞ்சி
2: நீங்களும்
1: அவ எல்லாரும் செய்யாம இருக்க நானும் இடுப்புல போன வச்சிட்டீங்க.
2: மற்றது
1: ஒட்டவாக்கு வந்திருந்தால் இங்க எங்களிடம் வந்திருக்கலாம் நீங்கள். சரி, நாங்கள் அங்க வரும்போது எப்படி இனி வரும்போது இருக்க சரத்பாவ பாக்குறத. சரி, அது சரி. என்ன பாட்டு இன்னைக்கு உங்களுக்கு வேணும்?
2: வயிற்றில் கோன் கோடி எண்ணு கூறு அது பார்த்து பார்த்து கடைய பார்த்து
1: என்ன கொத்துரட்டி ஓட
2: வயிற்றில் கோடி கடைய பார்த்து
1: எங்குது அதே நாளைக்கு கொத்துரட்டி கடையாக இணைந்து சிறப்பித்ததுக்கு நன்றி சார்.
2: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. நேரம் சரியாக 10:09 பாடலை தொடர்வோம்.

நேரம் சரியாக 10:09 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM. நீங்கள் உணர்ந்துள்ளதாம் அழைக்க வேண்டிய தொலைபேசிக்கும் 514-519-2379 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு வர வேண்டும். வைபரோடாக வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொள்ளலாம். எங்களுடைய ஸ்கைப் ஊடாக MTR FM 247 என்ற ஸ்கைப் ஊடாக இணைந்து கொள்ளலாம். கீழ்ப்பம் குங்கி படத்தில் பாடல், இது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல்.

0: நேரம் சரியாக 10:14 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலியில். இப்போ கதம்பம், கதம்பத்தை நீங்கள் கதை கற்றை கவிதை வெற்றோடு நீங்கள் உங்களுக்கு பிடித்த பாடல், முழுமையான பாடல் நீங்கள் முழுமையாக பாடலாம், வைத்தியம் சொல்லலாம், ஆனால் மற்றவர்களுக்கு பாதகம் பெறாமல் சொல்ல வேண்டும். துணுக்கு, மற்றது கடிக்கேள்வி இவற்றோடு உங்களுக்கு தெரிந்தவற்றை உங்களிடம் இருக்கும் திறமையை காற்றலை கெடுத்து வாங்க கதை சொல்லலாம். அந்த கதை சொல்றவிட காணையில சரி, இப்பொழுது சாம் இணைந்து வயிற்று லெக்கோன் கோழியை கேட்டிருந்தார் சரி, அந்த பாடல் காற்றலைக்கு வருகிறது.
1: வயிற்றுல கான் கோழி ஒண்ணு கூவுது, அது பாஸ்ட் ஃபுட்.

0: காற்றில் இணைந்து கொள்ளும் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், நீங்க காற்றில் இருக்கிறீங்க. வணக்கம். வணக்கம், இங்கே வந்து நீங்க ஓடிட்டீங்களோ. வணக்கம்.
1: வணக்கம்,
0: வணக்கம், நலமா இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் ஐயப்பனா.
1: வணக்கம் வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நான் நலமா இருக்கேன். நீங்க யார் பேசுறீங்க? நல்ல நலமா இருக்கேன் ஐயப்பன்.
1: ஐயப்பன் பேசுறேன்.
0: ஆமா ஐயப்பன், அன்னைக்கு நீங்க இணைஞ்சீங்க ஐயப்பன. ஐயப்பன், நான் நலமா இருக்கேன் ஐயப்பன். உங்களுடைய நெட்ஒர்க்
1: கொஞ்சம்
0: எல்லோரும் நல்லா, உங்களோட நெட்ஒர்க் கொஞ்சம் நலம் இல்லாம இருக்கே. இணைஞ்சு கொள்ளுங்க. அது அப்படி செய்தா கூட நாங்க மெதுமெதுவா பேசிக்கலாம். சரி, மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க.

கதிவிடா, இதெல்லாம் இல்லாம ஓட மாட்டின்டா, இவன் காதல் போரில் கதிவிடா, இவன் பார்த்தா சின்ன.

நேரம் சரியாக 10:20 ஐயப்பன், நீங்க மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. அது கொஞ்சம் தான் தடையாக இருந்தது. நீங்க பேசியே இருக்கலாம், தெளிவா பேசுனீங்க. அன்னைக்கு ஒரு தடவை நீங்க இணைஞ்சிட்டு பேந்த இணையல்ல. நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க, நாங்க பேசலாம். சரி, இன்னொரு பாட்டை கேட்கலாம்.

எங்கே காற்றில் இணைந்து கொள்ளும் ஐயப்பன். வணக்கம் ஐயப்பன். ஐயப்பன், ஐயப்பன், வணக்கம் ஐயப்பன். நீங்க வீடு இப்ப இருக்கிறீங்க, காற்றில இருக்கிறீங்க, தெளிவா கேக்குங்க. ஐயப்பன் இருக்கீங்களா?

வணக்கம் ஐயப்பன். ஐயப்பன் வணக்கம். அடடா, சரி நீங்க முயற்சி செய்யுங்க. இரண்டால எப்படியும் அந்த இணைப்புக்கு நீங்க வரலாம். இருந்தால் அது உங்களுக்கு உங்களுக்கு கேட்கவில்லையா அல்லது என்று தெரியவில்லை. சரி, பாடலை கேட்கலாம். ஐயப்பன் நீங்கள் மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க.

0: சரியாக 10:25 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM ஒன்றிய தமிழ் வானொலி கதம்பத்தில். இன்றைக்கு கானா பாடல் சொல்லிசையாக பாடல்களை எடுத்து வரலாம் என்று எண்ணிக்கொண்டு வந்தேன். ஏனென்றால் அப்போதான் உற்சாகமாக இப்போ புலர்ந்திருக்கும் அன்பு உறவுகள் காலை நேரத்து உறவுகளுக்கு சற்று உற்சாகமாக இருக்கும். சரி, இவர் இதயத்தை துளைச்சிட்டாரா எங்கே என்று தேவரும் எங்கே என்று கேட்கலாம். பாவம், அதுவும் போய் தியேட்டரில் துளைச்சிருக்கா பாருங்க. துளைக்கிறது எங்கே எங்கேன்னு இல்லை.
1: அவர்தான்
0: எழுதி கொடுக்க போறார். யாருக்கு வேணுமோ லைன்ல வாங்க.
1: எல்லா லவ்வர்ஸுக்கும் லவ் லெட்டர் எழுதி கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பான்.

0: எங்க காற்றலையில் இணைந்து கொண்டு அன்பு உறவை சந்திக்கலாம். இவர் எங்க என்னத்தை தொடச்சிருக்கான்னு கேட்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம், இருக்கீங்களா? ஹலோ, வணக்கம், இருக்கீங்களா? என்ன நடக்குது ஐயப்பன்? வணக்கம். இப்பதாங்க கேக்குது. ஹலோ, நீங்க அங்க நல்லமா இருக்கீங்க? நான் இங்க நல்லமா இருக்கேன்.
1: எல்லோரும்
0: நலமா இருக்கிறோம். நீங்க நலம் தானே?
1: நாங்க நல்ல சுகம்க்கா.
0: சரி, இன்னைக்கு என்ன நீங்க கதம்பத்துல நீங்க சரி இந்த பாடுற நிகழ்ச்சியில நீங்க வரல இல்லையா இன்னைக்கு?
1: நீங்க
0: வரணும், அப்பதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். நீங்க
1: கண்டிப்பா கண்டிப்பா நான் பிள்ளையோட ஜாலி ட்ரிப் போயிருந்தேன், வர நேரம் ஆயிட்டு. பிள்ளையோட எனக்கு படம் கேட்கல, நான் கேட்கக்கூடிய இதுல இல்ல, அதனால கேட்கல. அடுத்த வாரம் கண்டிப்பா நான் நிகழ்ச்சி கண்டிப்பா வரலக்கா.
0: நிச்சயமா. அப்ப இன்னைக்கு நீங்க என்ன பாட்டு கேட்க போறீங்க ஐயப்பன்?
1: இன்றைக்கு எனக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்துல இருந்து ஒரு பாடல் தாங்களா, முத்து படத்துல இருந்து ஒருவன் ஒருவன் முதலாளிங்கிற ஒரு பாடல்.
0: முத்து படத்துல ஒருவன் ஒருவன் முதலாளி. சரி, ஒரு பாட்டு, ஒரு பாட்டு தானா, இன்னொரு ரெண்டு பாட்டு வேணுமா?
1: இன்னொரு படத்துல இருந்து படையப்பா படத்துல இருந்து ஒரு பாடல் தாங்களா, வெச்சி குடிக்கட்டுங்கிற ஒரு பாடல்.
0: நல்ல பாடல் இல்லையா படையப்பா?
1: ஆமா.
0: சரி, அப்ப நீங்க ஒரு ரெண்டு வரி ஒரு பாட்டு இழுத்து விடுங்க பாக்கலாம்.
1: நான் படிக்கணுமா?
0: பாடுங்க. இல்லாம அதெல்லாம் படிக்கணும். அப்படி இல்ல, அப்படி இல்ல, நீங்க நல்லா பாடுங்க பாடுங்க.
1: அப்படியா? சந்தோஷம். நலம் போல நாளும் என் வாழ்த்துக்கள்
0: நாங்க பொய்யுக்கு சொல்ல, உண்மையா தான் நீங்க பாடுனா எல்லாருக்கும் சந்தோஷம் ஆயிரும். அடுத்த தடவை நீங்க பாட்டு எடுத்து வாங்க. அவர் தான் அடிக்கடி முயற்சி எடுத்து வர்றாரு. இப்ப கட்டளைக்கு போறாரு.
1: நான் சாகுல் மிருகங்கள் கூட அடிக்கடி பேசிட்டு இருக்கேன். கலையத்துல அவங்க நிகழ்ச்சி பண்ணும்போது கண்டிப்பா வரணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எத்தனை மணிக்கு நிகழ்ச்சிக்கு பண்றாங்க?
0: இன்னைக்கு அவங்க நிகழ்ச்சியில வந்து பேசுவாங்க, நிகழ்ச்சி எடுத்து வர மாட்டாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவர் இணைந்திருப்பார். அந்த நேரம் நீங்க வந்து பேசலாம்.
1: சரி சரி, கண்டிப்பா கண்டிப்பா.
0: ஆனா அதுக்காண்டி அவர்கிட்ட மட்டும்தான் பேசணும்னு இருக்க
1: கூடாது.
0: எனக்கு அழகிய அழகியா வருது, நீங்க அவர்கிட்ட மட்டும் பேசுறேன்னு சொன்னது. அடுத்த முறை ரூம் போட்டு யோசிச்சு கொண்டு வாங்க. சரியா?
1: சரி
0: சரி. எவ்வளவு எப்படி என்ன அக்கா சொல்லி கொடுக்கலாம்னு பாத்தீங்களா? அது பரவாயில்ல, அது எல்லாருக்கும் நடக்கிறதுதான். தடங்கினாலும் பரவாயில்ல, நீங்க காட்டிலைக்கு வாங்க, நாங்க பேசலாம். நன்றி ஐயப்பன், நன்றி. நேரம் சரியாக 10:31 இணைந்து சிறப்பித்தவர் ஐயப்பன். ஐயப்பா, அந்த பேரை சொல்லும் போதே ஒரு எங்களுக்குள்ள ஒரு பக்தி வருது பாத்தீங்களா. சரி.

அப்பப்பா, இந்த தொலைச்சதை தேடி எவ்வளவு அட்வைஸ் கொடுத்துட்டார் அவர். இவ்வளவு நீங்க கேட்டு திரும்ப இல்லையாண்டா? அப்புறம் என்ன அவர் சொல்லியிருந்தா? என்னண்டா, தங்க கிள்ளி பிறந்த உடனே தாடி வைக்க கூடாது என்று சொல்லியிருக்கார். யாருமே தாடி வைக்காயங்க, தங்க கிளி போனா போகட்டும், ஏதாவது வள்ளியில ஒரு கிளியை பார்த்துக்கலாம். சரி, இப்பொழுது நாங்க ஐயப்பன் கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது. நேரம்

0: சரியாக 10:40 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதம்பம். கதம்பத்தில் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அடுத்த பாடல் ஐயப்பன் நீங்க கேட்ட ஒருவன் ஒருவன் முதலாளி பாடல் காட்டிலுக்கு வருகிறது.
1: எல்லாரும் எப்போ மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா இருக்கும்.

உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, உப்பழிக்க கோடறி எதற்கு, பொன்னோ பொருளோ பொற்களம் எதற்கு, ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவனே மாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி.

வாழ்வாடு அடமுழுமை எனக்கு வாராது. ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதிய நினைப்பவன் ஏமாடி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதிய

நேரம் சரியாக 10:46 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மோன்றியல் தமிழ் வானொலி நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. துளிசையாக சில பாடல்கள் காற்றில் கானா பாடல் எல்லாம் நீங்களும் துளிசையாக கேட்டால் நன்றாயிருக்கும். பரவாயில்லை, எந்த பாடலையும் எடுத்து வரலாம். நீங்கள் இங்கே இன்னொரு பாடலுக்கு செல்லலாம்.

லலிதா ஜுவல்லரியில் நெக்லஸ் வாங்கி தந்த பகவான், கடையில கட் பீஸ் வாங்கி தந்த, கண்ணுல அளவு எடுத்து ஜாக்கெட் தச்சு தந்த, தேவி தியேட்டர்ல காதல் கொட்ட படம் பார்த்த, அவ என்ன தொட்டா நான் அவள தொடல. அப்படியா? கண்ணும் கண்ணும் முட்டுக்கு சிக்கு.

0: நேரம் சரியாக 10:51 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதம்பம். கதம்பத்தில் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். கதை, கட்டுரை, கவிதை இவற்றோடு இணைந்து கொள்ளலாம். காற்றிலே இணைந்து கொள்ளும் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். ஹலோ. வணக்கம். ரதீஷ்.
1: வணக்கம் அக்கா. வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
0: நல்ல நலமா இருக்கேன். எந்த நலத்துக்கு?
1: எல்லாரும் நலமா இருக்கீங்க. அப்ப இந்த நலமா இருக்கிற வேலையில எனக்கு இந்த காற்றலையில் கேட்கக்கூடிய பாடல், அது இருந்தால் இது இல்லை, இது இருந்தால் அது இல்லை, அப்படி ஒரு தமிழ் ஓல்ட் இஸ் கோல்ட் ஒரு பாடல் இருக்குது. அந்த படம் பெயர் எனக்கு ஞாபகம் இல்லை, அது நீங்கள் தான் சொல்லணும்.
0: சரி, பாடலை எடுத்து வரும்போது அந்த படம் என்னன்னு சொல்லலாம் உங்களுக்கு.
1: அப்ப தெரியும் இல்லையா?
0: நன்றி நன்றி நன்றி. மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி. நேரம் சரியாக 10:52 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியில் நீங்கள் இணைந்திருக்கலாம். இனிமையான பாடலோடு இருந்திருக்கலாம். சரி, ஒரு பாடலை எடுத்து வந்த வண்ணம் ரதீஷுடைய பாடலை எடுத்து வரலாம். காற்றில் இணைந்து கொள்ளும் அன்பு உறவை சந்தித்துக் கொள்ளலாம். எங்கே? வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: இனிய தண்டனில் போயிட்டிருந்து ரவீந்திர ஷாவல் ஹமீத்.
0: வணக்கம் ஷாவுல், எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க நலமா?
2: நலம். இன்றைய விருந்தெல்லாம் எப்படி போனிச்சு? ஏதாவது கிடைச்சிச்சு?
0: நான் அங்க போவே இல்லையே. என்னால நான் இதுல நிகழ்ச்சி இல்ல நிகழ்ச்சி
2: கிடைக்கும்
0: இல்ல இல்ல நிகழ்ச்சி முடித்து விட்டு உண்மையிலேயே நான் தயாராகாம நான் என்னை அறியாமலே என்னை தூக்கம் உளுத்த பாக்குறத பாங்க போயும்
2: கண்களை தழுவட்டுமே அப்படின்னு தழுவி போய்விட்டதா?
0: மனிதனுக்கு ஒன்றிருந்தால் ஒன்று இருக்காது ஷாகுல்.
2: கண்டிப்பா தூக்கம் இல்ல, எதனாலும் வாங்கிக்கலாம், அந்த தூக்கம் வந்து கிடைக்காது, அதுதான் நல்லது. விருந்து எப்ப வேணாலும் சாப்பிடலாம்.
0: இல்ல இல்ல, தூக்கம் கூட இல்லாமல் இருக்கிற மன நிம்மதியும் சந்தோஷமும் இருக்க வேண்டும். அது இல்லை என்றால் மனிதனுக்கு சோர்ந்து விடுவான். சந்தோஷம் இருந்தால் தூக்கம் வர்றது வராது கூட எங்களுக்கு தெரியாது. அதனால ஒன்றிருந்தால் ஒன்றில்லை, ஒன்றிருந்தால் ஒன்றில்லை. அதனால இரண்டு வச்சிருக்காம நீங்க ஒன்றோட இருக்கிறது நல்லம் இல்லையா? என்ன சொன்ன? ஒன்றிருந்தால் ஒன்றில்லை, ஒன்றிருந்தால் ஒன்றில்லை. அதனால இரண்டு வச்சிருக்காம ஒன்றோட இருந்தா நல்லா இருக்கும்.
2: அது எந்த ஒன்று?
0: அது நீங்க கண்டுபிடிச்சிருங்க. என்ன பாட்டு இன்னைக்கு கேட்க போறீங்க?
2: என்ன பாட்டு கேட்க போறேன்? அந்த உறவினோட படத்தில் இருந்து
0: உங்களுடைய நண்பர் வந்து விட்டு போயிருந்தார். உங்களுடைய நண்பர் அதுதான் ரதீஷ் வந்துட்டு போயிருந்தார். அது இருந்தா இது இல்ல, இது இருந்தா அது இல்லையு சொல்லி இருந்தார். அவரும் அவரும் அப்படி ஒன்றுதான் கொண்டு வந்திருக்கிறார். அது இருந்தா இது இல்ல, இது இருந்தா அது இல்ல. உண்மைதான், எதுவும் ஒன்றுதான் இருக்கு இல்லையா?
2: சில பேருக்கு எல்லாமே அமைஞ்சிருது.
0: என்ன சில பேருக்கு ரெண்டு மூன்று எல்லாம் இருக்கும்.
2: தேடல் தொடர்கிறது, தேடிக்கொண்டே இருக்கிறேன்.
0: நாங்கள் எவ்வளவுதான் சிரித்து பேசினாலும் அந்த சிரித்து பேசுற அந்த நிமிடம் மட்டும் நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் இல்லையா?
2: கண்டிப்பா கண்டிப்பா.
0: நல்லா, அப்ப நீங்க என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: அந்த ஒரு நிமிடம் படத்துல இருந்து சிறிய பறவை சிறகை விரிக்க துடிக்கிறதே அந்த பாட்டும், இன்னொரு பாட்டு வந்து அந்த ஒரு நிமிடம்.
0: சரி, நீங்க வேலையில இருக்கீங்களா?
2: புரியல,
0: நீங்க வேலையில இருக்கீங்க?
2: இல்ல இல்ல, வேலையில தான் இல்ல.
0: இன்னைக்கு வேலை இல்லையா?
2: வேலை இருக்கு, இப்பதான் தயார்படுத்திக்
0: கொண்டிருக்கிறேன். சொல்லுங்க.
2: அப்புறம் வந்து நினைவிருக்கும் முறை
0: நான் மறந்து விட்டேன். அந்த ஒரு நிமிடத்துல என்ன பாட்டு
2: சொன்னீங்க? சிறிய பறவை சிறகை விரிக்க துடிக்கிறதே.
0: சிறிய பறவை சிறகை விரிச்சு எங்க போகுது? பாவம், போன வழியில ஒரு கொஞ்சம் தூரம் பறந்துட்டு கீழே விழ போகுது.
2: அப்புறம் வந்து நினைவிருக்கும் முறை படத்துல இருந்து ஒரு முறை பிறந்தேன் அப்படின்னு தொடங்குற பாட்டு,
0: நெஞ்சிருக்கும்
2: முறையா? நல்ல படம், நினைவிருக்கும் முறை தானே அந்த படம்.
0: ஒரு சின்ன பிள்ளைகிட்ட இந்த கேள்வியெல்லாம் நீங்க கேக்கலாமா?
2: சின்ன பிள்ளைகிட்ட கேட்க கூடாதான், பெரிய பிள்ளைகிட்ட கேட்கலாம், அதனாலதான் கேட்டேன்.
0: சில வேலைகள்ல மட்டும்தான் நான் பெரிய பிள்ளை, ஒரு முறை பிறந்தேன் அது சரி. இந்த பாடல் எல்லாம் நீங்க தெரிவு செய்து கொண்டு வாரீங்களே, அது எப்படி? நீங்க அடிக்கடி பாடல் எல்லாம் கேட்டு கொண்டிருப்பீங்களா?
2: பாடல் கேட்டுக் கொண்டிருப்பேன். இதெல்லாம் வந்து நினைவில் நின்று
0: நீங்க இப்ப நான் உங்களை கேள்விக்கெல்லாம் தொடுத்து கொண்டு போறேன் ஒரு விடயத்துக்காக. சரி, பாடல்ல நீங்க எதுல கேக்குறீங்க?
2: என்னுடைய மொபைல்ல கேக்குறேன்.
0: மொபைல்ல கேக்குறீங்க? எப்ப எல்லாம் கேப்பீங்க நீங்க அந்த பாடல?
2: முன்னாடி கிடைச்சிச்சு, ஆனா இப்ப ரொம்ப டைம் கிடைக்கிறது கிடையாது.
0: ஏங்க?
2: ஏன்னா இப்ப எம்டிஆர் கேட்கறதுனால டைம் கிடைச்சது.
0: நீங்க தப்பிட்டீங்க, நீங்க தப்பிட்டீங்க. என்னடா மொபைல்ல கேக்குறேன், பாடலையே கேக்குறேன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க, நான் கேட்க பார்த்தேன். அப்ப எம்டிஆர கேக்கல, நீங்க உங்க மொபைல்ல இருக்கிற பாட்டை தான் கேக்குறீங்களா? அண்டு கேப்பமாண்டு அதுக்கு ஒரு ஐடியா போட்டு நீங்க தப்பிட்டீங்க. நீங்க கெட்டிக்கார். உங்களுக்கு கொஞ்சம் புரியும் இல்லையா? அறிந்து கொள்வது அப்படி அறிந்து கொள்ள முடியுமா என்ற கேள்விக்கு
2: நம்மளுடைய மனதை நம்மளே இன்னும் புரிஞ்சு கொள்ளல. அப்புறம் இதுல அடுத்தவங்க மனதை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ள முடியும்?
0: அதனால ஒருவர் மனதை புரிஞ்சு கொள்றது கஷ்டம் இல்லையா?
2: கஷ்டம்.
0: ஒருவருடைய ஆழமான அன்பு இருந்தாலும் கூட இன்னொருவருடைய மனத இன்னொருவருடைய விடயங்களை நாங்கள் அறிவது மிக கடினம் இல்லையா?
2: ஏதோ ஒரு
0: அது சரி. ஆனா மற்றது இப்படி ஒரு பாட்டு இருக்குதே, இந்த ஆழ்கடலை கூட ஆழம் எடுத்துடலாம் அந்த பெண்களோட மனத
2: ஆழம். அந்த பெண் பொம்பளை மனசாய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும், அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வரும்.
0: அடம்மது
2: ஐயா அந்த பொம்பளை மனசுதான்.
0: கவிஞர் அழகா அதை எழுதிட்டு போயிட்டாரு. அந்த பொம்பளையோட மனசு
2: மட்டும்
0: பொம்பளையோட மனசை மட்டும் ஆழம் என்று சொல்லிட்டாரு. அப்ப ஆம்பளையோட மனசு என்ன மாதிரி ஆழம் குறைவோ?
2: ஆழம் குறைவானு அவர் ஒண்ணு அல்ல, அது பொம்பளோட மனசுதான் பாத்தாரு. ஆம்பளோட மனசை பாக்கறதுக்குள்ள அவருக்கு டைம் முடிஞ்சு.
0: அப்ப இனி யாரு நீங்க ஆம்பளோட மனசை பாத்துட்டு ஆழம் பாக்குறது?
2: அது பெரிய பெரிய நம்ம நிகழ்ச்சியில நிறைய கவிஞர்கள் இருக்கிறார்கள், எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து ஆழத்தை கண்டுபிடிப்பாங்க.
0: உங்களுக்கு இது ஒன்னு புரியல, என்ன தெரியுமா? பெம்பளையோட மனசு திறந்தே இருக்குதுங்க, அதனால ஆழத்தை பாத்துட்டாங்க. ஆம்பளையோட மனசு திறந்து இல்ல, எப்பவும் கள்ளத்தனமா மூடியே இருக்குது, அதனால ஆழம் பார்க்க முடியாது.
2: அது வந்து உங்களுடைய கருத்து. நீங்க என்ன ஒரு பொம்பளையா, பொம்பளை மனசு பொம்பளைக்கு தெரியும் மாதிரி பேசுறீங்க, நான் ஆம்பளோடைய மனசு ஆம்பளைக்கு தெரியும் மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல நான் பேசிட்டேன்.
0: உங்களுக்கு அடிக்கடி இப்படி ஃபீலிங்கா பேசுற பழக்கம் உண்டு.
2: என்ன செய்யறது, சில பேரோட கட்டாயம் அந்த சூழ்நிலையில நம்மள தள்ளி விட்டுறாங்க மேலே இருந்து.
0: நிச்சயமா நிச்சயமா. ஆனா உண்மையும் உண்மை வந்து நான் சொன்னதுதான், பெண்களோட மனசு எப்பவும் திறந்தே இருக்கும், அதனால
2: மனசு
0: பெண்களிடம் கள்ளத்தனம் இருந்தால் அது எப்படியும் வெளிப்பட்டுவிடும், வெளியில வந்துவிடும். ஏனென்றால் அவர்களுக்கு மறைக்க தெரியாது. நீங்க பாருங்க, ஆண்களுக்கு தான் பலம் அதிகம், அதுதான் ஒரு
2: ஆணை. பெண்களையும் நான் குறிப்பிடவில்லை, எவ்வளவு நல்ல பேர், நல்ல நிறைய பேர் இருக்காங்க. 95% நல்லவங்க தான்.
0: இப்ப நீங்க எனக்கு தெரியும் ஐஸ் வைக்கிறீங்க, வீட்டை போனா சாப்பாடு கிடைக்காது. நீ வார வருஷம் போறீங்களா இல்ல 3 மாதிரி போறீங்களா? அங்க
2: இல்ல, அது அது இன்னும் தெரியல.
0: என்ன தெரியல? போகும்போது இப்பவே இருந்து ஐஸ் வச்சா தாங்க நீங்க அங்க போய் சும்மா இருக்கீங்க, பாயாசம் கிடைக்கும் இல்லையா? அல்லாட்டி உங்களுக்கு ஒரு ஒன்றும் கிடைக்காது இல்லையா? நாங்கள் சிரித்து பேசினாலும் ஷாகுல் யதார்த்தத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று மட்டும் தெரிகிறது இல்லையா? உண்மையான விடயங்களை நாங்கள் பேசிக் கொள்கிறோம். இருந்தாலும் என்ன பொறுத்த மட்டும் ஒருதருடைய மனதை ஒருதர் புரிஞ்சு கொள்றது மிக கடினம். எவ்வளவுதான் நாங்கள் அன்பு வச்சு பாசம் வச்சு ஒருவரோடு நாங்கள் பழகினாலும் அருகாமையில் வாழ்ந்தாலும் கூட ஒருவருடைய மனதை
2: தன்னுடைய
0: மனதையே புரிஞ்சு கொள்ள எந்த மனதையும் எனக்கு அடிக்கடி நிறம் மாறுது எனக்கு உங்களுக்கு மாறுத ஒரு நிமிஷத்துக்கு எனக்கு நிறம் மாறுது. நான் உண்மையாவே உண்மையா அதை ஒத்துக்கொள்றேன். படாரண்டு நிறம்
2: அதற்கு சில சந்தர்ப்பம் தான் சூழ்நிலையும் அதுக்கு காரணமாகும்.
0: ஆனா ஒன்று மற்றவருக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரி எனது மனம் நிறம் மாறாது, என்னையே வருத்துற மாதிரி நிறம் மாறிக்கொள்ளும் என்ற அந்த ஒரு சில யோசனைகள் தானே இல்லையா? உண்டு
2: கண்டிப்பா கண்டிப்பா.
0: சரி, அப்ப இன்னைக்கு நீங்க ரெண்டு பாட்டு கேட்டிருக்கீங்க.
2: ரெண்டு பாட்டை இன்னும் அரை மணி நேரத்துல வருதானே எதிர்பார்த்து
0: ஐயப்பனுக்கு நான் நல்லது அரை மணி நேரத்துல கடை மூடினாலும் மூடும். இப்ப எனக்கு அமைதே இல்ல.
2: கண்டிப்பா
0: கொஞ்ச நேரத்துக்கு தான் உங்களுக்கு கொத்துரட்டி. இவ்வளவு நேரம் துள்ளிச எடுத்து வந்திருந்தேன் சற்று உற்சாகமாக, திடீரெண்டு உற்சாகம் எல்லாம் ஒரே அடியா போயிட்டு.
2: இல்ல, இந்த பாடலை கேளுங்க, நல்ல உற்சாகமா இருக்கும். இந்த பாடல்களை அனைவருக்காகவும் கேட்க விரும்புவோம், அனைவரும் கேட்டு ரசிங்க.
0: நல்லது. உங்களுக்கு அடுத்து ரதீஷ் ஒரு பாடல் கேட்டிருந்தேன். அது இருந்தா இது இல்ல, இது இருந்தா அது இல்ல, அது என்னடி நாங்க பார்த்தா தெரியும். அது நீங்க சொல்லி கொடுத்த பாட்டோ
2: அவர் களஞ்சியம். அவர்கிட்ட போய் நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல.
0: அவர் ஒரு பெரிய களஞ்சியம். நான் அவரை விட களஞ்சியம் நீங்க. அவர் களஞ்சியமா வேற காரணமே நீங்க.
2: அப்படி கிடையாது, நம்மள வந்து நம்மளே பெருமைப்படுத்திக் கொள்ள கூடாது.
0: அப்படித்தான் பேப்பர்ல எழுதுங்க.
2: அவர் வந்து அவர் ஒரு பெரிய பாடகர், ஒரு பெரிய பாடகர், ஒரு பெரிய இசையமைப்பாளரின் தந்தை, இன்னும் பல பல இதுல இருக்காரு அவர். சரியா?
0: அது மட்டுமில்லை ஷாகுல், இப்படித்தான் இந்த எங்களுடைய எம்டிஆர் பேப்பர்ல அப்படித்தான் போட்டிருக்காங்க. ஷாகுல் தான் அவர் ஒரு இப்படியே மெருகூட்டி கொண்டு வருகிறாரு. பாடல் எல்லாம் கொடுத்து இந்த பாட்டை கேளுங்க. பொம்பளைங்க காதல தான் நம்பி விடா, அது என்ன சொன்னீங்க? அண்டைக்கு சொன்னீங்க, கேட்க சொன்னீங்க.
2: அந்த பேப்பரை நான் காணவில்லையே.
0: அது எங்களுடைய எங்களுடைய சந்திரராஜிடம் இருக்கிறது கையில. அவர் தான்
2: அது. சரி, அவரு அங்க அவரு அவங்க வச்சிருப்பாரு அவர்.
0: எம்டிஆர் பத்தி ஃபுல் நியூஸும் வந்திருக்கீங்க. எல்லாட்ட பேரும் வந்திருக்கு ஷாவல், இந்த பேர் மட்டும் இல்ல, தப்பிட்டேன். உங்களுடைய பாடலை எடுத்து வருகிறேன். ஒரு விடையத சொல்ல வேண்டும். எப்படி ஒரு நிலையில இருந்தாலும் காற்றலையில் இந்த ஒளிவாங்கிக்கு முன்பாக வந்து பேசும்போது வந்து பேசும் அன்பு உறவுகளின் பேச்சில் தான் எங்களுடைய மனநிலை மாறுகிறது. நாங்களும் சிரித்து பேசுகிறோம், எல்லாத்தையும் மறந்து சிரித்து பேசுகிறோம். அதுல ஒருவருடைய மனதை புரிந்து சிரித்து பேசி மாட்டி விட்டு செல்வதில் நீங்கள் ஒரு வல்லவன் என்று சொல்லலாம்.
2: மகிழ்ச்சி மகிழ்ச்சி நினைக்கும் போதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
0: மற்ற உங்களுடைய நண்பர் ஐயப்பன் வந்திருந்தார். எப்பங்க ஷாகுல் ஹமீத் நிகழ்ச்சி எடுத்து வருவார், அவருடைய நிகழ்ச்சி கேட்கணுமே, அதுல போய் நான் ஏதாவது பேசணுமே சொன்னேன். நான் உடனே சொன்னேன் வெள்ளிக்கிழமையில மட்டும் வர டாங் என்று வந்துடுறார். அதுவும் அந்த 11 மணிக்கு நீங்க அந்த நேரம் வாங்க பேசலாம்னு
2: சொல்லியிருக்கேன்.
0: அதனால நீங்க வேற நிகழ்ச்சியிலும் எடுத்து வரலாம்
2: என்று
0: ஆவணம். அதாவது நீங்களாகவே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க, இப்படி காட்டடைக்கல இதுல வந்து இருந்து செய்யாமல் நேரடியா நீங்கள் நீங்க இருக்கும் இடத்திலே இருந்து செய்யக்கூடியதா நாங்கள் எப்படி செய்யலாம் என்றதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அப்படி நீங்கள் எடுத்து வந்தால் சற்று எனக்கும் ஓய்வாக இருக்கும். அந்த சொன்னே அந்த நிறம் மாறுது, அடிக்கடி நிறம் மாறுது, களைப்பு வருது, அதனால நிறம் மாறிக்கெல்லாம் நீங்க வரலாம் அந்த இடத்துக்கு. சரியா?
2: கண்டிப்பா வந்துருவோம், கண்டிப்பா.
0: சரி, இப்ப உங்களோட பாட்டுக்கு முன்னால நான் ஒரு நான் இவ்வளவு நேரம் துண்டிசை எடுத்து வந்தேனே, அது அதுல ஏதாவது உண்டு உங்களுக்கு பிடிச்சேன்னு சொல்லல இவ்வளவு நேரத்துக்கு?
2: இப்போதுதான் நான் வானொலி கேட்க ஆரம்பிச்சிருக்கேன்,
0: அதுக்குதான் இப்ப நான் இந்த கதையை எடுத்து வந்தேன். நீங்க எப்ப இருந்து இந்த வானொலிய கேக்குறீங்கன்னு கேக்குறதுக்கு தான் இப்படி கேட்டேன். நீங்க ஒரு
2: நல்ல அதுதான் சொல்றேன். இல்ல இல்ல இப்ப இல்ல, அது இப்பதான் இப்போதான் 6:30 ஆனிச்சு, அப்பதான் நான் ஓபன் பண்ண பணம் கேட்டேன்.
0: அதை அறியறது கேட்டேன். நீங்க ஒரு நல்ல பிள்ளை, நீங்க அதாவது உண்மையே சொல்லிட்டீங்க. நான் கேட்கிறேன், நான் இப்பதான் கேட்டேன்.
2: உண்மை உண்மை மட்டும்தான் என்னைக்குமே மாறாது. உண்மை இருக்கு, நம்மள்ட்ட உண்மை இருக்கும்போது இருக்கணும்.
0: நிச்சயமா. ஆனா ஒன்று ஷாகுல், உண்மை கூட சில மனிதனுக்கு பாதகமாக மாறியது. நீங்க சொல்ற ஒரு உண்மையால
2: இல்ல அது, இல்ல இல்ல நீங்க சொல்றது கண்டிப்பா அது அது அப்படிதான். அது வந்து அது சில சில சந்தர்ப்பங்கள்ல நம்ம வந்து அந்த இடத்துல எதுக்கு அதை பயன்படுத்தணுமோ அதுக்கு மாத்திரம் பயன்படுத்தினா போதும்.
0: யாரோ ஒரு அன்பு உறவு இணைந்து கொள்கிறார் அங்கே, அவரை நீங்கள் நீங்களும் சந்தித்து விடுங்க. பேசுங்கள் அங்கே. ஒரு நிமிஷம் அங்கே ஷாகுல் பேசுங்கள், உங்களோட பேசுவதற்கு.
2: ஹலோ ஹலோ
3: ஹலோ ஹலோ, வணக்கம் ஷாகுல் ஹமீத்.
0: என்ன ரெண்டு பேரும் ஹலோட நிக்கிறீங்க?
2: இல்ல எனக்கு சவுண்ட் வரவே இல்லையா?
0: சவுண்ட் வரவே இல்லையா உங்களுக்கு இப்ப?
2: அவருடைய குரல் எனக்கு வரல.
0: ஒரு நிமிஷம் இப்ப அவரை பேச சொல்லுங்க. பேசுங்க.
3: ஹலோ ஷாகுல் ஹமீத், நீங்க அங்க இருக்கீங்களா?
0: இப்ப கேக்குறத
2: கேக்குது.
3: மனசு ஆழம் என்பது என்ன தெரியுமா? தெரியாம இருக்கிறது இப்போ. அது வந்து இந்த கவிஞர் வந்து எல்லாரும் ஆம்பளைதான், அவரு வந்து எழுதுனது எல்லாம் பொம்பளைக்காக. இனி வந்து இனிமேல் பாடல் வரிகள் எழுதும் போது பொம்பளைங்க எழுதுனா அது ஆம்பளைங்க பத்தி தான் எழுதும் கண்டிப்பா.
2: பொம்பளைங்க கவிஞரும் இருக்காங்க, அவர்கிட்ட சொல்லிருங்க.
0: நீங்க சொல்லுங்களேன் என்ன சொல்லி சொல்லி.
2: இல்ல கவிஞர் தாமரை இருக்காங்க,
0: நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஆழத்தை கண்டுபிடிக்க ஆம்பளைங்க மனசு தோந்தே பாக்க.
2: நம்மளோட பேசிட்டு இருக்கவும் ஒரு கவிஞர், கவிஞர் தான்.
0: யார் அவரு?
3: நடுவில் இருக்கும் சின்ன புள்ள பேசுறத நல்லா ஜாஸ்தியா கேக்குது.
2: நீங்க அப்புறம் நீங்க இன்னும் பாட்டு எடுத்து வந்தீங்கல்ல, நல்லா இருந்தது, நல்லா அடிபொளி.
3: எந்த பாடல்?
2: இன்னும் ஒரு பெண்ணோட பாடியதுல.
3: ஓ, நான் பாடுற பாடல. ஓகே ஓகே ஓகே, நன்றி நன்றி.
2: நான் பாடவே இல்லையே, மகிழ்ச்சி.
3: அந்த பாடல
2: நீங்க மேலும்
3: நீங்க மேலும்
2: வளர
3: வாழ்க்கை பாடல் எல்லாம் ஏதாவது எடுத்துட்டு
2: வரேன். கண்டிப்பா கண்டிப்பா.
3: ஹலோ, அந்த பாடல் எந்த பாடம் சாகுல்?
2: தெரியலையா, அது ஆரம்ப வரி என்னன்னு தெரியலையா.
3: ஆரம்ப வரி தான் அது, ஆரம்ப வரி அதுதான். அது இருந்தால் இது இல்லை, இது இருந்தால் அது இல்லை.
2: அது இருந்தால் இது இல்லை, இது இருந்தால் அது இல்லை. அது எது?
3: அதுதான் எது? அது போ, அக்காவுக்கு தெரியும் நினைக்கிறேன். அக்கா கிட்ட பாடல் இருக்கும், ஆனா அது படம் என்ன படம் என்று தெரியாது இல்லையா அக்கா?
0: நிச்சயம், அது பாடலை எடுத்து வரும் போதுதான் அக்காக்கு, அந்த பாடலை எடுத்து வரைக்கதான் அக்காக்கும் தெரியும்.
1: ரொம்ப பழைய பாடல்
0: என்ன மாதிரி ஆழமா மூடி இருக்கா என்ன திறக்க இல்லையா?
3: இல்ல நம்ம எல்லா ஜனாலும் திறந்துட்டா இருக்குது.
0: கதை இல்ல என்ன திறந்து வச்சிருக்கிறாரு சாமி.
2: எனக்கு இது டோர் ஒண்ணு அடைச்சிருக்கு, அப்புறம் ஒரு ஸ்கேல் ஒண்ணு எடுத்துருவாங்க ஆழம் பாக்குறதுக்கு.
3: அது ரொம்ப பிடிச்சு வச்சு. நல்லா இருக்கு. நம்ம என்ன இந்த ஐயோ சொல்லுங்க.
0: அத ஆழம் பாக்குற ஸ்கேல் வந்து நீங்க இனி எங்க எடுத்து வரலாம்னு எனக்கு என்ன தெரியல. அதை செய்யணும். டைட்டானிக் கப்பலையே கண்டுபிடிக்க முடியாம இருந்துக்கிறாங்க.
2: சரி இப்ப நான் உங்களுக்கு
3: சரி நானும் அதே மாதிரி போறேன். நமக்கு பாடல்கள் கேட்கலாம்.
0: போறேன் விடப்படலாம். நன்றி.
3: ஓகே நன்றி. வணக்கம்.
0: நன்றி வணக்கம். நேரம் சரியாக 11:13 அவர்கள் வந்து பேசினால் தமாஷாக பேசுவார்கள், உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும். அன்பவர்களை நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். ஒரு பாடலை கேட்டுவிட்டு இவர்கள் கேட்ட பாடலை காற்றலைக்கு எடுத்து வரலாம் என்று இருக்கிறேன். நேரம் சரியாக 11:13

0: நேரம் சரியாக 11:16 ரத்தீஷ் கேட்ட பாடல் காற்றடைக்கு வருகிறது. அது இருந்தா இதற்கு, இது இருந்தா அது இருக்கு, பாடலை கேட்கலாம்.
1: உலகத்தை பாரப்பா, அது இருந்தா இது இல்லை, இது இருந்தா அது இல்லை.
2: எப்பா எது பெரிய தத்துவ ஞானியாட்டிய, எது இருந்தா எது இல்லப்பா.
1: சரக்கு இருந்தா வியாபாரம் இல்ல, வியாபாரம் இருந்தா சரக்கு இல்ல.
2: ஓஹோ, நீ அதை பத்தி சொல்ல வந்துட்டியா? இத பாரு, உனக்கு அதுவும் இதுவும் சேர்ந்து இருக்கணும், அவ்வளவுதானே?
1: ஒரே நொடியில அவ்வளவு கூட்டத்தை இங்க வர சொல்லட்டுமா?
2: இத பாரு,

தோறும் நம்பும்படி சொல்லும் திறன் இருந்தால் சொல்லிலே உண்மையில்லை. உள்ளதே உள்ளபடி சொல்லும் மனிதனிடம்

அங்கமதில் மங்கையற்று அழகிருந்த அறிவில்லே. ஆமா, அங்கமதில் மங்கையற்று அழகிருந்த அறிவில்லே. ஆராய்ந்து

நேரம் சரியாக 11:21. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM ஒன்றிய தமிழ் வானொலியின் கதம்பத்தோடு இணைந்திருக்கிறீர்கள். அடுத்த பாடல் ஷாகுலி, நீங்கள் கேட்ட பாடல் ஒரு பாடல் எடுத்து வருகிறேன். அடுத்த பாடல் நீங்கள் கேட்டது என்ன படம் என்று சொல்லியிருந்தீர்கள். சரி, இருந்தாலும் இந்த பாடலை முதலில் எடுத்து வரலாம்.

மேலும் நேரம் சரியாக 11:27 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. இன்னொரு எங்களுடைய ஷாவுல் ஹமீர் கேட்ட பாடல் இதுவோ தெரியவில்லை, பாடலை எடுத்து வரலாம். அவர் இணைந்து அது என்ன பாடல் என்று சொல்லுவார்.

0: உள்ள வரலாமா? உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியும். மினியோட செயின் உங்ககிட்ட இருந்ததா இப்பதான் சொன்னா, அதை திருப்பி கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டு போலான்னு வந்தோம்.
1: அவ்வளவுதானா? நாங்க என்னமோ ஏதோ நினைச்சிட்டோம்.
2: அன்னைக்கு நான் கூட ஆத்திரத்துல வாய்க்கு வந்தபடி உங்களை கண்ணாப்பிடான் பேசிட்டேன். அதான் நேரம் வந்து மன்னிப்பு கேட்கலாம் நினைச்சேன், ஆனா நீங்களே வந்து வாங்க வாங்க.
3: நேரம் சரியாக 11:29. ஷாகுல் உங்களுடைய பாடலை எடுத்து வருவதற்கு முன்பாக ஒரு பாடல் காட்டிக்கு வருகிறது. அந்த பாடலை தொடர்ந்து எடுத்து வரலாம். நான் பாடல் எடுத்து வரும்போதெல்லாம் எல்லாரும் பேசுறாங்கப்பா, அதுதான் என்னன்னு தெரியல. சரி, பாடலை பார்க்கலாம்.
4: எங்க குடும்பம் இப்படி அவமானப்படணும் தானே நீ ஆசைப்பட்ட? போது மடி, உன் கூட உக்காந்து ஒரே மேடையில் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான். வைத்தியக்காரன் வைத்தியக்காரன் அவன் வாழக்கூடாதுன்னு நீ வயிறு எரியறது அவனுக்கு புரியலடி. பாத்தியா, நீ தூக்கி எறிஞ்சதாலே உன் மூஞ்சில விட்டறினுங்கிறதுக்காகவே இதை கொண்டு வந்திருக்கேன். உனக்கு தாலி பாக்கவே கிடையாது. மாதவா, ஹெல்ப் மீ மாதவா.
0: எஸ் சிமி, இப்ப நான் சிமிக்காக பேசுறேன். தப்பு அவன் மேல் மட்டும்தானா? என் மேல எந்த தப்பும் இல்லையா? நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்? எந்த மனைவி வேற அது பொறுத்துக்க முடியும்? உங்களால பொறுத்துக்க முடியுமா? பொறுத்துக்க முடியுமா? தாலி தூக்கி அவன் மேல இறக்கீங்களே, எனக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க? என்ன தண்டனை கொடுத்தீங்க? என்னடா ஆம்பளை, நான் எந்த தப்பு வேணாலும் பண்ணலாம், யாரும் கேட்கணும். மறுபடியும் நாங்க ஒன்னா சேர்ந்துருவோம் நினைச்சோமா? சொல்ல வந்த ரெண்டு பேருக்குமே குத்தம் உள்ள நெஞ்சு காரணமா சொல்லிக்க முடியாம நீ முதலையா நான் முதலன்னு சொல்லிக்காமலே இந்த கட்டத்துக்கு வந்திருக்கோம். ரெண்டு பேரோட மனசையும் வேதனையும் புரிஞ்சுக்காம இப்படி வார்த்தைகளை அள்ளி
4: கொட்டுறீங்களா? எனக்கு நீதான் தான் முக்கியம். இந்த கல்யாணம் எப்படியாவது நடக்கணும்னு நான் 1000 கடவுளை வேண்டிக்கிட்டே இருந்தேன். இந்த நல்ல காரியம் நடந்தே ஆகணும்னு உன் பெரியப்பா மண்டபத்துல மாரடைப்புல போனது கூட மறுத்திருக்கேன்டா.
0: என்ன பெரியப்பா மாரடைப்பு? என்ன சொல்ற? ஏன் முதல்ல சொல்ல?
4: தாலி கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம்
0: அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுமா? அம்மா அம்மா அம்மா, பெரியப்பாவோட டெட் பாடி காணோமா?
3: ஐயோ, இது கதவு சொல்லும் போதே பாட்டுட்டு. சரி, ஒரு பாடலை எடுத்து வரலாம். அந்த பாடலுக்கு பின்பாக உங்களுடைய பாடலை எடுத்து வருகிறேன். ஷாகுல் ஹமீத்,

சரியாக 11:36 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். நீங்கள் கதை, கட்டுரை, கவிதை இவற்றை எழுதி வருவீர்கள்னு பார்த்தால் எல்லோரும் பாடல் தான் கேட்குறீங்க, பரவாயில்லை, அது என்றாலும் கேட்குறீங்களே. ஷாகுல், உங்களுடைய பாடல் கைக்கு கிட்டியது என்று நினைக்கிறேன். அதாத்தான் இருக்கும் நெஞ்சிருக்கும் வரை என்ற திரைப்படத்தில் இருந்து. சரி, அதுக்கு முன்பாக ஒரு கவிதை, கிறுக்கிய கவிதை, இந்த கவிதை அல்ல, வரிகள் எடுத்து வரலாம் என்றிருக்கிறேன். கனிவான காதல் கசந்தது, கனிவான காதல் கசந்ததுவே என்ற ஒரு கவிதை வருகிறது. காதலே கசந்தது கண்ணா, கண்ணியவள் காதலே கசந்தது. காதலே கசந்தது கண்ணா, கண்ணியவள் காதலே கசந்தது. மனம் கல்லாய் போய் காதலே கசந்தது கண்ணா, அவள் மனம் கல்லாய் போய் காதலே கசந்தது கண்ணா. கனிவான அவள் மனதை கல்லாக்கி ரசிக்கிறாய் நீ, கனிவான அவள் மனதை கல்லாக்கி ரசிக்கிறாய் நீ. பேசியே பேசியே உயிர்விட துடிக்கும் கண்ணியவள், பேசியே உயிர்விட துடிக்கும் கண்ணியவள், பேசாது மௌனிக்கும் மாய கள்ளனவன். பேசியே உயிர்விட துடிக்கும் கண்ணியவள், பேசாது மௌனித்தே மௌனிக்கும் மாய கள்ளனவன். பூவாக பூத்து உன் நினைவால் சருகாக மாறிடும் கண்ணிதான் அவள், பூவாக பூத்து உன் நினைவால் சருகாக மாறிடும் கண்ணிதான் அவள். குழலூதி காதல் கதைதனை மாயமாய் சொல்லுகிறாயே, குழலூதி காதல் கதைதனை மாயமாய் சொல்லுகிறாயே, மயக்கிடும் கள்ள கண்ணனானி. குழலூதி காதல் கதைதனை மாயமாய் சொல்லி மயக்கிறாயே மாய கண்ணனானி. காலந்தான் போகிறதே என் காலம்தான் போகிறதே, கனிவான உன் காதல் என் காலம்தான் போகிறதே, கனிவான உன் காதலை வாய்விட்டு சொல்வாயோ கண்ணா, கனிவான உன் காதலை வாய்விட்டு சொல்வாயோ கண்ணா. சிறிதேனும் மனமிறங்கா, சிறிதேனும் மனமிறங்கா கள்ள கண்ணனானே, சிறிதேனும் மனமிறங்கா கள்ள கண்ணனானே. போதும் உன் விளையாட்டு, போதும் உன் விளையாட்டு, நானும் இனி மௌனிக்கிறேன். போதும் உன் விளையாட்டு, நானும் இனி மௌனிக்கிறேன், காதலோடு கனிவாக நீ என்னோடு பேசும் வரை. போதும் உன் விளையாட்டு, நானும் இனி மௌனிக்கிறேன், காதலோடு கனிவாக நீ என்னோடு பேசும் வரை. கனிவான காதல் கசந்ததே கண்ணா. இந்த வரிகள் இப்பொழுது பாடல் எடுத்து வரும்போது ஏதோ ஒன்று தோன்றியது. இப்படி நீங்களும் எடுத்து வரலாம், ஏதோ ஒன்று உங்கள் மனதில் தோன்றும் போது வரிகளை எழுதிவிட்டு நயத்தோடு பேச எடுத்து வந்தால் அது கவிதை. சரி, இப்பொழுது நாங்கள் ஷாகுல், உங்களுடைய பாடலுக்குள் செல்லலாம்.

சரியாக 11:45 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. நீங்களும் கதை கட்டுரை கவிதை இவற்றோடு இணைந்து கொள்ளலாம், ஒரு பாடலை கேட்கலாம்.

சரியாக 11:49 நீங்கள் முடிந்து கொள்ளலாம். இணைந்து கதை, கட்டுரை, கவிதை இவற்றை எல்லாம் எடுத்து வரலாம். இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம். இணைகிறது இன்னும் ஒரு பாடல்.

0: ஏன் பாட்டு நிறுத்திட்டீங்க? பாடுங்க.
1: புன்னகை மன்மன் போ

நேரம் சரியாக பதினோரு மணி 55 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதம்பம் மொண்டியர் தமிழர் வானொலியில். நீங்கள் MTR இணைந்து கதம்ப நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம் என்பது உறவுகளே. அலையுங்கள் 5145119273 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் வரலாம். இன்னும் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: அந்த பாட்டு
1: அதுவா ரேடியோகிராம் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் தெரியாம வேலைக்காரன் இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தான் போட்டுருக்கேன். நான் போய் நிறுத்திட்டு வந்தேன்.
0: வேண்டாம்

நேரம் சரியாக 12:03 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதம்பம். இங்கே நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசிக்கு 5149 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு வாருங்கள். இனிமையான கவிதை, கட்டுரை, கதை இவற்றை எல்லாம் எடுத்து வரலாம். தொழில்கிறது இன்னும் ஒரு பாடல்.

கடவுள் தந்த

அலையில் நீ தந்த மலர் கண்டு அதன் மேல்

கடவுள் தந்த இரு மலர்கள் கண் மலர்ந்த பொன்மலர்கள் கொன்று பாறை கூடலிலே கடவுள் தந்த